0: என்று வாழ்வதனில் வந்துவிட்டால் மற்றாங்கே ஃப்ரெண்ட்ஷிப் நாரி விடும்னு சரியா தாத்தா சொல்லியிருக்காரு சாலவன் பாப்பையா. புண்பட்டு நின்றதடா நண்பன் மனம். ஐயோ, கண்டுக்காமல் போவதிந்த பெண்ணின் குணம். இது சாலவன் பாப்பையா சொல்லடா, அவருடைய கசின் பிரதர் பாலவன் அப்பையா சொல்லியிருக்கிறாரு. அப்பையா, இங்க பாரு, கர்ச்சிப்ப மட்டும் வச்சு ட்ரெஸ் போட்டுக்க.
1: அது இல்லடா, அங்க பாரு, வரா பாரு.
2: Hi.
3: Hi.
2: I'm terribly sorry. எனக்கு எல்லாமே இப்போதான் ஞாபகத்துக்கு வந்தது. நேத்துனே சிவா இல்லனா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. Thank you so much.
3: It's okay.
2: போலாமா?
0: ஓ, போலாமே. அந்த பொண்ணு என்ன கூப்பிடுது?
2: உங்களை இல்ல, இவள.
3: ஓ,
2: சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும், அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.
3: பாய்
2: பிரபு. 1 minute.
0: அவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு தூரம் வந்து சாரி சொல்றானா, மேட்டர் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல
3: இருக்க.
0: நைட்டும் தூங்க விட மாட்டான் போல தெரியுதே. இடிக்கிறானே.
2: வெல்கம் டு தி ஃபுட் ஃபெஸ்டிவல் சார்.
0: எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் எல்லாரும் கையில பிளேட்டை வச்சுட்டு அரைஞ்சிட்டு இருக்காங்க?
2: ஃபுட் ஃபெஸ்டிவல்,
0: ஃபுட் ஃபெஸ்டிவல், யூ கேன் மூவ் அஸ். ஃபுட் ஃபெஸ்டிவல், தமிழன் தான் முத முதல்ல அரிசி மாவு அவிச்சு இட்லி தான், அதையே கொஞ்சம் எலாபரேட்டா போட்டு தோசை தான், அதையே ஒண்ணு மேல ஒன்னா அடிக்கி செட் தோசை தான், அதுக்குள்ள கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒழிச்சு வச்சு மசால் தோசை தான், நேத்து மிஞ்சி போன இட்லிய இன்னைக்கு ஊத்து போட்டு உப்புமான்னு கண்டுபிடிச்சான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச தமிழன் தான் இன்னைக்கு வெளியில ஃபுட்டு கிடைச்சாதான் ஃபெஸ்டிவல்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இவங்க என்னடானா, ஏசி ரூமுக்குள்ள ஏகப்பட்ட புது ஐட்டங்களை கண்டுபிடிச்சு பிளேட்டு பிளேட்டா வச்சு தின்னு ஏண்டி இப்படி பெருக்கு.
2: என்ன சொன்ன?
0: நான் ஏதோ சொசைட்டிக்கு கருத்து சொன்னேன்.
2: சொசைட்டியா? என்னது அது? எனக்கு ஒரு பிளேட் வேணும். எங்க கிடைக்கும்
0: சொசைட்டி? ஒரு பிளேட் வேணுமா? அந்த அந்த பக்கம் வச்சு வைக்கிறாங்க. போ, சொசைட்டியவே சாப்பிடறதுக்கு அலையறாங்க. பிரியா, நீ மாட்டேன்ட்ட அந்த பொண்ணு எப்படி? ஓகேயா?
2: ஷட் அப்.
0: அதுக்கிட்டே கேட்டுக்கிறேன்.
1: பிரபு, எனக்கு ஒரு கோக். ஓகே. ஹாய் சந்தியா.
2: ஹாய்.
0: சாரி, தெரிஞ்சு பட்டுச்சு.
2: யா, வெல்கம்.
0: லைன்ல இருக்கு போல இருக்கு.
1: பத்து கோடி சேர்த்து வச்ச, 5 கோடி எனக்கு, 5 கோடி உனக்கு.
4: என்ன இப்ப பாக பிரிவினை பண்ணிக்கலாம்?
1: தேவையில்லை, எனக்கு 1000 ருபீஸ் வேணும். 1000 ருபீஸ்
4: என்ன பிறவியோ? இந்த
1: குடிச்சிருக்கேன். ஏமாத்துறியா? 200 ரூபா.
4: 500 ரூபா நோட்டா முட்டா பயல.
1: அப்படியா?
4: என் காதல சந்தியா கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றான்.
0: ஐடியா கேட்கும் போது மட்டும் எங்கிட்டவா டூ எயிட்ட மட்டும் நீ தனியா பாயிட்டு வந்துரு.
5: ஜோதியா இடுப்ப நீ மட்டும்தான் பார்த்தேன், எங்களை யாரையாவது பார்க்க விட்டியாடா?
4: என்னடா சொல்ற?
5: இதெல்லாம் பழைய கெடுப்புடா மச்சான்.
4: சரி விடு, ஏதோ தெரியாம பாத்துட்டேன். ஐடியா சொல்லவே மாட்டேன்.
0: ஐடியா சொல்லணும்னா நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு.
4: ஐஸ்கிரீமா?
0: ஆமா, நம்ம நாட்டுல ஏதாவது கொடுத்தாதான் வேலை நடக்கும். இப்ப நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நான் உனக்கு ஐடியா சொல்றேன். பாத்தியாடா சிவா, படிச்சவன் போல தெரியுது, இருந்தாலும் கௌரவம் பார்க்காம பார்ட் டைம் ஜாப் பாக்குறான். இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியா உலக அரங்குல தலை நிமிர்ந்து நிக்கும்டா. ஊருக்கு போய் இன்லன் லெட்டர்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பேன். ஏண்டா டேய், அவளுக்கு முன்னாடி எகிரி குச்சி போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி பாக்ஸ்ல வச்சு படம் பார்க்க வேண்டாமா? என்ன நீ
4: சொல்ற? என் ஃப்ரெண்ட் நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கோம், உன் கையில பணம் வேற இல்ல, எப்படா உன்னை விட்டுட்டு போவேன்?
0: ஏண்டா டேய், காதலிய விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீம் ஆர்டர் முக்கியம்? முட்டாத்தனமா பேசுறிய நீ.
4: காதலியை விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீமும் முக்கியம் இல்ல.

0: அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதரா?
1: ஐயோ, நான் சொன்னதையே திருப்பி எனக்கு ஆப்பு வச்சுட்டாரு. இப்ப நான் என்ன வந்து
2: என்ன சொன்னேன்? நானும் உன மாதிரி தான் ஃப்ரெண்டு லவ் பண்றதுக்காக ஐடியா கொடுக்க வந்தேன், பாதியில அத்து விட்டு போயிட்டான், காசு இல்லாதனால டேபிள் தொடச்சிட்டு இருக்கேன். இந்த இனிமேல் தொட.
3: ஒரு வாரத்துக்கு இந்த பக்கமே வராத.
0: ஒரு வீக்கா? ஒரு மந்த் பக்கமே பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா. வரும்போது பார்த்தேன் ஜன்னல் ஏதோ பொம்பளை நிழலாடிச்சேடா.
3: பாத்திரம் தேய்க்கிற கிளவிடா.
0: கிளவியா? அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த கிளவி போடுறது தானா?
4: எனக்கு இது வாழைப்பூ தானே?
3: கத்திரிக்காய் பார், பாவாடெல்லாம் இருக்கு.
4: பேர மாத்திட்டாங்களா?
3: பாப்பா பாப்பா, பிச்சைக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா.
5: அப்பா என்னடா இது, இவ்வளவு குண்டா இருந்தா இத வச்சு எப்படி விளையாடுறது?
6: இப்ப நீ என்ன சொன்ன? அதான பார்த்தேன்,
5: அது கையில இருக்கும்போது கோலி குண்டு மாதிரி இருக்கு, நம்ம கையில பெருசா தெரியுது.
3: என்னடா போல் பண்ணல?
5: வேணாண்டா, நான் இந்த விளையாட்டுக்கே வரல. நமக்கு இந்த கபடி, உரி அடிக்கிறது, வீரப்பன் போலீஸ் இப்படி தமிழர்கள் விளையாட்டு தான் லைக்.
3: ஏன் இல்லு தாண்ட விட்ட?
5: முடிஞ்சா நீ தாண்டி பாரு.
3: உன்னை போய் கூட்டு வந்த பாரு. வேஸ்ட்.
5: அத பாரு, ஊதுனாலே 10 பின் விழுது.
6: ஹாய்
5: ஹாய் ஹாய்.
6: உங்க எல்லாரும் தேடி ரூம்க்கு போனேன், அப்புறம் புக் ஸ்டாலுக்கு போனேன்.
3: இன்னைக்கு சண்டே ஆச்சே.
7: முடிய
8: பிச்சுக்கலாம் போல.
7: ஹெல்மெட்ட கழட்டிட்டு பிச்சுக்கையா?
5: கொடுத்த காசு குவாட்டர் வாங்கி வச்சுட்டேன், இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யாருக்காவது தங்கச்சங்கரி காணாம போயிடுச்சா? அப்ப வாசல்ல கிடக்குற 10 பவுன் தங்கச்சங்கரி யாரோடது? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா. தங்கம்னா போதும், பெத்த தாயவே உத்திரவாளுக போல தெரியுது.
7: ஹலோ, கிளாட் டு மீட் யூ. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா?
5: இல்ல.
7: அவர் யாரு? நீங்க
5: அவரோட எனிமி.
7: தொண்டையில ப்ராப்ளம்.
9: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
7: யார் சார்?
9: டாய்லெட்டுக்கு எப்படி போனோம்?
5: எல்லாரும் போற மாதிரி தான் போனோம். போயா?
7: அவர் எந்த பக்கம் போகணும்னு கேட்காரு. நீங்க முன்னாடி போங்க.
9: தேங்க்யூ சார்.
7: சியர்ஸ்.
5: என்ன சார் இது, அக்கிரமமா இருக்குது. முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க, ஆனா அந்த கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க.
7: இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம்.
5: தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி, இந்த வழிதானா?
7: ஆமா.
5: ஆடாடா, ஐயோ, இந்த வில்லேஜ்ல இருந்து வந்த பசங்களோடய பெரிய பேஜார்ப்பா. ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டியது, அது தோத்து போச்சுன்னா தாடி வளர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இதெல்லாம் தேவையாடா? காதல்ங்கிறது ஒரு சிட்டி பஸ் மாதிரி, அது ஒண்ணு போனா இன்னொன்னு வரும், அதுவும் போச்சுன்னா அடுத்தது வரும், அதுவும் இல்லையா ஆட்டோ, அதுவும் கிடைக்கலையா ஒரு மண்ணுலாரி பிடிச்சாவது போற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்டா.
3: 8 மணிக்கு ஏறிய பாக்கணும்னு
5: சொன்னல்ல? ஆமா சொன்னேன்.
10: ஹாய், ஐ அம் பிரதாப்.
5: வச்சுக்கங்க.
10: உங்க பேர் சொல்லவே இல்ல.
5: இங்க கேட்கவே இல்லையே.
10: அப்படி இல்ல, அடுத்தவங்க அவங்க பேர் சொல்லும் போது நம்ம பேர் சொல்றது மேனர்ஸ்.
5: மேனர்ஸ்? அப்புறம் என் பேர் சொல்லும் போது நீங்க உங்க பேர் சொன்னீங்க.
10: Oh, God.
5: Okay. இவ்வளவு தூரம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறதுனால என்ன பத்தி நான் சொல்றேன். என்னோட பேரு அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்ல, ரூம் பாய்னு சொல்ற அளவுக்கு சின்ன ஆளும் இல்ல. என்னோட பேரு கருத்து கண்சாமி. கருத்து சொல்றதா நம்ம நாட்டுல யாருக்கும் பிடிக்காத, அதனால என் பேரை கே கேன்னு சுருக்கி வச்சுக்கிட்டேன். 102 கோடி உள்ள இந்திய ஜனத்தொகையில எனக்கு மட்டும் எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? ஏன்னா போன வாரம் தான் எங்க தாத்தாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கார்டு வந்துச்சு, அதை கொண்டு அவருடைய சமாதியில வச்சுட்டு ஓஹோன்னு அழுதுட்டு வந்தவே நான்.
8: அன்னைக்கு வெக்கோரம் தான்,
5: பகலெல்லாம் மோர், நைட் ஆனா பீர், ஊர் சுத்துறதுக்கு ஃப்ரெண்டோட காரு, பக்கத்து தெருல பாரு, பட்ன பக்கத்துலாம் சீ சோறு, அங்க கிடைக்கிறா சுண்டி சோறு, ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அன்று வேறு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான்.
8: இதெல்லாம் நான் கேட்கல.
5: நீங்க கேட்கல, இருந்தாலும் பேர் சொல்லும் போது கூடவே டீட்டெயில்ஸ் சொல்லணும், அதான் மேனர்ஸ் சொல்லிவிட்டீங்கன்னா.
8: ஓகே ஓகே மிஸ்டர் கே கே, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா?
5: சார் போதில் இருக்காரு சார், ஆல்ரெடி அடுத்த அடிச்சிட்டு இருக்கிறோம்.
11: அதுக்குள்ள டிநகர் வந்துச்சா?
7: கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன்.
11: டி நகரா?
7: தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லது இல்ல எனக்கு நல்லது. இந்தாங்க 100 ரூபீஸ் சேஞ்ச் டு கீப். கீப் தி சேஞ்ச்.
11: என்னது,
7: நம்ம திரும்பினால இதுதான் கண்ணில படுது? கிங் ஆர்டின் பார்
11: டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கு.
5: டிரைவர் அவசரமா ஒரு கருத்து சொல்ல, டி நகர் போகணும், வண்டி எடுக்க
7: சார். பிரதர் ஊருக்கு புதுசா?
5: பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குறேன்?
7: எங்க போற?
5: டி நகர் போறேன்.
7: தயா டி நகர்.
5: தண்ணி அடிச்சுட்டார?
11: ஆமா சார்.
5: சரி நான் பாத்துக்கிறேன். தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம்னா ரெண்டு ரெண்டா தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது?
7: தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. போய் அதான் தூக்கிடுச்சு.
5: தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர் வண்டி எடு.
7: டிநகருக்கு போறேன்னு சொல்லி டிநகர்ல இந்த வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடுத்து நீ போ சார். இதான் சார் டிநகர்.
5: உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அட பாவீங்களா, நாம எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போயிடாயா தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றது நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. இதோ பாரியா, கிங் ஓடியன் பப்புன்னு போட்டுருக்கு பாத்தியா, வடபழனிலே 2 மீட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பார். அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ.
7: இல்ல இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச்.
5: உன்னை கையெடுத்து கும்பிடுறையா? நான் நடந்தே போறேன்.
11: எங்க போற?
5: டி நகர் போறேன்யா.
7: இதுதான் டி நகர். டி நகர்ல
5: நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா? என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவோம் போல இருக்கு ஐயா.
7: 2 லார்ஜ் அடிக்கலாமா?
5: லார்ஜா? இது என்னது இது?
7: இது டி நகர் பிரான்ச்.
5: அப்ப வடபழனில போய் அடிப்புமா?
11: ரொம்ப நல்லா இருக்கும்.
5: அப்ப ஏறி உட்கார், இந்த இருக்கிற ஆட்டோ ஏறி உட்கார்.
7: பாத்து ஏறு.
5: இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்க.
7: ஒன்னும்
5: டிசைட் பண்ண முடியலையே, கன்ஃபியூஷனா இருக்குதே.
8: என்ன கன்சாமி, நீங்க ஒரு நாள் நீ சமைக்கலாம்ல?
5: உன்ட்ட மெனு கேட்டுட்டு சமைக்கலான் இருக்கிறேன். கோழி பிரியாணி ஓகேயா உனக்கு?
8: ஏதாவது பண்ணித்தூல.
5: அதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
8: எவ்வளவு நேரம்?
5: அது எனக்கு தெரியாது. இந்த முட்டை புரிஞ்சு அதுக்குள்ள இருந்து கோழி வந்து அதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ண முடியும். வெயிட், கோவிச்சுக்காது. நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போச்சு, எப்படி சமைக்கிறது?
8: ஒரு அர்ஜென்ட்க்கு பக்கத்து வீட்டுல போய் கேட்கலாம்ல?
5: பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் அர்ஜென்ட்னா கேட்டேன், அவங்க பாத்ரூம் கட்டி உடனே போகுறாங்க. நம்ம பசி எங்க அவங்களுக்கு புரியுது?
8: ஏன்னா தெளிவா கேஸ் சிலிண்டர் வேணும்னு கேட்க வேண்டியதுனே, அதனால அர்ஜென்ட்னு சும்மா முட்டையை கேக்குறேன்.
5: டென்ஷன் ஆகாதடா, வீட்டுல பழைய கும்பி அடுப்பு இருக்கு, அதுலயே எதையாவது சமைச்சு போடுறேன்
8: நான். வேண்டாம்ப்பா, நீ சமைச்சதை சாப்பிட்டு மறுபடியும் அருணா ஓடி போயிட போற.
5: என்னத்துக்கு
12: வரைக்கும் ஒரு கை தொழில் பண்ணிட்டு இருந்தேன், மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல.
5: மக்களை பத்தி பேசாதரா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டாயுது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டாயுது.
12: ஆமா,
5: இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லே ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்காருதா.
12: யார் சொன்னா சார்?
5: பாவேந்தர் பாரதி தாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய். போ,
12: நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
5: படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யா.
12: அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்?
5: இப்பயே பண்ணிக்கிற, போடா நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்சா, ஏதோ கை தொழில் சொன்னியடா.
12: ஆமாடா, இது கை, இது தொழில்.
5: அது கரெக்ட், நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் போல இருக்குது. இந்த எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படிரா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க?
12: சங்கிலியா
5: கண்டினியூஸா மாற்றுன இவங்கிட்ட நீ வாயவே தரக்கூடாது. இந்த
12: கைத்தல போடு.
5: ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ, எப்ப ஆட விடு. ஃப்ரெண்டு கிட்ட பைக்க குடுக்கணும்.
12: பைக்க குடுறா?
5: பைக்கையாவது உடேண்டா.
12: நீ எங்க போற?
5: நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போனோம்.
12: நான் ஆவடி வரைக்கும் போனோம். எத்தனா தூரம்?
5: ஆவடிதான் தூரம்.
12: அப்ப இறங்கி
5: ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது?
12: டேங்க் ஃபுல்லா இருக்கா?
5: இப்பதான்டா ஃபுல் பண்ண.
12: கீரு இதான் கீரா?
5: அது டயர். போய் தொலடா. இரு இரு, உன்ன விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற.
12: சொல்லிக்கோ, நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே.
5: மஞ்சுளா மேடமா? அடா பாரி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு.
13: என்னடா நாலு பேர் இருக்கும், மூணு கிளாஸ் தான் ஊத்துறேன்.
5: நீ யாருன்னே தெரியாது, இவ்வளவு வருஷமா எங்க கூடவே இருக்கிற. உன்ட இதை பத்தி நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? ஏன்டா இத்தனை வருஷமா ஓசியில வாங்கி குடிக்கிறேன். இல்ல உனக்கு தெரிய வேண்டாம், இவன் தண்ணி அடிக்க மாட்டான்னு.
13: இல்ல, நாலு கல்யாணம் ஒரு ஃபீலிங் அடிப்பான்னு
5: நினைச்சேன். போடாடே போடா, கல்யாணம் பண்ணிக்கிறத பொண்ணு ஓடி போனப்பவே அவன் தண்ணி அடிக்கிறதா? அவன் காதலி நல்லா ஒட்டி உரசி முத்தம் கொடுக்கற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் சொல்லிட்டு போனாலே அப்ப கூட அவன் குடிக்கலடா. ஆடா, அதே பொண்ணு அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு மேரேஜ் இன்விடேஷனை கொண்டு வந்து நீட்டினாலே அப்ப கூட அவன் குடிக்கலடா. அப்பெல்லாம் குடிக்காதவன் இப்ப குடிப்பானாடா, இப்ப குடிப்பானா, இப்ப குடிப்பானாடா சொல்றா. இப்ப எதுக்காக குடிச்ச? அவளை மறக்கணுன்றதுக்காக தானே
13: குடிச்சா? நம்மள மறந்துடுவோம், காதலி மட்டும்தான் நினைவுல இருப்பா. நான் எப்பவுமே அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அதனால தான்
5: குடிச்சேன்.
14: சரி சரி சரி சரி சரி சரி சரி.
13: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். புரட்டாசி வளர்பிறை ஏகாதசிக்கு பத்மநாபா ஏகாதசி என்று பெயர். சூரிய வம்ச மன்னன் மாந்ததா காலத்தில் மழையின்றி வறட்சி உண்டானது. பத்மநாபா ஏகாதசி விரதம் இருந்து திருமால் அருளால் மழை வளம் பெற்றான். இந்த நாளில் நீராடி பெருமாள் கோவிலில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். மழை வளம் பெருக நாமும் இந்த நாளில் விரதம் இருக்கலாம். புரட்டாசி தேய்பிறை ஏகாதசிக்கு அஜா ஏகாதசி என்று பெயர். கௌதம முனிவரின் ஆலோசனைப்படி ஹரிச்சந்திரன் ஏகாதசி விரதம் இருந்து இழந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைந்தான். இழந்த சொத்தை மீட்க குடும்பத்தை பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ இந்த நாளில் விரதம் இருக்கலாம். புரட்டாசியில் ஏகாதசி என்று விரதம் இருப்பவர்கள் உணவில் தயிர் சேர்க்க கூடாது.

புரட்டாசி மாதம் தேய்பிரை பிரதமை முதல் அமாவாசை வரை உள்ள நாட்கள் மகாலயபட்சம் என அழைக்கப்படும். இந்த நாட்களில் பிதுர் உலகில் உள்ள முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிக்க பூமிக்கு வருகின்றனர். தினமும் விரதம் இருந்து முன்னோரை வழிபட வேண்டும். கடைசி நாளான அமாவாசை என்று படையல் வைத்து அன்னதானம் அளிப்பது நல்லது. காலையில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுக்கலாம். மதிய உணவுக்கு முன் காகத்திற்கு சோறிடலாம். முடிந்தவர்கள் ஏதாவது ஒரு நாளில் ராமேஸ்வரம், வேதாரண்யம், கோடியக்கரை, கன்னியாகுமரி கடற்கரையிலோ கங்கை, தாமிரபரணி, காவிரி நதிக்கரைகளிலோ தர்ப்பணம் செய்யலாம். புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தியில் மேற்கொள்வது சித்தி விநாயகர் விரதம். இந்த மகிமையை அறிந்த தர்மபுத்திரர் விநாயகரை வழிபட்டு போரில் வெற்றி பெற்றார். சித்தி என்பதற்கு வெற்றி என்பது பொருள். இந்த விரதம் மேற்கொண்டால் செய்யாத குற்றத்தால் உண்டாகும் வீண் பழி அபவாதம் நீங்கும். சத்ராஜித் என்னும் யாதவ மன்னனிடம் இருந்த சிய மந்தகமணி என்னும் ஆபரணத்தை திருடியதாக கிருஷ்ணர் மீது வீண் பழி ஏற்பட்டது. அதிலிருந்து விடுபட அவர் சித்தி விநாயகர் விரதம் மேற்கொண்டார். வீண் பழி நீங்கி வாழ்வில் வெற்றி பெற விரும்புவோர் விநாயகர் விரதம் மேற்கொள்ளலாம். சந்ததி உண்டாக புரட்டாசி வளர்பிறை அஷ்டமியில் மேற்கொள்வது தூர்வாஷ்டமி விரதம். இந்த நாளில் காலையில் நீராடி தந்தையும் பிள்ளையுமான சிவன் விநாயகர் இருவரையும் வழிபட்டு விரதம் இருக்க வேண்டும். பூஜை அறையில் அவல், பொறி, பால், வாழைப்பழம் படைத்து பூஜிக்கலாம். விநாயகர் அகவல், சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் படிப்பது நல்லது. மாலையில் கோவிலில் விநாயகர் சிவனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது அவசியம். இதன் பயனாக நம் தலைமுறை தொடர்ந்து இருக்கும்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு தம்பதியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் வீட்டிற்கு ஒரு போதகர் வந்தார். மனைவி அவரிடம், என் கணவர் ஆலயத்துக்கு போனால் தேவதூதன் போல நடந்து கொள்கிறார், வீட்டுக்கு வந்தால் பிசாசாக மாறிவிடுகிறார் என்றார். கணவன் போதகரிடம், நான் ஆலயத்திலாவது தேவதூதனாக நடந்து கொள்கிறேன், இவள் ஆலயத்திலும் பிசாசாகத்தான் நடந்து கொள்கிறாள், இவளோடு வாழ்வதை விட நான் நரகத்திலேயே வாழலாம் என்றார். இப்படி பல கணவன் மனைவிகள் தங்களை குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறார்கள். பைபிளில் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்கு உரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடத்தையினாலேயே காண்பிக்க கடவான் என்ற வசனம் இருக்கிறது. இதன்படி தேவனின் குழந்தைகளான நாம் அவரது குணங்களை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். அவரால் உருவாக்கப்பட்ட நாம் அவரை போலவே நடந்து கொள்ள வேண்டும்.

தன் கப்பலை அந்த தீவின் வழியாக கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. தன் பயணிகளையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள ஒரு வழி செய்தார். பயணிகளின் காதுகளை மெழுகு வைத்து அடைத்தார். தன்னை பாய்மரத்தோடு சேர்த்து கட்டி கொண்டார். கப்பல் அந்த இடத்தை பத்திரமாக கடந்தது. இதை போல மக்களும் அரசின் நல்ல திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளான நமது ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். உலகத்தின் கவர்ச்சி வலைகளில் சிக்கிவிடாமல் தேவன் கொடுத்த மூளையை பயன்படுத்தி வாழ்க்கை கடலை பத்திரமாக கடக்க வேண்டும்.

கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர். ஜைனபு பிந்து ஹாரித் என்ற யூத பெண் நபிகளுக்கும் அவரது தோழர்களுக்கும் உணவு பரிமாறினார். நபிகள் ஒரு துண்டு இறைச்சியை வாயில் வைத்ததுமே துப்பிவிட்டார். தன் தோழர்களையும் தடுத்தார். தோழர்களே, இதில் விஷம் கலந்திருக்கிறது, யாரும் சாப்பிட வேண்டாம் என்றார். இதற்குள் பாரஃபின் மரூர் என்ற தோழர் மட்டுமே அதை சாப்பிட்டு சுருண்டு விழுந்து இறந்தார். விருந்தளித்த பெண்ணிடம், இதை யார் செய்ய சொன்னார்கள் என்று கேட்டார் நபிகள். அதற்கு அவள், நீங்கள் உண்மையிலேயே நபிதானா என்பதை அறிய இந்த ஏற்பாட்டை யூதர்களான நாங்கள் செய்தோம். நீங்கள் உண்மை நபி என்பதை நிரூபித்து விட்டீர்கள். இல்லாவிட்டால் இந்த விஷம் உங்களை கொன்றிருக்கும் என்றாள். நாயகம் இதற்காக அவள் மீதோ மற்ற யூதர்கள் மீதோ கோபிக்கவில்லை. அவர்களை மன்னித்து விட்டார். உயிருக்கு கேடு நினைப்பவர்களை கூட மன்னிக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லியுள்ளார்.

நாலு பேர் கூடும் இடத்தில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும், நல்லதையே பேச வேண்டும் என்கிறது இஸ்லாம். பொது இடத்தில் அமரும் பொழுது நல்லவர்கள் அருகே அமருங்கள், அங்கே பேசுவோருடன் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படி பேசாமல் இருந்தால் மகா கர்வி என்று மற்றவர்கள் நினைக்க வாய்ப்பு உண்டு. நபிகள் நாயகம் தன் தோழர்களுடன் பேசும் பொழுது தானும் பேசுவார், மற்றவர்கள் சொல்லும் கருத்தையும் கேட்பார். பேசும் பொழுது முகத்தை உம்மென வைத்துக் கொள்ளக் கூடாது, சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த பேச்சு இறைவனை பற்றியதாக இருக்க வேண்டும். சிலர் பேசும் போது ஒரேடியாக போர் அடித்து விடுவர், அப்பொழுது மக்களின் கவனம் திசை திரும்பும். அந்த சமயத்தில் நல்லதை செய்யும் உலகியல் விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும். ஒரு கூட்டத்திற்கு சென்றால் கிடைக்கும் இடத்தில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். ஊரில் பெரிய விஐபி என்பதற்காக அமர்ந்திருப்பவர்களை எழச் சொல்லுவது, அவர்களை தள்ளிக்கொண்டு முன்னால் செல்வது, இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இது பலரது வெறுப்பை சம்பாதிக்க ஏதுவாகவும் அமைந்துவிடும். வட்டமாக அமர்ந்து பேசும் பட்சத்தில் நடுவில் காலியாக இருக்க வேண்டும். நட்ட நடுவில் அமர்ந்து தன்னை தனித்தன்மை உள்ளவராக காட்டிக்கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. பேசும் பொழுது தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒருவர் எழுந்து வெளியே செல்ல வேண்டி அமர்ந்தால் அவரது இடத்தில் போய் அமர்ந்து விடக்கூடாது. அவர் இனி வரமாட்டார் என்று உறுதியாக தெரிந்தால் மட்டுமே அவரது இருக்கையில் அமரலாம். இவ்வாறு விதிமுறைகளை சொல்கிறார் நாயகம்.

அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம். உங்களோடு காற்றலையில் நான் மதுரை கலையகத்தில் இருந்து அனு சாத்தப்பன். இப்பொழுது எம்டிஆர் நேரம். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, துன்பம் கண்டு யாரும் வருந்த தேவையில்லை. துன்பத்திற்கு பின் நன்மை வரப்போவது உறுதி. இதை அறிந்து நடந்தால் சிரமமில்லாமல் வாழலாம். கடவுள் மகத்தானவர் என்பதால் தான் மனிதர்களின் புகழ் மொழிக்கும் ஏளனத்துக்கும் செவிசாய்க்காமல் எப்பொழுதும் மௌனமாகவே இருக்கிறார். ஆட்சி பீடத்தில் வீற்றிருக்கும் திறமையற்ற அரசனை காட்டிலும் திறமையும் நேர்மையும் மிக்க தொழிலாளியாக இருப்பது உயர்வானது. அறிவின் வடிவாக திகழும் கடவுள் பிரம்மாண்டமானவராக விளங்குகிறார். அவரது அருளால் தான் எல்லாமே நடக்கிறது. நீங்கள் செய்வது மட்டுமே நியாயம் என்று வாதிடாதீர்கள். மற்றவர்களின் கருத்தையும் மதியுங்கள். அவர்களது செயல்களில் உள்ள நியாயத்தை உணருங்கள். கடவுள் மீது மனிதன் கொண்டிருக்கும் மதிப்பீடு அர்த்தமற்றது. அவரது சக்தியை தீர்மானிக்கும் சக்தி நமக்கு இல்லை. மேலும் மனித விதிகளுக்கு அடங்கி நடக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. உங்கள் சிந்தனைகள் இமயத்தின் சிகரத்தை விட உயர்ந்ததாக அமையட்டும். கடலையும் விட ஆழ்ந்து பார்க்கும் திறம் கொண்டதாகவும் விளங்கட்டும். தீயவர்களிடம் நல்ல குணம் இருக்கிறது. ஒழுக்க சீலர்களிடமும் கெட்ட குணம் இருக்கிறது. இது உலக இயற்கை. இதில் வியப்படையவோ திகைக்கவோ ஏதும் இல்லை. அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். எல்லார் மீதும் இரக்கப்படுங்கள். நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி மகிழுங்கள். ஆனால் பாசம் என்ற பெயரில் யாருக்கும் அடிமையாகிவிடாதீர்கள். ஆத்திகம் என்பது கடவுளின் ஒரு பக்கத்தையும் நாத்திகம் என்பது அவரது மறுபக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. இரண்டுமே மனித அறிவை முழுமை அடைய செய்யும் விஷயங்கள்தான். கடவுளின் கண்களில் அற்பமானது என்று எதுவும் இல்லை. அதுபோல மனிதனின் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாமே உலகில் உயர்ந்தவைதான். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து கொண்டாடுவோம் வாருங்கள். இது தகவல் அறியும் நேரம். கடவுளின் உன்னத படைப்பு மனிதன்தான். ஆனால் உயிரில்லாத பொருட்களில் கடவுள் அதி உன்னதமான படைப்பு கற்களாகத்தான் இருக்க வேண்டும். சாதாரண பென்சிலின் முனையும் கார்பன்தான். கண்ணை பறிக்கும் வைரக்கல்லும் கார்பன்தான். பவளமும் முத்தும் என்னவென்று நினைக்கிறீர்கள்? நாம் வெள்ளை அடிக்கவும் வெற்றிலைக்கு சேர்த்து கொள்ள பயன்படுத்துகிறோமே சுண்ணாம்பு, அந்த வகையைச் சேர்ந்தவைதான். மாணிக்கங்களில் இருப்பதோ சாதாரண அலுமினியத்தின் உட்கூறுகள்தான். இப்படி சாதாரண அலுமினியத்தையும் கரியையும் சுண்ணாம்பையும் கண்கவர் கற்களாயிருப்பது, கற்கள் ஆக்கியிருப்பது கடவுளின் அற்புதமின்றி வேறென்னவாக இருக்க முடியும்? ஆபரண கற்களில் 2000-க்கும் மேற்பட்ட வகை இருந்தாலும் 9 கற்களுக்கு மட்டும்தான் பட்டம் பரிவட்டம் கட்டி நவரத்ன அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், யூதர்கள் இஸ்லாமியர்கள் என்று உலகத்தின் பல்வேறு இனத்தவரும் சிறந்த கற்கள் என்று தேர்ந்தெடுத்து சொல்லியிருப்பது கிட்டத்தட்ட இதே 9 வகை கற்களைத்தான். பொதுவாக கற்களில் எந்த அளவுக்கு ஒளியின் ஊடுருவும் தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அதுக்கு மதிப்பு. மாணிக்கங்கள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் என்றாலும் அதில் பீஜியன்ஸ் ரெட் என் நிறம்தான் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் கோமேதகம் என்ற வார்த்தைக்கு பசுவின் கோமியம் என்று அர்த்தம். கோமியம் போல சிவப்பு கலந்த அடர்ந்த மஞ்சள் நிறத்தில் இருந்தால்தான் கோமேதகத்திற்கு முழு மரியாதை. வைடூரியத்தை ஆங்கிலத்தில் கேட்ஸ் ஐ என்கிறார்கள். பூனையின் கண்களில் தெரிவது போன்ற நீளவாக்கிலான ஒரு ஒளி தெரிவதுதான் இதன் அடையாளம். கல்லுக்குள்ளேதான் ஒரு ஒளிக்கீற்று ஊடுருவி இருப்பதால் தான் வைடூரியம் என்று பெயர். எந்த கல்லை நகையோடு பதித்து அணிந்தாலும் சில ஆண்டுகளில் பளபளப்பு குறைந்து மங்கிவிடுவதும், எண்ணெய் இறங்கிவிட்டது என்று சொல்லி அதை நகை கடைக்காரர்கள் சுத்தம் செய்து தருவதும் நகை அணிபவர்களுக்கு பழகியிருக்கும். உண்மையில் கல் ஒன்றும் மங்கிவிடுவது இல்லை. கற்களை நகைகளில் பதிக்கும் போது அதற்குள் மெல்லிய வெள்ளி தகட்டை வைத்து பதிப்பது வழக்கம். ஆரம்பத்தில் அடியில் இருக்கும் வெள்ளியின் நிறம் கல்லின் வழியாக வெளிப்பட்டு கண்ணை பறிக்கும். காற்றுப்பட்டாலே கருக்கும் வெள்ளி, அப்படி வெள்ளி கருக்கும் பொழுதுதான் கல் வழியாக வரும் அதன் பிரதிபலிப்பும் டல்லடிக்கிறது. வெள்ளி தகட்டை எடுத்து புதியதை பறித்துவிட்டால் கல் மீண்டும் டாலடிக்கும். வைரங்கள் பல நிறங்களிலும் கிடைக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. லேசான பிங்க் நிறத்தில் இருக்கும் வைரம்தான் உலகத்திலேயே அரியது. இணைந்திருங்கள்.

இது எம்டிஆர் நேரம் பகுதியின் சிறப்பு பகுதி. காலத்தை வென்று நிற்பவர்கள் பகுதி. எளிமையின் எவரெஸ்ட் யார் அவர்? வாழ்க்கையில் நான் என்னவாக இருக்க விரும்புகிறேன் என்பதை முடிவு செய்துவிட்டால் அதை நோக்கிய பயணத்தில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது. எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நம் முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையின்படி வாழ்ந்த மனிதர் எழுத்தாளர் அசோகமித்திரன். அவர் இளம் வயதில் ஜெமினி ஸ்டுடியோவின் விளம்பர பிரிவில் ஊழியராக பணியாற்றி வந்தார். ஆனால் எழுத்தாளராக வேண்டும் என்பதுதான் அவர் விருப்பம், முடிவு. அவ்வப்போது எழுதி கொண்டும் இருந்தார். எனினும் அவர் பார்த்து வந்த வேலை அவரது லட்சியத்திற்கு இடையூறாகவே இருந்தது. ஸ்டுடியோ அதிபரிடம் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்ட போது அந்த அதிபர் இவரிடம் சொன்னார், நீ எழுத்தாளன் என்றால் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்க மாட்டாய். உடனே வேலையிலிருந்து விலகினார் அசோகமித்திரன். அப்போது அவருக்கு வயது 35. 86வது வயதில் காலமாகும் வரை 50 ஆண்டுகளுக்கும் மேலாக முழு நேர எழுத்தாளராகவே வாழ்ந்திருக்கிறார். அதனால் பொருளாதார ரீதியில் அவருக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டன. அவற்றை பொருட்படுத்தாமல் எளிமையாக வாழ்ந்து தன் 3 மகன்களையும் சாதாரண பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைத்தார். இன்று எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அசோகமித்திரனோ உலகம் முழுதும் கொண்டாடப்படும் சிறந்த இலக்கியவாதியாக திகழ்கிறார். ஹைதராபாத் சமஸ்தானத்தில் இருந்த சிக்கந்தராபாத்தில் பிறந்து வளர்ந்து பின்னர் சென்னையில் குடியேறிய அசோகமித்திரன் தன் சிறுகதைகள் நாவல்களில் ஹைதராபாத் முதல் சென்னை வரை இருக்கும் சாமானிய மனிதர்களின் வாழ்க்கையை துல்லியமாக எழுதினார். அவரது புத்தகங்கள் படிக்க சுலபமானவை. காரணம், மொழி எளிமையாக இருக்கும். அலங்கார வார்த்தைகள் இருக்காது. ஆனால் எளிய சொற்களின் மூலம் வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சங்களை அவர் வெளிப்படுத்தி விடுவார். நிஜாம் ஆட்சிகால வாழ்க்கையானாலும் சென்னையின் கவர்ச்சியான திரைப்பட உலக வாழ்க்கையானாலும் அவற்றை வாழ்ந்தவர்களின் சின்ன சின்ன சந்தோஷங்கள், பெரிய பெரிய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆழமாக சித்தரித்திருப்பார். அவருடைய கதைகளில் வரும் பெண் பாத்திரங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சிக்கல்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சொன்னாலும் அதையெல்லாம் மீறி வாழ்க்கை மீது தன்னம்பிக்கையுடன் அவர் வாழ்வதை வெளிப்படுத்தி இருப்பார். அவருடன் நெருங்கி பழகிய எல்லா இளைஞர்களுக்கும் அவர் அன்பான வழிகாட்டியாக இருந்தார். தன்னை விட 20-30 வயது சிறியவர்களுடன் பேசும்போது கூட அவர்கள் கருத்தை மதித்து நடப்பார். என் மகன் தன் 11வது வயதில் அசோகமித்திரனுடைய ஒரு சிறுகதையை குறும்படமாக எடுத்தான். அந்த கதையின் முடிவில் அப்பா பாத்திரம் மகன் பாத்திரத்திடம் பேசும் முக்கியமான வரி நெகட்டிவான கருத்தோடு இருப்பதாக என் மகனுக்கு பட்டது. அவரிடமே பேச சொன்னேன். இருவரும் பேசினார்கள். கடைசியில் வரியை பாசிட்டிவாக மாற்றி கொடுத்தார் அசோகமித்திரன். இருவருக்கும் வயது வித்தியாசம் 53 ஆண்டுகள். தன் எழுத்தின் வழியாகவும் நேரடி உறவாடலிலும் ஏராளமான இளம் தலைமுறையினருக்கு ஆதர்சமாக விளங்குகிறார் அசோகமித்திரன். அவர் போல இன்னொருவர் தமிழில் இல்லை. இவருடைய இயற்பெயர் ஜா தியாகராஜன். முக்கிய படைப்புகள் கரைந்த நிழல்கள், 18வது அட்சக்கோடு, தண்ணீர், மானசரோவர் ஒற்றன், காலமும், 5 குழந்தைகளும், பிரயாணம், இன்று விடுதலை, அப்பாவின் சிநேகிதர். இவர் பெற்ற விருதுகள் சாகித்ய அகாடமி, தமிழக அரசு விருதுகள், தேசிய நூலக விருது, பாஷா பரிஷித் விருது, விளக்கு விருது.

சிகரம் தொடலாம் வாருங்கள். இன்று நிறைய இளைஞர்களுக்கு தங்களையே பிடிப்பதில்லை. தங்களை வெறுக்கும் நோய் அவர்களிடம் பரவி வருகிறது. காரணம், அவர்களிடம் இருக்கும் சின்ன சின்ன குறைகள். சின்ன கண், வசீகரமில்லா மூக்கு, குட்டையான கேசம், மெலிந்த தேகம், வளராத புருவம் அல்லது மீசை, அகல நெற்றி, கண்ணின் கருவளையம், அதிகமான பருக்கள், அதிக அல்லது குறைந்த உயரம் மற்றும் மங்கலான தோல் நிறம் உள்ளிட்டவற்றால் நிறைய பேர் மனநோய் வந்தவர் போலாகி சிரிப்பு, உணவு, தூக்கம் முதலியன தொலைத்து அவதிப்படுகின்றனர். குறைவான சுய மதிப்பீடால் வாழ்க்கையை தொலைப்பவராக மாறிவரும் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கவலை தருகிறார்கள். நண்பர்கள் உறவினர்களை சந்திக்க விரும்பாமை, குடும்ப விழாக்களை புறக்கணித்தல், அப்படியே அவ்விழாக்களுக்கு போனாலும் சகஜமாக யாருடனும் பழகாதது என இவர்கள் மாறி வருகின்றனர். இவர்களைப் போலவே நீலாம்பரி போல அறைக்குள் அடைந்து இருத்தல், கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் புதைந்து போதல், சிடுசிடுப்புடன் எப்பொழுதும் இருத்தல் உள்ளிட்ட மனப்பான்மை கொண்டவர்களையும் தற்போது அதிகம் பார்க்க முடிகிறது. மனித உடலில் அகம் வேறு புறம் வேறு. ஆனாலும் அகம் மாறும் பொழுது புறம் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே மனதை செம்மையாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். அழகு, நிலவு, புகழ் மூன்றுமே தேயும். கண்ணாடி நம் உடலை காட்டும், அதே நேரம் அழகான நம் உள்ளத்தையோ அற்புதமான நமது அறிவையோ திறமையோ ஆற்றலையோ அது காட்டாது. நம்மோடு பழகி பார்க்கும் பொழுது நம் உள்ளத்தின் நீள அகல ஆழ உயரங்கள் அடுத்தவருக்கு புரிந்து போகும் என்பது நிச்சயம். ஆகவே நம்மிடம் உள்ள நல்லனவற்றை பார்ப்போம். திறமை, ஆற்றல், குணநலன் நம் உள்ளத்தை பார்ப்போம். மனப்பாங்கு, தன்னம்பிக்கை நம்மிடம் இருக்கும் சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். குடும்பம், பாசம் காட்டும் பெற்றோர், உடன் பிறந்தோர் மற்றும் நண்பர்கள், இறையின் கொடையாக இவை நிறைவேற இருக்கும் நிலையில் இல்லாததை நினைக்க வேண்டாம். அதேபோல யாருடனும் நம்மை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. நம்மையே நமக்கு பிடிக்கவில்லை என்றால் மற்றவருக்கு எப்படி நம்மை பிடிக்கும்? எனவே யோசிப்போம். நம் உயரம், நிறம், எடைக்கு தகுந்த ஆடை அணிகலன்கள் தரித்து தன்னம்பிக்கையோடு இருப்போம். முதலில் நம்மை விரும்புவோம். நாம் என்பது நமது நிறமோ மூக்கோ புருவமோ மட்டும் அல்ல, அதையும் தாண்டி நாம் என்பது நமது திறன், ஆற்றல், ஆளுமை, நமது நம்பிக்கை. இதுதான் உண்மை.

வாருங்கள் நேயர்களே, ஆரோக்கியம் காணலாம். உணவின் அருமை கருதி கிராமங்களில் இன்றும் கஞ்சி அருந்தும் பழக்கம் நிலவுகிறது. இவர்களின் ஆரோக்கிய கதையை கேட்டால் உடல் உழைப்பும் உணவும் தான் என்பார்கள். இன்றைய தலைமுறைக்கு கஞ்சி என்றால் என்ன என்றே தெரியாமல் போய்விட்டது. காலை உணவுக்கு இட்லி தோசை உட்பட சில வகையறாக்கள் மட்டுமே உணவு பட்டியலில் இடம்பெறுகிறது. அரைத்த இட்லி மாவு ஒரு வாரத்திற்கு வரும் வகையில் குளிர்சாதன பெட்டியில் வைத்து அழகு பார்க்கப்படுகிறது. நாம் சாப்பிடும் உணவு ஆரோக்கியமானதா என்கிற கவலை இல்லாமல் வயிற்றை நிரப்புவது என்று ஆகிவிட்டது. இது மிகவும் தவறு. எந்த நோயும் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்த நம் முன்னோர்களின் முக்கிய உணவே பாரம்பரிய தானியங்களில் செய்த கஞ்சியும் கூழும்தான். இதெல்லாம் நோய் பாதித்தவர்களுக்கு இன்று ஒதுக்கி வைத்துவிட்டு துரித உணவுகளை தேடிப்போவது நாகரிகமாக தெரியலாம். ஆனால் இது உடலுக்கு ஆரோக்கியம் தருமா என்றால் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நோய் நம்மை நெருங்காமல் ஆரோக்கியமாக வைத்திருக்க சிறுதானிய கஞ்சியும் கூழும் உதவி செய்யும். சிறுதானிய உணவான வரகு கல்லீரலில் தேங்கியுள்ள பித்த நீரை வெளியேற்ற உதவும். அதிகமாக ஆல்கஹால் உட்கொள்பவர்களுக்கு உடல் பருமன் ஏற்பட்டு செரிமானம் இன்மையால் பித்த கற்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு வரவு உணவு நல்ல மருந்து. குடல் புண் மற்றும் உணவு குழாயில் ஏற்படும் புண்ணுக்கு சாமை நல்ல மருந்து. உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றின் அளவையும் கட்டுக்குள் வைக்க உதவும். கழிச்சலையும் கட்டுப்படுத்தும். இளைத்த உடல் வலுவாகவும் உடல் எடை கூடவும் தினை உதவுகிறது. வயதானவர்களுக்கு மூட்டுகளில் உள்ள தேவையற்ற நீரை நீக்க தினை அதிகம் சேர்த்து கொள்ளலாம். மேலும் நாள்பட்ட சிறுநீரக கோளாறுகள் கால்வீக்கம் முகவீக்கம் ஆகியவற்றை குறைக்க உதவும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள கசடுகளை வெளியேற்றவும் தாய்ப்பால் சுரக்கவும் தினை கை கொடுக்கும். பட்டை தீட்டப்படாத சிவப்பு அரிசியில் நார்ச்சத்து விட்டமின் D1 நிறைந்துள்ளது. இதனால் வாய் ஓரங்களில் ஏற்படும் புண் குணமாகும். சர்க்கரை நோய் கட்டுப்படும். புரதம் இதில் அதிகம் இருப்பதால் எலும்புகளின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. கேழ்வரகு நார்ச்சத்து நிறைந்த உணவு. இதில் அமினோ அமிலங்கள் மற்றும் மெத்தியோனின் போன்றவை அடங்கியுள்ளன. கல்லீரல் பாதிப்பு மற்றும் சிறுநீரக பாதிப்பு அடைவதால் ஏற்படும் பெருவயிறு நோய் இருப்பவர்களுக்கு கேழ்வரகு கூழ் அற்புதமான உணவு. பித்தத்தால் ஏற்படும் உடல் வெப்பத்தை கேழ்வரகு கட்டுப்படுத்தும். விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இருப்பதால் இரத்த சோகையை கட்டுப்படுத்துகிறது. உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் குடல் புற்றுநோயை தவிர்க்கவும் இது உதவுகிறது. கேழ்வரகு பாதாம் கஞ்சியை குடிப்பதால் சதைகளுக்கு ஊட்டம் கிடைக்கும். வைரல் காய்ச்சல்களில் இருந்து குணமடையாதவர்களுக்கு இது நல்ல உணவாக பயன்படுகிறது. மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பும் உண்டு. இதை குறைக்க கேழ்வரகு பாதாம் கஞ்சி பயன்படும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதுவரை கஞ்சி குடிக்காமல் பழகிவிட்டோமோ என்று நொந்து கொள்ளாமல் இனியும் தாமதிக்காமல் இதுபோன்ற உணவுகளை உட்கொள்ள துவங்குங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் புகழிமலை முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமண யோகம் உண்டாகும். தல வரலாறு. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி மலை ஒன்றில் முருகனுக்கு கோவில் கட்டினார். வேலுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இதற்கு வேலாயுதம் பாளையம் என பெயர் சூட்டினார். மூலவருக்கு பாலசுப்பிரமணியர் என்ற பெயர் அமைந்தது. பிற்காலத்தில் அருணகிரிநாதர் புகழ்மிக்க தலம் என்னும் பொருளில் புகழிமலை மேவு பெருமாளே என்று பாடினார். இதன் அடிப்படையில் இவ்வூர் புகழிமலை வேலாயுதம் பாளையம் என பெயர் பெற்றது. கருவறையில் முருகன் ஆவுடையார் மீது நான்கு கைகளுடன் காட்சியளிக்கிறார். பாலகன் வடிவில் உள்ள அவரது கைகளில் சக்திவேல் வஜ்ரவேல் உள்ளது. கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடன் இருக்கிறார். செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் கைகூட செவ்வாயென்று பாலபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம் அணிவித்து வழிபடுகின்றனர் இங்கு. சஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை நாளில் சிறப்பு அபிஷேகம் உண்டு. தல விநாயகராக உச்சிஷ்ட கணபதி வீற்றிருக்கிறார். இங்குள்ள சண்டிகேஸ்வரர் சிற்பம் சிறப்புமிக்கது. முன் மண்டபத்தில் நவகிரகம், சனீஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சந்நிதிகள் உள்ளன. 315 படிகளுடன் அமைந்த இந்த மலைக்கோவிலின் அடிவாரத்தில் மயில் வாகனம் உள்ளது. மலையை சுற்றிலும் உள்ள 6 பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு குலதெய்வமாக முருகன் விளங்குவதால் 6 நாட்டான் கோவில் என வழங்கப்படுகிறது. மலைப்பாதையில் மலைக்காவல் ஐயன் சன்னதி உள்ளது. அருகில் மாம்பழத்திற்காக முருகன் கோபிக்கும் காட்சி முருகனை சமாதானப்படுத்தும் ஔவையார், தினைப்புனம் காத்த வள்ளி, அகத்தியரின் கமண்டல நீர் காகத்தால் காவிரி நதியாக ஓடுதல், பாம்பாட்டி, குரங்கு போன்ற சுதை சிற்பங்கள் உள்ளன. வேம்பு மரத்தடியில் ஒரே கல்லில் சப்த கன்னியர், இடும்பன், விநாயகர் சன்னிதிகள் உள்ளன. சுனை தீர்த்தம் என்னும் மலை தீர்த்தம் இங்கு உள்ளது. ஐப்பசி சஷ்டியில் மலையைச் சுற்றிலும் 4 இடங்களில் அசுர வதம் நிகழ்த்தும் முருகன் மயில் வாகனத்தில் எழுந்தருளுவார். அதன் பின் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும். பங்குனி உத்திரத்தன்று முருகன் மலையைச் சுற்றி வருவார். தைப்பூசத்தன்று முருகன் தன் தேவியருடன் தேரில் எழுந்தருளுவார்கள். அவருக்கு முன்பாக விநாயகரும் வீரபாகுவும் செல்வர். முருகனின் படை தளபதி என்பதால் வீரபாகுவுக்கு மரியாதை தரும் விதமாக அவர் செல்வதாக சொல்கிறார்கள். இவ்வாறு செல்லும் தேர் பாதியிலேயே நின்றுவிடும். மறுநாள் காலையில் மீண்டும் கிளம்பி இரவில் நிலைக்கு வரும். மார்கழி திருவாதிரை அன்று நடராஜர் சிவகாமி திருக்கல்யாணம் நடக்கும். அதன் பின் நடராஜரும் மலையை சுற்றி வருவார். கோவிலுக்கு பின்புறம் மலையில் சமணர்களின் குகை உள்ளது. இதை சுற்றியுள்ள பாறைகளில் முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழி கல்வெட்டுகள் உள்ளன. தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இதில் பிட்டன், கொற்றன், கீரன், ஓரி போன்ற பழங்கால பெயர்கள் இடம்பெற்று உள்ளன. இத்திருத்தலம் கரூர் சேலம் வழியில் கரூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.

0: இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடல் ஒன்று.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டுன வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

தழுவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

என்னை தழுவி, என்னை தழுவி, எங்கும் இருப்பவர் மனங்களை தழுவி, இதமாக வருகிறது பொதிகை தென்றல்.

காலையில் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், காலமெல்லாம் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், பாடல்தனை கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

இல்லமெங்கும் வந்தது பொதிகை தென்றல். ஒரு மணி நேரமாக வீசிய பொதிகை தென்றல் விடைபெறும் நேரம் இது. இன்னும் ஒரு பொதிகை தென்றலோடு இணையும் வரை பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் மருத்துவ குறிப்புகள் சில பார்க்க போகிறோம். நான் சென்னை திருநீந்தவூர் ரேவதி. அதே போல் பாடல்கள் வந்து திரு அருண்மொழி அவர்களோட பின்னணி பாடல்கள், திரு அருண்மொழி அவர்களுடைய பாடல்கள் தனித்தும் சேர்ந்தும் பாடிய பாடல்களை கேட்கலாம். முதல் குறிப்பு, கரும்பு சக்கையை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டில் ஏற்படும் வெடிப்பு குணமாகும். கரும்பு சக்கையை எடுத்து அதை எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டு வெடிப்பு குணமாகும். படம் என் தம்பி பாடல்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் இருக்கிறவங்க வந்து துளசி சாற்றை தினமும் குடித்து வந்தால் இந்த நோய்களிலிருந்து தடுக்கலாம். துளசி சாற்றை தினமும் குடித்து வந்தால் கல்லீரல் மண்ணீரல் நோய்களை தடுக்கலாம். படம் தர்மசீலன், பாடல் தென்றல் வரும் முன்னே முன்னே தென்மாங்கு வரும் பின்னே பின்னே.

வானொலி என்றாலே எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரம் உங்களுக்கு பாடல்களை அளித்து வரும் வானொலி எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு, வசம்பை எடுத்து சுட்டு கறியாக்கி அதனுடன் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து அடி வயிற்றில் பூசினால் வயிற்று பொறுமல் நீங்கும். வசம்பை எடுத்து சுட்டு கறியாக்கி அதனுடன் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து அடி வயிற்றில் பூசினால் வயிற்று பொறுமல் நீங்கும். படம் சக்திவேல். பாடல், மல்லிகை முட்டு மனசை தொட்டு இழுக்குதடி மானே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். சுக்கை நீர் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து மூட்டுகளில் தடவ மூட்டு வலி குறையும். மூட்டு வலி குறைவதற்கு சுக்கை நீர் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து அதை மூட்டுகளில் தடவி வந்தால் மூட்டு வலி நீங்கும். படம் மல்லிவெட்டி மைனர், பாடல் மனு.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு பார்ப்போமா? தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ நெஞ்சு சளி குணமாகும். தேங்காய் எண்ணெயை கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து பின் ஆற வைத்து நெஞ்சில் தடவ நெஞ்சு சளி குணமாகும். படம் தாலாட்டு பாடவா பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த குறிப்பு: வெள்ளைப்பூண்டு இஞ்சி சாறு இரண்டையும் சேர்த்து அரைத்து அதனுடன் தேன் கலந்து காலை உணவுக்கு முன் சாப்பிட்டால் டான்சில் சதை குறையும். வெள்ளைப்பூண்டு இஞ்சி சாறு இரண்டையும் சேர்த்து அரைத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் காலை உணவுக்கு முன் சாப்பிட்டால் டான்சில் சதை வளர்றது குறையும். படம் மணிக்குயில். பாடல்: காதல் நிலாவே நிலாவே

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, இன்று எம்முத்து சிதறல் பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். அடுத்த குறிப்பு, வெறும் வயிற்றில் இஞ்சி சாறில் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கும், அத்துடன் மார்பு சளியும் அகலும். வெறும் வயிற்றில் இஞ்சி சாறில் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கும், மார்பு சளியும் அகலும். படம் சேது பாடல்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. வால்மிளகின் மிளங்க தூள் செய்து அதோட ஒரு சிட்டிகை தேனில் குழைத்து சாப்பிட்டு வர கபம் நிகம். வால்மிளகை தூள் செய்து ஒரு சிட்டிகை எடுத்து தேனுடன் குழைத்து சாப்பிட கபம் நீங்கும். படம் ராமன் அப்துல்லா. பாடல் என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பார்க்குற,

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இது இன்னைக்கு முத்துச்சிதறல் பகுதியில் நம்ம வந்து பின்னணி பாடகர் அருண்மொழி அவர்களோட பாடலையும் எளிய வகை வீட்டு குறிப்புகளும் மருத்துவ குறிப்புகளும் நம்ம பார்க்குறோம். அடுத்த குறிப்பு, நார்த்தங்காய் ஊறுகாய் நம்ம பண்ணி வீட்டில் செய்து போட்டுக்கிட்டோம்னா மலச்சிக்கலை நீங்கி நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். நார்த்தங்காய்க்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குற ஒரு சக்தி அதில் இருக்குது. அந்த காயோட தன்மையில் ஜீரணமாகக்கூடிய சக்தி இருக்குது நார்த்தங்காய் ஊறுகாய்.

அனைவரையும் மனதை மயக்கும் வானொலி எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு, வாய்ப்புண்ணுக்கு கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும். வாய்ப்புண் நீங்க கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும். படம் பொங்கி வரும் காவேரி, பாடல் வெள்ளி கொலுசு மணி.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. எள்ளிலிருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இளைத்து காணப்படுபவர்கள் தேறி உடல் எடை அதிகரிக்கும். நல்லெண்ணெயானது உடலுக்கு மிகவும் நல்லது. எள்ளில் இருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இளைத்து காணப்படுபவர்கள் தேறி உடல் எடை அதிகரிக்கும். படம் சூரசம்ஹாரம், பாடல் நான்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு: பச்சை கொத்தமல்லி தழைகளை அரைத்து தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும். பச்சை கொத்தமல்லி தழைகளை அரைத்து தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும். சிந்தனைக்கு: சுவாசத்தை கவனி ஆயில் கூடும், வார்த்தையை கவனி மதிப்பு கூடும், செய்யும் செயலை கவனி நிதானம் கூடும், எண்ணங்களை கவனி வாழ்விகள் வாழ்வில் வெற்றிகள் கூடும். சுவாசத்தை கவனி ஆயில் கூடும், வார்த்தையை கவனி மதிப்பு கூடும், செய்யும் செயலை கவனி நிதானம் கூடும், எண்ணங்களை கவனி வாழ்வில் வெற்றிகள் கூடும். படம் கவிதை பாடும் மலைகள் பாடல்: உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. இதுவரை முத்துச்சிதறல் பகுதியில் எனக்கு வாய்ப்பளித்த மீரா அம்மாவுக்கும், நேயர்கள் அனைவருக்கும், எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சென்னை திருநீண்டவூர் ரேவதி, நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நீங்கள் கேட்டவை என்ற படத்திலிருந்து ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டுக்கு ஒரு தலைவன் என்ற படத்திலிருந்து அழகிய நதி என அதில் வரும் அலை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீர்த்த கரையினிலே என்ற படத்திலிருந்து கொட்டி கிடக்குது செல்வங்கள் பூமியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தவசி என்ற படத்திலிருந்து தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது உன்னைத்தான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயசுதாஸ், சாதனா சர்க்கம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமராவதி என்ற படத்திலிருந்து தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கத்தின் தங்கம் என்ற படத்திலிருந்து செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோலி சிட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டார்லிங் டார்லிங் டார்லிங் என்ற படத்தில் இருந்து அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜ்யராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் என்ற படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சொர்ணலதா, கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய தென்றல் என்ற படத்திலிருந்து தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏழை ஜாதி என்ற படத்திலிருந்து அதோ அந்த நதியோரம் இளம் காதலர் பாடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக சொக்க தங்கம் என்ற படத்திலிருந்து என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சாதனா சர்க்கம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உறவுகளுக்கு வணக்கம். மான்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. வணக்கம் கூறி இணையும் இந்த வேளையிலே உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பரிமாறிக் கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஓம் என்ற திரைப்படத்து பாடல் பட்டு வண்ண சேலைக்காரி என்று பாடி ஆரம்பித்து வைக்கின்றது இன்றைய நேயர் சர்வதேச நேயர் விருப்பத்தை. அந்த பாடலை அனுப்பி வைத்தவர் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அன்புடன் அருள் மோகன்.

அருள்மோகனை தொடர்ந்து வரும் அற்புதமான ஒரு பாடல் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா என்று கேட்கும் மணிரத்தினம் திரைப்படுத்து பாடல்.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் இளமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல் விடியும் வரை காத்திரு திரைப்படுத்த பாடல். நீங்காத எண்ணம் ஒன்று என்ற வரியை தொடங்கி பல்லவியோடு சரணத்தையும் பாடுகின்றது.

கலடா மண், மொன்றியல் மாநகரம், தனுஷன் ஒரு பாடல், ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். துரு துரு பெண்ணாக என்ற வரிதாங்கி வரும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. செவிமடுப்போம்.

மீண்டும் கனடா மண், அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். ஏதோ ஏதோ ஒன்று என்ற பாடல் எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். நேயர்களாக வந்த உறவினர்களாக இன்று பாடல்களை பதிவிட்டுக் கொண்டு கேட்டு மகளை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலிலே இளவரசியின் பாடலை கேட்போம். உன் பொன்னான கைகள் என்ற வரியை முதல் வரியாக எடுத்துச் செல்லும் புருஷன் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

இருக்கின்ற அந்த பாடலை தொடர்ந்து அவரது தோழிகளாக காஞ்சனாவின் பாடலையும் கேட்க இருக்கின்றோம். வான்கூவர் மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒன்ன நினைச்சேன் என்ற வரி விஸ்வநாத அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்து பாடலாக இன்று கேட்போம்.

புதிய திரைப்படுத்த பாடல்களையும் நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் வசந்தி வன்கூவர் மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து தருகின்றது. உன்னோட வாழ்வாத வாழ்வென்ன, உன்னோட வாழாத வாழ்வென்ன என்ற வரியை கொண்டு

ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள் ஒலிக்கும் வேளையே கேட்டு மகிழ்வோம்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு மீண்டும் ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்க இருக்கும் பாடல் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் என்ற பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாஸ்கரன் மாலா உங்களுக்காக ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம். நீண்ட கால உறவு அன்பு நண்பர் ரமணி, நீங்கள் சுத்தினேன் சுத்தினேன் என்ற வரியை மீசையை முறுக்கு இரண்டு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்த வேளை ஒலிக்கின்றது பாடல். பழைய

இனிய பாடல்களையும் இடைக்கால பாடல்களையும் கலந்து கேட்கும் அன்பு உறவினர்களின் பாடல் வரிசையிலே அடுத்து வரும் பாடல் நீண்ட காலமாக எங்களோடு இசை பயணம் செய்து கொண்டிருக்கும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேதீஸ்வரம் பாடலையும் கேட்போம். ஐ என்ற திரைப்பட பாடலை இன்று கேட்க விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கின்றார். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் இந்த பாடலை கேட்கும் வேளை இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் என்று தெரிந்து கொள்கின்றோம்.

ஆசியா, அமெரிக்க, ஐரோப்பா கண்டங்களில் இருந்து வரும் நேயர்களுள் அடுத்து வரும் நேயராக சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தரும் பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல். விரகத்தை தூண்டும் பாடலாக கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து இன்று மகாலிங்கம் தரும் பாடல் மலரே மௌனமாக என்று பாடுகின்றது.

அடுத்து வரும் இனிமையான பாடலை ஐரோப்பா கண்டத்திலிருந்து கேட்போம். நீரேசன் அவர்கள் ஜெனீவாவிலிருந்து தருகின்றார், சுவிட்சர்லாந்து நாட்டிலே. பாட்டு ஒன்னு கட்டு கட்டு தோளா என்ற பாடல் ஜில்லா திரைப்படுத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது.

கண்டம் என்றவுடன் என்ன வழி ஞாபகம் வருமல்லவா? பேசுகிறேன் பேசுகிறேன் சத்தம் போடாதே என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டு மகள விரும்புகின்றார். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல், மறைந்த அன்னை எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பலவிதமான இசைகளை தந்திருக்கின்றார். மனித சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை ரசங்களையும் உருவாக்கி தரும் பாடல்கள் ஒன்று மிகவும் சிறப்பான பாடலாக சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் அவர் பாடிய வண்ணமும் அவர் குரல் வண்ணத்தையும் கேட்கும் வண்ணம் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காபை சேனா ஆசான் அவர்கள் இந்த பாடலை தந்திருக்கின்றார். நிலா காயுது நேரம் நல்ல நேரம் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இதுவரை நேரமும் நாங்கள் பழைய புதிய இடைக்கால பாடல்கள் என்று சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இன்று விடைபெற்று செல்ல எண்ணும் வேளையிலே வாழ்வோம் வளமாக என்று கூறி அன்புடன் தமிழோடு என்றும் கூறி செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

திட்டிக்கும் தேனான பாடல்களை விடுமுறை விருப்பமாக கேட்டு மகள எழுதி அனுப்பி இருப்பவர்களும் முதலாவது பாடலை தர விரும்புகிறார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள். இப்பொழுது அவர் வளமையாக இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்து பாடலை கேட்கும் வரையில் இன்று 25வது படமாக பசும் பொன் என்ற திரைப்படத்தை தெரிவு செய்து அதிலே தாமரை பூவுக்கும் தண்ணீருக்கும் என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் கேட்ட பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. 1987 ஆண்டு திரைக்கு வந்த இந்த திரைப்படத்திலே பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் குரலிலே வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே என்ற வரி கொண்ட பாடல் ஒலித்ததல்லவா? அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை தன்னுடன் இணைந்து அப்பா ஆனந்தராமன், அம்மா விஜயமும் கேட்கின்றார்கள் என்றும் எழுதிய வேளை ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்ட மக்களும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலும் மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து மீண்டும் பாடல் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே சோகத்தில் பாடுகின்றது. பூமியை பார்த்தேன் பூமி, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன், மனிதனை இன்னும் பார்க்கலையே என்று. அவர் தான் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களோடும் நண்பர்களோடும் கேட்கின்றேன் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே. அடுத்து பெறும் பாடல், கடவுள் ஒரு நாள் மனிதனை காண தனியே வந்தாராம் என்ற சாந்தி நிலையம் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை இன்று வளமை போல கேட்டு மகள விரும்புகிறார்கள் நீண்ட கால உறவான நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும், அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களோடு உலகத் தமிழர்கள் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்து பாடல்களை தித்திக்கும் தீனான பாடல்களாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ராம ராம சரணம் பட்டாபி ராம சரணம் என்ற ஒரு பாடல் கடன் வாங்கி கல்யாணம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. இந்த பாடலை பல தடவை விரும்பி கேட்பவர் என்றும் கேட்கின்றார். அவர் வேறு யாருமல்ல, இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து வளமையாக பாடல்களை கேட்கும் நேயர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. எப்பொழுதும் அவர் பாடலை கேட்கும் பொழுது அவரோடு இணைந்து அவர் உறவுகளும் நண்பர்களுமாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர்.

0: காரணம்.
1: நெவேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் சரவணன், நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், எனக்காக காத்திரு என்ற திரைப்படுத்த பாடல். ஓ நெஞ்சமே என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை நீங்கள் கேட்கும் வேளை உங்களோடு இணைந்து தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி, சோலை கிராமம் அங்கிருந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: அது என்னடி உலகம், இதில் எத்தனை சலனம். இனிமையான ஒரு பாடல், அவள் ஒரு தொடர்கதை திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று அன்பு மகளே, திருமாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் கேட்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ அவர்களோடு சிவசங்கரன், நற்பவி, நர்முகியாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்க நாங்களும் இணைகின்றோம். கேட்டு மகிழ்வோம். ஒலித்துக் கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும்
1: நன்றி இல்லாத உலகம்.

இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஆர் தேவா அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் தை பிறந்தால் வழிபிறக்கும் திரைப்படத்திலிருந்து ஆசையே அலைபோலே நாமெல்லாம் அதன் மேலே என்று பாடுகின்றனர்.

ஒலிக்கின்ற பாடலோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படுத்து பாடல். என்ன நினைச்சே நீ என்று கேட்கும் ஒரு பாடல். அந்த பாடலை விரும்பி கேட்பவர்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி மேலும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையிலே.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை திறகின்றார். ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து காதல் வைபோகமே என்ற வரி எடுத்து பாடும் இனிமையான அந்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அமைதியான நதியினிலே என்று இன்னமோர் பாடல், விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் என்று அத்தனைப்படுத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோர்ஜ் அவர்கள். நிலா வட்டம் நெத்தியிலே என்ற தேசிங்கு ராஜா 2 என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

பாட்டு சவாரி நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

கனடா கலியகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது உறவுகள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்திட்ட பாட்டு சவாரி 154 கலந்து கொண்ட அன்பு நேயர்கள். கேட்கும் வண்ணம் வாக்களித்து சென்ற உறவுகள் தந்த தங்கள் விருப்ப பாடல்களை இப்பொழுது ஒளிபரப்ப எண்ணியுள்ளோம்.

பாட்டு சவாரி 154 ஆரம்பிப்பதற்கு முன்பு பாட்டு சவாரி 154 ஐந்து பாடல்கள் என்ன பதத்தில் வரப்போகின்றது என்ற தரவை கொடுத்த வேளையிலே உடனடியாக கண்டுபிடித்து அனுப்பியவர்கள் இருவர். அவர்கள் வேறு யாருமல்ல, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும், திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா இருவரும். வேகமாக விவேகமாக கண்டுபிடித்து ஓடி வந்து அந்த பதங்களை தந்து வெற்றியாளர்களாக தெரிவித்த வேளையிலே எங்கள் வழமைப்படி அந்த பதத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு வெற்றியாளர்களுக்கான பாடல்களை ஒளிபரப்புவது வழக்கம். அந்த வகையில் முதலில் இந்த வெற்றியாளர்களின் பாடல்களை பார்ப்போம். அப்பொழுது அவர்களுடைய விருப்பமாக அவர்கள் கேட்டுச் சென்ற பாடல்களுள் முதலில் தாய்க்குலத்துக்கு முதலிடம் கொடுப்போமா? அந்த வகையிலே மகளே ஷியாமலா, உங்களுக்காக நீங்கள் விரும்பிய வெற்றி பாடல் சின்ன கண்ணன் அழைக்கின்றான் என்ற கவிக்குயில் திரைப்படுத்து பாடலை இப்பொழுது கேட்போம்.

அவை தொடர்ந்து வரும் அன்பு கிருஷ்ணன் அவர்கள் தாராள மனப்பான்மையோடு அழகாக அந்த பதத்தை கண்டுபிடித்து வெற்றியாளராக வந்த வழியிலே அவர் தனக்கு விருப்பமான பாடலாக கேட்டிருந்தார். கண்ணா நீ எங்கே என்று கேட்கும் அற்புதமான ஒரு குழந்தை குரலில் இன்று எங்களை விட்டு சென்ற அன்னை எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே கேட்க விரும்புகிறேன் என்றார். அந்த பாடல் இப்பொழுது காட்டலையில்

கூட

0: உனக்கு பயமில்லையா?
1: உலகத்தை எப்படி காட்டினியா? உலகத்தை

அந்த வகையிலே இன்று முதலில் இணைந்து சிறப்பித்தார் வாக்களிப்பதற்கும் பாடலை கேட்பதற்கும் அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் விருப்ப பாடலாக வாக்களித்துவிட்டு கேட்டிருந்தார் முதல் மரியாதை திரைப்படத்து பாடல் பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை. இதோ அந்த பாடல்.

இனிமையான இந்த வேளையிலே பாட்டு சவாரி 154 வெகு சிறப்பாக சென்ற வேளையில் எல்லோரும் வந்து வாக்கினை அழைத்து சென்றுவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு சென்ற வேளையிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது. ஆகாய கங்கை என்ற வரியை எடுத்து

நல்ல இடம் நீ வந்த இடம் என்ற ஒரு பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று எனது விருப்பமாக தாருங்கள் என்று வாக்களிக்க வந்த அன்பு உறவு நீண்டகால உறவான ஜெகபர்ஷாதிக் அவர்கள் கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது நல்ல இடம் நீ வந்த இடம் என்று கூறினார்.

அந்த இந்திர லோகத்தை அழைத்து வந்து இங்கு விட்டுவிட்டார் என்றால் இன்று வந்த பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்கள் என்று கூறிய நெய்வேலி அறதடி குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். பொண்ணு பிடிச்சிருக்கு திரைப்படத்து பாடல் இருந்து அதற்காக இந்த பாடலை தரும்படி கேட்டார். அந்த இந்திர லோகம் என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடலை இதோ சரவணன் அந்த இந்திர லோகம் இப்பொழுது உங்கள் காதோரம்.

உறவுகளோடு உறவுகளாக காற்றலையில் இணைந்து பாடலை கேட்க வந்த அன்பு உறவுகளுள் அடுத்த உறவுகாக திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா அவர்கள் ஒரு பாடலை தந்தவளை. அதே பாடலை தான் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்களும் வந்து வாக்களித்துவிட்டு மகிழ்வாக பேசி மகிழ்ந்தவளை அந்த பாடலை தந்திருக்கின்றார். இருவரும் கேட்ட பாடல் விவசாயி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரே தடவையில் இருவருக்குமாக ஒலிக்கின்றது. நல்ல நல்ல நிலம் பார்த்து என்ற வரியெடுத்து

0: நாச்சியார் கோவில் என்றவுடன் ஓம் நம சிவாய என்று சிவன் மந்திரத்தை கூறிக்கொண்டு ஓடி வருவார் ஆர் திருவா அவர்கள். திருவா அவர்களும் சிறப்பாக இன்று வாக்களித்துவிட்டு வெற்றி பாடல்களை தெரிந்தவர்கள். அவர் தந்துவிட்டார் ஒரு பாடலை. அந்த பாடல் அவருக்கு அடிக்கடி கேட்க விருப்பம் போல் இருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற திரைப்படத்திலிருந்து உலகத்திலே மரணத்தில் என்று வரியெடுத்து ஆரம்பிக்கும் தொகையாராவுடன் இணையும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தேவா உங்களுக்காக பாடுவோர் பாடலாம் நேயர் விருப்பத்திலே.
1: உலகத்திலே

கந்தன் இறந்த நாள் வரும். இப்படி ஆனந்தமா பாடுறாங்களேன்னு ஆச்சரியப்படுகிறாங்க. நாங்க எப்பவுமே இப்படித்தான் இருந்தோம். அளவுக்கு மீறினது கட்டமரை. பாடுறதும் பாடுறதும் எங்க அலாதி பழக்க வேண்டும். துக்கம் எங்க பரம்பரையா வந்த ஆசிங்க. நாங்க பிறக்குச்சு, அதுவும் எங்க கூட பிறக்குது. நாங்க வளரச்சு, அதுவும் எங்க கூட வளருது.

உறவுகளை நாங்கள் இப்பொழுது கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 154 நிகழ்ச்சிக்கு வந்து பாட்டை தெரிவு செய்து வாக்களித்துவிட்டு தங்கள் விருப்ப பாடலை கேட்ட வேளையிலே பாட்டு சவாரி நேயர்கள் விருப்பமாக அந்த பாடலை தந்து சென்றபடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த வரிசையிலே வரும் அடுத்த பாடல் நீண்டகால உறவு, எங்கிருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது எனது கடமை என்ற உணர்வோடு வாக்களிக்க வந்துவிடுவார் அன்பு ஜோர்ஜ் குவைத் நாட்டில் இருந்து. கண்கள் ஏதோ என்று கூறும் ஜித்தா திரைப்படத்து பாடல் அவருக்கு விருப்பமாக இருக்கின்றது. இதோ ஜோர்ஜ், உங்கள் பாடல்.

இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பாட்டு சவாரி 154 வந்து வாக்களித்து சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு சென்றவர்கள் அனைவரும் இணைந்து தங்கள் மனவிருப்ப பாடலை தந்த வேளையிலே அவர்கள் பாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடலுக்கு சொந்தக்காரராக ஆலயமணி திரைப்படுத்த பாடல் ஒன்றை பாட வைத்திருந்தார். எங்களை எல்லோரும் சென்று நேரமாகிறது, நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு சென்று தூங்குங்கள் என்று கூறுவது போல் தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே என்று அன்பு மகள் ரேவதி கே கே நகர் சென்னையில் இருந்து கேட்ட பாடல் இதோ ஒலிக்கின்றது உங்களுக்காக.

ஒலித்தடைகள் இருந்த போதும் ஓடி வந்து உள்வாங்கி பாடல்களை கேட்டு மகிழ்ந்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க தனது பொன்னான வாக்குகளை மலைத்துவிட்டு வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்திலிருந்து அன்புகுமார் மஞ்சுளா நீங்கள் வந்து அழகாக பேசி கேட்கவில்லை சத்தம் வரவில்லை என்று கூறினாலும் உன்னிப்பாக கேட்டு மகிழ்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு வாக்கினை அளித்துவிட்டு நீங்கள் விரும்பும் பாடலாக ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்று கூறும் அற்புதமான வரி கொண்ட பாடல் பொன் ஊஞ்சல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தங்கச் சங்கிலி என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல். தூரல் நின்று போச்சு திரைப்படத்து பாடல். இறுதி நேரமண்டாலும் இடையூறு உள்ள நேரத்திலும் ஓடோடி வந்து நுழைந்து வாக்குச்சாவடிக்குள் புகுந்து வாக்கினை அழித்து வெற்றி பாடலை தெரிவு செய்த அந்த வேளையிலே பாட்ட சவாரி 154 அலங்கரிக்கும் வண்ணம் பேசி மகிழ்ந்த அன்பு மகள் சாந்தி தர்மபுரியிலிருந்து வந்து கேட்ட பாடல் தங்கச் சங்கிலி என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட நின்று போச்சு திரைப்படத்து பாடல். சாந்தி, உங்கள் பாடல் இதோ.

நிகழ்ச்சிக்கு வந்தாலும் விருப்ப பாடல்களை பதிவு செய்துவிட்டு தனக்கு இறுதி பாடலாக தாருங்கள் என்று அன்பு கூர்ந்து கேட்கும் அன்பு நாகப்பன் அவர்கள் வெற்றி பாடலுக்கு வாக்களித்து விட்டு கூறிவிட்டு சென்றார், தங்க பதக்கம் என்றதுக்கே தாருங்கள் என்ற அந்த வகையிலே அவருக்கு தங்க பதக்கம் கொடுக்கும் வகையான ஒரு பாடலாக வெற்றி பாடலையும் இல்லாமல் தந்தவர். அவருக்காக ஒலிக்க இருக்கும் பாடல் நல்ல நல்ல பிள்ளைகளையே வாங்க என்ற மனசுக்கேத்த மகாராசன் திரைப்படுத்த பாடல் விருப்பமான பாடல் என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். நாகப்பன் உங்களுக்காக

அன்பு உறவுகளே, இன்றைய நாள் நிகழ்ந்த பாட்டு சவாரி 154 நல்ல என்ற பதம் தாங்கி 5 பாடல்கள் ஒலித்த வேளையில் சிறந்த பாடல்களாக 2 பாடல்கள் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. அந்த பாடல்கள் இரண்டும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலும், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 என்ற அற்புதமான தியாகம் திரைப்படுத்த பாடலும் முதலிடத்தை பெற்றிருக்கின்றன. அந்த பாடல்களை தெரிவு செய்தவர்கள் வாழ்த்தினை பெற்றதோடு அல்லாமல் பங்கு பற்றி அத்தனை பேரும் பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து வெற்றி பாடல்களையும் பெற்று மொத்தம் 14 பாடல்களை கேட்க வேண்டிய வேளையிலே 13 பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். ஏனென்றால் 2 உறவுகள் 1 பாடலை கேட்டிருந்தார்கள். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிய பாட்டு சவாரி 154 கலந்து சிறப்பித்தவர்கள் தங்கள் மன விருப்பமாக கேட்ட பாடல்களை பாட்டு சவாரி நேயர் விருப்பம் என்ற பகுதியிலே முழுவதையும் ஒலிபரப்பிய திருப்தியோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு, என்றென்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

நீர் நேரத்திற்கான பாடல்கள் முதல் பாடலை தருகின்றார் பழமைப்போடு என்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள். அவர் தரும் பாடல்கள் இப்பொழுது பாரதி ராஜா இயக்குனர் இமயம் அவர்களுடைய தயாரிப்புகளே இயக்கத்திலே வெளிவந்த பாடல்களுள் 26வது வெளியீடாக வந்த தமிழ்ச்செல்வன் திரைப்படத்து பாடல். ராஜஸ்தானு, புள்ளிமானு, கேட்குதையா, கொம்புத்தேனு என்ற பல்லவியை கொண்ட பாடலை அவர் தரும்பேளை ஒலிக்கின்றது, கேட்போம்.

முதல் பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பாடலும் ஒரு அற்புதமான பாடலாக கிடைக்க இருக்கின்றது. அக்கம் பக்கம் பாரடா என் சின்னராசா என்ற பல்லவி. சரணங்களை முனைத்து உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. ஒலிக்க இருக்கும் இன்றைய நேரத்துக்கான இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் ஷியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வளமை போல என்றும் உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள் கேட்கும்படி நாங்களும் இணைந்து கேட்போம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து என்ற அம்மன் கோவில் கலக்காலை திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் இன்று ஒலிக்கும் நேயர் நேரம் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா உங்களுக்காக.

அலிபாபாவும் 40 திருடர்களும் ஒன்று ஒரு அற்புதமான திரைப்படம் திரைக்கு வந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் அதில் உள்ள பாடல்கள் நிலைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே என்ற அற்புதமான பாடலை இன்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் அவர்கள் நாகூரிலிருந்து கேட்கின்றார். வளமை போல அவர் கேட்கும் பாடலை அவருடன் இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாய், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா மணிக்க வேண்டும், ஷஹானா, நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் மற்றும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மதுரை என்ற திரைப்படத்தில் பம்பரக்கண்ணு பச்சை மிளகாய் என்று ஒன்று பாடல் ஒலித்தது அல்லவா? அந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் வளமை போல கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் மற்றும் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா இவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

1990 ஆண்டிலே வெளிவந்த ஒரு திரைப்படம், பணக்காரன் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் இரண்டு தடவைகள் ஒலித்திருக்கின்றன. அதில் முதல் தடவை ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள். தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயத்தை மனைத்து உறவுகளை மனைத்து கேட்கும் வேளையிலே அந்த பாடல் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் என்று பாடுகின்றது. பிரபல பின்னணி பாடகி, மறைந்த இசை பேரரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே.

அவரை தொடர்ந்து அதே பாடலை பிரபல பின்னணி பாடகர் மனோ ஐயா அவர்கள் பாடினால் எப்படி இருக்கும் கேட்போம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களோடு கேட்கின்றார். பாடுகின்றது மீண்டும் 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பெண்ணும் தான் என்று கேட்போமே.

அடுத்து வரும் இனிமையான பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து அன்பு ஞானசேகரன் அனுப்பி வைத்த பாடல். அவர் அனுப்பி வைத்த பாடல் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே என்று ஜானி திரைப்படத்திலிருந்து நெகிழ்வோடு கேட்க வைக்கின்றார் ஜானகி அம்மாவின் நினைவில் இதை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று. அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

உயிரோடு உறவாக ஒலிக்க இருக்கும் பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலே ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தொடர்ந்து ஒலித்த இருக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிறுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல். மகுடி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தருகின்றார் நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் என்ற பாடல்.

0: ஆமாவா சார்?
1: என்னங்க
0: நீ பாடினது ஏதோ தெம்மாங்கன்னு தான் நான்
1: நினைச்சிட்டு இருக்கேன்.
0: ஆமாங்க. அதுக்குள்ள ஒரு ராக லட்சணமே இருக்கு தெரியுமா?
1: அப்படியா?
0: ஆமா. இங்க இன்னொரு தடவை பாடு.
2: தன்னானே தானே தான்
0: அதே
2: தன்ன.
0: இப்படி ட்ரை பண்ணி பாடு.
1: எனக்கு எப்படிங்க வரும்? இன்னொரு தடவை சொல்லுங்க பாரு.
2: கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபக

பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து வேந்தல் திரைப்படத்து பாடல் காலம் காத்தாலே என்று பாடுகின்றது அன்பு ரதீஷ் உங்களுக்காக.

இறுதியாக ஒரு பாடல் வந்து எங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அந்த பாடல் வளைகுடாமன் நீண்டகால உறவு, குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். ஒன்னும் தோணல்ல என்ற படவா திரைப்படுத்து பாடலை இறுதி பாடலாக தருகின்றார் ஜோர்ஜ் அவர்கள். வளைகுடாமன் குவைத்திலிருந்து படவா என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்னும் தோணல்ல என்று கூறி பாடுகின்றது.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உனை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 பத்தாம் மாதம் 14 நாள் பார்த்தீர்களா? 10 மாதத்திலும் அரை மாதத்தை தொட்டு பிடித்து விட்டோம். இது முன்னிய தமிழ் வானொலி என்று கூறியிருந்தேன். முன்னிய தமிழ் வானொலியின் காற்றலையில் நான் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் கதம்பம் தர வந்த வேளையில் பார்த்தபோது காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை. அதே நேரம் வாயுவும் இல்லை. அங்கே காற்று மண்டலம் தொழில்படவில்லை. அடுத்து என்ன சீதோஷ்ணம் வரும் என்று எங்களால் கூற முடியாத நிலை. அப்படியான ஒரு நாட்டிலே வாழ்கின்றோம். வெளியே நல்ல வெளிச்சம், சூரிய கிரகணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் வெளிச்சமாக இருக்கின்றது. இப்பொழுது நேரம் இங்கே சரியாக 12:04 கனடாவில் நண்பகல். உங்களுக்கு நேரம் பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் முற்பகல் 9:34 ஆகிவிட்டது. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது நேரம் 7:04 என்றால் பிரித்தானிய நாட்டிலே, ஆங்கிலேய நாட்டிலே, இங்கிலாந்து நாட்டிலே டெமி நேரம் 5:05 மாலை ஆகிவிட்டது. எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கதம்பம் நிகழ்த்த வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னோடு வந்து இணைந்து கதம்பத்தை அலங்கரித்து பல் சுவை நிகழ்வை தந்து செல்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6478746415. வளமையான இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்னிய தமிழ் வானொலியோடு உறவாடலாம். அன்பு உறவுகளை உலகின் பல பாகங்களிலிருந்தும் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். இது ஒரு கட்டணம் அறவிடப்படாத இலவசமான இலக்கம். பணங்கள் அறவிடப்பட மாட்டாது. நீங்கள் எந்த இடத்திலிருந்தும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கேற்ற வசதியும் முன்னிய தமிழ் வானொலி ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது. உறவுகளே, தூக்கமா? இல்லை, தூக்கத்துக்கு செல்லவில்லை இன்னும். உணவு அறிந்து விட்டீர்களா? ஆம் சிலர், இல்லை சிலர், இனிமேல் தான் என்பது பலர். இப்படியான சூழலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நல்லதோர் சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். அதற்கு முதல்வு ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். அதை கேட்டுவிட்டு வருவோம் அந்த நிகழ்ச்சிக்கென்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, அது என்ன பாடலாக இருக்கும்? தூக்கு தூக்கி என்று ஒரு திரைப்படத்து பாடலின் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால் அந்த பாடலை முதலில் தருகின்றேன். இதையொட்டித்தான் இன்றைய கருத்து பரிமாறல் நிகழும் என்று எண்ணுகின்றேன். கேளுங்கள் பாடலை.
2: நல்ல நண்பர், எந்த நேரமும் நண்பர் தானா? பேசாமல் அந்த நண்பரையே கல்யாணம் செய்து கொள்ளாதானே?
3: கோபம் கொள்ளாதே என் கோமளமே, உன்னுடன் கொஞ்சி புலாவத்தாலே ஓடி வந்தேன். பிரேமா,

இனிமையான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, ஆனால் அந்த பாடல் இட்டை வரைக்கும் பொருத்தப்பாடான ஒரு பாடலாக இருக்கின்றது இல்லையா என் உறவுகளே. கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே என் தயக்கம், இது இன்றும் உண்டு. இதற்கு காரணம், இந்த பாடல் வருவதற்கு காரணமும் அதில் உற்பத்தி ஊறியிருக்கின்ற அந்த காதல் உணர்வு வருவதற்கும் கண்தானே காரணம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இன்று நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசுகின்றோம் என்று கூறியிருந்தேன். கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் மௌனம், இது அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு அத்தனையும் தாங்கி வந்த ஒரு பாடலின் கருத்தாகத்தான் பார்க்க வேண்டும் நாங்கள். அந்த மௌனம் கண் வழி புகுந்த உடனே ஓடி வந்து எந்த பெண்கள், எம் குலப் பெண்கள் தம் முக்கியமாக தமிழ் மரபு வந்து பேசுவார்களா, நான் உன்னை விரும்பி விட்டேன் என்று கூறுவார்களா, அல்லது உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று கூட நேரடியாக கூற மாட்டார்கள். மௌனம் தான் அங்கே சாதிப்பார்கள். அந்த மௌனம் இரண்டு விடயத்துக்கு பொருத்தமான பதிலாகும். அந்த மௌனம் என்ற பதில், மௌனத்தால் பதில் கூறும் பொழுது சம்மதம் என்பதற்கு ஒன்றும் பிடிக்கவில்லை, உன்னை பிடிக்கவில்லை, நீ பேசுவது சரியில்லை, எனக்கு இதில் உடந்தை இல்லை என்பதற்கு மௌனம் தான் ஒரு காரணம். அந்த அற்புதமான அந்த கவிதை வரியை தந்திருக்கின்றார். அதன் பின்பு பல கருத்துக்கள் வந்து அது இன்றும் இருக்கின்றது. ஒரு பெண்ணை ஏமாற்றுவதற்காக ஒரு ஆண் செய்யும் சாகஜம், திடீரென்று நம்புவதன் இல்லை என்றது போன்று ஒரு கருத்தை தந்த கண், அதை கண் வழி புகுந்து நான் எடுத்துக்கொண்டபடியும் இந்த கண்ணைத்தான் என்று நான் எடுத்துக்கொண்டேன். உலகில் உள்ள சகலதையும் நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு கண் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதோ, அந்த கண் பார்த்து கண்ணில் வரும் பிம்பம், கண்ணில் தரும் ஒளி, கண் தரும் காட்சி தரும் கருத்து முக்கியமாக இருக்கின்றது. கருத்து இல்லாது விட்டால் அங்கு காட்சி இல்லை. ஒரு காட்சி இருந்தால் நிச்சயமாக அதற்கு கருத்து இருக்கும். அந்த கண் பார்த்த அந்த காட்சியை தனக்கு தருவதற்கு ஏற்ற கருத்தை கூறுவதற்கு நல்ல மூளை. பாருங்கள், எங்கள் எவ்வளவு பெரியொரு ஒரு படைப்பாளி பொறியியலாளர் என்று கூறலாம். மனித உடம்பை பொறியாக்கி பொறியியலாக்கி பொறியியலே அவர் மனித பொறியை ஆக்கி இருக்கின்றார். அதை அங்கங்கு வைக்க வேண்டியவற்றை வைத்து அதை செய்ய வேண்டிய செயல்பாடுகளுக்கு வகுத்து குறித்து அதை நடமாட வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த இறைவன் என்ற அந்த நிபுணர், அந்த நிபுணர் என்றுதான் கூற வேண்டும். அதனால் கண்வழி புகுந்து கருத்திலே கலந்தது, கண்வழி புகுந்த காட்சியெல்லாம் கருத்தினில் கலந்து கொள்வது இல்லை. அதனால் அதை இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? முக்கியமாக இந்த காதல் என்பதற்கு கண் முக்கியம் என்று கூறுகிறார்கள். இன்றைய கேள்வி, இன்றைய எங்களுடைய கருத்திலே வந்து இணைந்து கொள்ளும் அன்பு நீ நெஞ்சங்கள், காதல் என்று ஒன்றும், காதல் என்று ஒன்று வருமுன்பு அந்த பார்வை வந்ததா, காட்சி வந்ததா, அல்லது காட்சியை கண்டவுடன் காதல் வந்ததா, இதைத்தான் இன்று நாங்கள் பார்க்கப் போகின்றோம். காட்சியை கண்டதும் காதல் வந்ததா, காதல் வந்ததால் அந்த காட்சி நிலை வந்ததா, வித்தியாசமா இருக்கிறதா உங்களுக்கு? கண்டதெல்லாவற்றையும் நாங்கள் காட்சியாக எடுத்து பார்த்துக் கொண்டிருப்பதில்லை தானே. கண் பார்த்தவுடன் ஒரு காட்சியினா, அந்த காட்சியிலே உள்ள கருத்து என்ன எங்களுக்கு கூறுதோ அதை விட்டுத்தான் மீண்டும் அதை பார்ப்போம். அதே இதிலே ஏது முக்கியம், அந்த காதல் என்பதற்கு எது முக்கியம், கண் முக்கியமா அந்த காட்சி முக்கியமா, அதிலே வந்த கருத்து, இதை பற்றி அலசி பார்ப்போம். வாருங்கள் காத்தலைக்கு என்று கேட்டுக்கொண்டு பாடல் ஒன்றை கேட்டோம் அல்லவா. கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே, மின்னொளி என்பது என்ன? மின்னல் மின்னும் ஒளி, நிலைத்து நிற்குமா, உடனே மறைந்துவிடும். அதனால் கண் எல்லாவற்றையும் காண்கின்றது, அது நிலைத்து நின்று கருத்தை தந்து ஒரு காதல் ஊற்றை, காதல் உணர்வை தருவதற்கு எது முக்கியம்? அதுக்கு கண் முக்கியமா, அல்லது அங்கு காட்சி பொருளாக இருந்தோ வெளிப்படையாக்கணும்? ஒரு ஆண் பெண், ஒரு வாலிபன், ஒரு கன்னி என்று எடுத்துக்கொள்வோம். கன்னியை கண்டவுடன் காதலன், அந்த வாலிபனுக்கு காதல் ஏற்படுகின்றது. அதே போன்று அந்த
பாலிபனை கண்டவுடன் அந்த கன்னிக்கு மனதிலே ஒரு கருத்து பதிந்தொரு எண்ணம் எண்ணி அது அவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்ற அதுக்கு அந்த கண் முக்கியமா கருத்து முக்கியமா அந்த காட்சி முக்கியமான இதுல பல விடயங்கள் பார்க்கலாம். எங்கே வாருங்கள் பேசி பார்ப்போம். உங்கள் கருத்துக்களைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். நான் என் கருத்தை தொடர்ந்து கூறுவதை விட உங்கள் கருத்தை தர வேண்டும். இது முனிவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. நாங்கள் இணைந்திருப்பது கனடா கலையகத்திலே. உங்களோடு பேசி மகிழ்வதற்காக வந்தேன் கதம்பம் நிகழ்விலே. இந்த கதம்பத்திலே நீங்கள் வந்து கதம்பம் என்றால் எல்லாம் சேர்ந்தது, அதேபோன்று நவரசமும் கலந்ததுதான் கதம்பம். உங்கள் ஒலியை பொறுத்தவரையிலே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களோடு பகிர்ந்து கொண்டு செல்லலாம், விரும்பிய பாடலை கேட்டுச் செல்லலாம், உங்கள் கருத்துக்களை தாராளமாக கூறலாம். ஓடி வாருங்கள். முதலில் வருபவருக்கு ஒரு பாடல் வழங்குவது வழக்கம். இன்று முதல் பாடலை கேட்க விரும்புவோர் யாராக இருக்கலாம், வரலாம், வந்து பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். முனிவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் கதம்பத்தில் ஓடி வந்து பங்கு பெற ஆவலோடு இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். அங்கே வாருங்கள். அடுத்த ஒரு பாடல் தூக்கு தூக்கி வணங்கா முடி என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது, அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போமோ? எங்கே அது என்ன பாடலாக இருக்கும்? பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் காற்றலைக்கு வரலாம். இது கலையகத்தில் தரப்படும் பாடல். எந்த நேரமும் நீங்கள் குறுக்கிட்டு வரலாம். உங்கள் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். இடைவெளியை நிரப்புவதற்கு வரும் பாடல்

திறமையான இந்த பாடல் கூட மலையாக இருந்த ஒரு கல்லை சிலையாக வடித்த ஒரு சிற்பியின் எண்ணக்கருவாக வந்த பாடல். பாருங்கள், மலையாக இருக்கும் பொழுது இது மலை என்ற காட்சியை அந்த கண் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. அந்த சிற்பியின் கண்ணுக்கு அது மலையாகப்பட்டது. அதை ஒரு சிலையாக்க வேண்டும் என்று தன்னுடைய திறமையினால், கைவண்ணத்தினால், ஒளியின் உதவியோடு அதை செதுக்கி சிலையாக்கிவிட்டான். இப்பொழுது அந்த சிலை தெய்வத்தின் உருவத்தை பெற்றிருக்கும் பொழுது விலை மதிப்பற்றதாகி, அதாவது வந்து விலை மதிக்க முடியாத அளவுக்கு பெருமதி வாய்ந்ததாக இருக்கும் பொழுது அவன் எண்ணுகிறான், மலையாக நீ இருந்தாய், அம்மலையே உன்னுடைய நிலையை எண்ணிப்பார், இப்ப நீ சிலையாகி வந்துவிட்டாய். அந்த சிலைக்கு கோபுரத்தை அமைத்து கோவில் ஆக்கினார்கள். கோபுரம் கோவில் உனக்காக வந்தது, ஆண்டவன் என்ற பெயர் பெற்று அந்த கலைஞனுக்கு அந்த ஆண்டவனின் அருள் கிடைக்கின்றது, ஆண்டவன் காட்சி அளிக்கின்றார். இப்பொழுது மலை சிலையாகி ஆண்டவனாக காட்சி அளிக்கின்றது. உழைப்பாளியின் உழைப்பிலேதான் வருகிறது. அடுத்த கருத்து வேறு இடத்துக்கு சென்றாலும் அங்கே அந்த கண், அவனுடைய கண் மலையாக பார்த்தான், அதை சிலையாக வடித்தான், அது தெய்வமாக காட்சி அளித்து கடாட்சம் புரிகின்றது எல்லாருக்கும். அது தனக்கு கோபுரத்தை பெற்று ஒரு கோவிலாக்கி அங்கே குடிகொண்டது. அதனால் கண் முதலில் பார்க்கும் பொழுது அந்த பொருள் தரும் காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த அதிலே வந்த கருத்து, அந்த கல்லை, அந்த மலையை கல்லை சிலையாக்குவோம் என்று எண்ணி சிலை செய்திருக்கின்றான் என்றது போன்ற பாடல். மலையே உன் நிலையை நீ பார், நீ இன்று சிலையாகி தெய்வமாகிவிட்டாய், சிலை தெய்வமாக மலையாக இருந்தது தெய்வமாக வந்துவிட்டது. அற்புதமான அந்த பாடல். இவையெல்லாம் பழைய பாட்டு வித்தகர்களால் ஆக்கப்பட்டது. தமிழ் சொற்களை சரமாக எடுத்து மாலையாக தொடுத்து எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பாடலாக. இந்த தமிழ் வார்த்தைகளை தானே அவர்கள் பொருத்தி இருக்கின்றார்கள், வேறு மொழியை அங்கு கொண்டு வரவில்லை. இந்த தமிழுக்குள்ளேதானே இந்த அற்புதமான வார்த்தைகள் இருந்து அதற்கு ராகத்தை ஊட்டி பாடலாக தரும்பொழுது கேட்க மிக மிக மகிழ்வாக இருக்கின்றது அல்லவா. இங்கேயும் மலை சிலையாகி அது கலையாக, அதுக்கு கலை, கலையென்ற உணர்வை அந்த கருத்தை கொடுத்திருக்கின்றது அந்த கண் அந்த மலையை பார்த்து. எங்கே வாருங்கள் பேசுவோம், எங்கே உங்களை காணவில்லை, வர வேண்டும், நீங்கள் விலகி விட்டீர்களா. கிளம்பும் நிகழ்வு உங்களுடைய நேரம் 12 மணி வரை இருக்கும். அதற்கிடையிலே நீங்கள் வந்து பங்கு பற்றி கேட்கும் பாடல்களும் காற்றலையில் உங்களுக்கு கதம்பம் நேர் விருப்பமாக ஒளிபரப்பாகும். குறைவான நேயர்களாக இருந்தால் அதை ஒரு நிகழ்வாக தர முடியாது தானே. எங்கே ஓடி வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றுதான் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். சிந்தனை சோழன் பேசுகிறார்கள், நாங்கள் கேட்டுக் கொண்டிருப்போம் என்று எண்ணுவீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அப்படி பதில் முன்பு கூறியிருக்கின்றீர்கள். அப்படி அல்ல, உங்கள் கருத்து தான் முக்கியம், நீங்களும் வர வேண்டும். இங்கே யார் வரப்ப ஒன்றீர்கள், எவருக்கு ஒரு பாடல் வேண்டும், முதல் பாடல் கேட்க விரும்புவோர் ஓடி வரலாம் காற்றலைக்கு. வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காற்றலையில் காத்துக்கொண்டிருக்கின்றேன். காற்றலையில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் ஒன்றை கேட்டு பார்ப்போமா. கதம்பம் தானே, உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றேன் நான், ஏன் இங்கே வரவில்லை, நீங்கள் ஓடி வாருங்கள், வந்து உங்கள் கருத்துக்களை தாருங்கள், கதம்பம் நிரலிலே சந்திப்போம். அது மட்டுமல்லாமல் புதையல் இருக்கின்றது, போட்டியும் இருக்கின்றது, போட்டியிலே புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம், வாருங்கள்.

0: முதலாவது உறவாக ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: நலமாக இருக்கின்றேன் தர்மபுரி ராஜ்குமார் அவர்களே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா
1: ஐயா? நான் நலம், எல்லாரும் நலம் ஐயா. நீங்களும் அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அம்மா சற்று பிஸிதான், அவர் வந்து என்னையும் பார்த்து வானொலியை கவனித்து வீட்டுக்கு கிட வேண்டாம் அப்படி அவர் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கின்றார். நலமாக
1: இருக்காங்க. ஒரே நேரத்தில் பல வேலை செய்யறவங்க என்ன சொல்லுவாங்க ஐயா?
0: அஷ்டாவதானி அஷ்டாவதானி.
1: ஆமா ஆமா ஆமா.
0: நல்லது. அங்கே எல்லோரும் நலமாக இருக்கின்றனர். காற்றலை எப்படி இருக்கின்றன உங்களுக்கு? உங்களுடைய வானலை எப்படி இருக்கின்றது? மழை பெய்கின்றதா?
1: வானிலை கொஞ்சம் இல்லைங்க, போக்கு காட்டிட்டு இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது.
0: ஆனால் இந்த காலம் இந்த மாசம் அங்கே மழை காலமா?
1: புரட்டாதி மாசம். ஆமாங்க, வடகிழக்கு பருவமழை வரணும்.
0: ஓ, வடகிழக்கு பருவமழை வரணும். பனி எல்லாம் எப்படி சொல்கின்றது?
1: பனியெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, ஒண்ணு
0: பிரச்சனை இல்லை,
1: போயிட்டு இருக்கு.
0: இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கௌஷிகா காத்தலைக்கு வரப்போகின்றார். தாத்தாவோட பேசுவதா?
1: தாத்தா
0: வருவேன், செல்வங்கடம் வருவேன். நல்லது.
1: இந்த 60 நாளும் நேரில் இல்லைனாலுமே கேட்டுட்டு தான் இருப்போம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்போம்.
0: பழைய
1: பழைய மறு ஒளிபரப்பு இருந்தாலுமே நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். பாட்டுக்கு பதில் பாட்டு
0: நேயர்களுடைய பெயரோட வரும்பொழுது நேயர்கள் மீண்டும் வருவது போன்ற ஒரு உணர்வு எனக்கும் அந்த படுக்கையில இருப்பேன், வானொலி தலைமாட்டில இருந்து பேசிக் கொண்டிருக்கும், அதை பேசுவதை கேட்கும் போது எழுந்து ஓடி வர வேண்டும் போல இருக்கும் எனக்கு
1: பிள்ளைகளிடம்.
0: இன்னும் நாங்கள் இந்த கருத்தை பற்றி ஒரு கருத்து ஆடல் ஒன்று செய்ய வேண்டும். என்ன பாடல் என்று உங்களுக்கு விருப்பம்? இன்று முதலாவதாக வந்து இணைந்த உங்களுக்கு ஒரு பாடல் தர விரும்புகிறேன். என்ன பாடல் தரலாம்?
1: இதோட தொடர்பு தான், காதல் வந்தால் சொல்லி அனுப்பு.
0: காதல்
1: என்னோட
0: பாடல் காதல் வந்தால் வரிய பாடங்கள் பாருமா.
1: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
0: அது வந்து விஷயம் திரைப்படுத்தலையா?
1: இல்ல இல்லைங்க, அது இல்ல. அது என்னன்னு?
0: அது அவர் ஜீவா, ஜீவாவும் ஜீவா தானே?
1: ஜீவா ஜீவா ஒருவர் விஜயகுமாரோட தம்பி அழிச்சிருக்காரு.
0: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, நல்ல பாடல். நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்திலே என்ன பாடல் வேண்டும்?
1: தினம் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்காக எந்த பாடல் நாடோடி தட்டர்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இல்லைங்க? அம்மா கூட சொல்லுவாங்க அடிக்கடி இந்த பாடல் தான் கேட்பாரு ஐயாண்டு.
0: அப்படியா?
1: யாரும் விளையாடும் தோட்டம்.
0: யாரும் விளையாடும் தோட்டம், நல்லது இந்த பாடல். யாரும் விளையாடும் தோட்டம் இல்ல, அவர் அமைதியான பாடல் இந்த பாடல்.
1: ஆமாங்க, காட்சியமைப்பு நல்லா இருக்கும்.
0: அந்த பாடல் உங்களுக்கு நேர் விருப்பத்திலே, அதாவது கதம்பம் நேர் விருப்பத்திலே கிடைக்கும். இந்த காதல் வந்தால் சொல்லி அனுப்பு இன்று கதம்பம் முடிவதற்குள் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பாடல்.
1: நன்றி.
0: அடுத்த கருத்து, இன்று கண், காதல், காட்சி, இந்த மூன்று விடயத்தையும் வைத்துக் கொண்டால் அந்த காதல் வருவது ஒன்றை பார்த்ததன் பின்பா பார்ப்பதன் முன்பா?
1: காதல் வருவது பார்க்க பின்புதான். இந்த காதல் கோட்டை படம் பார்த்துதான் பார்க்காமல எந்த காதல வராதுங்க, அது வரும். அது ரொம்ப அறிவு.
0: அப்ப நீங்கள் பார்த்த பின்புதான் அதை பற்றி நினைத்து ஒரு அன்பு ஏற்பட்டு காதல். அப்ப காதல அன்பா முதல் வருகிறது?
1: அது வந்து பாத்தீங்கன்னா வளர எழும் பருவத்துல வருதுன்னா கவர்ச்சியா கூட இருக்கலாம். வளரம் பருவத்துல வர காதல் கவர்ச்சியா இருக்கலாம். அதாவது 24 வயதுக்கு நாம அங்கே 24 வயதுக்கு மேல, அதாவது எப்படி காலேஜ் போறவன பொறுப்பு வந்துடும், கடைசி வருஷத்துல 3வது வருஷத்துல தான் பயம் வரும். இதை முடிச்சுட்டு ஊருக்கு போகணுமே, என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், அப்போ ஒரு பயம் வரும். அப்ப அப்பதான் ஒரு புரிந்துணர்வு வரும். அது வரைக்கும் தெரியாது பசங்களோட சேர்ந்து ஆடிட்டு
0: காதல் என்ற உணர்வு வருவது தெரியாம இருக்கும். நல்ல நல்ல கருத்தை கூறியிருக்கிறீர்கள். அப்ப இந்த காதல், ஆனா இவற்றிற்கு அடிப்படை காரணம் எது? எப்படி இந்த காதல் ஏற்படுகிறது? காதல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்?
1: காதல் ஏற்படுவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரே அலைவரிசையா இருக்கும். எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்,
0: ஓ ஓ சரி பார்ப்போம். மற்றவர்கள் தானே நல்ல கருத்துக்களை தந்தீர்கள். காதல் வந்து ஒத்து போதல், ஒரே விடயத்தை இருவருக்கும் பிடித்தல், அப்படி உடனே வருமா ரெண்டு நாள் சென்ற பின்பு வருமா? அந்த கேள்வியும் போட்டு பார்ப்போம்.
1: உடனே வந்தா கவர்ச்சி, அத சொல்லுவாங்க
0: அவன் கருத்தை புரிந்து கொள்ளும். கண் வழி புகுந்து கருத்தினே கலர்ந்த கலந்து வருகிறது இல்லையா? அந்த பாடல் அப்படித்தானே வந்த கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் தயக்கம் என்றுதான் கேட்கிற. மின்னொழி அது ஒரு மின்னொழி, அதாவது அந்த மின்னல் போன்று வருமாம் இல்லையா?
1: ஆமா ஆமா. இப்போ எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, கூட படிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாருமே நமக்கு காதல்
0: வராது.
1: அவங்களுக்கு இல்ல நமக்கு
0: எங்கேயோ
1: புரிந்த பின்புதான் காதல்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான செய்தி. வேறு ஏதாவது குறிப்பு?
1: நன்றி நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி ராஜ்குமார், உங்கள் பாடலை தர முயற்சிக்கின்றேன். இப்ப இன்னமும் ஒரு அன்பு மகள் அழைத்திருந்தார், அவரை எடுத்துவிட்டு உங்களுக்கு தருகின்றேன். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் இணைந்து கொண்டு சில விடயங்களை கதம்பத்திலே பேசிக்கொண்டும் பாடல்களை கேட்டுக்கொண்டும் பாடல்களை தந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். இன்று முதலில் வந்து இணைந்தவருக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தார், அந்த பாடல் வழங்கப்படும். அத்தோடு அவருக்கு விருப்பமான பாடல் நாளைய தினம் கதம்பம் நியர் விருப்பத்தில் ஒளிபரப்பாக்கப்படும். எங்கே அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும், அடுத்த உறவு யாராக இருக்கின்றார், குறுகிய நேரம் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிடும். அதற்கிடையில் போதிய அளவு உறவுகள் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறி செய்யலாம். போதிய அளவு நேரம் வழங்கப்படுகின்றது உங்களுக்கு இந்த மூன்று தமிழ் வானொலியின் கருத்து ஆடலே. அடுத்து வருகின்றார், ஒரு அன்பு உறவு அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் கவிஞர் அவர்களே.
2: நலமாக
0: இருக்கு ராமன், உங்களுடைய கவிதை என்னை கண்விழிக்க வைக்கும். இப்பொழுதும் நல்ல கவிதைகள் எல்லாம் போட்டிருந்தீர்கள், உருக்கமான கவிதைகள், உயர்ந்ததலான கவிதைகள், இறைவனின் மனமுருக பாடியிருந்தீர்கள். வருத்தத்தை தெரிவித்திருந்தார் அன்பு மகள் சரிதா வந்து கூறினார், மாலை நேரம் ஆயினால் நிகழ்ச்சி வரவாது விட்டால் நீங்கள் சிந்திப்பீர்களாம், கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பீர்களாம். என்ன ஐயாவுக்கு
2: சொன்னாங்க யோசிச்சுட்டே இருப்பேன், ஐயா வரல என்னன்னு, ஐயாவுக்கு என்ன பண்ணு தெரியலையே. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் போய் கடவுள்கிட்ட போயிட்டு ஐயா நல்லா இருக்கேன், என்னால முடிஞ்சத என்னுடைய பாத்திரங்களை வந்து இறைவனுடைய காலடியில சமர்ப்பணம்
0: செய்வேன். அந்த கவிதையிலே படித்து உணர்ந்தேன். நன்றி ஆனந்த் ராமன், உங்களுடைய வேண்டுதல் அந்த தாகங்கள் வீண் போகவில்லை, இறைவன் கண் விழித்திருக்கின்றார் என்றுதான் கூற வேணும். என்னுடைய
2: எதையும் நம்ம கடவுள்கிட்ட இருந்து நம்ம அந்த இறைவனுக்கிட்ட வந்து வேண்டி வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இதுல இருந்து வந்துருச்சு.
0: மனமுருகி வேண்டும் நிச்சயமா அவர் எங்களுக்கு
2: அதுல நான் எனக்கு ஒரு பயிற்சி மாதிரி இது, இது எதையும் நீ சாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கியா?
0: நிச்சயம் அவர்கள் செய்தார்கள், இறைவனை துதி பாடி அந்த அறவழி சென்று இத்தனை விடயங்களை
2: சாதித்திருக்கின்றார்.
0: இப்பொழுது எங்களுக்கு அது ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு, ஆனா அதுதான் நிஜம். இன்றும் நடைபெறுவதும் அதுதான், அறம் தான். அறம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பணி எப்படி இருக்கின்றது? பணி முடிந்ததா ராமன்?
2: இல்லையா பணி போயிட்டு இருக்கியா அங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள பாக சொல்லிட்டு சரி அவங்கள்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு
0: வந்துட்டேன். நல்லது சரி. அப்ப இப்பொழுது பேசுவோம் என்னவென்றால் இந்த காதல் கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் சலனம் மௌனம் என்ற ஒரு பாடலோடு ஆரம்பித்தோம் என்று. அந்த காதல் கண்வழி புகுவதற்கு காரணம் என்ன? எல்லோரையும் தான் பார்க்கணும், காட்சி எல்லோரிடம் தான் பெறுகிறது. கண்வழி புகுந்தும் மனதில் கலக்க வேணும். சில பத்து அப்படியே விட்டுட்டு போயிடுவோம், அது பார்வை வந்து நிலைத்து எங்கள் மனதிலே உள்செல்லுகிறது அல்லவா? அதப்படி என்ன காரணம்? கவர்ச்சியா அன்பா?
2: இல்ல அது பல காரணம் வச்சுக்கா. இப்ப மனதுல வந்து உள்ள போய் அந்த காதல் பதியுது அப்படின்னா அது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்யும்போது அது மனதுல அந்த மனதுல போய் அந்த கண்மொழியா போய் மனதுல பதியதா கருதுறீங்க.
0: அப்படியா?
2: எதிர்பார்க்கறது செய்யறாரு. ஆமா ஆமா, நமக்கு பிடிச்ச விஷயம் நான் வந்து எதிர்பார்க்கறேன். சரி, அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க, நம்மளோட கூட வந்து செய்யறாங்களோ இல்ல ஒரு வழியா போகும்போது அதை பாக்குறோமோ, அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் எனக்கு பிடிச்சிருந்தா அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி
0: கருதுறேன். காதல் வந்து அன்போடு சம்பந்தப்பட்டது தானே?
2: ஆமா ஆமா,
0: அன்பு. அந்த அன்பு ஏற்படுது. அன்பு ஏற்பட்டால் காதல் வருமா, அல்லது காதல் அந்த அன்பு வருவதற்கு, நீங்க கூறினது போல அன்பு வருவதற்கு ஏற்ற சூழல் அங்கு இருக்கின்றது தான். ஆனால் முதலில் வருவது காதலா அன்பா?
2: மிக பொதுவா வந்து பொதுவான காரணி வந்து அன்புதான். ஐயா, நம்ம காதல் வந்து
0: அன்புதான் முதல் என்று கூறுகிறீர்கள். அப்ப கண்ணிலே வந்து காண்ற காட்சி எல்லாம் எங்கள் கருத்திலே நிலைக்காது, அது உன்னிப்பாக எங்களை ஈர்த்தபடியால் தான் நாங்கள் பார்க்கின்றோம். பார்க்கும் பொழுது உங்களை ஒரு அன்பு ஏற்படுகின்றது, அந்த அன்பு காதலாக.
2: அதேதான், நம்ம பார்க்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம உள்ள கொண்டு போய் மனசுல பதிய வைக்க முடியாது. நமக்கு மேலாக ஒன்று ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் பிடிச்சிருக்கும் போது அதை மட்டும் தான் பதிய வைக்கிறோம். அது அந்த அது அந்த அந்த மாதிரி பின்பு அது காதலா மலருதுங்கிறது
0: உண்மை. சிறப்பான செய்தியை தந்தீர்கள். நாளைய தினம் என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள்?
2: அத்தை நடி மெத்தை அடி ஆடு விளையாடும் அந்த பத்தியா.
0: உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததா?
2: சின்ன
0: வயதிலே அத்தை மடி
2: இருக்க இருக்க இருக்க இருக்க மாமா, எங்க மாமா மனைவி அவங்க என்ன தூக்கி வச்சு இருக்கிறது எனக்கு தெரியும்.
0: எனக்கு என் தந்தையாருடைய சகோதரிகள் பலர், அத்தனை பேரும் மாமியர்கள். ஒரு மாமிக்கு குழந்தைகள் இல்லை, அது எனக்கு பெரும் போர். என்னை நிலத்திலே நடக்க விட மாட்டார் அவளுக்கு. அவ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது அவவை, அவனுடைய நான் வளர்ந்து ஆசிரியன் ஆகிய போது முதல் முதல் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பாடசாலையில் நியமனம் கிடைத்தது. ஆனால் அவர் அந்த பாடசாலை ஆசிரியர் என்று என்னை வந்து பார்க்க மாட்டார். தன்னுடைய மகன் என்று மருமகன் ஓடி வந்து உரிமையோடு பேசுவார். உரிமையோடு பேசுவார், எனக்கு வெட்கமாக இருக்கும் அந்த நேரம். பக்கத்திலே வந்து கட்டி பிடிச்சு கொஞ்சம் எல்லாம் செய்வா என்ன. அவ அவ்வளவு பாசம், உகர் குழந்தைகள் இல்லையா அவளுக்கு? அதே மாதிரி இன்னொரு சகோதரிய, நான் பாடசாலை விட்டு வீடு வரும் வரையும் பள்ளிக்கூடம் போகும் பாதையிலே அவனுடைய வீடு, அந்த அவன் வீடு தாண்டும் போது என்ன அறியாமல் என் கால்கள் அவனுடைய அந்த படலை என்று கூறுவது கேட், அதை தாண்டி கொண்டு உள்ளே சென்று விடுவேன். அங்கே நான் போகும்போது அவளுக்கு ஐந்து ஆறு குழந்தைகள், ஆனால் எனக்கென்று அங்கே உணவு இருக்கும். முதலில் சென்ற உடனே கையை கழுவி இதை சாப்பிட்டு எல்லாம் செய்து வாயெல்லாம் கழுவி விட்டு மாமி. அதே மாமி சின்ன வயதிலே அவ திருமணம் செய்து எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருந்தார். பக்கத்திலே ஒரு வேலிதான் எங்கள் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும். அப்ப ரோட்டுக்கு போய் அவன் வீட்டுக்கு போவது பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கு. அந்த வேலியிலே ஓட்ட வைத்தார்கள் பொட்டு, அதனாலே புகுந்து போகலாம் மாமி வீடு. ஆனால் என்ன, என்னுடைய தமக்கையார் வந்து சைவமாக வளர்த்து கொண்டு வருகின்றார். அப்ப மாமி மச்சம் மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க. பொட்டுக்களால போன உடனே நீன் எல்லாம் பிசைந்து எனக்கு எல்லாம் ஊட்டி விட்டு வாயெல்லாம் களை விட்டுருவா. நான் நன்றா வீட்டே போகும்போது அம்மாவுக்கு தெரியும், அவ ஒன்றும் பேச மாட்டா. அக்கா வலு கவனமா இருந்து மணந்து பார்த்துட்டு அடி போடுவா, என்ன சாப்பிட்டு நீ அங்க
2: என்ன சாப்பிட்ட?
0: அப்ப அம்மா சொல்லுவா, அவள் அதையில மருமகனுக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம் பிள்ளை, நீங்களே
2: அப்படின்னு.
0: அதனால ஞான மாமிமாருடைய பாசம் மடியிலே
2: என்னை
0: வளர்த்து எனக்கு நன்றா. என் 6-7 வயதிலும் அந்த முதல் சொன்ன மாமியார் என்னை தூக்கி தோளில் போட்டு தூங்க வைப்பார். அதை நன்றாக அனுபவித்தேன். அத்தை மடிமித்தேடி நல்லதொரு பாடல் கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் உங்களுக்கு கலம்பம் நேர் விருப்பத்திலே கிடைக்கும் என்புராமன். கலம்பத்தை வந்து இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. கருத்துக்கள் இன்னும் இருந்தால் நீங்கள் மீண்டும் வந்து கூறலாம். 12 மணி வரையும் இந்த நிகழ்வு இருக்கு, நீங்கள் கூறலாம். மேலும் இருக்கு வேறு தனியாக காதல் மட்டுமில்ல, ஒரு காட்சி வந்து எங்களோட உள்ளத்திலே புகுந்து எங்களை லயிக்க வைப்பதென்றால் முதலில் ஏற்படுவது அன்பு என்று நான் நினைக்கின்றேன். அந்த அன்பு பின்பு நட்பாகவோ தோழமையாகவோ காதலாகவும் வரக்கூடும். ஆனா காதல் என்று வருவதற்கு அன்பிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்ட வேண்டும் இல்லையா?
2: ஆமா ஆமா,
0: குறிப்பிட்ட எல்லை உச்சம் வந்த பின்புதான் அது காதலாகும். அது ஒரு பக்கமாக மாறக்கூடாது இல்லையா? ஒரு பக்கம் ஆணின் பக்கமா,
2: ஒரு பக்கம் மாறக்கூடாது.
0: அது ஒரு கதாலையா? அற்புதமான கருத்துக்களை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ராமன். பணியிலே இருந்து இடையிலே ஓடி வந்தீர்கள், மீண்டும் பணிக்கு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முடிந்தால் மீண்டும் வாருங்கள். நல்லது ராமன், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அன்பு ராமன் அவர்கள் வந்து சென்ற பின்பு எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார் அல்லவா? நான் கூறினேன் அது டிஷ்யூம் திரைப்படம் என்று சொல்லி பார்த்தேன், இல்லை என்று கூறிவிட்டார் கெட்டிக்காரன். அது ஈரம் என்ற திரைப்படத்து, இயற்கை என்ற திரைப்படத்து பாடல். சரியா? சரி, இப்போ ஒரு சிங்கக்குட்டிகள், ரெண்டு சிங்கக்குட்டிகள் வருகிறது போல் தெரிகிறது, இல்லை ஒரு சிங்கக்குட்டி தான் வருகிறது. வணக்கம் வணக்கம் எம் ஆர் சிவகுமார் அவர்களே.
3: வணக்கம்பா வணக்கம்பா, நலமா இருக்கீங்களாப்பா?
0: வணக்கம் இந்த சிங்கக்குட்டி சிவகுமார், நலமா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கேன்பா, மகிழ்வா இருக்கேன்பா.
0: குழந்தைகள் எல்லாம்
3: நன்றிங்கப்பாங்களா?
0: மோகனா
3: அனைவரும் நலம்பா, எல்லாரும் எல்லாரும் நலமா இருக்காங்கப்பா.
0: பணி முடிஞ்சு
3: ஆயுத பூஜை சாமி கும்பிட்டு
0: ஆயுத பூஜை என்பா நாளையா?
3: இன்னைக்குதான்பா, இன்னைக்குதான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை.
0: இரண்டு ஒன்றா வருகிறதா?
3: ஆயுத பூஜைங்கிறது இன்னைக்குதான் ஆயுத பூஜை.
0: 9 நாளும் வந்து சரஸ்வதி பூஜை, 9வது நாள் சரஸ்வதிக்கான பூஜை நிறைவேற்று பூஜை. அது முடிந்து வியாழக்கிழமை, அதாவது அடுத்த நாள் தான், 10வது நாள் தான் விஜய தசமி என்று வரும்.
3: தசமி பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கிறது. ஆமா,
0: அது அந்ததான் ஆயுத பூஜைகள் நிறைவேறுகிறது. இந்த நட்சத்திர சேர்க்கையின்படி அதோட கலந்து வந்து விட்டதோ தெரியவில்லை. ஆயுத பூஜை 10வது நாள் விஜயம், விஜயம் அதாவது வெற்றி திருநாள். தசமி என்பது 10வது நாள், நவமி என்பது 9வது நாள் என்று, நவமி 9வது நாள். எங்களுக்கு இங்கே வியாழக்கிழமை, உங்களுக்கு அங்கேயும், உங்களுக்கு அங்கே இருந்த கிழமை வியாழன் மாலை இரவு நேரம்.
3: இன்னைக்கு காலையில நவமிப்பா, சாயந்தரத்துக்கு அந்த தசமி ஆரம்பிச்ச உடனே ஆயுத பூஜை, சாயந்தரமா தான் கொண்டாடணும்.
0: விஜயதசமி வெற்றினா வியாபாரம் வெற்றி, விஜயம் விஜயம் வெற்றி திருநாளு பல கதைகளும் இருக்கு. நல்லது, செய்தியர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்ப அவள் சக்கரை முதகம் எல்லாம் எல்லா எல்லா பண்டங்களும் சாப்பிட்டீர்களா?
3: ஆமா, எல்லாமே சாப்பிட்டாச்சுப்பா, இன்னைக்கு சாப்பாடே அதாப்பா.
0: அதான் சரி, இன்றைய விஜயதசமியை நீங்கள் பார்த்து விட்டு என்ன எழுந்தீர்கள்?
3: இன்றைய விஜயதசமி நல்லா சாமி கும்பிட்டு இறைவனிடம் நல்லா எல்லா காரியங்களும் நல்ல விதமா நடக்கணும், தொட்டதெல்லாம் துவங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள
0: நினைச்சுக்கிட்டப்பா. முக்கியமாக எங்கள் உள்ளத்திலே உள்ள களங்கங்களை நீக்கி நல்லுள்ளத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் வேண்டிக் கொண்டீர்கள் வாழ்த்து. இப்பொழுது நாங்கள் இன்று ஒரு கருத்தரங்கு செய்கிறோம். ஒரு காட்சியை கண்டவுடன், ஒரு காட்சி வந்து ஒரு பொருளை காண்கின்றதால, ஒரு பெண்ணை பார்க்கின்றதால, ஒரு ஆணை பார்க்கின்றதால், ஒரு மலையை பார்க்கின்றது, அது உடனே அந்த காட்சியங்கள் உள்ளத்திலே எப்படி என்ன என்ன எண்ணத்தை கொண்டு வரும்? காதலை கொண்டு வருமா, அன்பை கொண்டு வருமா, பொறுப்பை கொண்டு வரும், எதை கொண்டு வரும்?
3: எந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான மனநிலை உண்டாகும்.
0: ஓ, விருப்பமற்றதை பார்த்தால் பொறுப்பாக வரும், விருப்பம் உள்ளதை பார்த்தால் அன்பாக இதாக இருக்கும். நல்லது. உங்களுடைய உங்களுடைய நண்பர் வருகின்றார் போல் இருப்பது. சிங்கக்குடி நம்பர் ஒன் அணையுங்கள். வந்து விட்டாரா?
3: வந்து விட்டார்.
0: வந்து விட்டார். மகனே வணக்கம். வணக்கம். வணக்கம் சிங்கக்குட்டி. கண்ணா கண்ணா வணக்கம்.
4: வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா.
0: வணக்கம் கண்ணா.
4: இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் தாத்தா. மகிழ்ச்சியா இருக்கின்றீங்களா?
4: மகிழ்ச்சியா
0: இருக்கேன்ப்பா. பெரும் கொடை இல்லையா?
4: ஆமாங்கப்பா.
0: கொடை கொடை கொடை. நல்லது கண்ணன். படம் முடிஞ்சதா கண்ணனுக்கு?
4: அப்ப இன்னைக்கு எனக்கு விடுமுறைங்களா?
0: விடுமுறை நாளா? அங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? வெங்கடேஷ் அவர்கள் எல்லாரும்
4: அனைவருக்கும் இன்னைக்கு விடுமுறை. எல்லாரும் இன்னைக்கு வண்டி எல்லாம் சுத்தம் பண்ணி
0: ஆயுத பூஜை போட்டாங்க. ஆயுத பூஜை போட்டாங்களா? நீங்களும் போட்டீங்களா? விடுமுறை
4: நாள்.
0: வாழ்த்துக்கள். சிறப்புகள். ஒரு கருத்து உண்டு. உங்களோடு இருக்கின்றார் செல்வகுமார். வணக்கம் கூறிக்கொள்ளுங்கள்.
3: வணக்கம்
4: செல்வகுமார். வணக்கம்.
0: இரண்டு பேரும் இணைந்து விட்டீர்கள். இரட்டையர்கள். மெல்லிசை மன்னர்கள் ஒன்று. நீங்களும் சிங்கம் ஒன் சிங்கம் டூ. சிங்கம் ஒன் எது முதல் வந்தோ அது சிங்கம் ஒன். எது ரெண்டாவது வந்தால் சிங்கம் டூ. சில சமயம் முதலாவது வந்தா சிங்கம்
3: ஒன்.
0: இப்ப
3: நானும் பேசி
0: அப்படியா? ரெண்டு நாள் தினமும் வரும்போது கொஞ்சம் கடினமாக இருப்பதென்று மகள் மாறி மாறி
4: தருகிறேன்.
3: கொஞ்ச நேரம் பேசினாவும் போதும்பா. காற்றலை இல்ல
0: என்று மட்டும்
3: கட்டிட்டு போனீங்கன்னா போதும்.
0: என்னை முடியுமா என்று கேட்டுத்தான் என்னை விட்டார். ஆனா இங்க நான்கு தடவை வந்து என்னுடைய நிலைகளை கவனித்துக் கொண்டு போகின்றார். சரி, இப்ப நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் கண்ணா. காதல் ஒரு காட்சி. ஒரு எங்கள் கண்ணிலே வருகிற பார்வை ஒரு காட்சி வருகின்றது. அது காதலாக மாற வேண்டும் என்றால் முதலில் என்ன வர வேண்டும்? வித்தியாசமான கேள்வி. ஒரு காட்சியை பார்க்க, அது காட்சி எதுவாக இருக்கலாம், அந்த காட்சியை எங்கள் உள்ளத்திலே புகுந்து கண்வழி புகுந்து கருத்தினை கலந்து கொள்வதால் முதலில் அதுக்கு என்ன வேண்டும்? அது காதல் உணர்வாக வருவதென்றான்.
4: காட்சி பாக்கிறப்ப காதல் உணர்வு வராதுங்கப்பா. சும்மா அத ஆனா நேருக்கு நேரம் ரெண்டு பேரும் அதாவது பார்த்தாங்கன்னா அது காதல் வர வாய்ப்பு. அது எல்லாம் அனைவருகிட்டயும் வராது. அது என்னன்னா அந்த ஈர்ப்பு யார்கிட்ட வருது? அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த காதல்ங்கிறது வரும்.
0: அந்த அது அந்த காதல் செல்வகுமாரும் கவனியுங்கள். அந்த இவர் கூறியதன்படி அந்த ஈர்ப்பு அந்த காதல் வருகிறது என்று கூட. அந்த காதல் வருவதற்கு என்ன உணர்வு முக்கியமானது?
4: அனைத்துக்குமே அனைத்து ஜீவராசிகளுக்கு அன்புங்கிறதுதான் முதல் படிங்கப்பா. அதுல இருந்துதான் காதல்.
0: என்ன செல்வகுமார் இவர் கூறுவதற்கு நீங்க ஒத்து போறீங்களா?
3: இல்ல, அன்பு அப்படிங்கறது அன்பு வந்து நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் காதலும் செலுத்துறீங்களா? அப்படி வராதுல.
4: அன்பு செலுத்துறவங்கிட்ட காதல் செலுத்தலாம். ஆனா காதல் செலுத்துறவங்க எல்லாத்துக்கும் காதல் செலுத்த முடியாதுதான். ஆனா அன்பு எல்லாத்துக்கும் செலுத்தலாம்ல.
0: இந்த அன்பு
3: எல்லா பக்கமும் அது பொதுவானது. அன்பு வந்து பொதுவான. ஆனா காதல் வந்து ஒரு பர்டிகுலர் மனிதன் ஒருத்தவங்க மேல மட்டும்தான் செலுத்த முடியும்.
0: நல்லது. செல்வகுமார் திசையை சற்று மாற்றி விட்டார். வந்தார். சரியாக வந்தீர்கள் இரண்டு பேரும் ஒரு கோட்டுக்கு. இப்ப பார்ப்பது எல்லாத்திலும் காதல் வருவதில்லை. நாங்கள் மூன்று பேரும் ஒத்துக்கொள்ளுகிறோம். பார்ப்பது எல்லாவற்றிலும் காதல் வருவதில்லை. ஒரு பிடிப்பு பற்று விருப்பம் ஏற்படுவதுண்டு. ஆனா அத்தனையிலையும் காதலாக மாறுவதற்கு அந்த விடயத்தில் எந்த உணர்வு முக்கியம்? எந்த உணர்வு முக்கியமாயிருக்கும்?
3: உணர்வு முக்கியம். அதுதான் மெயினானது.
0: எந்த உணர்வு
3: அதை சொல்லுங்க.
0: எந்த உணர்வு?
4: அப்ப காதல அந்த உணர்வு எனக்கு தெரியலங்கப்பா. ஆனா காதல் வந்து வருதுன்னு
0: தெரியும். இல்ல இல்ல, அந்த காதல் வருவதற்கு என்ன ஏதோ ஒரு உணர்வு அதுக்குள்ள இருக்கின்றது. அன்பு என்று கூறுகிறார்கள், பாசம் என்று கூறுகிறார்கள், விசுவாசம் என்று கூறுகிறார்கள், நம்பிக்கை என்று கூறுகிறார்கள். இப்படி பல உணர்வுகள் இருக்கின்றது. அதுல எந்த உணர்வு
4: ஈர்ப்பு,
0: அந்த
4: ஒரு ஈர்ப்பு
0: ஐயா, அந்த ஈர்ப்பு வருவதற்கு எந்த உணர்வு அங்கே தலை தூக்கி
3: நினைக்கிறேன்.
0: இந்த நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதில் காமத்துக்கிடம் இல்லை. தாயிடம் பிள்ளைக்கு காதல் உண்டு, கடவுள் தெய்வத்திடம் காதல் உண்டு, ஒரு வேலை மீது காதல் ஏற்படுவதுண்டு எங்களுக்கு, ஒரு அங்கவீனமற்றவர் மீது காதல் ஏற்படும். அந்த காதலுக்கு உணர்வு பரிதாபம், பாசம், நம்பிக்கை என்றெல்லாம் இருக்கு. இந்த காதல் என்ற உணர்வு வருவதற்கு, காதல் என்பது வருவதற்கு எந்த உணர்வு? நான் முதல் கூறின அன்பு, பாசம், விசுவாசம் எது கூடுதலாக இருக்கு?
3: பாசம் தாம்பா, பாசம் கூட வந்தா காதல்.
4: நீங்கள் எனக்கு ஒரு கருத்துங்கப்பா,
3: நான் வந்து பாசம் சொல்றேன்.
0: கண்ணன் கூறுங்கள்.
4: அப்ப எனக்கு ஒரு கருத்துங்கப்பா, காதல்ங்கிறது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: அது சரி ஐயா, காதல் வந்து அது ஒவ்வொன்றும் வித்தியாசமானதுதான். ஆனா அந்த காதல் என்று ஒன்று ஏற்படுவதற்கு அடிப்படை எது? எது கூட நிக்கிறது, விஞ்சி நிக்கிறது எது? இப்ப செல்வம் கூறினா பாசம் அதிகமாக வந்தபடியால் காதல் ஏற்படுகிறதாம். இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்க காதல் ஒரு ஒரு வாலிபனுக்கும் ஒரு கன்னிக்கும் கண்டுவிட்டார்கள், பார்த்து விட்டார்கள், பழகி விட்டார்கள். அங்கே ராஜ்குமார் சொல்லி சென்றார், ஒத்து போறது, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் அங்கே இரண்டு பக்கம் உண்டா வந்தபடியால் காதல் வருகிறது. ஆனா அங்கே ஒரு உணர்வு ஒன்று இருக்கின்றது, எந்த உணர்வு என்று தான் நான் கேட்டேன். அந்த உணர்வு அன்பு, பாசமா, விசுவாசமா, நம்பிக்கையா, அது அதுதான் நான்
4: கேட்கின்றேன். உணர்வு கூட வருங்கப்பா.
0: ஆசை என்ற உணர்வு வரலாம். ஆசை எப்படி வருகின்றது? ஏன் வருகின்றது? ஒன்றிலே ஆசை
4: நமக்கு பிடிச்சதுனால ஒரு ஆசை வரலாம்.
0: பிடிப்பு என்பது
4: வந்து
0: நீங்க நிக்கிற இடம் சரி சொல்லி சொல்லு.
4: என்ன சொல்லுங்க?
0: அன்புதான் ஐயா, அன்பு, அன்புதான் அதுக்கு காரணம். அங்க பாசம் இருக்கலாம், தாய் பாசம், தந்தை பாசம், சகோதர பாசம் இருக்கின்றது. அன்பு அவர்களிடம் இருக்கின்றது, பாசம் கூறுகின்றது. இப்ப ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்கார, ஒரு யாசகம் செய்பவர் மீது பார்க்கும்போது அவருக்கு அவர் மீது எங்களுக்கு ஒரு பாசம் ஏற்படுகின்றது. அது பரிதாபத்தினால் வருகின்றது, மனிதநேயத்தினால் வருகின்றது. அக்காவிடம் வருகின்றது பாசம், அந்த மதிப்பு. அன்னைக்கு அன்னையின் ஸ்தானத்திலே அக்கா இருக்கின்றார் என்று சொல்லி அவரது மீது பாசம் ஏற்படுகின்றது. ஆசிரியர் மீது பாசம் ஏற்படுகிறது, தோழன் மீது பாசம் ஏற்படுகிறது. பாசங்கள் வேறு. அந்த அன்பு என்பது காதலுக்கு அடிப்படையானது. அந்த அன்பு என்னை போன்ற அவருடைய போக்கு விட்டு கொடுத்தல். அங்கே ராஜ்குமார் ஒன்று கூறியிருந்தார், ஒத்து போறது, புரிந்துணர்வு. நாங்கள் எனக்கு விருப்பமானது அவருக்கும் விருப்பமாயிருக்கு, எல்லா கோட்டுகளையும் அதை ஒத்து போகும்பொழுது எங்களை அறியாத ஒரு அன்பு அங்கே ஏற்பட்டு கொண்டு வந்து அது மிஞ்சி நின்று காதலா மாறுது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அன்புதான் பிள்ளையின் மீது பாசம், தந்தைக்கு, தந்தையின் மீது பாசம் பிள்ளைக்கு, பேரன் மீது, பேத்திக்கு, பேத்தி அப்படியெல்லாம் இருக்குன்னு. பாசம் வேறு, அன்பு வேறு.
3: அன்பு
0: அன்பு எவ்வளவு அன்பு? இப்ப ஒரு ஒரு கன்னி, ஒரு ஒரு வாலிபன் ஒரு கன்னியின் மீது பாசம் ஏற்படுவது வேறு, அன்பு அன்பு ஏற்படும். வாஞ்சை கூட வித்தியாசமானது. அன்பு என்ற ஒன்று ஆழமாக பார்க்க, அன்பு என்பது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து காதலாக மாறுது. அப்போ கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன்,
3: மின்னொளியே ஏன் மௌனம்.
0: அப்ப கண்களை கொண்டு அன்பு ஏற்பட்டு அது கருத்து நிலை கலந்த மின்னொளி, மின்னொளி வந்து திடீரென மறைந்து விடும். அப்ப அந்த மௌனம் ஏனோ என்னில் விருப்பமா இல்லை வெறுப்பா? அந்த மௌனம் இரண்டுக்கும் பதில் கூறுவது. ஒன்றுமே பேசாமல் போனால் மௌனம் சம்மதம், ஒன்றுமே பேசாமல் போனால் பிடிக்கவில்லையாதனால் தான் போகின்றது என்றெல்லாம் கருத்து எடுக்காமல் இல்லவா? மிஞ்சி வந்தால் காதலா மாறமாட்டேன் சிறிய விளக்கம். நீங்களும் வந்து கூறுவீர்கள், மற்றவர்களும் எல்லாவற்றுக்குள்ளேயும் கூறிக்கொண்டு வருகிறீர்கள். இந்த அன்புதான் அடிப்படை காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கலையே என் உன் விலையை நீ பார, ஒரு மலையே உன் நிலையை பாரா என்ற ஒரு பாடல், அடுத்த பாடல். மலை சாதாரண கல்லால் உற்பத்தியாக்கி காடு எல்லாம் வளர்ந்து போற மலை, அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து அவனுடைய கண்ணுக்கு சிலையாக செல்லும் பொழுது அன்பு பெரிய தெய்வ சிலையாக மாறி தெய்வீகமாக மாறிக்கொண்டு போய் சிலை கோபுரத்துக்குள்ளே போகின்றது, பரவாயில்லையா? அதுக்கு அளவு மிகுந்த அன்புதான். அந்த தன் தொழிலே வைத்த காதன் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இரண்டு பேரும்
3: அன்பு. அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டிய பாக்குறாரு, அந்த ஆட்டுக்குட்டிய ஒருத்தர் பாக்குற, ரெண்டு பேர் பாக்குற, ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா வளை காலு இதெல்லாம் வரைகிறார், ஒருத்தர் இந்த ஆட்டுக்குட்டியை வெட்டினா எவ்வளவு எலும்பு தேரும், எவ்வளவு கறி, ஒருத்தர் இங்க எவ்வளவு தோல் தேரும்னு. அப்ப அந்த ரசிக்கக்கூடிய மனிதர்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அன்பு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது.
0: அந்த ஒரு பொருள்
3: வெறும் மலையா இருந்தத மலையே நிலை, அதாவது அந்த மலைய வெட்டினா சிலை வருது, அத நினைச்சார்னா அவருக்கு மலையும் கடவுளா கும்பிடலாம்.
0: அந்த சிலை
3: அந்த மாதிரி மனநிலை வந்து உருவாக்கணும் நம்மளா.
0: அந்த அதனால தான் அந்த பாடல்
3: பார்வைதான் நமக்கு முக்கியம்.
0: அப்ப அந்த பார்வையிலே அவர் பார்த்து அது ஒரு மின்னொளி போன்றுதான் காதல் மலர்ந்திருக்கிறது. அவருக்கு கண்வழி புகுந்து கருத்திலே கலந்து ஆனா அது ஒரு மின்னொழியை போன்றது. மின்னொழி ஒருபோது நிலைத்து நிற்காம, ஆனா பெரும் வெளிச்சம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட பெரிய வெளிச்சம் தான். மின்னொளியை பார்த்து கண்ணொளி பறைபோவதுண்டு கண்ணா.
3: ஆனா இந்த பாடல் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த கண்ணொளி புகுந்து மின்னொளி வந்ததுன்னு சொல்ல அந்த பாடல் போடுறாரு, அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அந்த கண்ணுல பாத்துருப்பாரு, அப்ப எல்லாம் அந்த உணர்வு வரல.
0: இவருக்கு
3: அந்த பத்மனிய பார்க்கும் போதுதான் இவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் உண்டாகுது.
0: கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்து விட்டது, பார்வையிலே வந்து மனதிலே பதிந்து விட்ட ஒரு மின்னொழியா இருக்கு. மறைந்து போய்விடுமோ, மறைந்து போகக்கூடிய மாதிரி ஒரு தொடர்ந்து வராது, உடனே ஒரு தாக்கம் சொன்னது. காதல திடீரென்று அரும்புவது இல்லையா, எல்லாவற்றிலேயும் சிறப்பு சிறப்பான கருத்துக்களை பரிமாறினீர்கள். செல்வகுமாருக்கு நாளைய பாடல் வேணுமானே.
3: அப்பா எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் அந்த பாடல் பா.
0: அது எந்த சுகம் ஐயா?
3: அது இப்ப நம்ம பேசிக்கிட்டு சரியா இருக்கு. அது என்னன்றது நீங்க சொல்லும் போது இடையில நாங்க
0: தெரிஞ்சுக்கிறோம். அந்த சுகம் போன்றவையா
3: அதுதான்.
0: இப்ப கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம், ஒரு கோவிலிலே பலிக்கு கடாயை வெட்டுகிறார்கள், வெட்டும்போது பெரிய கூரிய கத்தி, உயர்ந்த பெரிய நீண்ட கத்தி, பாரமான கத்தி ஓங்கி கடலே போட்டோன்னா சக்கன்னு வெட்டி விட்டுரும். அதே அந்த வெட்டுபவருக்கு பல சுகமாக இருக்கும் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் அவருக்கு இருக்குது, அந்த சுகம் வந்து அந்த ஆடுகளை தெரியாது,
3: இருக்காது,
0: அப்படியே நடக்கலாம் தானே. இது வந்து காதலுக்கு தான் வந்தது, கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் கண்டதும் அங்கே கண்ணன் முந்தி ஒரு பாடல சொன்ன, கண்ணும் கண்ணும் நோக்கியா இல்லையா கண்ணா? கண்ணன் நோக்கிய உடனே சுகம் பாருமல்லோ, அந்த சுகத்தை. சரி, அப்ப இப்பொழுது கண்ணன் என்ன சுகம் கேட்க போகிறீர்கள்?
4: அப்ப எனக்கு வந்து கண்ணீரே தோன்றினார், கனி முகத்தை காட்டினார், நேர்வழியை மாற்றினார், நேற்று வரை மாற்றினார்.
0: இங்கேதான்
3: மீசி கொடுத்துட்டோம்பா,
0: கொடுத்துட்டாங்க. அன்றைய பாடலுக்கு இன்றைய பாடல் சமம் இல்லை. ஆனா இந்த பாடலை கடவுள் முழுமை கூறிவிட்டார் தானே. எம்பெங்கள் வீட்டு திருமகளாவது தாய்க்கு வாக்கி விட்டார் பாத்தீங்களா. இந்த பாடலை வச்சு நான் ஒரு பாட்டு இது காற்று காற்றோடு கலையும் காணும் செய்திருந்தேனா இல்ல இன்றைய நீங்கள் ஏதோ ஒன்று செய்தேன். இந்த ஒரு பாடல் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நண்பர்களுக்கு நடந்த சம்பவம் அதை ஒரு கதையாக்கி இதாக செய்தேன். கண்ணுக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு பாடல் நல்ல பாடல் மற்றது கண்ணுக்கு தெரியாத அந்த சுகமும் ஒரு நல்ல சுகம்தான். நாளைய தினம் உங்களுக்கு காற்றலையில் கிடைக்கும் கேட்டு மகிழ்வோம். மீண்டும் நேரம் பேசுவோம். நன்றாக இருந்தது. மீண்டும் நீங்கள் இணையலாம் காரியம் இல்லை. நன்றி இருவருக்கும். அப்ப அப்ப அன்பு என்ற ஒன்று மிகுதியால் தான் காதல் ஏற்படுகின்றது. கண்டதும் காதல்
3: என்பது
0: கண்டதும் காதல் என்பதற்கு அன்பு வராது இல்லையா? அது வராது. சரி, அப்ப அன்பு எது எந்த ஒரு ஒன்றிலே அன்பு கூட வருகின்றோ அதுல பாசம் ஏற்படலாம், கருணை ஏற்படலாம், விசுவாசம் ஏற்படலாம், புரிந்துணர்வு ஏற்படலாம், மனிதனையும் ஏற்படலாம். ஆனா காதல் என்ற உணர்வு ஏற்படுவதற்கு மூல காரணம் அன்புதான். அன்பு இல்லாம ஒண்ணும் செய்ய முடியும். காலங்காலம் காலம் அழிந்தாலும் கண்மலை புகுந்து கண்ணோடு கண் நோக்கி பார்த்து விட்டு அதை கைகூடாமல் சந்திக்காமல் கூட இருப்பார்கள். ஆனா அந்த பார்வையும் அந்த பார்வையில் வந்த அனுபவமும் அந்த இன்பமும் மாறாது. கோவில் ஒரு கோவிலுக்கு போறோம். அங்க ஒரு அழகான பெண்ணு நிற்கிறார். அது ஒரு அழகான வாலிபன். இருவரும் எதிர்பாரா விதமாக கண்ணோடு கண் பார்த்து விட்டார்கள். அவர் யாருண்டு இவருக்கு தெரியாது, இவர் யாருண்டு அவருக்கு தெரியும். அந்த நிமிடம் வரையும் அந்த இடத்தை விட்டு விரைவும் வரையும் ஒருவர் கண்ணோடு கண்ணால நோக்கி கரத்தில கலந்து விட்டார்கள். அதன் பின்பு விலகி விட்டார்கள், சென்று விட்டார்கள், காணவே இல்லை. ஆனால் இத்தனை காலம் போனாலும் அந்த விடயம் மாறாது. அந்த நேரம் அந்த கோவில் சந்திப்பு மாறாது இல்லையா?
4: ஆமாங்கப்பா, ஆமா. அதுதான் அந்த காதல வந்து அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மலை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே அப்படின்னு பாத்து
0: பாத்தீங்களா? கவிஞர் கண்ணன் எடுக்கிறார். கண்ணதாசன் இல்ல, கண்ணன். நன்றி மக்களே, நன்றி. உங்களோட உரையாடுதல்
4: நன்றி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மக்கள் மகிழ்ச்சி. இப்பொழுது அன்பு கண்ணன் செல்வகுமார் இருவரும் ரெண்டு சிங்கங்கள் வந்து சென்றது. அடுத்து யார் வரப்போறார்? அதற்கிடையிலே அன்பு மகன் ராஜ்குமார் இந்த பாடலை கேட்டுவிட்டு காத்து கொண்டிருக்கார். முதல் பாடலா தருகின்றேன் அப்பா கூறியிருந்தாரே, எங்கே அந்த பாடல்? அந்த பாடல் எங்கே? இதோ அந்த பாடல். ஃபாரூக் வந்துவிட்டாரு இதை சதி செய்து கொண்டு. வணக்கம், வணக்கம் ஃபாரூக்.
5: வணக்கம் அப்பா. வணக்கம் அனைவருக்கும். அன்பு வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம் அறிந்து கொண்டோம். நீங்கள் நலம் என்று கூறிய வகையிலே, நலம் அறிய ஆவல் என்ற வகையிலே நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். குளப்படி சிங்கம் இது
5: குளப்படிச்சா மகிழ்ச்சி.
0: இது குளப்படி சிங்கம்.
5: அனைவருக்கும் அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள்.
0: ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்களையும் தருகின்றீர்கள். சரி, அந்த கடாட்சம் உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சார்பிலும் கிடைக்கட்டும். சவுதி அரேபியாவிலே சரஸ்வதி பூஜை இருக்கின்றதா? சைவ மக்கள் இருந்தால் செய்வார்கள். எல்லோரும் சைவ மக்கள் கொண்டாடுவார்கள். அங்கே அங்கே சவுதி அரேபியாவில் காலநிலை எப்படி இருக்கிறது மகனே?
5: இப்போ குறைஞ்சிச்சு, சூடு குறைஞ்சிட்டு நல்லா நல்ல ஒரு காலநிலை.
0: அப்ப நீ நல்ல இதமாக இருக்கிறீர்கள், சூடு சுரணி இல்லாம இருக்கிறீர்கள். சூடு சூடு சூடு போனா சுரணையும் போயிரும் இல்லையா? கண்ணன் செல்வகுமார் ராமன் ராஜ்குமார் நாங்கள் எல்லோரும் பேசியது கேட்டீர்கள்.
5: கேட்டேன் கேட்டேன்.
0: ஒரு நீங்கள் ஒரு பார்வை ஒன்று பார்வையை பார்த்து அந்த பார்வையின் ஊடாக உங்கள் உள்ளத்திலே வருவது ஒரு நல்ல செய்தி என்று நல்லபடியும் என்றால் அது பெருகி வந்து காதலாக மாறிவிட்டது உங்களுக்கு. அந்த காதலாக மாறுவதற்கு என்ன உணர்வு அங்கே தலை தூக்கி நின்றது?
5: கலந்து இருக்குப்பா, அன்பும் கவர்ச்சி கலந்து,
0: அன்பும் கவர்ச்சி. ஆனால் கவர்ச்சியினால் தான் அன்பு வரும் இல்ல தானே தம்பி? கவர்ச்சி இல்லாததுலயும் அன்பு இருக்கு தானே, அன்பு வரும்
5: தானே? இருக்கு. ஒரு ஒரு ஆள் மீது மட்டும் வர்றது நமக்கு பிடிச்ச அந்த கவர்ச்சியும் அந்த அன்பு.
0: அதே பத்து பேரோட பழகிறோம், ஒருவர் மீது தான் கூடுதலான விரும்பம் ஏற்படுகிறது என்றால் அவர் மீது அன்பு ஏற்பட்டுத்தான் வருகின்றது இல்லையா?
5: கலந்துதான் இருக்கு.
0: அந்த அன்பு பார்த்தவுடன் வந்து பார்த்து பழகின. உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒருவர் இருவர் ஒருவரோடு ஒருவர் முன்பின் பார்க்கவில்லை, தெரியாது, அவருக்கு திருமணமாகின்றது. பேச்சு திருமணங்கள் இருக்குத்தானே, மேடை மனமேடையிலே தான் ஒருவர் ஒருவர் பார்க்கின்றார்கள். அங்கே தோன்றி நிற்பது எது, காதலா அன்பா?
5: அங்கே வந்து தோன்றி நிற்பது காதல்.
0: அப்படியா?
5: அது திருமணம், காதல் நம்ம திருமணம் மேடைக்கு வந்துட்டோம் தானே
0: ஐயா. இப்ப முன்பின் பார்க்கவில்லை அவர்கள். அவர்களுக்கு இப்ப உதாரணத்து உங்களை எடுத்துக்கோ, நீங்கள் ஒரு வாலிபன், சவுதி அரேபியாவில் இருக்கின்றீர்கள், உங்களோட பூர்வீகம் இந்தியா, உங்கள் பெற்றோர் இந்தியாவிலே உங்களுக்கு ஒரு மனப்பெண்ணை பார்த்து வைத்திருக்கின்றார்கள், நீங்கள் பார்க்கவில்லை, தொலை தொடர்புகள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு இல்லே, மகனே உனக்கு பெண் பார்த்து விட்டோம் பாருங்கள் வந்து திருமணத்தை புரியுங்க வேண்டும் நீங்கள் செல்கிறீர்கள். அங்கு சென்ற உடன் முகூர்த்தம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் நேர மனமடை போகின்றீர்கள், அங்கேதான் அவர்கள் பார்க்கின்றீர்கள். அந்த மனமடைகளை மட்டும் போது பார்க்க முடியவில்லை, பேசவும் முடியாது மக்கள் முன்னிலையில், திருமணம் ஆகிவிட்டது. அந்த இடத்திலே அந்த திருமணத்தை நீங்கள் எப்படி, நீங்கள் தான் தாலியை எடுத்து கட்டப் போகிறீர்கள், மனைவியாக்க போகின்றீர்கள். அந்த மனைவியாக்கும் பொழுது உங்கள் மனதிலே தோன்றி இருப்பது எது, காதலா என்பா?
5: காதல்.
0: எப்படி ஐயா காதல் வந்து அன்பு வராமல் காதல் வராமல்?
5: அதான் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிட்டு தானே, எனக்குதான் அவள் அப்படிங்கிற முடிவு
0: பண்ணியாச்சு. அன்பு ஏற்படும், அன்புதானே ஏற்படும், என் மனைவி எனக்கு வந்த எங்கள் எல்லோருக்கும் பிடித்தவள் என்ற ஒரு அன்பு வரும். எடுத்தவுடன் காதல் எப்படி வரும் உங்களுக்கு, அப்படி வருமா?
5: எனக்கு வந்து அது எனக்கு என்ன சொல்றது, முழுமையா கிடைச்சிட்டதுனால அது டைரக்டா காதல்ல
0: அந்த காதல் இங்கே ஒரு கேள்வியை தொடுக்குது. அன்பு வருவதற்கு சந்தர்ப்பம் வரவில்லை, அங்கே சென்றுதான் அவருக்கு தாலியை கட்டியிருக்க, எனக்கு கிடைத்த மனைவி என்று அந்த காதல் எப்பொழுது உங்களுக்கு உருவாகுது, அந்த மனமேடையில் உருவாகினதா, இங்கே சவுதி அரேபியால இருக்கும் போதே உருவாகிவிட்டதா?
5: சவுதி அரேபியாவில் இருக்கும்போது.
0: சரியா சொன்னீர்கள், ஏனென்றால் எல்லோரும் நிச்சயத்து விட்டாச்சு என்றவனும் உங்களை அறியாத ஒரு காதல் ஏற்படுகிறது அங்கே. அன்பு வருவதற்கு நடையுடையோட பழகி பார்த்தா தான் அன்பு வரப்போகின்றது. காதல் வந்து உங்களையாவது உங்களுக்கு விருப்பம் ஏற்பட்டு விட்டது, அது காதல் என்று அங்கேயும் வந்து எல்லோருக்கும் விரும்பம் நல்லதொரு பெண்ணாகத்தானே இருக்கும், எனக்கென்று வந்து விட்டாலே நான் தவிர தாலி கட்டி விட்டேன் என்று நீங்க காதலிக்கின்றீர்கள்.
5: பெற்றோருடைய மேல நம்பிக்கை, அவர்களுடைய அவர்கள் நமக்கு நல்ல செஞ்சிருப்பார்கள் நம்பிக்கையில் அது வந்து
0: நல்ல பதில், நல்ல பதில். ஏனென்றால் அன்பு ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம், நீ பேசி பார்க்கவில்லை, பழகி பார்க்கவில்லை, பார்த்து ரசிக்கவில்லை, ஆனால் அந்த எண்ணம் உங்கள் மனதில் இருந்து காதலாக மாறிவிட்டது. என்ன பாடலை உங்களுக்கு தெரலாம்?
5: சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அந்த பாட்டை.
0: என்ன திரைப்படம்?
5: தீனா.
0: ஓ தீனா விளையாது, சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல். தென்றல் வந்து சொல்லி கொடுத்தா வந்து தோடும்
5: சொல்லாமல் தொட்டு
0: செல்லும்.
5: நல்ல தலைப்பு, பிடிச்ச தலைப்பு.
0: கருத்தாடல் தானே, நாங்கள் எங்களோ இதுலயே எவ்வளவோ கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் நிறைய உண்டு. எங்களுக்கு தெரிஞ்சவர் மேலிருந்த வாரியாக பேசுகிறோம் இல்லையா, ஒரு ஒரு தர்க்க ரீதியாக பேசுகிறோம். அந்த அன்பு என்பது ஒரு மூன்று எழுத்து சொல்லையா, அன்பு என்றது உலகத்தில் உள்ள அத்தனையிலும் ஏற்படக்கூடிய உண்டு, காரணத்தோடு ஏற்படக்கூடியது. அந்த அன்பு என்பது பல உலகத்தில் உள்ள ஒரு அத்தனையிலேயும் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு, அது பலவிதமான விமர்சனங்களை கொண்டு வரும் அந்த அன்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்பா அம்மா சொல்லுபடி சவுதி அரேபியாவில் இருந்து முன்பும் தெரியாத ஒரு பொண்ணு உடனே அதை தாலி கட்டி காதலித்து விட்டார். எங்களுடைய குளப்பிடிச்சீங்க
5: அப்பா வேலை நம்பிக்கை. அப்பா வேலை
0: அப்பா வேலை நம்பிக்கை.
5: நல்ல அன்பு. அப்பா வேலை நன்றி
0: நன்றி மகனி
5: நன்றி.
0: இப்பொழுது அன்பு உறவு எங்களுடைய வடலூர் ஆனந்தன் வந்தார். எங்கே வடலூர் ஆனந்தன் வர வேண்டும். அதற்கிடையில் இந்த பாடலை என் ராஜ்குமாருக்கு கொடுத்து விடுவோம் என்று நானும் முயற்சி பண்ணுகிறேன். வடலூர் ஆனந்தன் வரவேற்கிறதில் ஒரு தடவை அந்த பாடலை கேட்போமா?

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் காதல் என்றால் ஒரு அந்த காதல் உணர்வு ஒரு ஒரு காளைக்கு வந்துவிட்டால் அந்த காளையின் உள்ளம் எப்படி வேதனைப்படும் என்பதோடு அல்லாமல் ஒரு நாகரிகமான காதலாக எனக்கு காதல் வந்துவிட்டது உனக்கு காதல் வந்தால் எனக்கு சொல்லிவிடு நான் உயிரோடு இருந்தால் வருகின்றேன். ஏனென்றால் இந்த உயிர் இருப்பது நிச்சயமில்லை ஆனால் அந்த காதல் உண்மையானது அது நித்தியமானது காதல் அழிவதில்லை என்பதற்கு இதுவும் ஒரு கருத்து தான். ஏனென்றால் அவளுக்கு காதல் வருவதற்கிடையில் இவருக்கு மரணம் வந்தால் என்ன செய்வது. ஆனால் மரணம் வந்தாலும் காதல் அழியாமல் தானே இருந்திருக்கும். அற்புதமான ஒரு பாடல் ராஜ்குமார் நீங்க கேட்டுவிட்டீர்கள் வாழ்த்துக்கிறதற்கு. இது வடலூர் ஆனந்தன் அவர்கள் வருகின்றார் என் அன்பு பொறுமைசாலி. அவர் வருவதற்கு எத்தனித்து இந்த பாடலை முழுமையாக கேட்பதற்கு விட்டு கொடுத்திருந்தார். அதற்கு முதல் வாழ்த்துக்கள் ஆனந்தன் உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. முதல்ல நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் தான் மொண்டியல் தமிழ் வானொலியை சுவாசிப்பவராயிட்டு நாங்கள் என்ன செய்தாலும் அது உடனே உங்களுக்கு உடனே
1: ஈடுபாடு
0: உடலோடு அப்படி ஒட்டி உறவாடி இங்கே அப்படி உணர்வோடு இருக்கின்றீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலைகள் அப்படி இருக்கின்றது.
1: மழை கொஞ்சம் விட்டு விட்டு லேசா மழை வரும்.
0: விட்டு விட்டு மழை. இப்பொழுது மழைக்காலமா? அங்கே புரட்டாதி மாதம் மழைக்காலமா?
1: மழைக்காலம் தான். ஒரு பத்து நாட்களாக மழை
0: கடும் மழை பெய்து உங்கள் பகுதியிலே விவசாயம் எப்படி இருக்கின்றது?
1: விவசாயம் அது இந்த இன்னைக்கு கூட நாத்த எடுத்துட்டு போனாங்க ஒரு வண்டியில.
0: நடவு செய்வது விவசாய பகுதியில தான் வாழ்க்கை நல்லது.
1: இரண்டு சக்கர வாகனத்துலதான் வச்சு எடுத்துட்டு போனாங்க.
0: இரண்டு சக்கர வாகனம்
1: இன்னைக்கு பார்த்தேன்.
0: அங்கே அடுத்து இந்த நோய் எப்படி இருக்கின்றது? கொரோனாவினுடைய COVID-19 என்று கூறப்படும் அந்த கிருமியினுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது?
1: அது அது எப்படின்னாக்க ஒண்ணு யாரும் வந்து இதா இல்ல. அந்த முகக்கவசம் அணியறோம், அந்த நெருக்கமா இருக்கக்கூடாது, இடைவெளி தான் இல்ல, அதெல்லாம் சுத்தமா அப்படின்னு ஒண்ணு இருக்காங்கிற மாதிரி இருக்கு. இப்ப பார்த்த சூழ்நிலை
0: நம்பிக்கையும் துணிவும் தான் அதற்கு காரணம் என்றால் அந்த தடுப்பூசி ஒன்று ஒன்று இருக்கின்றது அல்லவா. தடுப்பூசி நோயை தடுத்ததோ என்னவோ மக்களுடைய மனதிலே ஒரு நம்பிக்கையும் துணிவையும் ஊட்டியிருக்கு. நான் ஊசி எடுத்து விட்டேன், என்னை இந்த நோய் அணுகாது என்ற நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை தானே வாழ்வா இல்லையா? அப்படி ஒன்று
1: ஏற்படுத்த
0: அது நிலை
1: இறைவனை இறைவனை நம்புற மாதிரி அந்த தடுப்பூசியை
0: நம்பி உண்மையாக அது சுத்தமாக நடந்தால் நல்லந்தான். மக்களுக்கு நோய் ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். மக்கள் என்னும் பொழுது நாங்களும் தானே மக்கள் உள்ளொருவர். அந்த நம்பிக்கை இருந்தால் நல்லம், அது உத்தரவாதம் உள்ளதாக இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் நல்லது. இப்பொழுது நாங்கள் ஒரு விடயம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் கேட்டுக்கொண்டிருந்தோம் திருப்பியும் மக்களாக கேட்டுக்கொண்டிருந்தோம். உங்களுடைய அபிப்பிராயத்தை உங்களுடைய அபிப்பிராயத்தை கூறுங்க. இப்ப ஒன்று இந்த காதல் காட்சி காதலுக்கும் காட்சி வந்து கண்வழியாக உள்ள மனதில் புகுந்து கொள்ளுகிறது. எத்தனையோ காட்சிகள் வருகின்ற அதிலே ஒரு ஒரு காட்சி காதலாக மாறுகிறது. அந்த காதலாக மாறுவதற்கு என்ன உணர்வு அதிகமா இருக்கிறது என்பதுதான் அந்த கேள்வி.
1: கடந்து போயிடாம அந்த இடத்துல ஆமா கடந்து போக முடியல. அப்ப எத்தனையோ காட்சிகள் பாக்குறோம், நம்ம அந்த இடத்தை கடந்து போக முடியாம அப்படியே ஒரு வியப்பா இருக்கக்கூடிய ஒரு
0: விஷயம். நிலை குத்து நின்று விடுவோம், நிலை குத்து நின்று விடுகிறது. காரணம் என்ன? காரணம்
1: என்ன?
0: அதுக்கு காரணம்
1: என்ன? விருப்பம் விருப்பம் விருப்பம் தான் வேற என்ன.
0: அந்த காட்சியை பார்க்க விருப்பம். சரி, அந்த காட்சியை பார்க்க விருப்பம், அதனால் விட்டு விலகாமல் நின்று பார்க்கின்றோம். சரி, அந்த காட்சி நீண்ட நேரம் நின்று பார்க்கும் பொழுது மனதிலே என்ன எண்ணத்தை கொண்டு வருகின்றது?

0: பரவசம், பக்தி பரவசம், பக்தி பரவசம்.
1: அந்த தேர்தல் நீங்கள் ஒரு வாலிபன், உங்களை ஒரு வாலிபனாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கண்ணுகளில் எதிர்பாராமல் அழகான பட்டுடுத்தி ஒரு மங்களமான முகத்தோடு ஒரு கண்ணி நிற்கின்றால், அந்த நேரத்தில் உங்களை கண் பார்வை அங்கே நிலை குத்தி விட்டது இல்லையா, அப்பொழுது உங்களுடைய மனதிலே என்ன, அந்த காளையின் மனதிலே என்ன உணர்வு ஏற்படும்? அந்த ஈர்ப்பு ஏற்படும் பொழுது அந்த பெண்ணும் தெய்வாதீனமாக பார்த்து விட்டாள். அவருடைய கண்ணும் உங்களோட கண்ணும் நோக்கிவிட்டது, ஒன்று ஒன்று நோக்கிவிட்டது. அண்ணலும் நோக்க அங்கே அவளும் நோக்குகிறான். இந்த வேளையிலே அங்கு என்ன பரிமாற்றம் ஏற்படும்? யார் இவர், இவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் அவருக்கும் தோன்றாது. உங்களுக்கும் யார் இவள், இந்த ஊர் எங்கே இருக்கு பற்றி ஒன்றும் பெறாது.
2: ஒரு நிலைக்கு வந்துடுறதாங்க, ஒரே நிலைக்கு
1: வந்தவுடன் அவரை பற்றிய வியாக்கியானங்களையும் அவரை பற்றிய விவரங்களையும் அறிய முதல் உட்பட மாட்டார்கள். ஒரு ஒரு கவனம், அந்த அந்த நீங்கள் சொன்ன ஒரு நிலையில் இரண்டு பார்வையும் வந்தோன்னா ஒரு ஈர்ப்பு, ஒருவரை ஒருவரை ஈர்த்து கொண்டுகிறீர்கள். அங்கே அந்த ஈர்ப்பு தான் அன்பாக மாறுகிறது. அத பார்க்கணும் போறதுக்குன்னு அன்பு வந்து அதன் பின்புதான் அது முற்றி காதலா வருகிறது இல்லையா. அப்ப காதலுக்கு முதல் காரணம் அன்புதான்,
2: அன்புதான்.
1: ஆனால் தீர்த்திருவிழா முடிந்து விட்டது, கன்னியும் சென்று விட்டால் காலையும் சென்று விட அவர் யாரோ இவர் யாரோ இவரால் அறிய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அந்த பார்வையும் அந்த காட்சியும் மாறுமா?
2: அதான் அந்த நிழல் கூட அந்த நினைவுகள் இருந்துகிட்டேதான் இருக்கும்.
1: அதன் பின்பு காலத்தால் சந்திக்காமல் விட்டாலும் கூட அதன் பின்பு ஒருவர் பார்க்கல, ஒருவர திருமணமும் செய்யலாம், அவ்வொரு திருமணமும் செய்யலாம், வாழ்க்கையில் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பார்வை, அந்த நிலை குத்தி பார்த்த முதல் பார்வை மாறாது இல்லையா?
2: பாதிப்பு, பாதிப்பு தானே அது, ஒரு உள்ளத்தின் ஒரு பாதிப்பு,
1: ஒரு பாதிப்பு. அது அந்த பாதிப்பு வந்து அன்பால், அன்பு என்ற ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கும். அன்பு என்ற ஒன்று ஒரு அம்பினால் பாதிக்கப்பட்டிருக்கும்.
2: மனிதருடைய ஆயுள் காலங்கள் உள்ளங்க வரைக்கும் அது நினைவுகள் இருக்குங்க,
1: அந்த நினைவுகள் இருக்கு. நெஞ்சிருக்கும் வரை நினைவு இருக்கும் இல்லையா?
2: நெஞ்சி இருக்கும் வரைக்கும் இருக்கும், அசை போட்டுக் கொண்டுதான் இருக்கும்.
1: ஓ, அந்த உலகம் உருண்டை, உலகம் உருண்டை. அந்த இருவரும் ஒரு தடவை, இவருக்கு வேறு குடும்பம், அவருக்கு வேறு குடும்பம், பிள்ளைகள் வளர்ந்து கன மீண்ட வயதாயின பிறகு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது இருவரையும் சந்திக்கும் வண்ணம். உடல் மாறி இருக்கலாம், உருவம் மாறி இருக்கலாம், உள்ளங்கள் மாறாதிருந்திருக்கின்றது. பேச்சுவாக்கிலே இவர் அவர் என்ற அந்த அந்த சந்திப்பு நிகழ்வு நினைவுக்கு வேறு இருந்தது. அறிந்து கொள்ளுவோம், நீங்கள் நீங்கள் இப்படி ஒரு கோவில்ல இப்படி சந்திச்சேன் ஒரு கதை வந்து அவர் அறிந்து கொள்ளுகிறார். அவவும் அறிந்து கொண்ட பின்பு அவவுக்கும் வெளியே சொல்ல முடியாது, உங்களுக்கும் வெளியே சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அந்த உள்ளத்திலே அழியாத ஓவியமாக அந்த முதல் சந்திப்பு, முதல் ஈர்ப்பு, நீங்கள் சொன்ன அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்கும்.
2: காலங்கள் வந்து, காலங்கள் ஒரு ஒரு நேரம், ஒரு நேரம் அந்த காலங்கள் வந்து சேர்க்குங்க. அந்த எப்படியும் அந்த நிகழ்வுகள் வந்து சேரும், எப்படியாவது ஒரு சூழல்ல வரும்,
1: மனம் கால ஓட்டத்துல வந்து சேரும். இதற்கு காரணம் இல்ல, அந்த மாறாமல் அந்த அந்த எண்ணமும் மாறாமல் அழியாமல் இருப்பதற்கு காரணமும் அன்புதானே. அதுல இருந்து அன்புதானே, ஒரு பொண்ணும் இல்லையே, அன்புதானே.
2: சிலை போல, அந்த அந்த சிலை போல, சிலை போல நான் சொன்ன கவிதை சொன்ன, எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை மழை வந்தாலும் காலத்தால் அழியாத ஒரு கற்சிலை போல காதல்
1: எண்ணங்கள்
2: மாற. ஆமா, கடல் அலையில எழுதி வச்சு கூட, கடற்கரையில எழுதி வச்சுக்கிற எழுத்து கூட கடல் அலை வந்து அழிச்சிட்டு போயிடும் இல்லீங்களா? அந்த அந்த அந்த கற்சிலைங்கிறது காலங்காலமா இருக்கதான செய்ய இன்னைக்குமே.
1: அதனால நீர் மேல் எழுதிய எழுத்து இல்லாம கல்மேல் எழுத்து எழுத்தா கல்வெட்டு போல இருக்க வேண்டும், இருக்கும். கல்லுக்கு மேலே எழுதி, கல்லிலே எழுதி விட்டால் அப்படியே இருக்கும் காலம் காலமாக. அடித்துக் கொண்டு செல்லப்பட்டுவிடும். அந்த இரண்டும் எழுதுவதற்கு காரணம் அன்புதான். ஒன்று எழுதிய நேரம், எழுதிய இடம், கல்லு, மணல், இரண்டும் வித்தியாசத்தை
2: மாறுபடுத்தும்.
1: மாறுபடுத்த
2: அவசர

0: எழுதுறது வந்து அந்த மணலா இருக்கும். அதாவது யோசிக்காம எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வேணா அது மணல்ல போயிருக்கும். மனது அளவு பாதிச்சு அது வடிக்கப்பட்ட அந்த காதல் ஓவியங்கள் என்னைக்குமே இருக்கும்.
1: நல்ல கருத்தை தந்தீர்கள் ஆனந்தன். வாழ்த்துக்கள், சிறப்புகள். ஒவ்வொருத்தரும் வந்து தங்கள் தங்கள் மனதுக்கிட்ட தருகின்றீர்கள். நாளை என்ன பாடலை உங்களுக்கு நீர் விருப்பத்தில் தரலாம்?
0: பாடல் வந்து பொண்ணை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருகிற அந்த பாடல் கொடுத்திருக்கீங்க ஆலயமணிலிருந்து.
1: நேற்று எதுனா கேட்டீர்களா? இல்ல, இந்த பாடத்தை கேட்கவில்லை. என்ன
0: பாடலும் கேக்கல இன்னைக்கு கூட ஒரு பாடல் கொடுத்தீங்க, அதனால அந்த சிறப்பா இருந்தது கேட்டு
1: மகிழ்ந்தேன். பாடல் நல்லது ஆனந்தன், சிறப்பான பதிலை தந்து பாடலும் கேட்டிருக்கீங்க. உங்கள் பாடல் நாளை காட்டலுக்கு வரும். 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி இருக்கும். மீண்டும் உங்களுக்கு கருத்து மனதிலே ஏதாவது தெளிவுபட்டால், ஏதாவது கூற வேண்டும் என்றால் நீங்கள் அழகாக வந்து பேசிக் கொள்ளலாம். நல்ல ஒரு கருத்து தந்தீர்கள். நீர் மேல் எழுத்தும் கல்மேல் எழுத்துக்கும் காரணம் காட்டி அந்த அழியாது என்பது அந்த உணர்வு, முதல் முதல் சந்திப்பு, முதல் பார்வை ஒருபோதும் விட்டு விலகாது என்பதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறி சென்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி ஆனந்த.
0: நன்றி.
1: அன்பு சகோதரி உமையால் நீங்கள் அழைத்தீர்கள். மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள், வந்து இணைந்து கொள்ளலாம். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலைகத்தின் ஒருவரப்பாகிக் கொண்டிருக்கின்றது கதம்பம். கதம்பத்திலே அன்பு நெஞ்சங்கள் வந்து பாடல்களை கேட்டதோடு அல்லாமல் தங்கள் உள்ளக்கிடக்கையில் இருக்கின்ற தங்கள் சொந்த கருத்துக்களை பரிமாறி செல்கின்றார்கள். ஒரு கருத்தரங்கு போன்று நாங்கள் காட்சி கருத்து பரிமாற்றம் பரிமாறிக்கொண்டிருக்கும் வேளையில் அன்பு சகோதரி உமையால் நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா, அழையுங்கள், மீண்டும் தொடருங்கள் என்னோடு என்று கூறிக்கொண்டு ஒரு பாடல் ஒன்று இடையில நின்றது அல்லவா, கண்ணா உன்னை தேடுகிறேன் வா. அதே போன்று அன்பு உறவுகளை உங்களை தேடுகின்றேன், நீங்களும் பாருங்கள்.

0: ஆக அன்பு மகன் ஜோர்ஜ் அழைக்கின்றார். வணக்கம். வணக்கம் மகனே ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்துல நீங்க எப்படியே இருக்கிறீங்க?
0: அப்படியே இருக்கின்றேன். உங்களுடைய உங்களுடைய அன்பு உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் பறித்து மீண்டும் உங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கின்றேன். அங்கே
1: உங்களுக்கு ஆனந்தம் திகட்டாத குரல் ஐயா.
0: அங்கே
1: நீங்க சொன்னீங்க நேத்து முந்தா நேத்து லைவ்ல வரும்போது கேட்டீங்கல்ல, உங்க குரல் இப்ப எப்படி இருக்குது மகாலிங்க ஐயா கிட்ட கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் கேட்டனே தான். புதியதா இப்ப இருந்த குழந்தையின் குரல் போல்
0: அப்பா இந்த புள்ளிகள் இந்த கிரெடிட் என் மகள் மீராவுக்கு தான் செல்லும். முதலில் பேசும்போது முடியாமல் இருந்தது இல்லையா?
1: நான் இப்ப ஜஸ்ட் உங்க இத கேட்டுட்டு நான் இப்ப வீட்டுல பேசிட்டு சுதாமா கிட்ட பேசினேன். அப்ப நான் சொல்லினேன், நான் பேசும்போது என்னுடைய முக பரவசத்தை பார்த்துட்டு அவங்க அவ்வளவு இதா வராங்க. புடி இதா வரீங்க. நான் சொன்னேன் கடவுள் இருக்கிறது உண்மைன்றது எவ்வளவு ஒரு இது அவ்வளோ இதா நாங்கெல்லாம் இது பண்ணி கடவுளை இது பண்ணி இது பண்ணி எல்லாரும் மீரம்மா எல்லாம் ஐயோ
0: மீரம்மா
1: கஷ்டப்பட்டாங்க.
0: உள்ளன்போடு நீங்கள் இறைவனை கேட்டீர்கள், உள்ளன்போடு வாழ்த்தினீர்கள், உள்ளன்போடு பிரார்த்தித்தீர்கள், உள்ளன்போடு கூறினீர்கள். அப்ப நீங்க நிச்சயம் வருவீர்கள், குணம் அடைவீர்கள், வாருங்கள். அந்த தெம்பு கொடுத்தீர்கள். அது உள்ள அன்போடு.
1: இன்னொன்னு ஐயா, அந்த மறு ஒளிபரப்பு ஒரு விதத்துல பார்த்தா அந்த மறு ஒளிபரப்பும் உங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி.
0: நிச்சயம்
1: கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு நான் வரணும், நான் ஏந்திரிக்கணும், நான் பேசணும் அப்படின்ற ஒரு அதைதான் நீங்க சொன்னீங்களா? அந்த சிறுவர் பூங்கா இந்த சரிதாமா கிட்ட பேசினது போது சொன்னீங்களா? அந்த சிறுவர் பூங்கா கேட்கும் போதெல்லாம் நான் நிகழ்ச்சி பண்ணணும்னு இப்படி ஒரு ஊந்துதல் வரும்.
0: அந்த எண்ணம் என்னென்ன ஒவ்வொருத்தரும் வந்து சிறுவரும் சரி முதியவரும் சரி வந்து பேசும்பொழுது உள்ளன்போடு முழுமையாக பேசியிருந்தார்கள். நன்றாக உள்வாங்கி நான் கவரப்பட்டு விட்டேன். அதுதான் இந்த அன்பு. இப்பொழுது பேசுற விடயம் அதுதான். ஒருவர் மீது ஏற்படுகிறது முதல் பார்வை.
1: இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த தலைப்பு என்னது, ஒரு காதல பத்தி.
0: ஆமா ஆமா.
1: அந்த இந்த அன்புதான் இந்த மாதிரி ஒரு இதுதான். இப்ப எப்படி சொல்றது, நாம பெண்ணுங்க மேலதான் காதல் வரும் இல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம மேல அன்பு செலுத்தும் போது இதுதான் வரும் காதல் இல்லீங்களா?
0: நிச்சயம்
1: ஒரு அன்பு.
0: நிச்சயமாக அந்த அன்பு ஏற்படுவதற்கு காரணம் இந்த பிடிப்பு பற்று. கண்களை புகுந்து மனதிலே கருத்திலே கலந்து கொள்ள வேண்டும். பார்வையாவே கருத்தில் இருக்கிறது. நாங்கள் ஒலி மூலம் உங்களை காண்கின்றோம். இப்ப நாங்கள் பேசும் பொழுது நான் ஜோதி பார்த்துக் கொள்கிறேன். இந்த கண்ணுக்கு தெரிகிறது இதெல்லாம். அந்த உள்வாங்கப்பட்டு உள்ளத்திலே பதிந்துவிடும். அது மாறாது இல்லையா மகன்?
1: ஆமாங்க ஐயா, அது கண்டிப்பா மாறாது.
0: அன்புதான்.
1: அடுத்தது இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாமி உங்களை தூக்கி போய் சாப்பாடு ஓட்டி.
0: ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாது. அதெல்லாம் இது வாழ்க்கையிலே எங்களுடைய அனுபவத்திலே வந்த உண்மைகள். அனுபவத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்ற உண்மைகளை தான் இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒருபோதும் மாறாது மறையாது. இப்ப அந்த மாமி இல்லை, அவர் சென்று விட்டார். ஆனா நினைவுகள் இப்பொழுதும் பசுமையாக இருக்கு.
1: கண்டிப்பா.
0: அங்கே பணிகள் முடிஞ்சு விட்டதா ஜோர்ஜ்?
1: பணி முடிந்து விட்டது ஐயா. இன்னும்
0: வேலை பழு அதிகம் தான். உதவி இல்ல உங்களுக்கு
1: இல்லையா? இப்ப எப்பவுமே மீண்டும் வீட்டுல சம்பந்தி வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டைம்ல எப்படின்னு சொல்ல முடியாது ஐயா. கூட்டிட்டு ஒரு கணக்கு திடீர்னு இன்றுகாம வந்த கட்டி ஓடணும். திடீர்னு வெளியில கூப்பிடுவாங்க, இதை ட்ரை பண்ணி கூட அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு.
0: 24 மணி நேரமும் விடுபாடு இருக்க வேண்டியது நீங்கள். அப்படித்தானே உங்களுடைய கான்ட்ராக்ட், உங்களுடைய பொருத்தம் அதுவும் அப்படித்தானே? ஆனால் சுலபம் உங்களுக்கு அது வழக்கப்பட்டு
1: விடுமா?
0: தனிமை அங்க பணிபுரியும்
1: அதுதான் தனிமை. இந்த இது வானொலி இதுதான்
0: அந்த வானொலியோடய இருக்கு. அங்கே மனைவி மக்கள் சுதாவும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள்?
1: நல்லா இருக்கிறாங்க ஐயா, உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கிறாங்க.
0: நல்லது. இப்ப உங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற குவைத் நாட்டிலே உங்களை ஆட்கொண்டு கொண்டு இருப்பது எது? உங்களை நடமாட வைத்து செய்யும் தொழிலை தரமாக செய்து நேரத்தை போக்கி கொண்டு மனதிலே ஒரு விடயம் இருக்கின்றது. அது எது? எப்பொழுது நான் என் உறவுகளுடன் என் குடும்பத்தோட சேருவேன் என்ற ஒரு எண்ணம் இருக்குல்லவா? அதுக்கு என்ன காரணம்? அன்புதான்.
1: அன்புதான்,
0: அது மாறாது. விலக
1: முடியாது.
0: அந்த பிணைப்பு, இப்பொழுது பணம் வருகிறது, அவர்கள் வாழுகிறார்கள், பாடசாலைக்கு போகிறார்கள், தன்னுடைய கடமையை செய்கிறார்கள், உண்கிறார்கள், உறங்குகிறார்கள் என்று இருந்தாலும் ஒரு ஒன்றை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு அரவணைப்பு என்றதை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். மனதிலும் மக்களுக்கும் அந்த அன்பும் அரவணைப்பும், அப்பாவின் கையாலே தலையிலே தலைவி மகனே மகளே என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற ஆனந்தமும் அந்த அப்பாவுக்கு இருக்கிற ஆனந்தமும் அது இல்லை. அதுக்கெல்லாம் அடித்தளம் அன்புதான். அவர்கள் மீது இருக்கின்ற அளவுணர்ந்த அன்பு. அப்ப காதலுக்கு மட்டும்தான் என்று அல்ல, ஒவ்வொரு விடயத்திலும் அந்த அன்பு என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் முதலில் எடுத்துக்கொண்டே காதல் வருவதற்கு இது முக்கியமான காரணம் உண்டு. ஒரு குடும்பத்தை நல்ல நிலையில் இன்று நீங்கள் நாடு விட்டு எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் வந்து ஒரு நாட்டிலே தனியே இருந்து கடமை புரிந்து, அதுவும் இப்ப மற்றவர்கள் கூட்டு சேர்ந்து கடமை செய்கிறார்கள், இரண்டு பேர் மூவர் சேர்ந்து செய்கிறார்கள், அல்லது ஒரு அறையிலே இரண்டு மூன்று பேர் தங்குகிறார்கள், உங்களுக்கு அந்த தன்மையும் இல்லை, தனிமைதான். இருந்து கொண்டாலும் உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றது, இதை செய், இதை முடி, இந்த வேலையை செய்து முடித்து இந்த கான்ட்ராக்டை முடிக்க வேண்டும், நான் சுகமாக அங்கு போய் சேர வேண்டும், அங்கு அவர்களோடு சேர வேண்டும். அந்த அன்புதான் காரணமே தவிர பணம் அல்ல. பணம் எங்கிருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் பெற்றுக் கொள்ளலாம். அந்த அன்பு என்பதை இழக்க முடியாமல் இருப்பது, கடினமான வேலையும் செய் என்று சொல்லி உங்களை தூண்டிக் கொண்டிருப்பது அந்த குடும்பத்திலே உள்ள அன்புதான் என்று நான் நினைக்கிறேன். சரியா நான் சொல்வது?
1: கண்டிப்பாங்க.
0: அந்த அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் நடைபெறாது ஐயா. அன்பு, அவர்களும் அவளோடு உங்களை விட்டுவிட்டு எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் அவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு இழப்பு, ஒரு ஒரு ஒன்றை மிஸ் பண்ற என்று கூறுவார்கள், அதை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை கேட்க விருப்பம்?
1: நாளைய தினம் ஐயா, படம் பேரு எனக்கு நினைப்பில் ஐயா.
0: தெய்வம்,
1: தெய்வமே நன்றி சொல்வேன் அந்த பாடல் ஐயா.
0: தெய்வ மகன் தானே?
1: தெய்வ மகன்.
0: தெய்வமே தெய்வமே தாய கண்டுவிட்டு வந்து பாடுவார் சுந்தரராஜன். தெய்வமே தெய்வம், தெய்வ மகனா தான் திரைப்படம். அப்படி இல்லாடி படம் பெயர் தெரியவில்லை என்று யூடியூப்ல தேடினா பிறந்தானே? படம் பெயர் தெரியவில்லை. இந்த பாடல் படம் பெயர், படத்தின் பெயர் படம் பெயர் தெரியவில்லை என்று அடிச்சது. நல்லது அன்பு ஜோர்ஜ், நாளைக்கு சாவகாசமாக உணவருந்துங்கள். நீங்கள் தடுப்பூசி எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் தானே?
1: இரண்டு தடுப்பூசியும் பெற்று விட்டேன்.
0: ஏன் எப்பொழுது போறதுன்னாலும் போகலாம், ஆனால் உங்களுக்கு அங்கே விடுமுறை கிடைக்க வேண்டும். விரைவில் கிடைக்க வேண்டும், விரைவில் நீங்கள் சென்று பெற வேண்டும். அதற்கேற்ற அனுகூலமாக எல்லாம் நடைபெற வேண்டும் என்று இறைவனை மண்டாடுவோம். இதை விட வேறு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் போய் அந்த எம்பசில போய் கதைத்தோ, முதலாளியோட கதைத்தோ, டிக்கெட் ஏஜென்சியோட, அவருடைய அருள் அவனந்தி அனுபவம் அசையாது.
1: அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரணும்னாலும் பயங்கர ரேட்டா இருக்கு ஐயா. பயங்கர எவ்வளவு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரேட்டு.
0: டபுள்
1: போறதுக்குன்னா கூட கம்மியா இருக்குது, வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது.
0: ஓ,
1: இது ஜனவரி வரைக்கும் இப்படியே இருக்கும்னு சொல்றாங்க.
0: அதுன்னு ஒரு மாசம் வந்துடும். அதற்குள்ள பாதுகாப்பாக இருந்து சுகமடைந்து சென்று வர வேண்டும். அப்படி அதை வரும், இதுவும் கடந்து போகும், வருவது நலமாகத்தான் நிறைவேறும் உங்களுக்கு என்று எண்ணுகிறேன். வர வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். இணைந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி மகனே.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இது மலையாள தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நான் கூறியது போல கதம்பம் நிகழ்வில் இருக்கின்றோம். அன்பு உறவுகள் ஒவ்வொருவராக வந்து தங்கள் உள்ள கருத்துக்களை வெள்ளடியாக கூறி ஒரே கருத்தை தான் வேறு வேறு விதமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இத்தனைக்கும் காரணம் அன்பு. இன்று நான் கதம்பத்திலே வந்து உங்களோடு இணைந்து கொள்வதற்கும் அடிப்படை காரணம் அன்பு. உங்கள் மீது எனக்கு இருக்கும் அன்பு, அதைவிட என் மீது உங்களுக்கு இருக்கும் அளவறந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு காரணம் அன்புதான். வேறு எது நான் அள்ளித்தந்ததும் இல்லை, நீங்கள் அள்ளித்தந்த அன்புதான். உள்ளத்தை உள்ளத்தோடு பரிமாறிக்கொண்டிருக்கும் வேளையிலே இந்த ஊடகம் உங்களை ஒருவரை ஒருவர் ஊடரத்து கொண்டு வந்து ஒன்று சேர்த்திருக்கின்றது என்று கூறுவோம். இந்த வேளையிலே உமையாள் வந்திருக்கின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம் சகோதரி உமையாள் அவர்களே.
2: ஐயா, இது ராஜராஜன்
0: நம்பர் உமையாள் என்று இங்கே மகள் பதிந்து வைத்து விட்டார். உமையாள் என்று வணக்கம் ராஜராஜன், நலமா இருக்கின்றீங்களா?
2: நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படிங்க இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லை?
0: நலமாக இருக்கின்றேன் ஐயா. இருப்பினும்
2: மருந்துகள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
0: அதை எடுத்துக்கொண்டிருக்க இன்னும் நூற்றுக்கு நூறு வரவில்லை. இருப்பினும் நான் திடமாக இருக்கின்றேன் இப்பொழுது என்றுதான் கூற வேண்டும். இங்கே உங்களுடைய படம் வந்து சரியாக வந்திருக்கிறது. நான் நீங்கள் என்று எண்ணும் பொழுது அங்கே எழுத்திலே வந்து அம்மாவினுடைய பெயரை எழுதிவிட்டார் என்னுடைய பதவியிலே. அதனால்தான் நான் உண்மையால் என்று
2: வந்து வேறங்கய்யா, அது ஒன்னும் குரூப்ல ஆட் பண்ணாம இருக்கீங்க,
0: அதுதான் காரணம். ஒரு தடவை நீங்கள் அம்மாவுடன் நினைத்து நான் அவருடன் கூறுகின்றேன். உங்கள் பெயரில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள. இந்த இலக்கம் உங்களுடையதா அம்மாவினுடையதா?
2: ஆமாங்க, என்னோட சொந்த இலக்கம். ஏது
0: இது? உங்களோட சொந்த இலக்கம். நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது. கருத்து பரிமாற்றத்திலே பல விடயங்களை கேட்டுக் கொண்டிருந்தீர்களே நீங்கள் வழக்கறிஞர், உங்களுக்கு நன்றாக தெரியும் தர்க்கங்கள், தத்துவங்கள் நன்றாக புரியும் உங்களுக்கு. நீங்கள் நாங்கள் இன்று பேசிய விடயத்தை வைத்து அந்த காதல் காட்சி வந்த பின்பு ஒரு காதல் வருவதென்றால் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டோம். நீங்கள் எந்த வகையில் அதை பார்க்கின்றீர்கள்? எப்படியான விளக்கத்தை எங்களுக்கு தருவீர்கள்?
2: ஒரு அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்றீங்களா ஐயா?
0: அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம்.
2: இல்ல, உங்களோட கருத்து
0: ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம், அது பல காட்சிகளா இருக்கலாம். அந்த காட்சி ஒரு காதலாக மாறுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது?
2: நமது மனம்.
0: மனத்திலும் காட்சி தோன்றது. என்ன உணர்வு அங்கே கூடுதலாக நின்றால் அது காட்சி, அது காதலாக மாறும்.
2: நம்மளுக்கு பிடிச்ச உணர்வு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது, திடீர்னு கோயில்ல மணி அடிக்கிறது, இந்த பக்கம் வந்து லைட் எரியறது, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா அது வந்து அந்த மனசு வந்து நம்மளுக்கு அந்த உணர்வு வந்து தோன்றும்.
0: அது சரி. நீங்க நான் இப்ப நேரடியாக வருவோம். இப்ப நீங்கள் ஒரு வாலிபன் ஒரு கன்னியை கண்டுவிட்டீர்கள் முதலாக.
2: ஆமாங்க.
0: முன்பின் தெரியாதவர்கள் இருவரும். அப்ப அங்கே ஒரு காட்சி, அந்த பெரிய ஒரு உருவத்திலே காட்சி, அந்த காட்சி உங்களுக்கு தோன்றுகிறது. உங்களுடைய உருவம் அவனுடைய கண்ணுக்குள்ளே காட்சியாக தோன்றுகிறது. அது காதலாக மாறப்போகின்றது. அந்த காதலாக மாறுவதாயிருந்தால் அடிப்படை உணர்வு எதுவாயிருக்க வேண்டும்?
2: அது வந்து இன்ன வரைக்கும் சரி, இதுக்கு மேலே சரி, யாராலையும் வந்து சொல்ல முடியாதீங்க. அந்த உணர்வை வார்த்தையில விவரிக்க முடியாது. உணர்ந்து பார்த்தாதான் தெரியும்.
0: நான் சொல்ற
2: உணர்வு நம்ம வந்து உணர முடியுமே தவிர
0: இல்ல. இல்ல, நான் சொல்ல வந்த உணர்வு வந்து அன்பு, கருணை, பாசம், விசுவாசம், நம்பிக்கை போன்றவற்றுள் எது முன்னிக்கின்றது?
2: இது எதுவுமே வராதீங்கயா.
0: அப்படியா?
2: அன்பு வரும்யா.
0: அன்புதான்,
2: அன்பு வரும்.
0: அதை பார்த்து கொண்டிருந்த அடுத்த உடன் அன்பு வர கொஞ்ச நேரம்
2: வந்து பழகி பார்த்தாதான் பாசம், நீதி உணர்வு எல்லாமே அதுக்கப்புறம் தான்.
0: அந்த காட்சி கண்ணில
2: ரசனை,
0: ரசனையா
2: முதல்ல ரசனை வருங்கய்யா. ரசனைக்கிறது தான் அன்பே வரும்.
0: அன்பே வரும், ரசித்தா தானே அன்பு வரும். ரசனை வருகின்றது. அதன்பின்பும் சரி, பேசிக்கூட பார்க்கவும் வைப்போமே. பேசிக்கூட பார்ப்போம். பார்த்து விட்டோம், காட்சி கண்ணில் புகுந்து விட்டது.
2: அந்த பேசவில்லை
0: இல்ல, சென்று பேசுகின்றோம், பழகுகின்றோம், நாட்கள செல்கின்றது. ஆனா அது காதலாக மாறுவதா என்றால் காரணம் என்ன?
2: அதுக்கு நான் காதல் ஒன்னும் பண்ணவே இல்லைங்களே.
0: இல்ல இல்ல, நீங்கள் பண்ணி பார்த்துதான் சொல்லப்படும் என்றா? இல்ல, படித்து பார்க்கின்றீர்கள். உணர்வை அங்க வந்து அந்த அன்பு என்பது வந்தால்தான் காதல் ஏற்படும். பார்க்கிறோம், பழகிறோம், பேசுகிறோம், கூடி திரிகிறோம், நாட்கள் பல கழிகின்றது, பொருட்களை கைமாற்றம் செய்கின்றோம். அது நட்பு ரீதியாக இருக்கலாம், பாச ரீதியா பாசமாக இருக்கலாம். ஆனா அந்த அன்பு என்பது எப்ப துளிர் விடுகின்றதோ அந்த அன்புதான் காதலாக மாறும்.
2: கண்டிப்பாங்க.
0: உடனே பார்த்த உடனே வருவதென்றால் இல்ல, பார்த்தவுடன் ஒரு காட்சி.
2: அந்த அன்பிற்கும் காதலுக்கும் வந்து ஒரு நூலிட வித்தியாசம் தான் இருக்கும். அந்த வித்தியாசத்தை வந்து நம்மளால வந்து நம்ம எப்ப அந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு தெரியாது.
0: சரி, அந்த
2: அன்புக்கும் மாறிடும்.
0: அந்த நூலிடை வித்தியாசம் எதுவாக இருக்கும்? அன்புக்கும் காதலுக்கும். அன்பு எப்படி இருக்கும், காதல் எப்படி இருக்கும்?
2: அன்புங்கிறது
0: வந்து
2: அன்புங்கிறது வந்து அவங்க நடந்து போகும்போது, ஏன் நடந்து போறீங்க வாங்க நான் வந்து வண்டியில விட்டாரன்னு சொல்றது ஒரு அன்புங்கயா. அது பாசம் நேசம் கூட வச்சுக்கலாம். இல்ல நீ என் வண்டியிலே வந்தாதான் வந்து கரெக்டா இருக்கும், ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நான் தான் வந்து விடணும்னு சொல்றது காதலுங்கயா.
0: அதுதான்,
2: ஏன்னா அந்த கேரிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா ஆயிடும் காதல் வரும்போது.
0: அவதான்
2: அது நம்மளுக்கே தெரியாது. அந்த வார்த்தை நம்ம உபயோகிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும்.
0: அந்த இடத்துல உரிமை வந்துவிடும் இல்லையா. என்ன
2: நானே விட்டுறேன், இல்ல பஸ் இருக்கு நான் போறேன்னு வேண்டாம் நானே விட்டுறேன்.
0: அதே நேரம்
2: வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்ல பரவாயில்ல நான் விட்டுட்டு போறேன்.
0: அதே நேரத்தில் அவரும் கூறுவார், எனக்கு நேரம் இல்ல நான் போன, இல்ல நான் உங்களோடுதான் வரப்போகின்றேன். அது உரிமை, அன்பினால் வருகின்ற உரிமை. நூலிடை வந்து உரிமை என்பதுதான். சாதாரணமான அன்பு உரிமை இருக்காது, காதலுடன் வாழ அன்புடன் காதலுக்கு உரிமை இருக்கும் இல்லையா.
2: கண்டிப்பாங்க,
0: எல்லோரிடமும் உரிமை பாராட்ட முடியாது, அன்பு இருக்கும் உரிமை பாராட்ட.
2: அன்பு எல்லாரிடமும் நம்ம காட்டலாம்
0: இருக்கும். அந்த உரிமையும் சேர்ந்து நீங்கள் சொன்ன அந்த நூலிடை வித்தியாசம் அந்த உரிமை என்றதுதான். அது அன்பு இருக்கிறது,
2: கண்டிப்பாங்க
0: எல்லாம் இருக்கிறது. இந்த உரிமையோட இல்ல, நீங்க வர என்னோட தான் வரவேணும், மறக்க முடியாது அவராலே. அது அந்த உரிமை,
2: அது வந்து உரிமை, கண்டிப்புடன் கூடிய உரிமை.
0: உரிமை, உரிமை கொடுப்பதும் உரிமை எடுப்பதும்
2: உரிமை வந்து கண்டிப்பு தாங்க. கண்டிப்புடன் கூடிய உரிமை. கண்டனம் சொல்லுவாங்க, கடும் கண்டனங்கள். கண்டனம்னாலே கடும் தான், இதுல என்ன கடும் கண்டனங்கள்.
0: கடிகாரன் சின்ன வயது அனுபவம் அற்ற விடயத்தில் அனுபவசாலி போல் பேசுகிறீர்கள். வாழ்த்துக்கள் ராஜராஜன். ஏன்னா சாதாரண ராஜன் இல்லையா, ராஜராஜன் அல்லவா.
2: கண்டிப்பாங்க, தாத்தா வச்சு பேருங்க. அது
0: நல்ல பேர்
2: ஏ ராமநாதன்,
0: ராஜராஜன் நல்ல பேர் தானே. சரி, அப்ப என்ன பாடலை உங்களுக்கு நான் தரலாம்?
2: ஐயா, கவன் படத்துல இந்த ஆக்சிஜன் தந்தாலே முன்னொரு சமயத்திலே.
0: ஆக்சிஜன் தந்தாலே முன்னொரு சந்தர்ப்பம், அந்த வரிய பாடல்
2: சமயத்திலே. ஆக்சிஜன் தந்தாலே முன்னொரு சமயத்திலே அந்த மாதிரி வருங்கயா.
0: கவன், கவன் என்ற படமா?
2: விஜய் சேதுபதி. கவன்,
0: கவன் என்றால் என்ன கருத்து இருக்கும்? கவன்,
2: கவன்,
0: கவன் என்பது என்ன?
2: ஒளிப்பதிவாளர்.
0: கவன் ஒளிப்பதிவாளரா இல்லையே?
2: ஆமாங்கயா, மூணு சொல்லியில்.
0: ஆமா, கவன் கானா வானா என்ன கவன்.
2: ஆமாங்கயா.
0: அப்படியா, நான் அறிந்த மட்டுமே
2: அப்படிதான் சொன்னார்.
0: நான் அது அவர் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு
2: கூட நடிச்சார் அவர் சொல்லியிருப்பார்.
0: இல்ல, கவன் என்பது ஒரு பாதுகாப்பு ஆயுதம். அதாவது வந்து
2: புரிபவர் அந்த மாதிரி
0: கல்லு வைத்து அடிக்கிற ஆயுதம் எதுவென்றால் திணை புலம், திணை புலத்திலே திணைகள் எல்லாம் முடிந்து உழைந்து கழுத்தை சரிந்து ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது சிட்டு குருவிகள் எல்லாம் வந்து குருவி தின்று அழைத்துவிடும். அந்த நேரத்தை அந்த சிட்டுக்குருவிகளிடமிருந்து அந்த அந்த தானியத்தை பாதுகாப்பதற்காக அங்குள்ள பாதுகாவலர்கள் கவன் வைத்திருப்பார்கள். கவன் என்பது நாங்கள் சொல்லுவோம் கெட்ட போல் என்று கூறுவோம். ஞாபகம், ரெண்டு கவர் தடி இருக்கு, ஒரு கவர் உள்ள ரெண்டு கூறு உள்ள தடி, அதுல ரபரவை அது தமிழ் சொல்லல, அதுக்குத்தான் பேர், அதுக்குத்தான் பேர்
2: வந்து உண்மை,
0: அதற்கு பெயர் கவன். அந்த கவன்ல கல்லை வைத்து குருவியை பார்த்து அடிப்பார்கள். அங்கே வள்ளி அம்மாவும் அப்படித்தான் செய்து முருகன் வந்து சந்திக்கிற இடத்துல அந்த காட்சி காட்டுவார்கள். கல்லு கட்டி கவன் அடிப்பன் ஏழையிலோ தாளிலோ சோ சோ என்று பாடுவார்கள். கல்லு வைத்து கவன் அடிக்கிறேன்.
2: நினைக்கிறேன்
0: குரத்தி குறவஞ்சியில வருகின்றது. குறைஞ்சி
2: குற்றாலஞ்சி
0: நினைக்கிறாங்க. அந்த கவன் என்பதை நான் அறிந்த வரையிலே அதுதான் கவன். அப்ப அது எது? ஒரு பாதுகாப்பு கவசம் சொல்லலாம், பாதுகாப்பு ஆயுதம் தானே அது. அந்த குருவிகளை
2: எங்க ஊர்ல வந்து உண்டிவில் கேட்டதில்லர் வார்த்தைகள் வந்து இந்த பேர்
0: போர்க்களத்திலே கூட கவன் வீசுதல் இருக்கின்றது. பெரிதாக கவன் வீசுவது, பெரிதான அளவிலே அந்த கவனை செய்வார்கள். வளையமான ஒரு
2: பாகுபலி படத்துல ஒரு
0: கவன் வருகிறது,
2: நெருப்புல வச்சு.
0: ஆமாம், அவரெல்லாம் கவன் அந்த பாதுகாப்பு ஆயுதம். அதே போன்று இவர் ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்தை எடுத்து தரும்பொழுது அதை பாதுகாப்பாக சிறப்பாக கொண்டு வந்து தருகின்றார் என்பதற்கு உதாரணமாக விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறார். விஜய் சேதுபதிக்கு அவ்வளவு தூரம் தமிழார்வம் உள்ளவர் என்று அல்ல, கதாசிரியர்கள்
2: தெரிஞ்சு பெறதான்,
0: கதாசிரியர்கள் எழுதி கொடுத்தது படித்து போட்டு போனார். அவர் அப்படி நினைத்திருக்கார், இவர் ஒளிப்பதிவாளரை உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக கவன் என்று. கவன்
2: என்பது தேவையானது, ஒளிப்பதிவாளர் தானுங்க.
0: கவன் என்பது
2: பாதுகாப்பு,
0: படப்பிடிப்பாளரே கவன் என்று கூறுவது அல்ல என்று நான் நினைக்கின்றேன். அகராதியிலும் பார்க்கலாம், அகராதியிலே ஒளிப்பதிவே வரவில்லை. கவன் என்பது
2: மேல அகராதி தேவையில்லைங்க.
0: கவன் என்பது
2: தமிழறிஞர்
0: அப்படி என்று இல்ல. கவன் என்பவர் பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு ஆயுதம் என்று எடுத்துக்கொள்ளும். அதே போல அந்த திரைப்படத்தில் இவர் ஒரு பாதுகாப்பு ஆயுதமா இருக்கின்றாரோ, அந்த கதையிலே ஒரு பாதுகாப்பு எதுவும் அப்படி இருக்கலாம். பாதுகாப்பு தற்பாதுகாப்பு அல்ல, பாதுகாப்பு தற்பாதுகாப்பு பாதுகாப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். கவன் கவன் திரைப்படத்திலே ஆக்சிஜன் தந்தாலே என்று அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் இப்ப புதிதாக முன்பு இருந்தது இந்த நிகழ்வு, இப்பொழுது நாங்கள் மீண்டும் கொண்டு வருகின்றோம், ஒரு நிகழ்வாக தருவோம். இன்று வந்து கலம்பத்திலே கலந்த பாடல்கள் நாளைய தினம் தனித்துவமாக பகல் உங்களுக்கு கிடைக்கும். சரியா?
2: நன்றி.
0: நன்றி ராஜராஜன். உங்களுடைய இலக்கத்தை நான் அம்மாவிடம் கூறி இங்கே பெயரை மாற்றிக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.
2: நன்றி.
0: நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு அன்பு உறவு அழைத்திருந்தார், அவர் வர வேண்டும் காட்ட வைக்க கேட்டுக்கொள்ளுங்கள். புதிய ஒரு நண்பராக அன்பராக இருக்கின்றார் போல் தெரிகின்றது. அல்லது என்னிடம் முன்பு வந்தவரும் புரியவில்லை. நேரம் 11:19 நிமிடம். ஈழத் திருநாட்டிலும் எங்களுடைய தமிழ் திருநாட்டிலும் எங்களுக்கு இப்பொழுது நேரம் 1:49 நிமிடத்தை கண்டுகொண்டோம். பிரித்தானியா நாட்டிலே இப்பொழுது 6:49 நிமிடம் மாலை நேரம். சவுதி அரேபியாவிலே 8:49 நிமிடங்கள். சவுதி அரேபியால் மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் சில நாடுகளிலே. இது பாட்டு ஒன்று, கண்ணா உன்னை தேடுகின்றேன், தேடிக்கொண்டிருக்கின்றேன். அந்த பாட்டு முடிவடையவில்லை. அன்பு நீ நெஞ்சம் ஒருவர் அழைத்திருந்தார், அவர் எந்த நேரமும் வரலாம். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வரலாம். இது கலையகத்து பாடல், இதை ஊடறுத்து நீங்கள் வாருங்கள். மொழியல் தமிழ் வானொலி கனடா கலையகம் தந்து கொண்டிருக்கின்றது பாடல்கள். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் கதம்பத்திலே. வந்துவிட்டார் அன்பு உறவு, என்னுடைய தானாக வந்த சந்தனம், கோவை AR நாகப்பன் ஐயா அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு மாலை வணக்கம்.
0: எனக்கு மாலை வணக்கத்தை, உங்கள் மாலை வணக்கத்தை மாலை நேரத்தில் மகிழ்வாக தந்த உங்களுக்கு எங்கள் மதிய நேர வணக்கத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
3: மிக்க மகிழ்ச்சி ஐயா. நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன் என்று கூறுவது மேலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனக்கு. நலம் நலம் நலம்
3: சந்தோஷமே சந்தோஷம்.
0: நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த வேளையில உங்கள் மனதில் என்ன கருத்துக்கள் தோன்றியது கூறுங்களேன்.
3: நீங்க அன்பு அன்பு தொடர்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அன்புங்கிறது எந்த வகையில எல்லாம் வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது
0: இப்ப இறுதியாக
3: இப்ப இறுதியா சொன்னோரு ராஜராஜன் வந்திருந்தார்.
0: ராஜராஜன் அன்புக்கும் காதலுக்கும் ஒரு நூலுடை வித்தியாசம் என்று கூறியிருந்தார். அந்த நூலுடை எது என்று நான் தொடுத்து கொடுத்து விட்டேன் அவருக்கு.
3: நீங்க சொல்லிட்டீங்க,
0: அது சரிதானா என்பதை நீங்கள் விவரிக்கலாம்.
3: அதாவது பொதுவா வைக்கக்கூடியது அன்பு, பொதுவா செலுத்தக்கூடியது மற்ற உயிரினங்கள் இடத்துல செலுத்தக்கூடியது அன்பு.
0: அன்பு
3: அத உரிமையோட சேர்த்து அதிகப்படியா செலுத்தும் போது அது வந்து காதலா மாறி
0: ஒரு காதலா மாறுது இல்லையா?
3: அது அந்த நூலிலைங்கிறது அதுதான், அந்த அதிகப்படியான உரிமையை எடுத்துக்கிறது,
0: கொஞ்சம் அதிகமான அதாவது உரிமை உரிமையை எடுத்துக்கொள்வது, உரிமையை கொடுத்துக் கொள்வது. அதை கேட்க அவர் உரிமையை எடுத்துக்கொண்டு அவர் கேட்கும் போது அது உரிமையை கொடுத்தும் விடுவார்கள். சரி நான் செய்கிறேன், இல்ல நீ என்னோடு வரத்தான் பண்ணுமென்றால் இல்ல எனக்கு முடியாது என்று கூற முடியாமல் தட்டி அதை தவிர்க்க முடியாமல் அதை ஏற்றுக்கொள்வது.
3: இருவரில் யார் வேணா கொடுக்கலாம், யார் வேணா
0: எடுக்கலாம். அந்த தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்வது சில விடயங்களை, அப்படி போனால் விபரீதங்கள் ஏற்படும், தவறுகள் ஏற்படுகளும், வீட்டிலே கரைச்சல்கள் வரும், துன்பங்கள் வரும் என்று ஒரு பெண் நினைத்தாலும் அந்த பெண்மை அந்த காதல் என்ற உரிமையினால் அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறது. சரி நான் வருகிறேன், எது வந்தாலும் வரட்டும். அதே மாதிரி அவரும் போவா, எது வரணும் வரட்டும், அதை நான் பார்த்துக் கொள்வேன் வா. அது உரிமை
3: என்ன, அதிகப்படியான உரிமை.
0: அது அந்த நேரத்தில்
3: அன்பு,
0: அது அதீதமான அன்பு. கேட்டுக்க, நீங்கள் இன்னொரு வார்த்தையை கூட வைத்து மேலும் அதை ருசுப்படுத்துகிறீர்கள். அதீதமான அன்பு, நான் உரிமை என்று கூறினேன், நீங்கள் அதீதமான அன்பு காதலாக மாறும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அந்த அதீதமான அன்பு இப்பொழுது வரும், பார்த்தவுடன் கண் அதான் கண்வழி புகுந்து கருத்தினில் கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த உடன் வருமா அல்லது காலம் எடுக்குமா அந்த அதீத அன்பு வருவதற்கு?
3: அதீத அன்பு வருவதற்கு காலம் எடுத்து வந்தா அது நல்ல காதல் சொல்லலாம்.
0: அதுல நல்ல காதல் என்ன கேளுங்க,
3: இதே வந்து பார்த்த உடனே வந்தா அது வந்து நல்ல காதல் அல்ல.
0: கண்டதும் காதல் கொண்டதே கோலம் என்று வந்தால் அது
3: அவ்வளவு
0: வாழ்வின் அனுபவங்கள்
3: எதுக்கும் சரியான கால நேரம் கொடுக்கணும் இல்லையா?
0: ஆமா, கண்களை புகுந்து மனதிலே கவர்ந்து விட்டால், புகுந்து விட்டால் அதில் பழகி பார்க்கலாம். நடவுட பாவனைகள், போக்குவரத்துகள், பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ளலாம் ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்ள. அதுதான் இங்கே உள்ளது. வெளிநாடுகள் குறுங்கள்,
3: சங்க இலக்கியத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஐயா, அந்த மாதிரி செங்குல பெயர் நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தண்ணியில் செம்மண்ணில தண்ணி வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி வந்து சிகப்பு கலராகவே மாறிடும்.
0: ஓ,
3: அந்த மண்ணையும் தண்ணியும் பிரிக்க முடியாது,
0: பிரிக்க முடியாது போய்விடும்.
3: அப்ப அந்த தண்ணியை வந்து சிறப்பு கலரா மாறிடும். அந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்ததுதான்
0: ஒன்றிணைந்து போவது, ஒன்றிணைந்து போவது. அதனால் எதன் ஆனால் அந்த அப்படியொரு நிலை வளர வேண்டும் என்றால் அங்கு அன்பு மலர வேண்டும்.
3: அது முதல் படி.
0: அன்பு என்று ஒன்று முதல் கண்டு விட்டோம், பார்த்து விட்டோம், பார்த்தாலும் அந்த அன்பு என்று ஒன்று மலர்ந்தால்தான் அதீதமான அன்பு வரும், தீராத காதல் வரும், மோகம் வரும், இல்லாம வரும். கண்டவுடன் அந்த அதீத அன்பு ஏற்பட்டு விட்டால் தான் அங்க விபரீதங்கள் ஏற்படுவது.
3: அது வந்து காதல் அல்ல, அது வந்து இனக்கவர்ச்சி,
0: அது கவர்ச்சி, அது கவர்ச்சி. நல்லபடியும் நல்லபடியும் இப்ப அந்த அந்த காட்சி வந்து கண்ணிலே கவர, கண்ணிலே வந்த அந்த கவர்ச்சி வந்து அந்த காட்சி வந்து கவர்ச்சியா வருவதற்கு அது உள்ளத்தை கவர்ந்தால்தான் கவர்ச்சியாக வரும்.
3: ஆமா ஆமா, அதுக்கு வேணும்
0: அளவிறந்து அளவிறந்து அழகோடு ஒரு விடியும் ஒரு அளவிறந்து அழகோடு ஒரு காட்சி பொருள் அங்கே இருக்குன்னு அது கவரவில்லை. அளவிறந்து அழகாக இருக்குது, அளவுக்கடை திறந்து அழகாக எல்லா சாந்திரிய லட்சணம் பொருத்தி அழகாக இருந்தாலும் கவர வேண்டுமே ஏதோ ஒரு வகையில், எங்கேயோ ஒன்று இருந்து கவரும் அந்த கவர்ச்சி. அது அந்த கண்ணிலே தான் இருக்கின்றது,
3: கண் முக்கியமா இருக்கக்கூடியது கண்.
0: அதனால தானே கண்ணும் கண்ணும் நோக்கி ஆண்டு பாடுனவங்க இல்லையா?
3: அது செல்போனை நினைச்சு சொன்னாங்களா நோக்கியான்னு?
0: இல்ல, நோக்கியா பார்க்கிறதா தானே, கண்ணன் கண்ணன் நோக்கி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். கண்ணும் கண்ணும் நோக்கியா, அது இவங்க நோக்கியா போன பெயரை வச்சு கண்ணும் கண்ணன் நோக்கியா என்று சொல்லி விட்டு, கண்ணும் கண்ணன்
3: நோக்கியாதான்
0: எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ கொண்டு முடிச்சு போடுகிறார்கள் இல்லையா? அங்கே காலநிலைகள் அப்படி இருக்கின்றது நாகப்பன் கூட ஊர்ல.
3: இன்னும் ஒரு வாரத்துக்கு மழை வரும் சொல்றாங்க, அடுத்ததுக்கு இரண்டு தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிட்டு இருக்குது உங்க கடல்ல.
0: இனி அப்படியே வந்து மழை காலம் வருவதானே, இனி இன்னும் ரெண்டு மாதத்திலே மழை காலம் தானே.
3: ஆமா, தீபாவளி, தீபாவளி வரைக்கும் மழை இருந்து
0: மழை இருந்துட்டு எப்பொழுது தீபாவளி வருகின்றது?
3: தீபாவளி வந்து நவம்பர் நாலு,
0: நவம்பர் நாலு தீபாவளி. இன்னும் 15 நாட்கள், 15 16 16 18 நாட்கள். அங்கே விஜயதசமி எப்படி போச்சுது? விஜயதசமி
3: இன்றைய தினம் தான் ஆயுத பூஜை கொண்டாடணும். அலுவலகத்தில் எல்லாம் கொண்டாடணும், சிறப்பா இருந்தது. அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல.
0: ஆமா, போன வருஷம் கட்டுக்காவல் கூட கொரோனா
3: தன்மை ரொம்ப அதிகமா இருந்தது.
0: ஆமா, பாதுகாப்பு
3: இந்த வருஷம் அதெல்லாம்
0: தளர்த்தப்பட்டு
3: ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க.
0: இப்ப உங்களோட பார்வையின்படி தொடர்ந்து இப்படி இது ஒரு ஒரு ரிலாக்ஸபிளா இருக்குமா, அதாவது வந்து ஒரு இலகுவான பயமில்லாத வாழ்க்கையாக இருக்குமா, அல்லது மீண்டும் வரும் என்ற பயம் இருக்கின்றதா?
3: அதாவது அதாவது எங்க எங்க பகுதி எங்க தமிழ்நாடு மற்ற இந்தியாவை பொறுத்தவரைக்கும், இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ல முடியாது, தமிழ்நாட்டை பத்தி வேணா நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்த வகையில
0: எப்படி இருக்குது?
3: தமிழ் தேசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இனிமேலுக்கு வந்து கொரோனா பயம்ங்கறத இருக்காது, யாருக்கும் இருக்காது.
0: அப்படிங்க, அப்ப நல்ல செய்தியை தந்தீர்களே. என்று ஆயுத பூசையில
3: ஏன்னு கேட்டா எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு ஊசி போட்டுட்டாங்க.
0: வேணுமெண்ணா இன்னும் போடலாம்,
3: இன்னும் பூஸ்டர் டோஸ் வர சொல்லிக்கிட்டாங்க. அது எப்ப வந்தா போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க.
0: ஆமா, வந்தா பார்த்துக் கொள்வோம் என்று அதீதமான நம்பிக்கை வைத்து.
3: அதாவது இப்ப இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து சர்க்கார் வந்து எத்தனையோ சொல்லி பார்த்தாங்க, வந்து போடுங்க போடுங்க போடுங்க ஊசி போட்டுங்கன்னு, யாரும் கேட்கவே இல்லை.
0: அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் பாதுகாப்பு நடவடிக்கை பலமாக இருக்கின்றது. மகள் வருவதும் போவதும் அந்த கையிலே ஒரு உபகரணம் இருக்கின்றது. எனக்கும் அந்த கையிலே ஒரு நோட்டிபிகேஷன் ஒட்டி இருக்கிறார்கள், அதை வைத்து வைத்து பார்த்துக்கொண்டு போவார். முகத்தை பார்த்து அவர் இருக்குதா, இப்படி இருக்க தடுமாற்றம் இருக்க, தலை சுற்றி இருக்கிறார், நீண்ட நேரம் பேசினா அப்படி.
3: ஐயா, இப்ப ஒரு செய்தி என்னன்னா, போன வாரம் நியூஸ் பேப்பர்ல படித்தேன், திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி பேருந்து நிலையத்துல, ஒரு ஊர்ல பேருந்து நிலையத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு 10 சுகாதார அதிகாரிகள் வந்து பஸ் ஒவ்வொரு பேருந்துலயா ஏறி யார் யார் ஊசி போட்டவங்க ஊசி போடாதவங்க எல்லாம் இறக்கி விட்டாங்க பஸ் விட்டு.
0: அப்படி செய்யறார்களா?
3: இனி கட்டுப்பாடு அதிகமா வரப்போது, ஊசி போடாதவங்க வந்து எந்த இடத்துலயும் சேர்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி கொண்டு வராங்க.
0: ஏனென்றால் ஊசி போட்டவர்களால் தொற்றுக்கள் அதிகமாக வரவில்லை, வந்தாலும் பாதுகாப்பு என்று கவனித்து விட்டார்கள். அந்த புள்ளி விவரத்தின்படி நிச்சயமா எல்லோரும் எடுக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு நிற்பது கொண்டு வந்தது. அப்ப அந்த இறங்கிவிட்டவர்கள் அந்த இடத்துல இறங்கி நின்றதுதான்
3: இல்ல, அங்க வந்து டெம்பரரி பூத்தை வச்சிருக்காங்க,
0: அதுல வச்சு போட்டுக்கொண்டு
3: போவாங்க. ஊசி போட்டுட்டு நீங்க பஸ்ல ஏறிப்போங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 165 பேரு கிட்ட அந்த அன்னைக்கு இறக்கி இருக்கிறாங்க.
0: அடேங்க அப்பா,
3: அப்ப இது ஒரு அவேர்னஸ் தானே எல்லாருக்கும்.
0: நிச்சயமா நல்ல நடவடிக்கை, நல்ல நடவடிக்கை தான். ஏனென்றால் போட்டவர்கள்
3: மாதிரி எல்லா
0: கூறுங்கள்,
3: அதாவது இதே நிலைமையை வந்து எல்லா இடத்திலயும் கொண்டு வந்துருவாங்க. நீங்க போக போக வங்கிகள்ல, பள்ளிக்கூடத்துல, எல்லா இடத்திலயும் கொண்டு வந்துட்டாங்கன்னா,
0: ஆமா, வங்கி
3: யாரும் ஊசி போடாம இருக்கவே முடியாது.
0: வங்கிக்கு போறவர்களை கவனித்து விட்டு அவருக்கு போடவில்லைன்னா உடனே அதிலேயே வச்சு போடுகிறார்கள் இல்லையா?
3: ஆமா, அதாவது போடாம போட்டேன்னு சொல்ல முடியாது, செல்போன்ல சர்டிபிகேட்ட காட்டணும்.
0: ஆமா ஆமா ஆமா,
3: சரி, எல்லாருக்கும் செல்போன் இருக்குது, ஸ்மார்ட் போன் இருக்குது, அதுல சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்,
0: வச்சுக்கொள்ளலாம்.
3: இனி அது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
0: அப்ப ஊசி
3: அதனால உங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது அலைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு
0: மூன்றாவது அலைக்கு, மூன்றாவது அலை நோய் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறீர்கள்.
3: ஆமா ஆமா ஆமா. அதுல இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு வந்து இன்னமும் கட்டுப்பாடெல்லாம் தளர்த்திட்டாங்க.
0: அது
3: பாத்தீங்கன்னா 11 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த கோயில் மத்ததெல்லாம் மூடி வச்சிருந்தாங்க வாரத்துல 3 அதெல்லாம் திறந்து விட்டாங்க.
0: சென்னையில
3: கடற்கரைக்கு போகக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க, அதுக்கெல்லாம் போகலான்ட்டாங்க. நிறைய கட்டுப்பாடை கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
0: நல்லபடியும்
3: இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, இந்த அரசியல் மீட்டிங் மட்டும் இல்லன்னு
0: அழைக்கப்படாது. அதுதானே
3: உல்லாசம். வீதியில வந்து கூட்டம் போடுறாங்க, வீதியில வந்து கூட்டம் போடுறாங்க இல்லைங்களா, கூட்டம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அது தேவையில்லை தானே, அரசாங்கம் நல்லதா பண்ணினா அப்புறம் விழா விளம்பரம்
3: அந்த ஒரு இதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க.
0: நல்லது,
3: மத்த எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்த நியூஸ்ல.
0: சிறப்பு சிறப்பு.
3: இனிமேலுக்கு வந்து கொரோனாங்கிற பயம் வந்து இங்க இருக்காது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு எனக்கு
0: அந்த எண்ணம் நிறைவேறும். சரியா வந்தால் வாழ்த்துக்கள், அதுக்கு நாங்கள் வணங்கணும்.
3: ஆமா, இப்ப வந்து ஹெல்மெட் இல்லாம கூட போலாம் வண்டியில, மாஸ்க் இல்லாம போக கூடாது. ரோட்ல வந்து போலீஸ்காரங்க புடிச்சா ஹெல்மெட் இல்லாதவங்க கூட விட்டுறாங்க. பொது இடங்கள்ல போகும்போது கண்டிப்பா மாஸ்க் போட்டுறாங்க. அதாவது நான் சொல்றது கிராம பகுதியில எப்படின்னு தெரியல, நான் இருக்கிறது நகர்பகுதியா இருக்கிறதுனால இங்க அந்த மாதிரி
0: பாரதூரமாக இல்லை. கிராம பகுதிகள் பாதுகாப்பு
3: என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க.
0: ஆமா, இயற்கை சுவாத்தியம் இயற்கை இதிலோடு வாழுகிறார்கள். இதை கொஞ்சம் ஜன நடமாட்டம் பெருகிய இடங்களிலும் தேவைகளுக்கு அதிகமாக தேவை
3: சென்னை கோவை போன்ற இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கே தவிர மற்ற கிராம பகுதிகளில் எல்லாம் அந்த அளவு
0: இல்லை எண்ணிக்கொள்ளலாம். நல்லபடியும்
3: கோயம்புத்தூர்லயும் 6000 ஒரு நாளைக்கு கேஸ் பதிவாயிட்டு இருந்தது, இப்ப வந்து 150 கூட பதிவாகுது.
0: அடங்க, அப்ப 6000 இருந்தது 150 வந்து விட்டு 180 இல்லை,
3: ஒரு நாளைக்கு 6000 இருந்த கேஸ் 150 கூட பதிவாகிறது இல்லைன்னா எந்த அளவுக்கு கட்டுப்பாடு பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க.
0: அப்ப தமிழ்நாடு மாநிலம் சற்று புத்துணர்ச்சியோட இருக்குது.
3: அது புதுசா ஏத்துக்கிட்டாங்கல்ல, புது புது பழக்கம் இல்ல, அது
0: கொண்டு வருவாங்க.
3: அந்த கையோட வரும்போதே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க. என்ன செய்யறதுனே தெரியாத சூழ்நிலையிலதான் பதவி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனாலும் அவங்க போட்ட கட்டுப்பாடெல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு.
0: காரணம் மக்களுக்கு புரியுது, மக்கள் புரிந்து கொண்டு
3: அந்த சூழ்நிலையெல்லாம் அந்த அந்த மேம்பாடுங்கிற சூழ்நிலையிலாம் நாங்க இந்த கோயம்புத்தூர்ல எல்லாம்
0: பாத்தீங்கன்னா
3: ஒவ்வொருத்தரும் மிரண்டு போய் தான் இருந்தாங்க. எந்த நேரத்துல யாரு சாகுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு கிரிமினேஷன் பண்றதுக்கு சுடுகாடு கிடைக்கிறது இல்ல, எல்லாம்
0: மின்மயானம்தான்.
3: 3-4-5 வச்சிருந்துதான் புதைக்கிற சூழ்நிலை, எரிக்கிற சூழ்நிலை. சுடுகாட்டு கொண்டு போய் புதைக்க போனாலும் ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வாங்க, ஒரு வாரம் வச்சிருக்க முடியாது வீட்டுல.
0: மற்ற இப்பொழுது இந்த கொரோனா என்று நோய் வந்து அவர் காலமாகிவிட்டால் அந்த பணத்தை அந்த உரிமையாளர்களிடம் கொடுக்கின்றார்களா?
3: இப்ப வீட்டு கொடுத்துறாங்க
0: என்றால் அண்மையில் இங்கேயும் அப்படி ஒன்று நடைபெற்று அதை நான் யூடியூப்ல பார்த்தேன். அவருடைய இறுதிச்சடங்கு ஊர்வலம் நடைபெற்றது, ஆனா அவர் இறந்தது இந்த நோயினால் என்று அறிந்தேன். அப்படி நோயினால் ஒரு உடலை கொடுத்திருக்கின்றார்கள். என்னவென்றால் உள்ளுக்கு ஒரு
3: இப்ப கொடுத்துறாங்க,
0: அந்த உடலிலே ஒரு விதமான ரசாயனம் தெளித்து விடுகிறார்களாம் தொற்று வராமல் இருக்கும்.
3: அவங்க அப்பவே தெளிச்சு எல்லாம் அதுக்கான இதெல்லாம் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துறாங்க, வராத அளவு
0: திறக்காமல் அப்படியே கொடுக்கின்றார்கள்.
3: அது இந்த முதல் அலை வந்தபோதுதான் கொடுக்காம அவங்களே இந்த கவச உடை எல்லாம் போட்டு கொண்டு போய் கட்டி இது பண்ணாங்க, அவங்களே பண்ணாங்க. இந்த இறுதி காரியம் எல்லாம் பண்ணது அவங்களே கவர்மெண்ட் சார்பாகவே பண்ணாங்க. இப்ப வந்து அவங்க எதுவுமே ஏத்துக்கிறது இல்ல, சொன்னா அவங்க உறவினருக்கு ஒப்படைச்சு நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு இருந்தாங்க தெளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்
0: என்றுதான் நானும் நினைக்கிறேன். நல்லது, நலவிடயங்களை பேசினோம். இன்றைய கருத்தரங்கிலே வந்து அன்புதான் இதற்கும் காரணம் என்பதையும், இந்த காதல் ஒரு கவர்ச்சி வந்தாலும் இந்த கவர்ச்சி அன்பாக மாறினால்தான் ஒரு நிலையான அன்பாக வந்து அதீதமான அன்பாக வந்து காதலாக வந்து முற்றி போவது என்று கூறினோம் இல்லையா? சரி, நல்லது, நல்லபடியும். நாளைய தினம் என்ன பாடல் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
3: எனக்கு வந்து அந்த பெரும்புலி திரைப்படம் பாடல் வந்து மனசும் மனசும் சேர்ந்தாச்சு பூமால்,
0: மனசும் மனசும் சேர்ந்தாச்சு.
3: ஆமா, சேர்ந்தா அடுத்தது காதல் தான்,
0: அடுத்த காதல் பூமாலதானே அப்படியே.
3: ஆமா,
0: மனசும் மனசும் சேர வேண்டும். அதான் மனசும் மனசும் சேர வேண்டும். அதுக்கு அதுக்கு பாலம் வந்து அன்புதான். அந்த இணைப்பு அன்புதான் நினைக்கிறது. ஒரு மனசோடு ஒரு மனசு சேருவதற்கு அன்பு வந்தால்தான் இணையும். பாசம் இருந்தாலும் நேசம் இருந்தாலும் விசுவாசம் இருந்தாலும் அன்பு வேண்டும் ஒன்று இல்லையென்ற ஒட்டாது. இந்த அன்பு என்பதுதான் காதலாக அதீதமாக வந்து காதலாக மாறுது. அப்ப அதீதமாக வருவதன் இடையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து, அதுதான் நான் முதலில் கூற எடுத்தேன் நிறுத்திவிட்டேன். இங்கே வெளிநாடுகளிலே இந்த கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் ஒன்று இருக்கின்றது, ஆண் நண்பர் பெண் நண்பி என்று சொல்லி. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே என்னை பார்க்கும் பொழுது அவருடைய சாந்திரிகா லட்சி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த குணம் குறைகளை பார்க்கும் பொழுது அந்த ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கும் வேளையிலே அவர்களுக்கு அந்த காமத்தோடு சேர்ந்த காதல் பெறுவதில்லை. அது ஒரு என்னுடைய என்னோடு இருந்த என்னுடைய என்னுடைய துறையிலே பணிபுரிந்தார் ஒரு பரீட்சாதிகாரி 26 வருடத்தின் பின்புதான் திருமணம் செய்தார். ஆனால் அதற்கிடையிலே குழந்தை பிறந்து திருமணங்களும் செய்துவிட்டது. ஆனால் அவர்கள் திருமணம் என்று செய்தது 26 வருடங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஏன் ஐயா இவ்வளவு காலம் கடந்தால் சந்தர்ப்பம் பிறங்களுக்கு 26 வருடம் ஒருதர் ஒருதர் புரிந்துணர்வோடு இருந்தோம். எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இறுதி நேரத்தில் எனக்கு அவள் அவளுக்கு நான் என்று சட்டப்படி பதிந்து விட்டோம் என்று கூறினார்.
3: இந்த இடத்துல அது அந்த திருமணம் வந்து ஒரு சடங்கா தனங்கா பார்க்க முடியும்.
0: ஆமாம், அது பெரிய ஒரு புனிதமான சடங்கு இங்கே அந்த திருமணம். சாதாரணமாக
3: அவங்க 26 வருஷம் இருந்திருக்கிறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து இருந்திருக்காங்க, குழந்தைங்க பிறந்திருக்கு, எல்லாம் இருக்கு. அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஒரு சடங்கு தானே?
0: சடங்கு தான், அது ஒரு சடங்காக தான் வருது. ஆனா அந்த மனம் ஒன்றி போய் ஒரு ஆனால் அந்த அதுவரைக்கும் அந்த அதீத உரிமை அங்கு இருக்கப்படவில்லை. அதை நான்
3: கவனிக்கிறேன்.
0: ஒரு வீடு ஒரு இது ஒரு வருமானம் அவரோட உழைப்பு அவரோட அவரோட உழைப்பு அவரோட அந்த ஏதும் கேட்டாலும் மகனை ஒரு மகனை வைத்து
3: ஐயா இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா இப்ப 26 வருடம் வந்து சேர்ந்து இருந்தாங்க, அதுக்கு பிறகுதான் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க.
0: ஆமாம்,
3: என்னோட எனக்கு உள்ள சந்தேகம் என்னன்னா ஒரு 25 வருஷம் இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் கருத்து வேறுபாடுல குடுத்துட்டாங்க, அந்த குழந்தைகளோட நிலையில என்ன?
0: அப்பா இவர் தான், அம்மா அவர் தான். அப்பாவும் அம்மாவும் சட்டப்படி இருக்கும். அவர்கள் வேறு குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேறு குடும்பமாய் இருந்தாலும் அந்த பையனுக்கு அப்பா இவர் தான், அம்மா அவர் தான். ஆனால் அதுதான் அங்கே எங்களுடைய பிறப்பு சான்றிதழ் பதிகிற இடங்களிலே கவனித்து பாருங்கள், பெற்றோர் திருமணம் புரிந்தவர்களா என்ற ஒரு கேள்வி வரும். கவனித்திருக்கிறீர்களா? எங்கள் நாட்டிலே அது ஆம் இல்லை,
3: பெற்றோர்
0: அங்கே ஒரு குலம் அதுல இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே பிறப்பு சான்றிதழ் நாங்கள் இருந்த காலத்தில் நான் பார்த்தேன். அந்த விண்ணப்ப பத்திரத்திலே நான் பலருக்கு அந்த விண்ணப்ப பத்திரம் நிரப்பி கொடுத்திருக்கின்றேன். குழந்தைகள் பிறந்த இடங்களிலே எல்லோருக்கும் அது புரியாதுதானே, நான் உதவி செய்வதுண்டு. அதுலேயே ஒரு வினா வருவதுண்டு, பெற்றோர் திருமணம் செய்தவர்களா? நான் ஆமன் தான். அங்க திருமணம் செய்ய பிள்ளைவர்களுக்கும் இல்ல தானே அங்கே எங்கள் நாட்டிலே? அப்படி பதிய திருமணம் செய்யாமல் குழந்தைகள் இப்ப குழந்தைகள் திருமணம் செய்யாமல் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அங்கே அதற்கு ஒரு குலம் அதில் ஒரு பதில் இருக்கின்றது. தகப்பன் பெயர் தெரியாது, தகப்பன் யார் தகப்பன் என்ற பெயர் இருக்காது. அவருக்கு குமரி பிள்ளை என்று எழுதி விடுவார்கள்.
3: குமரி பிள்ளை
0: தகப்பன் தெரியாமல் நடந்து விட்டது, ஏதோ அப்படி ஒன்று நடந்து விட்டால் தகப்பன தெரியாது, அவவும் கூற முடியாமல் இருந்திருக்கலாம். ஏதாவது காதல் கொடுத்துட்டு அவர் போயிட்டார், வித்து போட்டா ஒண்ணு இயலாது.
3: ஆமா ஆமா,
0: குமரி பிள்ளை என்று அந்த பிறப்பு சான்றிதழிலே பதியப்பட்டிருக்கும். ஐயா
3: அப்பவே பதிவு பண்ணிடுவாங்க.
0: அதை பார்க்கும்போது வளர்ந்து வந்த அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பிறப்பு சான்றிதழ் எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது அருமை. அங்கே அப்படி ஒரு அதிலே ஒரு அதுல ஒரு வரி இருக்கின்றது. அப்படி பெற்றார் திருமணம்
3: வெளி மாநிலங்கள் மேலை நாடுகளில் இருக்கலாம்,
0: இல்ல எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டிலே நான் எங்கள் நாடு ஈழத்திரு நாட்டிலே அது இருந்தது நான் கண்ணாலே பார்த்திருக்கின்றேன். பதிவு நான் பதிவு செய்து கொடுத்திருக்கின்றேன். பலருக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன். அங்க அந்த சமூக சேவை செய்வதுண்டு. அந்த அந்த மாதாந்த உதவி பணம் பெற்றுக் கொடுப்பதில் எத்தனையோ தில்லுமுல்லுகள் நடப்பதுண்டு. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் தெரிந்தவர்களுக்கு நாங்களே சரியான முறையில பகிர்ந்து அவர்களுக்கு நேரடியாக வரக்கூடிய வாய்ப்புகளை செய்து கொடுக்கும் வேளைகளில் இந்த பத்திரங்கள் இப்படி இருக்குது ஐயா. என்னுடைய பையன் என்று சொல்லுவார்கள் உங்க. அப்ப அந்த நேரம் மனைவி என்ற வார்த்தை பாவிக்கும் அவ இந்த பிள்ளை பையனுடைய தாய் என்றுதான் கூறுவார்கள். அதுல ஒரு பொருள் இருக்கு யாருடைய உங்கடதானே என்று கேட்டா இல்ல அது மகனுடைய தாயின் கூறுவார்கள். திருமணம் என்ற சடங்கு முடியாமல் அவர்கள் மனைவி கணவன் என்ற பெயரை உச்சரிப்பதில்லை. ஹீஸ் மை ஹஸ்பண்ட், ஹீஸ் மை வைஃப் என்று கூட மாட்டார்கள். மை பாய் ஃப்ரெண்ட் தான் கூறுவார்கள்.
3: அந்த அந்த பிறந்த பையனுக்கும் வந்து மற்ற குழந்தைகளை மாதிரி எல்லா ரைட்ஸும் இருக்கா?
0: எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவருக்கு தாப்பன் இருக்கு, தாய் இருக்கு. தாப்பனும் இருக்கு, தாயும் இருக்கு. அவர் ரெண்டு பேரும் திருமணம் செய்யவில்லை. அப்ப அந்த திருமணம் சம்பந்தமான விடயங்களில சொத்துக்கள் போன்றவற்றில் பிரச்சனை இருக்குமே தவிர அந்த அவர்கள் சொத்து இப்ப ஒரு வீடு இருக்கு வைத்துக் கொண்டால் அது வீடு யாருடைய பெயர்ல இருக்கிறது என்பதுதான் இங்கே பார்ப்பார்கள். அந்த வீடு தகப்பந்த பெயர்ல மட்டும் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சொத்து சேரும். தாயின் பெயர்ல மட்டும் இருந்தாலும் அது சொத்து சேரும்.
3: அதுல இன்னொரு விஷயமும் தொடங்குப்பாங்க. அது தான் சொந்த சம்பாத்தியத்துல வந்ததா இல்ல மூதாதைய சொத்தாங்கிறதையும் பார்ப்பாங்க.
0: ஓ, அதுதான் பாப்பாரு. எப்படி இருந்தாலும் அவருடைய பெயரில் இருக்கின்றது, அவருடைய பெயரில் இருக்கின்ற குழந்தைகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். குழந்தைகள் இல்லை, இதுவரும் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். முடிவிலே அவருக்குத்தான் அந்த சொத்து, அவருக்கு போகாது. ஆனா இங்க இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் பெண் பாதுகாப்புக்காக. லைஃப் பார்ட்னராக இருந்தால் அசையாத சொத்துக்கள் இருந்தால் அதில் பாதி அவருக்கு செல்லும். லைஃப் பார்ட்னர் வாழ்வில் பங்காளியாக வாழ்ந்து கொண்டு வந்து ஒரே இடத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்தால் அந்த சொத்துலே
3: அதுக்கு உள்ள ஒரே திருமணம் முடிச்சிருக்கணும். திருமணம் முடிக்கலன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் சொல்ல முடியாது.
0: இல்ல, லைஃப் பார்ட்னர் என்று அவர் அதுல உரிமை கோரலாம். சட்டப்படி பல விடயங்களை எடுத்து பார்ப்பார்கள். வைத்தியசாலை போக்குவரத்து சில சம்பவங்கள் அதில் எடுத்து பார்த்து ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் பார்ப்பார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று இவர்கள் ஒன்று சேர்ந்து செய்திருப்பார்கள். லைஃப் பார்ட்னர் என்பதற்கு
3: எல்லா இடத்திலும் மறைக்க
0: முடியாது. மற்றது இங்கே சில இப்ப விண்ணப்பம் இப்ப ஒருவர் வந்து தனக்கு மாதாந்த ஊதியம் ஒன்று எனக்கு உழைக்க முடியாது, நான் வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்ற ஒரு வயது வரைக்கும் இங்கே செலவு செய்வார்கள். ஒரு ஊதியம் கொடுப்பார். அந்த ஊதியத்தை பெறுவதற்கு விண்ணப்பம் இருக்கின்றது. அப்ப தாப்பன் பெயர், தாய் பெயர், கணவன் பெயர், பிள்ளைகள் இருக்கா, பராமரிப்பு காக்கள் இருக்கின்றதா, சொத்துக்களுக்கான கேட்டுக்கொண்டு வரும் பொழுது திருமணம் செய்யாது விட்டால் நீ பார்ட்னராக இருந்திருக்கிறியா, லைஃப் பார்ட்னராக இருந்திருக்கிறியா, எவ்வளவு காலம் இருக்குது, அப்படி இருக்கின்றது. அந்த சொத்து
3: அந்த நாட்டிலும்
0: உங்களுக்கு இங்கதான் இங்க வெளிநாடுகளில் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இருக்கின்றது. அவர் பணம் அவர் உத்தியோகம் பார்த்திருக்கலாம், பார்க்க இருக்கலாம். ஒரு பேசிக் கொண்டு இருக்கின்றது, ஒரு பேசிக் இருக்கின்றது.
3: அடிப்படை
0: ஊதியம் இருக்கிறது. அவருக்கு 65 வயது வந்துவிட்டால் ஒருவருக்கு 67 ஆக்கி இருக்கின்றார்கள். 67 வயது வந்துவிட்டால் அவருக்கு அந்த ஓல்டு ஏஜ் வயது முதிர்ந்தவர் என்ற அவருக்கு வாழ்க்கை படி செலவு எவ்வளவு முடியும் ஒரு கணிசமான கொடுப்பார்கள். அவர் அதுக்குள்ளே சீரிக்கலாம். ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அப்படியா அந்த
3: பணங்களையும் கொடுக்கறாங்க.
0: ஆனால்
3: அது வந்து இங்க வந்து 60 வயசா வச்சிருக்காங்க.
0: 60 வயதுல ஆட்டோமேட்டிக்காக இங்கே
3: ஆட்டோமேட்டிக்கலாம் வராது. நம்ம எழுதி போடணும்.
0: இங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்ம் வரும். உனக்கு இத்தனை மாதத்துல என்ன வருகிறது, இதுக்கு இந்த கேள்வியல் சரியான்னு பார்த்து விண்ணப்பிச்சிருந்தா தண்டு வாழ்ல அந்த அவைகளுக்கு வரும். என்னுடைய ஒரு மாதிரி பீரோனை பிடிச்சு கிளாக்க பிடிச்சவனும் செய்ய தேவை இல்லை.
3: நிறைய நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அவரு வேலை பார்த்து வேலை பார்த்த இடத்துல பென்ஷன் வர மாதிரி இருக்க கூடாது, அரசாங்க வேலை பார்த்துக்க கூடாது,
0: வேற வருமானம் இருக்க கூடாது,
3: அவருக்கு வந்து பையன் இருக்க கூடாது, முக்கியமா பையன் இருக்க கூடாது.
0: அப்படி பலபடி இங்க அது ஒன்றும் இல்லை. எனக்கு நான் ஒரு கனேடியன் என்ற உரிமை எனக்கு இருக்கும். நான் கனேடியன் குடி நான் கனேடிய பிரஜையாக இருந்தால் மற்றவர்களுக்கு போய் எனக்கும் தானாக அரசாங்கமே செய்யும். அதை எந்த அரசாங்கம் மாறி வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, அவருக்கு கிடைக்க வேண்டிய கிடைத்து அங்க போய் பியோனை பிடித்து கிளாக்க பிடித்து போம் எடுத்து அந்த விளையாட்டு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை.
3: உள்ள ஒரு சின்ன சட்டத்துல உள்ள ஓட்டை என்னன்னா உண்மையாவே கிடைக்காத ஆளுக்கு கிடைக்கிறது இல்ல.
0: ஓ,
3: நல்லா இருக்கிற ஆளுகளுக்கு பென்ஷன் வாங்கிட்டு
0: தான். இங்க அந்த விளையாட்டுகள் இல்லை. அவருக்கு ஐந்து பிள்ளைகள் பிறந்து ஐந்து பிள்ளைகள் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பஸ்தராகி விடுவார்கள். அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மனச்சாட்சியின்படி ஒன்றிருக்கே தவிர சட்டப்படி அவர்கள் தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை.
3: அவர்கள் தான் பார்க்க வேண்டும்
0: என்று இருக்கின்றது. ஏனால் அந்த நாட்டை பொறுத்தவரையிலே அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை அல்ல, அங்கத்திய பொருளாதார நிலைமை தானே ஐயா, பொருளாதார அது கட்டுப்பாடுதான் செய்கின்றது. இடைத்தரகர்கள் தான் இதை மாற்றி அமைத்து மக்களுக்கு பீதியையும் வசதியையும் ஏற்படுத்தி பீதியையும் வசதியையும் ஏற்படுத்தி
3: கொடுப்பவர்கள்
0: இடைத்தரகர்கள் தான். வறியவர்களுக்கு கூட இல்லாத கொடுக்க வேண்டியதில் பாதியை தான் கிடைக்கும் பொழுதும் செய்வார்கள், பாதி தங்களுக்கு வரக்கூடிய மாதிரி செய்து விட்டுருவார்கள். இப்ப நான் இருக்கின்றே எனக்கு வேறு யாரும் இல்லை, எனக்கு உண்மையிலே எனக்கு 1000 ரூபாய் பெற வேண்டும் என்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், 1000 ரூபாய் அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் எனக்கு கிடைக்கும், அதை பெற்றுக்கொள்ற வழி எனக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு ஒரு இடைத்தரகர் வருவார், ஏன் எடுக்க இல்லைன்னு பாருங்கன்னு கொண்டு போயிட்டு எல்லாம் பதிவு செய்து 1000 ரூபாய் அவர் பெயருக்கு வரும், ஆனால் அதிலே பாதி இவருக்கு கிடைக்கிற ஒரு வழியை அங்க செய்து விட்டுருவார்.
3: முதல்ல வாங்கிக்கிட்டு
0: வாங்கிடுவாங்க, அதுக்கேற்ற வழிவகையும் செய்வார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் போய் வாங்க ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, இங்க அந்த விளையாட்டுகள் ஏன்னும் கையெழுத்து வைத்து அனுப்பி விடுவது சரியா இந்த விவரம் என்று கேட்டு ஒரு பத்திரம் வரும். ஆமாம், இது சரியென்றால் அதிலே நான் கையெழுத்து வைத்து நேரடியாக உனக்கு வர வேண்டுமா அல்லது உன்னுடைய வங்கிக்கு போக வேண்டுமா என்றால்

0: யாருக்கும் தெரியாது. இந்த 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு லஞ்சம் வாங்கிட்டு அது
1: அது எங்கட நாடுகள்ல ஆசிய நாடுகள்ல இருக்கிறது ஊழல், லஞ்ச ஊழல். இங்கே அப்படி நாட்டுக்கு நாடுதானே பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அதிலே அப்படி வந்ததை நான் கடினம், அது அப்படி வருவது கடினம். சின்ன விஷயம் இதுக்கு எந்த விதமான லஞ்சம் இங்கே இல்லை.
0: இப்ப இப்பதான் அந்த இடைத்தரகர்கள் இல்லாத அளவுக்கு
1: புதிய தலைமுறைகள்ல புதிய அரசியல்வாதிகள் வரும்போது மாற்றங்கள் நிறைய வர வாய்ப்பு உண்டு.
0: சுத்தமா பணம் கொடுத்தாலும் நிலை வரணும் அப்படின்னா குறைச்சு வச்சா 50 வருஷம்
1: ஆகணும். இந்தியா மட்டுமல்ல ஆசிய நாடுகள்ல இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள், அங்கே பல நாடுகள்
0: உண்டு. ஐயா, அரசாங்கத்துல எவ்வளவோ சட்டம் கொண்டு வர்றாங்க, அதுக்கு ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சு கரெக்டா இவங்க வச்சுக்கிறாங்க.
1: இல்ல, அந்த ஓட்டையை ஏற்படுத்தினாலும் கண்மூடி கொண்டு இருப்பதற்கு அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார்கள்.
0: அது ஒரு குறிப்பிட்ட தொகை போயிருந்தாங்க
1: அங்க, அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர்கள் செய்வார்கள். இதை நாங்கள் பகிரங்கமாக கொண்டு வருவது அவ்வளவு அழகல்ல. இருப்பினும் நீண்ட நேரம் நாங்கள் பேசிவிட்டோம். வாழ்த்துக்கள், உங்களுக்கு அதீத அன்பு என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்தீர்கள். நான் அந்த இடைவெளி ஒரு நூலிடை என்பதற்கு அன்பு என்ற ஒன்றை கொழுவி வைத்த பொழுது உரிமை, அன்பின் உரிமையான அன்பு, அதீதமான அன்பு என்ற வார்த்தைகளையும் கொண்டு வந்தோம். இதற்கு எல்லாம் காரணம் அதுதான், அன்பினால் எடுத்துக் கொள்ளுகின்ற உரிமை, உரிமையோடு எடுத்துக் கொள்ளுகிற அன்பு என்றெல்லாம் இருக்கின்றது. சிறப்பு, நாளைய தினம் உங்கள் பாடலையும் தந்தீர்கள். இன்னும் சில நிமிட நேரங்களில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. நல்லபடி எங்களை பேசினோம் என்று அந்த உறவுடன் வருபவர்கள் வரலாம். இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கின்றன நம்முடைய வரவேற்க. அதற்கிடையில் இந்த கண்ணா உன்னை தேடுகிறேனே எழுத்துக்கிறேன். ஒரு அன்பு உறவுடன் அழைத்திருந்தார். அவருடைய தொலைபேசி இலக்கம் என்னிடம் பதியப்படவில்லை. அவர் புதிய உறவு போல் தெரிகின்றது, யாரென்று புரியவில்லை. முடிந்தால் வரலாம்.

0: தான் அந்த பாடல் காற்றலையில் ஓடி முடித்துச் சென்றது என்பவர்களே பாட்டை கேட்டு முடித்து விட்டோம். அந்த பாடலை இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தது கதம்பம். கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது உங்கள் நேரம். 12 மணி ஆவதற்கு அதற்கிடையிலே அன்பு மகள் மஞ்சுளா, அன்பு நண்பர் மகாலிங்கம், இன்னும் ஓர் அன்பு உறவு அழைத்து அவர்களுக்கு அழைப்பு கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் களைத்து விட்டார்கள், மீண்டும் அழைக்கவில்லை. அடுத்த நிகழ்வுகளை அவர்கள் சந்திப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, இன்றைய நேரம் நல்லதோர் விடயத்தை பற்றி நாங்கள் ஒரு மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் வந்து கூறினார்கள். அத்தனைக்கும் பொதுவாக அன்பு என்பதுதான் முக்கியம். அந்த அன்பிலேயும் அன்பு, உண்மையான அன்பு, மேலான அன்பு, மிதமிஞ்சிய அன்பு, உரிமையோடு கூடிய அன்பு, அதீத அன்பு என்றெல்லாம் அடைமொழி வைத்து கூறப்பட்டு அதற்குரிய கருத்துக்களை பிரித்து பார்த்தோம். மொத்தத்திலே அன்பு, அடுத்தது இரண்டாவதாக அந்த கவர்ச்சி காதல், காட்சி காதல், காட்சியை கண்டு காதல் கொள்வதை, காதலை மையமாக வைத்துத்தான் ஏனைய விடயங்கள் பேசப்பட்டன. ஏனைய விடயங்களை தனித்தனி பிரித்துக் கொண்டு போனால் இன்னும் மேலதிகமாக பேசலாம் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அத்தனைக்கும் அடித்தளம் அன்பு. அன்புக்கும் காதலுக்கும் ஏற்படுவதற்கு அந்த காட்சி சுவாரஸ்யமாக இருந்து தன்னை கவர்ந்து உள்ளத்தை பதிந்து அது பழக்கத்திலே வந்து அன்பாக மலர்ந்து காதலாக வருவதற்கு ஒரு நூலுடை வித்தியாசம் இருக்கு என்று கூறப்பட்டு ஒரு அன்பு உறவு சொன்னபோது அது வந்து அதுதான் உரிமை என்று எடுத்துக்கொண்டோம். அந்த உரிமை எப்படி வருகிறது என்று சொன்னால் அதீதமான காதலாக வரும் பொழுதுதான் அந்த உரிமையும் வருகின்றது. மறக்கவும் முடியாமல், ஏற்கவும் முடியாமல், திண்டாடமிடம் கூட இருக்கின்றது என்று பலவிதமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஏற்படுகிற சில சம்பவங்களை சிறிது அலசி பார்த்தோம். இந்த நேரத்தில் இந்த கதம்பத்தை முழுமையாக அலம்புவதற்கு முழுநாளும் போதாது. அலசி பார்ப்பதற்கு உறவுகளும் ஓரளவு வந்து தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய எண்ண கருத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொண்டார்களோ அதுவரைக்கும் அதை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நானும் புரிய வைத்தது, எனக்கு தெரிந்தவற்றை புரிய வைத்தேன். இதை தவிர நான் முழுமையாக புரிய வைத்தேன் என்றும் கூற முடியாது. இனிமையாக இந்த கலம்பத்தை சிறப்பித்து தந்து சென்றார்கள் அன்பு உறவுகள். கலம்பத்தை சிறப்பிக்க வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கும் வந்தும் வர முடியாமல் இருப்பவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஆக்கி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவா, இந்த வேளை ஒரு நல்ல வேளையாக எங்களுக்கு அமைத்து இந்த கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர வழி செய்த உனக்கும் இறுதியாக ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. இரவு வணக்கத்தை தந்தீர்கள், நானும் பகல் வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றேன் சந்தனராஜ். அங்க எப்படி இருக்கின்றது நிலைமையா?
1: நிலைமையெல்லாம் மலைத்தூரில் தான் இருக்குயா.
0: அங்கே மலைத்தூரு? ஓஹோ, மலைத்தூருன்றது. ஆனா வலைத்தளத்துக்கு கடினம் இல்லையா?
1: அது ஒண்ணும் அவ்வளவா தெரியல.
0: நல்லது. கதம்பத்தில் நாங்கள் விடயத்தை பற்றி பலரும் பலவாறு பல கோணத்தில் வந்து ஆராய்ந்தார்கள். அன்பு, காட்சி, காதல், உரிமை போன்ற விடயங்களை பேசினோம். நீங்கள் எப்படி பார்க்கணும், உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள்.
1: அதான் நண்பர்கள் எல்லாம் சொன்னது போறாங்க, அது ஆழ்ந்த அன்பு தான் அது வந்து காதலா மாறுது. ஆனா அது வந்து காமம் கலக்காத காதல் தான் நிலைக்கும்.
0: ஆனா அந்த காதல் தான் காமத்தையும் கொண்டு வருகிறது. அதாவது உரிமை காதல், அதீத காதல் என்று வரும் பொழுது காமம் ஏற்படத்தான் செய்கின்றது. அந்த அன்பின் எல்லை காதலாக மாறி காதலின் எல்லை காமமாக மாறுவது, அப்படித்தான் நீங்கள் கூற வருகிறீர்கள். அன்பின் எல்லை காதலாக மாறி
1: அதில் சில அனுபவங்களும் அதை வந்து மாற்றி கொடுக்கும். சில அனுபவங்களும் அது நமக்குள்ள வேற வேற சிந்தனைகளை கொண்டு வரும்.
0: ஓ, எப்படியான சிந்தனைகள்?
1: நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது அதன் மேல் கட்டுவது அந்த வகையான ஒரு அன்பு வேற. வாலிப அந்த வயதில் நம்ம காட்டுகின்ற அன்புங்கிறது வேற மாதிரி வருது இல்ல, இப்படி வரும்.
0: ஆனால் அன்பு முழுமையாக அந்த காதல் ஏற்படுவதற்கு அன்பு பரிமாற்றங்கள்ல தான் இருக்கின்றது இல்லையா? அந்த அன்பை பரிமாறிக்கொண்டு போகும் வகையில் தான் அங்கே முதலில் ஒருவர் வந்து கூறினார், ஒருவர் உணர்ந்து பிடித்துக் கொண்டு அந்த ராஜ்குமார் முதல் முதலாக வந்து கூறினார், ஒத்துப்போகிற தன்மை இருக்குதான். அந்த பரிமாற்றங்களிலே தான் ஓ புரிந்துணர்விலே தான் வருகின்றது. புரிந்துணர்வு நல்லது ஒரு பதம். உங்களுடைய கண்பார்களே அப்படி இருந்தாலும் அந்த காதல் என்பதற்கு நீங்கள் வந்தவுடன் கூறுவோம் எல்லோரும் கூறுவோம் அன்புதான், அன்புதான் அடித்தளமாக இருக்கின்றது இல்லையா. ஒரு காட்சியை நாங்கள் பார்த்து கவர்ந்து நிற்பதற்கும் அதிலே அன்பு ஏற்படுகின்றது. அந்த அன்பு ஏற்பட்டதன்படி அந்த காட்சியை ரசித்து ருசித்து பார்க்கும் பொழுது பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டு வரும் பொழுது பரிமாற்றங்கள் வரும் பொழுது அந்த அன்பு கூடுகின்றது, சில வேளை குறைந்து போகின்றது. அது கூடுமாக இருந்தால் மிதமிஞ்சி கூடி உரிமை வருகின்றது. உரிமையோடு பழகும் உறவு ஏற்பட்டு அது காதலாக மாறுகிறது. காதலாக வாழ்ந்து கொண்டு வரும்பொழுது காதலின் எல்லை உச்சக்கட்டம் காமமாக மாறுது என்று கூறினீர்கள். நல்ல கருத்துக்களை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொந்தராஜ். என்ன பாடலை நாளைய தினம் நாளைய தினம் என்ன
1: பாடல் காற்று வந்து நெஞ்சில் பூசுதே
0: அதுவும் காற்று வந்து அந்த வார காற்று வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி காதல் வந்துவிடும் இல்லையா.
1: காற்று திரைப்படங்களே பாத்தீங்கன்னா திரைப்படங்களே பார்த்தா அதனை மையமாக வைத்துதான் திரைப்படங்களே எடுக்கிறார்கள்.
0: ஒன்று சந்தன் ராஜ் அவர்களே, உங்களுடைய வயது என்னுடைய வயது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு காதல் இல்லாமல் எதுவும் இல்லை. அடித்தளம் காதல் தான் இல்லையா. இன்று நாயன்மார்கள் அடியார்கள் பெரிய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சென்றதும் இறைவன் மீது உள்ள வாழ்க்கையை வெறுத்து மறு உலகத்தில் உள்ள அந்த அருள் உலகத்தில் உள்ள காதல். காதல் என்பது பொதுவான ஒரு கருத்து தானே. இன்றைக்கு பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் வந்ததும் ஒரு வகை காதல் தான். அவர்களுக்கு அந்த காதல் இறைவன் மீது உள்ள காதல். பற்று உலகம் என்று சுற்றிக் கொண்டிருக்கின்றது சொன்னார்கள். அதுவும் காந்தத்தோட இது சேர்ந்து சுற்றுறபடியால் அது ஒரு காதல் தானே, ஈர்ப்பு
1: தானே.
0: காதல் இல்லாமல் உலகம் இல்லை என்ற நிலைக்கு எங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் கூறுகின்றது. நல்லது இறுதியிலே
1: இப்பதான் கதை கட்டி ஆயுத பூஜை
0: ஆயுத பூசை வருடம் முழுவதும் ஆகுவதற்கு ஆயுத பூசைகள் செய்யத்தானே வேண்டும். அது ஆயத்த அடுத்த வருடத்துக்கான ஆயத்த பூசையுமா
1: இருக்கலாம். பழையன
0: கழிதலும் புதியன புகுதலும் புதுப்பித்து வைத்தா இன்னொரு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த ஆயுதங்கள் வைக்க போகின்றோம். அதுவரைக்கும்
1: இறுதி நேரத்துல நிகழ்ச்சியில் நாமளும் கலந்துக்கணும். நான்கு நிமிடங்கள் இருக்குல்ல
0: ஓடி வந்து விட வேண்டும் என்று அவளோடு நன்றி அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இறுதி நேரத்தில் மோடி வந்து எங்கள் கதம்பத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று தானும் கலந்து கொண்டு நல்லத கருத்தையும் தந்து சென்ற சந்தன்ராஜ் அவர்களுக்கு எங்கள் எல்லோரும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காற்றலை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இந்த பாடல்கள் நாளைய தினம் உங்களுக்கு கதம்பம் நேர் நேரம் என்ற ஒரு நிகழ்வாக ஒலிக்கும். நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள். இப்பொழுது 2 நாட்கள் அதை கேட்டிருந்தீர்கள். இது அடுத்து இன்றும் பெறும் இந்த நிகழ்வு என்று கூறிக்கொண்டு இந்த வேளையை எமக்களித்த இறைவனுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்கள் நல்ல உள்ளத்தோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து நன்றி செலுத்தும் இந்த வேளையில் ஆயுத பூசை சிறப்பாக நடைபெற்று வரும் வருடங்களிலும் சிறப்பாக கல்வி செல்வம் வீரம் அத்தனையும் எங்கள் மத்தியிலே நிலவி நோயற்ற வாழ்வு கண்டு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வோம் என்று கேட்டு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இந்த வேளையும் இனி வரும் வேளைகளும் சிறப்பான வேளைகளாக அமைய தந்துவிடு இறைவா என்று கேட்டு உங்கள் சார்பிலும் என் சார்பும் கேட்டுக்கொண்டு முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையிலிருந்து கதம்பம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் உறவுகளும் நன்றியும் வணக்கங்களும் என் அன்பு நேய நெஞ்சங்களே, மீண்டும் சந்திப்போம்.
2: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம் தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோட மீரா எப்படி இருக்கிறீங்க? நான் இந்த காட்டிலைக்கு இப்ப வர காரணம் சோகத்தோடு எங்களுடைய யாரு செல்வகுமார் ஒரு பாட்டு கட்டிருந்தார், சோகப்பாட்டு. அந்த சோகம் என்னை தாக்கிவிட்டது. செல்லக்கிளியே மெல்ல பேசு அந்த பாட்டு, அதை கேட்டோடனே காட்டேடியில் ஒருக்க வந்து ஒரு பாட்டு ஒரு நிகழ்ச்சி எடுத்து வருவோம் என்ற ஒரு உற்சாகம் வந்து விட்டது. எப்படி இருக்கிறீர்கள் எல்லோரும்? முதல்கண் நான் தாய் தந்தையருக்கு வணக்கம் சொல்லிட்டேன்னா உங்கள் எல்லாருடைய நலனும் முக்கியம். முதல்ல நல்ல சுகமாக நலமாக இருக்க வேண்டும் எல்லோரும். நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். சஞ்சலமே இல்லாத இந்த வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு சின்ன வாழ்க்கை தான். நாங்க வட்டம் எப்ப என்ன எது நடக்குதுன்னு தெரியல. இந்த வாழும் இந்த வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் அன்பு பாசம் இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் கட்டி பிடிச்சு வச்சிருக்கணும். இல்ல ஒரு கண்ணன் பாட்டு ஒன்று கேட்போமா, ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு வரி கேட்போமா. கண்ணன் பாட்டு நீண்ட நாள் கண்ணன் பாட்டு காட்டடைக்கு வரவில்லை என்ன.

0: வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு வர்ற நேரம் இருந்தாலும் இன்றைக்கு சற்று அப்பா அதை எடுத்து வரவில்லை. அதனால நாங்க எங்களுடைய கதம்பம் எல்லாத்தையும் கலவையாக கலந்து ஒரு கதம்பத்தை கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். அலைபாயும் மனங்களோடு இருக்கும் அன்பு உறவுகளுக்கு அவர்களையெல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு பார்ப்போம். யார் யார் ஒரு வணக்கம் போட்டிருக்கிறார்கள் பார்ப்போம். முதல்ல எங்கே என்னோ யார் யார் யார் யார் போட்டிருக்கிறார்கள் பார்ப்போம். அப்பா போட்டிருக்கிறார் அன்புறவுகள் விரைவில் காற்றலையில் லெனின் உடனே போட்டுட்டீங்க. லெனின் கூட சத்தத்தை காணையில் காற்றலைக்கு வாங்க. அடுத்தது வணக்கம் லெனின், உங்களுக்கு ஒரு பெட்டிய வணக்கம். அந்த கிறிஸ்துமஸோட போன நீங்க தான், அதுக்கப்புறம் உங்களோட குரலை கேட்கவே இல்லை. மாமாக்கு வணக்கம், சந்திரராஜ் மாமாக்கு ஒரு வணக்கம், நாகப்பன் கருவூர் நாகப்பனுக்கு ஒரு வணக்கம். அப்படி இருக்கீங்க, வருக வருக வணக்கம் அம்மான்னு போட்டீங்க, வணக்கம். மொனிசா உங்களுக்கு ஒரு வணக்கம் அம்மா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் எங்க? அடுத்தது ரேவதி அம்மா வாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க ரேவதி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? வாங்க நீங்களும். வடலூர் ஆனந்தன் வாங்க, எப்படி இருக்கிறீங்க? மற்றவங்களுக்கு என்ன தெரியாது, அம்மா வரையில இது மர ஒளிபரப்பு போகுதுன்னு நினைப்பீங்க. இன்றைக்கு தேதி சரியாக 5ஆம் தேதி 2ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு. இப்பொழுது இலங்கை இந்திய நேரம் சரியாக 9:53, கனடிய நேரம் சரியாக 11:23. இப்போ இன்று நான் ஒரு புதிய நேரை சந்திக்க போறேன். வணக்கம் ராஜேந்திரன், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ராஜேந்திரன், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கிறீங்க ராஜேந்திரன். நீங்க கரூரில் இருந்து பேசுகிறீர்கள் அப்படித்தானே? பயந்து பயப்படுறீங்க போல இருக்குது. என்ன பார்த்து பயப்படுறீங்க? என்ன பார்த்து பயப்படுறீங்களா?
1: என்ன
0: பார்த்தா பயமாண்டு கேக்கலாம். எத்தனை பேர் என்ன சொல்றாங்க?
1: பயம் இல்ல, பயம் எல்லாம் ஒண்ணு இல்லையா?
0: ஃபாரக் வணக்கம் ஐயா, பயம் இல்ல. சரி, இன்றைக்கு நீங்க முதல்ல இணைஞ்சிருக்கீங்க, சரி 5ஆம் தேதி இணைஞ்சிருக்கீங்க.
1: அம்மா மனைவி குழந்தைய ரெண்டு பிறந்திருக்கம்மா. இப்ப
0: நல்ல சந்தோஷம். நிறைய பேர் ஆனா எந்த உடுப்பு எல்லாம் கிழிஞ்சுதான் இருக்கு தைக்கிறதுக்காக. ஒரு உடுப்ப வாங்கி போட்டுட்டா அது கிழிஞ்சிட்டா அதை தைக்கிறதுக்கு இல்ல, அப்படியே கிழிஞ்ச சாரி இனி போட முடியாது. இப்ப அந்த வந்து புது போடுறதாப்ப அதான் சொல்றேன். எத்தனையோ தையல் வேலை செய்யறவன் இருக்கிறார்கள். இப்ப எல்லாரும் தையல் தான் இதுல. எங்களுடைய காளிதாசன், வடலூர் ஆனந்தன், நீங்கள் இப்ப வேறு யாரோ தையல் வேலை செய்யறதா நான் மறந்துட்டேனோ தெரியல. அப்ப ஆனா எந்த உடுப்பு எல்லாம் கிழிஞ்சே இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும்? நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் இல்ல வந்தா.
1: தச்சு கொடுத்துடலாமா?
0: தச்சு கொடுக்கறீங்களா? சரி, உங்களுக்கு என்ன என்ன பாட்டு விருப்பம் ராஜேந்திரனுக்கு? என்ன பாட்டு?
1: எனக்கு வந்துன்னா புதிய பறவைல இருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த பாடமா.
0: உங்களுக்கு பாட வரமா? உங்களுக்கு
1: அவ்வளவுலாம் வரணுமா?
0: வரும், எல்லாருக்கும் வரும். இப்படித்தான் சொல்லுவீங்க, வரும். சரி, உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டு நீங்க அடிக்கடி முணுமுணுப்பீங்க? எந்த பாட்டு?
1: எந்த பாருன்னா அரமணக்கிளில இருந்து ராசாவே ஒண்ணு விட மாட்டேன். அந்த பாட்டு கொஞ்சம் எங்க கேட்டாலோ எங்க இருந்தாலும் அந்த மனசு வரும். அந்த பாட்டுல இருந்து எனக்கா முணுமுணுக்கிற மாதிரி வருமா.
0: அப்ப எதுக்கு சிட்டுக்குருவியை கேட்டீங்க இன்னைக்கு நீங்க?
1: இருந்தாலும் வந்து அதுல வந்து ஒரு என்ன மெல்லிசா இருக்கு, படுக்கிறவங்க தூங்குறவங்களுக்கு ஒரு காலுக்கு இனிமையா இருக்குமா.
0: பாட்டு அது இப்ப தூங்குற நேரம் இந்த பாட்டு சரியில்லை. உன்னை விட மாட்டேன் அத பண்ண உங்களுக்கு தூக்கம் வராது இல்ல
1: முதல்ல கேட்டதுனால கொஞ்ச நேரம் உட்காந்து
0: உங்களுடைய பாடல் நான் எடுத்து வர்றேன். நீங்க மீண்டும் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம் விழித்திருந்தா நான் நினைக்கிறேன் உங்களை சரியா. இப்ப அடுத்த அன்பு உறவுகளை சந்திச்சு கொள்ளலாம். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இனி நீங்க எங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்துட்டீங்க. இங்க எல்லாம் உறவுகளோடு அன்பாகத்தான் நாங்கள் எல்லாரும் உறவு முறையோடு தான் இருக்கிறோம். நீங்க இணைஞ்சு கொள்ள வேண்டும். அடிக்கடி வானொலிய கேளுங்க, வானொலியோட இணைஞ்சிருங்க. எப்பவும் நீங்களும் எங்களுடைய உறவு தான் சரியா. இந்த வானொலியில வந்து என்னன்னா வர்றவர்கள் எல்லாம் சிரித்த வண்ணமே இருக்கணும், அதுதான் முக்கியம்.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.
0: இல்ல
1: உங்களோட உங்களோட குரல், உங்க அப்பாவோட குரலா இருக்கட்டும், உங்களோட குரல், அந்த பேச்சு இனிமே வந்து தமிழுக்கு ஒரு இனிமையா உங்கள்ட்ட வந்து கத்துக்கிற மாதிரி இருக்குதுமா.
0: நீங்க இப்ப சொல்லிட்டு போவீங்க பாருங்க, வர்றவங்க என்ன சொல்றாங்க இப்ப பாருங்க. இப்ப அடுத்தடுத்து வர்றவங்க என்ன சொல்றாங்க நான் கேக்குறேன். இப்ப அவர் சொல்லிட்டு போனது என்ன மாதிரின்னு கேக்குறேன். அதுக்கு நல்ல விளக்கங்கள் சொல்லுவாங்க கேளுங்க. அப்ப தெரியும்
1: சரியா,
0: சரியா தமாசா சொல்லுவாங்க நீங்க கேளுங்க. சரி ராஜேந்திரனுக்கு நான் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன் ராஜேந்திரன். சரியா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. காய்ச்சல இணைந்து கொள்ளும் உங்களுடைய லெனின். வாங்க லெனின், அப்படி இருக்கிறீங்க லெனின். லெனின் லெனின் கொஞ்சம் சத்தத்தை காட்டுங்க லெனின். கூட எங்க லெனின் கூட சத்தம் வழியில வர இல்லையே. நன்றி, இப்பதாங்க உங்களுக்கு குரல் உள்ள வழியில வந்துருச்சு. நீங்க இவ்வளவு நாளா உங்களுக்கு கேக்கலையா லெனின்? லெனின் கட் பண்ணிட்டீங்களா? சரி, இன்னொரு அன்பு உறவு இணைகிறார், அவரை இணைச்சு கொள்ளலாம். லெனின் நீங்க இன்னொரு தடவை காற்றலைக்கு வாங்கோ. என்னடா உங்களுடைய இணைப்புல ஏதோ இருக்குது. வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மீராமா. வணக்கம் மொன்றியல் வானொலி வானொலி அனைத்து நேர் சார்பில் இனிய இரவு வணக்கங்கள்.
0: யாருங்க பேசுறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ
2: சம்பரத்திலிருந்து தில்லை சீனிவாசன் அன்பாசிரியர் பேசுறேன்.
0: தில்லை சீனிவாசன், எப்படி இருக்கீங்க சீனிவாசன்? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? முண்டியல் வானொலி நேயர்கள் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க சீனிவாசன். உங்களுடைய குரல் முதல் முதலில் ஒலிக்கிறது எங்களுடைய.
2: ஆமா ஆமா ஆமா, சிலுவை சந்திரராஜ் அண்ணன் இப்பதான் ரிமைண்ட் பண்ணாங்க, மெசேஜ் போட்டு விட்டாங்க. சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க உங்களுடைய உங்களுடைய குரலை அன்றைக்கு கேட்டதுக்கு அப்புறம் காற்றடையில் கேட்கும் கேட்கும் நானும் எதிர்பார்த்தேன். நீங்க அப்பாட்ட வரல, இருந்தாலும் இன்றைக்கு ஓடி வந்துட்டீங்க. எங்க சீனிவாசன் நீங்கள் இருந்தாலும் ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடி காட்டுங்க பாக்கலாம். எங்க
2: பாட்டு பாட்டு காட்டுங்களா?
0: பாடுங்க பாடுங்க. எங்க
2: ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு ஒண்ணு பாட தோணும், உன் கண்ண பார்த்த நேரம் நல்ல ஆட்டம் ஒண்ணு போட தோணும்.
0: அதுக்கு நாய்க்கே பொறுக்க இல்லைங்க. நீங்க இப்படி பாத்தேன், இங்க எங்களை பார்த்து இப்படி பாடுறது பாத்தீங்களா? எதுக்கு போய் சொல்லணும்னு கேக்குது.
2: இல்லம்மா ஒரு ஃப்ளோல வந்துருச்சா ரோமா, வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான்.
0: சரி, அங்கதான் நாயும் குலைக்குது. ஒரு நிமிஷம் இல்லங்க, சிதம்பரத்துல இருந்து ஒரு அன்பு உறவு இணைக்கிறேன், அவரோடு நீங்க பேசலாம். வணக்கம் குருபாஸ்கர். குருபாஸ்கர் குருபாஸ்கர் வணக்கம்.
2: ஹலோ
0: குருபாஸ்கர் பேசுங்க. குருபாஸ்கர் நீங்க உங்களோட குரல்ல ஒருக்கா கொடுங்க ஐயா, எங்க பாக்கலாம் கொஞ்சம் பொறுங்க. எங்க குருபாஸ்கர் இப்ப பேசுங்க. இப்ப
3: ஹலோ,
0: சூப்பரா வந்துருச்சு. வணக்கம் குருபாஸ்கர், உங்களுடைய ஊர்ல இருந்து ஒரு அன்பு உறவு பேசுகிறேன். ஸ்ரீனிவாசன், தில்லை ஸ்ரீனிவாசன்,
2: தில்லை
0: ஸ்ரீனிவாசன்
3: பேசுறேன். நேர் நேரத்துல பார்த்தா நினைக்கிற அவர் பேரு, அவர் எந்த தெருமா?
0: இந்த பொய்யெல்லாம் சொல்லப்படாது. நேர் நேரத்துல நீங்க எப்படி அவரை பாத்தீங்க கேட்டீங்க?
3: அவர் பேரை, அவர் பேரை பார்த்தேங்க,
0: பேரை
2: கேள்வி. சீனிவாசன் அன்பாசிரியர்.
0: அன்பாசிரியர்
3: சீனிவாசன் எந்த எந்த தெருமா நீங்க?
2: நான் காசிம் கான் பேட்டி தெருங்க. நீங்க ஐயா?
3: அப்படியா அப்படியா, சரி சரி. நான் வந்து இடத்து இருக்காங்க, இப்ப நான் மணலூர்ல இருக்கேன், மணலூர்ல இருக்கேன் இப்ப.
2: அப்படிங்களா அப்படிங்களா ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. முன்றியல் வானொலி நம்மளாம் இணைச்சிருச்சு, கனடிய வானொலி நம்மளாம் இணைச்சிருச்சு. அம்மாவுக்கு தான், மீரா அம்மாவுக்கு
0: தான். அது உண்மையிலேயே இப்ப உங்களை எல்லாம் இணைச்சது மாமா எங்களுடைய.
2: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா,
0: அவர் தான் இந்த வானொலியோட இணைச்சிருக்கிறது. அண்ணாச்சி இணைச்சி விடுறாரு, நாங்க அணைச்சிக்கிறோம், அவ்வளவுதான். கேளுங்க மாமாட்ட.
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: குருபாஸ்கர், உங்களுடைய சிதம்பரத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா பாடுவாங்க போல இருக்கு. பாருங்க, இப்ப ஒரு ஒரு பொய் பாட்டு ஒன்று பாடினார், உன்னை பார்த்த நேரம். என்னது, எப்படி பாடுனீங்க? ஒரு இன்னொருக்கா பாடுங்க.
2: உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு ஒண்ணு பாட தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் ஒரு ஆட்டம் போட தோணும்.
0: கேட்டுதா பாட்டு குருபாஸ்கருக்கு? கேட்டுச்சா பாட்டு?
3: அடைச்சு அடைச்சு வருதுமா?
0: அடைச்சு அடைச்சு வருதா? அது எப்படி?
2: என்ற
0: குரல் நல்லா கேட்டு அவரோட அடைச்சடைச்சு வந்தா உங்களுக்கு குருபாஸ்கர் பேசுறது கேக்குறதா? சீனிவாசன்
3: உடனடியா
0: பாட முடியாத அவர் விட்டு விட்டு தான் பாடினாரு. அவரு
3: பேசினது பாடினது மட்டும் விட்டு விட்டு தான் வந்துச்சு.
0: சரி சரி சரி,
2: சொல்லுங்கம்மா என்ன செய்யறது?
0: சரி, அடுத்து உங்களோட ஒரு விருப்ப பாட்டு சொல்லுங்க பாப்போம். சீனிவாசன் முதல் முதல் இணைஞ்சு படிக்க.
2: என்னுடைய விருப்ப பாடுங்களா? வான்மதி படத்துல இருந்து, வான்மதி படத்துல இருந்து வைகரையில் வந்ததுன்னு வான்மதி.
0: வான்மதி படத்துல,
2: வான்மதி படத்துல இருந்து வைகரையில் வந்ததுன்னு வான்மதி.
0: அது பாடுங்க பாக்கலாம்.
2: வைகரையில் வந்ததுன்னு வான்மதி, கைவளையல் ஓசைதனில் தேன்மொழி. வைகரையில் வந்ததுன வான்மதி, கைவளையல் ஓசையிலே தேன்மொழி. போதுங்களா?
0: சூப்பர். பாத்தீங்களா, இப்ப கேட்டுச்சு அவட்ட பாட்டு உங்களுக்கு
3: இப்ப தெளிவா இருந்தது. இப்ப
0: அதே இப்படி வான்மதிய மட்டும் நல்லா தெளிவா கேக்குது உங்களுக்கு.
3: வான்மதி அதனாலதான் தெளிவா தெரியுது.
0: அது ஊர்ல இருக்கிற வான்மதி இல்ல, நீங்க இருக்கிற வான்மதி இருக்கிற மதிய தேர்றீங்க, அப்படித்தானே? அப்ப நீங்க யார தேர்றீங்க எங்களுடைய சீனிவாசன்? நீங்க ஊர்ல இருக்கிறதையா வான்ல இருக்கிறதையா தேர்றீங்க?
2: தெரியலமா, நான் வான்ல தான் தூரத்துல இருக்குது, கை கெட்டாது.
0: அதத்தான் தெரியும்.
2: ஊர்ல இருக்கிறது பக்கத்துல இருக்குது, அக்கத்துல இருக்கிறதே தேடுவோம்.
0: நீங்க
2: இருக்கிறது பின்னாடி இருக்கிறது அதே தேடுவோம். நம்ம எது சிக்குதோ அந்த மாதிரியே பாப்போம், அவ்வளவுதான்.
0: இவர் கண்ணனுக்கு அடுத்து ஒரு போல இருக்கு, என்ன புட்டு புட்டு வைக்க புட்டு புட்டு வைக்க,
2: எந்த பக்கம் எது கிடைக்குதோ அந்த மாதிரியே பாத்துருப்போம்.
0: அதுதான் அது சரி,
2: வானத்துல இருக்க மாதிரிலாம் கிடைக்காது, கை கெட்டாது.
0: நீங்க சூப்பர், நீங்க சூப்பர். பாத்தீங்களா குருபாஸ்கர், நீங்க ஒளிச்சு, நீங்க ஒளிச்சு பேசுறீங்க, அவரை உள்ளத சொல்றாரு பாருங்க. எப்படி
2: அப்படிங்களா
0: வெளியா? குரு பாஸ்கர்
3: எல்லாத்தையுமே மறைச்சு பேசினாதாம்மா நல்லா இருக்கும்.
0: அது போய் எல்லாத்தையும் மறைச்சு பேசினா கிடைக்கிறது எல்லாம் கிடைக்காம போயிடும். அது தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்க இப்ப ஒரு கடையில போய் உங்களுக்கு பசிக்குது சரியா, நீங்க கடையில போய் இப்படி பாத்து கொண்டு மறைச்சு சும்மா பேசிக்கொண்டு இருக்கிறீங்க உலங்காத மாதிரி, எப்படி கடைக்காரங்க தெரியும் நீங்க பசியில இருக்கிறீங்க? நல்லா பேசுறாரு இவரு. சரி, இவருக்கு என்ன, சரி ஐயா போயிட்டு வாங்கன்னு விட்டுருவேன். நீங்க வாய் விட்டு மறைக்காம ஐயா எனக்கு பசிக்குது ஐயா ரெண்டு பரோட்டா கூட வேண்டாதானே அவர் தருவாரு.
3: ஆமா,
0: அப்ப அப்ப இப்ப பாருங்க,
3: சாப்பாட்டு விஷயமா
0: என்ன விஷயம் மறைக்க,
3: சில விஷயங்கள் மறைச்சுதான் ஆகணும் வாழ்க்கையில,
0: மறைச்சுதான். சூப்பர் சூப்பர், சில விஷயங்கள் மறைவா இருந்தா தான் அதுல ஒரு இனிமை இருக்கு. அதுதான் சில பேர் அந்த இப்ப மதுபானம் இருக்குல்ல, நீங்க சரக்குன்னு சொல்றீங்கல்ல, அத வந்து சில பேர் திரும்பி இருந்து குடிப்பாங்க பாருங்க, மறைஞ்சு
3: ஒரு கிக்கு,
0: என்ன மறைஞ்சு குடிக்கிறோம்
3: அது ஒரு தனி கிக்கு.
0: என்ன குருவாஸ்கர், நீங்க வாயடிச்சு போய் பேச கேக்குறதுக்கு பதில் சொல்றீங்க இல்லையே?
3: அப்படி இல்லம்மா, மறைச்சு குடிக்கிறதுல ஒரு பயம், ஒரு மரியாதை கலந்த பயம்.
0: அதுக்கு சபையில நாலு பேர், இப்ப நான் சில சில படங்கள்ல எல்லாம் பாத்துக்க, நாலு பேர் இருப்பாங்க சரியா, இருந்தபடி வட்டமா இருந்து குடிக்க சரியா எல்லாம் கிளாஸ்ல வாப்பாங்க. அதுக்கப்புறம் வாத்ததுக்கு அப்புறம் ஐயா என்றுட்டு திரும்பி அப்படி ஒழிச்சு குடிப்பாரு அவரு அங்கால. அது எதுக்கு? அது ஒரு மரியாதை.
3: என்ன செய்வோமா, தீபாவளி ஆயிடுச்சுன்னா நாங்க மூணு ஃப்ரெண்டு கிளம்பிடுவோம், மூணு ஃப்ரெண்டு கிளம்பி நேரம் இங்க இருந்து சிதம்பரத்தில் இருக்க மாட்டோம், நேரம் கொள்ளடம் போயிடுவோம். கொள்ளடம் போய் ஒரு மூணு பீர் வாங்கிக்குவோம், ஒரு கொத்து பரோட்டா. என் ஃப்ரெண்டுக்கு அந்த கொத்து பரோட்டா தான் பிடிக்கும். மூணு பீர் வாங்கி பெரிய வண்டியில, மூணு பேரும் ஒன்னா போவோம், பெரிய வண்டியில வச்சுட்டு நேரம் சுடுகாட்டு அந்த ட்ரெயின் மேல வர்ற மாதிரி அந்த ஆத்துல, கொள்ளடம் ஆத்துல போயிடுவோம். அந்த ட்ரெயினை பாத்துக்கிட்டே குடிச்சாதான் நல்லா இருக்கும் அவன் சொல்லுவான். அந்த ட்ரெயின் தண்டவாளத்துல போறத பாத்துட்டே சாப்பிட்டா வந்தா நல்லா இருக்கும். தீபாவளி பொங்கல் அப்படின்னாதான் ஒரு விசேஷமான நாள் மட்டும்தான் ஜாலியா என்ஜாய் கொண்டாடுவோம் இப்ப டீன் ஏஜ்ல.
0: அப்ப அப்ப என்ன, ட்ரெயின் ஓடுற பாதைக்கு பக்கத்துல இருந்து பாத்து கொண்டு குடிப்பீங்களா, இல்ல ட்ரெயின்ல இருந்து
3: குடிப்போம்? ஆறு ஆறு ஆத்துல தண்ணி, மண் இருக்கும், தண்ணி இருக்காது, ஆத்துல உட்காந்து சாப்பிடுறது.
0: அடே அப்பா, அப்ப அப்படி அது இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்குங்க அதுல, நல்ல போதை ஏறணும்னு ஏதாவது கோபம் வந்தா ட்ரெயின் போயிக்க நீங்க சண்டை பிடிக்கலாம் வழியில கேட்காது இல்ல.
3: ஆமா ஆமா,
0: அதுக்கு பாருங்க எங்க உங்க இப்ப நீங்க என்ன மாதிரி, ஸ்ரீனிவாசன் நீங்க என்ன மாதிரி?
4: நாங்கதான் வாஜரா இருக்கோமா, நாங்க எதுவும் செய்ய முடியாது.
0: நல்ல பழக்கம், நல்ல பழக்கம், இளம் வயதுல எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஆட்டம் போடுவாங்கல்ல,
4: எல்லாம் ஒரு செய்யறதுதான். இருந்தாலும் நாங்க அந்த பணியில இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு அசௌகரியம் தான்
0: அது.
4: நிச்சயமா நாலு பேர் பார்க்கும், ஆயிரம் கண்கள் ஒரு ஆசிரியரை பார்க்கும் என்பார்கள்.
0: நிச்சயமா, மற்றது ஆசிரியர்களாக இருப்பவர்கள் உண்மையா மதுபானம் அருந்தவே கூடாது, எந்த ஒரு கெட்ட பழக்கம்.
4: என்னண்டா
0: உங்கள வழியில தானே நாங்க நடக்கிறோம், முதல்ல நீங்க சொல்லி
4: அக்கம் பக்கத்துல. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா,
0: இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் உங்கள மாதிரி ஆசிரியர்களை பார்த்து நாங்க வழி நடக்கிறோம். அப்ப நீங்க
3: ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஏணி மாரி, எத்தனையோ விஞ்ஞானிகள் எத்தனையோ அறிஞர்களை உருவாக்குறாங்க ஒரு ஆசிரியர் தான்.
0: நிச்சயமா,
4: மெழுகுவர்த்தி போல, ஏனி போல ஏற்றம் தரும் ஏனியாகவும் மாற்றம் தரும் ஒளி தரும் விளக்காகவும் இந்த உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குபவர்கள்.
0: நிச்சயம்
4: இரண்டாம் பெற்றோர்
3: அப்துல் கலாம் உருவாக்கணும், அப்துல் கலாம் உருவாக்கணும், மகாத்மா காந்தி உருவாக்கணும்.
4: ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க,
0: அவங்களை எல்லாம் சொன்னீங்க, என்னையும் சொல்லி இருக்கலாமே குரு பாஸ்கர், என்ன உருவாக்கின உருவாக்கி இப்ப இன்னும் வீட்டுக்குள்ள இன்னும் அப்பா உருவாக்கி கொண்டுதான் இருக்க, அடி போடாத சில சில விடயங்களுக்கு அப்பா எனக்கு இந்த நேரம் அப்பா
3: எங்க ஸ்கூல்லம்மா, நான் வந்து படிச்ச பள்ளி பள்ளிக்கூடத்துல வந்து ரொம்ப கஷ்டமான பள்ளிக்கூடம். அந்த ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்கூல்ல படிச்சா மேல பாத்தீங்கன்னா தீத்துலாம் ஓட்ட ஒழுவும் உள்ளார. ஆனா டீச்சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா சொல்லி கொடுப்பாங்க சார்லாம். அஞ்சாவது படிச்சேன், இப்ப எம்ஏ இங்கிலீஷ் படிச்சா கூட நான் படிப்பேன், அந்த அளவுக்கு இங்கிலீஷ் டேலண்ட். அஞ்சாவது தான் படிச்சேன்
0: நானு. அந்த காலத்துல இங்கிலீஷ் மீடியம் தானே, அந்த காலத்துல எங்க அம்மா அவங்க படிச்ச காலத்துல எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான்
3: படிச்சேன்.
4: அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார் அவங்க எல்லாம் சொல்றீங்க, அந்த செட்டு பழைய செட்டு நம்மாழ்வார் சார் அந்த செட்டு சொல்றீங்க.
3: அவரு அந்த செட்டுல எங்களுக்கு வந்து ஹெட் மாஸ்டர் வந்து தேவசித்தம் ஒருத்தர்.
4: அதான் தேவசித்தம் பள்ளிப்படை சர்ச்சுக்கு பின்னாரு செத்துட்டாரு அவரு.
3: ஒருத்தர் லட்சுமி
4: அவரவர் மிஸ்குருவாதியாரு நிர்வாகி.
3: லட்சுமிபதி வந்து லட்சுமிபதி வந்து பாட்டு சினிமா பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நாடகம் மாதிரி எனக்கு தயார் பண்ணி கொடுத்தாரு. இந்த கதா காலச்சி பண்ண திருவிளையாடல் கதையை வந்து மூணு மணி நேரம் நாடகமா சினிமா பாட்டுலாம் போட்டு சொல்லி கொடுத்தாரு. இந்த பாட்டு வளர்த்துக்கு பாட்டு இந்த அந்த இது நான் வந்து நான் தான் குரு, நாலு சிஷியன் உனக்கு பாத்தீங்கன்னா என்ன பரிச்சைக்கு படிக்க மனப்பாடம் பண்ணல, இந்த பேப்பர் எழுதி கொடுத்து என்ன ஓரம் உட்காந்து மனப்பாடம் பண்ணுன்னு
4: சொல்லிட்டாரு.
3: கையிலைக்கும் எனக்கும் இனி என்ன வேலை காட்டி இருக்குது அங்கு திருப்பவே நீ மலை அப்படின்னு சொல்லிட்டு முருகர் போறாரு.
0: சோலா
3: ஒண்ணு குடைச்சு தொண்டை கட்டி போச்சு அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலே தொண்டை கட்டி போச்சு படிச்சு படிச்சு டீச்சரோட புடவை எல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த ஆண்டு விழாவுக்கு கட்டிருந்தோம். டீச்சரோட புடவை தான் அந்த திரச்சியில இந்த சைட்ல எல்லாத்தையும் கட்டி வச்சிருந்தாங்க.
4: அன்பளிப்பா
3: என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பேனா ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த பேனா போய் வீட்டுக்கு போய் இங்கு ஊத்துறான், பேனா அடி வழியா சொட்டுது இங்கு. இந்த அளவுக்கு கஷ்டமான நிலைமை அப்போ. இந்த மாதிரி இந்த நகராட்சி நடுநிலை பள்ளின்னு இருக்கு
4: பாருங்க,
3: வந்து சிதம்பரத்துல இருந்து பேச்சு போட்டி வச்சாங்க. அதுல பேச்சு போட்டியில நான் பாரதியார பத்தி நான் பேசுறேன். அல்ல வேகமா உரத்த பேசணும்டான்னு சொல்லிட்டாங்க சாரு. உரத்த பேசுறோம் ரோட்ல போறவங்க நின்றுட்டான் ப்ரோ. பாரதியார் கவிதைகள் ஒரு புக்கு நல்ல கனமான புக்கு கொடுத்தாங்க. அன்பளிப்பு எனக்கு அதான், அதுல வெறும் பாரதியார் பாட்டு தான் இருக்கும் ஃபுல்லா. அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த சினிமா பாட்டு எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாரு. இந்த லட்சுமிபதி சாருங்கிறவரு எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப பிடிக்கும். அவருக்கு
0: எல்லாரும் தூங்கிடுவாங்க,
3: நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. நான் சொல்லுவேன் அவர் உட்கார்ந்து இருப்பாரு.
0: சரி,
3: அந்த அளவுக்கு அந்த நினைவுகள் சொல்றேன்.
0: சரி, இப்ப நாகப்பன் நான் கரூர் என்று சொல்லிட்டேனா உங்களைய? அதான் எனக்கு தெரியலையே சில போல. நான் அது கரூர் என்று அவரைத்தான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு வணக்கம், நாகப்பனுக்கு வணக்கம் சொன்னேன். கரூர்
4: சொன்னதுனால அது இணைஞ்சிருக்கு, இணைஞ்சு போயிருக்கு.
0: ஓ, அதாவது நாகப்பன் வணக்கம் பண்ணிட்டு கரூர் இங்க அந்த ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டேன். அப்ப அவர் நாகப்பன் நினைக்கிறேன். வணக்கம் மாலிங்க ஐயா.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் பக்த குரு பாஸ்கர் வணக்கம்
3: ஸ்ரீனிவாசன்.
0: இவர் வந்து மல்லியத்துல இருக்கிறார் ஸ்ரீனிவாசன், மல்லியம் இதுல இருக்கிற எங்களுக்கு எல்லாம் எங்க எல்லாருக்கும் வயதுக்கு மூத்தவர் இவர். இவரை நாங்க தாத்தா என்று கூப்பிடுவோம். சரி, இப்ப குருபாஸ்தர் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: எனக்குமா இளையராணி ராஜலட்சுமி அப்படிங்கிற படத்துல இருந்து நல்ல கணவனுக்கு மனைவியானவள் அந்த பாட்டு பாடுமா.
0: இளையராணி ராஜலட்சுமி நான் இன்னைக்குதான் கேள்விப்படுற பாட்டு.
3: இல்ல குரூப் வச்சிருக்கோம், அதுல வந்தது இது பாட்டு பாத்து நல்லா இருந்தது. ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு அதுல.
0: அதுல என்ன நல்ல கணவனுக்கு மனைவி ஆகணும் பாத்தீங்களா, அந்த பாட்டுலயே சொல்றாங்க இல்ல, நல்ல கணவனுக்கு மட்டும்தான் மனைவி ஆகணும்.
3: என்னமா இங்க மட்டும் பாக்குறீங்க எங்களை போட்டு?
0: இல்ல
4: அதுல அதுல அவன் வில்லன்.
0: எதுல அந்த படத்துலயா? அந்த படத்துல கணவன் வில்லனா? வில்லனா
4: வில்லன் வில்லன்.
0: அதான் இப்ப நீங்க எல்லாம் நல்ல கணவன் தானே, குருபாஸ்கர், மாளிகையா, சீனிவாசன், எல்லாரும்.
4: ஆமா ஆமா,
0: சீனிவாசன் தூங்கிட்டா? சீனிவாசன் தூங்கிட்டா? இல்ல சிங்கிள் முரட்டு சிங்கம் இருக்கட்டும், எங்க வானொலியில வந்தா யாரும் காட்டிலேயே தூங்காம போனது இல்ல. குருபாஸ்கரே தூங்கிட்டாரல்ல, குருபாஸ்கர் நீங்க நல்ல குணம். அது அது நாம நேரமே பாத்துருக்கோம் தானே, நீங்க எல்லாம் நல்ல குணம். மாளிகையாக்கு என்ன பாட்டு வேணும் மாளிகையாக்கு?
4: எனக்கு மானின் முழு மதியை கண்டேன், எனக்கு ஒரு பெண்ணை கண்டேன்.
0: இது பழைய பாடல் உண்டு,
4: விளம்பரத்தை பண்ண சிவாஜி கணேச படம்.
0: இது பழைய படம். வானில் முழு மதியை கண்டே
4: கண்டேன், மனத்தில் ஒரு பெண்ணை கண்டே.
0: முழு மதியை நீங்க எப்ப
3: காணலாம்?
0: இல்ல வான்மதியை தான் நேற்று கொண்டு வந்திருக்கோம், நாங்க கழிச்சோன்ன மண்ணில இருக்கிறதுல. இப்ப வான்மதி கொஞ்சம் பாருங்க, முழு மதியை நீங்க எப்ப காணலாம் அதை சொல்லுங்க.
4: நீங்க கூப்பிட்டா பாத்துடலாம்.
0: நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க மதி பாப்பீங்களா? இல்லையே, வானில் முழு மதியை கண்டேன், நீங்க எப்ப பாக்கலாம் அதுதான் இந்த கேள்வி.
4: வந்தா வந்து சின்ன பௌர்ணமியில பாக்கலாம்.
0: பௌர்ணமியில பாக்கலாம், அது உண்மை நீங்க சொல்றது.
4: சூப்பர், ஆமா
0: சரி நல்ல. உங்களுடைய பாடல் நான் எடுத்து வருகிறேன் சீனிவாசன். இப்ப உங்களுடைய பாடலும் எடுத்து வருகிறேன். இன்றைக்கு பாட்டை கொடுக்கலாம், பாட்டை கேட்டுக்கொண்டு சில நேரம் யாராவது வந்து பேசும்போது இணைஞ்சு பேசுங்க எல்லாரும். நன்றி நன்றி நன்றி மாளிங்க ஐயா, நன்றி.
2: என்னண்டு பாட்டு மட்டும் பாட்டுங்களா?
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க.
3: யாருமதியாவலின் முகம்தானோ?
0: இல்ல புள்ள பாடணும், சத்தமா பாடணும், அப்பதான் நீங்க பக்கத்துல வயசானவங்க பாவம் காது கேட்காமல இருக்காங்கல்ல.
2: என்ன
0: முழுப்பாட்டு ஒன்று பாடணும், நீங்க எத்தனை பேர் நீங்க அது ஒரு நல்ல பாட்டு மாளிகையா, அது என்ன முழு மதிய வலது முகம் தானோன்ற ஒரு பாட்டு, அது ஜோதா அக்பர்ல இல்லையா அந்த பாட்டு? நல்ல ஒரு பாடம். இப்ப இப்ப இப்ப போட போறோம். இப்ப எல்லாரையும் உங்களை எல்லாம் விட்டுட்டு அடுத்தடுத்து இப்ப ராஜேந்திரன் கேட்ட அந்த பாட்டு சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து கேட்டிருக்காரு, அமைதியா கேட்டுக்கொண்டு பாடணும், தான் தூங்கணும்னு சொல்லிருக்கிற முத்தத்தோட. சரி, நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. லெனின், நீங்க அழைப்புக்கு வந்தீங்க லெனின், நான் திரும்பவும் உங்களுக்கு அழைச்சு பார்த்தேன், நீங்க அழைப்புக்கு வரணும். ஏனண்டா எல்லாரும் நீங்க எல்லாரும் சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது, தாங்க அழைச்சோன்னு எடுக்கணும், அப்படி இல்லாட்டி வரமாட்டாங்க. அது வந்து எதுக்காகன்றது எனக்கு தெரியல, ஒருவேளை ப்ரௌடா அல்லாட்டி நாங்க கூப்பிடணும்னு இருப்பாங்க சில பேர், அது ஒரு மனசுக்கு ஒரு சின்ன கஷ்டம். வேண்டாம், வர வர வானொலியெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு அழைச்சு போய் போய் போய் போய் நீங்களாவே போய் பேசிட்டு வருவீங்க. இது நாங்க பாவம் சரி அழைச்சிட்டாங்க அவங்கள கூப்பிடலாமண்டு அதுக்கு கூப்பிடுறது, அப்ப அதுக்கு நீங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்க வரணும். அவருக்கும் அழைச்சிட்டா அவ எடுக்கல வர முடியாது சரி போக இல்லாது இருக்கிறாண்ட, அது ரொம்ப ஒரு மனசுக்கு கவலையான ஒன்று. சரி, நீங்களே திருத்தங்களை நீங்களே செய்து கொள்ளுங்க. அது என்னன்னா சொல்றாங்களே, இப்ப நாங்க நல்ல பொருளை சும்மா கொடுத்தா சாயந்தரம் எனக்கு வேணாம்ன்ட்டு போவாங்க, அழுகின பொருளை பாவிக்க முடியாத பொருளை நல்ல விலை வச்சு கொடுத்தா நல்லது என்று சொல்லி வாங்க ஓடி வருவார்கள் கூட்டம். அதுதான் இப்ப மனிதனுடைய உண்மையிலேயே அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த காலத்துல மனிதர்களுக்கு அப்படித்தான் போகிறது. அதனால லெனின் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, நான் இப்ப அவரோடு பேசும் போதே உங்களை இணைப்புக்கு எடுத்துக்கொண்டிருந்தேன், நீங்கள் வரல. சரி, இப்ப நாங்க எங்களுடைய ராஜேந்திரன் ஒரு பாடல் கேட்டிருந்தார் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. அந்த பாடலுக்கு முன்பாக என்னுடைய அலை பாயுதே கண்ணா என்ற பாடலை எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தில் எல்லோருக்கும் உடல்நல குறைவுகள் வருகிறது, இன்னும் எனக்கெல்லாம் இன்னும் பூரணமா அது நலம் பெறவில்லை நாங்கள். சரியா, வணக்கம் ஷியாமலா அம்மா. வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ. என்ன எல்லாரும் ஹலோ சொல்லி, நான் தனிய வணக்கத்தோடய ஆரம்பிக்கிறேன், நீங்க ஹலோன்றீங்க. ஹலோ சொன்னாதான் கேக்கல, எல்லாரும் ஹலோ சொல்லிட்டுதான் வணக்கம் சொல்றாங்க.
5: போன்ல கூட்ட ஹலோ தரமா சொல்லுவாங்கல்ல, ஹலோ டேனே ஒண்ணு கொண்டாடுறாங்க.
0: ராசாத்தி இப்படியும் ஒன்று இருக்கா, போன்ல கூப்பிட்டா ஹலோ சொல்லணும்னு. நல்ல நல்ல, அது அது உண்மையான ஒன்றுதான். முதல் ஹலோ கண்டுட்டு தான் நீங்க வணக்கம் சொல்லணும். எப்படி இருக்கிறீங்க ஷியாமலாமா?
6: நல்லா இருக்கம்மா.
0: அதே நல்லா இருக்க மாட்டேன், அழுது கொண்டு நல்லா இருக்கிறேன்மான்னு சொல்லுங்க. இந்த வரிசையில நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க, அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு.
5: எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு ஒருத்தர் கேட்டாரு, குருபாஸ்கர் நினைக்கிறேன், நல்ல கணவனுக்கு
0: மனைவி. அது அவர் என்ன தான் நல்ல கணவனா இருக்கிறேன்னு சொல்றதுக்காண்டி அவர் அப்படி பாட்டை கொண்டு வந்திருக்கிறார். சரி, அப்ப நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீங்க
6: ஒரு ஒரு வாழ் மாலை படத்துல இருந்து நீ பௌர்ணமி என்றும்
0: என்னெஞ்சில் அந்த பாட்டா?
6: ஆமா ஆமா ஆமா
5: ஆமா. எல்லாமே நிலா பாட்டு தானே கேட்டாங்க.
0: ஓ, அது என்ன படத்துல?
6: ஒருவர் வாழும் ஆலயம்.
0: ஒருவர் வாழும் ஆலயம். ஆலயம் எனக்கு முன்பு போல சற்று விரைவாக எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த கொரோனா வந்து அப்புறம் இல்ல, உண்மையாத்த விரைவாக ஒரு விடயத்தை ஒரு சிந்திக்க பேசிக்க கூட கொஞ்சம் எனக்கு முன்பு போல சரள மக்களாக பேச முடியாமல் இருக்கிறது எனக்கு. சரி, உங்களுடைய பாடலை மடித்து வருகிறேன், சற்று நேரத்தில் நாங்க இணைஞ்சு கொள்ளலாம், குரூப்பா போட்டு பேசலாம். நான் நாகப்பன் நாகப்பன் வணக்கம் என்று சொல்லிட்டு கரூர் சீனிவாசன் வர்றாரு தொடர்ச்சியா சொன்னா நாகப்பன் சொல்லிட்டார், அம்மா நான் கரூர்
5: கரூர் கோயம்புத்தூர்ந்து.
0: அதனால தொடர்ச்சியா பேசக்கூடாது. நாங்க
5: பரவாயில்ல என்ன மாதிரியே இருக்காரு, ஊரை மாத்தி சொன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு. நாங்க
0: தனியா அதானே அதானே எங்களுடைய ஞானசேகர மன்னா ஒரு தடவை சொல்லிருக்கல, மேல இருக்கும் போதுதான் நான் இந்த ஊர் அந்த ஊர்ன்னு நாங்க சொல்லலாம், கீழுக்கு போனா அப்புறம் எல்லாரும் ஒரு ஊர் தான் மண்ணுக்கு கீழே.
5: உண்மைதான்
0: இல்ல. சரி ரேவதி அம்மா வணக்கம்.
5: ரேவதி அம்மா
0: ஜெயபசாதி கண்ணா விழித்திருக்கிறார், வாங்க அம்மா. நன்றி உங்களோட பாட்டு இன்றைக்கு எல்லாருக்கும் பாட்டு உடனே நன்றி நன்றி அம்மா நன்றி நன்றி. சரி இப்ப இவருடைய சிட்டு அதுக்கு முன்பாக அலைபாயுதே கண்ணா இடையில நிக்குது, அந்த பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியா 10:29 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் தான் நான் இப்பொழுது சொன்னது. கனடிய நேரம் சரியா 11:59, அது பகல் நேரம். முதலில் எங்களுடைய ராஜேந்திரன் உங்களுடைய சிட்டுக்குருவியை முத்தம் கொடுத்து பாடலை காட்டலையில் எடுத்து வருகிறேன். இணைப்பவர்கள் இணையலாம். நான் அழைக்க வேணும் என்று நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் அழைப்பை விடுத்து அழைப்பை ஏற்படுத்தலாம். எங்கே இப்போ முதலில் கரூரிலிருந்து இணைந்து கொண்ட எங்களுடைய கரூரில் நான் இவரைத்தான் சொன்னேன்ல, ராஜேந்திரனை, அது அவரை வச்சுக்கொண்டுதான் கரூர் என்று பேசிவிட்டு நாகப்பன் உங்களை நான் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் அதை தவறா நினைச்சிட்டீங்க போல இருக்கு, பரவாயில்ல. நீங்க கோயம்புத்தூர் என்று நல்ல மனசுல பதிஞ்சிருச்சு, எனக்கு மட்டுமில்லை இங்க இருக்கிற எல்லா அன்பு உறவுகளுக்கும் பதிஞ்சிட்டது, அது மாற்றமே இல்லை. கருவூரிலிருந்து ராஜேந்திரன், நீங்க ஒழிச்சிருக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ஒரு கை போடுங்க, பாட்டை கேளுங்க, என்னோட கையை ஒரு உயர்த்தி அதுல ஒரு சைன் போட்டுருங்க. உங்களுக்குரிய பாடல் காட்டலைக்கு வருகிறது. சிட்டுக்குருவியை முத்தம் கொடுத்து என்ற பாடல், இனிமையான பாடல் கேட்போம். எப்ப இருந்து இந்த சிட்டுக்குருவி இப்படி ஆங்கிலத்துல வந்தேன்ட்டு எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும். இங்க பாக்கலாம் அந்த பாடலை எடுத்து வரலாம். இடையிடையே இப்படியும் பாசையில பேசுறாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுகொள்ள கூடாது.

0: வணக்கம். காட்டில இணைந்து கொள்ளும் எங்களுடைய குட்டி பையன்.
1: வணக்கம்
0: வணக்கம். ஃபாரூக், எப்படி இருக்கிறீங்க? ஃபாரூக், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? சுகமா
1: இருக்கீங்களா?
0: உங்களை கண்டு ஒரு மாதம் ஆகுறது. எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காங்களா?
0: நான் இப்ப நான் உண்மை சொன்னா பொய் சொன்னா அது சொல்லுங்க. முதல்ல
1: பொய் சொல்லிட்டீங்க.
0: பொய் சொல்லிட்டேன். உண்மையா? உண்மை உங்களை நான் இன்னும் காணவே இல்லை. இல்ல இல்லையா? அதனால பொய் சொல்லிட்டேன். சரி, என்ன பாட்டு வேணும் முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு.
1: மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, அந்த பாட்டு.
0: என்ன என்ன கொடி? என்ன கொடி? மஞ்சள் என்ன கொடி? இங்க வஞ்சி
1: மஞ்சள் பூசும் மஞ்சள் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி.
0: ஏன் இந்த பாட்டு இன்றைக்கு உங்களுக்கு கேட்க?
1: ஒரு கனவுதான்.
0: மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி இல்ல?
1: ஆமாமா ஆமாமா. சக்கரை தேவன் படம்.
0: சக்கரை தேவன். ஏன் அவருக்கு சக்கரை தேவன் என்று வந்தது?
1: சுகர் வந்திருக்கும்.
0: உண்மையா கெட்டிக்காரங்கப்பா.

0: நீங்க எல்லாம் கெட்டிக்காரங்க, இதுல கண்டுபிடிக்கிறது சரியான கெட்டிக்காரங்க, இப்படித்தான் இருக்கணும். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி, நான் பாடல் மற்ற பாடல எடுத்து வருகிறேன். பாடல் இல்லாத பட்சத்தில் பேசலாம். நன்றி, நன்றி ஃபாரூக், நன்றி,
1: நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி.
0: அடுத்த காட்டிலையில் எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து, இந்த ஊரை சரியா சொல்லணும், எனக்கு பயமா இருக்கு. சிதம்பரத்தில் இருந்து எங்களுடைய ஸ்ரீனிவாசனுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இனிமையான ஒரு பாடலை கேட்டுக்கிறீங்க ஸ்ரீனிவாசன். எங்களுடைய யாரு ராஜேந்திரன், நீங்கள் கேட்ட பாடம் அருமை, அருமையான இனிமையான பாடல். எனக்கே தூக்கம் வந்துடுச்சு இப்ப பகல் நேரத்தில். ஆனா கேட்க கேட்க அது சலிக்காத ஒரு பாடல், அது செட்டுக்குருவி என்ற பாடல். சரி ஸ்ரீனிவாசன், உங்களுடைய பாடலை கேட்போமா?

0: இனிமையான பாடல். நேரம் சரியாக 10:42, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:12. இனிமையான ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள். உண்மையா தூக்கத்துக்கு போக வேண்டே இந்த பாடலை எல்லாம் தெரிவு செய்து கொண்டு வருகிறீர்கள் நினைக்கிறேன். இப்ப அடுத்த பாடல் எங்களுடைய தாத்தா குருபாஸ்கருடைய பாடல். குருபாஸ்கர் கேட்ட பாடல், நல்ல கணவனுக்கு மனைவியாகணும் அந்த பாடல் காட்டலுக்கு வருகிறது. குருபாஸ்கர் கேட்போம். இந்த காலத்துல எல்லா கணவன் மேலும் நல்லா தானுங்க இருக்கிறாங்க. பார்க்க போனா திருமணத்துக்கு பிறகுதான் கணவன் மேல எல்லாம் கெட்டு போறார்கள். கோபம் வருது, பேசுகிறார்கள், அடிக்கிறார்கள். அதுக்கு முன்பெல்லாம் நல்லா தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் மனைவி மாறன்னு நான் நினைக்கிறேன். எந்த நேரமும் பேசுறது, நச்சரிக்கிறது, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, இப்படியெல்லாம் இருக்கு. அது முன்பெல்லாம் இருந்த அந்த சந்தோஷம் இல்லை என்று சொல்லி ஏங்குறது. அது எல்லா மனைவிமாரும் அப்படி இல்லை. சில அநேகமா 175% பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அந்த காலத்துல வாழ்க்கை நடத்திய மனைவிமார் இந்த காலத்துல இல்லை என்றது முழுமையா எல்லாருக்கும் அது தெரிஞ்ச உண்டு. என்ன யார் எத்தனை பேர் திட்டினாலும் உண்மையைத்தான் பேசலாம். இல்ல, கணவனுக்கு எப்படி அதை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும், எப்படி அவரோடு வாழும்போது எந்த நேரத்தில் எதை பேசணும். சில பேர் சாப்பாடை போட்டுட்டு வச்சு பேசுவாங்க, போட்டு வச்சிருவாங்க சாப்பிடலாம், அந்த அன்பா கூட்டி கொண்டு போய் இருத்தி எல்லாம் சாப்பாடை போட்டோன்னு உங்கள்ட்ட ஒன்று கேட்கலாமுங்க என்று கேட்பாங்க. கேட்டுட்டு ஏதோ ஒரு வழியில அவரை மன நோவுற மாதிரி சோத்துல கை வைக்க முதலே கோபம் வந்துடும். அதனால சாப்பிட்ட அந்த காலத்திலாம் சாப்பிடும் வரையும் எதுவுமே பேச மாட்டாருங்க. எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடும் வரையும் பார்த்துக்கொண்டிருந்து அதுக்கப்புறம் எப்ப அவர் முகம் தெளிவா அமைதியா இருக்கிறதோ அப்பதான் தாங்க கேட்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கேட்பார்கள். இது வாசலுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இத கேளுங்கன்னு சொல்றது. பாவம் களைச்சி விழுந்து வரும் கணவரை காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை தலைவர் எங்கள் ராஜகுமார்.
1: அம்மா வணக்கம், வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு குரல் கேட்டு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? காத்தலையில்
0: நாராயணா ஆண்டவா திருப்பதியானே பொய்யிலும் பொய், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி பொய்யிலும் பொய் சொல்லுறாங்களேப்பா, இதெல்லாம் இப்பதான்
1: இல்ல காதலி பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க காதல் பண்ணும் போது. பொய் பேசலாதான் ஒரு தத்துவச வாழ்க்கையில. அப்புறம் நான் கல்யாணம் ஆன பின்னாடி வேற விஷயம்.
0: அப்ப எல்லாரும் இப்படி காத்தலையில் வந்து பொய்ய பொய்ய சொல்றீங்க இல்ல?
1: இன்னைக்கு பார்த்த ரொம்ப நாள் கழிச்சு போட்டோ எடுத்து அமிச்சா அங்கிருந்து நக்கல் வருது. என்ன வெறுமா மீட்டிங்கா இல்ல விசேஷமான மீட்டிங்கா கேட்கறேன்?
0: இல்ல உண்மையிலேயே செந்தளிப்பானவர்கள் உங்களோட இருக்கிறவர்கள் பார்க்கவே தெரியுது. சூப்பர். என்ன பாட்டு நீங்க
1: நம்புறீங்களா? ஒருத்தர் மகாலிங்க கேட்டாரு, நான் வந்து சால்ட் அண்ட் பெப்பர், பெப்பர் அண்ட் சால்ட் பேச்சு நம்புறாரு கேளுங்க மகாலிங்க.
0: இல்ல இல்ல அப்படி இல்ல, நீங்க அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. சரி இப்ப சரி என்ன பாட்டு இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க? வருத்தப்படாத வாலிபர் இன்னைக்கு ரெண்டு புது ஆட்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, தில்லை ஸ்ரீனிவாசன் மற்றது ராஜேந்திரன்.
1: வாழ்த்துக்கள் புதிதா வந்த நேயர் ஒருவர்களுக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கோரி வரவேற்கிறேன்.
0: வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இவங்க இந்த ரெண்டு பேரையும் சேர்க்கலாம் நான் பேசி பார்த்த அளவுல.
1: அப்படிங்களா? ஒத்து வர்றாங்க, ஒத்து வர்றாங்க.
0: என்னையே காலவாரி உளுத்திட்டு நீங்க ஒரு பக்கத்தான்.
1: உறுப்பினர் கார்டு கொடுத்துல, டிஜிட்டல் கார்டே கொடுத்துல, உறுப்பினர்
0: கார்டு.
1: யார் ரெஃபரன்ஸ் கொடுத்து வந்தது?
0: யாரு ஒன்று எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாஸ் வந்து எங்களுடைய மாமா சிதம்பரம் வண்டிகேட் எங்களுடைய சந்தனராஜ் மாமா கொடுத்தது. அவர் மற்ற ராஜேந்திரன் தானாவே இப்ப செல்வகுமார் மாதிரி அப்படியே பாட்டு கேட்கிட்டு அப்படியே தமிழ் வானொலிக்கு போய் எங்கட வானொலியை டச் பண்ணிட்டார்.
1: பரவாயில்ல, கரெக்டா இன்னைக்கு நேரலையில வந்து வந்துட்டார்,
0: வந்து பேசியிருந்தார். நல்ல ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க, நல்லா பேசுறாங்க, பாடுறாங்க, நல்லா சூப்பரா
1: பாட வச்சுட்டீங்க, பாட வச்சு ராக்கிங் பண்ணிட்டீங்க
0: உங்களை. ஐயோ இல்ல, நான் கெஞ்சி கேட்டுதான் பாட வச்சேன். இந்த ரெண்டு நாளா எனக்கு பசிக்கல, அதனால இவங்க யாராவது பாடுனப்ப
1: பாடுங்க பாடுங்க.
0: வீட்டுக்குள்ள இருந்து பசிய வருது இல்ல. சரி, இவங்க பாடினாண்டாலும் பசிக்குதா பாப்போம் பார்த்தா உண்மையா நல்லா பாடிட்டு போறாங்க. சரி, நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க ராஜ்குமார்?
1: படம் வந்து எனக்குள்ள ஒருவன் முத்தம் போதாது சத்தம் போடாது பாடல். இந்த பாடல்
0: அந்த பாட்டு
1: சூடானதே நானமே நானதே பாடல் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எங்கயோ இடைவெளியில கேட்ட பாடல். சரி, இன்னைக்கு கேட்டதெல்லாம் சூடா கேட்டலாம்.
0: ராஜ்குமார், ராஜ்குமாரா இப்படி பாடுமா? இப்படி பாடுறது எனக்கே நம்ப
1: என்ன
0: நடக்குது, என்ன நடக்கிறது இங்க?
1: நெருங்கிய இருக்கிறோம், தவறாக போய்விட்டதே.
0: சரி, முத்தம் என்னண்டு என்ன பாட்டது? முத்தம்
1: முத்தம் போடாது சத்தம் போடாது
0: முத்தம் போடாது என்று கவிஞர்
1: முத்தம் போதாது
0: போதாது போதாது நான் தான் பட
1: முத்தம் பத்தல முத்தம் பத்தலங்கிறார் கமல்.
0: அவர் அவர் அப்படித்தான் கேப்ப போதாது. சரி, உடனே நீங்க கேட்கணும். இப்ப மூன்றாவது பாட்டு வரப்போது, அடுத்தது உங்களோட பாட்டு. அடுத்தது இல்ல, இந்த ரெண்டு என்ன ஒரு மூன்று பேருக்கு பிறகு உங்களோட பாட்டு. நன்றி நன்றி ராஜ்குமார்.
1: என்ன மாதிரி பாடல் கேட்டிருக்காங்களா இல்ல
0: எல்லாரும்
1: பாடல் கேட்டிருக்காங்க?
0: இல்லங்க, எல்லாரும் நல்ல பாட்டு தாங்க கேட்டுட்டு போயிருக்காங்க. எங்கட
1: பாருங்க
0: யாரு, எங்கட சியாமலா, சியாமலா அம்மா கூட நல்ல பாட்டு கேட்டுட்டாங்க. பழைய பாட்டு
1: அவங்க வந்து பழைய பாட்டுல டபுள் சைடு ரிகார்டு தானே கேட்பாங்க, ஆச்சரியமா இருக்கு. அப்பெல்லாம் ரேடியோல பாத்தீங்கன்னா ஒரு சைடு பாட்டு போட்டுட்டு திருப்பி அடுத்த பக்கம் திருப்பி போடுவாங்க.
0: இந்த இந்த பாட்டு டபுள் சைடு, அதாவது நீண்ட பாட்டு. அழகென்ற சொல்லிக்கு முருகா, அந்த பாட்டு மிக ஒரு நீண்ட பாட்டு அது. அதுவும் அடுத்த அந்த ரெக்கார்ட்ல வந்து அடுத்த பக்கம் திருப்பி போடான.
1: அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதானே, உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்பெல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் திருப்பி போடுவாங்க
0: அடுத்த பக்கம். இவ இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்க புது பாட்டு, கேட்டு பாருங்க நல்ல பாட்டு. கொஞ்சம் புது பாட்டா கேட்டு போயிட்டாங்க,
1: அதுதான் ஆச்சரியமா இருக்கு.
0: நன்றி நன்றி, நான் உங்களுடைய பாடலை கேளுங்க. அடுத்த பாடல் காட்சலைக்கு வருகிறது எங்களுடைய குரு பாஸ்கர், நீங்க கேட்ட பாடல்.
2: தனமான தைரியம் வேண்டா, எப்படிப்பட்ட புருஷன் ஒரு பொம்பளை விரும்புவா தெரியுமா? ஆண்மைக்கு அழகே முரட்டுத்தன.
0: ஓ, முதல்ல ஏதோ சொன்ன அதைத்தான் கொஞ்சம் எடுத்து வச்சு கேட்கலாம்.
2: ஆண்மைக்கு அழகே முரட்டுத்தனமான தைரியம் வேண்டா, எப்படிப்பட்ட புருஷன் ஒரு பொம்பளை விரும்புவா தெரியுமா?
0: நல்லா கேட்டுக்குங்க இந்த பாட்டை, அவ சொல்லி கொடுக்கறான் எப்படி என்று, பெண்கள் எப்படிப்பட்ட ஆணை விரும்புவார் என்று.

பாடல், இனிமையான பாடல் குருபாஸ்கர். இந்த பாடல் அந்த காலத்துல வந்தது, இந்த காலத்துல ஒரு பாட்டு வந்திருக்கு. இந்த காலம் இல்ல, ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல். அதுவும் ஆண்களை எப்படி இருக்க வேணும் என்று, என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லியிருப்பார்கள். அது முடிஞ்சால் இந்த பாடல்களை நாம் எடுத்து வந்த பின்பு நான் எடுத்து வருகிறேன். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் அன்பு உறவுகளை. முகமது அலி உங்களுக்கு வணக்கம். வணக்கம், கட்டளையில் வந்து உங்கள் பாடலை நீங்கள் கேட்கலாம் விரும்பினால். செல்வகுமார் வணக்கம். கதம்பம் ஆரம்பம் என்று ஆர்வமாகி ஒரு மணிக்கு அதுக்கு போல போட்டுக்கீங்க ஐயா, சந்தோஷம். அப்ப இருந்தாலும் போட்டீங்களா பாருங்க. சரி, எங்க அடுத்த பாடல் காட்டளைக்கு வருகிறது. எங்களுடைய மாலிங்கம் ஐயா, உங்களுடைய பாடல், உங்களுடைய பாடல் காட்டளைக்கு வருகிறது. கேட்போம். இனிமையான பாடல் ஒன்றை கேட்டிருக்கிறீங்க. ஒரு பழைய பாடலா இருந்தாலும், வானில் முழு மதியை கண்டேன் என்ற அந்த பாடல் கேட்க கேட்க அழுக்காத ஒரு பாடல். நேரம் சரியாக இப்பொழுது 10:57 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:27. மாலிங்கம் ஐயா கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்போம்.

பாடல் அருமையான வரிகள் பொருந்திய இந்த பாடல் பாருங்க. மலையிலே தேனை கண்டேன், மலையை அந்த கீழே அடிவாரத்தில் பெண்ணை கண்டேன், தேனின் இனிமை அவள் பேச்சில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். இப்ப எல்லாம் அப்படியாங்க இருக்குது, கேட்டா தான் தெரியும், ஆண்கள்ட்ட கேட்டா தான் தெரியும் அப்படி பேச்சிருக்கண்டு. சரி, அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய ஷியாமலா, நீங்க கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது. ஒருவர் வாழும் மாலயம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். நல்ல ஒரு பாடலை கேட்டுக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:01, அது இந்திய இலங்கை நேரம். கரணிய நேரம் செய்ய 12:31, உங்கள் பாடல் காட்டலைக்கு.

இனிமையான பாடல், அருமையான பாடல். உண்மையாக அந்த பாடலை கேட்கும் போது திரும்ப திரும்ப கேட்டாலும் சலிக்காத பாடல். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷியாமலா, நல்ல ஒரு பாடலை இன்றைக்கு தெரிவித்து இருக்கிறீங்க. நல்ல காலம் தியாகராஜா பாவது இந்த பாடல் ஒன்று கொண்டு வரல, கொண்டு வந்தா நானே இதில் தூங்கியிருப்பேன். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சின்ன பையன் குறும்பு பையன் ஒரு பாடல் கேட்டிருக்கார், பூசு மஞ்சள் பூசு மஞ்சள். அவருடைய பாடலை கேட்போமா? எங்க பாப்போம். ஃபாரூக், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: பாடலங்களுடைய ஃபாரூக் கேட்டிருக்கிறார். சூப்பர்தான் இருக்கு. ஒரு பாட்டையும் அப்படியே நடிப்போட பார்க்கும் போது நல்லா தான் இருக்குது. சரி, இப்பொழுது எங்களுடைய அன்பு உறவு
1: செல்வகுமார்,
0: என்னடா செல்வகுமார் ஆங்கிலத்துல பேசுறாரு, பயந்துட்டேன். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
2: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாவும் சுகமாவும் வளமாவும் இருந்து இருக்கிறேம்மா.
0: மூன்று விதமா இருக்கிறீங்க.
2: நலமா இருக்கிறாரா?
0: மூன்று விதமா இருக்கிறீங்க, நலமா, வளமா, வேற என்ன?
2: சுகமா.
0: சுகமா, சுகமா.
2: அப்பா சொல்லி கொடுத்த பாடம் இது வந்து. அப்பா நலமா இருக்காராம்மா?
0: அப்பா நலமா இருக்கிறார். அப்பா அப்பா
2: இந்த நாளைக்கு பின்னாடி உங்களுடைய குரலை காற்றலையில கேக்குறது மிகவும் ஆனந்தமா இருக்குது.
0: சூப்பர், சரியா தான் நீங்க சொல்லி இருக்கீங்க. இந்த காற்றலையில் சொன்னபடிவா அது சரி. பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அம்மா இன்று நாளைக்கு புறவம்மா உங்களோட குரலை கேக்குறோம்மா. அதனால நீங்க கொஞ்சம் தப்பிட்டீங்க. அந்த காற்றலையில் சொன்னீங்கல்ல, அதுல தப்பிட்டீங்க.
2: காற்றலையில், ஆமா, காற்றலையில கேட்கும் போதுதான் உங்களுடைய குரல் வந்து ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் தைரியமாகவும் ரொம்ப கேட்கும் போது எனர்ஜிஃபுல்லாகவும் ஒரு பிரிஸ்காவும் இருக்கு எங்களுக்கு. அது இது காற்றலையில அடிக்கடி நீங்க வரணும்னு எம்பிஆர் சார்பில் நான் கேட்டுக்கிறேம்மா.
0: இது யாரோ சொல்லி வச்சு எழுதி வச்சு வாய்ச்சமா கிடக்குறேன்.
2: இத யாருமே சொல்லல. எனக்கு வந்து நம்ம எம்டிஆர்ல வந்தவனே எனக்கு வந்து அப்பா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா பேச கத்து கொடுத்தது எனக்கு எம்டிஆர் தான்.
0: தெரியாது இது மாறி.
2: நான் இவ்வளவு தூரம் பேச மாட்டேன். அப்பா கூட வெளியே அவளை கேட்டு கேட்பாரு. ஒரு வார்த்தையே ஒரு வருஷம் பேச முடியாது இந்த பையனால. அடுக்கு வார்த்தைகளை அடுக்கு மொழியாக அப்படியே தொடுத்துக்கிட்டே
0: போறானே. உங்களோட சேர்ந்துதான் நாங்க அடுக்கா பேசணும்னு நாங்க சொல்றோம். இது நீங்க மாறி சொல்றீங்க
2: உங்களுடைய இது. ஆனா உண்மையிலேயே பூவோட சேர்ந்த நாரும் மணக்குது, அவ்வளவுதான். நீங்க பூவு, நாங்கெல்லாம் நாரு.
0: இன்னைக்கு ஏதோ ஒரு வழி பண்றீங்க. இப்பதான் ஸ்னோ கொட்டி முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்ப இன்னொருக்கா கொட்ட வச்சிருங்க. சரியா? நீங்க
2: ஸ்னோ கொட்டுதோ எது கொட்டுதோ, ஆனா உள்ளது அதைத்தான் நான் சொல்லணும். அதுதான் இயற்கை.
0: இன்று எங்களுடைய வானொலியில இரண்டு புது நபர்கள் சேர்ந்திருந்தார்கள். ஒன்று கரூரில் இருந்து ராஜேந்திரன், இரண்டாவது எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்கள் சிதம்பரத்தில் சேர்ந்திருந்தார்கள். உண்மையிலே புது அன்போடு சந்தோஷமாக இருந்தது. சரி, அப்ப இன்னைக்கு உங்களுடைய பாட்டு என்ன இன்றைக்கு? அது சரி, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நேரு விருப்பத்துல நீங்க ஒரு சோக பாட்டு கேட்டீங்களா?
2: ஆமாமா.
0: என்ன பாட்டு அது?
2: அது வந்து செல்ல கிளியே மெல்ல பேசு.
0: எங்க பாடுங்க பாப்போம். சோக பாட்டு கேட்டிருக்கீங்க, எங்க சோகமா பாடுங்க பாப்போம். கேப்போம் எப்படி சோகம்.
2: செல்ல கிளியே மெல்ல பேசு, திண்டல் காற்றே மெல்ல வீசு அப்படின்னு வருமா?
0: இது சோகமா?
2: ஆமா, செல்ல கிளியே மெல்ல பேசு, அது நல்லா இருக்கும். இது சோகமா பாடுவார், அழுதுகிட்டு எம்ஜிஆர் பாடுவார்.
0: பாடி இருக்கிற சோகம் வந்து பெண் பாடினது, சந்தோஷம் வந்து ஆண் பாடினது.
2: சரோஜா தேவி அம்மா பாடுறது.
0: அது ஆண் பாடின வந்து செல்ல கிளியே பேசு அப்படி பாடுறாரா? இவன் வந்து சோகமா
2: பாடுறான்.
0: உங்களோட சோகத்தை கேட்டு வதலூரா வந்து இவ்வளவு நேரமா இணையாம இருந்து இன்றைக்கு நெஞ்சு உப்ப நெஞ்சிருக்கா பாருங்க. அது இவ்வளவு நேரமும் இணைகிறதுக்கு அவருக்கு விருப்பம் பெறையில. உங்களோட சோகத்தை கேட்டாரா? உடனே அழைச்சு
2: வந்துட்டேன்.
0: ஒரு சின்ன ஐமிச்சர் தான், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இது லைவா என்ன?
2: இப்ப நான் போட்டதுக்கு அப்புறம் என் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அலி போ எனக்கு பின்னாடி போட்டிருக்காரு முகமது அலி. முகமது அலி சொன்னதுக்கு அப்புறம் மேல சொன்னீங்களா, சரி இருக்காங்க, உண்மையிலே இருக்காங்க போல நினைச்சா.
0: இதுல போட்டவங்கன்னா என்ன காட்டலைக்கு வராதவங்க? ரேவதி அம்மா, நாகப்பன், ஜெகபர் சாதிக்கன்னா முகமது அலி. என்ன பாருங்க, எவ்வளவு பாடமா இருக்குன்னு பாருங்க. எங்கட சந்தன ராஜ் மாமா பாருங்க
2: ரெக்கார்டிங் ப்ரோக்ராமா அப்படின்னு எல்லாமே ரெக்கார்டிங் கூட ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம எம்பிஆர் பொறுத்த மட்டுக்கு அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசமே தெரியாது.
0: தெரியவே தெரியாது. ஆனந்த் ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஆனந்த்
2: மகளுக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னா 100% உண்மையை மட்டுமே பேசி ரேடியோவில லைவ்ல ரெக்கார்டிங் பண்றோம். அதனால அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் தெரியாது.
0: அதாவது என்னன்னா சரளமா பேசுற பேச்சுல நீங்க எல்லாரும் அறிவிப்பு செய்யறீங்க, அவ்வளவுதான்.
2: அது ஒண்ணு இல்லையே, அம்மாவும் பேசுறது அதே மாதிரி. நம்ம வந்து ரெக்கார்டிங் ப்ரோக்ராம்னு யாருமே சொல்ல முடியாது.
0: நாங்க என்ன உண்மையத்தான் பேசுவோம் இல்ல?
2: ஆமா, உண்மையத்தான் பேசுறதுனால இது எந்த நேரம் கேட்டாலும் அது உண்மை வந்து எப்பயுமே ஜெயிக்கும்.
0: நிச்சயமா. எங்க சஞ்சனா ஸ்ரீ எங்களுடைய ராமன் வணக்கம். ராமன் வணக்கம். அவரும் ஒரு வணக்கம் போட்டுட்டேன். சரி, இதுல யாரு வணக்கம் போடுறாங்களோ எல்லாரும் வலை வீசி பிடிக்கிறேன், அவ்வளவுதான். வடலூர் ஆனந்தன், இவ்வளவு நேரமா நீங்க சரி பரவாயில்ல கேட்டுக்கொண்டிருப்போம் போக தேவையில்லைன்னு இருந்தீங்களே, இவற்ற சோகத்தை கேட்டோன்னு தான் ஓடி வந்தீங்க. இவற்ற பாட்டு பாத்தீங்களா எப்படி சோகமா இருந்த, எவ்வளவு சோகமா பாடினாருன்னு பாத்தீங்களா? பாட சொன்னோன்ன எனக்கே சோகம் வந்துட்டு. அதுல ரெண்டு விக்கல் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்க. செல்வம்
2: என்ன பழைய பாட்டு ஒரு விக்கல்
3: சொல்லுங்கடா
0: அது விக்கல் சரியில்லையே. உன்னை கண்டேடுது உறங்காமலே புனை நாடுது அப்படி போடானே.
2: நம்ம ஊருக்கு வந்தா பாக்க முடியும்.
0: உண்மையிலே உங்களோட அந்த பாட்டு நல்ல பாட்டு செல்வகுமார். அந்த சோகத்தோடைய அப்பா சொன்னார் செல்வகுமார் நெடுக சோகமா கேக்குது, அம்மா நீ காட்டலைக்கு போன்னு சொன்னார். உடனே உங்களோட பாட்டு நிப்பாட்டிட்டு வந்து இதுல இருந்துட்டேன்.
2: அதன்றி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றமாகவே பண்ணிக்கிட்டேன். அதனால இப்ப பாடல் வந்து வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன் அந்த பாடல்.
0: நல்ல பாட்டு வெண்ணிலா.
2: இது என்ன படம் தான் எனக்கு தெரியல. ஜெய்சங்கரும்
0: வெண்ணிலா வானில் வரும் வேளையில் அது என்ன படம்? ஜெய்சங்கரும் யாரும்
2: நிர்மலாமா?
0: நிர்மலா, நிர்மலாவும் நடிச்சது.
2: என்ன
0: பாட்டு
3: சில பாடலுக்கு படம் வரமாட்டேங்க நான் சொல்ற மாதிரி அதுல வரல.
0: சில பாட்டுக்கு பிள்ளையான படத்தை போடுறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அத சில பாட்டு அதுல போட்டிருக்க படம் சரியா உண்மையிலேயே பிள்ளையான படம், அத பாத்துட்டு நீங்க உண்மை என்று நினைக்க கூடாது. உண்மையா? சரி, அது சரி. எங்களுடைய ராமன் நினைச்சிருங்க அழைக்கிறார் செல்வகுமார். ஒருக்கா ராமன் நினைச்சிருங்க. இந்த உடனே என்ன பாக்கலாம்
2: வந்துட்டாரா
0: பாருங்க.
2: அதையும் கட் பண்ணி கட் பண்ணிருக்க
0: உங்களுக்கும் உடல் சத்தம் இன்னும் சரியாக இல்ல.
2: சரியில்லைனாலும் மனநலத்தால வச்சு நம்ம எல்லாம் அம்மா மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோமா. மனநலம் தான் மனநலம் தான் முக்கியம். உடல்நலம் அப்புறம்
3: தான் மனநலம். மனநலம் வந்து ரொம்ப முக்கியமானதுதான்.
0: இப்ப நீங்க பாருங்க வண்டி
2: மனநலத்தினால
0: வண்ணிலா வாணியில் இது வந்து இது அதுல வந்து போட்டிருக்கிற படம்
2: ராமரையா வந்துட்டா. ராமரையா
0: வாங்க ராமன். வணக்கம் ராமன் வாங்க. ராமக்க ராமன் எல்லாம் தடுமாறு. உங்களை கண்டோன்னு சொல்லாம் தடுமாறுது பாருங்க. ராமரை கண்ட உடனே எங்களுக்கு தடுமாறுது
2: என்ன
0: அதுக்கு அவரு சொல்ற கேளுங்க.
2: என்னன்னு கேளுங்க. அவர் சொல்லுமா கிட்ட கேளுங்கம்மா. என்ன தெரியாது பாப்போம். ராமர் ராமர் வந்து அதாவது ராமர் வந்து அவதார புருஷர். அவர் வந்து
0: ரொம்ப
2: பெரிய ஒரு கடவுள். அவரை கண்டது நம்ம ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே ஒரு இதை வரத்தானே செய்யும். அதத்தான்
0: சொல்றேன்.
2: ராமர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து
0: செல்வகம் ஒட்டு மொத்தமா இன்றைக்கு நிறைய
2: பேர சொல்லுங்க. நாங்கயா பேரை சொல்லுங்க. சாமிய சொல்லிடாதீங்க. பேர் தான் நமக்கு இல்ல. சாமி பேர் தானே. சாமி பேரை தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க. உங்க பேரே சாமிக்கு இல்ல. சாமியோட உங்களுக்கு வச்சிருக்காங்க. அப்ப அவரை தான் நம்ம நினைக்க முடியும். ராமர் அப்படின்னா அவர் தான் ராமர். ஆமா அறியுது அந்த ராமர்.
0: உங்களுக்கு தனியா ராமன் தானா? ராமன் உங்களுக்கு செல்வத்தை கூட செல்வம் வச்சுக்கலாம். பின்னுக்கு ஒரு குமார சேர்த்துட்டாங்க இல்லையா செல்வம்?
2: பேரை மாத்த போறேன்.
0: ஏ செல்வத்தை
2: குமார்.
0: ஏ எம் குமார் என்னத்துக்கு?
2: செல்வம் அருமையான பேர்.
0: அருமையான பேர் இல்ல செல்வம்.
2: அப்படின்னா செல்வம் செல்வம் போய்கிட்டு இருக்கு.
0: அது நீங்க சொல்றது செல்வோம். செல்வோம் போறது இது செல்வம்.
2: நடந்து போறது
0: நடந்து போறது செல்வம் இல்ல. இங்க செல்வம்
2: நடந்து போறது. நீ பைக்க போயிட்டு அன்னைக்கு ஐயா ராமரை நம்ம கடைக்கு முன்னாடியே வந்துட்டாரு. வந்து பேசி நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு
0: இருந்தாரு. உங்களுக்கு தனி
2: ஆனந்தனுக்கு
0: ஆனந்தன்
3: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கு தனி ஆனந்தனா உங்களுக்கு?
3: ஆமா ஆனந்தன். ஆனந்தன் ஆனந்தன் தான். பெரிய ஆனந்தன் தான்
0: பாருங்க. எல்லாருக்கும் சின்ன சின்ன பேர் தான் ஆனந்தன். எங்களுக்கு சின்ன உங்களுக்கு தான் நீண்ட பேரா போச்சுது.
2: நீளமான பேரை வச்சு செல்வகுமார். அருமையான பேர் இல்லையா
0: செல்வகுமார்? நல்ல பாடு. செல்வத்துக்கெல்லாம் குமாரன் நீங்க. அது தெரியுமா உங்களுக்கு?
2: முருகன் பேர். இறைவன் அருளால அம்மா வாக்குலையும் அப்படியே அமையட்டும். அப்படியே அமையட்டும்.
0: செல்வம் செல்வம் என்றது நீங்க ஆக பணத்தை மட்டும் நினைக்க கூடாது. அழகான மனைவி, அளவான பிள்ளைகள், உண்மையா ரெண்டு சிங்க குட்டிகள், உங்களை சுத்தி அழகான உறவுகள், எங்களை யோசிச்சு பாருங்களேன். இதுதான் செல்வம்.
2: உங்களை மட்டும்தான் யோசிச்சுட்டு உங்களை மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிறீங்க. அதனாலவே ஏதோ கொஞ்சம் இருக்கோம்.
0: நாளைக்கு இவருக்கு சாப்பாடு இல்ல. மோன அம்மா சாப்பாடு கொடுக்காங்க நாளைக்கு. சரியா? இது இது இத வந்து இப்படி ஏதாவது பப்ளிக்கா சொல்றான் பாருங்க. உங்களை நினைக்கலண்டு அப்படி இருக்காண்டு. சரி இப்ப ஆனந்தனுக்கு என்ன பாட்டு வேணும்? ஆனந்தன்
3: அன்னை ஒரு ஆலயத்துல வந்து நதியோரம்னு ஒரு பாடல் இருக்கு. பந்து கொடுங்கம்மா இந்த பாடல்.
0: நதியோரம் அந்த பாட்டு இல்லையா? நதியோர. ஏன் நதியோரத்துக்கு போயிட்டீங்க?
4: பாடல் நல்லா இருக்கு, சரி கேப்பமே அப்படின்ட்டுதான் யோசிச்சு பார்த்தேன். அது ஒரு சில பல பாட்டுதான், அது மட்டும் பாடல் கேக்குறதே ரொம்ப இனிமையா இருக்கும். கேட்டு பாருங்க.
0: கட் பண்ணி போய் வரலாம், வரலாம். செல்வகுமார் நீங்க கட் பண்ணி போய் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி சரி சரி சரி. ராமன் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ராமன், ராமன் என்ன பாட்டு? என்ன பாட்டு?
4: ஒரு
0: எல்லாருக்கும் கொரோனா, எல்லாருக்கும் கொரோனா வந்து முடிஞ்சோன்னு இந்த பாட்டு தான் கேட்கலாம்.
4: கொஞ்சம் மாறி இருக்கு
0: உண்மையிலே. அந்த வட்டத்தை பார்த்த உடனே எல்லாரும் கொட்டி வச்ச வட்டனில ஆனந்தன் அதைத்தான் சொல்றாரு. உலகெங்கும் எல்லா இடத்திலயும் சாதாரணமா வீட்டுக்குள்ள இருக்கிற ஆக்களுக்கு கூட இது கொரோனா வந்துடுது. எல்லாருக்கும் இல்லாதவங்க
4: எல்லாருக்குமே வந்துட்டு அந்த அந்த ஜலதோஷம் வந்ததுனாலே அது கொரோனா தான் சொல்றாங்க.
0: அது கொரோனா தான், அது கொரோனா தான். அந்த அந்த கூடுதலான சளி பிடிப்பு வந்தது வந்து அது கொரோனா தான். அது செக் பண்ணா கொரோனான்னு தான் சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் வந்துருது உண்மையிலேயே. சில பேருக்கு அந்த உடம்பு அவர்களுடைய இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கு போயிருது.
4: வந்ததும் தெரியல போனதும் தெரியல கம்பெனி போயிடுது. சிலருக்கு ரொம்ப அந்த உடல் கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது இதா இருக்கு.
0: என்ன என்னைய அப்பாவை எல்லாம் நல்லா வாட்டி எடுத்துடுச்சு. அது
4: வாட்டி சொல்லிட்டு வாயெல்லாம் கசக்குற மாதிரி
0: இன்னும் இன்னும் இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு நாங்க வரையில. இப்ப நான் இந்த ஆணையை எத்தனை நேரம் இறக்கி இறக்கி தான் செய்யறேன்னு இன்னும் வரையில. என்ன அந்த சளி பிடிப்பு விட்டு போகுது இல்ல எங்களை நல்ல ஒரு வாட்டி எடுக்குது. ஆனா கொஞ்சம் அந்த காய்ச்சல் அது இதெல்லாம் நின்றுடுச்சு. மற்றபடி
4: அது நின்னா கூட போதுமா? அதெல்லாம் நின்னா கூட நம்ம கொஞ்சம் நம்ம நிலைமை கொஞ்சம் மாறிடும். அந்த காய்ச்சல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருதான்.
0: இப்ப வந்து தனிமைப்படுத்த வேண்டியவர்கள் யாருண்டா? இந்த கொரோனா வராதவர்களை தான் தனிமைப்படுத்தணும். மற்றவர்கள் என்ன
4: உண்டாக்குறாங்க?
0: எல்லாருக்கும் வந்துருச்சு. நாங்க இங்க கூட இப்ப எல்லாரும் யார விசாரிச்சாலும் எங்களுக்கு வந்து போயிட்டுதுங்கன்னு தான் சொல்றாங்க. இல்ல சார், அப்ப உங்களுடைய பாடல்களை எடுத்து வர்றேன் நான். விடைபெட்டு பாட்டை கேட்போம், அதுக்கப்புறம் நினைஞ்சு கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. யாருடைய பாடல் என்று பார்ப்போம். எங்களுடைய ராஜ்குமாருடைய முத்தம் போதாதே என்ற பாட்டு. ராஜ்குமார் உங்களுடைய, நீங்க தூங்கிட்டீங்களோ தெரியாது, என்றாலும் உங்களோட முத்தத்தை நாங்க எடுத்து வரணும். சரியா?

0: ராஜ்குமாரில் இந்த பாட்டோட ரெண்டு பேர் மீண்டும் இணைஞ்சிட்டாங்க. இல்ல ஒருதர் புதுசா மற்றவர். வணக்கம் கண்ணன். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: முத்தம் கொடுத்தா பித்தம் ஏறும் என்று சொல்லி இருக்கிறாங்க இதுல பாட்டுல.
1: அதாவது முத்தம் போறாதே பித்தம் தீராதே.
0: நல்ல எலுமிச்சை பழம், நல்ல ஒரு ரெண்டு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு நல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி கொஞ்சம் போல உப்பு போட்டு குடிச்சா பித்தம்
2: பறந்துரும்.
0: இல்ல நாங்க முத்தம் கொடுத்தா பித்தம் போவாதுன்னு ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாருங்க. அதாவது மதுவுக்கு மது விளக்கு இருக்கா, பெண்ணின் இதழுக்கு என்ன ஒன்று சொன்னாருங்க, அது மறந்துட்டேன் நான் அதுல அந்த வரிகள் பாருங்க. ராஜ்குமார் கேட்ட பாட்டு என்னன்னு பாருங்க. இந்த நேரத்துல இப்படி கேட்டுட்டு போகத்தான் இப்ப கண்ணன் ஓடி வந்தது.
1: அது அதனாலதான் அவர் தலைவரா இருக்கிறாரு, நாங்கெல்லாம் தொண்டரா இருக்கிறோம்.
0: கண்ணன் உங்களோட ஊர்ல இருந்து ஒரு அன்பு உறவு இணைஞ்சிருந்தார் ராஜேந்திரன் அண்டு. கோயம்புத்தூர் நாகப்பன். இல்ல நான் அப்படி சொல்லல, தொடர்ச்சியா பேசிட்டேன் அப்படியே ராஜேந்திரன். அதுல அவன் நாகப்பன மாத்த முடியுமா?
1: எங்க ஊர்ல இருந்து பேசுற பேர் என்ன சொன்னீங்க?
0: ராஜேந்திரன். ராஜேந்திரன் உங்களை தெரியான்னு சொன்னார். நான் கேட்டேன், தெரியல சொன்னார். இனி இனி தெரிய வரும். அவர் இப்ப ரெண்டு நாளா மூன்று நாளா தான் கேக்குறாரு வானொலி. அவர் கரூர். கரூர் கரூர் ஒரு ஏரியா
1: சொன்னாரு.
0: இல்ல இல்ல நீங்க நீங்க கிட்ட வந்து பேசுங்க செல்வம். நீங்க நீங்க மற்ற எல்லாருக்கும் கிட்டையும் போய் பேசுறீங்க, காட்டிலையில வந்தா மட்டும் தள்ளி வச்சு பேசுறீங்க. அது
2: கொரோனா
0: வந்தது வந்து தள்ளி வைக்கிறாரு அவர் பாட்டு. என்னையும் கண்ணனே எதுக்கு பயப்படாதீங்க. பாருங்க பொட்டு வச்ச
2: வட்டன்,
0: கொரோனாக்கு ஒரு பேர் வச்சுக்காங்க. பொட்டு பொட்டா அது உருண்டு கொண்டு வர்ற முடியா, பொட்டு வச்ச வட்டன் இல்லாம அது உருண்டு கொண்டு வரணும். சரி, இப்ப செல்வத்திர பாட்டு வண்ணிலா வானில் வர உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கண்ணன்? நீங்க என்ன பாட்டு?
1: எனக்கு வந்து மேடம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்.

0: அதுல
1: அதுல வந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா, இதயம் என்ன புத்தகமா படித்து விட்டு தந்து விட, காதல் என்ன கட்டிடமா இடித்து அதை கட்டி விட. நான் பாத்துங்க மேடம்,
0: வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யறது, மற்றவங்க என்ன பாவம் இல்ல,
2: மத்தவங்களுக்கு எல்லாம் இருட்டா போயிடும், அம்மா வச்சியா போயிடும், உங்களுக்கு வந்து வரணுமா, இதெல்லாம் சுயநலமா இருக்கு, நாங்கிட்ட பாடல பொது நலம் கலந்துருக்கு,
0: பொது நலம் கலந்துருக்கு, வண்ணிலா வானில் வரும் வேலையில் நான் விழித்திருந்தேன்,
2: விழித்திருந்தேன்,
0: எல்லாரும் பாக்கட்டும், எல்லாரும் விழிச்சிருக்கட்டும் கேக்குறேன், நீங்க என்னடா வானத்தை விட்டுட்டு வாங்க கேக்குறீங்க,
1: அதாவது நான் சொல்ற வெண்ணிலா வேற, அவர் சொல்ற வெண்ணிலா வேற, அவர் வெண்ணிலான்னு வெண்ணிலாவ சொல்றாரு, நான் வெண்ணிலான்னு ஓமைய சொல்லி ஒரு பொண்ண சொல்றேன்,
2: ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு வெண்ணிலா மாடியில நிக்கிதான், அத கூப்பிடறாருமா வேற ஒண்ணு,
0: எல்லாரும் பாருங்க, இப்ப எங்க ஸ்ரீனிவாசன் கேட்டு இருந்தார், தில்லை ஸ்ரீனிவாசன், வைகரையில் வந்தது என்ன,
1: வானிலா,
0: வான்நிலா, தேன்நிலா,
1: வைகரையில் வந்தது என்ன, வான்மதி,
0: வான்மதி, அது வான்மதி, அது அது வெண்ணிலா
1: இல்லவா, வெண்ணிலாதான்
0: எங்களுடைய மாலிங்கம் கேட்டிருக்காரு, மகாலிங்கம் கேட்டிருக்காருங்க, வானில் முழு மதியை கண்டேன் கேட்டிருக்காரு, அவர்
1: அவர் காண்பாரு,
0: அவர் வானில
2: மட்டும் கேட்கிறாங்க,
0: இல்ல அவர் வானில மட்டுமா காண்பாரு,
1: நம்மளே அறியாம, நம்மளே அறியாம கேட்டுட்டு வரோம்.
0: அடுத்தது எங்க ஷியாமலாமா நல்ல பாட்டு கேட்டிருந்தா, நீ பாருனா பௌர்ணமி, நீ பௌர்ணமி, அது
2: பௌர்ணமி,
0: சூப்பர்,
1: அந்த பௌர்ணமி பாட்டெல்லாம் நாங்க கேட்டதே இல்லை மேடம்,
0: பௌர்ணமி அது நல்ல பாட்டு, நல்ல
2: சிவகுமார், சிவகுமார் அம்பிகாவும்,
0: சிவகுமார் இல்ல இல்ல, இந்த அம்பியாண்டு போய் சொல்லாங்க, அது அம்பிகா இல்ல, சிவகுமார், சிவகுமார் ரவுமான், ரவுமான் நடிச்ச படம், அவ வந்து மேனகா எனக்கு சரியா தெரியல,
1: சுஜாதாவா, சுஜாதாவா,
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நல்ல ஒரு படம் அது, அது
2: அவட்டி
0: இல்ல, வாணிசிரி உங்களோட காலத்து நடிகை,
1: வாணிசிரி உங்க காலம்
0: பழைய பாட்டு கேட்டது வந்து எங்களுடைய மாலிங்கையா தான், பழைய பாட்டு ஒன்று கேட்டிருக்கேன் நல்லா, மற்ற சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தா அது என்னாலும் பரவாயில்லை, அது எல்லாரையும் மனதையும் பிடிச்சது, மற்றது இப்ப அடுத்தது செல்வகுமாரோட பாட்டு, செல்வகுமார் பாருங்க நல்ல ஒரு
1: பாட்டு, என்ன கேட்டாரு
0: செல்வகுமார் என்னட்ட வந்தா சோக பாட்டு கேட்க மாட்டார், அப்பாட்டு தான் சோக பாட்டு கேட்டார், இவற்ற சோக பாட்டு கேட்டுதான் நான் காட்டலைக்கு
1: வந்தேன்,
0: அதுல அவர் கேட்ட மாதிரியே நான் பேசி இருந்தா இப்ப நிகழ்ச்சி நடத்த இல்லாத, தெரியுமா, அது தெரியுமா, அது சொன்ன மாதிரி செல்ல
2: வரும்,
0: அதுல வசனத்தை காண இல்லையே, வந்தது அதுல என்ன சொல்லுவாரு, என்ன அந்த வசனத்துக்காகத்தான் அந்த பாட்டு எடுத்தீங்களா நீங்க,
2: ஆமா நல்லா இருக்கும், அந்த வசனமும் நல்லா இருக்கும்,
0: அடையப்பா
2: எடுத்து
0: பாருங்க, அதுக்காண்டி திருப்பி போட இல்லாது உங்களோட சோகம் எங்க
1: கேட்ட பாட்டு, இப்ப லேட்டஸ்ட் என்னோட காலத்து பாட்டு மேடம்,
0: எது இப்ப வண்ணிலா, வண்ணிலவே வண்ணிலவே வானத்தை விட்டு விட்டு வாவா,
1: ஆமா
0: அது வந்து 5 வருஷம் ஆச்சுயா அந்த பாட்டு,
1: அதாங்க அது 5 வருஷம் கிடையாது, 10 வருஷம் இல்ல 15 வருஷம்,
0: 10 வருஷம் லேட்டஸ்ட் தான் சொல்றீங்க நீங்க,
1: லேட்டஸ்ட்
0: ராமன் நல்ல பாட்டு,
1: வெண்ணிலா பாட்டுல அவ்வளவு டேஸ்ட் இல்ல,
0: இல்ல ராமன் நல்ல பாட்டு,
1: வெண்ணிலா பாட்டுல அவ்வளவு டேஸ்ட் இல்ல,
0: டேஸ்ட் இல்ல, ஓ
1: ஆமா
0: சரி பாக்கலாம், நாங்களும் ஒரு
2: வடலூர் ஆனந்தன் என்ன பாடலமா,
0: அவர் வந்து வந்து அவர் வந்து கேட்டது வந்து நதியோரம் நானல் வந்து, அவர்
2: நதியோரம் நம்ம
0: பொட்டு வைக்க,
2: இவரு ராமரையா
0: பொட்டு வைக்க, பட்டணில
1: பரவாயில்லையா,
0: நாப்பன் வரவை இல்லையே, கருவூரன்னு சொன்ன போட்டு பாருங்க, போட்டு பாருங்க. அவரை ஒரு வணக்கம் ஒன்று சொல்லி இருந்தா தன்னை கரூர் என்று சொன்னு அவர் துக்கமா போயிட்டேன். ஏன் கண்ணன் உங்களோட கரூர்ல அப்படி என்ன இருக்கு?
1: கரூர்ல என்ன இல்ல?
0: இப்படி பயந்து போய் நிக்கிறாரு நான் எதுக்கு? உங்களோட கரூர சொன்ன உடனே எல்லா வளமும் பொருந்தின கரூர். அத போய்
1: கரூர் தாங்க மேடம் உலகத்தோட மைய புள்ளிய.
0: இப்படித்தான் எல்லாரும் தங்கட ஊர் எல்லாம் மைய புள்ளின்னு சொல்லிக்கொண்டுதான் திரியறீங்க நீங்க எல்லாரும். கேட்டா
1: அந்த அச்சரகையும் தீர்க்கரகையும் ஒண்ணுதான் கூடி சந்திக்கிற இடம்.
0: அது சரி சரி. அப்ப செல்வத்துல பாட்டை கேப்போமா? இப்படி இணைப்புல இருங்க, அவட்ட பாட்டை கேட்கலாம். சரியா? செல்வத்துல இந்த பாட்டு என்ன படம் மட்டு எனக்கும் தெரியுது இல்ல, படத்தையே போட மறக்கிறாங்க. அதான் என்னன்னு தெரியல, பாக்கலாம். பாடலை கேப்போம்.

இப்பொழுது 11:48. செல்வகுமார், நீங்கள் கேட்ட பாடல் மன்னிப்பு திரைப்படத்தில் இருந்த இந்த பாடல் அப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. அது தெரிஞ்ச ஒரு படம் தான் இருந்தாலும் அது உடனே நீங்க கேட்டோன்னு இப்ப டக்குன்னு ஞாபகத்துக்கு வர இல்லை. மன்னிப்பு திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் நல்ல அருமையான பாடல், பாடலுடைய அந்த குவாலிட்டியும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. யார் கேட்டப்பட ஆனந்தன், நீங்கள் கேட்ட பாடல் நதியோரம் என்று தொடங்குற அந்த பாடல், அன்னையோர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை காட்டிலைக்கு அடுத்து வரலாம். ஆனந்தனுடைய பாடல். காட்டிலைக்கு வருகிறது உங்களுடைய பாடல்.

இனிமையான பாடல் எங்களுடைய ஆனந்த நீங்க கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டலுக்கு வருகிறது. பொட்டு வைத்த வட்டனில எங்களுடைய ராமன் நீங்க கேட்ட பாடல் காட்டலுக்கு வருகிறது. கேட்கலாமா?

இனிமையான பாடல் எங்களுடைய ராமன் நீங்க கேட்ட பாடல் காட்டலிக்கு வந்தது. அது இதயம் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல். அடுத்தது வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, அது வந்து எங்களுடைய கண்ணன் கேட்ட, நீங்க கேட்ட பாடல். வானத்தை விட்டுட்டு வாண்டோன்னு எங்கேன்றே தெரியல, வெண்ணிலவை காணல. பார்க்கலாம் உங்களுடைய பாடல். சரி, பாடல் இதோ காட்டலைக்கு வருகிறது, கேட்போம். நேரம் சரியாக இப்பொழுது 11:58, அது உங்களுக்கு 12 மணியாக போகிறது. அது இந்திய இணங்கி நேரம், கனடிய நேரம் சரியாக 1:28. இது வந்து மதிய நேரம்.

அருமையான பாடல் எங்களுடைய கண்ணன் நீங்க கேட்டிருந்தீங்க. நல்ல அருமையான பாடல். நீங்களும் எல்லாரும் வண்ணிலவ கொண்டு வந்துட்டீங்க. சரி, இணைபவர்கள் யாராவது இருந்தால் இணைந்து உங்களுடைய பாடலை நீங்கள் கேட்டு வாங்கலாம். உடனடியாகவே பாடல் கொடுக்கப்படும். சரி, என் விருப்பத்தில் ஒரு பாட்டு, நானும் வண்ணிலவு பாட்டு தேடி பார்த்தேன். நிறைய பாடல்கள் இருக்கு, எல்லாம் வந்த பாடலாக தான் இருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய யாரு குருபாஸ்கர், நீங்கள் ஒரு பாட்டு எடுத்து வந்தீங்கல்ல, கணவர் மாதிரி இப்படித்தான் இருக்கும், அதுக்கு முன்னுக்கு ஒரு வசனம் எல்லாம் வந்தது, ஆண்கள் ரெண்டா இப்படித்தான் இருக்கணும். அதுக்கு இப்போ ஒரு பாட்டுக்கு, ஒரு 4 வருஷத்துக்கு முதல் வந்த ஒரு இன்னொரு பாட்டு, இந்த காலத்து பாடல் இருக்கிறது, அதை கேட்போமா? திருட்டு பயலை திரைப்படத்தில் இருந்த இந்த பாடல், எங்கே அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 12:04 அது உங்களுடைய இரவு வேலை நேரத்து நேரம், அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 1:34 பகல் நேரம் இது. நீங்களும் இணையலாம் அன்பு உறவுகள், பாடலை கேட்பதற்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்தால் உங்களுடைய பாடல் உடனே கொடுக்கப்படும். அல்லாட்டி ஒரு இன்னும் சற்று நேரத்தில் காற்றலையிலிருந்து நான் உடை பெற்றுக் கொள்வேன். இணைந்து கொண்டால் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வரும்.

பார்த்த எல்லாருக்கும் தான் பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. இவருக்கும் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும்னு கனவு இருக்கு. டிவிஎஸ் சிட்டியில போறவனுக்கு ஸ்கூட்டர் வாங்கணும், ஸ்கூட்டர்ல போறவனுக்கு கார் வாங்கணும். எல்லாத்துக்கும் இந்த கனவு இருக்கே. ஆனா அவன் காலையில இருந்து ராத்திரி வரல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வெறும் 100 ரூபாய்தான். இன்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆயிடலாங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு இப்படி உழைக்கிறான். இறங்க. இந்த பக்கம் 200 கடை இருக்கு, அந்த பக்கமும் 200 கடை இருக்கு. ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கு. ஒரு 1000 ரூபாயில ஒரு வேலையை வாங்கிட்டு வந்து நில்லு. என் கழுக்க நீட்டுற.

0: அருமையான பாடல் உண்மையிலே. அது என் விருப்பமாக காற்றலையில் வந்தது. நீங்கள் இணையும் வரை என் விருப்ப பாடல் சிலவற்றை நான் காற்றலையில் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். என் மனதை தொட்ட வரிகள் வரிகள் அல்ல, முழு பாடலும் என் மனதை தொட்டிருக்கிறது. சில பாடல்கள் எங்கள் மனதில் பதிந்து விட்டால் அந்த பாடல் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போல இருக்கும். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த இன்னொரு பாடலை கேட்கலாம். சதுரங்கம் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் என் மனதை தொட்ட பாடல் கேட்போமா? இனிமையான இந்த பாடலையும் கேட்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 12:11. நீங்க சுகமாக தூங்க, உங்களுக்கு சுகமான ராகம். அதுக்கு முன்பாக எங்களுடைய சந்திரராஜ் மாமா. மாமா வணக்கம். மாமா மாமா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மாமா.
0: வணக்கம் மாமா. மாமாட பாட்டு என்ன இன்னைக்கு?
1: இன்னைக்கு எல்லாம் ஒரே வெண்ணிலாவா இருக்கு.
0: என்னோடு
1: வந்து
0: என்ன படம் மாமா?
1: நியாயத்ராசு.
0: நியாயத்ராசு.
1: அப்புறம் எப்படி இருக்கீங்க? காட்டுலேயே சந்திச்சு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது.
0: நல்லா இருக்கிறேன் சொல்ல பயமா இருக்கு மாமா.
1: பயமா இருக்கு
0: முடியாமல் இருக்கிறது. இரண்டால் அந்த அதன் தாக்கம். நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் மாமா, கேட்கலாம்.
1: நன்றி நன்றி நண்பர்களுக்கு. நன்றி நன்றி. வணக்கம்மா.
0: நன்றி நன்றி நன்றி. இங்கே இந்த பாடலை கேட்ட வண்ணம் மாமாவோட பாடலை எடுத்து வருகிறேன். என் விருப்பமாக வரும் இந்த பாடல், இதைத் தொடர்ந்து சந்திரராஜ் மாமாவின் பாடல் காட்டிலைக்கு வரும்.

0: யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. ஹலோ, என்னாச்சு?
1: என்னாச்சு? குட் மார்னிங் சார். திசைகள் தாங்க வாங்கறது இல்லையே.

0: சந்தியா, சந்தியா இப்படி மனசுக்குள்ளேயே காதலிக்கிறது வேலைக்காகாது. நேரா அவர் வீட்டுக்கு போய் கண்ணு மூடிட்டாவது காதல சொல்லிடு.
1: ஹலோ,
2: மார்னிங் தரு, நான் தங்கமணி பேசுறேன்.
1: சொல்லு. இளமை கலாட்டா மேட்டர் ரெடி ஆயிடுச்சு, குடுத்துடலாம். மத்தரு, ப்ளூ கலர் ஃபைல்ல மேட்டர் இருக்கும் பாரு. கையில தான் இருக்கு. ஆமா, யார் இந்த எல்லோ டிஷர்ட்? நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்க.
2: உனக்கு ரொம்ப வேண்டியவங்களோ
1: கமன் எச்சி.
2: அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அழகா இருக்காங்களேன்னு எடுத்து
0: வச்சிருக்கேன்.
1: ஹே, ஹாய், வாங்க சந்தியா, உட்காருங்க.
0: நான் ஒன்னும் உட்காரத்துக்கு வரல.
1: தெரியுங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியும்.
2: திசைகள் திங்கக்கிழமை வரும். நாஞ்சில் நாடனோட பெஸ்ட் செலுகதை வாக்கு பொறிக்கைகள்.
1: உங்களோட பேவரட் தலைகீழ் விகிதங்கள்.
2: அது சரத் அக்ஷர் எடுத்த போட்டோகிராப்ஸ். இத சொல்லதானே வந்தீங்க.
1: நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. மத்தவங்க மாதிரி மறைச்சுக்க மாட்டேன்.

0: முடியல. ஒரு அழகான கோலம் எந்த புள்ளியில ஆரம்பிச்சதுன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான். எப்ப எதனாலன்னு தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறேன்.
1: கல்யாணம் கட்டிக்கணும்னா அப்பா கிட்ட சொல்லணும், நாளாகும். சும்மா கட்டிக்கணும்னா இப்பே கட்டிக்கலாம்.

0: I wish I could be certain about everything, like whether or not this coffee is
1: decaf. நேரம் சரியாக இப்பொழுது 1:47 சரியாக இரண்டாம் ஆங்கிலத்தில் பேசணும்னு நானே பயந்துட்டேனுங்க. அதனாலதான் நல்ல காலம் இது இரவா இல்ல. சரி, அடுத்தது எங்களுடைய சந்திரராஜ் மாமா அவங்களுடைய பாடல் காட்சிகளுக்கு வருகிறது கேட்போமா?

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய சிதம்பரத்தில் இருந்து சந்தனராஜ் மாமா கேட்ட பாடல். எல்லாரும் பொன்னிலா வண்ணிலான்னு கொண்டு வரீங்க. இப்ப நானும் ஒரு பொன்னிலா எங்கேயாவது புடிச்சு கொண்டு வருவோம் எடுத்தா இப்ப ஓடி வந்து பாக்கலாம் இந்த வண்ணிலா என்ன சொல்லுதண்டு.

அன்பு உறவுகளே, ஒரு நிறைவாக ஒரு பாடம் பொக்கிச்சந்திர படத்தில் இருந்து நிலா நீ வானம் என்ற அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்ப நிகழ்ச்சி. இதுவரை நேரமும் நீங்கள் 12 பேர் பாடல் கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே ராஜேந்திரன், அவர் கரூரில் இருந்து ராஜேந்திரன், தில்லை சீனிவாசன் சிதம்பரத்திலிருந்து கேட்டிருக்கிறார், குரு பாஸ்கர் சிதம்பரத்திலிருந்து கேட்டிருக்கிறார், மகாலிங்கம் ஐயா மல்லியத்திலிருந்து, எங்களுடைய ஷியாமலா அம்மா இஞ்சிக்குடியிலிருந்து, சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக், ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து, செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து, ஆனந்தன் வடலூரிலிருந்து, ராமன் புதுக்கோட்டையிலிருந்து, கண்ணன் கரூரிலிருந்து, சந்தனராஜ் மாமா சிதம்பரத்தில் இருந்து கேட்டிருக்கிறீங்க, கனடாவில் இருந்து நானும் உங்களோடு சேர்ந்து கேட்டிருக்கிறேன். சில வெண்ணிலா பாடல்கள் நிறைவாக வருகிறது பொக்கிச்சந்திர படத்திலிருந்து. நிலா நீ வானம் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்பம். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் என் அன்பு உறவுகள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லி, எல்லோரும் நிம்மதியான தூக்கத்துக்கு செல்லுங்கள். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாளை சந்திக்கலாம். நன்றி வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நேரம் சரியாக இப்பொழுது 12:30 சரியாக இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம், அது இது சரியாக இரவு நேரம் உங்களுடைய நேரம். இங்கு வந்து 1:59 கனடிய நேரம், இது பகல் நேரம். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. நன்றி வணக்கம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து இன்றைய கதம்பத்திற்காக உங்களோடு இணைந்து வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் உணர வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து இவர்களையெல்லாம் வணங்கி அன்பு கூர்ந்து உலகளாக இருக்கின்ற முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களையும் வருக வருகவென்று இன்றைய கதம்பத்துக்கு வரவேற்கின்றேன். 2026 ஆண்டு 7 மாதம் 14 நாள், பாதி மாதத்துக்கு வந்துவிட்டோம். 6 கழிந்து, அரை வருடம் கழிந்து மேலும் தாவிக்கொண்டு தவழ்கின்றோமா, நகர்கின்றோமா, ஓடுகின்றோமா என்று பார்த்தால் நாட்கள் பாய்கின்றன போல் தெரிகின்றது. அன்பு உறவுகளே, எங்கே நீங்கள் உங்கள் ஊரில் உங்களுடைய இல்லங்களில் உங்கள் நாடுகளில் எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். இங்கு கடந்த சில நாட்களான வெப்பம் காரணமாக அதை நாங்கள் வெளியே சென்றால்தானே உணர முடியும், நாங்கள் உள்ளே குளிரூட்டிகளில் இருந்தாலும் இந்த வெப்பத்தின் காரணமாக பல பல தடைகள் எல்லாம், மின்சார பிணக்கங்கள், கணனிகளினுடைய தொல்லைகள் எல்லாம் ஏற்பட்டுவிட்டன. அதி உயர் வெப்பத்தினாலே நாடுகளெல்லாம் காலத்தால் ஏற்பட்ட மாற்றங்களினால் கண்டுகொள்ளும் அனர்த்தங்களை போன்று இந்த மின் கணனி தடையும் பெரும் இடையுறை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்று பல பிரய தினத்தின் மத்தியிலே எங்கள் வானொலியை ஒழுங்காக நிகழச் செய்வதற்கு மிகவும் கடமைப்பட்டோம். நேற்று தினம் உங்கள் அற்புதமாக பாட்டு சவாரி நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதில் நீங்கள் விரும்பும் பாடல்களை என்னால் வலைத்தளத்திலிருந்து பெற்று உங்களுக்கு ஒலிபரப்ப முடியாமல் இருந்தது. அது இறுதி இரவு நேரம் மட்டும் அந்த இடையூறு இருந்து சீரான முறையில் செய்ய முடியாது. இருப்பினும் விரைவாக வேறு வேறு வழிகளை கையாண்டு உங்களுடைய பாடினோர் நேயர் விருப்பத்தை பாட்டு சவாரி நேயர் விருப்பத்தை அழகாக செய்ய முடிந்தது. இருப்பினும் இன்று காலை உங்களோடு வந்து இணைந்து கதம்பத்தில் நான் நினைவேனோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னிட கணனி தகராறுகள் அது எல்லாம் சீராக்கப்பட்டு விட்டது. கடின பிரயத்தனத்தின் பின்பு எங்களுக்கு மட்டுமில்லை, ஏனைய பெரும் பெரும் அலுவலகங்கள் ஒரு பகுதி, எல்லாம் பகுதியும் இல்லை, இந்த கிராமத்தில் ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் அமைந்து விட்டோம் போல் இருக்கின்றது. இறைவன் அருளால் எல்லாம் சீராக நடைபெற்று இருந்து இன்று உங்களோடு கதம்பத்தில் நிகழ வந்திருக்கின்றேன். இதற்காகவும் இல்லாமல் இறைவனுக்கு நன்றியை தருவேன். ஏனென்றால் அவனன்றி அனுபவம் அசையாது. நாங்கள் எப்படித்தான் பிரயத்தனப்பட்டாலும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவன் கடன், அவன் அருள் வேண்டும். அதற்கு அவன் அருளை பெறுவதற்கும் அவர் அருள் வேண்டும். எங்களுக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவர் அருள் இல்லை என்றால் அதையும் நாங்கள் செய்ய முடியாது. அதனால்தான் எங்கள் மதத்திலே, எங்கள் சமயத்திலே, இந்த பெரும் சைவ மதத்திலே எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆன்மீக வழிபாடுகள் காட்டி கொடுக்கும் வண்ணம் ஓம் நம சிவாய என்று கூறிக்கொள்வோம். அந்த சிவாய நம என்னும் மந்திரத்தை நாங்கள் உச்சரித்தால் அபாயம் இல்லை எங்களுக்கு என்றது ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அந்த பதம் வந்தவுடன் எங்களை அறியாமல் அந்த பண்பாட்டு விழுமி எங்களுக்குள்ளே தள்ளிவிடும். நல்லது உறவுகளை நாங்கள் இப்பொழுது 28 பாகையில் இருக்கணும், அதற்குத்தான் இந்த பிடிகை போட்டேன். அது மட்டுமல்லாமல் இந்த 28 பாகை படிப்படியாக இன்று 34 வரை செல்லப் போகின்றது. எங்கள் அரசடி குப்பம் யாம் இருக்க பயமே நெய்வேலி சரவணன், என்ன சொல்ல போகிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல் 30 தாண்டி வந்துவிட்டோம். அந்த வெப்பத்தை வெளியே செல்லும்போது நாங்கள் உணர வேண்டும் என்றால் அது 31 இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி 28 பாகை காட்டுகின்றது. இந்த வெப்பத்தின் தாக்கம் 31 இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி என்று எங்களுக்கு அறிய தரப்பட்டிருக்கிறது. வெளியே உலாவ முடியாது. சாதாரணமாக இந்த நேரம் சரியாக 11:37 இப்பொழுது காட்டுகின்றது கனடாவில் முற்பகலாக. உங்களுக்கும் ஈழமணி திருநாடு, இந்தியா, தென்னகம் போன்ற இடங்களிலே 9:07 இரவு நிமிடம் என்று காட்டப்படுகின்றது. பகலின் வேகம் வெப்பம் தணிந்து இரவு கொஞ்சம் தணிவாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எங்களுக்கு இப்பொழுது அதிகரித்து கொண்டு போகின்றது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நாங்கள் 30, 31, 32, 34 காண இருக்கின்றோம். ஆனால் அந்த வெப்பத்தை தணிக்க முகமாக 6 மழை தூறல் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த மழை தூறல் வந்தால் அது எங்களுக்கு கடினமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கூறுவீர்களா, வெப்பம் அதிகமான நேரத்தில் சிறு துளி வெள்ளம் வந்தவுடன் ஒரு மனம் ஏற்படும்,
ஒரு ஒரு புழுக்கம் ஏற்படும், அதனால் கொதி ஏற்படும், அதனால் பல நோய்கள் எல்லாம் உருவாகும். அதனால் வைத்திய துறை மிகவும் கவனமாக இருக்கின்றது. புதிய கண்டுபிடிப்புகள், புதிய கிருமிகள் எல்லாம், நோய் கிருமிகள் எல்லாம் உருவாகும் காலம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஏதோ உலகம் போகிற போக்கில் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது எப்படி போகப் போகின்றது என்றதை எண்ணும் பொழுதுதான் கடினமாக இருக்கின்றது. அடுத்த ஒரு செய்தி, எங்கள் ஈழமணி திருநாட்டில் வயது அதிக வயது வரை வாழ்ந்த ஒரு பெண் தாயார் நல்ல தேகாரோக்கியத்துடன் இருந்து நேற்றைய தினம் இறைவன் அடியினார். அவருக்கு வயது 114. இலங்கை ஈழமணி திருநாட்டில் அதிகம் வயது கூடிய ஒரு ஆன்மா என்றால் அந்த ஆன்மாதான் அந்த அன்னை. ஒரு 110 வயது மட்டும் தன் கடமைகளை தானே செய்து நல்ல உற்சாகமாக இருந்த ஒரு விவசாய பெண். ஆனால் அவர் 4 வருடங்களாக, கடந்த இறுதி 4 வருடங்களும் சிறு சிறு நோய்களினால், பாரிய நோய்கள் அல்ல, சிறு சிறு நோய்களினால் மேலும் நோய்வாய்ப்பட்டு அவர் வலுவிழந்து இயற்கை எய்தி உள்ளார். அவர் ஒரே அகால மரணமோ அல்லது பாரதூரமாக நோய் காரணமாக அப்படியே இயற்கை எய்தி உள்ளார் என்ற செய்தியை படித்தேன். உலகத்தில் 114 வயது வரை வாழ்ந்த ஒரு உயிர் 110 ஆண்டு வரை தன் கடமையை தானே செய்து கொள்ளக்கூடிய வல்லமையோடு இருந்தார் என்றால் அவருடைய பண்பாடு, உணவு முறை, வாழ்க்கை பயணம் சரியான முறையில் வாழ்ந்திருக்கின்றார் என்பதற்காகத்தான் இந்த செய்தியையே உலகளாவ கேட்கும் வண்ணம் அவர்கள் தந்திருந்தார்கள். நாங்களும் அதுபோல் வாழ முயற்சிக்கின்றோம், ஆனால் முடியுமா என்ற வினா எழுந்து கொண்டிருக்கின்றது. இறுதி வரை முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய கதம்பத்திலே நாங்கள் என்ன காணப்போகின்றோம் என்று பார்ப்போம். எங்களுடைய பகல் வேளை மேலும் 2 நிமிடங்கள் என்றும் குறைந்திருக்கின்றது. பகல் படிப்படியாக குறைந்து கொண்டு செல்கின்றது. அந்த வேளையிலே இன்று நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி என்னவென்பதை திரு நாகப்பன் அவர்கள் வணக்கம் கூறி வரவேற்ற வேளையிலே எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் சொல்லோடு பாடல் இணைந்திருங்கள் உறவுகளே என்றும், அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தமாக தொழில் குளிக்கும் மகளாக அன்பு மகள் ஷியாமலா அவர்களும் வரவேற்று வணக்கம் தெரிவித்த வேளையில், அங்கே கோவை மாநகரத்தில் காலநிலை 26 இருக்கின்றது என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. நாகப்பன் அவர்கள் தந்திருக்கார். இந்த வரவேற்பை தந்து படம் வரைந்து அழகாக எனக்கு வாழ்த்துக்குரிய உங்களுக்கு நானும் வாழ்த்திக்கொண்டு உங்களையும் வரவேற்று கொண்டு இன்றைய கதம்பத்திலே சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு செல்வோம். அதைத்தான் சொல்லிவிட்டாரே எங்கள் நாகப்பன் அவர்கள். இதோ இசை.

ஆமாம், சொல்லாயோ வாய் திறந்து, நில்லாயோ நேரில் வந்து என்றெல்லாம் இந்த பாடல் வரிகள் கூறும் பொழுது, அன்றாடம் நாங்கள் திண்டாடும் வேளையிலும் மண்டாடும் வேளையிலும் கொண்டாடும் வேளையிலும் எங்கள் உதட்டிலிருந்து உதிர்வது மொழி. அந்த மொழியிலே எங்களுடைய அன்னை தமிழ் மொழி மூத்த மொழி. அந்த மொழியை நாங்கள் மொழிவதற்கு எத்தனை விதமாக எங்கள் உதட்டையும் நாக்கையும் உருட்டி பிரட்டி ஒட்டி இழுத்து மூடி திறந்து செய்கின்றோம். அப்பொழுது எழும் ஓசை அது சொற்களாக வெளியே வருகின்றது. அந்த சொற்கள் எங்கள் உள்ளக்கிடக்கைகளையும் எங்கள் இந்த உள்ளத்தில் இருக்க எண்ண பெருக்கைகளையும் அடுத்தவர்களுக்கு கூறும் வண்ணமாகவும் அடுத்தவர் கூறுவ வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கும் சொற்கள் பல. அன்று நான் கூறியிருந்தேன், கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பதங்களை நாங்கள் ஒரு நாளையில் உபயோகிக்கின்றோம். அதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உபயோகிக்கின்றார்கள் என்று நகைச்சுவை மட்டுமல்ல ஆய்வு ரீதியாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் பேசும் சொற்கள் எல்லாம் என்ன சொற்கள் என்று எங்கள் மொழியிலே தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. இலக்கண இலக்கிய கூறுகள், அந்த இலக்கண கூறுகளின்படி நாங்கள் உபயோகிக்கும் சொற்கள் பல என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்விலும் சொல்லோடு பாடல் நிகழ்வு ஒவ்வொரு விதமாக நாங்கள் கொண்டு செல்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் இன்று காணப்போவது என்னவென்றால், நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் பேசிய நகைச்சுவையாகவும் தர்க்க ரீதியாகவும் இலக்கண ரீதியாகவும் பல விடயங்களை பார்த்து பல சொற்களை அறிந்தோம். நாங்கள் அதைக்கு ஏற்ற பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வேளையிலே இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே எடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால், நாங்கள் ஒரே வார்த்தையை பேசும் பொழுது சில வார்த்தைகள் எழுதுகிறோம். அதை எழுதும் பொழுது ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து எழுதி முடித்தவுடன் அது ஒரு பதமாகிறது. இப்போ மல்லிகை என்றால் ம இல் லி ஹை, அந்த நான்கு எழுத்துக்களையும் அதுக்குள்ளே போடுகிறோம். அதை எழுதிவிட்டு நாங்கள் படித்து பார்க்கும் மல்லிகை என்று இருக்கின்றது. ஆனால் சில பதங்கள் ஆரம்பத்திலிருந்து எழுதி முடித்து முடித்த இடத்தில் திருப்பி மறுபடி பார்ப்போமாக இருந்தால் அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி பதத்தை காணக்கூடியதாக இருக்கும். எங்களை அறியாமல் நாங்கள் பேசுகிறோம் எழுதுகிறோம், பேச்சு வழக்கிலே இருக்கின்றது, எழுத்து வழக்கிலேயும் இருக்கின்றது. அப்படியான சொற்களை ஏதாவது கண்டுகொள்வோம். உதாரணத்துக்கு விகட கவி என்று எழுத்துக்கொண்டால் வி ட க வி வி க ட க வி வி க ட க வி. அதை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து முன்னிருந்து படித்து கொண்டோம்னா வி க ட ஹவி என்று வருகின்றது. அதை பின்னிருந்து பார்ப்போமா என்றாலும் வி க ட ஹவி என்று தான் வரும். அதே போன்ற வார்த்தைகள் பல உண்டு, எங்களை அறியாமல் நாங்கள் உபயோகிக்கின்றோம். அடிக்கடி என்னை இங்குள்ள குழந்தைகள், நாலாவது தலைமுறை குழந்தைகள் என்னை அழைப்பது தாத்தா என்று அழைப்பார்கள். அந்த தாத்தா என்ற எழுத்தை பாருங்கள், தா இத் தா தாத்தா. அதை மீண்டும் திருப்பி படித்து பாருங்கள், தா இத் தா தாத்தா என்று வரும். இப்படி பல சொற்கள் எங்களை அறியாமலே நாங்கள் உபயோகிக்கின்றோம். அப்படியான சொற்கள் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேளுங்கள், ஒலிபரப்பி கொண்டு அதையும் பற்றி பார்ப்போம். இப்படி பல சொற்கள் பேச்சு வழக்கிலும் இருக்கின்றன. எங்கே பார்ப்போம், உதாரணம் தந்துவிட்டேன், புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். யார் வரப்போகிறீர்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான தொலைபேசி எண் இன்றும் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு வசதியாக நீங்கள் வந்து அழைத்து கொள்ளலாம். வரும் வேளை உங்களுக்கு அப்படித்த பொருட்கள் அப்படி சொற்கள் தெரிந்தால் தெரிந்து கொண்டு வாருங்கள். இல்லை என்றாலும் காரியமில்லை, நாங்கள் பேசிக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம். பாடல்கள் இருக்குது, திரைப்படங்களுக்கு வந்த பாடல்களில் கூட ஒரு சில பாடல்கள் அப்படி இருக்கின்றன, புரிந்து கொண்டு வரலாம். சரி, இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு எங்கே பார்ப்போம் வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து சந்திப்போம், சிந்திப்போம், பேசி மகிழ்வோம். சொல்லோடு பாடல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, கோவை மாநகரம் தானாக வந்த சந்தனம் வாருங்கள். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் வளமாகவும் இருக்கிறது.
0: வளமாக மகிழ்வாக நலமோடு இருக்கும் வேளையில் கேட்க மகிழ்வாக இருக்கின்றது. நாங்களும் அவ்வண்ணமே இருக்கும். வளம் என்பதில் தான் கொஞ்சம் மாற்றமாக இருக்கின்றது, கொஞ்சம் வெப்பமாக இருக்கின்றது. 28 பாகையை இப்பொழுதே கண்டுவிட்டோம். இன்று 34 வரை செல்ல இருக்கும். நீங்கள் 26 பாகை வந்து விட்டது என்று எழுதினீர்கள். அது கூடுமா குறையும்?
1: 24 குறைய போகுது ஐயா.
0: நீங்கள் அப்போ 26 உச்சத்தை கண்டு கீழே போய் கொண்டிருக்கின்றீர்கள். இரவு நேரம் அல்லவா? நாங்களும் இப்படி உச்சத்துக்கு சென்று திரும்பி மீண்டும் குறைந்து வருவோம். ஆனால் அது போய் சென்று
1: இதே தமிழகத்தின் மற்ற பகுதியில் 30-31 இருக்கு ஐயா.
0: அப்படிங்கவா வருவாரே எங்களோட உயர் அது உயர் நிலையை காணுகின்ற சரவணன் அவர்கள் கூறுவார்கள், 36 கண்டிருந்தார். அதுக்கு பூகோள அமைப்பின்படி அந்த சீதோஷ்ண நிலை மாறும், கூடும் குறையும். இந்த இது குளிர் நாடு என்று கூறுவார்கள். குளிர் என்றால் அங்கு எப்படி வெப்பம் என்று கேட்கலாம். இங்கும் வெப்பம் உண்டு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்ட்ரி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது மித மிஞ்சிய எல்லாம் அளவுக்கு மிஞ்சிய வெப்ப காலநிலையை கொண்டு நாடுவோம். மழை வந்தாலும் பாரிய மழையாக இருக்கும், பனி வீழ்ந்தாலும் பாரிய மழை வீழ்ச்சியாக இருக்கும், புயல் வந்தாலும் பாரிய புயலாக இருக்கும், பெரும் புயலாக இருக்கும், இடிமுழக்கம் ஏற்பட்டாலும் இங்குதான் எல்லாம் அரம்பரமாக நடைபெறும். உடனே வாகனத்தையே தூக்கி
1: கொண்டு
0: மூடிவிடும். அதே புயல் காற்று எழுந்து வந்தா பெரும் பிரளயம் பெறமுண்டா வீட்டையே தூக்கி கொண்டு ஒரு இடத்துல வைத்து விடும் ஐயா, அவ்வளவு காற்றடிக்கும். அப்படி நாங்கள் வாழுகின்ற இந்த பிரபஞ்சத்திலே அது இயற்கையானது. அந்த இயற்கையின் மத்தியில் அவர்கள் யாரும் கூறவில்லை இங்கே போய் உட்கார நீங்களே. ஆனால் வேறு வழியிலே வாழுகிறோம். நாங்கள் வாழும் வாழ நாட்டை காலநிலை சூழல்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் வீடு கட்டுவதில் எங்களோட வாழ்க்கை வசதி எங்கே சிறப்பாக இருக்கும் அங்கே வீடு கட்டி போடுவோம். அங்கே நாங்கள் போய் வேறு ஒன்றி வாழ்ந்து சந்ததியை பெருக்குவோம். இயற்கை அந்த அந்த ஐயா இவ்வளவு ஜனத்தொகை வந்து விட்டது, குழந்தை குஞ்செல்லாம் வந்து விட்டது என்று அந்த அடிக்கிற காற்று குறைத்து அடிக்காது, இறைக்கிற வெயில் குறைத்து இறைக்காது. வர்றது வந்தே ஆகும். நாங்கள் தான் அதற்குள்ளே அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கின்றோம். பிரபஞ்சம் எங்களுக்குள்ளே இல்லை. அதுதான் காரணம். அந்த
1: எல்லா வகையிலையும் பார்த்தா எங்க நாடுதான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.
0: ஆசியமா மத்திய அதுதானே மத்திய ரேக்கு உள்ள அந்த அந்த காலநிலை அங்குள்ள சூழல் சிறப்பு மக்கள் தான் மாறியிருக்கார்களே தவிர அங்குள்ள காலநிலையால் வேறு மாற்றங்கள் இருக்கும். ஆண்டாண்டு காலமாக சிறப்புற வாழ்ந்தவர்கள். அதனால் தானே அந்நிய நாடெல்லாம் படையெடுத்து எங்கள் நாட்டை பிடிக்க வருவார்கள் இல்லையா?
1: சொர்க்கமே என்றாலும் எந்த ஊரை போல வரும்
0: வராதையா? வரவே வரும். ஆனால் எப்படித்தான் பாரு இப்ப பாருங்கள், நாங்கள் எல்லா வசதிகளோட உள்ள இடத்தில் வாழ்பவர்களுக்கும் குறையுண்டு. வசதியிலே ஒரு மரத்தடியிலே யாசகம் பெற்று வந்து உண்டு உறங்குறவருக்கும் குறைகள் உண்டு, நிவர்த்திகள் செய்ய வேண்டிய விட உண்டு. அதெல்லாம் மனித இனம் மனதால் பூர்த்தி அடைய மாட்டாத ஒரு இனம். இப்போ இவ்வளவு சொற்களையும் நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்று இந்த அதை சொல்வது எப்படி என்றால் நான் இரு வழி சொற்கள் அதற்கு மாலை மாற்று என்று இலக்கணத்திலே கொள்ளுவார்கள். இந்த முன்னிருந்து பின்பும் பின்னிருந்தும் ஒரே வாக்கியம் ஒரே சொல்லாக இருக்கும், கருத்து மாறாமல்.
1: நீங்களே சொல்லிட்டீங்களே யார் ரெண்டு மூணு நீங்களே சொல்லிட்டீங்க.
0: அதுபோல நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை கூறலாம்.
1: எனக்கு தெரிஞ்ச வகையில ரெண்டு இருக்கு சொல்லலாம்னு பார்த்தேன். முதல்ல
0: வந்தேன் பந்திக்கு முந்து போல இருங்கள் வாரேன்.
1: ரெண்டு புள்ளிட்டு மற்றவங்களுக்கு வழி விட்டுருலாம்.
0: கூறுங்கள் எதுவாக இருக்கும்.
1: ஒன்னு வந்து காக்கா
0: தாத்தா. ஆமா
1: நீங்க தாத்தா சொன்னீங்க, தாத்தா சொன்னீங்க எனக்கு காக்கா ஞாபகம் வந்தது.
0: காக்கா சரி, காக்கா காக்கா காக்கா மை கொண்ட காக்கா. அது முன்பிருந்த படிக்கலாம் பின்பிருந்தும் படிக்கலாம் காக்கா. அடுத்த வாரம்
1: இன்னொன்னு நம்ம கை ரேகை.
0: கை ரேகை கட்டிக்காரன். கை ரேகை அதை முன்பிருந்தும் பின்பிருந்தும் படிக்கலாம். கை ரேகை கை ரேகை சிறப்பு கண்டுபிடிப்பு. இப்படி பல பதங்கள் உண்டு, இப்படி பல பதங்கள் இருக்கின்றன. அதில் இரண்டு வந்து கூறிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ இப்பொழுது நாங்கள் பார்த்து விட்டோம் விகட கவி தாத்தா என்று நான் கூறியது போன்று, நீங்கள் காக்கா கை ரேகை என்ற இரண்டை குறியில் கடிகாரன் வாழ்த்துக்கள் சிறப்பு. இதை கூறுவது எங்கள் இலக்கணத்திலே தமிழிலே, எங்கள் தமிழிலே தான் அப்படி இருக்கின்றது. தமிழிலே இதை கூறுவது மாலை மாற்று என்ற இலக்கண முறைப்படியும் இரு வழி சொற்கள் என்றும் கூறலாம். இரு வழி முன்னுக்கு இருந்தும் பின்னுக்கு இருந்தும் இரு வழியும் சொற்கள் ஒரே சொல்லாக இருக்கிறது. இப்போ கா கா என்று காவன்னா இருக்குன்னா காவன்னா எழுதிட்டு கடைசியிலேருந்து பார்த்தாலும் காக்கான்னு தான் வரும். இப்போ கை ரேகை, கை ரேகைன்றது எங்கள் கையில் உள்ள ரேகை, அதை நாங்கள் திருப்பி படித்தாலும் கை ரேகை என்று கூறுகிறது சிறப்பு. சிறப்பான சொற்களை கண்டுபிடித்தீர்கள். சரி, எப்படி என்றால் இன்று இப்படியான அம்சத்தோடு அமைந்த பாடல் ஏதாவது இருக்கு நம்ம கேட்க விருப்பமா? உங்களுக்கு என்ன பாடலை கேட்போம்? ஏதாவது பாடல் திரைப்படத்தின் பெயர் இருக்கின்றது. அப்போ இல்லை பாட்டுல இருக்கின்றது, திரைப்பட பாடல்ல ஒரு பாடல்ல அப்படி இருக்கின்றது, சில பாடல்கள் அப்படி வரும். இது நீங்கள்
1: ஸ்ரீகாந்த் நடிச்ச படம் ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது, அது என்ன பாட்டு சார் ஞாபகம் வர
0: மாட்டேங்க.
1: புது புது ஸ்ரீகாந்த், சின்ன ஸ்ரீகாந்த் நடிச்ச படத்து,
0: என்ன
1: பழைய ஸ்ரீகாந்த் புது ஸ்ரீகாந்த் நடிச்ச படம் இல்லையா? அது டக்குனு ஞாபகம் வரல, தெரிஞ்சதுன்னா நான் பதிவுல எழுதி
0: விடுறேன்.
1: அடுத்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம வந்து பதிவுல போட்டு விடுறோம்.
0: என்ன பாடல், என்ன பாடலை கேட்போம் உங்களுக்காக? நல்ல பாடல்
1: அது வந்து அது புதுக்க அது என்னமோ ஒரு இதுங்கய்யா, ஸ்ரீகாந்த் ஸ்னேகாவும்
0: நடிச்சாங்க. நீங்க தெரிவு செய்து கொண்டு வந்து கூற போகிறீர்கள் பாடலை. நல்லது, பாடலை தெரிவு செய்து கொண்டு கூறுங்கள், கேட்கலாம். இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அழையுங்கள். என்ன அந்த பதம், என்ன பாடல் என்பதை கேட்டு பார்ப்போம். சொன்னால் அது சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். நன்றி நாகப்பன் அவர்கள், நன்றி, வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமசிவாய. என்னையா இது நிலைக்கு விலையை கொடுத்துட்டீங்களே?
0: இல்ல, சாதாரணமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில உபயோகிப்பதுதானே கண்ணா. நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் ஐயா. உங்க பாட்டு இன்னைக்கு எல்லா பாட்டும் கிடையாது,
0: அதெல்லாம் கேட்டு எழுதியிருந்தீர்கள். குரலே வைத்திருந்தீங்க, நன்றாக இருந்தது. மனிதன் என்ற திரைப்படம்
1: தெளிவாக வந்துச்சு.
0: அப்படியா? பாடல் கேட்டீங்களா? உங்களுடைய
1: நல்ல இது ஒளிபரப்பே ரொம்ப சூப்பரா இருக்கியா, நல்லா ஒரு தட்டங்களும் இல்லாம வந்துகிட்டு இருக்கு.
0: ஐயா, நேற்று நாங்கள் பட்ட பெரிய இடையூறு பட்டு விட்டோம்.
1: அது எங்க ரேடியோவே எடுக்கலையா? சுத்திக்கிட்டு இருக்கவுலயே பாட்டு வரல,
0: வரவே மாட்டோம். சரியா கரைச்சல் மகள் வந்து
1: இன்னைக்கு ஃபுல்லா நல்லா இருந்துச்சு.
0: இரவிரவாக பகல் பகலாக உழைத்திருந்தார் தொழில்நுட்பவியலாளர்களோடு எல்லாம் சேர்ந்து வந்துவிட்டது. சரி, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது சுலபமானது இல்லை தானே தேவா? வாழ்க்கை சரி, நீங்கள் கேட்டு அந்த பாடல்கள் ஒளிபரப்பப்படுவது. இப்ப நீங்கள் தினமும் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் பாடல்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். அடுத்து இப்ப நாங்கள் பேசிய சொல்லோடு பாடல் நிகழ்வே வந்து இணைந்து நாகப்பன் அவர்கள் கண்டுபிடிச்சு ரெண்டு பதத்து, உங்களால் ஏதாவது கூற முடியுமா?
1: ஒரு வார்த்தையா?
0: சுலபமான வார்த்தை. ஆமா, போ போ, வார்த்தை கண்டுபிடிக்கும். எழுதி விட்டு போ போ என்று எழுதி விட்டு இப்படியும் படிக்கலாம், அப்படியும் படிக்கலாம். இதை சொல்வது கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். சரி, இந்த என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஐயா, இந்த காதலர்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க, அதுக்காக ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நாய்க்காதலா போகுது. நான் மெட்ராஸ் போயிருந்தேன் ஐயா, எல்லாம் பாத்தீங்கன்னா மோசமா இருக்குவோ. இது என்னன்னே, என்ன உலகம் எங்க போகுதுன்னே தெரியல.
0: அதனால் தானே உலகம் போற பூக்கப்பாரடி தங்கமைத்தில் பாட்டு.
1: ஆமா, என்ன மோசம்? என் பொம்பளை பிள்ளைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. டிரெஸ்ஸும் அந்த மாதிரி இருக்கு. ஐயா, அதை விடுங்க. அதையா நமக்கு
0: ஒன்னும் பண்ண முடியாது ஐயா. நாங்கள் என்றால்
1: அதுக்கு வந்து சுமங்கலி, சுமங்கலிங்கிற பதிலையா
0: சொல்லுங்க.
1: அக்கா மகள் சுத்தி சுத்தி மகளேன்னு வரும் அந்த பாட்டியா?
0: அக்கா மகள் சுத்தி மகளையா?
1: ஆமா ஆமா, மகளே.
0: சுமங்கலி திரைப்படம் இல்லையா?
1: சுமங்கலி படம். ஆமாயா,
0: பார்ப்போம். அந்த பாடலை தெரிவித்தது கேட்டு மகள்வோம். சரி, உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு? வெயிலா இருக்குதா, மழையா இருக்குதா?
1: ஐயா, பகல்லாம் வந்து ஒரே ஒரு மாதிரியான, இது ஒரு மாதிரியான ஹீட்டர் போட்டிருக்காரு ஆண்டவன்.
0: என்ன உங்களுக்கு
1: ஆறு மணிக்கு மேல அப்படியே மென்மையான ஏசியில உட்காந்துருக்க மாதிரி
0: இருக்கு. ஏன் தெரியுமா அப்படி இருக்கு இந்த காலகட்டம்? நீங்களும் அந்த பத்திரிகை எல்லாம், பத்திரிகை கொடுக்க வேணும், வெளியே போகணும், பொருட்கள் வாங்க வேண்டும், ஆயத்தங்கள் செய்யணும், மனசை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று அப்படி இதமாயிருக்க. நன்றி தேவா. அக்கா மகள் பாடலை கண்டு மகளும் போ போ வா வா. வாழ்த்துக்கள். போ போ வா வா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இது மாதிரி தமிழ் வாணொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வேளையில் உலகின் பல பாகங்களிலிருந்தும் அன்பு உறவினர்கள் கேட்டு மகிழ்வதோடு இல்லாமல் வந்தும் சிறப்பித்து நேரலையில் பேசி மகிழ்கின்றார்கள். இப்பொழுது வந்த உறவு சென்று விட்டார். நான் அழைப்பதற்கிடையிலே மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வணக்கம் வணக்கம். வர வேண்டும் வர வேண்டும், வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிபரப்பாகும் கதம்பம். இன்றும் ஒலிபரப்பும் வேளையில் சொல்லோடு பாடல் நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம். அந்த சொல்லோடு பாடலில் நாங்கள் இருவழி சொற்கள் அல்லது மாலை மாற்று என்று இலக்கணத்தில் கூறப்படும் வகையில் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல், எங்களை அறியாமல் உபயோகித்து கொண்டிருக்கின்றோம். அதை உணர்ந்து பார்க்கும் பொழுது நகைச்சுவையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் காக்கா கைரேகை போ போ வா வா என்ற பதங்களை கண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாங்கள் எங்களை அறியாமல் உபயோகிக்கின்றோம் தானே. இப்பொழுது அன்பு மகள் ஷியாமலாவை கண்டிப்பாக இணைக்க வேண்டும். வணக்கம் மகளே. ஷியாமலா, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கப்பா.
0: நலமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும். மழை பெய்ததா?
2: இல்லப்பா.
0: எங்களுக்கு மழை பொய்த்து விட்டது மகளே, இங்க வெப்பம் தாங்க
2: முடியும்.
0: தண்ணீர் குடுவையுடன் இருக்கின்றேன். நேற்றைய தினம் என்னால் தாங்க முடியவில்லை. அதே நேரம் கணனிகளும் தங்களால் எங்களுக்கு ஒரு நாங்கள் இருக்கும் கிராம பகுதியில் ஒரு சில ஏரியா பகுதி கணனிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டு பெரிய பெரிய அலுவலகம் எங்களுக்கு தான் வானொலி ஒரு நிலையன்னு பார்த்தா பெரிய பெரிய பெரிய அலுவலகங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலை நின்று விட்டு சில மணி நேரங்கள் ஒரு ஒரு சில நிமிடங்களில் சில மணி நேரங்கள் ஆனால் வலைத்தளம் வேலை செய்து கொண்டிருந்தது. எங்களுடைய வலைத்தளம் பணிபுரிய மாட்டேன்டு. எல்லோரும் யூடியூப்பை வைத்து தான் செய்கிறார்கள். யூடியூப் அந்த யூ வலைத்தளத்திலே ஒரு பகுதி இங்கால ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு எல்லாம் ஏதோ செய்து முழுவதும் நாங்கள் முழுக்களும் மாற்றி அமைத்தோம். மகளுக்கு அந்த அந்த அந்த பகுதி அவன்ற பொறுப்பு தான். நான் அதுக்கே கை வைப்பதில்லை. இன்று தொழில்நுட்பவியலாளர்களோட இந்த நீண்ட நேர பிரயத்தனம் நடைபெறும். அந்த மகள் பகல் உணவு இரவு உணவு கூட சரியாக உண்ணவில்லை. முழுவதும் இதுக்கே தான் ஆனால் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வந்து விட்டது. அதிலும் அந்த 14 பாடல்கள் எங்களுடைய நேற்றைய தினம் பாட்டு சவாரிக்கு வந்து கேட்டவர்கள் 12 பேருடைய பாடல், அதோடு 2 வெற்றி பாடல், 14
2: பாடல்.
0: அதிலே 2 பாடல் ஒன்றாக வந்தது. நீங்களும் அவர் பின்புதான் வந்தார். ஒரு ஒரு பாடல் 2 பேரை கொடுத்ததாலே ஒரு எண்ணிக்கை குறைந்து 13 பாடல்கள். ஆனால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் என்னுடைய பதிவு அறை என்னுடைய அறையில் உள்ள என்னுடைய பதிவுகள் செய்கின்ற கலையகத்தின் பகுதிக்குள்ளே சென்ற போது யூ வலைத்தளம் கொஞ்ச நேரம் எனக்கு வேலை செய்தது, பதிவு செய்கிறது நின்றுவிட்டது. பாடலை பதிவு செய்கிறது அதன் பின்பு ஏதோ அப்படி ஒன்று ஒன்றாக எடுத்து எடுத்து பொறுத்து விட்டேன். பொருத்தி அதை உங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தது எனக்கு. இப்பொழுது பிரச்சனை இல்லை. இல்லை, வாழ்க்கை என்பது முயற்சி தானே அம்மா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்போ உங்களுக்கு மழை பெய்யவில்லை, என்ன நினைக்கிறீர்கள், வரும் எண்ணுகிறீர்களா?
2: வரும்னு தான் ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது வராது போல இருக்கு.
0: வேற ஒரு நாளும் அப்படி என்ன பண்ணாரு, பொய்க்காது மழை. ஆனா வர வேண்டிய நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய
2: இந்த விஷயத்துல உங்க வாழ்த்து கூட பழிக்கலப்பா.
0: இல்லையம்மா, எங்கள் நேரத்துக்கு வர வேண்டியது இல்லை. இயற்கை வந்து தன்னுடைய நேரத்துக்கு தான் வரும். அது வரும்பொழுது காட்டிக்கலாம். எங்களுடைய நேரத்தில் வருவது நாங்கள் எப்படியும் பணம் கொடுத்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி அதை செய்யலாம். ஆனா இது ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள். சரியா?
2: ஆமாப்பா.
0: அப்ப இன்றைய நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வு எது? இரு வழி சொற்கள் மாலை மாற்று என்று இலக்கணத்தில் கூறப்படும் சொற்களை நாங்கள்
2: எங்களை அறிய ஒரு பாட்டுல ஒரு 2 வார்த்தை கண்டுபிடிச்சாரு.
0: எங்க கொண்டு வாருங்களுக்கு?
2: மேகமே மேகமே மேகமே.
0: ஓ,
2: அந்த பாட்டுக்குள்ள மேகமே மேகமே.
0: ஓ,
2: பால்விழா தேயுதே தேயுதே தேயுதே.
0: அடே அப்பா, மேகமே மேகமே என்று பார்த்து அற்புதமான கண்டுபிடிப்பு. மேகமே மேகமே தேயுதே வாழ்த்துக்கள். மேகமே
2: தேரு வருதேப்பா.
0: தேரு வருதே
2: வருதே
0: தேரு வருதே அப்பா. கெட்டிக்காரி தேரு
2: மாறுமாப்பா.
0: வருதே வாழ்த்துக்கள். மாறுமா? ஆ, தேரு வருதே மாறுமா. சிறப்பு சிறப்பு. இது போதும், மற்றவர்களும் இடம் கொடுக்க வேண்டும். மாறுமா என்று வரும்.
2: பாட்டை வச்சே கண்டுபிடிச்ச.
0: மாறுமோ இல்லை மாறுமா என்று வருகின்றது. மாறுமா மாறுமா, சிறப்பான கண்டுபிடிவா. இதை நாங்கள் நினைத்து கூறுவதில்லை, எண்ணி சொன்னோம். இருவழி சொற்களோடு கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதில்லை. எங்களை அறியாமல் அது வருகின்றது. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. தேரு வருதே மாறுமா. அடையப்பா, இத்தனை வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம் இதுவரையில். மூவர் வந்து உறவாடுவதற்கு இல்லை, இத்தனை வார்த்தைகள் வந்துவிட்டது. பார்ப்போம் மற்றவர்களை. சரி, இப்படியான வகையிலே உங்களுக்கு இந்த பாடல் என்ன பாடலை விரும்பி கேட்க போகிறீர்கள்? உங்களுக்கு
2: இந்த மாதிரி பாடல் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. சரியா,
0: இல்லை பாடல்
2: வேற பாட்டு கேட்குறேன்ப்பா.
0: இது வேற வேணும் வேண்டதில்லை, இதை கண்டுபிடித்து நீங்கள் சொன்ன
2: சரிப்பா சரிப்பா.
0: பாட்டே மிகவும் தரும் முதலாவது சொன்னீங்க, அதே ஒரு சிறந்த பாடல் அல்லவா? மேகமே மேகமே, அது நல்ல பாடல், நல்லதை கண்டுபிடிச்சி. சரி, என்ன பாடலை கேட்போம் என்று உங்களோட நாங்கள் முனை?
2: மலைக்கல்லன் படம் தான். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அந்த பாட்டுப்பா.
0: அடே அப்பா, எத்தனை காலம், அது இப்போ எத்தனை காலத்துக்கு முந்தைய வந்த பாடலம்மா, சரியா?
2: ஆமாப்பா, காலத்துக்கு முன்னாடி வந்த பாட்டா தான். இப்பவும் சில பேர் அது நடந்துக்கிற முறை அது மாதிரி இருக்குல்லப்பா. சிலதமே என்ன ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பாங்க, நானும் ஏமாந்துதான் நினைச்சுக்கிட்டே சில நேரம் காட்டிட்டு இருக்க முடியும்.
0: இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில என்று அது இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அன்று இந்த கவிதை, இந்த பாடல் எழுதிய கவிதை அவ்வளவு ஒரு தீர்க்க தரிசியா இருக்க வேண்டும். பின்வரும் காரியத்தை
2: அப்ப உள்ள அவங்க எழுதின பாட்டு எல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரியா தான்ப்பா இருக்கும், எந்த காலத்துக்கும் அது ஏத்ததாவது.
0: சமுதாயத்தை ஊடறுத்து செல்லுகின்றது, சமுதாயத்துக்குள்ளே சமூகத்துக்குள்ளே என்ன இருக்கின்றதோ அதை அப்படியே வெளிப்படையாக காட்டுகின்றது. எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம், ஒரு அந்த அதில் ஒரு வரி வருது, இன்னும் எத்தனை காலம்தான் வரும், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அதுவும் சொந்த நாட்டிலே, இந்த நாட்டில் சொந்த நாட்டிலே ஏமாற்றுகிறார். அந்த கருத்து இன்றும் பொருந்துகிறது அம்மா. அவ்வளவு சிற்க தரிசனமான பாடல், இனிமையான பாடல் உங்களுக்காக நான் தருகிறேன். இந்த சொல்லோடு பாடலை வந்து, மேகமே மேகமே தேயுதே தேரு வருதே மாறுமா என்ற பதங்களை தந்திருக்கி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பார்ப்போம் அடுத்து மற்றவர்கள் என்ன கூறுகின்றார் என்று. நன்றி அம்மா, நன்றி மகளே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லோடு பாடல் நிகழ்விலே இருக்கின்றோம்.

0: தூந்துவிட வந்துவிட்டார் அன்பு மகள் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம். ரேவதி, உங்களை இணைத்து விட்டேனம்மா. வணக்கம், வணக்கம், வணக்கம், இணைத்து விட்டேன். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்கப்பா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமாக மகிழ்வாக சந்தோஷமாக இருக்கிறேன்.
0: சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். காரணம் என்ன? எல்லோரும் நாங்கள் இணைகிறோம், அடிக்கடி சந்திக்கிறோம், காற்றலைக்கு வருகிறோம். அப்ப காலநிலை, காலநிலையும் சந்தோஷத்தை தருகின்றதா?
1: காலநிலை மத்தியானத்தை வெயில் உச்சக்கட்டம் இப்ப அடங்கிடுச்சு.
0: இப்ப அடங்கியிருக்கு. அப்போ காற்று அடிப்பதும் வெயில் எரிப்பதும் நிலா எரிப்பதும் பனி விழுவதும் குளிர் வரும் இதெல்லாம் இயற்கை மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அந்த இயற்கை கீழே நாங்கள் சுழன்று கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு என்று சொந்தமாக ஒரு ஒரு சுவாத்தியத்தை எங்களால் வாங்க முடியுமா? அம்மா, முடியாது. இது பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழ்கின்றபடியால் பிரபஞ்சம் காட்டுகின்ற சூழலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கை முறையிலே தான் இந்த யுகத்தை கலியுகமாக மாற்றுகிறோம். நாங்கள் கலியாக மாற்றுகிறோம். எல்லாம் மாறிவிட்டதம்மா, எல்லாம் மாறிவிட்டது. இனிமேல் இது திருப்பி கொண்டு வருவதற்கு இப்பொழுது சியாமலா சொன்ன மாதிரி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற அப்படியான கருத்தை பார்த்து கொண்டு போனால் இது ஏமாளிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள், ஏமாற்றுபவர்களும் வந்து கொண்டே இருப்பார்கள், உருண்டோடிக்கொண்டிருக்கும். அதனால் விளைவுகள் எல்லாம் பாரதூரமாக வந்து மகிழ்ச்சியாக இருக்கா இல்லாத செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கும். சரி, நாங்கள் இன்று மாலை மாற்று என்ற இலக்கணத்தின்படி இருவழி சொற்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லோடு பாடலே. இங்கே வந்து குறுநார்கள் காக்கா, கைரேகை, போ, வா வா, எத்தனை மேகமே மேகமே மாறி, அதாவது எழுதி முதல்லேருந்து வாசிக்கலாம், இறுதியிலிருந்தும் படிக்கலாம். தேயுதே தருவதோ தேரு வருதே மாறுமா, இப்படியான பதங்களை கண்டுகொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் நான் கூறியிருந்தேன் மிகடகவி, தாத்தா என்ற சொல். உங்களுக்கு அப்படி ஏதாவது சொற்கள் நாங்கள் உபயோகித்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. குறுங்களுக்கு பார்ப்போம். என்னம்மா? மோரு போதுமோ? மாறுகிறது அம்மா, இல்லையே, அப்படி பொருந்தவில்லை. பாருங்கள், திருப்பி படித்து பாருங்கள். வருதான்
1: நான் பாக்குறேன்ப்பா. அப்ப ஏதோ சின்ன வயசுல சொன்ன மாதிரி இருக்குப்பா.
0: யாரு சொன்னது?
1: போது சின்ன வயசுல சொன்ன மாதிரி.
0: அது எப்படி வர வேண்டாம்? அது எப்படி வர வேண்டும் என்றால் மோரு தாருமோ என்று வர. எழுதி பாருங்கள். மோரு தாருமோ?
1: தாருமோ மோரு தாமாமப்பா, நீங்க சொன்ன பிரகாரம் தான் மோரு தாருமோ.
0: பேச்சு வழக்கில் மோறு தாருமோ என்று கேட்டேன். மோரை தாருமோ என்றதை விட மோறு தாருமோ என்று எழுதிவிட்டு திருப்பி பார்த்தாலும் மோறு தாருமோ என்று வரும். சரியா? இதை சொல்லுவது இருவழி சொற்கள் அல்லது மாலை மாற்று என்று இலக்கணத்தில் கூறப்படுவது மாலை மாற்று என்று. சரி, மோரு மோரு தாருமோன்றா மோவன்னா ரூனா தாவன்னா ரூனா மோவன்னா மோரு தா. இது வந்து இலக்க எழுத்து வகையில் வராது விட்டாலும் பேச்சு வழக்கில் மோரு தாருமோ என்று கேட்போம். இப்போ மோரு போதுமோ என்று வந்து அந்த அது இந்த திருப்பி வாய்ச்சால் அது மோரு தூ என்று வந்துடணும் இல்லையாம்மா. அதனால் மோரு தாருமோ என்று மாற்றி அமைக்கலாம். வாழ்த்துக்கள். அப்படி வேற என்ன பதம் தெரியும் உங்களுக்கு? மாமா, மாமா, சரி. தாத்தா நான் கூறிவிட்டேன், மாமா சரியா சொல்லிருக்கேன். மாமா என்று சொல்லும் முன்பிருந்தும் பின்பிருந்தும் படிக்கணும். அப்படி வேற என்ன உறவை சொல்லலாம்? கட்டிக்காரி கட்டிக்காரி சிறம் சிறப்பு. இப்படியான பதங்களை நாங்கள் உபயோகிக்கின்றோம். ஆனால் இது ஒரு இருவழி சொல் என்பது தெரிந்தோ அல்லது இது மாலை மாற்று பதம் என்று புரிந்தோ சொல்லவில்லை. நாங்கள் எங்களுடைய வழித்தோன்றலாக ஆரம்பத்திலிருந்து அந்த பழக்க வழக்கமாகி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதை கூறுவது திருப்பி ஒரு பதத்தை முத எழுத்து எழுதிவிட்டு திருப்பி மறுபடி பின்னிருந்து முன்னுக்கு வாசித்தாலும் அப்படித்தான் வரும். அதைத்தான் சொல்றது இரு வழி சொல்லு, டூ வே, போக வர, ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், மோறு தாருமோ மாமா பாப்பா என்ற பதங்களை தந்திருக்கீங்க. சரி, அப்படின்னா என்ன பாடலை இன்று கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: பாடல் வந்தப்பா அப்பா ஒரு பாடல் அப்பா, அன்னமிட்ட கையிலே இந்த மயங்கி விட்டேன்,
0: மயங்கி
1: விட்டேன் கண்டேன்.
0: பல்லவிய பாடுங்கள்.
1: மயங்கி விட்டேன், மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, மயங்கி விட்டேன் என்னை இன்று வல்லைக்காரங்களில் எந்த பின்னவேளையில் சொல்ல சொல்ல என்ன சுகமோ.
0: சொல்ல சொல்ல நல்ல சுகம் தானம்மா, சொல்ல சொல்ல நல்ல சுகம். அங்கே இந்த மடை இந்த மாலை மாற்று என்ற பதத்தை நாங்கள் எண்ணி பேசுவது இல்லை, நாங்கள் எண்ணி பேசுவது இல்லை. நாங்கள் கிளவி சொற்களை பார்த்தோம் இல்லை, அதே போன்று நாங்கள் நினைத்து பேசுவது இல்லை. பேச்சு வழக்கிலேயும் இது இருக்கின்றது, பேச்சு வழக்கிலேயும் இந்த பதத்தை நாங்கள் உபயோகித்துக் கொள்வது வழக்கம். இங்கே யார் கூறினது? என்னுடைய சியாமலா கூறினா தேர் வருதே என்று, அடடா தேர் வருதே என்று கூறுவோம், அதை திரும்பி பாருங்கள், தேர் வருது என்று தான் வரும் இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் எதிரிலே உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு தாத்தா வருகின்றார், உங்களுடைய தாத்தா வருகின்றார், எப்படி அழைப்பீர்கள்? வா தாத்தா வா, வாங்க தாத்தா வாங்க, வா தாத்தா வா. ஏனென்றால் தாத்தாவை ஒருமையிலே பேர குழந்தைகள் அழைப்பார்கள், அப்பாவை ஒருமையிலே அழைக்க மாட்டார், வா என்று கூற மாட்டார், வாருங்கள் அப்பா என்று கூறுவார்கள், வாங்க என்று கூறுவார்கள். தாத்தா பாட்டியே நீ என்று பேசுகிறது, அதிலே பாசம் அதிகம். சும்மா இருங்க தாத்தா, நீ தாத்தா, குறும்பு தாத்தா என்றெல்லாம் கூறுவார்கள் இல்லையா? அவர் அந்த தாத்தாவை குழந்தைகள் தன் போல் மதித்து, தன்னுடைய பருவம் போல் மதித்துக் கொள்வார்கள். என் தாத்தாவை முத்தி கொண்டு பழமை பெறும் பொழுது குழந்தையாக மாறுபடுவார் தானே? என்னோட பழகின்றவர்கள் அப்படித்தான். நீங்க அநேகமான குழந்தைகள் தாத்தான அழைப்பார்கள் என்ன? இங்கே நான் நான்கு ஐந்தாவது தலைமுறையை பார்த்து விட்டேன். இங்கே வந்து அவர்கள் அங்கே இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள், செல்லாது விட்டால் அவர்கள் அழுகிற நேரத்திலையும் தாத்தாவை கண்டு அழைய நிறுத்தி விடுவார்கள், ஓடி வந்து விடுவார்கள், தாத்தா பாசமான தாத்தாவுன்னு சொல்லி. சரி, வாழ்த்துக்கள். அப்ப நீங்கள் தந்த மோறு தாருமோ மாமா பாப்பா என்ற பதத்தை தந்து மயங்கி விட்டேன் உன்னை கண்டு என்ற பாடலையும் கேட்டிருக்கீர்கள். இன்றைய சொல்லோட பாடலில் இது ஒரு ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சொல்லோட பாடலாக இருக்கும் என்றால் இப்படியான விடயத்தை கண்டு கொண்டு இருக்கின்றோம். திருப்பி நாங்கள் அதை தெரிந்து தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், புதுப்பித்துக் கொள்ளுவோம் இல்லையா ரேவதி? அதை விட இப்பொழுது கையிலே தட்டி விட்டால் வரும் தானே அம்மா? ஒருவர் இருக்கிறார் தானே, ஒரு பெரியவர், அவரை தட்டினால் அவர் முழுவதும் சொல்லுவார் எங்க எங்க எப்படி இருக்கு. அப்ப அவ்வளவு இலகுவாக எங்களுக்கு அறிவியல் சாதனங்கள் எவ்வளவு இலகுவாக வந்த பின்பும் ஏன் தான் இந்த அறியாமை அதற்குள்ளே புகுந்து எங்களை மாற்றி வழி கொண்டு தேவா வந்து தொட்டார், ஆனால் விட்டு விட்டார், அதை தொடர்ந்து பேசவில்லை, விட்டு விட்டார். காரணம் இந்த இந்த புதிய கண்டுபிடிப்புகளால் வருகின்ற அறிவியல் சாதனங்கள் நல்ல வழிக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அது தீய வழிக்கு எங்களை கொண்டு போக பண்ணுகின்றது, உபயோகிக்கின்றவர்கள். அதை பார்த்து படிப்பதால் ஒன்றும், அதை உபயோகிப்பவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. இந்த பதிவை நான் எடுப்பதால் இதை மற்றவர் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் இல்லை. அடுத்தது பார்ப்பவர்களும் எப்போதும் எங்களுக்கு ஆசை என்ற ஒன்று தானே இருக்கின்றதம்மா, அந்த புலன் வழி செல்வதால் தான் புரல்வு வருகின்றது வாழ்க்கையிலே. அப்போ அந்த பதங்கள் அது வருவதே இது பார்க்கக்கூடாது என்று விட்டு விட்டு போக முடியாது என்றால் எடுத்தவுடன் கவர்ச்சியான அப்படியான முறையில் எழுதுகிறார்கள், படத்தை போடுகிறார்கள். அவர்களைத்தான் அவர்கள் எவ்வளோ அது மனித பண்பு, யாருக்கு அந்த பிழையான விடயத்தை புகுத்துகிறார்? தன் இனத்துக்கு தானே. தமிழ் மொழியில அவர் அப்படி ஒரு செய்தியை தந்தால் அதை யார் படிக்கிறார்? தமிழ் மொழியை படிப்பு எங்களோட தமிழ் உறவு தானே படிக்க போகுது. அடுத்தது பார்க்கணும், இது வந்து வயது எல்லையில் எல்லோரும் பார்க்கின்றது ஒரு ஒரு சாதனம், அது குழந்தையிலிருந்து பெரியவர்களும் பார்ப்பார்களே என்ற எண்ணம் கூட அந்த பதவி போடுபவர்களுக்கு இல்லையே. யோசிச்சு பாருங்களா, ஒன்றும் செய்ய முடியாது. கலி யுகம் பிறந்து விட்டது. எவ்வளவோ வழி முன்னேற்ற வழிகளை காட்டிய வேளையில் அதை தொட்டு அதை வைத்து எப்படி பஞ்சமா பாதங்களுக்குள்ள போகலாம் என்று தான் எண்ணுகிறார்கள். அதனால்தான் எங்களுடைய சியாமலா கேட்ட பாடல், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இதெல்லாம் ஏமாற்ற தானே அம்மா, எத்தனை காலம், ஆண்டாண்டு காலமாக வந்து இப்போ 70 ஆண்டு கிட்ட வந்து விட்டது. இன்னும் எத்தனை காலத்துக்கு செய்ய போகின்றார், செய்து கொண்டே தான் இருப்பார்கள். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்று இப்ப அரசாங்கங்கள் விழிப்படைந்து 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்படி தொலைபேசி இந்த இதுகள் பாதிக்கக்கூடாது, வாட்ஸ்அப் பாதிக்கக்கூடாது, யூடியூப் அந்த சட்டங்களை நீ கொண்டு வந்து என்ன செய்யறது, எப்படி மாற்ற முடியும்? கொடுத்து விட்டார்கள். அதை இதை ஆக்கவா அந்த கண்டுபிடிப்பாளர்கள் அதை கண்டுபிடித்து செல்வோம், அதே பிழையான வழியை தானே கண்டுபிடிக்கின்றார்கள். விரைவிலே பணம் எடுப்பதற்காக நாங்கள் வங்கியிலே சென்று விரைவிலே பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று ஓடி சென்று பாதுகாப்பானது என்று செய்த அந்த இயந்திரங்களை அதற்காக இயந்திரத்தின் மூலம் பணம் பெறக்கூடிய வசதியை காட்டினார்கள், கண்டார்கள். ஆனால் அதை என்ன செய்கிறார்கள், அதை எவ்வளவு விரைவாக திருடலாம் என்று திருடுகிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், கடமை உரிமை என்றதை மறந்து விட்டோம். நாங்கள் எங்கே எங்கள் சமுதாயம் போய்கொண்டிருக்கோம் தெரியாமல் இருக்கு. நல்ல திரைவதி, சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். உங்கள் நீங்கள் தந்த பதங்களாக மோர் தாருமோ, மாமா, பாப்பா போன்ற பதங்கள் மற்றவர்கள் யார் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். உங்கள் மயங்கு விட்டேன் உன்னை கண்டு என்ற பாடல் தருகிறேன். கட்டு மகள் போம். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: திறந்து.
1: இந்த பாடலிலே ஒரு பாடல் ஒன்று கரத்தில் வந்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கு முன்பு வரும் உறவை அழைக்கலாம் என்றால் அவர் வந்துவிட்டு சென்று விட்டார். அவர் சென்று விட்டார். இப்பொழுது ஒரு பாடல், இது இந்த இதோடு சம்பந்தப்பட்டது அல்ல, என் கரத்தில் கிடைத்தது நல்லதொரு பாடல், நல்லதொரு வரியாக இருக்கின்றது. இந்த பாடலை கேட்டு பார்ப்போம். உரைக்கின்றது பாடல்.

0: எங்கே வந்துவிட்டார் அன்புடன் நெய்வேலி மாநில நெய்வேலி அரசடிக்குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா சரவணா?
1: உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தையும் தந்து ஐக்கியமாகவும் மொன்றியல் தமிழ் வானொலியில் கதம்பத்திலே வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். முதலில் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன்னு கூறுகிறீர்கள், அங்கே உங்கள் காலநிலை என்று எப்படி இருக்கின்றது?
1: பாத்தீங்கன்னா அந்த வெயிலின் தாக்கம் இன்னும் குறையவே இல்லை.
0: அப்ப எத்தனை
1: இருபத்தெட்டு இரண்டு மணி அளவில் 34 தொட்டு விடுவோம். எங்கள் காலநிலையை சார்ந்துதான் வரீங்க நீங்க.
0: எங்களுடைய ஆசிய நாடுகளிலே எவ்வளவுதான் வெப்பம் இருந்தால் மரங்கள் சோலைகள் தடை மலைகள் போன்றவற்றெல்லாம் வழிகள் எல்லாம் இருக்கு. இங்கு அப்படி இல்லை, குறிப்பிட்ட இடங்களிலே தான் மக்கள் வாழ முடியும். அது இந்த வெப்பம் அளவுக்கு மிஞ்சி பெறும். நாங்கள் உயரத்தை உங்களை விட உயர்ந்து எவ்வளவோ உயரத்தில் இருக்கின்றோமல்லோ சூரியன் ஒளி விரைவாக எங்களை தாக்கிக் கொள்ளும். வடபகுதியில் இருக்கும் அந்த உலக வரைபடத்தில் வடக்கே தான், எங்களை வடக்குலே தான் மேலே தான் இருக்கின்றோம். சரியான வெப்பம் இன்று வழியே நாங்கள் செல்ல முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்கின்றது ஐயா.
1: 5 மணி அளவு வரையும் அந்த வெயிலுடைய தாக்கம். நான்
0: என்னை வெளியே அழைத்து செல்வதென்றால் மகள் என்னை அழைத்து கொண்டு போவார். 6 மணிக்கு பின்புதான் வெளியே போக முடியும் என்னால். அந்த வெப்பம் தணிந்து போய் மாலையாகிற நேரமும் அதனுடைய சக்தி இருக்கும் ஐயா, தாங்க முடியாது. அதே நேரம் காற்றோட்டம் என்று ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி வேகத்தில் தான் இருக்கின்றது காற்றோட்டம் என்று எழுதியிருக்கின்றார்கள். அதை எழுதினால் எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்காது தான். இடத்துக்கு ஏற்பது அடர்ந்த கட்டிடங்கள் உள்ள இடம், அடர்ந்த மரங்கள் உள்ள இடங்களில் மேலும் வெப்பமாக இருக்கும். ஆனால் இந்த பகுதி நாங்கள் வாழ்கின்ற எங்களோட கலையம் இருக்கின்ற கிராமம் ஒரு சிறு நகரம். இங்கு அப்படியான அதி உயர்ந்த கட்டிடங்கள் நெருக்கமாக இல்லை. ஆனால் அந்த பிரசித்தி பெற்ற ஆறு செல்லோரன் என்ற அந்த ஆறு ஒரு கிளை எங்கள் அயலிலே தான் ஓடுகின்றது. அதற்கு அருகில் பூங்கா நாங்கள் பெரிய மரங்களை நாட்டியிருக்கின்றார்கள். அதனால் கொஞ்சம் சுலபம்தான். இருப்பினும் மேலிருந்து கீழே விழுகிற வெப்பத்தை என்ன செய்ய முடியும்? அப்போ நீங்கள் ஒன்று பகல் வெளியே செல்லவில்லையா?
1: பகலில் கடைக்கு போயிட்டு வந்தோம். பகல் அவ்வளவுதான். அந்த வெயில் அதிகமாக இருந்தால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது.
0: அதுக்கு நாங்கள் வீட்டிலே குளிரூட்டிய இருந்தாலும் குளிரூட்டிக்குள்ளே வாழும் பொழுதும் உடம்பெல்லாம் அசந்து விடும் ஐயா, தாங்க முடியாது. குளிரூட்டியில் தொடர்ந்து இருக்க முடியாது. அது இதன் உள்ளே இருக்கின்ற வெப்பத்தை வெளியே உறிஞ்சி விட்டால் இது உள்ளே குளிர் மாதிரி இருக்கும். அதுதான் குளிரூட்டி மற்ற குளிர்ந்த வானங்கள் அதுகளை தான் அருந்த பண்ணி இருக்கின்றது. ஆனால் 24 மணி நேரம் அப்படி இருக்க இரவு தாழ்ந்து கொண்டு வந்துவிடும். இரவு தாழ்நிலைக்கு வருகின்றது. உங்களை விட எங்களுக்கு 14 பாகை அப்படி வந்துவிடும் தாழ்நிலை. திடீர் வெப்பம், திடீர் குளிர் என்றால் உடலுக்கு கூடாது. பாருங்கள், இப்ப இரும்பு பட்டறையில் பணிபுரிகிற அந்த தொழிலாளர்கள் ஒரு இரும்பை உருக்கு நெருப்பிலே வச்சு பழுக்க காய்ச்சி விட்டு அதை ஆற வைப்பதுக்கு உடனே தண்ணீருக்க வைத்து விடுவார்கள் இல்லையா? அது போன்ற எங்களுக்கு அதி உயரமான அதி உயரம் வெப்பத்திலிருந்து உடனே குளிர்க்க போன அப்படி இருக்கு. நாங்கள் என்று சொல்லோடு பாடல் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சொல்லோடு பாடலில் இரு வழி சொற்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இரு வழி சொற்கள் என்றால் அது வந்து தாத்தா என்றால் தாவன்னா இத்தன்னா தா என்று தாத்தா என்று எழுதிவிட்டு திருப்பி பின்னிருந்து முன்னுக்கு படித்தாலும் தாத்தா என்று வரும். இதை இரு வழி சொற்கள் என்று சொல்வது. அதை இலக்கணத்திலே மாலை மாற்று என்றும் கூறிக்கொள்வார்கள். அதனால் அப்படி இரு வழி சொற்களாக இங்கே பலர் தந்திருக்கின்றார்கள். காக்கா கைரேகை, போ போ வா வா, மேகமே மேகமே, தேயுதே தேரு வருதே, மாறுமா மோறு தாருமா, மாமா, பாப்பா என்ற பதங்கள் இருவழி சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றது. முதல் எழுதிவிட்டு பின்னர் கடைசியிலிருந்து படித்தாலும் அதே கருத்தை தரக்கூடிய, அதே சொல்லை திருப்பி தரக்கூடிய பதங்கள். விகடகவி, தாத்தா போன்றவை உங்களுக்கு அப்படி
1: அதெல்லாம் சொல்லியாச்சா?
0: இல்லை, விகடவியே நான் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்துறது நம்பி கட கவி அறிவிடும். அதே போன்று உங்களுக்கும் ஏதாவது பதங்கள் தெரியும். நாங்கள் உபயோகிக்கின்றோம் அது எங்களுக்கு தெரியாது. அப்படி பதங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? குறுங்கள் பார்ப்போம்.
1: சிவாஜி,
0: சிவாஜி, இல்லை சிவாசி சரியா இருக்கும். சிவாஜி சரியாராது, சிவாசி அதான் சரியா தமிழ் சொல்.
1: சிவாசி, ஆமாம், சிவாசி.
0: சிவா சிவாசி என்ற பாடலில் வருவது இல்லை, சுந்தரமான பாடல் திருப்பளையாடல்ல வாசி வாசி வாசி என்று வரும். வாசி வாசி சிவாசி என்று நல்ல பதம் கட்டிக்காரன். இன்னொன்று குறுங்கள் பார்ப்போம்.
1: அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாக்கியமாக வரும், தேலு மீளுதே.
0: எப்படி?
1: தேலு மீளுதே,
0: தேலு மீளுதே என்று. அப்படி என்ன இந்த தேழு, தேழு நீளுதுன்னா என்ன அர்த்தம்?
1: மீளுதே, நம்ம வந்து ஒரு அது ஏதோ அடிக்க, அது அடிக்க போகிறோம், அது மீண்டும்

0: தேழு நீளுது, நீண்டு போகுது என்று கூறுவதற்கு வாரவாதம். தேழு நீளுது, சரி நல்ல பதம் கிடைக்காரன். வேறு என்ன கூற முடியும்? அப்படி கூற முடியுமா? வேறு ஏதாவது இல்லை. தேழு நீளுது, சிறப்பு. ரெண்டு பதம் கெட்டிக்காரன், ரெண்டு பதம் தந்திருக்கீங்க, கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். நல்ல பதம் சிவாசி, தேழு நீளுது. அப்போ தேழு நீளுது மீண்டும் வாசிக்கும். அதே போன்று பல வார்த்தைகள் இருக்கின்றது எங்களை பேச்சு வழக்கில் எங்களை அறியாமல் இல்லையா.
1: சிவகவியும் சொல்லலாம்.
0: சிவ கவியா?
1: கவி
0: சிவகவி வருமா? வராது ஐயா. சிவ கவி என்றால் அது வந்து விக சிவ மிக வசி என்ன திருப்பி வச்சா. இப்ப அம்மா வந்து வீட்டுலே, சரியா, அம்மா வந்து எங்களுடைய சமையல் அறைக்கு வந்து மகளிடம் கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? மாவடு போடுவோமா? மாவடு தெரியும் தானே, மாவடு போடுவோமா, மாவடு போடுவோமா என்று கேட்டால் திருப்பி பாருங்கள் எப்படி வருது என்று. மாவடு போடுவோமா, போடுவோமா, மாவடு போடுவோமா என்று கேள். அப்படி தெரியாமல் நாங்கள் அதை பேசுகிறோம், அதை கூறுவது இருவழி
1: மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த விகட கவிங்கிறது வரும்னு நினைக்கிறேன்.
0: அது முதல் கூறிவிட்டோம் நாங்கள். பி கட கவி, அது சரி
1: சொல்லிச்சு சொல்லி.
0: சிவகவி நீங்கள் இரண்டு கூறிவிட்டீர்கள். கெட்டிக்காரன் சிவாசி, தேழு நெழுது. நலபதம், நலபதம் கெட்டிக்காரன். சரி, என்ன பாடலை கேட்போம் சரவணன் என்று?
1: பாடல்
0: நேற்று வரவில்லையோ, மறந்து விட்டீர்களோ?
1: ஆமா, ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் அவசரத்துக்கு
0: இல்ல. நீங்கள் வரும்போது ஒரு பாடல் கேட்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் தானே? அது என்ன பாடலாக இருக்கும்?
1: ஆமா, நினைத்துதான் வந்தேன். அந்த ஒரு பாடல் கொடுத்துடலாங்க. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது இந்த பாடல் கூட கொடுத்துடலாம்.
0: சிறப்பான நல்ல பாடல். நீங்கள் இந்த இருவழி பதத்திலே தான் பாடல் தர வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பமான பாடல். இது நாங்களும் இந்த சொற்களை கண்டுபிடிச்ச ஒன்று சொல்லோடு பாடல். நினைத்தேன் வந்த, அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி தானே. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, அப்படித்தானே? ஒரு 90 வயதுல வந்தா கூடாதா ஐயா? எங்கள் நாட்டிலே, ஈழத்திரு நாட்டிலே, அனுராதபுரம் என்ற பகுதியில் ஒரு விவசாய அம்மா தாயார் 114வது வயதில் காலமாகியிருக்கிறார். 110 வயது வரையும் தன்னுடைய கடமைகளை தானே புரிந்து திடகாத்திரமாக இருந்தவர். அவர் ஒரு விவசாய பெண் என்றபடியாகத்தான் அவர் திடகாத்திரமாக இருந்திருக்கின்றார். 110 வரையும் தன்னுடைய கடமைகளை தானே செய்து கொண்டு எல்லாம் குளிப்பு முழுக்கு உடை மாற்றுவது, வெளியே செல்வது, போவது, வருவதெல்லாம். ஆனால் எல்லோரும் அவரை மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அவவும் பாதுகாப்பாக இருந்திருக்கின்றார். அதன் பின்பு சிறு சிறு நோய்கள் வந்து இயற்கை மரணம் அடைந்திருக்கின்றார். 114 வயது, மிகவும் அரிது இப்படி காண்பது. 120 மட்டும் வாழ்ந்திருக்கிறார்கள் தான், ஆனால் 114 வரையும் திடகாத்திரமாக இருந்திருக்கார். அவள் ஒரு விவசாய பெண் என்றபடியால் தான் அப்படி இருந்திருக்கிறார் இல்லையா. எல்லாம் இயற்கை இயற்கை இயற்கை. சரி, இப்ப உங்களுக்கு நான் பாடலை நினைத்தேன் வந்தாய் ஒரு 90 வயது என்று பாடல் தரவா, இல்ல நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்று தரவா?
1: 90 வயதுல பாடல் இருக்கா?
0: இல்ல அப்படி பாடி பாக்கல. நினைத்தேன் வந்தாய் 90 வயது என்று பாட முடியல.
1: அந்த 100 வயது அந்த அந்த விவசாயி 116 வயதுன்னு சொன்னீங்களே, அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விடயத்தை கையில் எடுத்திருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த விவசாய வேலைகள் செய்து கொண்டிருக்கும்போது அந்த காலில் காலணி அணிந்திருக்க மாட்டாங்க.
0: நிச்சயமாக அப்படி காலில் காலணி அணிந்து கொண்டு வயலுக்குள்ள
1: ஆமா உண்மையில். ஏன் என்று கேட்டீங்கன்னா நம்ம நிலத்திற்கும் நமது உடலுக்கும் மிக தொடர்பு, அதிகமான தொடர்பு அது உள்ளது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த நிலத்துளை அந்த நோயில் நோயே அதிகமாக வராது. இந்த காலனி அழியாமல்
0: இருப்பவர்களுக்கு,
1: அந்த பூமியில நடந்து செல்பவர்களுக்கு நோயே அதிகமாக வராது. இன்னும் ஒரு நான் படிச்சிருக்கேன் நான்.
0: இல்லை, நாங்கள் அனுபவத்திலையும் கண்டிருக்கோம். எங்கள் நாட்டில் நாங்கள் பாதரட்சை இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நாங்கள் நடந்து நான் பாடசாலைக்கு செல்லும்போது சின்ன வயதிலிருந்து

0: காலுக்கு காலணி அணிவதில்லை. நான் ஓரளவு வயது வந்த பின்புதான் எனக்கு காலணி கிடைத்தது. அங்கே காலணி தேவையில்லை, வெறுங்காலோடை தான் நாங்கள் ஓட்டப் போட்டிகள் பாய்ச்சல் போட்டிகள் எல்லாம் செய்வோம். மாட்டு சவாரிகள் எல்லாம் செய்வார்கள் வெறும் காலணியோடு தான். தொழிலாளர்கள் எல்லாம் வெறும் காலணி இல்லாமல் தான் அங்கு போய் இங்கே தான் எல்லாம் காலணி போடுறார்கள். இங்கே காலநிலை நான் இங்கு வந்ததுக்கு இன்னும் மண்ணிலே கால் வைக்கவில்லை. 40 வருடங்கள் மண்ணிலே கால் வைக்கவில்லை. அப்படி வைக்க வேண்டும் என்றால் வீதியோரங்களே அல்லது நான் கடற்கரைக்கு போனாலும் அங்கேயும் சப்பாத்து தான் அல்லது காலுக்கு ஒரு அணி போட்டு கொண்டு தான் போகின்றோம். எங்கள் நாட்டில் அப்படி இல்லை. ஏனென்றால் பூமியின் அதிர்வு அந்த ஈர்ப்பு எங்கள் பாதத்தில் படும் பொழுது பலவிதமான நோய்கள் கண்டிக்கப்படுகின்றன.
1: ஆமாம், இப்போ உதாரணம் பார்த்தோம்னா இந்த ஆரம்ப காலங்களில் அந்த சபரிமலைக்கு செல்லும் வந்து யாத்திரைகள் வந்து விரதம் இருக்கும்போதே காலணி அணியாமல் இருப்பது அவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சென்று வர வரையிலும் அந்த உடல் நிலையம் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்கள் காலணியை தவிர்த்திருந்தாங்க ஆரம்ப காலம். இப்போல்லாம் வந்து அந்த காலணி அணிந்து கொண்டு தான் இருக்காங்க சில பேர்.
0: அது மட்டும் இல்லை,
1: ஆரம்ப காலகட்டங்கள் அதெல்லாம் அணிவதே இல்லை.
0: இல்லை, காரணம் என்னவென்றால் விரதம் என்றால் இவையெல்லாவற்றையும் ஒறுத்தல், அலங்காரங்கள் இருக்கப்படாது, பாதுகாப்பு இருக்காது, உடைகூட சாதாரண உடை, நிலத்திலே தான் தூங்குவார்கள். தலையணை வைத்து தூங்க மாட்டார், அதெல்லாம் விரதத்தில் சீப்பு வைத்து தலை இழுக்க மாட்டார்கள். அதனால் தான் அவர்கள் தாடி தலைமையிலெல்லாம் முடியாக வளர்வதற்கு காரணம் அதுதான் விரதம். ஞானிகள் யோகிகள் எப்படி இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள், அதுதான் விரதம் என்றால் அதை இப்பொழுது காட்சிக்காகவில்லோ விரதம் என மற்றவங்க பார்க்க வேண்டும். நான் இத்தனை தடவை மலையேறினேன் என்ற ஒரு பெருமை, நான் மலையேறி வந்திருக்கின்றேன் என்று கூறும்போது அதில் ஒரு பெருமை, அது அல்ல, அது அல்ல. விரதம் என்பது இவற்றையெல்லாம் ஒறுத்தல் தான், ஒறுத்தல் எல்லாவற்றையும். தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டார், முடிக்கு எண்ணெய் வைக்க மாட்டார், எண்ணெய் எல்லாம் தேய்க்க மாட்டார்கள். சரியா, ஸ்நானம் செய்து கொள்வார்கள், ஸ்நானம் செய்து கொள்வார்கள், அளவாக உணவுண்டு நீரருந்தி வாழ்வதுதான் விரதம். உண்ணாவிரதமும் இருக்கின்றார், நோன்பு, முழு நோன்பு, கந்தசஷ்டி விரதம் போன்றதெல்லாம் நோன்பாக ஆக மிளகு தண்ணி மட்டும் குடிப்பார்கள், வயிற்றில் வாயு குடிக்கொள்ளாமல் இருக்கின்றதுக்கு, அதுதான் விரதம். இப்போ அப்படி இல்லையே, நாலு பேர் பார்க்க வேண்டும், எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் மட்டும் இன்று எங்கள் வீட்டில் விரதம் இருந்தோம் மட்டும் வாழை இல்லையில தூக்கி அறிவார்கள், அதெல்லாம் விரதம் இப்படி வந்து விட்டது. நீங்கள் கூறுவது போல் அன்று இப்படி இன்றும் ஆசிய நாடுகளில் எத்தனை பேர் பாதரட்சை இல்லாமல் நடக்கின்றார்கள் ஐயா. ஏன் அன்று இந்தியாவில் இலங்கையிலே ரிக்ஷா வண்டி ஓட்டுபவர்கள் காலில் அணி போட்டுக்கொண்டு பாத அணி போட்டுக்கொண்டு ஆரம்ப காலத்தில் ஓடினார்கள் இல்லையே. அதாவது ரிக்ஷாவில் அமர்த்தி விட்டவரை இழுத்து கொண்டு அந்த இந்த கொட்டும் பெரிய வெளி வெயிலானாலும் மழையினாலும் வெறும் காலோடு ஓடுவார்கள் ஐயா. நாங்களெல்லாம் ஓட்ட போட்டிகளில் விளையாட்டு போட்டிகளிலே அங்கே பாருங்க, எங்கள் காலையில் எங்களுக்கு சட்டமும் இல்லை, பாதரட்சை போட வேண்டும்னு நாங்கள் இல்லாமல் தான் அப்படி வாழ்ந்திருக்கு, நான் வாழ்ந்திருக்கின்றேன். பிறகு பாடசாலையில் விடுதி மாணவனாக பெரிய கல்லூரிகளுக்கு போகும் பொழுது தான் நான் அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் வெளியிலே இருந்து வெறும் பாதத்துடன் நாங்கள் செல்லும் பொழுது நிலத்தில் உள்ள கிருமிகள் அழுக்குகள் எல்லாம் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து விடும் என்பதற்காக பாதரட்சியே போட்டார்கள். அதை வெளியே கலட்டி விட்டு தான் வகுப்பறையிலே போய் இருப்போம். புரிகிறதா? ஆலயங்களுக்கு எல்லாம் அதுதான் காரணம், செருப்பு போட்டு ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் அதுதான். வெளியிலே கண்ட இடமெல்லாம் எரித்து எங்கள் காலிலே அசிங்கமாக இருக்கும், நல்ல தூய்மையான பாதத்தோடு ஆண்டவன் சன்னதி போக வேண்டும் என்பதற்காக பாதரட்சியை கலட்டி வைக்கின்றோம். ஐயோ, சைவ சமயத்தவர்கள் பாதரட்சியை காட்டி போட்டு தான் உள்ளுக்கு வருவார்கள், மற்றவர்கள் ஜபத்தோடு போவார்கள் என்றெல்லாம் கூறி பேசுவார்கள் அவர் சிலர், அது புரியாமல் பேசுகிறார்கள். பாதரட்சை அதுக்காகத்தான் அதிலே கலட்டி வைப்பது நல்லது. இந்த சரவணா சில படையங்களை பேசும்போது நீங்கள் தந்த சிவாசி தேழு வருதே நல்ல பதம், இரண்டு பதம் நினைத்தேன். சரி, வந்து கேட்டாலும் கேட்டீங்க, நினைத்தேன் வந்தாய் 101 வயது என்று பாடுவோம் இல்லையா. நன்றி தேவா, நன்றி. நல்ல செய்திகளை பகிர்ந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்வோம் இந்த பாடல். தானாக வந்த சந்தனமே அப்படியா இந்த பாடல், இங்க பாப்போம் இந்த பாடல் எப்படி வருதுன்னு.

சிறப்பான அந்த பாடல், ஒருவரை ஒருவர் தஞ்சமாக இருக்க வேண்டும், ஒன்று ஒன்று நம்பி வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியம். அதிலே தான் விசுவாசம் பிறக்கின்றது. அந்த உறவுகளை இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஒன்றிய தமிழ் வானொலியில் சொல்லோடு பாடல் நிகழ்வு நிகழ்வையே நாங்கள் இருவழி சொற்கள் என்று கண்டு கொண்டிருக்கின்றோம். இருவழி சொற்களிலே ஒவ்வொருவரும் வந்து தங்களுக்கு விருப்பமான பாதங்களை தந்து செல்கின்றார்கள். அந்த வேளையிலே விகடகவி நான் கூறிய இந்த வேளையில் அதோடு தாத்தா சுகூர்னே இவர்கள் பாப்பா காக்கா என்றெல்லாம் கூறி கொண்டு செல்கிறார். போ போ என்று கூறுகின்றார்கள். மேகமே மேகமே என்றெல்லாம் நாங்கள் எங்களை அறியாமல் பேசுவதை இப்பொழுது சிந்தித்து பார்க்கும்போது தான் அது எங்களுக்கு தெரிகின்றது. அந்த வேளையில் தேர் வருதே என்று கூறுவோம். ஒரு பாடசாலை வாழ்க்கையிலே நண்பிகள் இரு நண்பிகள் இருந்தார்கள். அதிலே ஒரு நண்பிக்கு பேர் மாலா. அந்த நண்பியை மற்ற நண்பி கேட்கின்றார், மாலா போலாமா என்று கேட்கின்றார். படித்து பாருங்கள், இது இருவழி சொல்லா இல்லையா என்று. மாலா போலாமா, பார்த்துருக்களா? அப்படி எங்களை அறியாமல் நாங்கள் கண்டுபடும் சொற்கள், நாங்கள் உபயோகிக்கும் சொற்களிலே இருவழி பதங்கள் இருக்கின்றது. இதை மாலை மாற்று என்று கூறுவார்கள். அந்த வகையில் தான் நீங்களும் வந்து நினைத்து, எத்தனையோ தெரியும் உடனே வரவில்லை, நினைத்து பார்த்து கூறுகிறீர்கள். அப்படி நீங்கள் நினைத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிகின்ற பதில் மேலும் தெரிந்தால் நீங்கள் வந்து கூறலாம். எங்கே பார்ப்போம் யார் வரப்போகிறீர்கள். இது ஒன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல். எங்கே வாருங்கள், தாருங்கள் நீங்கள் கண்ட பதங்களை. என்ன நடந்தது? ஒய்ந்து விட்டதா? எங்கோ ஒரு தவறு நடந்து விட்டது. ஒலியிலேயா அல்லது இதழிலேயா கடனிலேயா? பாடம் இருக்கின்றது, என்னவென்று கூற முடியவில்லை. வலைத்தளம் மீண்டும் வெப்பம் அதிகமாகியவுடன் குலப்படி செய்ய பார்க்கின்றது. பார்ப்போம். இல்லவே இல்லை. என்ன செய்ய போகின்றாய், ஏன் இப்படி செய்கின்றாய் என்று நான் கணனியை பார்த்து கேட்கும்போது அதற்கு வாயில்லை, பேசுவதற்கு எழுத்து மூலம்தான் எல்லாம் சொல்லுகின்றது. சரி.

இருமொழி சொற்கள் என்று நாங்கள் பார்க்கும் வேளையிலே மாலை மாற்றி சொற்கள் என்றும் கூறிக்கொள்ளும் அந்த பதத்திலே நாங்கள் திருமணத்துக்கு செல்கின்றோம் அல்லது வரவேற்புகளுக்கு செல்கின்றோம். அங்கேயெல்லாம் மிகவும் கோலாகலமாக வரவேற்புகள் நடைபெறுகின்றது, மங்கள வாத்தியங்கள் எல்லாம் இசைக்கின்றது. திருமணத்திலே அந்த நாதேஸ்வர கச்சேரிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். அங்கே மேளங்கள் தாளங்கள் எல்லாம் நாதஸ்வரங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டி மேளம் என்றவுடன் அங்கே இசை ஒலிக்கப்படும். இதையெல்லாம் கேட்டுவிட்டு வந்து கூறுவார்கள், என்ன திருமணம் அப்பா, சிறப்பாக இருந்த அங்கே மேளதாளமே மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த கச்சேரியில் மேளதாளமே சிறப்பாக இருந்தது. பாருங்கள், மேளதாளமே என்பதை எடுத்து பாருங்கள், இரண்டு பக்கமும் பாரு, மேளதாளமே அப்படி பதம்பரம் அல்லவா, அப்படி சிந்தித்து பாருங்கள். வேறும் அடுத்து ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை அன்பு மகள் ஜே சியாமலா நீங்கள் கேட்ட பாடல், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு அன்பு உறவு பாடலை தந்திருக்கின்றார் தேவா அவர்கள். அவர் சொன்ன அந்த பாடல் கடினமாக இருக்கின்றது, சிறை செய்வதற்கு பார்ப்போம். நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், இல்லை என்றால் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் எத்தனை காலம்தான் என்ற மலைக்கள்ளன் திரைப்படத்து பாடல் வரும் உட்கருத்துக்களை எண்ணி பார்ப்போம். அற்புதமான அந்த பாடல் நாங்கள் கேட்க கேட்க இன்றும் அப்படி இருக்கின்றது, அன்றுதான் அப்படி இருந்ததா என்று எண்ண வேண்டாம், இன்றும் அப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டுத்தான் பார்ப்போம். ஒரு தடவை சியாமலா உங்கள் பாடல்.

0: நல்லதோர் பாடல், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று விரக்தியிலும் கூறலாம். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவோர் என்ற சபதத்தையும் கூறலாம். நான் வந்து இந்த ஏமாற்றுபவர்களை ஏமாளிகளை மாற்றுவோம் என்றும் சபதம் எடுத்துக்கொள்வது போன்றும் இருக்கு. மலைக்கள்ளன் திரைப்படம் வந்து ஆண்டுகள் பல அன்று இந்த நிலையை பிரபல இசை கலை உலக மேதை தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள்தான் இந்த வரிகளை கோர்த்திருந்தார். மிகவும் சிறந்த இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் தான் இதற்கு இசை கோர்த்திருந்தார் என்று அறிய கிடக்கின்றது என்பவர்களே. மிகவும் சிறந்த பாடல். அந்த கருத்தை அவர்கள் அன்று கூறினார்கள், பின்பு வந்து ஓரளவு முயன்றார்கள். அதே ஒன்றுதான் நின்றும் பார்ப்போம் என்று ரெண்டு வேளையில் ஒரு உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். இன்னும் காலம் சென்று வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நான் எத்தனை வணக்கம் கூறுறேன், நீங்கள் எத்தனை வணக்கம்? வணக்கம் கிருஷ்ணன், நலமா இருக்கணும். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள். மகிழ்வாக இருக்க வேண்டும். இங்கே வெளியே சென்று வந்தீர்களா?
1: ஆமாம் ஐயா, இப்பதான் கும்பகோணம் போயிட்டு வந்தேன்.
0: கும்பகோணம் குறும்பு வெத்தில குறுந்து வெத்தில அந்த குழந்தை வெத்தில பார்த்தீர்களா? அங்கே கும்பகோணத்துல குழந்தை வெத்தில இருக்குமா? பார்த்தீங்களா?
1: ஆமாம் ஐயா, கும்பகோணம் குழந்தை வெத்தில தான்.
0: அது போட்டா நல்லா குங்குமம் போல செமக்குமா சாரி,
1: பொருள் இருக்கு ஐயா.
0: ஒரு பேர்ல இருக்குதா? குழந்தை பேத்துல குழந்தை பேத்துல என்ற ஊர் இருக்குன்றதா?
1: இல்ல இல்ல,
0: பாடல் நிகழ்விலே வந்து நாங்கள் அதாவது கடந்த வாரம் கிழவி சொற்களை பார்த்த பொழுது இன்று நாங்கள் சொல்லு அது வந்து இருவழி சொல்லு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு சிலர் வந்து கூறி செல்கின்றார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்வு என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு அப்படியான இருவழி சொற்கள் ஏதாவது பதம் இருக்கின்றதா? சொற்கள் கூறுங்களேன், கேட்போம்.
1: சென்ற வாரம் இது இப்பவும் கேட்கிறீங்க ஐயா? அதே தானே?
0: என்ன
1: கூறுங்க? ஆமா, என்ன சொல்றது?
0: இல்லை, கடந்த வாரம் வந்தது கிளம்பியன் ஒரு சொல்லை மீண்டும் சொல்லுகிறது. இப்பொழுது நான் கூறுவது, நீங்கள் ஒரு சொல்லை எழுதிவிட்டு அதை முன்பு ஆரம்பத்திலிருந்து இப்போ அம்மா என்றால் ஆனா இம்மன்னா மாவண்ணா, அதே போன்று ஒரு எழுத்து ஒரு சொல்லை எழுதிவிட்டு திருப்பி கடைசியிலேருந்து வாசித்தாலும் அதே மாதிரி பொருள் வரும். இப்போ வி க ட ஹ வி என்று இருக்கிறது அல்லவா? இல்லை, வி க ட கவி, அதை எழுதிவிட்டு இறுதியிலிருந்து வாசி பாருங்கள், வி க ட கவி என்று வரும். அதே போன்று தாத்தா என்றதை தா தா, அதை எழுதிவிட்டு படியுங்கள் மீண்டும், பின்னிருந்து முன்புக்கு முன்னாக இருபழி தா தா என்று வரும். அதே போன்று ஏதாவது பதங்கள் இப்போ வந்து கூறியிருக்கின்றார்கள், தாத்தா கா கா கை ரேகை போ போ வா வா என்பது போல மேகமே மேகமே. அடுத்து வந்து அந்த மேகமே என்ற பதம், மேகமே மேகமே என்றது கிளவி, ஆனால் அந்த மேகமே என்றது எடுத்தால் மேகமே, அதை மீண்டும் படியுங்கள் திருப்பி மேகமே என்றுதான் வரும். இப்போ தேயுதே தேயுதே என்றால் திருப்பி படித்தாலும் தேயுதே என்றுதான் வரும். இப்படியான பதங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அறிஞ்சிருக்கின்றீங்களா? நாங்கள் பேசியிருக்கிறோம், எங்கே பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம்னு தெரியாது. மேளதாளமே மேளதாளமே சிறப்பாக இருந்தேன்னு கூறுவோம் இல்லையா? ரேவதி மாமா என்றும் கூறினார். சரியா? அது மாமா திருப்பி பாய்ச்சாலும் மாமா தான் வரும். மாபடு போடுவாமா அப்படி கேட்கிறார். மாலா போலாமா? இந்த பாடல்ல இருக்கின்றது வா ராஜா வா இல்லையா?
1: ஆமா,
0: வா ராஜா வா என்பதை திருப்பி பார்த்தாலும் வா ராஜா வா என்று வரும் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்படி உங்களுக்கு எதுவும் புரியல?
1: ஆ, புரியுறது. மங்கம்மா
0: மண்டம்மா?
1: ஆ, மானா சொல்லி கடைசியில் மானா முடியும்னா மங்கம்மான்னு சொன்னேன்.
0: உங்களுக்கு புரியவில்லை இது நான் கூறுவது என்னவென்றால்,
1: புரியுது புரியுது
0: இல்லை இல்லை புரியவில்லை, புரிந்தால் இப்படி கூற முடியல. மங்கம்மா என்ற எழுத்துக்கள் வேறு ஐயா, மாவிலே துவங்கி மாவில முடிவது அல்ல. நீங்கள் எழுதிய பொருள் வர திருப்பி மீண்டும் பின்னிருந்து படித்தாலும் அதே மாதிரி வரும் ஐயா. இப்ப பா பான பா உப்பா, அதை திருப்பி படிங்கள், பா உப்பா. இப்ப மங்கம்மாண்டா அப்புறம் வராதானே கண்ணா, அதே தாத்தா பாப்பா மாமா திருப்பி வருவது இல்லைப்பா. திருப்பியும் படிக்கலாம், முதல்ல இருந்தும் படிக்கலாம், இறுதியில் இருந்தும் படிக்கலாம், ஒரே மாதிரி கருத்து வரும். இப்போ சரவணன் சொன்ன தேழு நீழு தே, அதனால மீண்டும் படிக்கலாம், அடியில் இருந்து படித்தாலும் அப்படித்தான் வரும். இப்போ நாங்கள் நாளாந்தம் ஒரு நாட்காட்டி இருக்கிறதா உங்களை, நாட்காட்டியை கிழித்தவுடன் என்ன தெரிகிறது? முதல் நாள் 15 என்று கூறினால் அது அதே என்ன 15, 15 திகதி, 16 திகதி. திகதியை வாய்ச்சி பாருங்கள், படித்து பாருங்கள். தி க தி, நாங்கள் தேதி என்று கூறுவோம், தேதியில் திகதி தான் அது சரியான தமிழ். திகதி என்று 13 திகதி என்று கூறுவோம் அல்லவா, அது தி க தி, திகதி தி க தி. அதை மீண்டும் படியுங்கள், கடைசியிலிருந்து படுங்கள், தி க தி என்று தான் வரும் இல்லையா? அப்படியான பதங்கள் உங்களுக்கு தெரியுமா? நினைத்தேன் வந்தாய், நினைத்தேன் வந்தாய் 91 வயது என்று சொல்லி எங்களுடைய சரவணன் ஒரு பாடல் கேட்டது. அப்படி ஒரு பாடல் இருக்கா? இங்கே
1: என்ன
0: நினைத்தேன் வந்தாய் 91 வயது என்றா?
1: 91 வயது காவல் காப்பு.
0: அந்த பாடல் எப்படி வரும்?
1: நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
0: 91 வயதுல வரையில ஐயா, 110 வயதுல வர. நான் நகைச்சுவை காக்கிறேன், வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு என்ன பாடல் என்று ஒளிபரப்புவோம்.
1: 100 என்ன 100 தான் வரும்.
0: சரி, இப்பொழுது என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு 6 புஷ்பங்கள் படம்.
0: 6 புஷ்பம், 7 புஷ்பத்தில் கூடாதா?
1: வரலாம் ஐயா, அடுத்த படம்
0: என்ன பாடல் ஐயா? 6 புஷ்பங்கள்ல
1: ஏண்டி முத்தம்மா.
0: அன்பாக சிரிக்கும் போது இப்படி கேட்கலாமா நீங்கள்? ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை என்று கேட்கக்கூடாதா? அந்த பாடலை பாடங்கள், முதல்வதிய பாடங்கள், பல்லவிய பாடங்கள் தெரிந்த வரையில
1: முத்தம்மா ஏது புன்னகை என்னென்ன எண்ணங்கள் நினைவு
0: வரல. எங்க போய் வந்தீர்கள் அன்றைக்கு? நாம் குழப்பமாயிருக்கிறது.
1: ஆமாம் ஐயா,
0: என்ன நடந்தது?
1: உண்மைதான், தெரியவில்லை.
0: தெரியாமல் குழப்பங்கள் வருகிறது ஐயா.
1: வரும் ஐயா, சில நேரங்களில் வரும், தடுமாற்றத்தில்
0: வரும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்யல. அது என்ன?
1: ஒரு எழுத்து சொல்றேன், தாத்தா.
0: அப்படியா? சரி, அனுஷா இருக்கின்றாரா அல்லது இல்லையா?
1: இருக்காங்க,
0: அவங்களோட பேசுவாங்க. குழப்பம் அடைந்திருக்கின்றீர்கள். அனுஷா, அனுஷியா வணக்கம். வணக்கம் மகளே.
2: பரீட்சித்து
0: பார்க்கணும், செக் பண்ணுங்க. வருகிறார் எப்படி இருக்கமாங்க? காலநிலை எப்படி இருக்குது?
2: வெயில் தான்ப்பா.
0: வெயில் தானே, நம்ம இங்கும் வெயில் தான். எங்களுக்கு இன்றைக்கு மோசமாகத்தான் இருக்கின்றது. இந்த வாரம் அப்படி இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் உலகளாவ ரீதியிலே இந்த காலநிலை அவதானிகள் கூறுகின்றால், இனி வரும் மாதங்கள் அடுத்து 2 வருடங்களுக்கு இலங்கை, இந்திய நாடு, அது மத்திய கிழக்கு நாடுகள் இல்லை, மத்திய திரை நாடு, ஆசிய நாடுகளிலேயே மிகவும் கடுமையான வெப்பத்தை சந்திக்க போகின்றோமாம். நீங்கள் அறிந்தீர்களா? நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் தான், அப்ப நான் போய் சொல்லவில்லை. அது எப்படி இருந்தாலும் இப்ப இன்று இவருக்கு என்ன நடந்த வழியில இருந்து வந்தார், மோர் குடிச்சீங்களா, தாகமா ஏதாவது குளிரா குடிச்சீங்களா, பாவம் எல்லாம் எல்லாம் எல்லாம் தடுமாற்றத்தில் இருக்கின்ற என்ன பாடல்
2: தாங்கலாம்
0: சார், அதை எல்லாம் பொறுத்து கொள்ளும். அப்படியா, வெயில் கொதிப்படைந்து விட்டதால். சரி அம்மா, உங்களுக்கு இந்த எப்படி இப்படி பதவி சொற்கள் தெரியுமா? ஒரே சொல்லை எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி புரிகிறதா நான் பேசுவது? மாமா, பாப்பா, தாத்தா, அப்படி பேர் எதுவும் பதம் தெரியுமா உங்களுக்கு? ரெண்டும் ஒரே, முன்னுக்கு இருந்து படித்தாலும் பின்னுக்கு இருந்து படித்தாலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும்.
2: தெரியலையே.
0: தெரியும், உங்களுக்கு மறந்து விட்டீர்கள். ஒரு பாடல் தாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு அறிவிப்போ? நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்ன பாடல் கேட்போம் மகளே?
2: மாமா மாமா அந்த பாட்டு போடுங்க.
0: சாக்கியண்டா கிருஷ்ணன் வந்தவுடன் மாமா மாமா மாமா அந்த பாடலா? மாமா மாமா மாமா அந்த பாடல் உங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கிழமா அந்த பாடல் தருகிறேன். கோலம் எப்படி இருக்கின்றது? அழியாமல் இருக்கின்றதுன்னு என்ன, மழையும் இல்லை ஒன்றும் இல்லை தானே. சிறப்பாக இருங்கள் கிருஷ்ணா, நன்ற தாக சாந்தி செய்து அமைதியாக இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
2: நன்றி
0: அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் மகளே மஞ்சுளா.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். பேசுவது
1: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்ற அன்பு மகளே. நான் பேசுவது கேட்கின்றதாம்மா?
1: ஆ, கேட்குதுப்பா.
0: நேற்று தினம் உங்களுக்கு கேட்க மறந்து விட்டது, கொஞ்சம் தடையாக இருந்தால் அதனால்.
1: ஆமா, நேற்று சத்தம் குறைவா இருந்துச்சு,
0: இன்று சத்தம் சரியாக வருகின்றது. நல்லது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். குறியருடன் மகிழ்வாக இருக்கிறது, நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில் தாங்க முடியாத வெயிலா இருக்குதுப்பா, ரொம்ப வெயில்.
0: ஓ,
1: இப்ப இந்த வாரத்துல ரொம்ப அதிகம்.
0: மழையே இல்லையா?
1: மழையே இல்லப்பா.
0: ஓ, அப்ப என்ன செய்யலாம் அதுக்கு? மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குடும்பாவி கட்டி இழுப்போமா?
1: மரம்
0: எப்படி
1: மரம் வைக்கணும்னு சொல்றாங்களேப்பா. நாங்க எங்களால முடிஞ்ச மரத்தை அங்கங்க வச்சிருக்கோம்.
0: அது இவங்க வைத்த மரத்தை எல்லாம் வெட்டி விடுறாங்களே, அது இல்லை பிரச்சனையா இருக்குது. வைத்த மரங்களை தானே வெட்டி விடுகிறார்கள், இவர்கள் வெட்டி ஒதுக்கி விடுகிறார்கள். மலைகளை அழித்து, காடுகளை அழித்துக் கொள்வதனால் இந்த மழை வருவது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது கூறுகின்றார்கள். ஆனால் இந்த வருடம், அடுத்த வருடம் கோடை காலம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள்.
1: இந்த தார் சாலையெல்லாம் உருவுற மாதிரி நெதர்லாந்து இன்னும் போட்டிருந்தாங்கப்பா. தார் சாலை உருகுது, லைட் கம்பம் உருகுது, அவ்வளவு வெயில்.
0: அப்படி மோசமான ஒரு காலநிலையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது ஆசிய நாட்டுக்கு மட்டுமல்ல, ஏனைய நாடுகளுடைய கோடை காலம் கடுமையான கோடை காலமாக இருக்கும் என்று அறிய கிடக்கின்றது. அதனால் வருவதை எதிர்கொள்வோம். பகல் வேளைகளில் வெளியே செல்வதை நிறுத்தி ஓரளவு நிழல், வீடு அப்படி உட்காரம், குளிர்ந்த பானங்கள், குளிர்மையான உணவுகளை அருந்தி கொள்ள வேண்டும்.
1: சரிங்கப்பா.
0: நல்லது மஞ்சுளா. இப்ப உங்களுக்கு
1: எங்கேயும் போறதில்லப்பா, ஒன்னே ஒண்ணு ஹாஸ்பிட்டல் மட்டும்தான்ப்பா நான் வெளியே போறது.
0: அதுவும் வெயிலே போறதில்ல, வெயில் நேரத்துல போகாமல் நிறம் ஆறுதலான நிறம் பார்த்து போக வேண்டும். மகளிர் இழைப்பு வரக்கூடாது. அதிலும் மாத்திரைகள் வில்லைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற எங்களுக்கு வெளியே சூரியனுடைய கிரகணம் அதிகமாக படுவது கூடாது. அதனுடைய பிரதி தாக்கம் கடுமையாக இருக்கும். எனக்கு முடியாது, நான் 6 மணிக்கு பின்புதான் வெளியே புறப்படுவேன். அது வெயில் இல்லாத போல் இருக்கும், ஆனால் வெப்பம் எங்களுக்கு தாங்க முடியாது. ஈழத்திலும் நான் இருக்கும் பொழுது வெப்பத்துக்களே அதிகம் போனது கிடையாது, குறைவு, விடமாட்டார்கள். இருப்பினும் குறையை பிடித்து கூட போவோம், ஆனால் அது தாக்கு பிடிக்கலாம். எங்கள் நாட்டிலே நாங்கள் எங்களோட உடம்பு எல்லாம் அந்த காலநிலைக்கு ஏற்ப அன்னையின் வயிற்றிலிருந்து அவ உண்ட உணவிலிருந்து வளர்ந்த உடம்பு தானே. அது இங்கு வந்தவுடன் அந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது இங்கு, அதனால் தாங்க முடியவில்லை. இப்பொழுது பழகிவிட்டது. இருப்பினும்
1: ஆனா இந்த வருஷம் போல வெயில் எனக்கு தெரிஞ்சு அந்த வருஷமும் பார்த்த மாதிரியே தெரியலப்பா.
0: அப்படித்தான் கூறுகிற
1: பஞ்சம் வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பஞ்சம் கூட இருந்ததுப்பா. சாப்பாட்டு கஷ்டம்லாம் கூட இருந்தது, நிலத்துல பயிர் இல்லாம ஒன்னும் இல்லாம. ஆனா இவ்வளவு வெயில் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. இந்த வருஷம் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: ஆனால் இதை நாங்கள் தாங்குகிற மனமனும் அதுக்காக கொஞ்சம் நிழல்களிலே உலாவ வேண்டும், உணவுகளையும் கவனமாக எடுத்துக்கொள்ளும். நாங்கள் இருந்து இந்த சொல்லோடு பாடலிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவழி சொற்கள், ஒரு வழியில் இப்போ ஒன் வே டூ வே மாதிரி இருவழி, இங்கேருந்து போய் அங்கேருந்து வருவது போன்று சில சொற்கள் இங்கிருந்து எழுதிவிட்டு அங்கிருந்து படித்தாலும் அதே மாதிரி இருக்கும். அப்படி பதங்கள் தெரியுமா இப்போ?
1: ஞாபகம் வரலப்பா, நானும் கேட்டுதான்
0: அப்படியா?
1: இன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு வர டயர்டு, அமாவாசை வேலையினால ஒன்னும் யோசிக்க முடியல, கேட்டுதான்
0: இருந்தேன். சரி, இப்போ ஒரு ரெண்டு நண்பிகள் பயணம் செய்கிறாங்க. ஒருதிக்கு பேர் தாரா, அடுத்தவருக்கு பேர் ராதா. இருவரையும் சேர்த்து கூப்பிட்டால் தாரா ராதா என்று அழைக்கின்றோம் அல்லவா இருவரையும். அப்ப அதை திரும்பி பார்த்தா தாரா ராதா என்று அழைச்சால் அப்படித்தான் பெறும். அழைச்சி பெற தாரா, பேருந்து ராதா. இப்ப வந்து குருநர்கள் கை ரேகை, கை ரேகை, திரும்பி கொடுத்தாலும் கை ரேகை,
1: திருப்பினா கை ரேகை,
0: அப்படி வரும். அதே போன்று
1: ஆமாம்பா படிச்சிருக்கேன், ஆனா இப்பத்துக்கு ஞாபகம் வரலப்பா எனக்கு.
0: ஆமா, இது படிக்கிறதால நாங்கள் வழக்கமாக உபயோகிக்கின்றோம், கொஞ்சம் சிந்தித்தால் வரும் சிறப்பு. என்ன பாடலை கேட்போம் மஞ்சுளா என்று? உங்களுக்கு நல்ல நல்ல பாடலாம் கேட்பீர்கள். சிலவுடன் நீங்கள் தரும் பாடலை நான் பிடிக்க முடியாவிட்டு உங்களையும் திருப்பி கேட்பேன். நான் என்ன பாடல் என்று கேட்க போகிறேன்?
1: ஆமாம், படம் சொந்தம் பா.
0: சொந்தம், அதுல என்ன பாடல் மகளே?
1: வாழ்ந்தால் உங்களை போல் வாழ வேண்டும் பாட்டு.
0: ஓ, அப்படியான பாடல், வாழ்ந்தால் உங்களை போல் வாழ வேண்டும் என்று நல்ல பாடல் அந்த பாடல். வாழ்ந்தால் உங்களை போல் வாழ வேண்டும், வாழுகின்ற வேளையில் உங்களை போல்.
1: அது ஏற்கனவே நான் ரொம்ப நாளைக்கு முன்ன கேட்டிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் கேட்கணும்னு தோணுச்சு.
0: சரி, என்று கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்கள் முனைந்து. நன்றி மகளே, நலமாக இருங்கள். அதிகம் வெயிலுக்குள்ளே போக வேண்டாம், அதுதான் இப்பொழுது நாங்கள் தரக்கூடிய அறிவுரை. வாழ்த்துக்களம்மா, சுகம் பெற வேண்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: இது முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே சொல்லோடு பாடல் நிகழ்வில் நாங்கள் இருவழி சொற்களை பார்த்த வேளையில் அன்பு மகள் ரேவதி வந்து அழகாக கூறியிருந்தார், மோரு தாருமோ, மாமா, பாப்பா போன்ற பதங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு மயங்கி விட்டேன் உன்னை கண்டு என்ற பாடலை தந்திருந்தார் அல்லவா. அந்த பாடல் அன்னமிட்டகை திரைப்படத்திலிருந்து வாலியவர்களின் வரியிலே இசையமைப்பாளர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே மலர்ந்த பாடல். அதற்கு குரல் கொடுத்து மெருகூட்டியவர்கள் இசை அரசரும் இசை அரசியுமான டி எம் சவுந்தரராஜன் ஐயாவுடன் பி சுசீலா அம்மா அவர்களும். இப்பொழுது அந்த பாடலை முதல்வரையே பாடியும் காட்டியிருந்தார். இப்பொழுது நாங்கள் பாட கேட்போம் வானொலியிலே.

இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்த ஒரு பாடல் அன்பு உறவு எங்களுடைய தேவா கேட்ட பாடலை முயற்சி பண்ணி இந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. இதுதான் பாடலோ தெரியாது, அந்த பாடலை போட்டு விடுவோம். இந்த பாடலும் இல்லை இந்த பாடலும் இல்லை போல் தெரிகின்றது. அடுத்த பாடலை பார்ப்போம் இதுவாக இருக்குமோ. இந்த பாடல் சில சமயம் தெரிய இல்லை, எந்த பாடலையும் தெரியவில்லையே. அக்கா மகள், அக்கா மகள் சிட்டு என்று கேட்கின்றார். இந்த பாடலாக இருக்குமோ?

0: சேர்த்து வச்சார்.
1: இந்த பாடல் சரியான பாடல் அல்ல தேவா, நீங்கள் கேட்ட பாடல் அல்ல என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் இந்த நேரத்துக்காக இந்த பாடலாம் எனக்கு கருத்து கிடைத்தது தந்துவிட்டேன். நான் இன்றைய நேரத்திலே உங்களுக்காக அந்த பொருளை தேடி எடுத்து வந்து தருகின்றேன். அடுத்து வரும் பாடல் பொறுமைக்கு நன்றி, ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்த பாடலை தருவோம். அடுத்த பாடலை தந்தார் எங்களுடைய நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பைவேன் சரவணன். சிவாசி தேழு நீழுதே என்ற பதங்களை தந்து இருவழி சொற்களை கண்டுபிடித்து கூறிய வேளையிலே நினைத்தேன் வந்தாய் 150 வயது என்று ஒரு பாடலை கேட்டீர்கள் அல்லவா? இதோ பாடல் அப்படித்தான் பாடுகிறதா கேட்போம். கவனமாக இத்தனை வயது என்று கூறுகின்றது என்று காவல்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

நீங்கள் கேட்டபடி சரவணன் 100 வயதுதான் கேட்டிருக்கின்றீர்கள். நினைத்து ஏன் வந்தாய்? 100 வயது என்று தான் கூறியிருக்கிறேன். நான் தான் கூட நினைத்து விட்டேன். 200 வயது என்று பாடியிருக்கலாம். அவர்கள் 100 வயது என்று பாடிவிட்டார்கள். 100 போதும் என்ற அளவுக்கு வாழ்கின்றோம் நாங்கள். சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இருவழி பதங்களை நாங்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கும் வேளையிலே கண்டுபிடித்தோம் பல பதங்களை. அந்த வகையிலே ஒரு பெண் வந்து தோடு போட்டிருக்கின்றார், கம்மல் மாட்டியிருக்கின்றார். அந்த தோடு ஆடுது. அதை பார்த்து நாங்கள் தோடு ஆடுதே அல்லது தோடு ஆடுதோ என்று கேட்போம். உங்களுடைய தோடு ஆடுதோ, சரியாக பூட்டிக்கொள் என்று கூறும்பொழுது தோடு ஆடுதோ என்று கேட்டால் அதை நாங்கள் மீட்டி திருப்பி படித்தாலும் தோடு ஆடுதோ என்று தான் கூறும். அதே போன்றுதான் ஒரு மாட்டை பார்த்து மாடு சாகுமா என்று கேட்பாருங்கள். மாடு இல்லை, மாடு வந்து முட்டி மோதுமா என்பதை மாடு சாடுமா என்று கேட்டு பாருங்கள். அதுவும் திருப்பி வரக்கூடியதாக இப்படி பதங்கள் நாங்கள் வாழ்க்கையில் உபயோகிக்கின்றோம். அது தெரியாமல் உபயோகிக்கின்றோம். இப்பொழுது ஒரு பாடல். அந்த பாடலை அன்புடன் வந்து கிருஷ்ணன் தடுமாற்றத்தோடு வீடு வந்தவர். தடுமாற்றம் இல்லாமல் இந்த பாடலை கேட்டவர் நிலை வருவார் என்று எண்ணுகிறேன். ஒலிக்கின்றது பாடல் 6 புஷ்பங்கள். நான் ஒரு 7 புஷ்பத்திலே பார்த்தேன், கிடைக்கவில்லை. 6 புஷ்பத்திலே தான் கிடைத்திருக்கின்றது கிருஷ்ணா. இதோ அந்த பாடல். ஏண்டி முத்தம்மா.

மெல்லிசை மன்னரின் இசையிலே சந்திரபோஸ் அவர்கள் பாடிய ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை என்று கேட்டு பாடிய வேளையிலே அன்பு கிருஷ்ணா வந்த தடுமாற்றம் மாறி நிலை தடுமாறாமல் நேராக இருங்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. உங்கள் பாடல் கேட்ட வேளையிலே தான் அன்புடன் மகள் அனுஷ்யா அவர் பாடலை கேட்டார் அல்லவா. அவர் வந்து பொருட்கள் எதிர், அதாவது வந்து இருவழி சொற்கள் கேட்காது விட்டாலும் இருவழி சொற்களே பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது குமுதம் திரைப்படத்திலிருந்து. அனுஷ்யா, நீங்கள் கேட்ட நகைச்சுவை பாடல் இதோ.

0: ஹே, ஐம் கேடி.
1: கவிஞர்கள் திலகம். ஆனா மருதகாசி ஐயா அவர்களினாலே புனையப்பட்ட வரிகள் எவ்வளவு நாகரிகமான வார்த்தைகளோடு நாகரிகத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சுட்டி காட்டி சென்று எங்கள் தமிழ் பண்பாட்டினை விழுமியத்தோடு வர வேண்டும் என்று எழுதிய பாடல்களை காட்சியமைத்த படப்பிடிப்பாளர்களோ நடை உடை பாவனைகளையும் நாகரிகமான முறையில் தந்த அந்த அற்புதமான பாடலை திரைசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்து கொடுக்க இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அன்று அந்த ஐயாவுடன் அன்று பிரபல பின்னணி பாடகியாக இருந்த கே ஜமுனா ராணி அம்மாவும் இணைந்து குழுவினரோடு பாடியிருந்தார்கள். அனுஷியாவின் பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடலும் வாழ்க்கை என்றால் என்ன என்று நம் முதியவர்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்பதற்கிணங்க நீங்கள் முன்பு கேட்டாலும் இன்றும் அந்த பாடல் கேட்க வேண்டும் என்று கேட்ட பாடல் சொந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. வாழ்ந்தால் உங்களைப் போல வாழ வேண்டும் என்ற கருத்து தரும் பாடலாக வருகின்றது. கேட்போமே.

வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கும் எங்கள் வாழ்க்கையை செவ்வனே கொண்டு செலுப்பதற்கும் சொந்தம் பந்தங்கள் என்று கூறுபவர்கள் வாழ்ந்து காட்டிய பாதைகள் பல சிறந்த பாதைகள் எங்கள் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. அந்த பண்பாட்டை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நாங்கள் படித்தவளை நாங்களும் அதை பின்பற்றி நடந்தால்தான் எங்களுக்கு வரும் பின் சந்ததிகளும் வருவார்கள் என்பதற்கு உதாரணமான பாடல். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடலில் இன்று நாங்கள் இருவழி சொற்கள், அதாவது மாலை மாற்றல் என்ற மாற்றம், மாலை மாற்று என்ற இலக்கணத்துக்கு அமைய சில பதங்களை கண்டுபிடித்து கொண்டு வந்தோம் அல்லவா. அந்த வகையிலே இன்னும் இருக்கின்ற பதங்கள் எத்தனையோ இருக்கின்றது, தேட தேட தேய்க்கும். எங்கள் இந்தியாவிலே இருக்கின்ற மலைகளுக்குள்ளே ஒரு மலை உண்டு, குடகு. குடகு மலை என்று ஒரு பாடல் இருக்கிறது. குடகு என்பது மலை, ஒரு மலை. அந்த மலையும் இரண்டு பக்கத்தாலும் படிக்கலாம், குடகு. அதே போன்று நாங்கள் ஒரு பதம் இருக்கின்றது, இந்த காய்கறி காய்களுக்குள்ளேயும் நாங்கள் சமையல் பண்ணுற காய்களுக்குள்ளே சுரைக்காய் என்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா. அந்த சுரைக்காய் இரண்டு விதமாகும், ஒன்று நீளமாக இருக்கும், இன்னும் ஒன்று கழுத்து சின்னனாகவும் வண்டி பெரிதாகவும் இருந்து குடம் போல இருக்கும். அதை இந்த முன்னோர்கள் அதை நன்றாக முட்டி வந்து பழுத்த பின்பு அதை பறித்து கொண்டு வந்து காய வைத்து, நன்றாக காய வைத்து உள்ளுக்கே இருக்க நீர்கள் வற்றி போகும் வரை காய வைத்து அதை உள்ளே உள்ள சதைகளை எல்லாம் எடுத்து எறிந்துவிட்டு நன்றாக கழுவி ஆராய்ந்து மீண்டும் வெயிலிலே காய வைத்துவிட்டு அதனுள்ளே பதம் கெட்டு போகாத பாணி வகையான உணவுகளை அதற்கே வைத்திருப்போம். அன்று பாலை நிலங்களிலே பயணம் செய்கின்ற போர் வீரர்கள் எல்லாம் இந்த சின்ன குடுகு என்று அதுக்கு கூறுவது, குடுகு என்று கூறுவார்கள், அதை வைத்திருப்பார்கள். அதனுள்ளே தண்ணீரை வைத்து கொண்டு சென்றால் அந்த தண்ணீர் குளிர்மையாக இருக்குமா, ஐஸ் வாட்டர் போல இருக்குமா, எத்தனை நாளைக்கும் வைத்திருக்கலாம். குடுகு என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சுரைக்காயை நன்றாக பழுக்க விட்டு பெரிய சுரைக்காயை கழுத்தை வெட்டி வாய் மாதிரி வெட்டி விட்டு அதுக்குள்ளே கையெல்லாம் விடலாம், பெரிய இது பானை மாதிரி இருக்கும். அதை எத்தனையோ பேர் பல உபயோகிக்கின்றார்கள், வியாபாரிகள் உபயோகிக்கின்றார்கள். நான் கண்ணார கண்டிருக்கின்றேன், என் தாய் தந்தையர் அதை பாவித்திருக்கின்றார்கள். குடுகு என்று அதற்கு அப்படி இருக்கின்ற பதம் குடுகு என்று இருக்கின்றது. அதே போன்று பல பதங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம். ஆலங்குயில் என்று ஆரம்பிக்கும் பார்த்திபன் கனவு திரைப்படம் வித்யாசாகர் அவர்களுடைய இசையிலே எங்களுடைய தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள் இறுதிப்பாடலை கேட்பதில் அலாதி விருப்பம். ஸ்ரீகாந்த் அவர்களோடு ஸ்னேகாவும் இணைந்து நடித்த திரைப்படத்து பாடல் இப்பொழுது. அந்த பாடலை நாகப்பன், உங்களோடு இணைகின்றோம் நாங்களும், என்ன தவம் செய்தனை என்ற பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது.

எளிமையான அந்த பாடல் காற்றது கலந்தவரை நாங்கள் கேட்டு முடிந்தோம். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சி சற்று நீடித்து விட்டாலும் அதற்கு அனுமதி கொடுத்த இல்லாமல் வல்லமையை கொடுத்த இறைவனுக்கு மட்டுமல்ல எங்கள் மானம் ஒன்றிய தமிழ் வானொலி அதிபருக்கும் நன்றி கூறுத்தான். மனம் இந்த நீரொலி நிகழ்வை சற்று நீடித்தாலும் அவர் அதை பொருட்படுத்துவதில்லை என்றால் எங்கள் உறவுகள் வந்து இணைந்து பேசி மகிழ்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதற்காக வைத்து இழுத்து கொள்ளாமல் வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பாடல்களையும் கொடுத்து முடிக்க வேண்டும் என்ற நியதி. ஆனால் முடிந்தளவுக்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். சிறப்பான பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியை இனிமையாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு வந்து இணைந்து பதங்களை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வந்து கொண்டு இன்னும் எத்தனையோ பதங்கள் இருக்கின்றது. நேரம் போதாமை காரணமாக நாங்கள் இதை இதோடு நிறுத்திக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சந்தித்து கொள்ளலாம் மீண்டும் நாங்கள் ஒரு தடவை சிந்தித்து கொள்ளலாம் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோமா என்று கேட்கின்றேன். அன்பு உறவுகளே, நாங்கள் எத்தனையோ பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம். எத்தனையோ திரைப்பட பெயர்களிலே ஒரு மேக ராகமே என்று ஒன்று அறிந்தீர்களா? மேக ராகமே என்று எடுத்து பார்த்தால் மேக ராகமே என்றெல்லாம் வரும். இப்படி நாங்கள் நினைத்து கொண்டு போனால் பல பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும், கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியை கொண்டு பெறுவோம். நிறைவுக்கு வந்து இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளும் உங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அந்த வேளையிலே நண்பர் தேவாவின் பாடல் சரியான பாடல் கிடைக்கவில்லை, அதனால் ஒரு பாடலை அதை தந்துவிட்டேன். அந்த பாடல் நான் தேடி எடுத்து பின் நேரத்தில் அந்த பாடலை கொடுக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி வளமை போல உங்களோடு நான் இணைந்து சிரம் தாழ்த்தி இருகரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து எல்லாம் வல்ல இறைவா உலகில் அனர்த்தங்கள் பல ஏற்படுகின்றன. அது காலநிலையாலும் வரும், எங்களுடைய பழக்க வழக்கங்களாலும் வருகின்றது. ஆனால் எது வரணும் எங்களுக்கு அல்லல் இல்லாமல் துன்பம் இல்லாமல் எல்லோரும் மகிழ்வாக சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை கொடுத்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையிலும் நெகிழ்ச்சி வரும் வேளையிலும் அது இலகுவாக அதை கடத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே வந்து எத்தனை சொற்களை கண்டுகொள்ள வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களால் முடிந்தவரை கண்டுபிடிக்க சென்றாலும் முழுவதும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ பதங்கள் இங்கே அங்கே இருக்கின்றன, எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்தவரை நாங்கள் இன்று பரிமாறிக்கொண்டோம், அந்த வகையில் திருப்தி கொண்டிருக்கின்றோம் இறைவா. மேலும் அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு அதன்படி செல்கின்றோம். அதற்கேற்ற அனுகூலத்தை தர வேண்டும். இந்த கால நிலையினால் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படுகின்றது. பிரபஞ்சத்தை அமைத்தாய், அங்கு உயிர்களை அமைத்தாய், அதற்குள்ளே பகுத்தறிவு கொண்ட எங்களையும் அமைத்து விட்டாய். துன்பங்கள் இல்லாமல் துயரங்கள் இல்லாமல் உன்பாதம் பணிந்து அந்த நிழலிலே வாழ இடம் தர வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் அன்பாக வாழ்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். நிறைவு பெறுகின்றது. 2026 ஆண்டின் 7 மாதத்தின் 14 மாதம் செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல் இழைப்பு ஏற்படுகின்றது, களைப்பு ஏற்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் கால நிலையை ஒரு தடவை பார்ப்போமாக இருந்தால் சரியாக நான் வரும் பொழுது 28 பாகையில் இருந்தோம். இப்பொழுது சரியாக எங்களுக்கு காலநிலை மிகவும் வெப்பமாக காட்டப்படுகின்றது. அந்த வெப்பமான நிலை அளவு எப்படி என்று பார்த்தால் இப்பொழுது சரியாக 30 பாகையை தொட்டுவிட்டோம். இன்னும் 4 பாகைகளை தொட இருக்கின்றோம். அதை தாங்கும் சக்தியை தர வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்போம் என்று அன்போடு கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, தமிழோடு அன்போடு.

0: வணக்கம் உறவுகளே, இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி கனடா கலையகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். கதம்பம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கிய நாங்கள் அன்பு உறவுகளை உங்களுக்கும் நல் வணக்கம் கூறி என்றும் அன்போடு இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூடிய வேளையிலே 2021 முதலாம் மாதம் 13 நாள் அறிவன் கிழமையில் இணைந்திருக்கும் நாங்கள் உங்களுக்கு 9:42 இரவு நேரம் இரவில் இருக்கின்றீர்கள். நாங்கள் இங்கே கனடாவில் 11:13 நல்ல பகல் வேளையாக இருக்கின்றது. ஆனால் பகலமனின் கிரணங்கள் எங்களுக்கு படவே இல்லை. வெள்ளை வெளேர் என்று வெளியே குவிந்திருக்கும் அந்த வெள்ளை பனி குவியலிலிருந்து வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கின்றது. வெளி அதாவது வெளுப்பாக இருக்கின்றது. வீட்டில் உள்ளே இருக்கின்றோம். குளிர் எங்களுக்கு தெரியாது. காரணம், அதற்கேற்ற உபகரணங்கள் பொருத்தப்பட்ட நாட்டிலே வீட்டிலே தான் வாழ்கின்றோம். நாளாந்தம் நாங்கள் வாழ்வதற்கு இயற்கை துணையை விட செயற்கை துணையோடு தான் வாழ்கின்றோம். இப்பொழுது காலநிலை வந்து பூச்சியமாக இருக்கின்றது. பூச்சியத்துக்கு கீழேயும் இல்ல, மேலேயும் இல்ல, சயவும் இல்ல, சகவும் இல்ல, வெப்பமும் இல்ல, குளிர்வும் இல்ல. ஆனால் குளிர்நிலையில் இருக்கின்றேன். உணர்வு வந்து சரியான குளிராகத்தான் உணரப்படுகின்றது. வாகனங்கள் அதை ஆரம்பிப்பதற்கு சாவியை அதனுள்ளே போட்டு திருப்பினாலும் உடனே பத்தாது, உடனே அது ஆரம்பிக்காது, சத்தமே போடாது, செத்தது போல் இருக்கும். பின்பு நாங்கள் அதற்கேற்ற உபகரணங்களை பொருத்தி அதை ஏதோ அதை முடக்கிவிட வேண்டிய நிலையில இருக்கின்ற கால நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த சைபர்ல இருக்கும் பொழுது, அதாவது வந்து பூச்சியத்தில் இருக்கும் பொழுது பேராபத்துகள் நிகழலாம். என்னவென்றால், நன்றாக பனி பொழியலாம், அல்லது மழை பெய்யலாம், அல்லது உறை பனி பொழியலாம். ஆனால் எது வரப்போகின்றது தெரியவில்லை எங்களுக்கு. நாங்களும் தைப்பொங்கலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூரிய பகவானுக்கு பொங்கி படைக்க எங்களுக்கும் விருப்பம்தான். ஆனால் அதற்கேற்ற சந்தர்ப்பங்கள், நான் 36 வந்து கனடாவில் வாழ்ந்து 36 இந்த பொங்கலை என்னால் காண முடியவில்லை. அன்பு உறவுகளே, மாலை நேரத்திலே மழை பொழியலாம் என்று ஒரு செய்தி கூறுகின்றது. அந்த செய்தியை நான் நம்ப முடியாது. என்றால் இங்கே செய்திகளை நம்புவது கடினமாக இருக்கின்றது. செய்திகளை பலவாறாக திரித்துக் கொண்டு வரும் வேளையிலே இயற்கையின் நியதியை இவர்களால் கணித்து கூறுவார்கள். 5 செல்சியஸ், ஆனால் சிலவேள 10 வந்துவிடும். 5 சென்டிமீட்டர் பனிமழை பொழிகின்றது என்றால் 10 சென்டிமீட்டரும் பொழியும். அதை நம்ப முடியாது. நாங்கள் திடீரென்று மழை பெய்யும், திடீரென்று காற்றடிக்கும், திடீரென்று பனிமழை பொழியும், திடீரென்று உறை மழை பொழியும், பெருமழை வரும், அப்படியான ஒரு காலகட்டம் உள்ள நாட்டிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். அதை எப்படி நம்புவது? இவர்கள் கூறுவது கணக்கிட்டு சொல்லுகின்றார்கள், அதன்படி நடைபெறாது. மழை என்று கூறுவார்கள், அது கனமழையாக இருக்கும். இப்பொழுது வானிலைகள் அப்படித்தான் இயங்குகின்றன. ஆனால் இன்றைய நாள் போகி பண்டிகை நாளின் பூசைகள் எல்லாம் முடித்து வீட்டிலே உங்களுடைய வீட்டு தெய்வத்தை கொண்டு வந்து வீட்டில் அணைத்து இணைத்து இருக்கும் இந்த வேளையிலே இன்று நாங்கள் வந்து கதம்பம் இன்று அறிவன் கிழமையிலே நடைபெறுவது என்ன? புதையல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த புதையலை நாங்கள் இன்று ஆரம்பிப்போம். புதையல் வழக்கமாக இயக்குநர் அவர்கள் வந்து நிகழ்த்துவார்கள். இன்று அவர் வர முடியவில்லை. அவருக்கும் வீட்டிலே போகி பண்டிகையை செய்து கொண்டிருக்கின்றார். போகி பண்டிகைக்கான ஆயத்தங்களை செய்கின்றார். அதைவிட சோக பண்டிகையோடு இருக்கின்றோம். காரணம், எங்கள் நாட்டிலே நாங்கள் இருக்கின்ற இந்த ஊரிலே, இந்த கிராமத்திலே 48,000 மக்கள் வாழுகின்ற இந்த சின்ன நகரத்துக்குள்ளே என் வீட்டு சூழலிலே எம்மவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நுண்கிருமியினாலே. ஒரு சிலருக்கு அந்த வருத்தத்தை வந்தால் வீட்டிலே உள்ளவர்கள் மற்றவர்கள் சொல்ல வெட்கப்படுகின்றார்கள். தங்களுடைய துன்பத்தை மற்றவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, எனக்கு வந்துவிட்டது, உன் பக்கத்து வீட்டிலே இருக்குங்க, நீ கவனமாக இரு என்று ஒரு ஆறுதலாக கூட கூற மாட்டார்கள், எச்சரிக்கையாக கூட கூற மாட்டார்கள். அன்போடு இப்பொழுது கேள்விப்பட்ட அளவிலே நேற்றைய விட இன்றைக்கு வைத்தியசாலையிலே கூட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர்கள், இளைஞர்களும் முதியோர்களும் வீடுகளிலே ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள். குடும்பத்தோடு எல்லோரும் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு பாதுகாப்பை கருதி கொண்டிருக்க இவர்களெல்லாம் எதேச்சையாக சொல்லு கேட்க அமல் வழியை தெரிந்தவர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. மற்றவர்களுக்கு வந்துவிட்டது நையாண்டி பண்ணி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது அவர்களுக்கே அது வந்துவிட்டது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. அன்பு உறவுகளே, நாங்கள் எங்களை தற்பாதுகாப்பு செய்வதன் நோக்கம் எங்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் வகையிலேதான் என்று எண்ணிக்கொண்டு இந்த நுண்கிருமி எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது என்று இந்தியாவில் உள்ளவர்களும் கூறுகின்றார்கள் தான். ஆனால் அங்கே செய்திகளை பார்க்கும்பொழுது அப்படி இல்ல. ஊருக்குள்ளே தெரியும் போது ஊருக்குள்ளே யாருக்கும் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பாதுகாப்போடு தான் இருக்க வேண்டும், பாதுகாப்போடு தான் இருக்கின்றார்கள். ஆனால் பாரத நாட்டிலே கிராமப்புறங்களிலே பெரிதாக வராது. என்றாங்க, இயற்கை உணவு இயற்கை சுவாத்தியத்தோட வாழ்பவர்கள், நகரப்பகுதிகளே வாழ்பவர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு. எங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டு வராது இருந்தார்கள் இரண்டொருவர் நாங்கள் கண்டு அறிந்தோம். அவர்கள் எங்களோடு பகிர்ந்த போது கூறினார்கள் அந்த வேதனையையும் தாங்கள் பட்ட துன்பத்தையும். சென்னையில் மட்டுமல்ல வேறு நகரங்களும் இருந்திருக்கின்றார்கள். எல்லா இடத்திலையும் தொத்திக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் நினைக்கின்றோம் எல்லாம் சுகம், எல்லோரும் நல்லாத்தாரு, பஸ்ஸிலே போகின்றார்கள் வருகிற எல்லாருக்கும் இருக்கின்றதா என்று இல்லை. எங்கோ ஒருவருக்கு இருந்து அவர் மூலம் தொற்றிக் கொண்டு போகின்றது. பராப அவர்கள் பாரபட்சமாக அது பார்க்காது. அந்த கொரோனா உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சிறியவர் முதியவர் பணக்காரன் ஏழை என்று பார்க்கவே பாரபட்சம் பார்க்காமல் யாரிடம் தொற்ற முடியுமோ அவரிடம் தொற்றிவிடும். அது வந்து தொற்றுவதற்கேற்ற உடல் நலத்து உடல் பலங்களோடுதான் இருக்கின்றது. முதல் நேயராக அன்பு உறவு ஒருவர் வந்திருக்கின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் லெனின். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், உங்களுக்கு நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கு காலை வணக்கமா? எங்களுக்கு காலை இல்லை, மதிய நேரமாக. சரி, முற்பகல் முற்பகல் காலை வணக்கத்தை.
1: நன்றி
0: மகனே, உங்களுக்கு நல்ல போகி
1: பண்டிகை.
0: போகி பண்டிகை முடித்த இரவு நீர வணக்கத்தை தந்து கொள்ளுகிறேன். பாத்தீங்களா,
1: உழவர் திருநாள் வாழ்த்துக்கள்வா?
0: ஓ, உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அங்கே போகி பண்டிகை பார்த்தீர்களா என்று எப்படி போய் கொண்டிருக்கின்றது?
1: இல்லப்பா, இங்க ஒண்ணும் பெருசா
0: கொண்டாடலாங்க. வெளியே இருக்க சட்டம் இல்லையா? வெளியே போட்டு எரித்து மாசுபட்டு அந்த எண்ணத்தையும் மாற்றிவிட்டது எங்களுடைய கொரோனா. எங்களுடைய கொரோனா.
1: ஆமா,
0: இப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க. எங்களோடு தான் அது வாழ்கின்றது. எங்களோடு ஒருவராக ஆபுகின்றது. தாக்க வேண்டியதே தாக்கும், விட்டு பிடித்து தாக்கும். இப்ப வெளியே நின்றெல்லாம் நெருப்புகள் எல்லாம் கொளுத்துவதற்கு அரசாங்கமே இடம் தராது. தர முடியாது, தராற யார் மதத்தை? உண்மையிலே போகி பண்டிகை வந்து மனதில் உள்ள தீய எண்ணங்களை விட்டு சுட்டரித்து விடுறதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நாளைய தினம் தை பொங்கலுக்கு எல்லாம் ஆயத்தம். நீங்களும் பொங்கல் பொங்குவீர்களா?
1: இல்லங்க பாப்பா, பொங்கல் பண்ண மாட்டோம்ப்பா. சாதாரணமா செஞ்சு சாப்பிடுவாங்க.
0: ஆமா ஆமா, சாதாரணமாக பொங்கல். இது தமிழர்களுடைய திருநாள், தமிழ் பேசும் மக்கள்.
1: ஆமா,
0: திருநாள். அங்கே இந்தியாவிலும் வடக்கு கிழக்கு மேற்கு
1: உழவு பண்றவங்க எல்லாருமே செய்வாங்க.
0: இது வந்து விவசாயிகளால் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் வகையிலே வந்த விழா. அதைத்தான் இரண்டு மூன்று நாட்களாக பின்பு பிரித்தார்கள். ஆரம்பத்திலே ஒரு நாள் அந்த சூரிய பகவானின் நீரகாலம் அந்த நட்சத்திரம் திதி எல்லாம் பார்த்து கொண்டாடியவர்கள் எங்கள் மூதாதையர்கள். அவர்கள் காட்டி கொடுத்த பொங்கல் விழா எங்களுக்கு எப்போ கொண்டாடுவது என்ற ஒரு கேள்வியில இருந்து அது தை மாதம் முதலாம் தேதி என்று பல காரணங்களை காட்டி பச்சையப்பன் கல்லூரியில பல தமிழ் அறிஞர்கள் சமய ஆய்வாளர்களும் இருந்து இதை ஆய்ந்து இத்தகைக்கு இதுதான் புது வருடம் என்று இன்று எங்களுக்கு நாளைய புது வருடமாக்கி இந்த திருநாளை. இந்த புது வருடம் நாளைய தினம், நாளைய தினம் எங்களுக்கு தமிழ் புதுவருடம் 2056வது ஆண்டு. ஆங்கிலேய தேதியிலும் 2021ஆம் ஆண்டு. ஆனால் எங்களுக்கு 35 வருடங்கள் கூட்டி பார்க்க, அதற்கு முன்பே கணித்து விட்டார்கள். 2056 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் வருடம் தோன்றுவதுன்னு கண்ணு. ஆனால் அதற்கு முன்பு 5000 வருடங்கள் இருக்கின்ற, அதற்கு சரியான போதிய ஆவணங்கள் இல்லாததால் இருக்கின்றது. இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அதுதான் நுகர்ந்தான். அதன்படி நாளைய தினம் 2056வது வருடம் வருகின்றது. பிரபாவரி வருடம் என்று கூறுவது அதை. தை மாதம் முதலாம் திகதி கொண்டாடப்படுகின்றது. வடபகுதி வடநாட்டிலேயும் அது கொண்டாடுகின்றார். அங்கே அங்கே அவர்கள் கொண்டாடுவது மகர சங்கராந்தி என்று சங்கராந்தி என்று கூறுவார்கள். மகர சங்கராந்தி, மகரம் என்பது வட எழுத்து சமஸ்கிருதத்திலே தை, தை மாதம் சங்கராந்தி. இந்த பூஜையை செய்து நாட்டிலே வளம் நலமெல்லாம் பெற வேண்டும் என்று கொண்டாடுவோம். அதை நாங்களும் கொண்டாடுகின்றோம். தை பொங்கல், தை திருநாள், தமிழர் திருநாள், உழவர் திருநாள் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். உலகத்திலே முதல் முதல் உலகத்துக்கு உணவை படைத்தது விவசாயிகள். அவர்கள் விவசாயம் செய்யாது விட்டால் எங்களுக்கு உணவு கிடையாது. அதே போன்று உலகத்தில் உள்ளூர் எல்லாருக்கும் விவசாயம் தான் முக்கியமானது. அதன் பின்புதான் மற்ற இந்த சந்திர மண்டலம் வரைக்கும் போறது. அது அதன் பின்புதான் இதெல்லாம். இது இல்லை என்றால், அது பூவா இல்லை என்றால் இவர்கள் போக முடியாதுங்கே. இந்த நாங்கள் கதம்பத்துக்கு வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் முதலிலே?
1: திரைப்படம்ப்பா, நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படம்ப்பா.
0: நெஞ்சில் ஆடும் பூ, அதுல என்ன பாடல்?
1: பூ ஒன்று,
0: பூ ஒன்று, அதுல என்ன பாடல்?
1: ஆமா, ஒரு மூடன் கதை சொன்னால்.
0: ஓ, எப்படி இருக்கும் அது?
1: ஒரு மூடன் கதை சொன்னால் அதுதான் என் கதை. முதல்
0: அப்ப நீங்கள் மூடனா? நீங்கள் மூடனா?
1: இல்லங்கப்பா, அது பாடல்ல வர வரீங்க பாது.
0: இல்ல, ஒரு மூடன் கதை சொன்னால் அதுதான் என் கதை என்று கூறினீர்கள். நான் நினைச்சேன் அப்ப அந்த கதை உங்களோட மூடன் ஒன்று கேட்டு பார்த்து.
1: இல்லங்க, அந்த கதாநாயகனுக்கு இப்ப அந்த பாடல் கேட்டா இருக்கும்பா.
0: எந்த மகன் ஒரு நாள் மூடனா இருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். நான் வேடிக்கைக்காக சொன்னேன் ஐயா.
1: சரிங்கப்பா, சரிங்க.
0: இப்படி வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா?
1: நலமா இருக்காங்கப்பா. நான் ரெண்டு நாள் வெளியூர் சென்றிருந்தேன்.
0: நான் எதிர்பார்த்தேன் காணவில்லை. சரி, இன்று கிளம்பத்துக்கு நீங்க ரெண்டு நாளுக்கு முந்தைய நீங்கள் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் இருந்தீர்கள் தானே? இந்த
1: முறை
0: அப்புறம் என்ன, ஒரு மூடன் கதை சொன்னா. இப்ப நாங்கள் இன்றைய தினம் புதையல் இயக்குனர் மீரா அவர்கள் எடுத்து வரும் நிகழ்வு என்று அவருக்காக நான் எடுத்து வருகிறேன். அவர் போகி பண்டிகையில் இருக்கின்றார்.
1: நான்
0: இப்பொழுது வானொலியில் உங்களோடு பேசிக்
1: கொண்டிருக்கேன்.
0: போகி பண்டிகை, அம்மா ஆயத்தம் வீடுகள் எல்லாம் என்னோ போகி பண்டிகை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் வந்து என் மனதிலே இருக்க துன்பங்கள், என்னுடைய தீய எண்ணங்கள், மனிதன மனித சுபாவத்திலே சினம் வருவதுண்டு. அந்த சினம், அடுத்தது அதிக துக்கம், அதிகமான அப்படியானதுகள் வருது. எனக்கு இப்ப காழ்ப்புணர்வு, பொறாமை, வஞ்சகம், சூது, அது என்னிடம் இல்லை, கிடைக்காது. பொய் சொன்னாலும் அது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை, அது ஒரு அது வாய்மை. உண்மையான இடத்திலே இந்த பொய்யை சொல்லி வேண்டி வந்தாலும் எப்போவாது இருந்துட்டு ஒன்றை சொல்லியிருப்பேன். களவு என்னிடம் இல்லை, களவு இதுவரை காலம் இறைவன் அந்த பழக்கத்தை எனக்கு தரவில்லை. வஞ்சகம் யாரையும் நான் நினைத்ததில்லை, இல்லை நேசிக்கின்றேன். அடுத்தவர்களுக்கு எனக்கு தெரியாததை மற்றவர்களிடம் தெரிந்து கொள்வேன். தலைக்கணம், மமதை, எதுவுமே பேராசை எதுவுமே இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டு வாழ்கின்றேன். இந்த நினைப்பையும் எனக்கு நீடித்து தர வேண்டும் இறைவா. என்னிடம் இருக்கின்ற தீய வழியில் செல்லும் பாதை, தீய பாதையிலோ அல்ல தீய வரவற்றை நான் செய்ய தொடங்கிதான் தயவு செய்ய என்னை தடுத்து நிறுத்தி விடுவேன். அந்த எண்ணங்களை நான் நேசிவிட்டு நல்ல சுத்தமான சந்தோஷமான மகிழ்வான இதயத்தோடு நான் கோலாகலமாக இருக்கேன். கடமைகள் எல்லாம் சரிவர நிறைவேற்றி இருக்கின்றேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கின்றது. இதுதான் போகியிலே நாங்கள் தூக்கி வீச வேண்டியது. எங்களுக்கு நல்ல குணங்களை வைத்துக் கொண்டு தீய எண்ணங்களை தீயிட்டு கொளுத்துவது போன்று எரித்துவிட வேண்டும். அதுதான் போகி பண்டிகை. நான் அதை செய்துவிட்டேன். இனி எங்களுக்கு இப்பொழுது
1: களவு குணம் உங்கள்ட்ட உண்டுங்கப்பா.
0: என்னையா?
1: களவு குணம் உங்கள்ட்ட உண்டுங்கப்பா.
0: களவு உண்டா என்னிடம்? இறைவா, நான் அப்படி நான் எதையும் திருடவில்லையம்மா.
1: பல நேர்களோட நெஞ்சத்து திருடி இருக்கீங்க.
0: அப்படியா? ஏனென்றால் குடியிருக்கும் அன்பு உறவுகள், எத்தனையோ அன்பர்கள், பாடசாலை மாணவர்கள், என்னுடைய உத்தியோகத்திலே என்னுடைய எத்தனையோ 85 நாட்டு பிள்ளைகள் கற்றிருக்கின்றனர். எல்லோரும் நான் அன்பு, அவர்கள் அன்போடு நடந்தார்கள். நான் செலுத்தி இருக்கின்றேன். அந்த திருட்டை இளைஞர்கள் எங்கேயும் தொடர்ந்து அந்த திருட்டை வைத்திருக்க வேண்டும்.
1: நன்றி
0: நன்றி வாழ்த்துக்கள். சரி, இதை நாங்கள் இதற்கொரு இன்று புதையலை நாங்கள் புதையலுக்கு கொண்டு வருவோம் இல்லையனே. இங்கே இரண்டு உறவுகள் அழைத்தார்கள், அவர்களை நான் எடுப்பேன். நாங்கள் 12 மணி வரை இதை நிகழ்ச்சியில் கொண்டு போகலாம். என்னிடம் ஒரு சொல் இருக்கின்றது, என் மனதிலே ஒரு சொல் இருக்கின்றது. இங்கே அந்த சொல் 5 எழுத்துக்களை கொண்டது. 5 எழுத்துக்களை கொண்டது அந்த சொல்லு. தினமும் நாங்கள் அந்த சொல்லிலே தான் தினமும் நாங்கள் நாட்களை கழிக்கின்றோம். சரியா, அந்த சொல்லுதான் இந்த நாட்களை கடந்து போவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. சரியா, 5 எழுத்துக்களை கொண்ட சொல்லு. எல்லோருடைய வீட்டிலேயும் அது இருக்கின்றது. இப்பொழுது அது கைபேசிகளில் கூட இருக்கின்றது. இவ்வளவு
1: தயாரிக்கா
0: இல்லை இல்லை என்னுடைய இல்லை அந்த சொல்லு அல்ல. நாட்களை குறிக்கின்றது. நான் நேரத்தை குறிக்கின்ற குறவில்லை. சரியா, இன்னொரு சந்தர்ப்பம் தருகின்றேன். அல்லது தெரிந்த
1: காலண்டர்
0: தமிழ் சொல் இல்லையா ஐயா?
1: நாட்காட்டி
0: அதுதான் சரியான சார். கெட்டிக்காரன் உங்களுக்கு ஒரு புள்ளியா கிடைக்கும், ஒரு புள்ளி உங்களுக்கு. நாட்காட்டி
1: சரி.
0: சரி, இன்னும் ஒரு சொல்ல சொல்லிவிட்டீர்கள். இன்னும் ஒரு சொல்லி கொடுக்கின்றேன். சரியா,
1: சொல்லு.
0: அதுவும் 5 எழுத்தை கொண்டு உள்ளதுதான். அது ஒரு பொருளிலே இருக்கும் திசையை குறிக்கின்றது. வலது இடது போன்று இல்லை, 4, 5 அல்ல 8 எழுத்தை கொண்டது. சரியா,
1: சரிங்கப்பா.
0: ஆலயங்களிலே அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா, வீடுகளிலேயும் அது இருக்கின்றது. பூஜை அறைகளிலே அதை வைத்திருப்பார்கள். சரியோ,
1: சரிங்க.
0: 8 எழுத்தை கொண்டது. எங்கே கொண்டாரின் கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஒரு தரவுக்கு கேள்வி கேட்கலாம். சரியா,
1: சரிங்க.
0: நல்லது.
1: கேள்வி சொல்லுங்கப்பா.
0: 8 எழுத்தை கொண்ட ஒரு சொல்லு, அது அநேகமாக ஆலயங்களில் இருக்கும். சிலருடைய வீட்டிலேயும் அது இருக்கும். சுவாமி அறையிலே வைத்திருப்பார்கள். உங்கள் வீட்டில் நிச்சயமாக இல்லை. சரியா, ஆனால் நீங்கள் அதை பார்த்திருக்கின்றீர்கள். அதை அந்த சொல்லை வைத்து இதன் பாடல்கள் கூட வந்திருக்கின்றது. சரியா, நன்றி. அடுத்த உறவுடன்
1: எடுத்துக்
0: கொண்டு வர.
1: நன்றி.
0: அடுத்த உறவுடன் சொல்கின்றேன். வணக்கம் போனம்மாள்.
2: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கிறீங்களா போனம்மாள்?
2: நலமா இருக்கோம் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கின்றேன் அம்மா. நீங்கள் வீட்டு தெய்வத்தை அழைத்து பூசை வைத்து விட்டீர்களா?
2: நாங்க இப்ப செய்ய மாட்டோம் ஐயா, நாளை பொங்கலுக்கு தான் செய்வோம்.
0: பொங்கலுக்கு செய்வது அது வழக்கமாக கொண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வழக்கமாக செய்வதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்று புதையல் நிகழ்விலே இருக்கின்றோம். வழக்கமாக மீராவதான் வந்து செய்வார்கள் எங்களுடைய இயக்குனர். இன்று அதை வருக்காக
2: அம்மாதான் வருவாங்க.
0: நான் கண்டுபிடி சொன்னேன். இது தேடி கொள்ளும் புதையல். சரியா,
2: என்ன
0: பாடல் என்று கூறிவிட்டு உங்கள் பாடலை தொடருவோம்.
2: நாளைக்குங்க ஐயா?
0: ஆமா,
2: நாளைக்கு நீ கவனி காதலி அப்படின்னு ஒரு படம்.
0: நல்ல ஒரு திரைப்படம் அந்த படம். நான் பார்த்ததற்கு ஒரு காலத்தில் பாடசாலையில படிக்கும் காலத்தில் ஒழித்து ஒழித்து சென்று பார்த்த திரைப்படம். அப்பாவுக்கு திரைப்படம் கூட பிடிக்காது, என்னுடைய தந்தையாருக்கு. அதனால அவர் நான் கலை உலகத்தில் கால் வைத்தது துண்டாக பிடிக்காது. ஒன்றுதான் என் தந்தைக்கு பிடிக்காத செய்தேன். நான் தந்தையின் பெயர் புகழ வைக்காத வைத்து விட்டேன். அந்த வழியாலே என் தந்தையின் பெயர் ஒழிக்கவே இல்லை அவர். ஆனால் அவருக்கு உள்ள அந்த விருப்பம் இல்லை. வெளியே உள்ளுக்கு சந்தோஷமா இருந்திருக்க வெளியே காட்டவில்லை. நான் திசை மாறி போயிருவேன் என்று நான் திரைப்படம் நடித்து வெளிவரும் வரை என் தந்தைக்கு தெரியாது. ஆனா என் தாயாருக்கு பெரிய புழு, அவருக்கு பெரிய சந்தோஷம், தந்த மகன் ஒரு திரைப்படம் நடிக்க கதாநாயகன். முதல் படம் முதல் காட்சிக்கு முன் வரிசையில இருந்து பார்த்த பெண்கள் குறிப்பில் முன் வரிசையில இருந்து பார்த்த ஒரு உறவண்டா உள்ளவனே என் அம்மாதான், சரியா? அதன் பின்பு சென்று அப்பாவுக்கு கூறியிருக்கார், அவருக்கு கோபனேன் இதுல எல்லாம் உணவனையான் படம் நடிக்க சொன்னது, அவன் வாத்தியார் தானே ஆசிரியர் தானே என்று அவர் உங்களோட பேர் கூட வைத்துவே உங்களோட பேர் தானே எங்க கூறிக்கொண்டிருக்கோம் எல்லாவற்றிலும் என்று சொல்லிக்கொண்டு அப்படி இன்னாட்டம். ஆனா அது எனக்கு மனதுக்கு ஒரு உறுத்தல் தான், அந்த ஆர்வம் என் உந்தல், அந்த கலைத்தாய் தன்னை அப்பாவுக்கு தெரியாமல் என்னை அழைத்து விட்டார். நான் அப்பொழுது பார்த்த படங்கள்ல ஒரு படம் இந்த காதலி, அந்த நேரத்தில் நின்றேன் கவனித்தேன் காதலிக்கவில்லை, அதையும் சொல்லிக்கொண்டு அந்த நேரத்தில் அப்படி தெரியாது. அந்த படம் வந்து பார்க்கும் நேரத்தில் என்னன்னு தெரியாது எங்களுக்கு காதல் என்ன பாடல் அதுலயே மகளே குறுங்கள்.
2: அதுல வந்து நீ ஏன் ஜில்லென்று காற்று வந்தது அப்படின்னு ஒரு பாடல்,
0: ஜில்லென்று காற்று வந்த எங்க முதல் பல்லவியை பாடுங்கள்.

0: மலர் போல் வீதி மலர இதழ் இல்லை போல் இதழ் மலர என்னோடு பேச சொன்னது.
1: நல்லது நல்ல அந்த வரியை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. பழைய நினைவுக்குள்ளது இது கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு இந்த 50 வருடத்துக்கு கிட்ட வரும் நினைக்கிறது இந்த பாடல் வந்து. நல்லது, நீங்களும் சின்ன பிள்ளைகள் நல்லது.
0: 40 வருஷம்
1: சரி என்று நாங்கள் புதையல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். புதையல் நிகழ்ச்சி சொல்லை தருவேன், அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்து எனக்கு கூறணும். இப்பொழுது ஒரு சொல் வந்து நாட்காட்டி என்பதை கூறிவிட்டார் எங்களுடைய லெனின், அதனால் அது வெளிவந்துவிட்டது. அடுத்த சொல் கொடுத்திருக்கிறேன், அவரும் கூறவில்லை, நீங்கள் தெரிஞ்சு கொண்டு வாருங்கள். 8 எழுத்துக்கள், 8. இதிலே இந்த பொருளே வலம் இடம் என்றும் இருக்கின்றது. சரியா, இந்த பொருள் ஒரு அந்த பொருள் ஆலயங்களிலே நாங்கள் காணலாம். சரியா, அது ஆலயத்திலேயே காணலாம், வீட்டிலேயும் அதை காணலாம், பூஜை அறையிலே வைத்திருப்பார்கள், மிகவும் புனிதமாக வைத்திருப்பார்கள் அந்த பொருளை. அதுல இருந்து சத்தம் வரும். சரி, இன்னொரு ஒரு குழு தருகிற சத்தமும் வரும் அதிலே இருந்து. சரியோ, 8 எழுத்தை கொண்டது. இப்பொழுது உங்களுக்கு உதிரி அதனுடைய உதிரிகளை கூறியிருக்கின்றேன், சிந்தித்துக் கொண்டு ஓடி வந்து காற்றலையில் தருவோம். இப்பொழுது உங்களுடைய கிருபாமூர்த்தி ஐயா உறங்கிவிட்டாரா?
0: ஆமாங்க,
1: அவர் தான் சரியா, நேரத்துக்கு சரியாக போய் உறங்கி விடுவார், அது தேவை. நல்லது. சதீஷ் என்ன செய்கிறார்?
0: அவர் போட்டுக்கு போயிருக்கார் ஐயா.
1: பிள்ளை சென்று விட்டாரா? அவர்கள பாட்டுக்கு பாடலை கேட்டுவிட்டு சென்றார். கேட்டிருப்பார் அந்த பாடல், நல்ல ஒரு பாடல்
0: கேட்டிருக்காரு.
1: வராத என் பேரன் கேட்டது எனக்கு சந்தோஷமா இருக்க, தொழிலுக்கு சென்று சுகமாக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்ப
0: சொல்லிட்டுதான் போனாரு. சொல்லிட்டுதான் போனாப்ல, தாத்தா வந்து கேட்டா நான் போட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு
1: வாழ்த்துக்கள். சின்ன அன்பு வைத்து விட்டார். சரி அம்மா, நீங்கள் இந்த பாடலை கண்டு 8 எழுத்து இதிலே எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் ஒருபடியும் சொன்னேன்னா உடனே கண்டுபிடித்து விடுறேன், சொல்லவே மாட்டேன்.
0: அது ஓசை வரும் சொல்றீங்க.
1: ஓசையும் வரும். சரி, நல்லது நல்லது, சென்று கொண்டு வாங்க. அடுத்தது விஜயராகவன் அழைத்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள் அதை என்று கூறிக்கொண்டு பாடல் ஒன்று கேட்டிருந்தார் எங்களுடைய முதலாக வந்து இணைந்த கும்பகோணம் லெனின். நீங்கள் கூறிய பாடல் காற்றலைக்கு வருகின்றது. முதலாவது பாடல் தரவே வேண்டும் நான் கூறுவேன் தானே, கதம்பத்தில் வந்திருந்த பாடல் வருகின்றது.

0: நல்லவர் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே அன்பு உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலில் வெறுவேறு இரண்டு மூன்று பேர் அதை இவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்லிருந்து ஏ ஆர் நாகப்பன் பேசுகிறேன்.
0: ஓ வணக்கம் வணக்கம், நீண்ட நாட்களுக்கு முன் கோயம்புத்தூர் நாகப்பன் அவர்களே, ஏ ஆர் நாகப்பன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
1: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா, மகிழ்வாகவும் இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். நாங்கள் ஒருவர் வரவில்லை.
1: நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக. நான் தினமும் காற்றலையில் வந்து கொண்டு போகின்றேன். நீங்கள் தினமும் வானொலி கேட்பவர்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும், நலமாக இருக்கின்றேன். திடீரென்று ஒரு சிலர் ஒரு நாள் இரண்டு நாள் வரவில்லை என்று நாங்கள் எண்ணுவது உண்டு. நீங்கள் செய்திகளும் போடவில்லை. இங்கே பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என்று உங்களுடைய
1: பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா.
0: பொங்கல் வாழ்த்துக்கள், இன்னும் புன்னகை பொங்க புதிய கோயிலின் பொங்க எல்லாம் எழுதியிருக்க வாழ்த்து சரியா எனக்கு புரியவில்லை என்றால் அது எழுத்துக்குள்ள மறைந்து இருக்கின்றது. உங்களுக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. நலமாக வளமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் சிறப்பாகவும் இருக்கிறேன் ஐயா.
0: குரலை கேட்ட மகிழ்வாக இருக்கின்றது. இரண்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் உங்களை காண முடியவில்லை. நான் நேற்று நீங்கள் அடிக்கடி ஊருக்கு போவீர்கள் தானே, அப்படித்தான் நினைத்து
1: விட்டேன். அதேதான் ஐயா, அதே திருமண ஏற்பாடுக்காக நான் ஒரு வாரம்
0: அப்படி சென்றார்கள் இல்லையா?
1: அந்தூர்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தோ
0: வாய்ப்பு இல்ல. குறிப்பாக எப்பொழுது கூடுதலாக சிந்தித்தோம் என்றால் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நடக்கின்றது, விரைவாக ஓடும் குதிரைகள்ல நீங்களும் ஒருவர். அன்று நீங்கள் வரும்போது உங்களுடைய ஒருவர் தட்டி பிடித்துக் கொண்டார். சரியா?
1: இந்த அதாவது இன்னைக்கு வந்துருக்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் விட்டா நாளானே திரும்ப ஊருக்கு போனீங்க.
0: திருமணம் முடிஞ்சு விட்டது.
1: இந்த வாரமும் பாட்டுக்கு இல்லை இல்லை, பதினேழாம் தேதி.
0: பதினேழு நான் நினைத்தேன். அம்மாவோட பேசும் பொழுது மகளும் கேட்ட போது அவர் வராமல் விடமாட்டாரே, எங்கிருந்தாலும் ஒரு தடவை அனுப்புவாரே.
1: திருமண ஏற்பாட்டுக்காக முன்னதா போயிருந்தாங்க. இப்ப வர ஜனவரி பதினேழு தான் திருமணம்.
0: பதினேழு திருமணம்.
1: அப்ப இந்த வாரம் பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுவோர் பாடலாம் இவரெல்லாம் கலந்து கொள்ள முடியாது.
0: அப்ப அதன் மூலம் நீங்கள் சொல்லுங்கள், வெள்ளர்கள் வெள்ளங்கள் நான் வரமாட்டேன் என்று. அப்படித்தானே? நான் கடந்து வரவும் அதை பற்றி கூறியிருந்தேன். அப்பொழுது சந்தன்ராஜ் மாமா சொல்லியிருந்தார் என்னவென்றால், பெரிய குதிரைகள் வரவில்லை போல இருக்க. எதிர்பாராமல் எல்லோரும் நன்றாக 56 பாடல்கள் கொடுத்திருந்தார்கள். நீங்கள் 53 கொடுத்திருந்தீர்கள், 56 கொடுத்திருந்தார். நான் குறிப்பிட்டிருந்தேன். நான் நலமாக எல்லோரும் இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். அப்படித்தான் ஊருக்கு வந்து விட்டீர்கள்.
1: ஆமா, பொங்கல் பொங்கலுக்காக வந்திருக்கிறேன்.
0: போகி எப்படி சென்றது? போகி பண்டிகை உங்களுக்கு செய்ய முடியாது? போகி
1: பண்டிகை வழக்கம் போலதாங்க, பிரமாதமா இல்ல.
0: அதுல அந்த வெளியிலே போட்டு கொளுத்துனீர்களா ஏதாவது?
1: அதெல்லாம் செய்ய மாட்டாங்க.
0: அதெல்லாம் செய்யக்கூடாது. உண்மையின் படி போகி என்பது என்னவென்றால், இந்த பழைய தொடிமணிகளை போட்டு எரிப்பது அல்ல, எரித்து மாசுபடுத்துவது அல்ல, காற்றலையை வானமண்டலத்தை மாசுபடுத்துவது அல்ல. உள்ளத்திலே உள்ள தீய எண்ணங்கள், கூடாத பழக்க பழக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனைகளை விடுவிப்பது,
1: அவைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
0: அதை மனதால் எரித்துவிட்டு கோபம், சினம், பொறாமை, போட்டி, வஞ்சகம், பொய், களவு போன்ற சின்ன சின்ன இருக்கத்தான் செய்யும் சில வடிவங்களை நான் மறைத்துக் கொள்வதுண்டு. நான் எல்லாம் போய் பேசி இருக்கின்றேன். அது நன்மையை பயக்கும் இடத்திலே போய் பேசி இருக்கேன். பாதுகாப்பு விதி முறையின்படி கூறிப்பாள். அது பாரம்பரியமான தீங்கு விளைவிக்காது. அதே போய் களவுகளே கூறியிருக்கிறார். இந்த சூது, அது இந்த பஞ்சமா பாதங்களை, இப்படியான இதுகளை நாங்கள் செய்யாமல் எங்களுக்கு நல்ல மனம், மனித நேயம், ஜீவகாருண்யம், அப்படியான நல்ல பரஸ்பரம் ஒற்றுமை, அன்பு, கருணை, சாந்தம் இவற்றை எங்களுக்கு வைத்துக் கொண்டு எங்களிடம் இருக்கின்ற கூடாதத்தை எரிந்துவிட வேண்டும். மனத்திலிருந்து எரித்துவிட வேண்டும். அதுதான் இந்த போகி என்று நான் கருதுகிறேன். படித்ததை கொண்டு தகவல்களை கொண்டு
1: இங்கே நகர்பகுதியில எல்லாம் நம்ம நீங்க சொல்ற மாதிரி துணி பேப்பர் எல்லாம் போட்டு எரிச்சோம்னா மாசு
0: கட்டுப்பாட்டு நிச்சயமாக. அது அது ஒரு அது எங்களுடைய பண்பாட்டு சமய அனுஷ்டானமும் அல்ல. அதை நாங்கள் கடைபிடிப்பவர்கள் ஒன்று ஒன்று பின்பற்றி அதை இப்ப பெரிய கேளிக்கையாக வந்துவிட்டது. அதற்குத்தானே கொரோனா வந்து அமர்த்தி விட்டது. செய்யப்படாத. சரி, என்ன பாடலோடு வந்தீர்கள் நாகப்பன்?
1: எனக்கு இன்றைய தின பாடல் ஐயா, நாளைய தினத்துக்கான பாடல். வருஷம் 16 திரைப்படம். பூ பூக்கும் மாசம் தை மாசம்.
0: அந்த பாடல் அடிக்கடி கேட்டார்கள். பூ பூ பூக்கும் காலம்,
1: பூக்கும் மாசம்,
0: பூ
1: பூக்கும் மாசம் தை
0: மாசம். நல்லது.
1: உங்கள் பொங்கல் வைக்க
0: இன்று நாங்கள் இந்த நேற்று கண்டுபிடி கண்டுபிடி செய்திருந்தோம். இன்று புதையலுக்கு வந்திருக்கின்றோம். புதையலிலே சொற்கள் வருகின்றது. சொல்லுகளை தந்து அந்த சொல்லினுடைய முழு சொல்லை நாங்கள் தேடிக்கொண்டு
1: இதுக்கு முன்னதாக நீங்க சொன்னது கேட்டாங்க ஐயா, அதற்கான விடை
0: சொல்றேன்.
1: விடை வந்து வலம்புரி சங்கு.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நாகப்பன், எப்படி கண்டுபிடித்தீர்களோ தெரியாது, கெட்டிக்காரன் பிடித்து விட்டீர்கள். வலம்புரி சங்கு அதிலே நான் கூறி கெட்டிக்காரன் பவுனம்மாள் அடித்துக் கொண்டிருக்க, விஜயராகவனும் அடித்துக் கொண்டிருக்க, அவர்களும் அதை கொண்டு
1: இணைக்க
0: வேண்டாம். இணைக்க வேண்டாம், இணைக்க வேண்டாம். என்றால்தான் முழுமையாக பேச முடியும். மாசம் புதியவர்கள் வருகின்றார்கள். புதியவர்கள் எல்லோரும் சிவபுரியிலிருந்து வருவார், சவுதியிலிருந்து வருவார், அவர்கள் இருக்கவே இணைக்கிறது காலம்.

0: வந்து நான்கு சொற்களை கொண்டது, நான்கு சொற்களால் ஆனது. அதிலே அந்த நான்கு சொற்களும் எங்கள் மத்தியிலே இணைத்து விடுவோம். பவனம்மாள் வாருங்கள். பவனம்மாள்
1: கோயில் இருக்கும்.
0: கட்டிக்காரி உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்க, என்ன நீங்கள் முன்பு அழைத்துக் கொண்டிருந்தே அதன் பின்பு அகப்பன் வந்து கூறிவிட்டார் அந்த பதிலை. அதிலே ஒரு புள்ளி உங்களுக்கும் வருகின்றது. ஏனென்றால் நீங்கள் அதை முதலிலே வந்துட்டு அந்த சொல்லை கொண்டு வந்து தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தெரிந்தது. கட்டிக்காரை உங்களுக்கு வலம்புரி சங்கு என்பதற்கு நீங்கள் ஒரு புள்ளி வருகிறீர்கள். அது சரியான சொல்லு வலம்புரி சங்கு தான். வலம்புரி சங்கு கோவிலே இருக்கும், வீட்டிலேயே சுவாமி அறையில் இருக்கும், அது எல்லோருக்கும் கிடையாது. ஓசை எழுப்பும் அது வலம்புரி சங்கு.
1: சரியான மீனவர்களுக்கு வந்து வலையில கூட கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வீட்டில் வச்சு.
0: அதை குறிப்பிடவில்லை உங்களுக்கு, குறிப்பிட்டால் கண்டுபிடித்து விட உடனே. இன்னும் ஒன்று, எங்களுடைய பாரத போர் எழுதிய கிருஷ்ணருடைய கரத்திலே அது இருக்கின்றது. அவருடைய சங்கமாக மாதம் எழுப்பிக் கொண்டிருக்கும். இங்கேயும் ஆலயங்களிலே இந்த சங்கமாக அமெரிக்காவிலே ராஜ ராஜேஸ்வரி என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. அங்கே பூசை முடிந்து எல்லோரும் வணங்கும் போது வடக்கு திசை கிழக்கு திசை பார்த்து அவர் ஊதுவார். அந்த சங்க பெரிதோக ஊதிக்கொள்வார். அப்ப சங்கு மற்றது சங்கிலே வந்து அபிஷேகங்கள் செய்வார்கள். 108 சங்கு 108 சங்கு வச்சு அபிஷேகங்கள் செய்வார்கள். அந்த சங்கு சின்னனாக இருக்கும்போது குழந்தைக்கு பால் பெருக்குவதற்கு அதுக்கு பாலாடை என்று ஒரு பெயரும் இருக்கின்றது, தெரியுமா? குழந்தை அந்த சங்கிலே தான் பால் ஊட்டுவார்கள். அப்ப எல்லாம் இந்த சூப்பி போச்சி என்றெல்லாம் இல்லை, பால் போத்தில் இல்லை. ஆரம்ப காலத்தில் முதல் முதல் பால் பறக்கும் பொழுது அதை மடியில இருத்தி அந்த பால் அந்த செம்பு அந்த சங்கு சின்ன சங்காக இருக்கும், கையை கிடங்க கரண்டி போன அதிலே வச்சு அதன் மூலம் தான் அந்த பாலை அந்த சங்கை கொண்டு அபிஷேகங்கள் எல்லாம் செய்வார். பாலாபிஷேகம் செய்வார்கள் இறைவனுக்கு. அந்த சங்குகளை பால் ஊற்றி அதனாலே ஊற்றுவார்கள் அந்த சுருவத்தின் மீது. புனிதமான பொருள் நல்லது. தடிக்காரை கண்டுபிடித்தது. அடுத்த சொல்லு நான்கு சொற்களை கொண்டு, நான்கு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல்லு இது. அநேகமாக உங்களுக்கு ஒரு தரவர் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல பறவைகளை பார்த்திருக்கின்றோம், அவர்களோடு சம்பந்தப்பட்டது. சரியா, நான்கு எழுத்துக்களை கொண்டது அவர்களோடு சம்பந்தப்பட்டது. சென்று வாருங்கள், அதை உடனே கூறுங்கள்.
1: மனிதர்கள் மனிதர்கள் எல்லோரும் எல்லோரு வீட்டிலையும் எல்லாத்தையும் வளருமாயா? நாடு வித்தியாசம்
0: இல்லாம பறவைகளை நாங்களும் வளர்த்துக் கொள்கிறோம். நாங்களும் வளர்க்கிறோம் தானே?
1: எல்லா
0: நாடுகளையும் வளர்ப்பதில் வளர்க்கும் புறாக்களோடு சம்பந்தம் மன்னிக்க வேண்டும், அவர்களோடு சம்பந்தப்பட்டது. நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள், நான்கு எழுத்தை கொண்டு சொல்லு. அடுத்தது விஜயராகவன் நீங்கள் அழைத்தீர்கள். சுபாஷ் என்ற ஒரு அன்பு உறவு வந்திருக்கின்றார். அவரும் இரவேண்டும் காற்றலைக்கு இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை வந்து கலம்பத்திலே வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதையல் புதையல்லே கலந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே. மூவர் வந்து கலந்து கொண்டு மூவரும் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். எங்கே லெனின் உங்களோட வருகையை காணவில்லை, பதவியை கொண்டு ஓடி பாருங்கள். சுபாஷ் என்று ஒரு அன்பு உறவு என்று முதலாவதாக இணைகின்றார் போல் இருக்கு என்னிடத்திலே. அவர் காற்றலைக்கு வர வேண்டும். அலையுங்கள் காற்றலையில். விஜயராகவன் நீங்களும் வர வேண்டும். ஜெகப்பிரசாதிக்கு நீங்கள் வர வேண்டும். எல்லோரும் வாருங்கள், வந்து தந்து கொண்டிருங்கள். நான்கு எழுத்தை கொண்டது பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதை யார் கொண்டு வந்து கூறுகிறார்களோ தெரியலோ வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன், அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் நாங்கள் இந்த பாடலுக்கு ஒரு பாடல் ஜிங்கிள் பாடல் ஒன்று இசையை
2: தருகின்றேன்.
0: யார் சொல்ல போகிறீர்கள்? அதை யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்றதுதான் எங்களுடைய இசை கண்டுபிடித்து விட்டு. அதை எங்கே விஜயராகவன் வந்து விட்டார், அவர் கொண்டு வருகின்றார். வணக்கம் வணக்கம் விஜயராகவன். நலமாக நலமாக
3: இருக்கின்றீர்களா?
0: எப்படி உங்களோட போகி பண்டிகை முடிவடைந்து விட்டதா?
3: முடிவடைந்து.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள் கதம்பத்துக்கு?
3: மகாநதி. மகாநதியில் இருந்து பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, கேட்டு சொல்லடியோ.
0: பொங்கலும் வந்தது

0: பாலும் பொங்குது.
1: ஓ, பாலும் பொங்குதான். நல்லது, நல்லது, நல்லது. நாளைய தினம் பொங்கத்தானே போகுன்றது. சரி, மகாநாள் அந்த பாலை கொண்டு வருகிறோம். இப்பொழுது இங்கே எங்களிடம் இருந்து புதையல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். புதையலிலே என்னிடம் ஒரு ஒரு சொல்லு ஒரு ஒரு பதம் உண்டு. அதற்கு என்ன பதம் என்று நீங்கள் கூற வேண்டும். நான்கு எழுத்துக்களை கொண்ட, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த எழுத்துக்களுடைய பதம் வந்து பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. இங்கே கூறுங்கள் பார்ப்போம்.
0: நான்கு
1: எழுத்தை கொண்டது நினைத்துக் கொண்ட பறவைகளோடு சம்பந்தம், பறவைகளோடு சம்பந்தப்பட்டது ஐயா. ஓடுவாருங்க, வந்து சொல்லுங்கள். நன்றி. உங்களுக்கு அடுத்த உறவுடன் தெரிகின்றேன். நீங்கள் தெரிந்து கொண்டு வந்து அழையுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யார? சுபாஷ் என்ற ஒரு அன்பு உறவு அழைத்திருந்தார். யார் அவர்? ஓடி வர வேண்டும் சுபாஷ், நீங்கள் காட்டலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு முன்பு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. எனக்கு உங்களை யார் என்று தெரியவில்லை. யாராக இருக்கலாம் என்று தெரியவில்லை. சுபாஷ் வாருங்கள், ஓடி வாருங்கள், அழையுங்கள். மீண்டும் எங்கிருந்து அழைக்கின்றீர்கள் தெரியவில்லை. அடுத்து விஜயராகவன் வந்துவிட்டார். ஜெகபர் சாதிக்கு நீங்களும் வர வேண்டும். மயிலைப்பட்ட அவியவர்கள் வந்து இருக்கின்றார். அனைத்து உறவுகளும் வர வேண்டும். அது இதில் கலந்து கொள்ளுங்கள். எங்கள் லெனினை காணவில்லை. ஒரு புள்ளி எடுத்தவுடன் சென்றுவிட்டார். நாகப்பன் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. பவுனம்மாள் வர வேண்டும், ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. இது இதனுடைய பாடல் இதுதான். இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் இதுதான் என்று நான் எண்ணுகின்றேன்.

0: எங்கே பார்ப்போம், யார் சொல்ல போகின்றீர்கள், யார் சொல்வதோ யார் சொல்வதோ, எங்கே ஓடி வந்து தாருங்கள் உங்களுடைய பதில்களை என்று கேட்கும் வேளையிலே பவனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவனம்மாள், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
1: ஐயா, அன்னம் பறவை. ஐயா
0: இல்லையம்மா, அன்ன பறவை பறவைகளோடு சம்பந்தப்பட்டதம்மா, பறவைகளோடு சம்பந்தப்பட்ட
1: அன்னம் கூட பறவையோட. சரிங்கய்யா,
0: அன்னம் பறவை தானே, இது பறவைகளோடு என்று குறிப்பிட்டேன், பறவைகளோடு சம்பந்தப்பட்டது அந்த சொல், அந்த பதம். சரியா? அது ஏதாவது ஒன்று அதுல பொருந்தி வரும். சரியா?
1: சரிங்கய்யா,
0: சொல்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாவும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: நல்லது, நல்லது. அப்படி இருந்தால் தொடர்ந்து என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன பாடலை நாளைய தினம் கேட்கப் போகின்றீர்கள்? தைப்பொங்கல் நாளில்
2: ராஜாதிராஜ படத்திலிருந்து மலையாள கரையோர கவி பாடும் குருவி ஐயா.
0: அடைங்க அப்பா, மலையாள கரையோருக்கு போயிருக்கேன், பழனிச்சேரி பக்கம் போயிருக்கலாமே. சரி சரி, எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து இங்கே இருந்து மலையாள கரையோரத்துக்கு போகிறீர்கள். மலையாள கரையோரம் கவி பாடம், அது கவி பாடம் குருவி. நல்ல நல்ல பாடல் அந்த பாடம். சரி, அந்த பாடலை தந்து கொண்டீர்கள். நாளைய கதம்பம் நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் புதையலில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். புதையலே வந்த ஒரு சொல்லை, ஒரு பதம் என்னிடம் இருக்கிறது. மைனா இரண்டு எழுத்து தானே மகனி? பறவையின் பெயர் நான் கேட்கவில்லை, பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், மிகவும் சிறப்பான விடயம். அந்த விடயம் அதை கூறுங்கள். நான்கு எழுத்திலே அந்த விடயம் வருகின்றது. அந்த பதத்தில் நான்கு பதம் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. இப்ப மிருகங்களோடு அல்ல, பிராணிகளோடு அல்ல, மனிதர்களோடு, இது பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. பறவைகளின் பெயரை நான் கேட்கவில்லை. எந்த பறவை? பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயல் அதையும் கூறலாம், ஒரு செயல் என்றும் கூறலாம். அந்த திறமை அதனிடம்தான் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் ஆற்ற முடியாது. சரியா? ரோஜா வந்து விட்டார். ரோஜா வணக்கம். ரோஜா, ரோஜா வணக்கம். ரோஜா, ரோஜா, ரோஜா வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம் அப்பா.
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா ரோஜா?
3: இருக்கேன். எனக்கு எனக்கு நாளைய பாடல், நேற்று வரை தனிமையிலே, இன்று வரை அந்த பாட்டு. நேற்று வரை தனிமையிலே, இன்று முதல் இனிமையிலே, இனிமை தரும் அந்த பாட்டு.
0: சிறந்த பாடல் ஒன்றை கேட்டிருக்கீர்கள். மகள்வான
3: பாடம் தெரியவில்லையப்பா.
0: பாடம் தெரியவில்லை, படமும் தெரியவில்லை, தேடி பிடிக்கணும். பாடல் தெரியுங்க. சாதாரணமான விடயம், இங்கே பார்ப்போம். ஊடகம் போட்டுட்டு கூறுங்க. நான்கு எழுத்திலே வரும். சரியா? அது பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அங்கே பவுனம்மாள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், வீடுகளிலேயும் இருக்கிறெல்லாம் கேட்டிருந்தார், எங்கும் இருக்கும் அது. ஆனா இந்த விடயம் அதுக்கு உரியதுதான், அது பறவைகளுக்கு உரிய ஒரு பதம். நன்றி, நன்றி, நன்றி. இறக்க இருந்தா தானே அது பறவை, அது வேறு விடயம். அது ஒரு பகுதி என்று கூறவில்லை, இது அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயல்பாடு என்றும் கூறலாம். அந்த அது இல்லாமல் அவர்கள் வாழவும் முடியாது.
3: அதை இல்லாமலும் வாழ முடியாது.
0: அதெல்லாம் அவர்கள் அதெல்லாம் வாழ முடியாது என்றுதான் என்னுடைய கருத்து. ஒரு சில
3: உணவு வகை.
0: ஒரு கேள்விதானே கேட்கலாம், முடிந்து விட்டேன். அந்த குழு தந்து விட்டேன், நீங்க கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். அது சுலபமான சொல்லு மகளே, சுலபமான சொல்லு. சரியா? நல்லது ரோஜா.
3: தானியம், தானியம், தானியம்
0: ஒரு செயல்பாடு என்று கூறினேன் அம்மா.
3: செயல்பாடு, பறவையின் செயல்பாடு.
0: பறவையின் செயல்பாட்டுக்குள்ளே ஒன்று, அது தினமும் செய்யாது அந்த வேலையை. அடுத்த இன்னொரு தரவும் தர, அது தினமும் அந்த வேலையை செய்வதில்லை. ஒரு பறவை தினமும் அதை செய்வதில்லை. ஒரு முறை செய்தால் சரி, இப்பொழுது புரியும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே ஓடி வாருங்களுங்க. நானும் ஜோ ஜனவரம் பெற வேண்டும். பாடலை நீங்கள் பாடலையே கேட்டுக் கொண்டீர்கள். வந்து பதிலை தர வேண்டும். ரேவதி வந்திருந்தார். ரேவதி சென்று விட்டார். ஓடி வாருங்கள் ரேவதி. ரேவதி வர வேண்டும். வந்து கலந்து கொள்ளுங்கள். பாடலை கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த சுபாஷ் என்றவர் யார் என்று தெரியவில்லை. அவர் அழைப்புக்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். ஜெகபர் சாதிக் நீங்களும் வர வேண்டும். மற்றவர்கள் வந்து விட்டார்கள். ஓடி வாருங்கள். உங்களுக்கு வந்து வந்து கூறிக்கொண்டிருங்கள். இப்ப எல்லோரையும் நான் ஒருமித்து எடுக்க முடியாத எடுத்து வைத்திருந்தால் அந்த குறிப்பிட்ட குழு தான் இதை பங்கு பெற்ற முடியும். புதிய புதியவர்கள் வருகின்றார்கள். அதிலேதான் சுவாரஸ்யம் இருக்கும். யார் சொல்வதோ யார் சொல்வதோ
4: யார் சொல்வது யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்றவர் மறைந்து விட்டார். ஓடி சென்று விட்டார். அறிவார் வேண்டுமா? நல்லது. யார் சொல்வதோ யார் சொல்வதோ
4: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: இனிமையான வரி. யார் சொல்வதோ யார் சொல்வதோ எங்கே ஓடி வந்து முதலில் வருவோர் கூறி செல்லலாம். மாறுங்கள்.
4: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ.
0: நாளைய தினம் தைப்பொங்கலை எதிர்பார்த்து நல்ல திருநாளாகும். தமிழர் திருநாள் உழவர் திருநாள் வரும் என்று எண்ணும் வேளையிலே ரேவதி அவர்கள் வந்துவிட்டார்கள். வணக்கம் ரேவதி. மகளே ரேவதி வாருங்கள்.
5: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களாமா?
5: நலமாக இருக்கிறேன். விடை தெரியவில்லை, அதனால்தான் வரல.
0: விடை தெரியவில்லை, கண்டுபிடிக்க வேண்டியதான். இங்கே நாட்காட்டி என்ற ஒரு பதம் வந்தது. வலம்புரி சங்கு என்ற ஒரு பதம் வந்தது. அதை சிலர் கூறியிருக்கின்றார்கள். இது நான்கு எழுத்துக்களில் உள்ள ஒரு சொல் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அது ஒரு தடவை செய்தால் மீண்டும் செய்ய தேவையில்லை. அதனால் அது என்னவாக இருக்கும் என்று எண்ணுங்கள். அதிலேயே ஒரு குறிப்பிட்ட பறவையின் பெயரை முதல் தாங்கி அடுத்த முதல் சொல் இரண்டும் ஒரு பறவையை குறிக்கின்றது. அடுத்த சொல்லு அதனுடைய செயல்பாட்டை குறிக்கின்றது. சரியா? ஒரு உதாரணத்துக்கு பொதுவான சொல்லாக கொண்டு வந்திருக்கின்றேன். நான்கு சொல்லை நாங்கள் ஐந்து சொல்லிலேயும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் குறிப்பாக இந்த சொல்லை கொண்டு வருங்க. இது அவர்களுக்கு முடிந்தது. அது அவர்களால் செய்யக்கூடிய ஒரு விடயம். நான்கு எழுத்து நாங்கள்
5: காணக்கூடியதாம்பரி சங்கு நாட்காட்டி
0: புதையலுக்குள்ளே நாட்காட்டி என்று சொல்லி கண்டுபிடித்து விட்டார்கள். வலம்புரி சங்கு கண்டுபிடித்து மூன்றாவது சொல்லாக வந்திருக்கு. இந்த சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன் நாளைய பாடலை கூறிவிட்டு செல்லுங்கள்.
5: நாளைய பாடல் நான் மறுபடி மறுபடி வந்து வந்து சொல்றேன்.
0: மறுபடியும் வந்து சொல்லுங்க. பாருங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி அம்மா. நன்றி. நன்றி மகளே. அடுத்த உறவு யார் வருகின்றீர்கள்? கொண்டு வர வேண்டும். யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் வேண்டும் சொல்ல போகின்றீர்கள். ஓடி வாருங்கள். ஜோஜ் வந்தீரா? இல்லை, வந்து கூறுங்கள். எங்கே ஓடி வந்து கூற வேண்டும் யார் என்று?
4: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: யார் சொல்ல போகிறோம் இதற்கான பதிலை என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஓடி வந்து சொல்ல வேண்டும். ஏழு பேர் இணைந்து வந்தீர்கள். ஏழு பேரும் இதை தெரியும். மற்ற கேட்டுக் கொண்டிருப்பவர்களும் இதற்கு பதிலை கொண்டு வர வேண்டும். நான்கு எழுத்திலே உள்ள ஒரு பதம். அந்த பதம் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அவர்கள் செயல்பாட்டிலே ஒன்று. ஒரு சிலதான் இதை செய்யும், ஒரு சிலது செய்யாது. அதிலே ஒரு பறவையை குறிப்பிட்டு முதலாவது சொல்லு முதலாவது பதம் அதிலே வந்து நான்கு எழுத்து. அதிலே முதல் இரண்டு பதம் அதிலே சேருகின்றது. அதிலே முதல் பதம் ஒரு குறிப்பிட்ட பறவையை வைத்து கூட்டிருக்கின்றேன். மற்ற பதம் பொதுவான பதம். ஆகவே இது இல்லாமல் அவர்கள் வாழ முடியாது. அநேகமாக முக்கியமான ஒரு பொருள். இங்கே ஜோர்ஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோர்ஜ்.
2: வணக்கம் ஐயா. கூடு கட்டுவது ஐயா?
0: அது எப்படி கூறுவது? கூறுங்களேன். கூடு கட்டுவது கூடு என்பது ரெண்டு எழுத்து தானே மகனே? என்ன மாதிரி குறிப்பிட்ட பறவையோடு சேர்த்து கூறுங்கள்.
2: தூக்கணாங்குருவி.
0: அதனால நாலு பதத்துல வருகின்றது இல்லையே, ரெண்டு பதத்துல உள்ள பறவை.
2: அப்ப விடை சரியாது?
0: இல்லை இல்லை, விடை சரியாக வரவில்லை. இன்னும் பாதி சரி என்று சொல்லலாம், நீங்கள் கூறுவதே விடயம் இருக்கின்றது. அது முதலாவது பதம் ஒரு பறவையை குறிக்கின்றது, இரண்டு எழுத்து பறவையை குறிக்கின்றது.
2: சரியா?
0: தொண்டைக்குள்ளே இருக்குது, வருவதில்லை, அப்படித்தானே? பாருங்கள், பாதியை உடைத்து விட்டார் அவர். எங்கே ரேவதி வந்திருக்கின்றாரா? ரேவதி கூறுங்கள். பவனம்மா ஓடி வரவன், உங்களுக்கு இது தெரியும், நன்றாக தெரிந்த ஒரு விடயம் உங்களுக்கு. சரி, இன்னும் அதற்கு ஒரு தரவு தருகிறீங்க. இந்த பறவையை பிடிப்பதற்கு வேடுவர்கள் உபயோகிப்பது, இந்த பறவையை பிடிப்பதற்கு வேறு வேடர்கள், வேடுவர்கள் அதை உபயோகிப்பார்கள். சரி, எங்கே பார்ப்போம். யார் சொல்வது? ஓடி வர வேண்டும். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, ஓடி வந்து செல்ல வேண்டும் அந்த பதிலை என்று கூறுகின்றேன். சொல்லுவதற்கு ஓடி வருகின்ற ரோஜா. ரோஜா கூறுங்கள்.
6: வணக்கம். கிளிக்கூடு.
0: கிளிக்கூடா, நான் வைக்கிற பதம் அதுவும் இல்லை. பாதி சரி, ஆனால் பறவையை சொல்லவில்லை நீங்களுக்கு. அது நீங்க சொன்ன பறவைக்கு கூடு இல்லையே அம்மா, அது பொந்திலே தானே வாழும். அது பொந்திலே தானே
6: கூடு.
0: காகம் மூன்று சொல்லவா, மூன்று எழுத்து. ஆனா காக கூடு என்று வரும்பொழுது நான் வந்துவிடும், ஐந்து எழுத்தா போயிடும். சரி, நீங்கள் இதுக்குள்ளேதான் நிக்கிறீர்கள் ஜோச்சி. நீங்கள்
6: ஒரு பறவையின் பேர் முன்னுக்கு வரும்,
0: அந்த இரண்டு எழுத்து பறவை தானாகத்தான் செய்வது, அது இல்லாமலும் அதை வாழ முடியாது. அந்த பறவையை பிடிப்பதற்காக வேடுவர்களும் இந்த இதை செய்வார்கள், இந்த கூட்டை செய்வார்கள். சரி, சென்று பாருங்கள். இலகுவான பதில், இலகுவான பதில். ஓடி வாருங்கள். அடுத்து ஜோஜ் ஓடி வந்த, ஓடி வாருங்கள் ஜோஜ், கொண்டு வாருங்கள் ஜோஜ், கொண்டு வாருங்கள் ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
2: புறா கூட ஐயா.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் ஜோஜ். புறா கூடு, அந்த புறா தானாகவே அந்த கூட்டை கட்டும். அது இருப்பதற்கு ஒரு தடவை அதை செய்தால் போதும், சரியா? அது தானாகவே
2: செய்தான்.
0: வேடர்களும் அதை பிடிப்பதற்கு புறா கூடு வைத்து பிடிப்பார்கள் இல்லையா? கூடு என்பது சரியான பதத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். அடுத்த பதம், அடுத்தவர் வருகின்றார். வணக்கம்
7: ஐயா. வெண்புறா.
0: வெண்புறா என்பது புறாவின் பெயரை கூறுகிறீர்கள். சரியான பதில் வந்து விட்டது மகளே. அதை ஜோச்சும் வந்து கூறியிருந்தார், ரோஜாவும் வந்து பாதி கூறியிருந்தார். ஆனால் அவர் கிளிக்கூடு என்று சொல்லிவிட்டார், இவர் வந்து புறா கூடு என்று சரியாக சொல்லியிருந்தார். புறா, கிளி வந்து கூடு கட்ட மாட்டாது, அது பொந்திலே வாழும். இது புறா கூடு, புறா வந்ததுதான், அது தானாக கூடு கட்டி வாழும் பறவை, பறவைகளோடு சேர்ந்த ஒரு விடயம். நான் பறவை கூடு என்று கூறாமல் புறா கூடு என்று குறிப்பாக சொல்லியிருந்தேன். ஒரு பதிலுக்கு புறா கூடு வந்து விட்டது. அடுத்த அடுத்த பதம் தர இருக்குன்னு அதற்குள்ளே ஒருவர் வருகின்றார், அழைத்துக் கொடுவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா, அழைத்தீர்கள். வணக்கம் ரோஜா. ரோஜா, அதற்கு பதில் வந்து விட்டது தானே, நீங்களும் கொண்டு வந்தீர்களா? பாதி பதில் தான் உங்களுக்கு கிடைத்த, கூடுதானே சொன்னீர்கள், அதுவும் பிள்ளையாக சொல்லிவிட்டு, அந்த குருவி கூடு கட்டாது. வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம். சென்றுவிட்டு வந்து நின்று வைக்கிறீர்கள், என்ன பவுனம்மாள் துண்டிக்காம நிற்கிறீர்கள், அது அப்படி செய்யக்கூடாது. அடுத்த உறவு வர வேண்டும். அடுத்த பதம் தருகின்றேன். மூன்று பதம் விடுவித்து விட்டீர்கள். அடுத்து ஒரு பதம், இது மக்களுக்குள்ளே மக்களாக வாழ்பவர், ஒரு குறிப்பிட்ட மனிதராக வாழ்வார், எல்லோரும் இப்படி இருக்க மாட்டார்கள். இவருக்கு ஆறு எழுத்தை கொண்ட ஒரு பதம், எங்கள் மக்கள் மத்தியிலே வாழ்பவர். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், இது எங்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள். அன்றும் இன்றும் என்றும் வாழ்பவர்கள். எங்கே கொண்டு ஓடுகாருங்கள், அவரே இப்படி கூறுவார்கள். ஓடுவார்கள். அடுத்தது யார் வரப்போகிறது? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, இதற்கு பதில் யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
4: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: ஒரு தடவை அழைத்து விட்டு சென்று விட்டீர்கள், ஓர் இருவர் தான் மீண்டும் மீண்டும் வருகின்றீர்கள், எதற்காக என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே பதிலை கொண்டு வாருங்கள். மக்கள் மத்தியில் வாழ்பவர்கள் ஒருவரை இப்படி அழைப்பார்கள், அவரை கணிப்பார்கள், அவர்கள் அந்தஸ்து அப்படி இருக்கும் என்று எண்ணுவார்கள். அந்த ஆறு எழுத்திலே வருகின்றது அந்த பொருள். ஒருவர் வரலாம், பதில் கூறலாம், ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த பூட்டினை உடைத்து விடுவேன், நான் சற்று இலகுவாக்கி தருவேன். ஒரு கேள்விதான் ஒருவர் கேட்கலாம். இது புதையல் நிகழ்வு முருகன் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய கதம்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழு உறவுகள் வந்து இணைந்து கதம்பத்தில் இதற்கான பதிலை தருகின்றார்கள். அடுத்த உறவுகள் வர இருக்கின்றார்கள். ஆறு எழுத்துக்கொண்ட பதம். மக்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள். இங்கே ரேவதி வந்துவிட்டீர்கள், கொண்டு பாருங்கள். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? சான்றோர்கள் இல்லையம்மா, அது இல்லை, அந்த பொருள் நான் கூறவில்லை. இது இன்னும் ஒரு சொல்ல அப்படி இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது. அந்தஸ்து உள்ளவர்கள் என்று கூறியிருந்தேன், அவர்கள் இருக்கின்றார்கள் மக்கள் மத்தியிலே என்று கூறியிருந்தேன். எல்லோரும் அப்படிப்பட்டவராக இருக்க, எல்லோராலையும் அப்படி இருக்க முடியாது. அதற்கு எதிர்மறை கருத்து எதிர் சொல்லும் இருக்கின்றது. அங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க. ஆறு எழுத்துக்களை கொண்டது சான்றோர்கள்
5: என்பதன்
0: அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது. அவரை மற்றவர்கள் தான் கூறுவார்கள். அவரை பார்த்து அவருக்கு அதற்கு பட்டம் பதவி கொடுக்கப்பட மாட்டாது. இப்ப சான்றோர்கள் என்றால் அவருக்கு சான்றிதழ்கள் கிடைக்கும், இவருக்கு அப்படி கிடைக்காது. மக்களால் கொடுக்கப்பட்டு அழைக்கப்படும் பெயர்
5: மிராஸ்தார், ஜமீன்தார்.
0: அது வந்து அவர் தெரிவு செய்யப்படுபவர். இவரை யாரும் தெரிவு செய்யப்படுபவர்கள் தானாக
5: செல்வந்தர்.
0: வாழ்த்துக்கள் ரேவதி, வாழ்த்துக்கள் ரேவதி. செல்வந்தர், வாழ்த்துக்கள். அவர் தனக்குத்தானே தன்னுடைய முயற்சினா வந்து அவர் நல்லா செல்வந்தர் அவந்தரோ கெட்டதா வந்தாரோ அவருக்கு யாரும் சான்றிதழ் கொடுக்கவில்லை. செல்வந்தர் சிறப்பான சொல். சரி, செல்வந்தர் சார் சொல்லை மீட்டு விட்டீர்கள். அடுத்த பொருளை அடுத்த சொல்லை தருகின்றேன்.
5: சொல்லுங்கப்பா.
0: ஐந்து ஆறு எழுத்தை கொண்ட சொல்லு. இந்த சொல்லு, இந்த பதம் இல்லாமல் யாரும் இல்லை. இதை விரும்பாதவர்களும் யாரும் இல்லை. எல்லோரிடத்திலும் காணப்படலாம். இறைவனிடம் கூட இதை நாங்கள் காணலாம் என்றால் மனிதர்களிலிருந்து இறைவன் மட்டும் காணக்கூடிய ஒரு விடயம். அது ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். சரியா, கொண்டு வாருங்கள். இங்கே ரோஜா வந்து. வணக்கம் ரோஜா. ரோஜா வணக்கம்.
8: வணக்கம் அப்பா.
0: வணக்கம், கூறுங்க.
8: மிராசுதார்
0: இல்லை இல்லை, அது செல்வந்தர் என்று ரேவதி கூறிவிட்டார். செல்வந்தர். அடுத்த பதம், அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டதுதான். இதையும் இது இல்லாரோ, இது இல்லாமல் யாரும் வெளியேயோ உள்ளேயோ எங்கேயோ போக மாட்டார்கள். இதை வந்து ஆண்டவரிடத்திலும் காணலாம், மக்களிடத்திலும், குறிப்பாக பெண்களிடத்தில் காணப்படும் ஒரு விடயம். இது ஒரு விடயம், இது ஒரு செயல்.
8: இது இல்லாமல் வெளியிலோ செல்ல முடியாது.
0: அதே நேரத்தில் இது காணலாம், பல இடங்களிலே காணலாம். நாங்கள் இப்பொழுது தைப்பொங்கல் வருகின்றதானே, வீட்டுக்கு முன்னாலேயும் அலங்காரம் செய்து மன்னிக்க வேண்டும். நான் கூறிவிட்டேன், சொல்லை கூறிவிட்டேன். அலங்காரம் என்று கூறினேன் அல்லவா, அதுதான் அந்த பதம். அதை விட்டு விடுவோம். அலங்காரம் என்பதைத்தான் நான் எடுத்து வந்தேன். அதை நான் வாய் மாறி சொல்லிவிட்டேன். வீட்டுக்கு முன்னாலே அலங்காரம் என்று கூறிவிட்டு அதை கோலம் போடுவார்கள். சரி, அலங்காரம் அதை அதை விடுவோம். அடுத்த சொல்லு நான்கு ஐந்து எழுத்து கொண்ட சொல்லு பதம். ஐந்து எழுத்தில் வருகின்றது. அதுல வந்து இது சந்தோஷமான நேரத்திலும் வரும், துக்கமான நேரத்திலும் வரும், நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்திலும் வரும் ஒரு பதம்.
8: எத்தனை சொல்லு?
0: சரியா?
3: சரி,
0: இது இது வந்தால், இது வந்தால் மற்றவற்றை மறந்து வெட்க துக்கம் கூட வராது அவர்களுக்கு, ஒன்றுமே தெரியாது. சரியா? ஒன்றுலே நல்லது, கொண்டு பாருங்கள். செல்வகுமார் வந்து விட்டார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம். வணக்கம்
9: வணக்கம்ப்பா. வணக்கம். நலமா இருக்கீங்களாப்பா?
0: நான் நலமா இருக்கேன் மகனே. நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
9: நலமா இருக்கப்பா. அப்பா இந்த விடை வந்து செல்வம் தருப்பா?
0: அது சொல்லிவிட்டார், எங்களுடைய ரேவதி வந்து சொல்லிவிட்டார். அதை நீண்ட நேரம் ஆகிவிட்டது.
9: அப்படியா?
0: சரி, இன்னொரு பொருள், இன்னொரு சொல்ல பதம் தருகின்றேன். ஐந்து எழுத்தை கொண்ட பதம். அது சந்தோஷத்திலும் வரும், துக்கத்திலும் வரும், நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் ஏற்படும். அந்த பதத்துக்குரிய கருத்து அது என்ன பதம்? மக்களுக்கு ஏற்படுவது ஒரு உணர்விலே அதுவும் உண்டு. சரியா? திடவம் இல்லை. நல்லது, கொண்டு போடு வாருங்கள். ஐந்து எழுத்தை கொண்டது. அடுத்த உறவை அழைக்க இருக்கிறேன். கண்ணன் வந்திருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். கண்ணா, என்ன பதிலோட வந்தீர்கள்? செல்லகோர் பாடல் கூறவில்லை, ரேவதி பாடல் கூறவில்லை. அங்கே அங்கே அந்த பதத்தை கொண்டு, அதை விட இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். இந்த முதலாவது தந்தது வந்து ஐந்து எழுத்தை கொண்டது. அது சந்தோஷத்திலும் வரும், துக்கத்திலும் வரும். கண்ணன் வணக்கம். கண்ணன், கண்ணன் வணக்கம். வணக்கம் ஐயா. பாத்தீங்களா, போட்டியிலே பங்கு பெற்றும் போது நண்பர் விட்டுட்டு வந்து இருவரும் வந்து ஒரு பதில் கூற
9: முடியும்.
0: நாளைய பாடலை கூறும். என்ன பதிலோடு வந்தீர்கள்?
9: அப்பா அதான் நீங்க அலங்காரம்,
0: அலங்காரம் நீங்கள் கண்டுபிடித்தா. நான் அதை முதலில் சொல்லிவிட்டேன், என்னுடைய வாயாலே சொல்லிவிட்டவர்கள். அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது சேர்க்க அது போட்டியிலே இல்லை.
9: அப்படிங்களா?
0: அடுத்த பதம் வந்து ஐந்து எழுத்தை கொண்டது. இன்பத்திலும் துன்பத்திலும் நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் அது ஏற்படலாம், ஒரு உணர்வு, மக்களின் உணர்வு. ஐந்து எழுத்துக்கள். நாளைய பாடலை குறிப்பிட்டு செல்லுங்கள்.
9: அப்பா நாளைக்கு பாத்துங்கப்பா. அப்பா
0: மீண்டும் வருவீர்கள். நல்லது, மீண்டும் பாடலை இணைத்துக் கொண்டு இன்னும் பதலையும் கொண்டு
9: ஓடிவாருமார்.
0: செல்வகுமார் அவரும் பாடலை கேள்வியை கேட்டு சென்று விட்டு பாடல் கூறவில்லை. மீண்டும் வருவார்.
9: எனக்கு வந்து இது மாசம் தை மாசம் அந்த பாட்டை போட்டுருங்க.
0: அந்த பாடல் விடுமா உங்களுக்கு? சரி, அந்த
9: வருஷம் பதினாறு.
0: நல்லது நல்லது நல்லது. கண்ணன் பூக்கும் மாசம் அந்த பாடல் இன்னொருவர் கேட்டிருக்கின்றார் உங்களுக்கு, அவரோட நினைத்து உங்க நண்பர் கேட்டிருக்காரு அந்த பாடல், நாகப்பன் அவர்கள்.
9: அப்படிங்கப்பா, அன்பரோட எங்கேயும் சேர்த்துங்கப்பா.
0: அன்பரோட சேர்த்து அன்பரும் கேளுங்களேன் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது ஜோஜ் வந்திருக்கார் பதில் கொண்டு. வணக்கம் ஜோஜ்.
9: சரிங்க
0: ஜோஜ், வணக்கம். என்ன பாட என்ன பதம் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் ஜோஜ்? ஜோஜ் காணவில்லை, சென்று விட்டார். என்ன காரணம்? ஓடி பாருங்கள், மீண்டும் வர வேண்டும். அன்பு உறவு ஓடி வந்து தர வேண்டும். நாகப்பன் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் நாகப்பன், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய பேச்சு எனக்கு புரியவில்லை. கிட்ட வைத்து பேசுகிறீர்கள், கொஞ்சம் தூரம் வச்சு பேசுங்கள். என்ன பதம்?
10: அதற்கான பதில் வருத்தம்
0: இல்லை. வருத்தம் இல்லை, வருத்தம் வந்து உணரக்கூடிய உண்டு, இது உணர
10: முடியாதது.
0: இருப்பினும் வருத்தம் என்றாலும் ஐந்தெழுத்து பாரு, உத்தாகம் ஐந்தெழுத்து தான். ஆனால் அது வருத்தம் வந்து சந்தோஷத்திலே வருத்தம் வருமா? வருத்தமா இருப்பார்களா? துன்பத்திலே தானே வருத்தமாக, வருத்தம் வந்து துன்பம் இது. துன்பத்திலும் இன்பத்திலும்
10: துன்பத்தில் தான் வருவாங்க.
0: இது வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் ஏற்பட்ட நேரத்திலும் வரும். சரியா?
10: நோய் ஏற்பட்ட யோசனை செய்யும் போது.
0: அடுத்தது பௌனம்மா வந்து விட்டா. பௌனம்மா, என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் பௌனம்மாள்?
11: ஆத்திரம்.
0: ஆத்திரம் இல்லையா? ஆத்திரம் வந்து அவருக்கு இல்லை இல்லை, அப்படி இல்லை, அப்படி
11: ஆதங்கம்.
0: சந்தோஷத்திலே ஆத்திரம் வருமா? சந்தோஷத்திலே ஆதங்கம் வருமா? நான் கூறுறேன், இன்பத்திலே நோய்பட்டது. மீண்டும் பாருங்கள். அடுத்தது ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
12: வணக்கம். இரக்கம்.
0: இரக்கம் வந்து இன்பத்தில் இரக்கம் வருமா? மீண்டும் பாருங்கள். ரோஜா வந்திருங்கள். ரோஜா கூறுங்கள். என்ன என்ன பதம்?
13: வயிற்று பசி.
0: வை வை இல்லையம்மா, அதனாலேயும் வரும். சரியா, அதனாலேயும் வரும். ஆனா இது ஐந்தெழுத்து, அதனாலேயும் வரலாம். அந்த பதத்துக்கு அந்த பதம் வரும். அதனாலேயும் வரும்,
13: அதனாலையும் வரும். வயிற்று பசியாலையும்,
0: வயிற்று பசி வந்தாலும் வரும் தானே அம்மா? அது ஒரு துன்பம் தானே? துன்பத்திலே வரும், இன்பத்திலே வரும், நோயிலே வரும் என்று கூறியிருந்தேன். அடுத்தவரோட செல்வீங்க. ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி.
14: வணக்கம் அப்பா.
0: கூறுங்கள்.
14: பாடல் சொல்றேன்ப்பா, பவானி படத்திலிருந்து. இந்த நிலவை நான் பார்த்தால்.
0: ஓ, இந்த நிலவை நான் பார்த்தால் என்ற பாடல். சரி, என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்
14: அப்பா? விம்முதல் அப்பா, விம்முதல்.
0: சந்தோஷத்திலேயும் வரும், இன்பத்திலே வருமா, நோயிலே வருமா? அப்படி வரலாம். ஆனா இங்கே அப்படி சொல்லு இல்லையே. என்னிடத்தில் அது பொதுவான நல்ல ஒரு பதம். அது எல்லோரும்
14: நல்ல ஒரு பதமா?
0: நல்லா தான் இருக்கும். அது சரியான பதமா தான் பெற வேண்டும்.
14: சரி,
0: இங்க ரோஜா வந்து கூறியிருந்தார், வயிற்று பசி என்று கூறியிருந்தார். கொடுக்காருங்க. அடுத்தது யார் சொல்ல போகிறீங்க? கொண்டு வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். சொல்லுங்கள் வந்து. ஓகே, ஜோர்ஜ் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் ஜோர்ஜ்.
12: வணக்கம் ஐயா. ஆனந்த கண்ணீர் ஐயா.
0: எத்தனை சொல்ல ஐயா அதுல இருக்கின்றது? எத்தனை எழுத்து இருக்கின்றது அந்த ஆனந்த கண்ணீர்ல? பத்து சொல்லுகளை கொண்டு வருகின்றீர்கள். இல்லை ஐயா, இது ஐந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டதான். பல இலகுவான இலகுவான உடைய அந்த
12: குழு கொடுங்க ஐயா.
0: அதுதான் எத்தனையோ குழு கொடுத்தாச்சு. இன்பத்திலே வரும், துன்பத்திலே வரும், நோயிலே வரும். எங்களுடைய ரோஜா வந்து கூறியிருந்தால் வயிற்று பசி, வயிற்று பசியிலே வரும். அடுத்த பாடல் செல்வகுமார், நீங்கள் வந்து தரணும். ஓடி வாருங்கள், வந்து தாருங்கள். எங்கே ஓடி வரவன்? எங்கே ரோஜா நின்று விட்டீர்கள்? இன்னும் பிடிக்கவில்லையா? பிடித்துக்கொண்டு ஓடி வாருங்கள். ரேவதி மீண்டும் பெறவனும். செல்வகுமார், கண்ணன், ஓடி வாருங்கள். பதிலை கொண்டு வாருங்கள். நாகப்பன், விஜய ராகவன். எங்கே லெனின் ஒரு தடவை வந்தார், மீண்டும் பெற காணவில்லையே. இப்ப பௌனம்மாலே தான் உங்களுக்கு அடுத்து வந்து எத்தனை தடவைகள் வந்து விட்டார் பௌனம்மாள். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மொன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் புதையல் நிகழ்வில் இருக்கின்றீர்கள். யார் சொல்வதோ,
15: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ?
0: ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
15: எங்கே
0: ஓடி வந்து சொல்ல வேண்டும்? யார் சொல்ல போகிறதற்கான பதிலை கொண்டு ஓடி வரை பொழுது நான்கு பதங்களுக்கு தானே பதில் கூறியிருக்கின்றீர்கள். ஐயையோ, இவ்வளவு நேரம் பிடிக்கின்றதா உங்களுக்கு? சரி, அடுத்த சொல்லையும் கொடுக்கின்றேன். ஆறு எழுத்தை கொண்டது, ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சந்தோஷமான மகிழ்வான ஒரு பதம். அந்த பதம் எல்லோரும் எதிர்பார்க்கும் பதம், எல்லோருக்கும் கிடைக்கும் பதம். இந்த பதத்தில் உள்ள கருத்து. எங்க பௌனம்மாள் வந்து? பௌனம்மாள் வாருங்கள், கூறுங்கள். பௌனம்மாள் என்ன துண்டிக்கப்பட்டு விட்டது? பௌனம்மாள், உங்களுடைய அணைப்பு என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஓடி வாருங்கள். அடுத்த பதம் ஐந்து பதத்துக்கு இன்னும் நீங்கள் கொண்டு வரவில்லை. அடுத்த பதத்தை தருகின்றேன். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், மிகவும் மகிழ்வான ஒரு விடயம், எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது எதிர்பார்க்கப்படுவது அது எங்கள் மக்கள் சமுதாயத்துக்குள்ளே, குறிப்பாக தமிழர்கள், உழவர்கள், விவசாயிகள், உலகளாக இருக்கும் தமிழர்கள், நாடு காடு நகரம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் அது உரிமையானது. எங்கே பார்ப்போம் அந்த அந்த சம்பவத்தை கொண்டு வாருங்கள். அந்த என்ன சொல்ல வேறும் கேள்வி ஒன்றை கேட்டால் அதுக்கு பதில் தருவேன் நான். வணக்கம் பவுனம்மாள்.
16: ஐயா வயிற்று வலி.
0: அது எத்தனை எழுத்தம்மா? ஐந்து எழுத்து இல்லையா? இல்லையா உணர்வு வயிற்று வலி என்று வயிற்று பசினா எல்லாம் சொற்கள் கூட வருகின்றது அம்மா. சரியா?
16: யோசிக்கிறேன்.
0: சுலபமான மிகவும் சுலபமானது அது மிகவும் சுலபம். சரி எங்க ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை அடுத்த இதை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளும் பவுனம்மாள். யார் சொல்ல போகின்றீர்கள்? அன்பு உறவுகளே, நீங்கள் வந்து அழைத்து பதில் சொல்லிவிட்டால் அது சரி என்றாலும் சரி பிழை என்றாலும் சரி நான் கூறியவுடன் நீங்கள் இணைப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள். அப்படியே நிற்கக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் சரிவரவில்லை என்ற யோசனையில் அதை நீங்கள் நிறுத்தாமல் இருக்கலாம், அது அடுத்தவர்களுக்கு தடையாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் அழைப்பை துண்டித்து பழக வேண்டும். பேசி முடிந்ததும் துண்டித்து விட வேண்டும். என்னுடைய யூடியூப்ல வரும் சில நகைச்சுவை நிகழ்வுகளை இதற்குரிய கருத்தை புரிய சிலர் தொலைபேசியை பேசிவிட்டு அதை நிறுத்தாமல் வைத்து விடுவார்கள். வைத்து போட்டு மற்றவரோட பேசுவார்கள். அந்த பேச்சு எல்லோருக்கும் போய் சேர்ந்து சில விளைவுகளை ஏற்படுத்தும். ரேவதி வந்துவிட்டு, ரேவதி வணக்கம், கொண்டு வாருங்கள். நீங்கள் சரியா கொண்டு வந்திருப்பீர்கள்.
16: என்னம்மா இப்போ கடைசியா சொன்னீங்களே, பொங்கல் விழாவா? எல்லாரும் உழவர்களிலிருந்து எல்லாரும்
0: கொண்டாடுறோம். கொண்டு வாருங்கள். இது ஆறு எழுத்து சொல்லு. ஐந்து எழுத்து சொல்லு ஒன்று இருக்கின்றது. இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் நேரங்களிலேயும் வரக்கூடிய ஒரு உணர்வை குறிக்கின்ற சொல். அடுத்தது வந்து ஒரு மங்களமான விழா ஒன்று. அந்த விழாவை எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள். எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது உலகளாக இருக்கும் தமிழ் மக்களினால் கொண்டாடப்படுவது, கடைபிடிக்கப்படுவது. கூறுங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
17: வணக்கம் வணக்கம். வணக்கம் மாற்றம்.
0: நலமா இருக்கின்றீர்களா?
17: நலமா இருக்கேன் ஐயா.
0: என்ன பதில் சொன்னீர்கள்?
17: தடுமாற்றம்.
0: தடுமாற்றம் எத்தனை எழுத்து ஐயா?
17: ஆறு எழுத்து.
0: நான் சொன்னது எத்தனை எழுத்து கூறுகிறேன்? ஐந்து எழுத்தை கொண்டது. இன்பத்திலேயும் தடுமாற்றம் வருமா? சரி, நோயிலே வருமா தடுமாற்றம்? ஆம் வரும். இன்பத்திலே வருமா? இன்பத்திலே வரும். சரி, வந்தாலும் அது ஆறு எழுத்து. அது சரி. என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
17: இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அது நாடி.
0: அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம். இங்கே ரோஜா
16: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள் ரோஜா.
16: ஒன்று பதட்டம்.
0: இல்லை, இன்பத்திலே
16: வந்து
0: வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடம் எங்கே? இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு என்ற பாடலை மகாலிங்கம் ஐயா அவர்கள் கேட்கின்றார்கள். அவருக்கு அந்த பாடல் நாளைக்கு காற்றலையில் கதம்பத்திலே கிடைக்கும். அவருக்கு அந்த பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். இப்ப செல்வகுமார் பாடலை தரவில்லை, பதிலும் கொண்டு வரவில்லை. எங்கே வர வேண்டும், தர வேண்டும். இன்பமங்கே இன்பமங்கே என்று மகாலிங்கம் அவர்கள் கேட்டுச் செல்கின்றார்கள். எங்கே ரோஜா பல தடவை முயற்சிக்கின்றீர்கள், ஒன்றும் சரியாக இன்னும் சரியாக வரவில்லை உங்களுக்கு பதில். கொண்டு ஓடி வாருங்கள். இது வந்து இன்பத்திலும் வரும், துன்பத்திலும் வரும், நோய்வாய்ப்பட்டு ஏற்பட்ட நேரத்திலும் வரும் ஒரு உணர்வு. நீங்கள் கூறியவரையெல்லாம் இருக்கின்றது, பதட்டம் துணங்கள் இதெல்லாம் உணர்வு. இது ஒரு உணர்வு தான். இன்னும் அதை தெளிவாக்கி விடுகிறேன். சில நேரத்தில் அந்த உணர்வை அவரால் உணரவே முடியாது. சரியா? அந்த நிலையை உணரவே முடியாது சில பேரால். அது இன்ப நேரத்திலேயும் வரும், துன்பத்திலேயும் வரும், நோய்வாய்ப்பட்டிருக்க நேரத்திலும் வரும். எங்க ஜோர்ஜ் வந்து விடுவார். வணக்கம் ஜோர்ஜ், கொண்டு வாருங்கள்.
18: வணக்கம் ஐயா. மெய் சிலிர்ப்பு ஐயா?
0: என்ன ஐயா மெய் சிலிர்ப்பு? எத்தனை எழுத்துக்கள் ஐயா? மகனே எண்ணி பாருங்க. ஏழு பதங்களுக்கு எனக்கு ஐந்து பதத்தை ஐந்து எழுத்திலே தானே கேட்டேன். நீங்க கடுமையாக ஏழு பதத்தை ஓவர் டைம் எல்லாம்
18: செய்கிறீர்கள்.
0: டிப்ஸும் கொடுத்து கொடுக்கிறீர்கள். என்ன வாருங்கள், உங்களுக்கு சுலபமாகி தருகிறேன் வாருங்கள். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இலகுவான சொல்லு. பௌனம்மாள் வந்து, பௌனம்மாள் வாருங்கள், கூறுங்கள்.
19: ஐயா உருக்கம்.
0: உருக்கம் இல்லை, உருக்கம் வராது. உருக்கம் இல்லை அம்மா.
19: சரிங்க.
0: பெரிய அருள் நிறைந்த நேரத்தில் கூட, பெரிய இறைவனுடைய அருள் நிறைந்த நேரத்தில் கூட அந்த நிலை வரும் எங்களுக்கு. சரியா? சரி, ஓடி வாருங்க. மறுபடியும் கொண்டு கொண்டு வாங்க.
19: சரிங்க, சரி,
0: கொண்டு வாங்க. இதுதான் புதையல், இலகுபடுத்திக் கொண்டு இருக்கின்றேன். இதுதான் புதையல். எங்க ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள்.
20: யா சொல்வதோ, யா சொல்வதோ, யா சொல்வதோ, யா சொல்வதோ.
0: ரோஜா வந்து விட்டார். வாருங்கள் ரோஜா, வாருங்கள் ரோஜா. ரோஜா என்ன பதிலை கொண்டு
21: வந்தீர்கள்?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மயக்கம். இவ்வளவு நேரம் பிடித்ததா மகளை உங்களை கொண்டு வருவது? பாருங்க, மயக்கம் என்று வரும்பொழுது எங்களுக்கு இன்ப நிலையிலேயும் மயக்கம், இன்ப மயக்கம் வரும். துன்பத்திலேயும் மயக்கம் வரும், நோயிலே மயக்கம் வரும். இறுதியிலே இன்னும் ஒரு ஒன்று வந்து அருளாளர்கள், மெய் அருளாளர்களுக்கு இறைவனுடைய சேர்ந்து அருள் கிடைக்கும் நேரத்தில் அந்த மயக்கம் வரும் இல்லையா?
21: மயக்கம்.
0: சரியான பதம்.
21: கட்டிக்காரி,
0: கட்டிக்காரி, கட்டிக்காரி. இவ்வளவு தூரம் அழைத்து ஒரு புள்ளி பெற்றதா உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
21: வாழ்த்துக்கள்.
0: ஆறெழுத்து பதம் மகளே. அது வந்து எல்லோரும் கொண்டாடும் ஒரு விடயம். அது எல்லோரும் கொண்டாடுவார்கள். அதை அதிலும்
21: மதத்தவர்களும் கொண்டாடுவார்கள்.
0: எல்லா மதத்தவரும் இல்ல, எல்லோரும் கொண்டாடுவார்கள். முக்கியமாக தமிழர்கள் கொண்டாடுவார்கள், விரும்பி கொண்டாடுவார்கள், மகள்வோடு கொண்டாடுவார்கள். சரியோ? ஆறு எழுத்துக்கள் கொண்டு.
21: நன்றி அப்பா,
0: போடு வாருங்கள். வணக்கம் மாலிங்கம்.
18: மயக்கம்
0: அது சொல்லிவிட்டார் ரோஜா வந்து சொல்லிவிட்டு சென்று விட்டார். மயக்கம் நல்ல சொல் பதம், பார்த்தீர்களா? மயக்கம் இன்பத்திலே துன்பத்திலே. அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்தை கொண்ட பதம் ஐயா. அந்த பதம் என்ன சொல்லுவாங்க? அந்த விடயத்தை எல்லோரும் கொண்டாடுவார்கள், எதிர்பார்ப்பார்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். குறிப்பாக தமிழர்கள் கொண்டாடுவார்கள். சரியா? உலகளாவ இருக்கும் தமிழர்கள் கொண்டாடுவார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம் ரதீஷ். பாலக்காட்டிலேருந்து போட்டிக்கு வந்து விட்டீர்கள். வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்க. மகாலிங்கம் நீங்கள் மீண்டும் வருகிறீர்களா? வணக்கம் மகாலிங்கம்.
18: ஆடிப்பருக்கியா?
0: என்ன
18: ஆடிப்பருக்கு?
0: இல்லை இல்லை, ஆடிப்பெருக்கு எல்லோரும் உலகத்தில் உள்ள தமிழர்களும் கொண்டாடுவார்கள். அது ஆடி அந்த பெருக்கு அவர்கள் கொண்டாடுவது இல்லையா? அது ஆற்றங்கரைக்கு சென்று அதுல இருந்து வருவோம் இல்லையா? அது அது
18: ஆறு எழுத்து தானே
0: ஐயா. உலகளாவ இருக்கும் தமிழர்களால் கடைபிடிக்கப்படுவது குறிவிட்டு ஓடி வாருங்கள். மீண்டும் இது மன்னித தமிழ் வானொலி. இங்கே பௌனம்மாளும் ரதீஷும் அழைத்து விட்டு சென்று விட்டார்கள். மீண்டும் பெற வேண்டும், ஓடி வாருங்கள். மிகவும் அண்மையிலே இருக்கின்றது. எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, எங்கே யார் சொல்வது, யார் சொல்வதுன்னு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வர வேண்டும்.
20: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: அங்கே ஓடி வாருங்கள், கூற வேண்டும்.
20: வதோ,
0: ரேவதி வந்து விட்டார், அவர் கூட போகிறார். வணக்கம் ரேவதி, கூறுங்கள்.
1: தேர் திருவிழாவா?
0: தேர் திருவிழாவாமா? தேர் திருவிழா வந்து எல்லா மதத்தவர்களும் தேர் கொண்டதோ ரதோற்சவம் செய்வார்கள் தானே, எல்லா இனத்தினரும். அது இல்லை, இது தமிழர்களுக்கு மட்டும் உரிய கொண்டாட்டம். இது
1: தமிழர்களுக்கு மட்டும்,
0: அவர்கள் தான் இதை கொண்டாடுவார்கள். அது வாழ்த்துக்கள், அது சுலபமானது, எல்லோராலும் கூற முடியும். இது அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். யார் சொல்வதோ யார் சொல்வோம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் நாங்கள் புதிய எல்லைகளில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். புதிய எல்லை வந்து பதங்களை கண்டுபிடிக்கின்றார்கள், வந்து கூறுகின்றார்கள். இங்கே உள்ள பதத்துக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் என்று கூறுகின்றேன். எழுத்துக்களை வைத்து பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து கூறுகின்றார்கள். ஓடி வாருங்கள். யாரும் கூடுதலான புள்ளிகள் பெறவில்லை, எல்லோரும் ஒவ்வொரு புள்ளிகளோடு இருக்கின்றார்கள். விஜயராகவன் நீங்கள் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள். நாகப்பரை காணவில்லை, கண்டுபிடிக்கவில்லையா? இன்னும் ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். செல்வகுமார், கண்ணன், மகாலிங்கம், ஓடி வாருங்கள். மீண்டும் மீண்டும் வந்து சொல்ல வேண்டும். இதை ஆறு எழுத்துக்களாலான பதம் மூளைக்கு வேலை. மூளையிலே இருக்கின்ற தமிழ் சொத்தான் தருகின்றேன், தமிழ் சொற்களைத்தான் கேட்டு வருகின்றீர்கள். அற்புதமான ஒரு பதம் இந்த பதம், எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு பதம், சரியான பதமாக இருக்கின்றது. வந்து கூறுங்கள். சரி, அந்த பதம் ஆறு எழுத்துக்களால் ஆன பதம். அடுத்த பதத்தை தருகின்றேன், அதுவும் ஆறு பதத்துக்களால் ஆன, ஆறு எழுத்துக்களால் ஆனது. அது ஒரு உணவு வகை, ஆனா எல்லோரும் விரும்புவதும் இல்லை, ஆனா எல்லோரும் விரும்புவதும் கூட. எல்லோருக்கும் பிடித்தமானது, ஆனா எல்லோருக்கும் பிடித்தமானதும் அல்ல. சரியா? அதுவும் ஆறு பதங்களால் ஆனது. உண்மவர் மத்தியிலே அதிகம் பேசுவது, ஆலயங்களிலேயும் அது கிடைக்கும். ஆலயங்களிலும் சில ஆலயங்களிலே அதை பிரசாதமாக கொடுப்பார்கள். வாழ்த்துக்கள். இங்கே இரண்டு பதங்கள் தந்திருக்கின்றேன், ஆறு எழுத்துக்களிலே வந்த பதங்கள். ஒன்று தமிழர் மக்கள் கொண்டாடுகின்றார்கள், உலகளாவை இருக்கும் தமிழர்கள் கொண்டாடக்கூடியது, அதை மிகவும் மகிழ்வாக செய்வார்கள். அடுத்தது வந்து ஒரு உணவு, அந்த உணவை எல்லோரும் விரும்புவார்கள், எல்லோரும் விரும்பவும் மாட்டார்கள். ஆறு எழுத்துக்களால் ஆன அந்த சொல், வீடுகளிலே நீங்கள் அதை சமைப்பீர்கள் அந்த உணவை. ஆலயங்களிலேயும் அதை செய்வதுண்டு, ஆலயங்களிலும் உங்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகின்றது. சில ஆலயங்களிலே, எல்லா ஆலயங்களிலும் அல்ல. எங்கு கொண்டு ஓடி வாருங்கள், இலகுவாக்கி இருக்கின்றேன், கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். வந்துவிட்ட பதங்கள் எதுவும் நாட்காட்டி வந்துவிட்டது, வலம்புரி சங்கு வந்துவிட்டது, புறாக்கூடு வந்துவிட்டது, செல்வந்தர் வந்துவிட்டது, அலங்காரம் நிராகரிக்கப்பட்டது, மயக்கம் வந்துவிட்டது. இப்பொழுது இருக்கின்றது இரண்டு பதங்கள், அந்த பதங்கள் இரண்டும் ஆறு எழுத்துக்களால் ஆனது. எங்கே ஓடி வாருங்கள், உங்களுக்கு தகவல் தரவுகள் தந்துவிட்டேன், ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கே ரேவதி மீண்டும் வருகின்றார். வணக்கம் ரேவதி. ஜல்லிக்கட்டா? ஜல்லிக்கட்டு உலகளாக இருக்கின்ற தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் இல்லையே அம்மா? அது
1: தென்னகத்திலே சும்மா பொங்கல் வரவே சம்பந்தப்படுத்தி பார்த்தேன்.
0: அது படிவாக சம்பந்தப்படுத்தி பாருங்கள், சரியாக வரும் அந்த சொல்லு. சரியா? இப்ப நீங்க சொன்ன விடயத்தை மீண்டும் மீண்டும் அலசி பார்த்து பாருங்கள். சரியாக சிந்தித்தால் கண்டுபிடித்து விடுவாள் ரேவதி அம்மா. நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். எங்கே ஓடி வாருங்கள். மிகவும் சுலபமானது, மிகவும் சுலபமான ஒரு பொருள் சொல்லத்தான். அடுத்த உறவு யார் வருகின்றார்? யாரையும் காணவில்லையே, என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள்.
20: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ. யா சொல்வதோ.
0: அங்கே பவுனம்மாள் வருகின்றார். வணக்கம் பவுனம்மா.
6: ஐயா, நெய் பொங்கல்
0: இல்லையம்மா? இல்லையம்மா, இது கொண்டாடு. எதற்கு கூட முதல் சென்ற அந்த தமிழர்கள் உலகளாக இருக்கும் தமிழர்கள் கொண்டாடுவதா அல்லது உணவா எதை கொண்டு எதை கொண்டு
2: உணவு உணவு உணவு சொன்னீங்களே
0: ஆமா என்ன உணவு சொன்னீர்கள்
2: நெய் நெய் பொங்கல்
0: இல்ல அது இல்ல அது இல்ல
2: கோயிலையும் பிரசாதமா தருவாங்க
0: ஆமா ஜனியபுரர்கள் தருவார்கள் தானே அது சென்று வாருங்கள் அடுத்த உறவு ஞானசேகரன் வந்து விட்டார் வணக்கம் ஞானசேகரன்
6: வணக்கம் அப்பா அந்த உணவு பதார்த்தம் வந்து கலவை கலவை சாதம் அப்பா
0: இல்லை அப்படி இல்லை என்னிடத்தில் நான் அதை செய்யவில்லை அந்த பதவும் அல்ல என்ன பாடலை நாளைய தினம் பாடலையும் கூறிவிட்டு சொல்லுங்கள்
6: வறுமை நேரச படத்துல இருந்து இருக்குப்பா
0: சிப்பி இருக்குது முத்தும் இருக்குதா நான் ஞானசேகரன் போய் கிடைக்க
6: படத்துலேருந்துப்பா சிப்பி இருக்குது முத்து இருக்குது அந்த பாட்டுப்பா
0: சிப்பி இருக்குது முத்தும் இருக்கு அந்த
6: பாடலாம்
0: கலவை சாதம் பிள்ளையான பதிலாக
6: சிப்பி இருக்குது முத்து இருக்குது
0: சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது
6: அது சித்திரை விழாவாப்பா சித்திரை விழாவாப்பா சித்திரை விழாவா தமிழர்கள்
0: இல்லை இல்லை ஆறு பதங்களை கொண்டது ஆறு பதங்களை ஆறு எழுத்துக்களை கொண்டதுதான் சித்திரை விழாவும் அல்ல கலவை சாதகம் அல்ல
6: சரியப்பா
0: ஓடி பாருங்கள் கொண்டு பாருங்கள்
6: சரியப்பா
0: சரி
6: நன்றி வருகிறேன்
0: நன்றி நன்றி அடுத்து சோனம்மாள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்ன என்ன பதம் போனம்மாள் நீங்கள் இணைப்பில்
2: இருக்கீங்களா
0: கொண்டை கடலை இல்லை அது எல்லோருக்கும் பிடிக்காத எல்லோருக்கும் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்காததான் நான் அது அல்ல நான் சொல்றது ஒரு உணவு இன்னும் ஒரு உணவு கொண்டு வரணும் செல்வகுமார் வந்து பார்ப்போம் வணக்கம் செல்வகுமார் எந்த பதம் கொண்டு வந்தீர்கள்
22: அப்பா வெண்பொங்கல்
0: வெண்பொங்கல் அல்ல அதுவும் அல்ல அடுத்து அந்த எல்லோரும் தமிழர்கள் எல்லோரும் கொண்டாடுவது ஆறு எழுத்தை கொண்டு அது தெரியுமா
22: அது தெரியலங்கப்பா
0: இதுதான்
22: என்னுடைய பாடல் வந்து உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி அந்த அப்பா இன்னொரு முறை அந்த பழைய இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா ரேடியோல கேக்குறப்பா
0: எந்த பழைய
22: சரியா கவனிக்கு இன்னொன்னு சொன்னீங்கல்ல அந்த பழைய சொன்னீங்களே தமிழ் உலகம் புறா எழுத்து சொல்னு
0: சொன்னீங்க ஆறு எழுத்து சொல் அதுல ஆறு எழுத்துக்கள் இருக்கின்றது உலகெல்லாம் வாழும் தமிழர்கள் கொண்டாடுவார்கள் விருப்பத்தோடு கொண்டாடுவார்கள் வாழ்த்துக்கள் இரண்டாவது வந்து ஒரு உணவு அதை எல்லோரும் விரும்புவார்கள் மற்றவர்கள் எல்லோரும் விரும்ப மாட்டார்கள் எங்க ஓடி வாருங்களுக்கு யார் சொல்வது இப்பொழுது வந்து மகாலிங்கம் வந்து விட்டார் வரணும் மகாலிங்கம்
22: காணும் பொங்கல்
0: இல்லை ஐயா காணும் பொங்கல் ஏழு எழுத்து அல்லவா இல்லை இது ஆறு எழுத்து ஐயா ஆறு எழுத்து சுலபமான விடயம் மொழி பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு விடயம்
22: பொங்கல்
0: இல்லையா ஐயா அது இல்லை அடுத்து அடுத்த பதம் வந்து ஒரு உணவு சரியா அது கேட்டீர்கள் தானே அதுவும் ஆறு எழுத்து தான் அது வீடுகளில் செய்வார்கள் ஆலயங்கள் செஞ்சிருவோம் எல்லாரும் செய்வோம் விருப்பம் இருக்கும் எல்லாருக்கும் விருப்பம் இல்லாமலும் இருக்கும் அது ஓடி
22: வாருங்கள்
0: சிவகுமார் ஓடி வாருங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தைப்பொங்கல்
22: தைப்பொங்கல்
0: அதை கூற முடியாமல் இவ்வளவு நாளும் இப்பென்னா போனா இங்கன்னா காணா இல்லன்னா தைப்பொங்கல் சரியா
22: தைப்பொங்கல்
0: தைப்பொங்கல் தான் சரியா உங்க எழுத்துக்கள்
22: மோகனா தான் கண்டுபிடிச்சு சொல்லிச்சு
0: அப்ப மோகனாவுக்கு பாதி உங்களுக்கு பாதி அப்படியா
22: மோகனா ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா முழுசா அதுக்கே கொடுத்துருவோம்பா
0: உங்களுக்கு கிடைத்தா அவருக்கு கிடைத்தது தெரியாது இப்பொழுது புரியுமதா அன்பு உறவுகளை அந்த ஆரோக்கிய உலகம் எல்லாம் கொண்டாடப்படுவது நாளைக்கு கொண்டாட இருக்கணும் அதை விட்டு மகாலிங்கம் வந்து காடும் பொங்கல் அந்த பொங்கல் தைப்பொங்கலும் கூறவில்லை ரேவதி வந்து பொங்கல் திருத்தி விட்டு மாட்டு சவாரி எல்லாம் கூறுகின்றால் வைர விழா வெற்றி விழா கூறுகிறார் அப்படியே இல்லை அடுத்த ரேவதி வந்து விட்டார் கேட்போம் வணக்கம் ரேவதி
23: உணவு வந்து தைப்பொங்கலாப்பா
0: தைப்பொங்கலா
16: வெண்பொங்கல்
0: வெண்பொங்கல் அம்மா தை பொங்கல் அம்மா இப்ப சிவகுமார் வந்து கூறிவிட்டு போகின்றார். ஆறளத்து தைப்பொங்கல் அந்த கொண்டாடும் விழா தைப்பொங்கல் செல்வகுமார் குறிப்பிட்டு போகின்றார். அடுத்தது உணவு வெண்பொங்கல் அல்ல அல்ல.
16: நீங்க தைப்பொங்கல் சொன்னதான் நான் பொங்கல் விழான்னு சொல்லிட்டேன்.
0: அது போறது பொங்கல் ஒரு விழா போறது இந்த பண்டிகை தானே நாங்கள் கொண்டாடுகிறோம் அதுதானே கூறுறோம். ஏன்னா மாட்டு சவாரி எல்லாத்தையும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போறீங்க நீங்கள் பொங்கல் விழா என்ற போது கூறுனேன். மற்றபடி எல்லாம் யோசிச்சு சொல்லுங்கள் சொன்னேன். தை பொங்கல் இங்கே உள்ள பதம் அதுதானம்மா. சரி அடுத்த ஒரு பதம் தருகின்ற அந்த ஒரு உணவு
16: சொல்லுங்க.
0: வெண்பொங்கல் இல்லை அது தவறு. அடுத்தது வந்து ஒரு சொல் தருகின்றேன் அது வந்து ஆறு எழுத்தை கொண்டதுதான். சரியா அது வந்து எல்லாம் சேர்ந்திருக்கும் போது நல்ல ஒரு இனிமையான ஒலியை கொடுக்கக்கூடியது. முக்கியமான நேரத்தில் அதை பாவிக்கக்கூடியது. இது ஒரு ஒரு அணிகலன் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் அது அலங்காரத்துக்காக செய்யும் அணிகலன்கள் அல்ல புனிதமாக அணியும் ஒரு அணிகலன். சரியா அணிகலன்களுக்குள் ஒன்று அது வந்து நான்கு எழுத்து பதம். அந்த எழுத்து இந்த பதத்தில் ஒரு திரைப்படமும் வந்தது. சரியா சரி ஓடி வாருங்கள் கடந்து வாருங்கள் பிடித்து கொண்டு வாருங்கள். யார் அழைத்தீர்கள் இப்பொழுது யார் அழைத்தார்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். நான் தரும் அறிவாயுதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சிந்தித்து கூறுங்கள் ஏன் எதற்காக என்று சிந்தித்தால் கிடைக்கும் உங்களுக்கு. பௌனம்மாள் கூறுங்கள் கூறுங்கள் பௌனம்மாள் பௌனம்மாள்
16: பட்டை சாதம்.
0: பட்டை சாதமா எத்தனை எழுத்து அது பட்டை சாதம் ஆரழுத்து தான். ஆனா அதுவல்ல நாங்கள் அது என்ன பட்டை சாதம் தெரியவில்லை எனக்கு.
16: கோயில்கள்லையும் செய்வாங்க ஐயா வந்து மாதிரி கொடுப்பாங்க
0: வீடு எல்லாம் செய்கிறார்கள். வணக்கம் அது பிழை என்று இல்லையா கூறுகின்றேன். வெண் பொங்கல் பிழை என்று கூறுகின்ற மூன்று நாலு பேர் சொன்னார் பிழை ஐயா அது அல்ல. இது மிகவும் சுலபம் உங்களால் முடியும் உங்களால் முடியும். ஒரு தடவை நீங்கள் அதற்கு எப்படி செய்வதென்று என்னுடைய மகளுக்கும் கூறியிருக்கின்றீர்கள் காற்றலையிலே என்று நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாருங்க. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். என்னுடைய மகளுக்கு விருப்பமானது எனக்கு விருப்பமானது ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் இங்கிருந்து பத்து மணி நேரம் மாறந்து 1000 கிலோமீட்டர் சென்று அமெரிக்காவிலே ஒரு ஆலயத்திலே

0: என்னையா இருக்கிறோம், நீங்களும் அடிக்கடி செய்கிறது ஐயா, உங்களுடைய ஆலயங்களிலே உண்டு. சரி, மண்டம் ஓடி வாருங்கள், இதை கண்டுபிடிங்கள், கண்டுபிடித்து கொண்டு வந்து தருங்கள். யார் சொல்வது என்று பார்க்கின்றேன். யார் சொல்வதோ,
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: இப்பொழுது நாகப்பன் நெருங்கி அவர் சொல்கிறார். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. நீங்கள் கூறியது தயிர் சாதமா?
0: இல்லை, அந்த சாதம் அல்ல. தயிர் சாதம் நான் கூறவில்லை, என்னிடம் அப்படி சொல்லி இல்லை. தயிர் சாதம் என்று சொல்ல என்னிடம் இல்லை. நீங்க வைத்த பார்ப்போம், என்ன சாதத்தோட வருகின்றீர்கள், என்ன தயிரோட வருகின்றீர்கள். அவர் பெண் பொங்கல் என்று வந்தார்கள், எத்தனையோ கொண்டு வருகின்றீர்கள். மசாலா வடை கூட வந்து விட்டது. இதுவரை
2: சாதம் வந்தது,
0: சர்க்கரை சாதம், அது எல்லாம் வந்து விட்டது. என்ன பட்டை பட்டை சாதம் சாதம் வந்தது ஐயா. இன்னும் நீங்கள் எத்தனை சாதங்கள் இருக்கின்றது. சரி, அடுத்த பாப்பா, நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
3: கொழுக்கட்டை
0: இல்லை, கொழுக்கட்டை, கொழுக்கட்டை இல்லை ஐயா, அது என்னிடம் இல்லை. கொழுக்கட்டை நன்றி நன்றி நன்றி. எங்கே ரோஜா வருகின்ற, ரோஜா ஓடி வாருங்கள். ரோஜா வந்து சொல்ல வேண்டும். ரோஜா
4: வணக்கம். புளிச்சாதம்,
0: கெட்டிக்காரு, கெட்டிக்காரு, புளிச்சாதம், புளிச்சாதம் குறிப்பிட்டார்.
4: நாராயணன் சொன்னாங்க, நாராயணன் சொன்னாங்க,
0: நாராயணன் என்ன படித்து விட்டீர்களா? கெட்டிக்காரு, அதனால தான் ஒரு குழுவாக கடைசியாக கொண்டு வந்துக்கிறோம். நல்லது. இப்போ சாகர் அமைத்து வருகின்றார், அவரோடு இணைந்து கொள்வோம். வணக்கம் சாகர் அமீத். வணக்கம், வணக்கம் சாகர் அமீத் அவர்களே.
5: வணக்கம் வணக்கம்.
0: புளியோதரையா? புளியோதர, புளியோதரை தான் இப்பொழுது மீரா வந்து கூறிவிட்டார். புளி சாதம் என்று சொல்லி, புளிச்சாதம்
5: தானே.
0: புளியோதரை, புளி யோதரை, ஐந்து எழுத்து தானே அதுல இருக்கின்றது. இது ஆறு எழுத்து. சரியா, என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் ஷாருல் ஹமீத் அவர்களே?
5: எனக்கு வந்து நாளைக்கு ஊர் மரியாதை திரைப்படத்தில இருந்து கொடியின் தோரணமும் குங்குமமும் மஞ்சளும் அப்படிங்கிற பாடம்.
0: கொடியின் தோரணமுமா?
5: ஆமா, கொடியின் தோரணமும்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். சரி, அடுத்த பாதத்தை கண்டுபிடிப்பீர்களா? தந்து விடுகிறேன். இப்போது புளிச்சாதம் வந்து விட்டது, தைப்பொங்கல் வந்து விட்டது. அடுத்த பாதம், பதம் வந்து ஆறு எழுத்தை கொண்ட ஒரு பதம். அது சேர்ந்திருந்தால் நல்ல இனிமையான சத்தத்தை, மங்களமான சத்தத்தை கொடுக்கும். பெண்கள் குறிப்பாக எல்லோரும் அது அது சரியான நேரத்தில் எல்லோரும் அணியக்கூடியது. ஆண்களும் அணிவார்கள், பெண்களும் அணிவார்கள். ஆறு எழுத்து, இந்த எழுத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. சரி, அடுத்தது யார் கொண்டு வருகின்றார்? செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார்
6: அப்பா வணக்கம்பா.
0: வணக்கம்
6: அப்பா. புளிச்சாதம்பா?
0: அது புளிச்சாதம் என்றும் வந்து புளியோதரை என்றும் கூறி புளிச்சாதம் என்று தெரிவு செய்யப்பட்டு விட்டது. இரண்டு நபர்களுக்கு முந்தி வந்த ரோஜா கூறிவிட்டார், அதுதான் அந்த சரியான பதம். இப்பொழுது வந்து ஆறு எழுத்துக்கள் ஒரு பதம் வந்திருக்கின்றது. இது ஆண்கள் பெண்கள் சரியான நேரத்திலே அணிவார்கள், குறிப்பிட்ட இடத்திலே அணிவார்கள். ஒரு மங்களமான ஒலியை தரக்கூடியது ஆறு எழுத்து. இந்த எழுத்துக்கள் கொண்ட பதத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. சரியா, கொண்டு வாருங்கள். நவரத்தினம் இல்ல, அது சத்தம் போடுமா? ஒலி எழுப்பக்கூடியது,
6: சத்தம் போடாது.
0: அடுத்து மாலிங்கம் வந்துவிட்டு செல்கிறீர்கள், ஓடி வாருங்கள். மாலிங்கம் கிட்ட நெருங்கி சாவல் வகிதி சொன்னால் அவரால் கூற முடியும். எங்க அடுத்து ரோஜா வந்துவிட்டார். ரோஜா கூறுங்கள், என்ன என்ன பதம்?
4: சதங்கை, சலங்கை, சதங்கை.
0: அது எத்தனை எழுத்து? ஆறு எழுத்து என்று
4: கூறுகின்றேன்.
0: திரைப்படமும்
4: சலங்கை ஒலி.
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, சலங்கை ஒலி. அடுத்து நாகப்பன் வந்திருக்காரு, அவரையும் கேட்டு பாக்குறோம். வணக்கம் நாகப்பன். வணக்கம், வணக்கம்.
2: அணிகளன் வந்து சங்கிலி, கை சங்கிலி.
0: சலங்கை ஒலி என்று வந்து ரோஜா கூறுகிறார். சலங்கை அந்த பெயரில் ஒரு திரைப்படம்.

0: கடமை வந்தது தானே.
1: நல்லது, இணைப்புக்கு நன்றி. அடுத்த சொல்லு தருகின்றேன். இது மங்கள வைபவங்களிலும் அமங்கல வைபவங்களிலும் காணப்படுவது. மங்கள வேளைகளிலும் அமங்கல வேளைகளிலும் உபயோகிக்கப்படுவது. நான்கு எழுத்து சொல். சென்று வாருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். இது மகாலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன மகாலிங்கம், என்ன பதில்?
2: மீன் குழம்பு.
1: ஐயா, அது புளிச்சாதம் வந்து உங்க இங்க வந்து ரோஜா கூட விட்டு செல்லுகின்றார். சரியா?
2: புளிச்சாதமா?
1: புளிசாதம்.
2: புளிசாதமா?
1: ஆமா, புளிச்சாதம்.
2: அதுதான் முதல்ல சொன்னேன் ஐயா. நானு
1: என்னன்னு சொன்னீர்கள்?
2: சொல்லலையா?
1: என்னன்னு சொன்னீர்கள்?
2: இது புளிசாதம்.
1: நீங்க சொல்லியிருந்தால் நான் ஏன் அதை எடுக்காம விட்டுருப்பேன்? அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்லியிருந்தால் எத்தனை சாதம் கிடைச்சா தடையிலேயும் கொண்டு வந்தீர்கள். புளிச்சாதம் என்று கூறியிருந்தால் நான் உடனே சரியான பதில் என்று கூறியிருப்பேன். ஐயா,
2: யோசனை பண்ணிட்டு அது வேண்டான்னு
1: விட்டோம். புளிச்சாதம் எல்லோரும் விரும்புவார்கள். எல்லோரும்
2: சில பேர் விரும்பவும் மாட்டாங்கன்னு சொன்னீங்க. புளிச்சாதமா இருக்காதோ என்னமோன்னு
1: நினைச்சு. புளிச்சாதம் விரும்பவில்லை தாரு. நீங்கள் விரும்ப, உங்களுக்கு விருப்பமா?
2: ஆமா,
1: எனக்கு மறுபடியும் சொல்லியிருந்தால் உடனே எல்லோரும் கண்டுபிடிப்பார். தூர தேசங்களுக்கு போகும் பொழுது செய்து கொண்டு போவோம் என்று சொல்லிதான் பிடிச்சிருப்பீர்கள்.
2: நினைச்சிட்டேன்
1: கலவை சாதம் வந்து சாம்பார் எல்லாவற்றையும் போட்டு கலந்து
2: கொடுப்பாங்க.
1: அடுத்த பதம் வந்து சலங்கை ஒலி, அதுவும் வந்துவிட்டது, கூறிவிட்டார்கள். இப்பொழுது கூறியிருக்கும் சொல் நான்கு எழுத்தை கொண்டது. மங்கள காரியத்துக்கும் அமங்கல காரியத்துக்கும் பயன்படுத்துவது.
2: மேலம்.
1: அது நாலு எழுத்தா?
2: மேலும். மூணு எழுத்து.
1: நாலு எழுத்துல கொண்டு வா. நாலு எழுத்துல கொண்டு வா. இங்கே நாகப்பன் வந்திருக்க, கேட்போம். வணக்கம் நாகப்பன். நாகப்பன், நீங்க இணையத்தில்
3: இருக்கீங்க,
1: கூறுங்கள். என்ன
3: நான்கு சொல்லுக்கு விடை வந்து விளக்கு.
1: விளக்கு. ஆமாம், விளக்கு வந்து மங்களம் அமங்கலம் ஆலயம் எல்லா இடம் பாய்ப்பார்கள். என்னிடம் இருக்கும் பதம் அது அல்ல.
3: நன்றி, நன்றி. யோசனை.
1: விழாக்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலையும் காணலாம் நாங்கள் அதை. நன்றி. அடுத்த பதத்தை கொண்டு வருவது யார் சொல்வது? யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நேரம் இப்பொழுது உங்களுக்கு 8:10, 11:26 நிமிடங்கள் ஆகிவிட்டன. விரைவில் கொண்டு ஓடி வாருங்கள் சொற்களை என்று கூறிக்கொள்கின்றேன். இந்த சொல் வந்து ஒரு இலகு வாக்கிவிடுகிறேன் உங்களுக்கு. இந்த சொல் இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. மங்கள அமங்கல ஆலய விழாக்களில் எல்லாம் இதை காணலாம். மங்களமான விழாவிலும் காணலாம், அமங்கலமான நிகழ்விலையும் காணலாம், ஆலயத்திலும் காணலாம், வேறு விழாக்களிலும் காணலாம். ஆனால் அதை நாங்கள் இங்கே வெளிநாடுகளில் உள்ளவர்கள் செயற்கையாகத்தான் காண முடியும். நீங்கள் இயற்கையானதாகவே காண்வீர்கள். எங்களுக்கு ஆசிய நாட்டில் உள்ளவர்களுக்கு இயற்கையாக காணக்கூடியதாயிருக்கும். எங்களுக்கு நாங்கள் இறக்குமதி செய்துதான் அதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே. அல்லது அதை செயற்கையாக வருகின்றது, செயற்கையாக வருவதை பார்க்கின்றோம். இங்கே செல்வகுமார் வந்துவிட்டார். வணக்கம் செல்வகுமார்.
4: அப்பா வணக்கம்.
1: அப்பா
4: மஞ்சள், மஞ்சள் பா.
1: இல்லை மஞ்சள் இல்லை. மஞ்சள் வந்து அமங்கலம் மங்களம் எல்லாத்தையும் செத்தவர்கள் இறந்த இடத்திலே பார்க்க முடியுமா மஞ்சளை?
4: ஆமா, அவங்களுக்கு மஞ்சள் வைப்பாங்கப்பா இறந்தவங்களுக்கும்.
1: என்னிடம் இருக்கிற பதம் அதில் ஆலயங்களிலே இருக்கின்றது. விழாக்கள் வேறு விழாக்களிலும் அதை காண முடியும். இரண்டாவது உங்கள் நாட்டிலே, எங்கள் ஆசிய நாட்டிலே இயற்கையாக அதை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் நாடுகளிலே, மேலை நாடுகளிலே நாங்கள் அதை இறக்குமதி செய்ய வேண்டும் அல்லது செயற்கையாக வருவதை பயன்படுத்த வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும்
4: பூமாலை
1: மூன்று எழுத்து தானே மகனே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து நாகப்பன் வந்துவிட்டார். நாகப்பன் குருகள்
3: வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் கூறியதற்கான விடை வந்து பந்தல்.
1: சரி, பந்தல் வந்து இப்பொழுது பந்தல் போடுவது எதற்காக? திருமணத்துக்கு போடுகிறார்கள், சரி, அமங்கலத்துக்கு போடுகிறார்கள், ஆலயத்துக்கு முன்னாள் பெரிய குழாக்கள்லயும் போடுகின்றார்கள். அதுவல்ல நான் வைத்திருப்பது. ஆனா அது இன்னொரு தரவு தந்திருந்து அதை வந்து இயற்கையாக நாங்கள் நீங்கள் பெறலாம், நாங்கள் பெற முடியாது, நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டும் அல்லது செயற்கையானதாக செய்ய வேண்டும். சரியா?
3: யோசனை
1: மிகவும் மங்களமான அப்படியே மங்களத்துக்கும் அமங்கலத்துக்கும் பாவிக்கப்படுகிற ஒன்று. அது மக்களால் செய்யப்படுவது, அந்த விழா வரும்பொழுது செய்யப்படுவது. அதையும் கூறுகின்றேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்து ஞானசேகரன் வந்திருந்தார். வணக்கம் ஞானசேகரன். என்னையா ஞானசேகரன்? கேட்கவில்லை ஐயா. மகனே கேட்கவில்லை. மகனே உங்களுக்கு
4: சடங்கு
1: சடங்கு வந்து செய்யறபடி அது இல்லையா ஐயா? சடங்கு வந்து இல்லை, அப்படி அல்ல. சடங்கு என்று சரியான சொல்ல இல்ல.
4: சரியப்பா, சரியப்பா.
1: அது காணப்படுவது, அதொரு அதொரு கொண்டாட்டம். அங்கே காணப்படும் பொருட்களில் உண்டு. நல்லது. எங்கே வந்து விட்டார்? ரோஜா வந்து விட்டார். ரோஜா கூறுங்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி, தோரணம், தோரணம், தோரணம். சரியானதை கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி
0: சின்ன
1: வடிவம். ஆமா, உங்கள் நாட்டிலே, ஆசிய நாட்டிலே எல்லோரும் செய்யலாம், அவர்களால் செய்யலாம், இயற்கையாக செய்யலாம். ஆனால் எங்கள் நாடுகளிலே அது எங்களுக்கு கிடைக்காது. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஷாகுல் ஹமீத் அழைப்போம். வணக்கம் ஷாகுல் ஹமீத்.
5: இந்த கண்டுபிடிச்சிட்டாங்களா?
1: நீங்கள் கூறுங்களே, பார்ப்போம் என்னவென்று.
5: வாழை இல்லையா?
1: வாழை இலை. அது தவறு. தோரணம் சரியான சொல். ரோஜா கண்டுபிடித்து விட்டார். தோரணம் ஏனென்றால் வெளிநாடுகளில் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் நீங்கள் சொன்னால் ஓரளவுக்கு சரி, இங்கே கிடைக்காது, இயற்கையானது. நாங்கள் ஆர்டிபிஷியலாகத்தான் பாவிக்க வேண்டும் அல்லது இறக்குமதி செய்ய வேண்டும் என்றது. ஆனால் மங்கள காரியங்களில் பாவிக்கப்படுவது என்று கூறியிருந்தேன். வாழை இலையும் கிட்டத்தட்ட நான்கு எழுத்துத்தான். ஆனால் தோரணம் தான் சரியான சொல். நான் செய்வதென்று கூறினேன், அவர்கள் செய்வார்கள் அது என்று கூறியிருந்தேன். வாழைகளை செய்வதில்லை தானே. நன்றி. ஜோர்ஜ், ஜோர்ஜ் வந்திருக்கீங்க. வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வாழைகளை தான் உங்கள் நண்பர் ஷாவு ஹமீது வந்து சொன்னார். ஆனால் அதை செய்வதா? நாங்கள் செய்யலாமா?
6: இயற்கையாகவும் நம்ம இறக்குமதி செய்ய வேண்டியது.
1: ஆனால் அங்கே உள்ளவர்கள் அதை செய்வார்கள் என்றும் ஒரு தடவை கூறியிருந்தேன். தோரணம் சரியான பதில். ரோஜா கொண்டு வந்திருந்தால் தோரணம். வணக்கம் மாலிங்கம். வணக்கம்.
7: கச்சேரி, கச்சேரி.
1: ஆமா, கச்சேரியை செய்வார்கள். கச்சேரியை காண முடியுமா? அப்படி கண்ணால் பார்க்க முடியுமா? அது இங்கே எல்லா இடத்திலும் நடக்கின்றது தான். ஆனால் நான் சொன்னவா வந்து ஒரு புனிதமான பொருள். நாங்கள் அதை செய்கின்றோம் என்று கூறியிருந்தேன். உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்காது. ஆர்டிபிஷியலாகத்தான் இங்கே பிளாஸ்டிக்ல வச்சு பாடவே போவோம் கச்சேரியை. இல்லை, அதனால் தோரணம் சரியான பதில். ரோஜா கொடுத்திருந்தார். ஜோர்ஜும் ஜோர்ஜும் சாகுல் அமீத்தும் ஒரு பதில். அதுவும் பொருத்தமான பதில். ஆனால் நான் வைத்திருந்த பதம் அதில் அவர்கள் வாழை இலை என்று கூறினார்கள். அதிலே ஒன்று அது நாங்கள் செய்வது என்று கூறினேன். அந்த தோரணத்தை நாங்கள் தானே செய்வோம். அதனால் வாழையிலே கொடுத்த பாடலில் தோரணம் சரியான பதிலாக வந்துவிட்டது. மாலிங்கம், மீண்டும்
6: கச்சேரியும் பொருத்தமானதுதான்.
1: எப்படி
6: கச்சேரி? எல்லா இடத்துலயும் செய்வாங்களா? கல்யாணத்துக்கும் செய்வாங்க, கட்ட காரியத்துக்கும் செய்வாங்க கச்சேரி.
1: அது அது பலர் சேர்ந்து செய்யறது கச்சேரி. இசை கச்சேரி, தமிழ் கச்சேரி. அதை நான் கூறாது அப்படின்னா நான் கூறியிருப்பேன். எல்லோரும் எல்லா இடத்துலயும் ஒருவர் தான் அதை செய்கிறார்கள். யார் செய்யறது? நாங்கள் தான். நாங்கள் செய்யறோம். தானேயா? மற்றது வெளிநாடுகளிலும் இறக்குமதி என்று சொல்லியிருந்தோம். இறக்குமதி செய்கிறது சரி. சவுந்தரராஜன், கோவிந்தராஜன் ஐயா அவர்களை இறக்குமதி செய்து பாட வைக்கலாம். ஆனால் இங்கே அவர்களுக்கு பிளாஸ்டிக்லே தானே நாங்கள் அதாவது செயற்கையில என்று கூறியிருந்தோம். அப்ப சவுந்தரராஜன், கோவிந்தராஜன் அவர்களை செயற்கையில கொண்டு வர முடியாது. நன்றி.
6: இல்லை இல்லையா? இல்லை.
1: நன்றி, நன்றி. முயற்சிக்கு, முயற்சிக்கு நன்றி. சரி, தோரணத்தை கொண்டு வந்துவிட்டு அடுத்த பதம் வருகின்றது. என்னவென்றால் மிகவும் புனிதமான ஒரு பதம் நிதமம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது, அதுவும் இந்திய தமிழ்நாட்டிலே இது அதிகமானோர் அணிகின்ற ஒரு அணிகலன். சுலபமாக கூறுகின்றேன், அநேகமாக அணிகின்ற ஒரு அணிகலன். அதிலிருந்து வரும் அது அது ஒளியும் தரக்கூடியது, ஒலியும் தரக்கூடியது, ஒளியும் தரக்கூடியது, பளிச்சொன்றும் இருக்கும், சத்தமும் தரக்கூடியது. அது வந்து ஆறு ஏழு எழுத்தை கொண்ட சொல், ஏழு எழுத்தை கொண்ட சொல், அது இருபாலாருக்கும் பொருத்தமானது சரியா. ஆனால் 99% பெண்கள் தான் அணிவார்கள், அதிலும் குழந்தைகள் மிகவும் சிறப்பாக அணிந்திருப்பார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, கொண்டு வாருங்கள் பதில் ஏழு எழுத்துக்களால் ஆனது, கொண்டு வாருங்கள். இப்பொழுது பவுனம்மாள் வருகின்ற, பவுனம்மாள் வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
0: ஐயா மங்கள வீட்லயும் மங்கள வீட்லயும் இருக்கும் சொல்றீங்களா, அதுக்கு சொல்றேங்க தோரணம்.
1: அது வந்து எங்களுடைய ரோஜா பூர் விட்டார் இப்ப 4-5 நேயர்களுக்கு முன்பே தோரணம். சரியான சொல்லுங்க, சரியான சொல்லு, அவர் அதை ரோஜா குறிவிட்டார். நீங்கள் இப்பொழுது சரி உங்களுக்கு ஒரு பதம் தருகிறேன். அந்த சலங்கை ஒளியும் வந்துவிட்டது, தோரணமும் வந்து அடுத்த பதம். இப்பொழுது இருக்கிற பதம் ஆறு எழுத்து ஏழு எழுத்தை கொண்ட ஒரு பதம், எல்லோரும் விரும்பி அணியும் ஒரு அணிகலன், அதிலேயும் தமிழ்நாட்டு பெண்கள் நிச்சயமாக விரும்புவார்கள், குழந்தைகள் மேலும் விரும்புவார்கள், குழந்தைகளுக்கு போட்டு அழகு பார்ப்பார்கள் பெற்றார். அது ஒளியாக வெளிச்சகமாக இருக்கும், சத்தமும் பெறக்கூடியது. அது மொத்தம் ஏழு எழுத்தை கொண்டது, அதனுடைய ஓசையைத்தான் பிறக்கின்றான். அந்த பொருளிலிருந்து ஓசையும் வரும். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அடுத்தது யாருன்னு பார்ப்போம், இணைப்பை துண்டிக்க வேண்டும் போனால். அடுத்தது யாருன்னு பார்ப்போம், யார் சொல்வதோ யார் சொல்வதோ எங்கே வந்து சொல்ல போகின்றீர்கள்?
7: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ.
1: சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற உறவோட நீங்கள் அடுத்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்கு வந்து ஏழு எழுத்துக்களால் ஆனது என்று தந்தேன். அடுத்தது இன்னும் ஓர் பதம் வருகின்றது, இந்த பதமும் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒன்று. உலகத்தில் இதை கேளாதவர்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும், இதை கேட்காதவர்கள் நான் கூறுவதற்கு எனக்கு மகிழ்வான வார்த்தை இல்லை. ஆதலால் அது என்ன பொருள், என்ன என்று கண்டுபிடிங்கள். எதை, என்ன மொழி, அந்த மொழியை கேட்காதவர்களை நான் என்னவென்று கூற முடியாது, அதை கேட்காதவர்களும் இந்த உலகத்தில் இல்லை என்று கூறுகின்றேன். எங்கே வணக்கம், வணக்கம் செல்வகுமார்.
8: வணக்கம் பா குருப்பா. இப்ப சொன்ன கடைசியா சொன்னதுக்கு சலங்கை கொலுசுப்பா.
1: இல்லை, என்னிடம் இருக்கின்றது சலங்கை கொலுசு என்று ஒன்று இருக்கின்றதா,
8: சலங்கை கொலுசு.
1: அந்த சலங்கை
8: கொலுசு
1: சின்ன குழந்தைகள் பெரிய பெண்கள் எல்லாரும் அதை அணிவார்களா? அதுல சத்தம் வருமா?
8: எல்லாருமே அணிவாங்களப்பா.
1: இல்ல
8: சத்தம் வருமே, அதனாலதான் சலங்கை.
1: நான் கேட்டது பொருளே அல்ல, அந்த அதில் வர ஒலியை தான் கேட்கணும். அந்த ஒலியை எப்படி கூறுவார்கள் என்றுதான், அது எழுப்பும் ஒலி என்ன ஒன்று கேட்கும். நீங்கள் சொன்னது அல்ல, அது தப்பான பதில்
8: என்று
1: சரியா. அடுத்தது இன்னும் ஒன்று தருகின்றேன், இந்த இது ஒரு மொழி, இந்த மொழியை கேட்காதவர் உலகத்தில் இல்லை, அப்படி கேட்காதவர்களை என்னால் அதுக்கு என்ன பெயர் என்று கூற முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை அந்த சொல்லை கூற சரியா. அந்த அது வந்து ஆறு ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ எங்கே பவுனம்மாள் சொல்ல வருகிறது. வணக்கம் பவுனம்மாள்.
0: ஐயா வெள்ளி கொலுசு.
1: இல்லை, அது இல்ல சத்தம், அது அது வரதை எப்படி கூறுவோம் என்றுதான், என்ன சத்தம் என்றுதான் அதனுடைய கேள்விக்கு பதில். கொண்டு வாருங்கள், மீண்டும் கொண்டு வாருங்கள். இது முன்பே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடாவில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் கதம்பும் நிகழ்விலே நீங்கள் யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற புதையல் நிகழ்விலே பதங்களுக்கான எழுத்துக்களை கூறும் பொழுது நீங்கள் அதை பதமாக்கி கொண்டு வந்து கூற வேண்டும். எழுத்துக்களை கூறி பதத்தை கண்டுபிடிக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள். இப்பொழுது வந்தது ஏழு எழுத்தை கொண்ட ஒரு சொல்லு, அந்த சொல்லு தரும் ஓசை அது என்னவாக இருக்கும். அந்த ஓசை ஒரு அணிகலனிலிருந்து வருகின்றது. அந்த அணிகலனை ஆண்கள் பெண்கள் எல்லோரும், ஆண்களும் சில சமயம் உபயோகிப்பார்கள், பெண்கள் குறிப்பாக தென்னகத்து பெண்கள் நிச்சயமாக அணிந்திருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் குழந்தை செல்வங்களுக்கு அணிவித்து பெற்றோர் மகிழ்வார்கள். அந்த சத்தம், அந்த அந்த அணிகலனிலிருந்து வருவது என்ன? வணக்கம் ஞானசேகரன்.
9: மழலை மொழிப்பா,
1: மழலை மொழி. நீங்கள் கூறிய இரண்டாவது பதம் சரியான பதில் ஞானசேகரன், சரியான பதில்.
9: நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிழ்ச்சி அப்பா, மகிழ்ச்சி அப்பா,
1: மகிழ்ச்சி. ஏனென்றால் அந்த மழலை மொழியை கேட்காதவர்கள் உலகில் இல்லை, ஆனால் அவர்கள் கேட்காதவர்களை நான் எப்படி கூற முடியும்?
9: சரியப்பா,
1: குழந்தை இல்லாதவர்களைத்தான் இருக்க முடியும். அதனால் அந்த சொல்லை நான் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு குழுவின் வழி பிடிக்கவில்லைகள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் ஞானசேகரன், வாழ்த்துக்கள்.
9: நன்றி அப்பா,
1: நன்றி. அடுத்த சொல்லை கொண்டு வாருங்கள். ஏழு சொற்களால் ஆன பதம், அது ஒரு சத்தத்தை தரும். அந்த சத்தம் கேட்கும் போது மகிழ்வாக இருக்கும். இன்னும் இலகுபடுத்துகிறேன். தென்னகத்து தமிழ் பெண்மணிகளின் இடம் காணக்கூடிய ஒரு அணிகலன், அதே நேரம் குழந்தைகளுக்கும் அணிவித்து விடுவார்கள். நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அது ஒளி மிகுந்தது, அதாவது பளிச்சென்று தெரியும். ஒளியும் தரும், சத்தமும் தரும். எங்கே அதனுடைய சொல்லை தாருங்கள். அந்த சத்தத்தை குறிப்பதுதான் அந்த அணிகள் என்னேந்து வருகிற சத்தம் என்று வருகின்றது. அதை என்னவென்று கூறுங்கள். இலகுவாக்கி இருக்கின்றேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து அடுத்த எழுத்தும் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது. மழலை மொழி வந்துவிட்டது, கூறிவிட்டார் ஞானசேகரன். வாழ்த்துக்கள் மழலை மொழியை கூறிய உங்களுக்கு. அடுத்த சொல்லு வந்து இதை காட்டிலும் காணலாம், ஆலயங்களிலும் காணலாம், மிருக காட்சி சாலையிலும் காணக்கூடிய ஒரு மிருகம். அந்த மிருகத்தின் குழந்தை பருவத்தை இப்படி கூறுவார்கள். இரண்டு சொற்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள். அதாவது உருவத்தில் சிறியதாக இருக்கும் குழந்தை பருவத்திலே அதை எப்படி கூறுவார்கள்? இப்படித்தான் கூறுவார்கள். அது காட்டிலேயும் வாழ்கின்றது, நாட்டிலேயும் இருக்கின்றது. சிலர் வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்கின்றார்கள் மிருகமாக. ஆலயங்களிலும் புனிதத்துவமாக, அது ஆலய உற்சவங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இன்னும் இலகுவாக்கி விடுகின்றேன். அதிலே பண்டைய கால அரசர்கள் இந்த மிருகத்தை வளர்த்து சண்டை யுத்தத்திற்கு போவார்கள். இப்பொழுது இன்னும் இலகுவாக்கியிருக்கேன் கூறுங்கள். ரோஜா வந்து விட்டார். வணக்கம் ரோஜா.
10: வணக்கம். வளையல் ஒலியா?
1: இல்லை, அது வளையல் ஒலி இல்லையம்மா. சரியான சொல்லுகிறீர்கள். எனக்கு அந்த ஒலியினுடைய பொருள் வர, கருத்து வர வேண்டும்,
10: வர வேண்டும் சத்தத்தினுடைய.
1: அதுதான், அப்படி பிடித்துக் கொண்டு வர வேண்டும்.
10: காட்சலங்கை
1: இல்லையம்மா, விட்டு விட்டீர்கள். இல்ல, நீங்கள் முதல் பிடித்தீர்கள். அதுல
10: கொலுசு
1: இல்லை, முதல் பிடித்தீர்கள். அந்த முதல் சொல்லு சரி, அடுத்த சொல்லு நீங்கள் சரியாக தர வேண்டும்.
10: கால் சரியா?
1: கால் இல்லை, கால் இல்லை. அதற்கு முன்பு சொன்னீர்கள். உங்களுக்கு விருப்பம், ரோஜாவுக்கு அது விருப்பமான இருக்கும். உங்களிடம் இருக்கின்ற, உங்களிடம் இருக்கின்றது. நான் ஒரு முறை கண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள். கொண்டு ஓடி வாருங்கள், சொற்கள் பதங்களை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் கூறியது காட்டிலே வளரும் மிருகம், அதை நாட்டிலேயும் வைத்திருக்கின்றார்கள் செல்ல பிராணிகளாக. வந்துவிட்டார் ஞானசேகரன். குருமலையா,
9: குட்டி யானை.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குட்டி யானை, குட்டி யானை, யானை, யானை, யானை. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்.
9: நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிழ்ச்சி
1: அப்பா, ஜோத் வந்திருக்க. ஜோத் என்ன கூறுகிறீர்கள்? ஓடி வாருங்கள்.
9: குட்டி யானை,
1: குட்டி யானை. சரியாக சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் அவர் அழைக்கும் போது வந்தபடியால் உங்களுக்கும் அதுக்கு புள்ளி கிடைக்கின்றது என்று அவர் சொன்னதை கேட்டு நீங்கள் சொல்ல முடியாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைப்பு விடுறபடியால் உங்களுக்கு அந்த ஒலி வந்திருக்காது. உங்களுக்கும் ஒரு புள்ளியை தருகின்றேன். சரி,
9: வாழ்த்துக்கள்.
1: அடுத்தது குட்டி யானை சொல்லிவிட்டீர்கள். மழலை மொழி வந்து விட்டது. இப்ப ஒரு சத்தம் ஒன்று இருக்கின்றது, அந்த அந்த அந்த ஒலியை. இல்லை, வளை ஓசை ஏழு எழுத்தா? ரோஜா வந்து, ரோஜா வந்து தொட்டு விட்டு சென்றால் கொண்டு வருகிறார்கள் தெரியவில்லை. வந்து விட்டார் ரோஜா, அழைத்து கேட்போம். வணக்கம் ரோஜா.
10: வணக்கம் அப்பா.
1: சொல்லுங்கள்.
10: பாத கொலுசு மணி
1: இல்லையா அம்மா?
10: இல்லை,
1: அது பொருள் அல்லவா? ஓசையை, ஓசையை தான். அதை எப்படி கூறுவோம்? அந்த ஓசையை, ஓசையைத்தான் இந்த இது கூறுகின்றது, இந்த இந்த பதம். நீங்க நிக்கிறீர்கள் சரியான இடத்திலே. அடுத்த பதத்தை போட்டுக்கொண்டு வாருங்க, ஓடி வாருங்கள் மீண்டும். முயற்சிக்கு வாழ்த்துக்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எங்கே அந்த சொற்கள் கண்டுபிடித்து ஒன்று வரும்பொழுது இன்னும் ஒரு சொல்லித்தர வருகின்றார் ஞானசேகரம். கொண்டு வாருங்கள்.
9: கொலுசு சத்தம்
1: கண்டிக்காரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரோஜா. நீங்க தொட்டு தொட்டு கூறி விட்டீங்க பாத்துருக்கீங்க, வந்து கூறி விட்டாரு கொலுசு சத்தம். எல்லோரும் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் பொறுத்த நேரத்தில் ஆண்டு அணிவார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானதேரன். பாத கொலுசுமணி இல்ல யார்
9: மகிழ்ச்சி.
1: எனவே அடுத்த பாடல் அடுத்த சொல்லை இருக்கின்றேன். அந்த சொல் இப்ப குட்டி யானை வந்துவிட்டது, கொலுசு சத்தம் வந்துவிட்டது. கொலுசு சத்தம் ரோஜா கேட்கின்றீர்களா? நீங்கள் எடுத்து அந்த இடத்தை தொட்டு காட்டி விட்டீர்கள், புத்திசாலிகள் பிடித்து விட்டார்கள். இன்னும் சற்று சிந்தியுங்கள் என்று கூறினேன். கொலுசு சத்தம் சரி, அடுத்தது குட்டி யானையும் கூறிவிட்டார்கள். இப்பொழுது புதிய சொல் வருகின்றது. புதிய சொல் ஐந்து நான்கு எழுத்தை கொண்டது, நான்கு எழுத்துக்களை கொண்டு இதை செய்பவரை இப்படி அழைப்பார்கள். இதை செய்பவர்களை இப்படி அழைப்பார்கள். இப்ப வாகனத்தை ஓட்டுவதை சாரதி என்று கூறுவார்கள், மாட்டு வண்டியை செலுத்துவவர்களை என்ன சொல்வார்கள், வண்டிக்காரன் என்று கூறுவார்கள். அதே போன்று இதையும் ஒரு வாகனம் ஒரு ரதம், இதை ஓட்டுபவர்களை எப்படி கூறுவார்கள்? அந்த கேள்விக்கு பதில் தான் இது நான்கு எழுத்திலே வருகின்றது. இது பாரத போரிலே சம்பந்தப்பட்டது. வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் ஓடிக்காரங்கள் பவுனம்மாள் சென்று விட்டார். நான்கு எழுத்தை கொண்ட ஒரு புதிய சொல் வந்திருக்கின்றது. அந்த பதத்தை அது ஒருவரை குறிப்பது, ஒரு செயலை செய்பவரை குறிப்பது. அந்த செயலை செய்பவரை இங்கே பாரதத்திலே அந்த சொல் பல தடவை வந்திருக்கின்றது. பாரதம் தெரிந்தா உங்களுக்கு தெரியும். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார் சென்று விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யார் சொல்வது இது? யார் சொல்வதோ யார் சொல்வதோ, ஓடி வந்து சொல்ல வேண்டும் நீங்கள் அன்பு உறவுகளே, ஓடி வந்து சொல்ல வேண்டும்.
7: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ அதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ.
1: இந்த ஒலியையும் இந்த இசையையும் இந்த நிகழ்வையும் முன்னிகள் தமிழ் வானொலியில் நீண்ட காலம் ஏற்றிக்கொண்டு வந்தது என் மகள் மீரா அவர்கள். இன்று அவர் என்னை இந்த புதையல்ல இதை செய்யுங்கள் என்று கண்டபடியா நான் இந்த ஓசையையும் எடுத்துவிட்டேன். எனக்கு நல்ல ஞாபகமான மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அவர் எடுத்து வருவார். அவர் எடுத்து வரும்போது என்னை விட சுவாரஸ்யமா இருக்கும். செல்வகுமார் வந்துவிட. செல்வகுமார் என்னையா வந்து விட்டு சென்றீர்கள்? என்ன பதம் கொண்டு
2: வந்தீர்கள்?
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் தேரோட்டி, சிறப்பான பதிலை கூறு. இதுவும் என் மகள் கூறினதா இல்லது நீங்கள் கூறியதா?
2: நான் தான் சொன்னேன்.
1: கெட்டி காரணம் இல்ல, தேரோட்டி ஆண்மகன் இல்லவா, தேரோட்டி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பவுனம்மாள் பவுனம்மாள் பவுனம்மாள் வாருங்கள். என்ன என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? அதைத்தான் செல்வகுமார் இப்ப கூறுகின்றார். கேட்கவில்லையா உங்களுக்கு?
0: நீங்க லைன் போட்டு ஐயா கேக்கல.
1: சரி, அதெல்லாம் நீங்க சொன்ன சரியான பதம் அது பவுனம்மாள். நன்றி, உங்களுக்கு ஒரு புள்ளி தர வேண்டும். ஏன்னா நீங்க லைன் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் வந்தார். அதை நான் உணர்ந்து
0: கொண்டேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் அடுத்த பதம் அடுத்த பதம் வருகிறது. அதுவும் ஐந்து எழுத்தை கொண்டதுதான். அந்த எழுத்து ராமாயணத்திலே வரும் ஒருவனுடைய பெயர், மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவருடைய பெயர். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஐந்து எழுத்தை கொண்டது, ஓடி வாருங்கள். அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? வந்துவிட்ட தேரோட்டியும் வந்துவிட்டபடியால் இப்பொழுது அடுத்த பதம் ஒன்று வந்திருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், ராமாயணத்திலே மிகவும் முக்கியமான பெயர் பெற்றது, ஐந்து எழுத்தை கொண்டது. அந்த பெயர் இங்கே என்னிடம் இருக்கின்ற பதம் வர வேண்டும். ஐந்து எழுத்துக்களை கொண்டது, உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓடி வாருங்கள். இன்னும் 13 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வர வேண்டும். யார் சொல்வது இதற்கு பதில்? அடுத்தது அடுத்தது பாடலோடு சம்பந்தப்பட்ட நான்கு எழுத்தை கொண்டது, நான்கு எழுத்தை கொண்டது பாடலே பாடலோடு சம்பந்தப்பட்டது. ஐந்து எழுத்தை கொண்டது ராமாயணத்திலே வரும் ஒருவருடைய பெயர். அடுத்த பதம் பாடல்களிலே வரும் ஒரு இடம், பாடல்களோடு சங்கீதத்தோடு இந்த பாடல்களோடும் சம்பந்தப்பட்டது. இலகுவாக கூறலாம், நான்கு எழுத்தை கொண்டது. எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியுமா? யாரையும் காணவில்லை. என்ன நடந்தது? பவுனம்மாள் வந்திருக்கிற ரகசியமா? பவுனம்மாள் குறும்பு என்ன பெயர்?
10: ஐயா சுக்ரீவன்.
1: சுக்ரீவன் எத்தனை எழுத்து?
10: ஐந்து எழுத்து.
1: சுக்ரீவனா? அது அல்ல, மிகவும் பிரபல்யமான பெயர். மிகவும் பிரபல்யமான பெயர். நல்லது. ஞானசேகரம் பெறுகின்ற அவர் கூறுவார் என்று எண்ணுகிறேன். குறுமல் நாம் ஞானசேகரன்.
9: ராவணன்
1: இல்லை. இல்லை, அவருடைய பெயர் என்னிடம் இல்லை. ராவணனும் ஐந்தா இருந்தாலும் இங்கே குறிக்கப்பட்ட மிகவும் பிரபல்யமானவர். அடுத்த உறவுடன் செல்கிறேன். செல்வகுமார் கூறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் செல்வகுமார். வாழ்த்துக்கள் செல்வகுமார். தசரதன். தசரதன் என்றது. இப்பொழுது அடுத்த பதம் வந்து எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்தை கொண்டது, சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்டது, பாடல்களிலே வருவது. எதுவென்று கூற வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. யார் சொல்வது என்று? வணக்கம் பவுனம்மாள். அது சொல்லி முடிந்து விட்டது, பதில் வந்து விட்டதம்மா. அடுத்த கேள்வி வந்து நான்கு எழுத்தை கொண்டது, சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்டது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
9: அப்பா தசரதன்.
1: அது வந்து விட்டது ஐயா. இருவருக்கு முந்தி செல்வகுமார் வந்து கூறி விட்டு சென்று விட்டார்.
9: அந்த பாடலோடு சம்பந்தப்பட்டது. பாடலோடு சம்பந்தப்பட்ட கவிஞர் அப்பா?
1: இல்லை இல்லை இல்லை இல்லை. நான்கு எழுத்து சொன்னது. மீண்டும் சொன்ன எங்கே? ரோஜா இங்கே தாமதித்து விட்டார். ஓடி வரமண்டன் ரோஜா, உங்களுக்கு போட்டி கூடி விட்டது. நிறைவான பாடல்களை தந்த லெனின் இங்கே ஒரு தடவை வந்து இறங்கிவிட்டு ஓடி சென்று விட்டார். நாகப்பன் உங்களை காணவில்லை. ஒரு பதிலோட இருக்கின்றீர்களே நாகப்பன். எங்கே? அடுத்தவர் ஓடி வர வேண்டும். விஜயராகவன் நின்று விட்டார். ரேவதி நீங்களும் ஒரு பதிலோடு நின்று விட்டீர்கள். செல்வகுமார் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கார். கண்ணன் மகாலிங்கம் அமைதியாகிவிட்டீர்கள். ஞானசேகரன் இணைந்து கொண்டிருக்கின்றார். ஷாகுல் ஹமீத் ஒரு பதிலை குறிப்பிட்டு ஒன்றும் கூறவில்லை. அவர் வாழையிலையோடு சென்று விட்டார். புதிய புளியோதரையோடு சென்று விட்டார். ஜோஜ் இணைந்து கொண்டிருக்கின்றார். கூறுங்கள். நான்கு எழுத்து சம்பந்தப்பட்டது. கூறுங்கள் ஞானசேகரன்.
9: அப்பா நான்கு எழுத்து சொல்ல சரணம்.
1: இல்லை, அதுவல்ல. சரணமும் நான் சொன்னது அதுவே இல்லை. என்னிடம் இருக்கும் சொல் அதுவே இல்லை. அடுத்த உறவு செல்வகுமார் வந்து விட்டார். வாருங்கள் செல்வகுமார். ரோஜா வந்திருக்கிறார். ரோஜா கூறுங்கள். ரோஜா என்ன என்ன பதில்?
10: பல்லவி. பல்லவி
1: கட்டிக்காரி. கட்டிக்காரி பல்லவி. பல்லவி தான் சரியானது. ஞானதேவரம் பல்லவியை விட்டு சரணத்துக்கு போய்விட்டார். பல்லவி. பல்லவி வந்தானே சரணம் பெற வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ரோஜா. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
9: பல்லவி
2: தான்.
1: அது கூறப்பட்டு விட்டது இந்த பதில். பல்லவி என்று வந்து விட்டது பதில் முதலே. சரியா?
9: பல்லவி.
1: அது வந்து விட்டது.
9: பல்லவி சொல்லிட்டாங்க.
1: இப்ப அடுத்த சொல்லை தர இருக்கின்றேன். இது ஒரு விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு. ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. இதிலே பாடல்களும் வந்திருக்கின்றது. ஆறு எழுத்தை கொண்டது. இது அநேகமாக பண்டைக்கால அரசர்களினால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு. ஆனால் இன்றும் அது விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். சரியா? ஓடி வாருங்கள். பல்லவி வந்து விட்டது. தசரதன் வந்து விட்டது. இப்பொழுது செல்வகுமார் என்ன? ஞானசேகரன் அழைத்திருக்கின்றீர்கள். என்ன பதில்? அடுத்தது ஒரு ஆலயத்தினுடைய ஆலயம் இருக்கும் இடம், பிரபல்யமான ஆலயம் இருக்கும் ஊர். அது ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு வாருங்கள். இரண்டுக்கும் பதிலை கொண்டு வாருங்கள். செல்வகுமார் கூறுங்கள்.
9: ஜல்லிக்கட்டுதா.
1: ஜல்லிக்கட்டா. இது அந்த நாளே அரசர்கள் விளையாடினார்களா? ராஜாக்கள் விளையாடினார்களா?
9: மாடுபிடி.
2: மாடு
1: ஐயா அந்த இந்த விளையாட்டை அரசர்கள் விளையாடினார்களா? ராஜாக்கள் மன்னர்கள் விளையாடினார்களா? நான் கூர்மையினை பழைய ராஜா ராஜாங்க விளையாட்டுன்னு சொல்லி. மீண்டும் வாருங்கள். அடுத்த பதிலை கொண்டு ஓடி வாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? ஓடிவர வேண்டும். இந்த ஐந்து ஆறு எழுத்து என்று கூறியிருந்தேன், பழைய அரசர்களால் விளையாடப்பட்டது. இது பண்டைக்கால விளையாட்டு, இன்றும் விளையாடுகின்றார்கள், போட்டிகளை நிகழ்த்துகின்றார்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது. வணக்கம் பவனம்மாள்.
0: பரமபதம்
1: அது என்ன விளையாட்டா?
0: ஆமாங்கய்யா,
1: பரமபதம்
0: பல்லாங்குழி.
1: பல்லாங்குழி இல்ல, அரசர்களால் விளையாடப்பட்டு இன்றும் அதாவது தேசிய விளையாட்டுகளுள் ஒன்று. பல்லாங்குழி தேசிய விளையாட்டுகள் ஒன்று. மேடம் பாருங்க, ஞானசேகரன் வந்துவிட்டார். சரியாக ஞானசேகரன் கூறுங்கள்.
9: சதுரங்கம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சதுரங்கம் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஞானசேகரன், வாழ்த்துக்கள். நன்றி. சதுரங்கம் வந்துவிட்டது. அடுத்தது ஒரு ஒரு ஆலயம் இருக்கும் ஊர், திரவரியமான ஆலயம் இருக்கும் ஊருக்கு ஊருக்கு குறிப்பது, அதை கொண்டு வாருங்கள். அதற்கு அடுத்தது அடுத்தது இன்றும் பிரபஞ்சமாக தென்னிந்திய நாட்டிலே வளர்ந்து வந்தது. தென்னிந்திய நாடு மட்டுமில்லை, இந்தியாவில எல்லா மாநிலங்களும் வந்து, ஈழத்திலேயும் அதிலிருந்து எல்லா நாடுகளிலும் வந்து, ஆனால் பிரபல்யம் வாய்ந்தது எங்கள் தென்னகத்து கலை உலகிலே பிரபல்யம் வாய்ந்தது. நீண்ட காலமாக நூறு ஆண்டை கண்டுவிட்டது இந்த கலை. அதை வந்து நாங்கள் எல்லோராலும் செய்ய முடியாது, எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையிலே அமைத்திருப்பார்கள். அங்கே சென்று பார்க்கின்ற ஒரு விடயம், அதை கூறுங்கள் பார். இப்ப நாங்கள் இங்கே வீடுகளில் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, எதுவாக இருக்கும். இது வந்து ஒரு நாள் இரண்டு நாளில் செய்ய முடியாது, ஒரு குழுவினரால் தயாரிக்கப்படுவது. அது எதுவாக இருக்கும்? ஆறு எழுத்துக்களை கொண்டது. சதுரங்கம் வந்துவிட்டது, அந்த ஊரின் பெயர் வரவில்லை. தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஒரு பிரபல்யமான ஊர், அந்த ஊர் ஆறு எழுத்தை கொண்டது. பிரபல்யமான ஒரு ஆலயம் அங்கு அமைந்திருக்கின்றது, அந்த ஊரின் பெயர். அடுத்தது வந்து எல்லோரும் ஒரு ஊடகங்களுள் ஒன்று, அதை இன்னும் இலகுவாக்குற ஊடகங்களுள் ஒன்று எதுவாக இருக்கும்? ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்து முறை யார் தரப்போகின்றீர்கள்? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ. இன்னும் ஐந்து நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது என்று ஒருவளை அதற்கிடையே கூறுபவர்கள் கூறிக்கொள்ளலாம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். நாகப்பன் நின்று விட்டார். நாகப்பன் இறுதி வரை இருக்கக்கூடிய ஒருவர், பிடிபடுதில்லை அவருக்கு. சரி, எங்கே பார்ப்போம்? இது முன்னிலை தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. அறிவன் கிழமை, 21 ஆண்டு, 1 மாதம், 13 நாள். பவுனம்மாள் வந்திருக்க, பவுனம்மாள் வாருங்கள். தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார் பவுனம்மாள். கூறுங்கள் அம்மா.
0: பரத கலையா?
1: பரத கலையா? இல்லை அம்மா, அது இல்லை. பரத பரத கலை இல்ல மகளே, அது இல்லை. அது இல்லையம்மா. இது ஒரு கலை
0: தான்.
1: ஊடகம் என்றும் கூறிக்கொள்வார்கள். சரி, ஓடுகாருங்க. ஊடகம் என்றும் அழைக்கலாம். ஊடகம் என்றும் அழைக்கலாம். இதை கூறுங்கள். அடுத்த அந்த ஊரின் பெயரை கூறுங்க. ரோஜா வந்து விட்டார். கூறுங்கள் ரோஜா.
0: சிதம்பரம்.
1: சிதம்பரம், சரியான சொல்லை தந்திருக்கிறது ரோஜா. சிதம்பரம், பிரபல்யமான ஆலயம் உள்ள ஊரின் பெயர் சிதம்பரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து என்ன பதம் தந்திருந்தேன்? ஒரு ஊடகத்தின் பெயர். எங்கே ஓடுகிறாருங்கள்? நாச்சியார் கோவில். ஞானசேகரன் வந்து விட்டார். கூறுங்கள் ஞானசேகரன்.
9: அப்பா பத்திரிகை?
1: இல்ல ஐயா, அது திரைப்படம் என்று ரோஜா கூறிவிட்டு சொல்கின்றார். திரைப்படம். மற்றது மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நான் தான் பழையவிட்டு விட்டேன். இந்த பதவியை கூறவில்லை, இதை நாங்கள் நிராகரிப்போம். அவர் வந்து கூறியது சிதம்பரம். அந்த ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல்லு சிதம்பரம் என்று கூறியிருந்தார். அடுத்தது அந்த ஆறு எழுத்துக்கள் நீங்க பத்திரிகை என்று சொல்லியிருக்கீர்கள். நான் அதை திரைப்படம் என்று எடுத்து வைத்திருந்தேன். அதை நான் வாய் தருமாறி கூறிவிட்டு அந்த சொல்லு நீக்கப்படுகின்றது. நல்லது,
9: சரியப்பா.
1: அடுத்த ஜோர்ஜ் வந்திருக்க. ஜோர்ஜ் வணக்கம். ஜோர்ஜ்
11: வணக்கம் ஐயா. தெருக்கூத்து ஐயா?
1: இல்ல, தெருக்கூத்து இல்ல, அது திரைப்படம். அதை யாரும் கூறவில்லை, நானே கூறிவிட்டேன் வாய் தருமாறி. அது நீக்கப்படுகிறது, அது போட்டு நீக்கப்படுது. அடுத்தது அந்த ஆறெழுத்து ஊர் வந்து சிதம்பரம் கூறிவிட்டார். அடுத்தது இன்று எல்லோருக்கும், இன்று மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையில் தேவையானவற்று, தேவையானது, அதை இப்படி கூறுவோம். எங்களோட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல். இன்று ஊடகங்களிலெல்லாம் அடிபட்டுக் கொண்டிருக்கின்ற சொல் ஐந்து எழுத்துக்கள் கொண்டது. எங்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றது. நான் போட்டியை நிறுத்துவதற்கு ஓடி வாருங்கள், வந்து கூறுங்கள், யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்டு பார்ப்போம். எங்கே கொண்டு வந்து விட்டீர்களா பதத்தை? கொண்டு பாருங்கள். இந்நிலையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே அறிவன் கிழமையிலே இணைந்து கதம்பத்தில் கலந்து கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளே, நீங்கள் வந்து சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். மூளைக்கு வேலை தரும் யார் சொல்வதோ யார் சொல்வதோ இதை புதையல் என்று என்னுடைய மகள் உங்களுக்கு இயக்குநர் இதுவரை கண்ணாலும் செய்தார். இதனுடைய பழைய வடிவம் வந்து யார் சொல்வதோ என்றுதான் வரும். அது கண்டுபிடிக்கின்ற புதையல் நிகழ்வு. இப்பொழுது ரோஜா வந்திருக்கின்றார். வணக்கம் ரோஜா, இறுதியாக வந்திருக்கீங்க. என்ன கொண்டு வந்திருக்கீர்கள்?
12: விவசாயம். விவசாயம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். விவசாயம், விவசாயம் என்ற சொல்லை கொண்டு வந்திருக்கீர்கள். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் ரோஜா.
12: இன்றைக்கு பாட்டுக்கு பரிசு இருக்கா?
1: பரிசு கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு போட்டி முடிவடைந்து விட்டது என்று கூறலாம். ஏனென்றால் 12 மணி ஆகிவிட்டது. இப்பொழுது பாடல்களுக்கு அழைப்பை இப்பொழுது பெறுபவர்கள் சொல்ல இருக்கின்றேன். அதன் பின்பு முதல் முதலாவது இரண்டாவது மூன்றாவதுக்கு பாடல் கிடைக்கும். சரியா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போட்டி நிறைவு பெற்றது அன்பு உறவுகளே. போட்டி நிறைவு பெற்றபடியே இந்த பாடலோடு நான் உங்களோட பெறுபவர்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். உங்கள் பெறுபவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஜோர்ஜ் அழைச்சிக்குமா? வணக்கம் ஜோர்ஜ்.
13: அரசியல்
1: முடிந்தது? இல்ல இல்ல, அப்படி இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விவசாயம் என்ற சரியான பதிலை ரோஜா வந்து விட்டு சொல்லிவிட்டார். போட்டி நிறைவடைந்து விட்டது ஐயா. உங்களுக்கு பொறுப்பவர்கள் கூறப்போகின்றேன். யார் வென்றது, யாருக்கு முதல் பரிசு, யாருக்கு இரண்டாவது பரிசு என்று கூற இருக்கின்றேன். வாழ்த்துக்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் போட்டியை முடித்து பொறுப்பவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

இந்த வேளையிலே மனித தமிழ் வானொலியின் புதையல் நிகழ்விலே யார் சொல்வதோ என்று எழுத்துக்களை சேர்த்து பதத்தை ஆக்கிக் கொண்டு வந்த சிந்தனையாளர்கள் என்றுதான் உங்களை நினைக்க வேண்டும். பல வாரம் உங்களுக்கு சிந்தனை செய்ய வைத்துவிட்டது இந்த நிகழ்ச்சி என்று எண்ணுகின்றேன். ஆனால் என்னுடைய இயக்குநர் வந்து புதையல் தந்தபோது நீங்கள் நிறைவாக புள்ளிகளை பெற்று எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய இந்த நிகழ்வு கடுமையாக இருந்தோ தெரியவில்லை. நிச்சயமாக எங்களுக்கு தமிழை உணர்ந்து தமிழை சிந்தித்து எங்கள் தமிழர் வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கும் சொற்களை அறியும் ஒரு பயிற்சியாக தந்திருந்தேன் என்ப உறவுகளே. அதிலே மொத்தம் எங்களுக்கு 19 சொற்கள், 21 சொற்கள் வந்தது. அதில் 2 சொற்களை நானே ஒளிவிட்டு விட்டேன், அதனால் அது போட்டிக்கு வரவில்லை. 19 சொற்களை கண்டுபிடித்தீர்கள். மொத்தம் 12 உறவுகள் வந்து இணை இயங்கினீர்கள். அதிலே குறிப்பாக வந்து இயங்கினவர்கள் சாகுல் ஹமீத், கண்ணன், மகாலிங்கம் மூவரும் புள்ளிகள் எதுவும் பெறாமல் பங்கு பற்றி சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் பல புள்ளிகளை பல சொற்களை உணர்ந்து கொண்டு எத்தனை சொற்களை இன்று சிந்தித்திருக்கின்றீர்கள், கொண்டு வந்தீர்கள். சரியான சிந்திப்பிலே அது அமையவில்லை. அடுத்து ஒரு பதிலை ஒரு விடயத்துக்கு மட்டும் பதில் கூறி சென்றவர்கள் ரேவதி, லெனின், நாகப்பன். இவர்கள் ஒரு தடவைதான் சரியான பொருளை சரியான பதத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் பல தடவை முயற்சித்திருக்கின்றார்கள். அண்மையில் இருந்து அந்த சிந்தனைக்கு தட்டப்படவில்லை. சிந்திக்கும் ஆற்றல் இருக்கின்றது அவர்களிடம். ஆனால் 19 பொருட்களுக்கும் தாங்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். அடுத்தது 2 பதிலை கூறி இருக்கின்றார்கள் பவுனம்மாள், ஜோர்ஜ். இருவரும் 2 தடவைகள் சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள். அதிலே அடுத்து செல்வக்குமார், 3 சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள். அடுத்து 4 பதிலை கூறியவர் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். மொத்தம் 7 பதில் கூறியவர் ரோஜா. அதனால் இதிலே முதலாவது பரிசு ரோஜாவுக்கும், 2வது பரிசு ஞானசேகரன் அவர்களுக்கும், 3வது பரிசாக செல்வக்குமாருக்கும் கிடைக்கின்றது. மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுதான். சிறப்பாக இதிலே முதல் 2-3 வருவதில்லை. அந்த சிந்திக்கும் தன்மை, நாங்கள் தரவுகள் கொடுப்பதை சரியாக புரிந்து கொண்டு ஓடி வர வேண்டும். நல்ல சொற்களை எல்லாம் நீங்கள் வித்தியாசமாக சிந்தித்து கடுமையாக சிந்தித்து சென்றதால் உங்களுக்கு அந்த சொற்கள் பழக்கத்திலே இல்லாத சொற்கள் வர முடியாமல் போடுது. எல்லாம் நல்ல சொற்கள் தானே. நாட்காட்டி, வலம்புரி சங்கு, புறா கூடு, செல்வந்தர், மயக்கம், தைப்பொங்கல், புளிச்சாதம், சலங்கையொலி, தோரணம், கொலுசு சத்தம், மழலை மொழி, குட்டி யானை, தேரோட்டி, தசரதன், பல்லவி, சதுரங்கம், சிதம்பரம், திரைப்படம். இந்த சொற்கள் தான் வந்தது. இந்த சொற்கள் வந்து எல்லா சொற்களுக்கும் பதில் கிடைத்தது. திரைப்படத்துக்கு கிடைக்கவில்லை, விவசாயத்துக்கு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணுகிறேன். திரைப்படமும் வந்துவிட்டது. திரைப்படம் அது நான் கூறிவிட்டேன் அல்லவா, அது விளக்கப்பட்ட சொல். அதனால் 20 பதங்கள் வந்திருக்கின்றன விவசாயத்துடன். இறுதி பதமாக விவசாயம், அதை ரோஜா வந்த அழகா என்று எல்லா இடமும் பேசப்படுகின்றது என்று கூறினேன் நான். அது இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ முடியாது. இலகுவான சொல் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அதனால் முதலாவது பாடலை யாருக்கு கொடுப்போம் என்று சொன்னால் ரோஜா உங்களுக்கான முதல் பாடல். என்ன பாடலை கேட்க போகிறீர்கள் ரோஜா? மனது வந்து ரோஜா, ஞானசேகரன், செல்வகுமார் மூவரும் வந்து பாடலை கேளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியிலே சில நிமிடங்களை எடுத்து நான் பாடல் தந்துவிட்டு செல்கின்றேன். நான் இது ஒரு 15 நிமிடம் இருக்கும்பொழுது நிறுத்த எண்ணுவேன். ஆனால் பாடலை விட உங்களோட சிந்தனை தான் முக்கியம், கூர்மையாக்க வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சியை தந்தேன். பாருங்கள், பாடலை கேளுங்கள். ரோஜா ஓடிவாருங்கள், நீங்கள் தான் ஓடி ஓடி வந்து பதில் கூறினால். செல்வகுமார், ஞானசேகரன் ஓடிவாருங்கள், நன்றாக விளையாடினீர்கள். எங்கே ஓடி வர வேண்டும்? சரி, ஆறுதல் பரிசு பெறுபவர்களுக்கான பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள் எல்லோரும். உங்களுக்காக ஒரு பாடல் தரத்தானே நான் வேண்டும். அதை முதலில் தருகிறேன். என்ன, இவர்கள் அழைப்புக்கு வரவில்லை, முதலில் தருகின்றேன் இந்த மொத ஆறுதல் பரிசுக்கான பாடலை. என்ன பாடலா இருக்கும் நினைக்கிறீர்கள்? என்ன பாடலா இருக்கும்?
இங்க காணவில்லை, ஒருவரும் விருப்பமில்லையா உங்களுக்கு பாடல் தேர்வதற்கு கேட்பதற்கு? சரி, இந்த பாடல் உங்கள் அனைவருந்த ஒரு பாடல், இரண்டு பாடல், மூன்று, ஒன்றுமே எடுக்காதவர்கள் என்று இருக்கின்ற அன்பு உறவுகளான லெனின், பவுனம்மாள், நாகப்பன், ரேவதி, மகாலிங்கன், ஞானது மகாலிங்கன், சாவுலாமி இவர்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கின்றது. காத்தலையில் இந்த பாடல் தருகின்றேன், இந்த பாடலை உங்களுக்காக.

0: செல்வகுமார் என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள் செல்வகுமார்?
1: அப்ப மகாநதியில தை பொங்கலை பொங்குது பாட்டு பொங்குது அந்த பாடல்
0: பாடுமா? சரி, அந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது பரிசு பெற்றோம், மூன்றாவது பரிசு பெற்ற உங்களுக்கு கிடைக்கும். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சிந்திக்க வேண்டும் சிந்தனையா.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் பாப்பா. எனக்கு ஒருதலை ராகம் படத்துல இருந்து இது குழந்தை பாடம் தாளாட்டு அந்த பாட்டு வருப்பா.
0: அந்த பாடம் உங்களுக்கு வெற்றி பாடலா கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இருவருக்கு நன்றாக செய்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்தது வந்திருக்கா ரோஜா.
2: வணக்கம் அப்பா.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? வெற்றிகள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றிப்பா. விஸ்வ துளசி படத்துல ஆய கலைகளில் என்று தொடங்குற பாட்டு.
0: ஆய கலைகள் என்று துவங்குற விஸ்வ துளசி திரைப்படமா பாடலா? சரி, உங்களுக்கு அந்த பாடல் காற்றிலே முதலாவது வெற்றி வெற்றிகளாக கிடைக்கின்றது. இப்பொழுது ஆறுதல் பரிசு போய்கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பங்கு பற்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

இனிமையான அந்த பாடல். காற்றலையில் எங்கள் அன்பு உறவுகள் கலந்து சிறப்பாக விளையாடி பொருட்கள் சொற்களை கொண்டு வந்தார்கள். ஒரு சில சரியான சொற்களை அது பிந்தி வந்தது. இருப்பினும் அவர்கள் நன்றாக இறுதி வரை இருந்து விளையாடியபடியால் அவர்களுக்கான ஆறுதல் பரிசு ஆக அவர்களுக்கு ஒரு ஆறுதலான பாடல். வெற்றியும் தோல்வியும் எங்களுக்கு நிச்சயம். அது வழக்கம்தானே, அதனே அது வெற்றி ஒன்று ஒன்று இருந்தால் தோல்வி ஒன்று ஒன்று இருக்க முடியும். தோல்வி ஒன்று ஒன்று இருந்தால் தான் வெற்றி ஒன்று ஒன்று வரும். ஆனால் சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மூன்றாவது இடத்தை பெற்ற செல்வகுமார், நீங்கள் வந்து ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் மகாநதி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக மூன்றாவது பரிசு பெற்றதற்கான வாழ்த்து பாடலாக வருகின்றது.

மன்னிக்க வேண்டும். நான் ஆடிய உயர்த்தவனை இம்பாட்டுக்கு பேசிக்கொண்டு சென்று விட்டேன். மன்னிக்க வேண்டும் அன்பு உறவுகளை. இன்றைய கடம்ப நிகழ்ந்தே வந்து புதையலிலே யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற போட்டியை வைத்த வேளையிலே விளைந்து சிறப்பித்த 12 உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அந்த வகையிலே ஆறுதல் பரிசாக ஒரு பாடலை முதலில் தந்திருந்தேன். அடுத்து 2வது பரிசு பெற்றவர், 3வது பரிசு பெற்றவர் என்னுடைய செல்வகுமார் மகாநதி பாடலை கேட்டார். அவர் பாடல் 3வது பரிசுக்காக கிடைத்தது. 4 புள்ளிகளை பெற்று 3வது இடத்து 2வது

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னிலை தமிழ் வானொலியின் புதையல் நிலவிலே வந்து வெற்றி பெற்றவர்களுக்குரிய பாடல்கள். அந்த வகையிலே மூன்றாவது பரிசு பெற்ற செல்வகுமார் உங்களுக்கான மகாநதி பாடல் ஒலித்தது. இரண்டாவது பரிசை பெற்ற அன்பு ஞானசேகரன் உங்களுக்கான பாடலும் ஒலித்தது. இறுதியிலே முதலாவது பரிசை பெற்றார். ஏழு சொற்களை கண்டுபிடித்து வந்தவர் ரோஜா அவர்கள். அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பிலும் வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துக்களை கூறி விளைப்பாடல் பரிசை பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். மொத்தத்தில் என்னுடைய முழுமனதான வாழ்த்துக்கள். போட்டியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உண்டு என்பதை கூறிக்கொண்டு முதலாவது பரிசை பெற்ற ரோஜா கேட்டிருந்தார். விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து ஆயக்கலை என்று ஆரம்பிக்கும் இந்த பாடல் இப்பொழுது முதலாவது பரிசுக்கான பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது முனிவர் தமிழ் வானொலியில்.

0: முதன்மையான அந்த பாடல் விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து ஒழித்து முதலாவது பரிசை பெற்றவருக்கான பாடலாக ஒழித்தது அன்பு உறவுல. இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒழித்த நிகழ்விலே இன்று கதம்பம் வந்து யார் சொல்வது யார் சொல்வது என்று பதங்களுக்கு ஆன விவரங்களை கூறிய போது பதங்களை வைத்துக் கொண்டு அந்த சொற்களை அந்த பதத்துக்கேற்ற சரியான பதத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டு அதற்குரிய தகவல்களை கொடுக்க தகவல்களை வைத்துக் கொண்டே இந்த பதத்தை கண்டுபிடித்தது சிந்தனைக்குரிய விடயம். மிகவும் சிறப்பாக இருந்து எல்லோரும் முயற்சி செய்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு கதம்பத்திலே வந்து உங்களை இன்னமோர் நிகழ்விலே சந்திக்கும் வரை காற்றழிந்து விடைபெற வேண்டுகின்றேன். என்று பங்கு பற்றி சிறப்பித்த அனைவருக்கும் உரிய பாடல்களும் கிடைத்தது, அனைவரும் மகிழ்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று பிறந்து வரும் பொங்கல் தின வாழ்த்தை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு இப்பொழுது பொங்கல் தினம் பிறந்து இருக்கின்றது, ஆனால் அதை ஆயத்தமாக நீங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த மகிழ்வான வேளையிலே மகிழ்வான நிகழ்ச்சியை தந்துவிட்டு காற்றழிந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நிறைவு பெற்றது. யார் சொல்வதோ யார் சொல்வதோ மீண்டும் சந்திப்போம் என்பவர்களே. நன்றியும் வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றி உறவுகளை தொடர்ந்து நிகழ்வுகளை கேட்டுக் கொண்டிருங்கள்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

என் தாயுடன் தந்தையும், என் தமிழுடன் குருவும், தரமுடன் என கழித்த இறைவா, எல்லோருக்கும் என் முதல் வணக்கம். அன்புள்ளம் கொண்ட என் இனிய நேயர்களே, உங்களுக்கும் வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை.

0: அப்பா நினைவு கும்பகோணம் பா. அப்பா வணக்கம். நலமா இல்லைனுப்பா, மகிழ்வா இல்லைனுப்பா, நீங்க நலமா இருக்கீங்களாப்பா? அப்பா தொலைபேசி இல்ல, என்னால வர முடியலங்கப்பா, வேற ஒன்றும் இல்லைங்கப்பா. ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல பழுதாயிட்டுப்பா. எலும்பா, அது வாகனம் ஓடிட்டு போறப்ப பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துட்டுங்கப்பா, அந்த டிஸ்பிளே இது போயிடுச்சுங்கப்பா. அது இல்லைங்கப்பா, அது கார் மாதிரி சொகுசு வாகனத்துல அப்படியே இருக்கும், ஆட்டோல வந்து அந்த மாதிரி இருக்காது. ஆமாப்பா விழுங்குங்கப்பா, மேடுப்படத்துல பிறப்பு கீழே விழுந்துடும். ஆமாங்கப்பா ஆமாங்க, அதான்ப்பா அதுல அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்புன்னு தான் இருக்காங்கப்பா, பேருக்குதான் இருக்கும் அதுல. ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா.
1: தொலைபேசியை நாங்கள் உடம்போடு வைத்திருக்க கூடாது, ஏனென்றால் அதுல பாரு அலை வந்து எங்க உடம்புல ஏத்தாகிறது கூட, இந்த அலை வந்து உடல்ல இப்ப பாருங்க, நாங்க கரண்ட்லயே கையை வைத்து தூக்கி அடித்து விடும், எங்களை ஒரு காய்ந்த பலகையை வைத்து விட்டா அதே போன்று இந்த எங்களுடைய உடலில் ஏகத்தோ சுற்றோட நடந்து கொண்டிருக்க ஆவி உயிர்த்தி இருக்கிறவங்களே இதயம் தொடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அலை வந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும்போது அது அலை வந்து அங்கே தாக்கும் போது உங்களையும் தாக்கும். ஒருபோதும் நீங்கள் உடலோடு ஒட்டி வைத்து நெஞ்சு சட்டையில வைக்கக்கூடாது, எடுத்து சட்டையில வைக்கக்கூடாது, எல்லாம் ஆபத்தான. இதயம் கிட்னி போன்ற இடங்களுக்கு இருக்கின்றது, உங்களுக்கு பக்கத்திலே வைத்திருக்கலாமே தவிர நீங்கள் அது ஒரு சின்ன சின்ன பை வாங்கி உங்களோட ஹேண்டிலே கொண்டிருக்கலாம், அதை அடித்தா ஓடித்தா சத்தங்களுக்கு நீங்கள் எடுத்து பேசலாம், காதிலே குச்சியை போட்டு கேட்கலாம், கவனமாக இருக்க வேண்டும். விலை அந்த பொருள் உங்களுக்கு அத்தியம் விலை ஒரு பக்கம் இருக்காது, அத்தியாவசியமான பொருள் தானே மகனே.
0: ஆமாங்க,
1: தொலைபேசி அப்ப அதை நாங்கள் உங்களை விட கவனமாக பாதுகாக்கணும், ஏன்னா உங்களை பாதுகாப்பு செய்கிறது அது. இப்ப இடையிலே நீங்கள் சென்று விட்டீர்கள், வாகனத்துக்கு ஒரு தடையில் உங்களுக்கு ஒன்றுண்டா, அழைப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு இந்த தொலைபேசி தேவை இல்லையா?
0: ஆமாங்க ஆமாங்க,
1: அதனால் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க பழக வேண்டும். நீங்கள் தொலைபேசியை வாங்கும்போது ஒரு உறை வாங்கி அதனுள்ளே போட்டு உங்கள் ஆட்டோவுடைய ஹேண்டில் கொழுவி விட்டால் அதை அடிக்கொண்டிருக்கும், தொலைபேசி அடித்தா நீங்க பேசிக்கொள்ள, உங்களுக்கு ப்ளூடூத் எல்லாம் இருக்கிறது தானே மகனே, அதுல திருபோனை போகிற இடத்துல வைத்து காதுல ப்ளூடூத்தை வைத்து விட்டால் அது ஒலித்தளங்களுக்கு கிடைக்கும் தானே ஐயா, பாதுகாப்பாக
0: வைத்திருக்கும்.
1: இப்பொழுது சரி பண்ணி விட்டீர்களா? அது சரி செய்து
0: கொடுத்துருக்கீங்கப்பா, கடையில கொடுத்துருக்கீங்கப்பா. இப்ப இந்த வாகனத்துக்கு வேற நம்பர் வச்சிருக்கேங்கப்பா, அது வந்து இந்த நம்பர் கிடையாது.
1: அப்ப வீட்டுக்கு
0: கீபேடு மொபைல், அது வந்து கீபேடு மொபைலுங்கப்பா, அது வாகனத்துக்கு வச்சிருக்கு, அது சரியா இருக்குங்கப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கப்பா. இது நம்ம வானொலிக்காக யூஸ் பண்றோம்.
1: நல்லது, என்ன பாடலை கேட்க போறீங்களா நீங்கள்? பாடலை கூறிவிட்டு பேசுவோம்.
0: அப்ப இன்னைக்கு பாரதியார் பிறந்தது நாங்க பண்ணி,
1: அவர் பிறந்து விட்டாரா? இன்னைக்கு அப்புறம் தான் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாரதி பாரதி பாரதி.
0: 139வது பிறந்த நாள் கூட.
1: வாழ்த்துக்கள் ஓல்டு பாரதி அவர்களுக்கு, ஓல்டு வாழ்த்துக்கள் செய்வோம். 130 ஆண்டுகளா?
0: அவ்வளவு
1: ஆண்டுகளா? ஆனா அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்க நேரங்களோடு இல்லையா?
0: ஆமாங்க, உலகம் மறையற வரைக்கும் அவருடைய
1: இருக்கும், மறைந்தாலும் இருக்கும் பதிவுகள் இருப்பார்கள்.
0: பாரதி திரைப்படங்கப்பா, பாரதி திரைப்படம்.
1: ஆமா, பாரதி திரைப்படத்தில் என்ன பாடல்?
0: அது வந்து நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மான் ஒரு பாடல்ப்பா.
1: முன்பொரு கூட கேட்டீர்கள் அந்த பாடல் இல்லையா? அதே
0: பாடல் இளையராஜாவும் பாடியிருக்காரு. அதுவும் நல்லதான் பாருங்க.
1: அல்ல பாம்பேஸ்வரியின் சிறப்பா இருக்கு. உன்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, என்ன நின்று சரணடைந்தேன் கண்ணம்மாண்டு வரும். அப்படித்தான் பாம்பேஸ்வரி பாடிய விசாரிக்கின்றேன். கடையில இருந்தால் எடுத்து தருகின்றேன்.
0: இருக்குங்கப்பா கண்டிப்பா.
1: சரி, எப்படி சொல்றது என்னால எப்படி சவாரிகள் எல்லாம் எப்படியான பிரியாணிகளை நீங்கள் பார்த்தீர்கள்?
0: நல்லபடியா இந்த பொழுது நல்லபடியா இருந்துச்சுங்கப்பா.
1: சரி,
0: நல்லபடியா இருந்துச்சு. இயல்பான இதுதான்ப்பா. பனி அதிகமா பெய்யுதுப்பா.
1: பனி அதிகமா பெய்கிறதா? இந்த பனி
0: ரெண்டு
1: மாசம் இந்த பனி பெய்வதால் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கின்றது?
0: நன்மைகள் பனியினால தெரியுதுங்கப்பா. எப்படி
1: அப்படியா? வாகனங்கள் செல்கின்றது.
0: போற வாகனம் போறேன்.
1: பனியினால் என்ன நன்மை என்று தெரியவில்லை இல்லையா? பனியிலே வளரும் பயிர்கள் உண்டு. இந்த பனி காலத்தில் நல்ல பயன் தரும் பலன், நல்ல பயன் தரும் விளைவு தரும் செடிகள் மரங்கள் உண்டு. இரண்டாவது, 12 மாதத்திலும் உள்ள பருவ காலத்துக்கு ஏற்ப தங்கள் பூத்து காய்த்து கனியாகி தானியமாகி எல்லாம் தருகின்ற மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பனி காலத்திலே தான் இந்த பயறு வகையெல்லாம் பனி காலத்திலே நன்றாக வரும் என்று எண்ணிருந்தேன். ஆனால் இந்த பனி காலத்திலே கூடுதலாக இயற்கை தாவரங்களில் இருந்து பலன்கள் கிடைப்பது கூட என்று நான் அறிகின்றேன். சரி, அதை விடுவோம். இந்த பனி காலம் எங்களுக்கு எவ்வளவு உதவக்கூடிய எங்களோட உடல்நிலைக்கு எப்படி உதவுகின்றது? பனிகாலம் உங்களுக்கு சுகமா இருக்குமா லெனின்?
0: சுகமா இருக்காதுங்களா?
1: சரி, நாங்கள் இப்போ பாடுவோம். எங்களுடைய நிகழ்வு இன்று வந்து கலந்துரையாடல் அல்ல, தமிழை பேசுவோம் தமிழில், தமிழில் பேசுவோம் தமிழை. அந்த நிலைக்கு வந்து விட்டோம். அப்படித்தானே? நீங்கள் வந்து தமிழில் தமிழில் பேசத்தானே வந்தீர்கள். அப்ப தமிழில் பேசுவோம், தமிழில் பேசுவோம் என்று.
0: சரிங்கப்பா,
1: தமிழில் பேசுவோம். 4 நிமிடங்கள் பேச போகின்றோம். கரீம் வந்து நீண்ட பதிலாக நீங்கள் கொண்டு சென்றால் நீங்கள் தவறுவதற்கு சாத்தியம் உண்டு. நீண்ட வசனங்களுக்கு போகக்கூடாது. அப்ப கேள்விகளுக்கு சுருக்கமான பதிலை தர வேண்டும். அப்ப சுருக்கமான பதில் தான் என்று ஒரு சொல்லில் பதில் தரக்கூடாது. நிச்சயமா அதுல 2 சொல்லிகள் தருகின்ற பதிலே போனேன், வந்தேன், சாப்பிட்டேன் என்று தனியாக கூறக்கூடாது. அதோட இன்னும் ஒரு சொல்லு இணைந்து வர வேண்டும். அடுத்தது, அந்த சொல்லை நீங்கள் கூறும் பொழுது ஒரு சொல்லு, உதாரணத்துக்கு முதலில் ஒரு பதிலுக்கு ஒரு சொல்லை கூறினால் இரண்டாவது பதிலும் அதே சொல் வந்தால் 3வது தடவை வரக்கூடாது. ஒரு சொல்லை 2 தடவைகள் பாவிக்கலாம், 3வது தடவை பாவித்தால் மகிழ்ச்சியோடு விளக்கப்படும். சரியா? மகிழ்ச்சியோடு. அடுத்தது, 3 வினாடிகள் செகண்ட் தாமதிக்க கூடாது கேட்ட கேள்விக்கு பதில் கூறுவதற்கு. சரியா?
0: சரிங்கப்பா.
1: அடுத்தது,
0: சரிங்கப்பா,
1: எக்காரணம் கொண்டும் ஆங்கில சொல்லோ புற சொல்லோ கலக்க கூடாது. 4 நிமிடங்கள் தொடர்ந்து உரையாற்ற வேண்டும். இந்த நியதிக்குள்ளேதான் வருகின்றோம். ஒரு தடவை நீங்கள் விடுபட்டால் மீண்டும் ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் உங்களுக்கு பரிசாக ஒரு பாடல், நீங்கள் விரும்பும் பாடல் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் நின்று சரணடைந்தேன், அது நாளைய தினத்துக்கான பாடல் என்று முதல் பாடலாக வந்தபடியாக கட்டளைக்கு வரலாம். ஆனால் வெற்றி பாடலும் உண்டு இருக்கின்றது. சரியா? அதற்காமே நாங்கள் ஆரம்பிப்போம் உங்களுடைய விடயத்தை. உங்கள் நேரம் ஆரம்பிக்கிறது இப்பொழுது. வணக்கம் லெனின், இந்த பனி காலம் உங்களுக்கு எந்த வகையில் பிடித்திருக்கின்றது?
0: தூக்கம் நல்லா வரும் பனி காலத்துல.
1: வாழ்த்துக்கள். தூக்கம் நல்லா வரும். பனி காலத்தில் அதிகாலையில் உங்களுக்கு பனி இருந்தால் மகிழ்ந்து கொண்டு செல்வீர்களா, மகிழ்ச்சி இல்லாமல் செல்வீர்களா?
0: மகிழ்ந்து கொண்டு செல்வீர்களா?
1: மகளுடன் செல்வீர்களா? வாழ்த்துக்கள். சரி, மகளுடன் செல்லும் உங்களுக்கு அந்த பனி காலத்தில் வாகனத்தை செலுத்துவதற்கு ஏதும் தடைகள் உண்டா? தாமதிக்க கூடாது,
0: தடைகள் இருக்காது.
1: இருக்காது. சரி, எங்களுக்கு இங்கே பனி காலத்திலே செல்லணும்னா எங்கள் பனி வேறு, உங்கள் பனி வேறு. இந்த ஆவி உயிர்ப்பு என்று ஒன்று இருக்கு. இந்த ஆவி புகை மாதிரி வெளியே வருவதற்கு நிலத்திலிருந்து வாகனம் செலுத்துவதற்கு அந்த பனிமூட்டங்கள், அந்த புகார்கள் உங்களுக்கு தடை செய்வது உண்டா? தெளிவில்லாமல் இருப்பது உண்டா வீதிகளில்? தாமதம்
0: தெளிவில்லாமல் இருக்கும்.
1: தெளிவில்லாமல் இருக்கும். தெளிவில்லாமல் இருக்கும். அந்த தெளிவில்லாத நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் வாகனத்தை செலுத்தும் வேளையில்? நீங்கள் அப்படி தெளிவு இல்லாத வேளையில என்ன செய்வீர்கள்? தெளிவு வாகனத்தை செலுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? புரிந்ததா கேள்வி?
0: வாகனம் போகும்போது ஒளி விளக்கு போடுவோம்.
1: சரி, ஒளி விளக்கு நீங்கள் போடுகின்றீர்கள் லெனின். உங்களுடைய முகப்பு கண்ணாடி, முன் கண்ணாடி இருக்கின்றது வாகனத்தின் முன் கண்ணாடியிலே பனி அப்படி புகார் படிந்து மங்கலாக இருக்கும். அதற்கு என்ன செய்வீர்கள்?
0: துணியால் துடைப்போம்.
1: துணியால் துடைப்போம். அதுல பிரத்யேகமாக ஏதாவது பூட்டி இருக்கின்றார்களா? அப்படி முன்னுக்கு துடைத்து விடுகிற துடைப்பம்,
0: துடைப்பம் பனிக்கு
1: இல்லை.
0: இல்லை.
1: சரி, நீங்கள் பனி நேரத்தில் வீதியில் வீதி நிலைமை எப்படி இருக்கும்? வழுக்கல் சரட்டல் அப்படி ஈரளிப்பாக இருக்குமா அந்த பனிக்கு, அல்லது காய்ந்திருக்குமா?
0: காய்ந்து காணப்படும்.
1: காய்ந்து காணப்படும். கட்டிக்காரன். உங்களுடைய நத்தார் பெருநாள் வருகின்றது, கிறிஸ்தவ மக்களினுடைய நத்தார் பெருநாள். அதற்கு நீங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்களா? நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டீர்களா?
0: இன்னும் காலம் இருக்கு.
1: இன்னும் காலம் இருக்குது. சரி, அந்த வேளையில நீங்கள் இந்த வருடம் நத்தார் பண்டிகையை நலமுடன் கொண்டாட முடியும் என்று எண்ணுகிறீர்களா?
0: கண்டிப்பா நம்புகிறேன்.
1: கண்டிப்பாக நம்புகிறீர்கள். ஆதலால் நீங்கள் அப்ப அழைப்பு விட்டு நண்பர்களை எல்லாம் அழைத்து வீட்டிலே கொண்டாடுவீர்களா, அல்லது உங்களுடைய ஆலயத்தில் மட்டும் கொண்டாடுவீர்களா, அல்லது வேற விடுதிகளில் சென்று கொண்டாடுவீர்களா, எப்படி செய்வீர்கள்?
0: ஆலயத்திற்கு மட்டுமே வாய்ப்பு.
1: ஆலயத்திற்கு மட்டும் வாய்ப்பு கொண்டாடுவதற்கு அல்லது வணங்குவதற்கா?
0: கொண்டாடுவதும் முக்கியம்.
1: வழங்குதல் முக்கியம். நல்லது. கொண்டாடுவது என்பது வந்து ஆடல் பாடல், உணவு அருந்தி மகிழ்ச்சியாக கைகுலுக்கி கட்டி பிடிச்சி ஆடியெல்லாம் செய்வார்கள் இல்லையா? பழமையாக அப்படி செய்வீர்களா?
0: அந்த மாதிரி உண்டு.
1: அந்த மாதிரி உண்டு. அதை எப்படி கூறுவது? அந்த அந்த அந்த அந்த கொண்டாட்டத்தை எப்படி கூறுவீர்கள்? எப்படி அழைப்பீர்கள்? நல்லது. நீங்கள் அமைதி காத்தாலும் நாலு நாலு நிமிடத்தை கடந்து விட்டீர்கள். நான் கேள்வி கேட்கும் பொழுதே நாலு நிமிடங்கள் ஆகிவிட்டது. அதனால் என்ன செய்யப்படுகிறீர்கள்? பதில் நன்றி. பதில் தருவது தாமதம். நீங்கள் நாலு நிமிடங்கள் பத்து வினாடிகள் என்னுடைய இருக்கின்றீர்கள். நாலு நிமிடத்தில் ஆகின போதுதான் நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். கேள்வி கேட்கும் போது எதற்கு நன்றி? நான் ஒண்ணும் கொல்ல சொல்லவே சொன்னேன். எதிர்பார்ப்பு அதுதான் வரும்போது நான் வெல்ல வேண்டும் என்று வருவீர்கள். உங்களுக்கு இன்று கேட்ட கேள்விகள் எல்லாம் முரண்பாடான கேள்விகள். நன்றாக பதிலளித்தீர்கள். நீங்கள் நன்றாக பதிலளித்தீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்து பாடலாக என்ன பாடலீர்கள்? வாழ்த்து பாடல். என்ன பாடல்?
0: வாழ்த்து பாடலா? இந்த இன்னைச்சரணன் பாடலை கொடுத்துருங்க.
1: அது உங்களுக்கு வந்த முதல் பாடல். இந்த வெற்றி பாடலாக என்ன வேண்டும்?
0: அந்த பாடல் இப்ப கொடுத்துருங்களா? நாளை கொடுத்தீங்களா? இன்னைச்சரணன்
1: சார், இன்னைச்சரணன் நாளை கொடுக்க. அப்ப எந்த பாடல் இன்றுக்கு வேணும்? வெற்றிப்பாடல்
0: இல்லமா இன்னைக்கு இன்னைக்கு விட்டுருங்க, இன்னொரு பாடல் வந்து நாளைக்கு இருக்கும்.
1: அப்ப இன்னொரு பாடல் என்ன பாடல்?
0: அன்பே சிவம் திரைப்படம்பா.
1: அன்பே சிவம் இந்த திரைப்படமா?
0: அதுல பூ வாசம் புறப்படும் பெண்ணு பாடல் இருக்குமா அந்த பாடல்?
1: ஓ, பூ வாசம் புறப்படும் நேரம் என்ற பாடலா? வாரங்கள் இல்ல, நான் எழுதுறேன்.
0: பெண்ணு
1: பூ வாசம் புறப்படும் பெண்ணு அப்படிதானே? அது என்ன படம்? அன்பே
0: சிவம். அன்பே சிவம்.
1: அன்பே சிவம். அன்பே சிவம் இந்த பாடல் இன்றைக்கு இன்று வேணும் உங்களுக்கு? அப்படி இல்ல, நாளை வேணும். என்ன
0: இல்லப்பா, இந்த பாடல் எனக்கு இந்த பாரதி பாடல் மட்டும் இன்னைக்கு கொடுங்க.
1: அப்படியா? அந்த பொம்பேஸ்வரி இந்த குரலே கேட்க வேணும் தான் இருக்கின்றீர்கள் இல்லையா? பொம்பேஸ்வரி அப்படி என்ன பொம்பேஸ்வரி இல்ல உங்களுக்கு ரீப்பு அவ பிடிக்குமா? அல்லது
0: குரல் இல்லங்கப்பா, அந்த எப்படி சொல்றப்பா, அந்த இளையராஜாவோட டியூன் நல்லா இருக்கும்பா.
1: அவ நின்ன பொம்பேஸ்வரி பாடிய பாரத பாடல், அது யாருடைய இசை? அந்த பாடல் உங்களுக்கு இன்று வேண்டும் இல்லையா? அது உங்களுக்கு ஆரம்ப பாடலாம் வெற்றி பாடலாம் இன்றைய கிடைக்கின்றது போமே. சரியா?
0: நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா.
1: உங்களுக்கு ஆரம்ப என்ன எப்போதும் ஆரம்பத்தில் முதல் வாரத்துக்கு ஒரு பாடல் கொடுப்பது உண்டு. அந்த பாடல் இந்த பாடல் வெற்றி பெற்றதுக்கும் இந்த பாடலாக சேர்த்து உங்களுக்கு கொடுக்கின்றேன். நாளைய தினம் உங்களுக்கு பூ வாசம் பண்ணி தருவேன். சரி, அந்த பாடலை இப்பொழுது சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, மகிழ்வாக இருக்குமா? ஆரம்பம் ஆயத்தம் ஓ.

0: காற்றலையில் கலந்து சென்றது இது கும்பகோணம். லெனின் அவர்கள் வந்து தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்விலே 4 நிமிடங்கள் அழகாக பேசி தமிழை வளர்த்து அவர் விரும்பி கேட்ட பாடலாக அந்த பாடல் காற்றலையில் ஒலித்தது. இன்றைய நாள் அவர் முதலாவதாக வந்து இணைந்தபடியால் அவருக்கு முதல் பாடலும் இதுவே, அவருடைய வெற்றி பாடலும் இதுவாக இருந்தது. தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கதம்பத்திலே அந்த உறவுகளை நீங்கள் வர வேண்டும், வந்து தமிழில் பேசி தமிழை வளர்ப்பதற்கு உதவி செய்து உங்கள் தமிழை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், தமிழால் பேசி இன்பம் பெறுவோம் வாருங்கள் என்று அழைக்கும் வேளையிலே அன்பு நிறைய நிமிஷம் எங்களுடைய காரைக்கால் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர் மீண்டும் அழைக்க வேண்டும், இணைப்புக்கு வர வேண்டும், வந்து பங்கு பெற்றுங்கள் என்று அனைவரும் வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. தமிழை வளர்ப்பதற்கு யாருக்கு அக்கறை இருக்கின்றதோ, தமிழை யார் நேசிக்கின்றார்களோ, தமிழை யார் சுவாசிக்கின்றார்களோ, தமிழே எங்கள் தாய்மொழி என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வர வேண்டும். நேரத்தை பற்றி நான் கவனிக்கவில்லை, வர வேண்டியது வந்து பங்கு பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா தலைவரத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பம். கதம்பம் தமிழில் பேசுவோம் தமிழை பேசுவோம் தமிழில் அந்த விடயத்தில் இருக்கின்றோம். இங்கு அடுத்த உறவு வர இருக்கின்றார், வர வேண்டும் என்று கூறுகின்றோம். அதிலே முதலாவது உறவாக வந்து இணைந்து கலகலப்பாக பேசி பாடலை கேட்டு பாடல் கேட்டது மட்டுமில்லாமல் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நோக்கோடு வந்து பங்கு பெற்றி அழகாக பேசியும் வெற்றி பெற்று அவர் தன்னுடைய வெற்றி பாடலையும் கேட்டிருந்தார் என்றது நீங்கள் கண்கூடாக காதூடாக கேட்டிருக்கின்றீர்கள் என்ற உறவுகளை. இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடாவில் இப்பொழுது நேரம் 10:58 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 நிமிடங்களில் 11 மணியை எட்டி பிடிப்போம். உங்களுக்கு 9:30 ஆகிவிட்டது. ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் வந்துவிட்டார் எங்கள் அன்பு விஜயராகவன் பங்களிப்பதற்காக. வணக்கம் வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் விஜயராகவன். காரைக்காலில் இருந்து வந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நான் நலமாக சிறப்பாக இருக்கின்றேன் விஜயராகவன். இப்பொழுது தமிழை பேசுவோம் என்ற இடத்திலே உற்சாகமாக இருக்கின்றேன். நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கீங்க. தமிழில் பேசுவோம் தமிழை, சரி, இன்றைய தமிழில் பேசுவோம் தமிழை என்ற போட்டிக்கு வந்திருக்கு நீங்கள். நாளைய தினம் இன்றைய கதம்பத்து பாடல் நாளைக்கு கொடுப்பது வழக்கம், அப்படி கொடுப்பதை நாளைக்கு என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு?
1: அவன்தான் மனிதன்.
0: நாங்கெல்லாம் மனிதர் இல்லையா ஐயா? நீங்கள் மனிதன் இல்லையா? நீங்களும் சரி, அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் என்ன பாடல்?
1: இதோ இந்த தெய்வம்.
0: அவன் தான்
1: மனிதன் அந்த பாடல். அவன் தான் மனிதன் அந்த பாடல் வேறு
0: பாடல்கள் மாமாவோ ரிஷாகாரம் படத்தில் இல்லவா அந்த பாடல்? பாபு
1: பாபு
0: பாபு
1: பாபு பாபு பாபு பட்டேல் படுங்க.
0: இதோ உங்களுக்கு தேவை, இதோ எந்த தெய்வம் தானே?
1: ஆமா, இதோ
0: அது எந்த படத்தில் வந்தேன்னு உங்களுக்கு அந்த பாடல் நாளையே?
1: பாபு பாபு.
0: ஆமா, ஸ்ரீதேவியை வைத்துக் கொண்டு நடிக்கின்றார் சிவாஜி கணேசன். இதோ எந்த தெய்வம் முன்னாலே, இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்திலே கிடைக்கும். சரி, இப்பொழுது நாங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வில் உட்காரப் போகின்றோம். உட்கார்ந்து நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். நியதிகள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பிப்போமா? உங்கள் போட்டி ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. விஜயராகவன் அவர்களே, இந்த முறை வந்த புவேரா என்ற அந்த புயலால் உங்கள் இடத்திலே நடைபெற்ற பாதிப்புகளை பற்றி சற்று ஒரு 2 விடயத்தில் கூறுங்கள். இந்த பாதிப்பு எப்படி இருந்தது என்பதை.
1: இந்த பாதிப்பு வந்து காற்று அதிகமாக வீசாததால் பாதிப்பு அதிகமாக இல்லையா? மழையும் குறைவாக இருந்ததால் எந்த ஒரு பாதிப்பு வந்து நமக்கு வந்து அதிகமாக இடம்பெறவில்லை. எந்த பாதிப்பும் சேதமும் அடையவில்லை.
0: வாழ்த்துக்கள், நன்றிகள், இறைவனுக்கு நன்றி. பாதிப்பு மக்களுக்கும் பொருட்களுக்கும் சேதம் இல்லாத மழை மட்டும் வந்தது. மழை எங்களுக்கு தேவைதான். சரி, இந்த மழை வந்ததா அது நன்மையா அல்லது தீமையா?
1: நன்மையா?
0: நன்மை.
1: திருநெல்வேலி நீருடைய உயர்ந்து மட்டம் உயர்ந்திருக்கிறது.
0: நல்லது, கவனமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடதாசி புறப்பட உள்ளது. என்னவென்றால் 2 தடவை ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள். அது மரியாதைக்காக அன்புக்காக கூறுவது வேறு, போட்டி வேறு. அதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஐயா என்ற பொருள் வர வேண்டாம், வந்தால் நீங்கள் விளக்கப்படுகிற. அடுத்து, இன்று நீங்கள் பணிக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு அதிகாலையிலே பணிக்கு சென்றீர்களா மாலை நேரத்து பணிக்கு சென்றீர்களா?
1: காலை பணி.
0: காலை பணிக்கு நீங்கள் செல்லும் போது வெளியே செல்லும் வேளையிலே பனி பொழிவு இருந்தது, பனி இருந்ததா, பனி குளிர், அதை உணர்ந்தீர்களா?
1: உணரக்கூடிய நிபுணத்தன்மை நமக்கு இருக்கல, மூக்கு இருக்கல.
0: உணர்ந்தீர்கள், சரி. பனியும் மூக்காலா உணர்வது அல்லது உடலால்?
1: ஆமா.
0: உடலால் உணர்வு
1: உடலாலும்
0: என்ன எப்படி இருந்தது உங்களுக்கு? குளிராக இருந்ததா வெப்பமாக இருந்ததா?
1: விஷப்பணி போல ஒரு வாசனை வரும்.
0: இல்ல வாசனை நான் கேட்டது குளிராக இருந்ததா வெப்பமாக இருந்ததா?
1: குளிராக இருந்தது.
0: அப்ப அதிகாலையில நீங்கள் பணிக்கு செல்லும் போது குளிராக இருந்தால் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவீர்கள்?
1: பருத்தி ஆடைகளை அணிந்து சொல்லுவேன்.
0: கம்பளி ஆடை அணிவதில்லையா?
1: கம்பளி ஆடையும் அணிவது உண்டு.
0: கம்பளி ஆடையும் அணிவது உண்டு. அந்த பனியினாலே பலருக்கு நோய்கள் ஏற்படும். எப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படும்? பனியிலே நீங்கள் நனைந்து கொண்டு சென்றால், பனியிலே நனைய தெரியாது, ஆனா பனியுக்குள்ளாலே நீங்கள் பயணிஞ்சால் எப்படிப்பட்ட நோய் ஏற்படும்?
1: சளி, இருமல், தொண்டை வளர்ச்சி,
0: வாழ்க்கை போலதான். உங்கள் வைத்தியசாலையில் இருப்பதனால் அந்த நோயாளிகள் எப்படிப்பட்ட நோயாளிகள் அங்கு வருகின்றார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பாதுகாப்பாக எப்படிப்பட்ட உடைகளை அணிய வேண்டும்?
1: நீங்க சொன்ன இரண்டாவது உடையை அணியலாம்.
0: கம்பளி, கம்பளி உடைகள். முக்கியமாக எந்த உறுப்பை நாங்கள் மூட வேண்டும்? கை, கால், உடம்பு, தலை, இதிலே எதை மூட வேண்டும் பனி காலத்திலே?
1: காது,
0: அதே போன்றுதான் நாங்களும் இங்கே. முக்கியமாக தலைக்கு தொப்பி அணிய வேண்டும். அதனால்தான் தொப்பி என்று ஒன்று வந்தது. வெயிலை விட பனிக்குத்தான் தொப்பி முக்கியமாக பாவிக்க வேண்டும் இல்லை? அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? பனி தொப்பி என்று வியாபாரிகள் விற்கின்றார்கள். கம்பளியால், அதாவது பருத்தியாலும் இருக்கின்றது, கம்பளியால் செய்ததுதான் தலையை பாதுகாப்பாக. எண்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். அதனால்தான் அந்த சிரசில இருக்கின்ற மூக்கு, தொண்டை, காதுகளுக்களே வருத்தம் வருகின்ற நான் நினைக்கின்றேன். நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்?
1: அதைதான் நினைக்கின்றேன்.
0: நீங்களும் அதை தான் நினைக்கின்றீர்கள். நீங்கள் பணிக்கு செல்லும் பொழுது எந்த வாகனத்திலே பயணம் செய்வீர்கள்? இருசக்கர வாகனத்தில் செல்வேன். அதுக்கு விசை உண்டா அல்லது நீங்கள் தான் விசை உதைந்து செல்ல வேண்டுமா? இயற்கையாக செய்யும்போது அது உடற்பயிற்சியும் ஆகின்றது உங்களுக்கு இல்லையா? ஆமா ஐயா என்று மூன்றாவது சொல்லை பாவித்து விட்டீர்களே. அதனால் நீங்க 4 நிமிடம் கழிந்து விட்டதுதான், அதன் பின்புதான், அதாவது 4 நிமிடம் கழிந்து 3வது வினாடியில் தான் அதை கூறியபடியால் உங்களுக்கு என்ன செய்வோம்? அதை என்ன மாதிரி செய்வோம்? அதை பார்த்து கொஞ்சம் பாட்டிலே 2 சரணத்தை குறைத்து விட்டு தரவா? நீங்க வெற்றி எடுத்திருக்கின்றீர்கள். வெற்றியாளர்களா வந்து மயிரிலையும் தப்பிவிட்டீர்கள். நான் இங்கே நிறுத்த மணிக்கோடு வைத்திருக்கின்றேன். ஆரம்பிக்கும் போது அழுத்தி நான் நேரம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கேள்வி வந்து வரும்பொழுது 4 நிமிடம் அவருக்கு வந்தது போல 4 நிமிடம் ஆகிவிட்டது. உங்களோட பதில் நன்றாக இருந்தது. அந்த ஐயா ஒன்றும் கூறிவிட்டார், அந்த மரியாதையாக பேசி பழகி விட்டீர்கள். அதனால் அது வருகிறது. நான் முதலில் உங்களுக்கு மஞ்சள் கடலாசி தந்திருந்தேன், ஆனால் அது அந்த நிமிடத்தை கடந்து தந்தபடியால் மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கிறீர்கள். வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் விஜயராகவன். ஆனால் நன்றாக பேசுகிறீர்கள். இடையில பல ஆங்கில சொற்கள் வரக்கூடிய கேள்விகளை, வினாக்களை தொடுத்து நீங்கள் நல்ல பதில் கூறுவீர்கள் தமிழிலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் தாய் உங்களை வாழ வைப்பாள்.
1: சரி,
0: தப்பித்து விட்டீர்கள். நல்லது, நல்லது. என்ன பாடல் உங்களுக்கு வெற்றி பாடலாக வேண்டும் விஜயராகவன்?
1: இப்போ வந்து வீராயந்தர் பாடல்கள் ஒரு பாடல் தான். ஒருதலை ராகம் படத்துல
0: என்ன பாடல்?
1: கூட்டையில கருவார் ஒரு பாடல்.
0: ஓ, நல்ல பாடல். அந்த பாடல் மகிழ்வான ஒரு உல்லாசமான பாடல் இல்லையா? கூடையில
1: அது மயிலாடுதுறை தரங்கம்பாடியில ரயில்லயே எடுக்கப்பட்ட ஒரு பாடல். மயிலாடுதுறை தரங்கம்பாடி.
0: அப்படியா? நீங்க பாத்தீர்களா அந்த படம்?
1: ஐயோ, அவ்வளவு பக்கம் தானே எங்களுக்கு, பக்கம் தானே.
0: ஓ, நீங்க அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது சென்று பார்த்தீர்களா? நீங்கள் சென்ற காட்சிகள் படமாக்கப்படும், எங்களுக்கும் அது உத்வேகமாக இருக்கும், எங்களையும் பிடிக்கிறார்களா, இன்னும் நாங்கள் முகம் கொடுப்போம், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், ஆனால் தேவையில்லாத அவர்கள் அதை வெட்டிவிடுவார்கள். நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது கடைசியாக சொன்ன சொல் தான் அந்த ஐயா, அது நாலு மடத்தை தாண்டித்தான் வந்தது, அதனால் தான் நான் உங்களை சொன்னேன் நீங்கள் தப்பி விட்டீர்கள் என்று
1: சொன்னேன்.
0: அந்த பாடல் உங்களுக்கு காற்றலையில் பெற காத்துக் கொண்டிருக்கும் வேளை நீங்கள் அழகாக வந்து சிறப்பித்தீர்கள். எங்களுடைய வானொலியில் தமிழை தமிழா நாங்கள் நான்கு நிமிடம் அல்ல பேச, முன்பு மூன்று நிமிடங்கள், இப்பொழுது நாலு நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த வல்லமை வந்துவிட்டது. முன்பு எல்லாம் உங்களுக்கு ஆங்கில சொற்கள் கூடுதலாக கலந்து கொள்ளும், மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை கூறுவீர்கள் இல்லையா? அடுத்தது
1: நிமிடங்கள் அதிகரிக்கும் போது நாங்கள் சுதாரித்து நல்லா எப்படி திறமையாக பேச வேண்டும் என்பதை நிமிடத்தை அதிகரிக்க நாங்கள்
0: நல்லது. அடுத்தது என்னென்றால், முன்பு நீங்கள் ஆரம்பத்தில் வந்தபோது ஒரு கேள்வி கேட்டால் நீண்ட பதில் கூறுவீர்கள், ஒரு கேள்விக்கு ஒரு பதிலோடு அப்படியே தொடுத்து கிளம்பிடுவோம், அதனால் தான் இடையூறுகள் வருவது. அப்ப நாங்கள் இதே கேள்வி
1: வந்திருக்கேன்,
0: முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு பாத்தீங்க, முதல் ஃபர்ஸ்ட் எல்லாம் வருவதுங்க நாவலே, சரியா?
1: கவனித்து
0: வளமையாக நாங்கள் பேசும் பொழுதும் இந்த தமிழ் வார்த்தைகளை உபயோகித்து பேசினால் எங்களுக்கு மகளும் நாங்கள் தமிழன் என்ற உறுதியில் தமிழை வளர்க்கின்றோம் என்ற அந்த ஆதங்கம் இருக்கும், தமிழுக்கும் சிறப்பாக இருக்கும், தமிழை காத்துக்கொள்வோம்.
1: அடுத்த வருடம் ஐந்து பேசக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு பழகிவிடும்.
0: அப்படியா? சரி, அதுக்கு யோசித்து பார்க்கின்றேன் நான்.
1: 2021 இப்ப வேணா சார் ஐயா,
0: 2021
1: நல்லா எப்படி பேசணும், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்க உள்வாங்கி மீண்டும் நாங்க உங்கள்கிட்ட பதிலை கூறுவோம்.
0: மற்றது என்னவென்றால், நிமிடத்தை கவனிப்பதில்லை, நாங்கள் பேசுகின்ற நேரத்திலே தமிழை பேசிக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் பேசினாலும் பத்து நிமிடம் பேசினாலும் தமிழைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் தரமாக செய்யலாம். அடுத்தது நீங்கள் கூறுவது வேறு வடிவத்திலும் பெறலாம், இந்த போட்டி வேறு வடிவத்திலும் பெறலாம், சரியா? இப்பொழுது வாழ்த்து,
1: நீங்க ஒரு பேசக்கூடிய வார்த்தையை உள்வாங்கி பேசுவதற்கு நாங்க வந்து கொஞ்சம் காது வந்து அந்த ஆன்லைன்ல பேசும்போது டவர் கிடைக்காதுல்ல, அதனால வந்து கொஞ்சம்
0: கவனித்துக் கொண்டு அடுத்த போட்டியிலே நாங்கள் இதை கவனித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சிறப்பித்து வானொலி அலங்கரித்து சென்னைக்கு வாழ்த்துக்கள். விஜயராகவும் வெற்றி பாடல் வருகின்றது காற்றலையை கேட்டு மகிழ்ந்திருங்கள். கூடையிலே கருவாடு நிறைந்து வருகின்றது வைத்தியசாலை. இப்ப எங்க வீட்டிலே இருக்கின்றீர்களா?
1: ஆமையா,
0: சாரி, உங்களுக்கு வீட்டிலே கூடையிலே கருவாடு வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள், நன்றிகள்.

0: உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியின் கதம்பம் நேரலையில் வந்து தமிழில் பேசுவோம் தமிழை மன்னிக்க வேண்டும் தடக்கிவிட்டது. தமிழில் பேசுவோம் தமிழை பேசுவோம் தமிழில் என்ற போட்டியிலே பங்கு பெற்று முழுமையாக 4 நிமிடங்கள் பேசி தமிழை வளர்த்தவர்கள் என்ற பட்டியலில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று வந்த 2 அன்புறவுகள் அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முன்னியல் தமிழ் வானொலியின் காட்டலை எதிர்பார்க்கின்றது. தமிழுக்கு சிறு தொண்டு செய்வோமே என்ற எண்ணத்தில் இறைவன் எங்களை படைத்தான் தன்னை நன்கு தமிழில் செய்யும்படி என்றதற்கு இணங்க தமிழை பேசுவோம் தமிழை பேசுவோம் தமிழை வெற்றி வருவோம் பாடலை கேட்போம் உடனடியாக என்று கேட்கும் எண்ணத்தோடு வாருங்கள் வந்து பங்கு பெற்றுங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பம்.
1: தமிழிசை தொன்மையானது, செம்மை வாய்ந்தது, செழுமை வாய்ந்தது. ஐவகை நிலப்பெண்கள் தொடங்கி தேவார பெண்கள் காலம் வரையில் தமிழிசையின் மென்மையும் மேன்மையும் திசைச்சுவர்களை தீண்டியது, திரை கடலையும் தாண்டியது. பிற்காலத்தில் வேற்றுமொழிகளின் ஆதிக்கத்தால் தமிழிசைக்கு பின்னடைவு ஏற்பட்டது. தமிழிசையின் பெயர் மாற்றப்பட்டு கர்நாடக இசை ஆயிற்று. தமிழ் கீர்த்தனைகள் இயற்றி இசையமைத்து தமிழிசை வளர்த்த மேதைகளான முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாசல கவிராயர் ஆகியோரது தொண்டு வெளிச்சத்துக்கு வராமல் போயிற்று. தமிழ்நாட்டு இசை மேடைகளில் தமிழ் மொழிக்கு உரிய இடம் தரப்படாமல் பிற மொழி பாடல்களே முதலிடம் பெற்றன. தமிழிசைக்கு முதன்மையிடம் தர வேண்டும் என்கின்ற முயற்சியில் தந்தை பெரியார், அண்ணாமலை அரசர், ஆர் கே சண்முகம் செட்டியார் போன்றோர் முன்னின்று செயல்பட்டனர். அவர்களது முயற்சியின் விளைவுகளால் அரும்பிய தமிழிசை இன்னும் முழுமையான இடத்தை எட்டிப்பிடிக்க இயலவில்லை. அந்த இடத்தை எட்டிப்பிடிக்கவும் தமிழிசையை மேடையேற்றி கொட்டி முடக்கவும் தோன்றிய அமைப்பே தந்தை பெரியார் தமிழிசை மன்றம். நாடு முழுவதும் நல்ல தமிழிசை மேடதோறும் பாட வேண்டும் என்பது இம்மன்றத்தின் தலையாய நோக்கம். இசையுலக வரலாற்றில் இடைச்செருகல்களால் நேர்ந்த இருட்டடிப்பை விரட்டி அடித்து விடியலை கொண்டு வர புதிய பூபாலம் பாடி புயல் வேகத்தோடு செயலாற்ற புறப்பட்டிருக்கிறது இந்த ஒலிப்பேழை. தமிழிசையை மீட்போம், தமிழர் நலம் காப்போம்.

அற்புதமான ஒரு உணர்ச்சி வசமான பாடல். தமிழிசை தலைவர் எங்களுடைய புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்களுடைய கணீர் என்ற ஒலியிலே கேட்டு மகிழ்ந்தோம் உறவுகளே. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம் என்று பாடிய ஒரு மோகன ராகத்தில் வந்த அந்த பாடல் ஆதி தாளத்தில் ஒலித்து சென்றது. அந்த பாடலை எழுதியவர் யார் என்று பார்த்தால் உணர்ச்சி கவிஞர் எங்களுடைய காசி ஆனந்தன். இன்னும் தமிழகத்தில் வாழுகின்ற ஒரு ஈழத்தமிழர். அவர் பல இன்னல்களை தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டு அனுபவித்தவர். இன்றும் அவர் வாழ்கின்றார் மத்தியிலே. அவர் எழுதிய அந்த உணர்ச்சி கவிதைக்கு இந்த பாடலை கலை மாமணி தமிழிசை பாணர் என்று விருது பெற்ற புஷ்பவனம் குப்புசுவாமி ஐயா அவர்கள் அற்புதமாக அந்த கணீர் என்ற குரலிலே கம்பீரமாக தமிழை ஏற்றி பாடியது எங்களுக்கெல்லாம் உணர்ச்சியை தருகின்றது. இந்த புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்களின் பாதம், அவருடைய குரல் எங்கள் முன்னில் தமிழ் வானொலியில் ஒலித்தது. அவர் கனடாவுக்கு வருகை தந்து எங்களுடைய விழாவிலே பங்கேற்று நாங்கள் ஆண்டுதோறும் நடத்துகின்ற ஆண்டு விழாக்களுக்கு ஒவ்வொருவரை அழைப்பதுண்டு. அந்த வகையிலே கோலாகலமாக நிகழ்ந்த அந்த விழாவிலே அவர் வந்து அப்பொழுது அவருடைய குழந்தை, சின்ன குழந்தை மடியிலே வைத்துக் கொண்டு தாயார மூவரும் இருந்து கச்சேரி செய்து தந்தார்கள் எங்களுக்கு. அவருக்கு இந்த பாராட்டுகளும் கிடைத்தது. அவர் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலை மாமணி தமிழிசை பாணர், தமிழை வளர்ப்பதற்கு அவர் தமிழ் உச்சரிப்புகளும் கம்பீரமான அந்த குரலும் எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும் கணீர் என்ற அந்த ஓசையும் எங்களையும் கவர்ந்தெழுக்கின்றது. என்றும் அவருடைய பாடலை நன்றியோடு இந்த காற்றலையில் தந்தேன். அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை அறியாமல் எங்களுக்கு உணர்வுகள் பொங்குகின்றது. உண்மையிலே தமிழை உணராதவர்கள், தமிழை அறியாதவர்கள், தமிழின் பெருமை தெரியாதவர்கள் என்றுதான் எங்களை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். தமிழில் இருக்கும் எத்தனை இலக்கண இலக்கிய நூல்கள் அத்தனையும் படிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. குறைந்தது அந்த தமிழை நாங்கள் எங்கள் நாவிலே உச்சரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமும். எங்களால் முடிந்தவரை அப்படித்தான் நாங்கள் காக்கணும். அவர்கள் உயிரோவியமாக, உயிரோட்டமாக, உணர்ச்சி வசப்பட்டு எழுதிய உணர்ச்சி கவிஞர் என்று பெயர் பெற்ற காசி ஆனந்தன் எழுதிய அந்த வரிகளுக்கு ராகத்தையும் தாளத்தையும் கொடுத்து தன்னுடைய கம்பீரமான உணர்ச்சி குரலிலே அந்த பாடலை உள்வாங்கி அப்படி உள் உணர்வோடு எங்களுக்கு உணர்வு வரும் வகையிலே அவர் பாடியிருக்கின்றார். தமிழிசை பாணர் புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்கள், அவர்களுக்கு தமிழால் வாழ்த்தி வணங்கிக் கொள்வோம். அவரை வணக்கம் கூறிக்கொள்வோம். அடுத்து என்ன உறவுகளே, நீங்கள் ஆயத்தமாக இல்லையா வருவதற்கு? இரண்டு இருவர் தான் தமிழை வளர்க்க விரும்பியவர்களா? மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் உண்டு. ஏன் வரவில்லை? வாருங்கள், இது ஒரு பெரிய பரீட்சை அல்ல. நாங்கள் எங்களுடைய பேச்சிலே தமிழை உச்சரித்து பழக வேண்டும், தமிழில் பேச வேண்டும். உங்கள் திறமை, நீங்கள் திறமைசாலிகள், உங்கள் திறமைகளை பார்ப்பதற்காக இருக்கிறது இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. ஈழத்திரு நாட்டிலும் தங்களுடைய பாரத நாட்டிலும் இப்பொழுது இரவு 9:55 12 நாள் 12 மாதம் 2020 வெள்ளிக்கிழமை. இருவர் வந்து தங்களுடைய துணிகரமாக வந்து தமிழின் ஆர்வத்தையும் தமிழின் நேசத்தையும் தமிழை நாங்கள் சுவாசிக்கின்றோம் என்று வந்து சென்றார். எங்கள் அன்பு உறவுகள் அனைவரும் தமிழை விரும்புவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் தமிழ் வானொலிக்கு வருகின்றீர்கள். வாருங்கள், பேசுவோம். 4 நிமிடங்கள் மட்டும்தான் பாடல் ஒன்று கேட்பீர்கள். 7 நிமிடங்களும் செல்லாது. 10 நிமிடம் என்று வைத்துக் கொள்ளுங்களாக கூடியது பேசி முடிவதற்கு. உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கே பயன்படுத்த போகும்? நீங்கள் சந்தைக்கு சென்று, கடைக்கு சென்று, ஆலயத்துக்கு சென்று, பிளாக்களுக்கு சென்று, வீடுகளுக்கு சென்று, நண்பர்களை சந்திக்கும் போது முழுமையான தமிழில் பேசுவது இல்லை என்பது நானும் அதைத்தான் கூறுகிறேன். ஏன்னா நானும் அப்படி

0: வாழ்ந்திருக்கின்றது. தமிழான தமிழ் இருக்க, தலை சிறந்த மொழியான தமிழ் இருக்கையே நாங்கள் அதை போடும். தேவா வந்திருக்கின்றார். வணக்கம் தேவா. வணக்கம் தேவா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமுடன் வளமுடன் ஜெயமுடன் அம்மா ஐயா ஆசீர்வாதம். நல்லா இருக்கும்.
0: நல்லாக இருக்க வேண்டும் என்று தமிழால் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். இன்று நீங்கள் தனுஷ்தி வீரமணி அவர்களை அந்த செல்ல குழந்தையை காட்டலைக்கு அனுப்பி வைத்தமைக்கு உங்களுக்கு நானும் நன்றி கூறிக் கொள்ளுகின்றேன்.
1: நன்றி நன்றி. அல்ல அது வந்துச்சுவா பேசணும். அது சொல்லுவேன்.
0: நன்றாக நன்றாக அண்ணாவுக்கு வாழ்த்துக்களும் கிடைச்சிருக்கின்றது. நல்லது நல்லது
1: நன்றி.
0: இப்பொழுது பாடல் கேட்டீர்களா? வீட்டு அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா? அம்மா நலமாக
1: இருக்கின்றார்களா?
0: நாங்கள் தமிழில் பேசுவோம். தமிழர்களுக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலிலே உங்களுக்கு கதம்பத்திலே நாளைய தினம் என்ன பாடல் தர வேண்டும்? என்ன பாடல் வேண்டும்?
1: அந்த இன்னைக்கு பாடல் போடவே இல்லை. ஆனா கேட்டுக்கிட்டே பாடல் இன்னைக்கு நேத்தி கடம்பத்துல உள்ள பாடல் எது
0: இல்லையே? உங்களுக்கு நேத்து கடம்பத்துக்கு வந்தீர்களா? வந்தீர்கள். உங்களோட பாடல் போடப்பட்டதே, ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கடம்பத்துல போனது ஐயா, நீங்கள் கேட்கவில்லை போலும். அன்பு நெஞ்சமே
1: இல்லையா? நான் மூன்றதுல இருந்து
0: கேட்டிருந்தேன்.
1: பட்டையில தான் ஓடிட்டு இருக்க.
0: பட்டையில ஓடுனது உங்களுடைய பாடல். வாழ்த்து பாடல்
1: சாப்பிட வந்தப்ப சாப்பிட்டு தூங்குறதுக்கு அப்புறம் போட்டுருவாங்க உங்களுக்கு. அந்த இது 4 to 5 மணி வரைக்கும் போடுவாங்க.
0: மாலையிட்ட மங்கை திரைப்படத்து பாடல் தானே?
1: ஆமாயா.
0: அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. நான் தான் செய்திருந்தேன். ஆமா, மறு ஒளிபரப்பிலே உங்களுக்கு வரும் அந்த பாடல். மறு ஒளிபரப்பில்
1: கிடைக்கும்.
0: உங்கள் பாடல் 3வது பாடலாக
1: ஒலித்தது.
0: 3வது நேராக வந்திருக்கு. என்ன பாடலை நாளைய தினம் உங்களுக்கு தர வேண்டும்?
1: பாடல் இது பூம்புகார்ல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. பூம்புகார் திரைப்படம்.
0: சரி, பூம்புகார்ல இருந்து பாடல் இருந்து அடுத்தது. இப்பொழுது நாங்கள் தமிழிலே பேச போகின்றோம். 4 நிமிடங்கள் சரியா போட்டியிலே பங்கு
1: வைக்கிறீங்க.
0: அப்படி எப்படி பலவனி அடுத்த 2 உறவுகள் ஜோஜும் பால்ராஜும் அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள். நீங்கள் பேசுங்கள். இப்பொழுது
1: உங்களுடைய
0: நேரம் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது ஆரம்பிப்போம். வணக்கம் தேவா. நீங்கள் இப்பொழுது வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் தானே? தமிழ் பாடல் ஒன்று கலைமாமணி தமிழிசைப்பாளர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய பாடலை கேட்டீர்களா? தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடல்
1: கேட்டீர்கள்.
0: மிகவும் அற்புதமான ஒரு உணர்ச்சி வசமான பாடல் நீங்கள் நினைக்கின்றீர்களா?
1: உண்மையா அது ஒரு உறவுகள் உள்ள பாடல் தான். தமிழர்களுக்கு உள்ள பாடல்,
0: நல்ல பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுது நாங்கள் எங்களை பற்றி எண்ணக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நாங்கள் தமிழர்கள் தானா, தமிழை பேசுகின்றோமா என்று எண்ணம் வருகின்றது அல்லவா?
1: ஆமாயா.
0: ஆமா ஐயா. ஐயா 2வது கவனமா இருக்க வேண்டும். மஞ்சள் கடுதையாக தந்துவிட்டு. நல்லது. அங்கு நாச்சியார் கோவில் வீதியிலும் பனி பொழிவு இருக்கின்றதா? பனி இருக்கின்றதா காலையிலே? சரி, இந்த பனி உள்ள காலத்தில் உங்களுக்கு காலை நேரத்தில் குளிர் அதிகமாக இருக்குமா, வெப்பமாக இருக்குமா?
1: குளிர் அதிகமாக தான்
0: இருக்கும். இந்த ஐயான்றது கவனமாக இருக்க வேண்டும். அந்த குளிர் நேரத்தில் நீங்கள் இப்படி போர்வை போர்த்தி கொண்டிருப்பீர்களா, இல்ல குளிர் சட்டை போட்டுக் கொண்டிருப்பீர்களா? மூன்று வினாடிகள். போர்வை கொண்டிருப்பீர்கள். கட்டிக்காரன். அந்த போர்வை பருத்தியினால் ஆனதா, கம்பளியினால் ஆனதா?
1: பருத்தி நூல்னால் ஆனது
0: ஆனது கட்டிக்காரன் பருத்தி நூல் அற்புதமாக பேசுகிறீர்கள். முன்பு எல்லாம் தடுமாறுவீர்கள், இப்ப நன்றாக பேசுகிறார்கள். பேசும் பொழுதுதான் வரும் செந்தமிழும் நான் பழக்கம். சரி, நாங்கள் இந்த தமிழை பேசுவது நன்மையா அல்லது நாகரிகமா அநாகரிகமா?
1: மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய நன்மை.
0: நன்மை, மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய நன்மை. இரண்டு தடவை மிகப்பெரிய மிகப்பெரிய கூடாது. சரி, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து பங்கு பெற்றும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா அல்லது வெட்கமாக இருக்கின்றதா?
1: ஆனந்தமா இருக்கு,
0: ஆனந்தமா
1: ஆனந்தமா இருக்கு, நிம்மதியா இருக்கு.
0: நல்லது நல்லது, இந்த நல்லது நிம்மதியன்றது சொல்லுங்க. ரெண்டு தடவை வந்து ஆனந்தமா இருக்கு. அப்ப நீங்கள் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கும் பொழுது உரையாடும் பொழுது தமிழைத்தான் உபயோகிப்பீர்களா, இடையிலே போரு மொழியும் கலக்கின்றதா?
1: இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி, நன்றி.
1: எல்லோரிடமும் இங்கு பேசுவது போல எல்லாத்தையும் நானும் பேசி பழகிறேன்.
0: நல்லது. ஒரு ஒரு வசனம் கூறினால் போதும், நீங்கள் நீண்டு செல்ல போனால் வெற்றி பெற முடியாது. இன்று உங்களுக்கு பணி இருந்ததா?
1: இருந்ததுங்க.
0: இருந்ததுங்க, நல்லது. பணியை முடித்து விட்டு இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். அப்படித்தானே? உங்களோட பணி, உங்களுடைய பணியகமும் உங்கள் வீடும் பக்கத்தில் இருக்கின்றதா சரி தொலைவில் இருக்கின்றதா?
1: தொலைவில் தான், சைக்கிள் மிதிவண்டியில் தான்.
0: சரி ஐயா, ஒரு வார்த்தை சைக்கிள் என்று கூறிவிட்டீர்கள் தவறுதலாக. நீங்கள் உங்களை மகிழ்வோடு விலகி வைக்கின்ற என்றால் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் பேசியிருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள். முதல் சுற்றிலே சைக்கிள் என்ற சொல்லை உபயோகித்ததால் நீங்கள் மகிழ்ச்சியோடு விலக்கி வைக்கப்படுகின்றீர்கள். மீண்டும் நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். முதலாவது சுற்றில் நீங்கள் வெற்றி பெறவில்லை, இரண்டாவது சுற்றுக்கு செல்லவும். சரியா, கவலைப்பட வேண்டாம், நன்றாக பேசிக்கொள்வது, அழகாக பேசிக்கொள்வது. சைக்கிளுடைய வந்து புகுந்து விட்டது பார்த்தீர்கள். எங்களோட பேச்சு தமிழிலே, எங்களோட பேச்சு வழக்கிலே நாங்கள் அந்த சொற்களை எங்கள் நாவிலே உட்கார்த்தி விட்டோம். இரண்டாவதாக தான் மிதிவண்டி என்று வந்து அற்புதமான தமிழ் சொல்லு. அந்த சைக்கிள் என்று வந்து உங்களை தடை செய்து உங்களோட தாய்மொழியை, உங்களோட தாய் சொல்லி எங்களை அது நாவிலே இருந்து ஆட்சி பெற்று விட்டதால் நாங்கள் சொல்ல வேண்டிய, நானும் இப்படித்தான் சில வேலை அப்படி பேசுவது உண்டு. அதனால் நாங்கள் இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு செல்வோம். ஒன்றும் கவலை இல்லை, ஒரு தடவை போன மறுதடவை வெல்லலாம் தானே. ஆனால் நன்றாக மூன்று நிமிடத்துக்கு மேல் பேசி விட்டீர்கள், நான்காவது நிமிடத்துக்கு வரவில்லை. ஆனால் அந்த சைக்கிள் என்ற சொல்லு வந்து விட்டது இல்லையா? அப்ப நாங்கள் எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அளவாக பேசுகிறோம், அளந்து பேசுகிறோம், அறிந்து பேசுகிறோம் என்ற விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ஆரம்பிப்போம். சரி, அண்மையிலே நடந்த அந்த மலை வீழ்ச்சி இப்பொழுது நின்று விட்டதா தொடர்கின்றதா?
1: நின்று விட்டது.
0: வெயில் வந்துவிட்டது, சூரியனுடைய ஒளி படுகின்றதா? இன்றைக்கு பட்டதா, கிடைத்ததா உங்களுக்கு?
1: சூரியன் வந்து கொண்டுதான் இருக்கு.
0: இப்பொழுது இரவு நேரம், சூரியன் அங்கு நிலா இருக்கின்றதா, நில ஒளி தெரிகின்றதா?
1: இப்போ
0: அரை நிலா இருக்கியா? அரை நிலா, நல்லது. அந்த நில ஒளியை நீங்கள் கண்டு கழிக்கும் பொழுது, வெளியே வந்து நிற்கும் பொழுது என்ன சத்தங்களை உணர்கிறீர்கள்?
1: பறவைகள், காக்கா, குருவி, கத்துறது, அப்படி பார்த்துட்டு நிம்மதியா சத்தனாலே நின்று வந்துடும்.
0: நல்லது. இப்ப இரவிலே காக்கா வளர்த்துக்கின்றதா? சில பறவைகள், மற்றது நில வண்டுகள் சத்தம் போடும், அப்படியான சத்தங்களை கேட்கும். உங்கள் வீடு
1: எல்லாம்
0: நல்லது. நிறுத்துங்கள், நீண்ட வசனம் சொல்ல போறீர்கள், விட்டு விடுவீர்கள். உங்கள் வீடு, உங்களுடைய இல்லம் பெருந்தெருவுக்கு பக்கத்திலே இருக்கின்றதா, சற்று தள்ளி உள்ளே இருக்கின்றதா?
1: தேரோடு வீதி.
0: தேரோடு வீதி. அப்ப அதிலே காரு, அதிலே வாகனம், வேறு வாகனங்கள் ஓட மாட்டாதா? கவனமாக பேச வேண்டும்.
1: நிறைய வாகனங்கள் சென்று கொண்டுதான்.
0: வாழ்த்துக்கள், நிறைய வாகனங்கள் சென்று கொண்டு. நான் கூட கார் என்ற சொல்லை உபயோகித்து பார்த்தேன், நீங்கள் எழுத்து கெட்டிக்காரன். இன்று ஒளிபரப்பப்பட்ட இந்த பாடல் ஒரு தமிழ் உணர்வை எங்களுக்கு விட்டு சென்றதல்லவா? அப்பொழுது உங்கள் உள்ளத்திலே என்ன தோன்றியது? தமிழை நாங்கள் பேச வேண்டும், தமிழால் பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா?
1: வந்ததுயா?
0: வந்தது ஐயா, ஐயா என்று சொல்ல போயிட்டு இருக்கு. ஒரு தடவை நாளைக்கு உங்களை பணி இருக்கின்றதா?
1: பணி இருக்குது,
0: இருக்கு, இருக்குது, பணி இருக்கிறது. அந்த பணியிலே பணியிடத்திலே நீங்கள் எங்கள் வானொலியை பெரிய ஒலியை விட்டு கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் எல்லோரும் மட்டமாக. அப்படித்தான் பணியை புரிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். அம்மா வந்து உங்களுடைய அம்மா, எங்களுடைய அம்மா, உங்களுடைய தாயார், உங்கள் தாயார் எனக்கு அன்பு சகோதரியான அன்பார். நான் அம்மா ஒன்றும் சகோதரியாகத்தான் எண்ணுகிறேன். நானும் அந்த அளவுக்கு முதியவராக வந்தவர்தானே. அவர்கள் இந்த வானொலியை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று கூறுகின்றீர்கள். அவர் தொடர்ந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பாரா? கவனமான சொற்களை பாவியங்கள் ஒருவரும் நிச்சயமாக அது போதும். அப்படியே நிறுத்துங்கள். நீங்கள் அங்காலே போனால் நீங்கள் ஹெட்செட் எல்லாம் வந்து ஆங்கில வார்த்தையை கலந்து விடுகிறீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் நீங்கள் இதில் வெல்ல வேண்டும் என்பதுதான். தினமும் நீங்கள் வந்து வானொலியை கேட்க வேண்டும். அவளோடு இருப்பதற்கு காரணம் என்ன?
1: மகிழ்ச்சி, ஆனந்தம்,
0: மகிழ்ச்சி, ஆனந்தம். அடுத்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காகவும் என்னிடத்தில் வந்து பாடல்களை கேட்பது உண்டுதானே?
1: நிறைய
0: நண்பர்கள் நிறைய கேட்டீர்கள். அந்த நண்பர்கள் ஏன் அவர்கள் நேரலையில் வந்து கேட்க முடியாது? கேட்கலாம் தானே.
1: சுவாசம்,
0: கூச்ச சுபாவம், அந்த கூச்ச சுபாவத்தை போக்குவதற்கு அவர்கள் வந்து பேசினால் அந்த கூச்ச சுபாவம் உங்களுக்கே முன்பு கூச்ச சுபாவம் இன்று சரளமாக தமிழ் போட்டியிலே தமிழில் பேசுவோம், தமிழை தமிழை பேசுவோம் தமிழில் என்ற போட்டியிலே கூட நீங்கள் பங்கு பெற்ற அளவுக்கு வளர்ந்திருக்கின்றீர்கள். அவர்களுக்கு அது தெரியும். கூறுங்கள், அவர்களிடம் வந்து கேட்கும்படி.
1: எல்லாம் படித்த நண்பர்கள்,
0: படித்த நண்பர்கள் சரி, பிடித்த நண்பர்களாக இருக்க வேணும். தமிழை பிடித்த நண்பர்களாக இருக்க வேணும். அப்படி நாலு நிமிடத்தை பேசி முடித்து விட்டீர்கள். ஐந்து வினாடிகளும் கூடிவிட்டது. இறுதியிலே நீங்கள் தடுமாறிய மேலே நாலு நிமிடமாகிவிட்டது. அதனால் நீங்கள் நூலிழையில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். வெற்றி பெற்ற மகிழ்வாக நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் உங்களை இதிலே. நான் சந்தோஷம், சந்தோஷம். அந்த இறுதியிலே அந்த பதில் முறை கூறுவதற்கு சற்று தடுமாட்டம், ஆனால் அது நாலு நிமிடம் ஆகிவிட்டது என்னுடைய கேள்வி முடியும் போது. அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். உங்களுக்கு இப்பொழுது எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று புரிந்து. சரி, இந்த வெற்றி பெற்றதற்கான என்ன பாடலை கேட்கின்றீர்கள் உடனே தருவதற்காக? நினைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது பால்ராஜ், ஜோர்ஜ் நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எங்கே தேவா என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒரு பாடலை கூறுங்கள், உங்களுக்கு அந்த பாடல் தரப்படும்.
1: ஒரு பக்தி பாடல் ஒன்று போடுங்க.
0: என்ன பக்தி பாடல்? என்ன பக்தி ஆகணும்? முருகனுடைய பாடலா, விநாயகருடைய பாடலா, அம்மனுடைய பாடலா, கிருஷ்ணருடைய பாடலா?
1: கிருஷ்ணன் பாடல், கண்ணன் பாடல் போடும்.
0: கண்ணன் பாடல் வேண்டும் உங்களுக்கு. நிச்சயமாக கண்ணன் பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். நன்றாக விளையாட எனக்கு உங்களை விட எனக்கு வெற்றி பெற்று போகிறாரு. தேவா வந்து வெற்றி பெற்றார் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே பேசுவதற்கு தடைப்பட்டு திருப்பி திருப்பி ஒரு சொல்லை சொல்லி நீண்ட வதனங்களையும் நான் பேசிக்கொண்டவர் இப்பொழுது அளந்து எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களிடம் கூறுங்கள், கூச்ச சுபாவம் வேண்டாம். நேரடியாக அழைத்து என்னோடு பேசினார்கள் என்றால் அவர்களுக்கு கூச்சங்கள் போகும், சிறப்பாக அவர்கள் பேச முடியும். நன்றி தேவா, நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த
1: நன்றி.
0: அடுத்த அன்பு உறவு எங்கே பால்ராஜ் வர வேண்டும். அதைவிட இன்னொரு அன்பு உறவு அழைத்திருக்கின்றார். அவரும் வரவன், அவருடைய பெயர் இங்கே இல்லை, இலக்கம் தான் இருக்கின்றது. அவர் வர வேண்டும். ஜோர்ஜ் நீங்கள் வர வேண்டும். வந்து பங்கு பற்றி சிறப்பித்துக் கொள்ளுங்கள். நீளங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. விரைவில் வர வேண்டும் என்று கேட்கும்போது ஜோர்ஜ் வந்துவிட்டார். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா. ஆசீர்வாதத்தில்
0: அத்தோடு உற்சாகமாக இருக்கின்றீர்களா? போட்டியிலே பங்கு பெற்றவரும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தீர்களா?
2: வந்திருக்கிறேன்.
0: வந்திருக்கிறீர்கள். வெற்றியாளராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். கெட்டிக்காரனாக வர வேண்டும். இங்கே நாங்கள் இப்பொழுது பாடல்களையும் போட்டியாளர்கள் பங்கு பெற்றதையும் கேட்டீர்கள் தானே?
2: ஆமா ஆமாங்க.
0: இந்த கதம்பன் நிகழ்வு நாளையில் வரும் பொழுது உங்களுக்கு என்ன பாடலை தர வேண்டும்? கதம்பத்திலே
2: மதராசு பட்டணத்துல இருந்து பூக்கள் பூக்கும் தருணம்
0: எனக்கும் பிடிக்கும் அந்த பாடல் என்றபடி தெரியுமா பூக்கள் பூக்கும் தருணம். இப்பொழுது நீங்கள் போட்டிக்கு தயாரா?
2: தயாரையா.
0: சரி, உங்கள் போட்டி ஆரம்பமாகிறது ஜோதி. இப்பொழுது கவனமாக விதிமுறைகள் தெரியும், விதிமுறைகளை கடைபிடித்து பேச வேண்டும். வணக்கம் ஜோஜ், இன்று என்னால் எப்படி உங்களுக்கு சென்றது?
2: மிக நன்றாக சென்றது.
0: வாழ்த்துக்கள். அங்கே மழை பொழிவது நின்று விட்டதா?
2: மழை நின்று விட்டது.
0: மழை நின்று விட்டது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, உங்களுக்கு அதை பற்றி எந்த பாதிப்பும் இல்லைத்தானே? நீங்கள் வீட்டின் உள்ளேதானே இருப்பீர்கள்?
2: வீட்டின் உள்ளில் தான் இருக்கிறேன்.
0: நல்லது. அந்த இந்த நுண்கிருமியினுடைய நோய் அதிகரித்துக் கொண்டு வருகின்றதா, குறைந்து கொண்டு போகின்றதா?
2: இப்பொழுது மிதமாக உள்ளது.
0: மிதமாக இருக்கின்றது. உலக நாடெல்லாம் அப்படித்தான் கூறுகின்றது. உங்களுடைய பணி முடிந்து விட்டதா?
2: பணி முடிந்து இப்பொழுது ஓய்வு.
0: உணவு அருந்து விட்டீர்களா?
2: உணவு இன்னும் அருந்தவில்லை.
0: இன்னும் அருந்தவில்லை. ஏன் காலதாமதம்?
2: இனிமேல் சென்றுதான் அருந்த வேண்டும்.
0: வெற்றி களிப்போடு போய் உணவு அருந்த வேண்டும் இல்லையா? இப்பொழுது நீங்கள் பங்கு பற்றி எங்களோடு பேசுவதை, இந்த போட்டியிலே கலந்து கொள்ளையை ஊரிலே உங்கள் உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களா?
2: அவர்களிடம் நான் சொல்லவில்லை, சொன்னால் கேட்பார்கள்.
0: சொல்லாமலோடி வந்து விட்டீர்கள். இலகசியமாக பிடி வைத்து விட்டு சொல்லுவோம். நல்லது. இங்கே தமிழே உயிரே என்று ஒரு பாடல் சென்றது, அதை வேறு எங்கே கேட்டிருக்கின்றீர்கள் அந்த பாடலை?
2: தமிழ் ஓவியத்தில் கேட்டிருக்கிறேன்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், நல்ல ஒரு உணர்ச்சி வசமான அந்த பாடல் எங்களுக்கு உணர்வை தந்து கொண்டது. இந்த தமிழை பேசுவோம் தமிழை என்பது ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியா?
2: கண்டிப்பாக ஆரோக்கியமான நிகழ்ச்சி.
0: இந்த தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்விலே நீங்கள் பல காலம் பங்கு பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பங்கு பற்றுவதால் என்ன பலனை அடைந்திருக்கின்றீர்கள்?
2: தமிழை மிக அதிகமாக உணர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறேன்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தை தான் கூறு பேசுவீர்கள். இப்பொழுது சரளமாக தமிழில் பேசுகிறீர்கள், பாடுகிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். இது முழு தமிழ் வானொலியில் நீங்கள் பெற்ற நன்மைகள் என்று கூற முடியுமா?
2: வானொலியும் எங்கள் வானொலியும் எங்கள் ஐயாவும் காரணம்.
0: நல்லது நல்லது நல்லது. நீங்கள் உங்க நீங்கள் வாழும் அந்த நாட்டிலே கடை தெருவு கடை வீதிகளுக்கு சென்றால் அல்லது வேறு உல்லாச இடங்களுக்கு செல்லும் வேளையிலே உங்களை போன்ற உங்கள் நாட்டு எங்கள் தமிழ் உறவுகளை கண்டால் நீங்கள் எப்படி பேசு தமிழில் பேசுவீர்களா, ஆங்கிலத்தில் பேசுவீர்களா, அல்லது அந்த உங்கள் நாட்டு மொழியே பேசுவீர்களா, இப்படி இருக்கும் நாட்டு மொழியே பேசுவீர்களா?
2: தமிழில் தான் பேசுவேன்.
0: அப்பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுவதுண்டா, எங்கள் தாய்மொழியே பேசுகின்றோம் என்ற உணர்வு வருகின்றதா?
2: கண்டிப்பாக. நமது தமிழ் நண்பர்களை சந்திக்கும் நேரம் ஆனந்தம் ஏற்படும்.
0: வாழ்த்துக்கள். நாங்கள் எங்கள் நாட்டில் மட்டும் எங்களவர்களோடு பேசுவது பெரிதல்ல, வெளிநாட்டுகளே எங்களவர்களை காணும் பொழுது நாங்கள் தமிழைத்தான் உபயோகிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் தமிழன் என்று தெரியாது. அதை ஒத்துக்கொள்ளுகின்றீர்களா?
2: கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன்.
0: இந்த கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் கூறுகிறீர்கள், மிக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடதாசி கிடைக்கும். கவனித்து இந்த நீங்கள் பணியில இருக்கும் பொழுது இந்த வானொலியை கேட்கின்ற முன்பு இதையே சுவாசித்துக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். நாடு விட்டு நாடு சென்றும் தமிழ் மோகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன?
2: தமிழை மறந்துவிடக்கூடாது, தமிழோடு ஒன்றித்திருக்க வேண்டும். நமது மொழி தாய்மொழி தமிழ் என்பதால்.
0: அற்புதமான பதில் தந்திருக்கின்றீர்கள் ஜோஜ். அதை கேட்போம் பொழுது எனக்கு மகிழ்வாக இருக்கு. அந்த உணர்வை நீங்கள் பேசும் வேளையிலும் உங்களோடு தமிழில் வந்து உரையாடும் பொழுதும் பெற்றுக் கொள்கிறீர்களா?
2: பெற்றுக் கொள்கிறேன்.
0: உங்கள் இல்லத்திலே நீங்கள் சென்றாலும் தமிழில் தானே உரையாடுவீர்கள் உங்கள் குழந்தைகள் மனைவியோடு?
2: தமிழில் தான் உரையாடுவேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று கூறினால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
2: மிக மகிழ்ச்சி அடைவேன்.
0: வெட்டி வெட்டுவீர்கள், வெட்டி வெட்டி விட்டீர்கள், எப்படி இருப்பீர்கள்?
2: ஆனந்தப்படுவேன்.
0: ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். 4 நிமிடங்கள் 9 வினாடிகள் 79 நொடிகள் பேசியிருக்கேன். தமிழிலே பேசினா அந்த கண்டிப்பாக ஒரு மஞ்சள் நோட்டீஸ் வர பார்த்தது தவற விட்டீர்கள்.
2: சந்தோஷம்.
0: எப்படி
2: சந்தோஷம் ஐயா? பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
3: பாருங்கள், இது தமிழ் தந்த சந்தோஷம். தமிழிலேயே நாங்கள் தமிழிலேயே வெற்றி பெற்று அது எவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் தினமும் தமிழிலே உரையாடி கொண்டு சென்றால் எவ்வளவு அன்பாக மகளிர் மொழியல் தமிழ் வானொலி உண்மையிலே பெருமைப்படுகின்றது. எங்கள் உறவுகளை கொண்டு வந்து தமிழ் நிறுத்தி அந்த தமிழ் வட்டத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கணும். சரி, வெற்றி பாடலாக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
2: மொழி பாடத்தில் வந்து காற்றின் ஒளி.
3: காற்றின் ஒளி,
2: எஸ்.
3: காற்றின் ஒளி
2: இசையாய் மழையாய்,
3: நல்ல நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு அந்த பாடலை வெற்றி பாடல. அதுக்கு முன்பு அன்பு உறவு பால்ராஜ் வந்திருந்தார், அவரை அழைத்து அவரோடு இணைகிறோம். இது முடிந்தவுடன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம், குழுவாக சந்திக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காற்றலை வந்து பிறப்பித்து தமிழை பேசி, தமிழால் பேசி, தமிழை பேசி வெற்றி பெற்ற ஒரு வெற்றியாளராக உங்களுக்கு கடந்த நான்கு உறவுகள் வந்து வெற்றி பெற்று சென்றது பெரிய ஒரு வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். நானும் நல்ல ஒரு அழகான இனிமையான மகள்வான ஆரோக்கியமான நெடுமூச்சை விட்டுக் கொள்ளுங்க. நன்றி. எங்கே அன்பு மகன் பால்ராஜ், ஓடி வாருங்கள் பால்ராஜ், உங்களுக்காக இந்த காத்தலை காத்துக் கொண்டிருக்கின்றது. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் நாங்கள் இணைந்து தமிழில் பேசுவோம், தமிழை தமிழால் பேசுவோம், தமிழை என்று வழங்கிக் கொண்டிருக்கின்றோம், முழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் கூற முடியும். அன்பினேயே நெஞ்சங்கள் வந்து பேசுவது அத்தனை முழக்கமாக இருக்கும். தமிழை நல்ல உறுதியாக இலக்கணத்தோடு நல்ல ஆரோக்கியமாக உணர்ச்சியோடு பேசுகின்றார்கள் என்பதை எண்ணும் பொழுது எனக்கு மேலும் மேலும் மேலும் புதுகலிப்பா இருக்கின்றது. எங்கே பால்ராஜ், நீங்கள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். வர வேண்டும், காற்றலைக்கு வாருங்கள், வந்து இணைந்து பாடலை கேட்டு செல்லுங்கள். இப்பொழுது பாடல் இங்கே நிலுவையில் இருக்கின்றது. எங்கள் அன்பு வந்துவிட்டார் பால்ராஜ். வணக்கம், வணக்கம், வணக்கம் மகனே பால்ராஜ், நலமாக இருக்கின்றீர்களா?
4: அப்போ இனிய நலமா இருக்கிறேன்.
3: அன்போடு அழைத்து அப்பா என்று அழைக்கும் பொழுதே அந்த அன்பு தெரியும். நலமோடு இருப்பீர் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். சரி,
4: என்ன நீங்க வந்து கூப்பிட்டப்பா என்னால வர முடியல, உணவு இருந்துட்டு இருந்தேன். பேசணும்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்.
3: அப்பா விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கீங்க. அப்பா இன்னும் சாப்பிடவில்லை.
4: அப்பா நீ
3: சாப்பிடுவா? மகன் சாப்பிட்டால் அப்பாவுக்கு வயிறு நிறையமாவியா? அதுதான் அப்பாக்கள். இப்பொழுது என்னுடைய உணவருந்து நேரம் இல்லை மகனே, கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது இங்கே கனடாவில் 10 மணி, இப்பொழுது கனடாவில் 11:47. இன்னும் நண்பகல் கூட வரவில்லை. நான் உணவருந்துவது இந்த நிகழ்ச்சிகளை முடித்து சென்றுதான் உணவருந்துவேன். அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்தில் என்ன பாடல் வேண்டும்?
4: வந்து பாரதி படத்துல இருந்து மயில் போல பொண்ணு ஒண்ணுங்கிற பாடல் வேணும்பா.
3: அந்த பாடல் நேற்று கேட்டீர்களா?
4: அது பாரதியார் எழுதின பாடல், நல்லா இருக்கும் பாத்து கேக்குறது.
3: பாரதியார் எழுதியதான் அந்த பாடல், மயில் போல பொண்ணு ஒன்று, அந்த பாடல் தானே? அது பாரதிய திரைப்படத்தில் அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் இன்றைய நிகழ்வு வந்து தமிழில் பேசுவோம், தமிழை தமிழை பேசுவோம், தமிழால் என்ற இடத்திலே நீங்கள் ஆயத்தமா பங்கு பெற்றுவது. தமிழிலே பேசுவோமா?
4: கண்டிப்பாக.
3: நல்லது,
4: கண்டிப்பாக பேசுவோம்.
3: சரி, உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது நீங்கள் சாப்பிட்டு விட்டேன் என்று கூறுவீர்கள், அது காலை உணவா, மதிய உணவா, இரவு உணவா?
4: இரவு உணவு.
3: இரவு போஜனம், இரவு போஜனத்தை வழக்கமாக இந்த நேரத்துக்குத்தான் உண்ணுவீர்களா?
4: ஆமாங்க.
3: ஆமாங்க. அப்பா ரெண்டு தடவை அப்பா வருகின்றது கவனமாக இருக்கணும். அப்பா அடிக்கடி கூறணும். இது போட்டு
4: என்பது உங்கள்கிட்ட பேசுறது, அதெல்லாம் கணக்கு
3: இல்ல. அது எல்லோருக்கும் வந்த கச்சா, அதுதான் ஐயா. அளந்து பேச வேண்டும், அறைந்து பேச வேண்டும், எதை பேச வேண்டும், அப்படி பேச வேண்டும், அதை கேட்டுக் கொண்டிருக்கணும். அப்பா வந்து இதுவே நீங்கள் அழைக்க தேவையில்லை. கேள்விக்கு ஒரு ரெண்டு பதில், அது அவ்வளவுதான். இன்று பணியகத்துக்கு எல்லாரும் வந்தார்களா? எல்லோரும் உங்களுடைய பணி
4: அனைவரும்
3: சமூகம் கொடுத்தார்கள்.
4: அனைவரும் அனைவரும் வந்தாங்க.
3: அனைவரும் வந்தாங்க. அந்த அப்பாவை விட்டுவிடுங்கள். இந்த 4 நிமிடத்துக்கு அப்பா அப்பாவுக்கு பதிலாக வேற சொல்லை பாவித்துக் கொள்ளுங்கள். அப்பா பாவிக்க வேண்டாம், அது அந்த பதிலே தேவையில்லை கேள்வி. சரி, இந்த பனி காலம் என்று கூறுகிறார்கள் உங்களிடத்திலே. இந்த பனி காலத்தினால் உங்கள் பணிக்கு ஏதாவது இடையூறு உண்டா?
4: இந்த பாதிப்பும் இல்லை.
3: இந்த பாதிப்பு இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஆனால் மழைக்காலம் போல் பனிக்காலமும் குளிர் உண்டு என்று கூறுகிறார்கள், அது உண்மையா?
4: வாய்ப்பில்லை.
3: வாய்ப்பில்லை.
0: மழைக்காலம் தொடர்ந்து பொழுதும் பனிக்காலம் காலை நேரம் பெய்ய, அதாவது சூரியனுடைய உதயம் வந்து உஷ்ணம் வரும்போது அது சென்றுவிடும். அதைத்தான் கூறுவார் பரிதி கண்ட பனி போல என்று. நல்லது. ஆனால் உங்களால் பனியை பார்க்க முடியுமா?
4: கண்களால் காண முடியும்,
0: நேர்த்தமாக காண முடியும், அதை உணர முடியும் இல்லையா? எப்படி நீங்கள் கண்களால் காண முடியும், எப்படி காணுவீர்கள்? துளி துளியா விடுமா, அல்லது புகாராக இருக்குமா, அல்லது மொப்பாக, எப்படி காண முடியும்? அதை
4: தூசி போல அப்படியே பரவிட்டே இருக்கும்.
0: அப்படியா? அது வந்து ஆவி உயிர்ப்பு என்று கூறப்படுவது, நிலத்திலிருந்து மேலெழுந்து வருவது, அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் மப்பு மாதிரி, ஒரு புகார் மாதிரி எல்லாம் இருக்கும். சரியா? நல்லது. அந்த இடத்துல வெயில் ஒளிபட்டா இன்னும் தரமா படும். இன்று ஒரு பாடல் ஒளிபரப்பியது தமிழே உயிரே வணக்கம் என்று, அந்த பாடலை கேட்டீர்களா? எங்கள் காத்தலையில்
4: நேரம் ஒதுக்கவில்லை,
0: நேரம் நேரம் ஒதுக்கவில்லை, கேட்க முடியவில்லை என்று ஒரு செல்வ குழந்தை வந்து அதனுடைய சிறுவர் பூங்காவிலே நிகழ்ந்து, அது உங்கள் உறவினரா தனுஷ்தி வீரமணி என்பது உங்களுடைய உறவினரா?
4: தெரியவில்லை.
0: சரி ஐயா, நல்லது, தெரியவில்லை. நான் பரவாயில்லை. மீண்டும் இப்பொழுது உங்களோட பணியகம் மூடி இருக்கின்றதா, அல்லது 24 மணி நேரம் இயங்குகின்ற பணியகமா, தொழிற்சாலையா? 24
4: இரவு வந்து இரவு பணி கிடையாது,
0: இரவு பணி அங்கே இல்லை. எத்தனை மணிக்கு உங்களுடைய பணியகம் மூடப்படுகின்றது?
4: இரவு 8 மணி,
0: 8 மணி அளவில் மூடப்பட்டுவிடும். சரி, நீங்கள் பணியகத்திலிருந்து வீடு வருவது எப்படி வருவீர்கள்? வாகனத்தில் வருவீர்களா, நடந்து வருவீர்களா, அவ்வளவு தூரம் இடைத்தூரம் இருக்கின்றதா, அல்லது நெடுந்தூரம் இருக்கின்றதா உங்கள் பணியகம் உங்கள் வீடும்?
4: பணியகமும் என்னுடைய தொழில் என்னோட வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெண்டுமே ஒன்னு ஒரே இடம்
0: ஒரே இடம் தான். அப்ப வீட்டோடு பணியகத்தையும் வைத்திருக்கிறபடி உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இன்று வந்த உறவுகள் தூர இடத்திலிருந்து வருவார்கள் சிலர், அப்படித்தானே? ஆமான்றது அவ்வளவு. நல்லது, நல்லது. பால்ராஜ் அவர்கள், நீங்கள் இப்பொழுது 4 நிமிடங்கள் பேசிவிட்டு வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா?
4: தந்தை சொல்லும் தந்தை சொல்லும் ஏற்றுக்கொள்கிறேன்.
0: அப்பா விசலமாடா, நீங்கள் 4 நிமிடம் 11 வினாடிகள் பேசியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வெற்றி
4: பெற்றிருக்கீங்க,
0: சிரமப்பட்டு தக்க முத்தம் ஆடித்தான் வந்தீர்கள். சரளமாக பேசும் நிலை வர வேண்டும். உங்கள் தமிழ், உங்கள் தாய் தமிழ்.
4: இல்லப்பா, அதாவது உங்கள்ட்ட வந்து சரளம் பேசலாம், நான் வந்து வார்த்தையை திருப்பி ரிப்பீட்டா பயன்படுத்தக்கூடாது. எங்க வேலை கொஞ்சம் கவனமா,
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் கவனமா இருக்கணும். என்ன பாடலை வெற்றி பாடலாக கேட்க விரும்புகிறீர்கள்?
4: எனக்கு வந்து அழகி படத்திலிருந்து ஓங்குத்தமா ஏங்குத்தமாங்கிற பாடல் வேணும்.
0: ஓங்குத்தமா ஏங்குத்தமா என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். அழகி படத்தில் நல்ல பாடலை கேட்டிருக்கிறீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு நேரடியாக இன்றே கிடைக்கும் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கிடையில். இப்பொழுது 2-3 பாடல்கள் நிலுவையில் இருக்கின்றன, அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் வரிசை கிரமமாக. நன்றி, வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்து தமிழை வளர்த்துக் கொள்வதற்கு பங்களிக்கும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறுகிறேன் மகனே. என் ஆசையும் வழங்குகின்ற வாழ்த்துக்கள் வளர்க்க. மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி.
0: நன்றி. நன்றி மகனே. இங்க மீன் சுட்டியிலிருந்து ஆர் ராஜா அவர்கள், நீங்கள் அழைத்திருந்தீர்கள் ஐயா, வர வேண்டும் போட்டியில் வந்து பங்கு பெற்றுங்கள், உங்கள் போன்றோர் வர வேண்டும் எங்களுக்கு என்று கேட்டுக்கொள்ளும் வேளையில், இது மொழிகள் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியிலே கதம்பத்திலே வந்து தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்று பாடி கேட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார். வந்தவர்களும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழ் வாழ்க என்று கூறிக்கொள்ளுகின்றேன், வர வேண்டும் என்றும் கூறிக்கொள்ளுகின்றேன். உங்களை வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும், வர வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே வாரத்தில் ஒரு முறை வரும் அன்பு நண்பர்களோடு இணைந்து கொண்டும் கேட்கும் ஒரு பாடல் நிகழ்வு. இந்த நிகழ்வுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ இடங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் இது வந்து இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் கிடைப்பது அருமை என்று கூறுகின்றார்கள், அது உண்மைதானே என்று
5: அநேக நண்பர்கள் எங்களுடைய 24வது விழாவிலே அநேகர் தங்களுடைய விமர்சனங்களை வைத்தார்கள். இப்படியான கருத்துக்களை எங்களுக்கு நீண்ட நேரம் உரையாடுவதற்கு வந்து எந்த வானொலியிலும் கிடைக்கவில்லை என்றும் கூறியிருந்தார்கள். சில வானொலிகளும் கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் மொன்றியால் தமிழ் வானொலியில் நிச்சயமாக கிடைக்கின்றது என்பதை நான் ஒத்துக் கொள்கின்றேன், வரவேற்கின்றேன். வந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பித்துச் செல்லும் அன்பு நேயர்களை, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எங்களுக்கும் வாழ்த்து. தமிழால் தான் நாங்கள் உரையாடுவோம். தமிழ் தாயின் வயிற்றிலே உதித்தோம். தமிழ் நாட்டிலே வாழ்கின்றோம். நாங்கள் பிற நாட்டிலே வாழ்கின்றோம். உங்களிடமிருந்து நல்ல தமிழை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு தேவா வந்து 3வது நேயராக வாழ்த்தி அவர் வந்து வெற்றி பெற்ற வேளையிலே அவர் கண்ணன் பாடல் கேட்ட இந்த பாடலை அவருக்காக நான் கொடுக்கின்றேன். கேட்டுவிட்டு வாருங்கள். கண்ணன் இந்த பாடல் தேவா உங்களுக்காகவே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொழியல் தமிழ் வானொலியின் கதம்பம். கதம்பத்திலே இப்பொழுது தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்வில் வந்து போட்டியிலே பங்கு பற்றியவர்கள் பாடல்கள் வெற்றி பாடல்களாக ஒலிபரப்பும் வேளையில் தேவா உங்களுக்கான கண்ணன் பாடல் வந்தது. இப்பொழுது நேரம் கனடாவில் 12:01 நண்பகல். ஆனால் சூரியன் ஒளி மங்களாகத்தான் இருக்கின்றது, ஆனால் சூரிய கிரகணம் வந்திருக்கின்றது, எங்களுக்கு குளிர் இருக்கின்றது. இப்பொழுது 4 வந்திருக்கின்றோம், சற்று உஷ்ணத்துக்கு வந்திருக்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது 10:32 இரவு நேரமாக இருக்கின்றது, பாரத நாட்டிலும் ஈழத் திருநாட்டிலும். அங்கு உறவுகள் வந்து பாடி பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே காற்றலையில் வந்து கொண்டிருக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றேன். ராஜா, நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்கவில்லை, வர வேண்டும், வந்து உங்கள் பாடலை தந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது முதல் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை. அதோடு இன்னும் ஒரு அன்பு உறவுகளும் அழைத்திருக்கின்ற அவருடைய இலக்கம் தான் இருக்கின்றது, பெயர் தெரியவில்லை, அவரும் வர வேண்டும் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற பாடல்களில் வந்து அந்த வெற்றியான பாடல்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வெற்றியாளர்கள். வந்தவர்கள் அனைவரும் வெற்றியாளர்களாக கணிக்கப்பட்டு நன்றாக 4 கூட்டி விட்டு விடும்பொழுது எல்லோரும் கவலைப்பட்டார்கள், ஐயோ 4 இந்த ஜோஜ் அவர்கள் கூட 3 கஷ்டமா இருக்கின்றது, 4 என்று கேட்டவர். ஆனால் 4 மேல் பேசுகின்றார் அவர். இப்பொழுது பேச்சு திறனிலே வந்து தமிழ் சொற்களை மட்டும் உபயோகித்து அவதானித்து அற்புதமாக பேசிச் சென்றார்கள். அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார், காற்றின் மொழி என்ற பாடலை வெற்றி பாடலாக தருமாறு கேட்டிருந்தார். அவர் பாடலை பொழுது காற்றிலே கலந்து வருகின்றது, அது என்ன மொழி என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஜோஜ், உங்களுடைய வெற்றி பாடல் காற்றலைக்கு கேட்டுவிட்டு அடுத்த உறவு வர வேண்டும் என்று கூறுகின்றேன்.

நிகழ்வாக ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இப்பொழுது நாங்கள் கேட்ட பாடல் என்ன மொழியை கூறியிருக்கும் முக்கியத்துவமாக வாய் பேச முடியாதவர் என்று கூறுவோம். அதால் வாயால் வார்த்தைகளை தர முடியாதவர்கள் பேசும் மொழி என்ன மொழியாக இருக்கும்? இந்த மொழிதான் உலகின் முதல் மொழி, சைகை மொழி என்று கூறப்படுவது. இந்த உலகம் தோன்றிய காலத்திலே ஓசைகளை எழுப்பினார்கள், அதன் மீது சைகைகளை காட்டினார்கள். ஓசை எல்லாவற்றுக்கும் ஓசை தான், அபிநயத்தை பசிக்கின்றது, தூக்கம் வருகின்றது, குளிர்கின்றது என்பதை எல்லாம் ஓசைகளால் தான் கூறி அதன் பின்புதான் பாஷைகளாக மொழி, அதாவது சைகை மொழியாக வந்து அதன் பின்பு சொற்கள் பிறந்தது என்று கூறுகின்றார்கள் வரலாற்றிலே. இது மொழியின் தமிழ் வானொலி. நாங்கள் பிறக்கும் போதே மொழியோடு பிறந்திருக்கின்றோம், அன்னையின் வயிற்றிலிருந்து. அந்த மொழி தெரியாதவர்கள் இப்பொழுது நான் கூறுகின்ற மொழி, அதாவது பாஷை, அதாவது பேச்சு திறன் அற்றவர்கள் பேசும் மொழி அவர்களுடைய தாய்மொழிதான். அதற்கென்று ஒரு மொழி இருக்கின்றது. நான் தமிழிலே பேச வேண்டும் என்றால் என் தமிழ் கருத்துக்களை கை சைகையிலே காட்டி பேசுகின்றேன். அதேபோல ஆங்கில மொழியில் அவர்கள் கூறுகின்ற சைகை மொழியத்தை அதற்கு பெயர் சைகை மொழி. ஆனால் காற்றுக்கு என்ன மொழி? அதற்கு இயற்கையான மொழி உண்டு. அது வீசும் பொழுது வரும் சத்தத்தை வந்து நாங்கள் காற்று பலமாக வீசுகின்றதா, தென்றலாக வீசுகின்றதா, மாரதமாக வீசுகின்றதா, புயலாக வருகின்றதான்னு உணர்கின்றோம். அதே போன்றுதான் ஒவ்வொன்றும் என்று எண்ணிக்கொண்டால் நாங்கள் பேசும் மொழி தாய்மொழி தமிழ் மொழி. அன்னையின் கருவறைக்குள் இருக்கும் பொழுதே கேட்ட மொழி. அந்த மொழி எங்களுக்கு அந்த உடன்போடு உணர்வோடு ஒட்டி மனத்திலே நிறைந்து எண்ணத்திலே வளர்ந்து வருகின்ற அந்த மொழியை பின்பு நாங்கள் எங்களுடைய சொற்களஞ்சியம் என்று எங்கள் குரல் வளைக்கு இருக்க சொற்களஞ்சியம் அது உருவாகி முதிர்ந்து சொற்களை உதிர்க்கின்றோம். அந்த வகையிலே அதன் பின்பு என்ன செய்கின்றோம்? தாய்மொழியை தரணியிலே ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறினாலும் நாங்கள் தமிழைத்தான் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு செல்லும் பொழுது எங்களை அறியாமல் அந்நிய மொழிகள் வந்து எங்கள் நாவிலே உட்கார்ந்து விட்டார். அதனால் தான் தடுமாறுகிறோம். நாங்கள் எங்கள் பேச்சு வழக்கிலே அவற்றை ஏற்றுவிட்டோம், அனுமதித்து விட்டோம். இந்த வேளையிலே ஐந்தாவது நேராக வந்து பால்ராஜ் நீங்கள் ஒன்று சென்றமைக்கான ஒரு பாடலை கேட்டீர்கள். அடுத்து ராஜா நீங்க பாதம் எங்களுடைய மீன் சுட்டி ராஜா வந்திருந்தார், அவர் மீண்டும் இணைப்புக்கு வரலாம். அன்பு உறவுகள் வருபவர்கள் வரலாம். இப்பொழுது வெற்றியாளரின் பாடல் வரிசையில் அடுத்த பாடல் பால்ராஜ் நீங்கள் கேட்ட பாடல். அழகி திரைப்படத்தின் ஒரு பாடல் கேட்டீர்கள். உங்களுக்கான வெற்றி பாடலாக வருகின்றது. உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்டுக் கொள்கின்றோம். முன்னியத்தமிழ் வானொலியின் கனடா கதவ கதையகத்திலிருந்து.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலை கலந்தது அழகி திரைப்படத்திலிருந்து பால்ராஜ் நீங்கள் கேட்ட வெற்றி பாடலாக ஒலித்து சென்ற வேளையிலே இடையிலே ஆர் ராஜா அவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர் மீண்டும் அழைக்க வேண்டும். பாடல் உங்களுடைய பாடல் சென்று கொண்டிருந்தபடியால் நான் நிறுத்தி அவரை எடுக்க முடியவில்லை. இப்பொழுது இடை நேரம் வந்திருக்கின்றது. ராஜா நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையிலே வெற்றியாளர்களின் பாடல்கள். இந்த வெற்றியாளர்கள் தமிழை பேசுவோம் தமிழில், தமிழில் பேசுவோம் தமிழை என்ற போட்டியிலே வந்து பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள் பாடல் சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவு வந்துவிட்டு ஆயத்தமாக இந்த இதில் பங்கு பெற்றுவதற்காக வந்திருந்தார். ராஜா நீங்கள் மீண்டும் ஒரு அழைப்பு தர வேண்டும். இந்த பாடல் உண்மையிலே அற்புதமான ஒரு பாடல். எப்பொழுதும் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று கூறுவார்கள். இளமையிலே கற்றதுதான் இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்கும் ஒரு விடயம். அந்த விடயத்தில் இளமையிலே நடக்கின்ற சம்பவங்களும் மறவாது இருக்கின்றது. இளமையிலே ஒருவரை நேசித்து விட்டால் அந்த நேசம் மீண்டும் மீண்டும் வலுப்பெற்று வளர்ந்து வருமே தவிர அது முறிந்து போகாது. நாங்கள் வேறு திசையில் சென்றாலும் கூட அந்த பழைய நினைவுகள் எங்களை வருத்திக் கொண்டும் உறுத்திக் கொண்டும் இருக்கும். அதற்கு முடிவு காணப்படாத விடயமாகவும் தோணும். ஒரு பூதாகரமாக வளர்ந்து வந்தாலும் கூட அதற்கு ஒரு புதிர், அது புதிராகவே இருக்கும் அந்த உறவு. அதை விடவும் முடியாமல், தொடவும் முடியாமல், தொடரவும் முடியாமல், விட்டுவிட்டு செல்லவும் முடியாத ஒரு இக்கட்டான மனநிலை அந்த இடத்திலே அந்த ஒரு மனம் சலனப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் தான் நேற்றைய தினம் நாங்கள் கதம்பத்தில் சிந்தனை என்பது தொழில்பட வேண்டும். வந்துவிட்டார் ராஜா, வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் இன்சூரிட்டியில் ராஜா அவர்களே. ஆர் ராஜா வணக்கம்.
1: அமைதி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது மேற்படுத்தி ஆர் ராஜா.
0: இனிமையான காலை வணக்கத்தை தந்த அன்பு நெஞ்சமே ராஜா, உங்களுக்கு உங்களுடைய என்னுடைய காலை வணக்கம் என்று கூறியிருந்தீர்கள். இது இப்பொழுது நண்பகல் 12:17 நிமிடம். அதை நான் நண்பகல் மதிய வணக்கமாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: எல்லோரும் நலமாக சுகமாக இருக்கிறாங்களா?
0: வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா?
1: சந்தோஷமாக இருக்கிறாங்களா?
0: நல்லது. இன்றைய தினம் நீங்கள் நாளைய கதம்பம் நேயர் விருப்பத்திற்கான என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: அன்புள்ள அப்பா
0: என்ற திரைப்படத்திலே என்ன பாடல்?
1: மரகத வள்ளிக்கு மணக்கோலம்.
0: ஓ, அன்புள்ள அப்பா திரைப்படத்தில் மரகத வள்ளிக்கு
1: தந்தைக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உறவு பாடம்.
0: இது தந்தைக்கும் மகளுக்கும் உள்ளதா? மரகத வள்ளிக்கு என்ன பாடல்? மரகத வள்ளிக்கு
1: மரகத வள்ளிக்கு மணக்கோலம் அந்த பாடல்.
0: அந்த பாடல் மணக்கோலம். இப்பொழுது காற்றலையே நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்திருப்பீர்கள். கடந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு அன்பு உறவுகளும் வந்து பங்கு பெற்றி சிறப்பித்து தங்கள் பாடலை கேட்டுவிட்டு இன்றைய முக்கிய
1: நிகழ்ச்சிகள் சரியான செய்தி அனுப்பி வைக்கேன்.
0: அந்த பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கதம்பம் நேரலையிலே வரும். கதம்பம் நேரலை நேயர் விருப்பமாக வரும். நாளைய தினம் கேட்பீர்கள். வாழ்த்துக்கள். மற்றவர்களுடைய அது ஒரு நிகழ்வாக நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் போன்று கதம்பம் நேயர் விருப்பம் கதம்பத்துக்கு வந்த நேயர்களுடைய விருப்பமாக அந்த பாடல் தொகுத்து வழங்கப்படும். இன்றைய நிகழ்வு கதம்பத்திலே இன்றைய கதம்ப நிகழ்வாக தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற நிகழ்வு நடக்கின்றது. இதிலே ஒரு போட்டி. அந்த போட்டி வந்து 4 நிமிடத்துக்கு நீங்கள் என்னோடு நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலாக தந்து கொண்டிருப்பீர்கள். தமிழிலே தர வேண்டும். அப்படி தமிழிலே தரும் பதிலே காரணம் கொண்டும் புறமொழி கலக்க கூடாது. கலந்தால் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அடுத்து ஒரு சொல்லை 2 தடவை தான் உபயோகிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப ஆம் அல்லது 2 சொல்லை ஒரு சொல்லை 2 தடவைக்கு மேல் பாவிக்க கூடாது. 3வது ஒரு சொல்லில் பதில் தரக்கூடாது. ஆம், இல்லை, வந்தேன், போனேன், அப்படித்தான் என்ற அப்படி ஒரு சொல்லிலே பதில் தரக்கூடாது. 2 சொல்லிலே தான் பதில் இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு சொல்லை 2 தடவைக்கு மேல் உபயோகிக்கவும் கூடாது. 3 வினாடிகள் தாமதிக்கவும் கூடாது. ஆங்கிலமோ பிறமொழிகளோ கலக்கக்கூடாது. இந்த நியதியிலே இந்த விதிமுறைகளை ஒவ்வொருவரும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். 4 நிமிடங்கள் நாங்கள் இப்பொழுது பேசப் போகின்றோம். ஒரு தடவை நீங்கள் விடுபட்டு விட்டால், தோற்றுவிட்டால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குத்தானே என்று விளைவு

0: தெரிகின்றது. எப்படி இருக்கின்றது? குளிராக இருக்கின்றதா, வெப்பமாக இருக்கின்றதா, என்ன நிலையில் இருக்கின்றது?
1: குளிரமான சூழ்நிலையாக உள்ளது.
0: உள்ளது. இந்த குளிர் என்பது உங்களுக்கு பரீட்சை, உங்களுக்கு பழக்கப்பட்டதா பழக்கப்படாததா?
1: பழக்கப்பட்டது.
0: உங்களுக்கு குளிர்லே வெளியே செல்வது விருப்பமா, அல்லது வெப்பமாக இருக்கும்போது வெளியே சென்று வருவதில் விருப்பம் இருக்கின்றதா?
1: சூழலுக்கு ஏற்றாற்போல்.
0: குளிர் குரங்கள்
1: சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல்.
0: ஏற்றாற்போல். நல்லது, நல்லது. இப்பொழுது என்ன விதமான ஆடையை நீங்கள் அணிகிறீர்கள் வெளியே செல்லும் பொழுது? பருத்தி ஆடையா, குளிர் போக்குற கம்பளி ஆடையா, என்ன மாதிரி?
1: எப்பொழுது
0: போல் பருத்தி ஆடை. நீங்கள் கவிஞர் என்று அறிகின்றேன், எப்படிப்பட்ட கவிகளை நீங்கள் புனைவீர்கள்? மரபு கவிகளையா, அல்லது துணுக்கு கவிதைகளையா, நகைச்சுவை கவிதைகளையா, அல்லது தத்துவ கவிதைகள், இதில் எதை நீங்கள் புனைவீர்கள் கூடுதலாக?
1: அனைத்து கவிதைகளும்.
0: அனைத்து கவிதைகளும். நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த கவிதைகளை ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்?
1: பன்னிரண்டு
0: ஆண்டு காலமாக. நீங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை எத்தனை ஆண்டுகளாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள்? பத்து வருடமாக. அந்த முழு நேர பணியாக அதை செய்கின்றீர்கள்? அது குடும்ப பணியா, அல்லது நீங்கள் மட்டும்தான் அதை நடத்துகின்றீர்களா?
1: குடும்பப்படி.
0: குடும்பப்படி. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வந்து உங்களோடு ஒத்தாசை புரிகின்றார்கள், அப்படித்தானே?
1: நானும் சேர்ந்து
0: நடத்துகிறோம். உங்கள் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: குறைந்தது 20 கிலோமீட்டர்.
0: ஆமா. அந்த கிலோமீட்டரை தமிழில் கூற முடியுமா?
1: 20 மைல்கள்.
0: மைலை நீங்கள் தமிழ் என்று நினைக்கின்றீர்களா? நீங்கள் ராஜா மன்னிக்க வேண்டும், நீங்கள் கிலோமீட்டர் என்ற ஆங்கில வார்த்தையை உபயோகித்ததால் முதலாவது சுற்றில் நீங்கள் வெற்றி பெறவில்லை. 2 நிமிடத்துக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை பேசிக் கொள்வோம். இல்லையா, ஒரு முறை தவறினால் அடுத்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்படும். அந்த கிலோமீட்டர் என்பதை நாங்கள் காதை தூரம் என்றுதானே கூறுவோம். மைல் என்பதும் ஆங்கில சொல் தானே மகனே, இல்லையா? எங்கள் கவிஞர் உங்களுக்கு தெரிய வேண்டும். காத தூரம் என்று கூறுவோம். ஒரு காதை, இரண்டு காதை, சரியா இருங்க. கடல் பயணத்தில் உள்ளவர்கள் கடல் தூரம் என்று கூறுவார்கள், இல்லையா? கடல் தூரம், 23 கடல் தூரம் என்றெல்லாம் கூறுவார்கள். சரி, அது எங்களுக்கு ஏனென்றால் வளமையிலே நாங்கள் பேசும் பொழுது இதை நினையாமல் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் இந்த பிற சொற்கள் வந்து புகுந்து எங்கள் நாவிலே இருந்து ஆட்சி பெற்று எங்கள் மொழியை தள்ளி வைத்து விட்டது. அது வேண்டும் என்று வந்து உட்கார்ந்ததா இருக்கலாம், நாங்கள் வேண்டும் என்று தள்ளி வைக்கவில்லை. அது பழக்கத்திலே வந்து எல்லோரும் அதை பேசிக் கொண்டு வருவதால் பழக்கத்திலே வந்துவிட்டது. இப்பொழுது அன்று ஒரு அன்பு உறவு வந்து கூறினார், உங்களோடு பேசிவிட்டு நான் இங்கே தமிழிலே நான் உரையாற்றும் போது நண்பர்கள் கேட்கிற என்ன வார்த்தையடா பேசுகிறாய் என்று கேட்கின்றார்களாம். அவர்கள் புரியாமல் கேட்டிருக்கோம். தமிழைத்தான் நாங்கள் பேசுகிறோம், இது எங்கள் தாய் மொழி, அதைத்தான் பேசுகிறோம். நல்லது, உங்களுடைய இரண்டாவது சுற்று ஆரம்பிக்கின்றது ராஜா. மகள்வோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். சுமார் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் கடமையாற்றுகின்றீர்கள்?
1: 8 மணி நேரம்.
0: 8 மணி நேரம் கடமையாற்றுகிறது. வாழ்த்துக்கள். 8 மணி நேரம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய அயலிலே ஏதாவது பண்ணைகள் உண்டா? ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, அப்படி ஏதாவது பண்ணைகள் இருக்கின்றதா?
1: பண்ணைகள் கிடையாது.
0: பண்ணைகள் கிடையாது. வயல்வெளிகள் உண்டா?
1: வயல் உண்டு.
0: உண்டு. அப்போ சரி, காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு செல்வீர்கள்?
1: 10 மணி. 10 மணி.
0: 2 வார்த்தையில கூறியிருக்கீர்கள். ஆனால் ஒரு விடயம், ஒரு மஞ்சள் கடதாசி உங்களுக்கு தருகின்றேன். 10 மணி என்று கூறுகிறீர்கள், 8 மணி நேரம் வேலை செய்த முதல் ஒரு தடவை மணி என்ற சொல்லை உபயோகித்திருக்கிறீர்கள். ஆக 2 தடவை சொல்லி இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் விடுபடவில்லை. ஒரு வார்த்தை 2 தடவைகள் சொல்லலாம், 3வது தடவை சொல்லக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடதாசி, 2 தடவை மணி சொல்லிவிட்டு கவனமாக இருங்க. மணி சொல்லக்கூடாது. பணியாற்றும் பொழுது உங்களுக்கு உணவு எப்படி? நீங்கள் காலையில் வேலைக்கு செல்லும் பொழுது உணவை எடுத்துக்கொண்டு போவீர்களா, அல்லது உணவு இல்லாமல் இருந்து மீண்டும் வீடுக்கு

0: உணவு அருந்துவீர்களா அல்லது பக்கத்தில் உள்ள கடைகளிலே உணவை வாங்கி உண்பீர்களா?
1: காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்வோம்.
0: எடுத்துக்கொண்டு செல்வோம், சாப்பிட்டு விட்டு சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். நல்லது. அங்கு அநேகமாக உங்கள் இடத்திலே வேறு நபர்கள், உங்கள் குடும்பத்தாரை தவிர்த்த வேறு நபர்களும் பணியாற்றுகின்றார்களா?
1: தனியார் ஒருவர்
0: இருக்கின்றார். நல்லது. நீங்கள் வீட்டிலிருந்து அந்த கடைக்கு, உங்களுடைய வியாபார இடத்துக்கு போகும்போது எப்படி செல்வீர்கள்?
1: சிற்றுள்ளில்
0: செல்லுகின்றீர்கள். நல்லது. அதற்கு எரிபொருள் ஊட்டுவது உண்டா? எங்கே சென்று நிரப்புவீர்கள் அந்த எரிபொருளை?
1: மன்னிக்கவும்,
0: மன்னிப்பதிலே இல்லை, நீங்க கூறுங்கள் ஐயா. எங்கே சென்று நிரப்புவீர்கள்? அல்ல, தமிழ் சொல் இருக்கின்றது, அதற்கு கூறுங்கள். நான் மீண்டும் கூறுகின்றேன், அதற்குரிய எரிபொருள் எங்கே சென்று அதற்கு ஊற்றுவீர்கள், பெறுவீர்கள்?
1: எரிபொருள்
0: மூன்று வினாடிகள் தாமதிக்க கூடாது ராஜா.
1: எரிபொருள் அங்காடி
0: தாத்தி, அதை தான் கேட்கின்றோம். எரிபொருள் நிலையத்தில் நீங்கள் ஊற்றுவீர்கள். ஏன் தாமதிக்கின்றீர்கள்? எரிபொருள் தானே அதுக்கு சரியான பொருள். அதிலே வகைகள் வேறு இருக்கிறதாங்க, பெட்ரோல் என்றதால கெரோசின். நான் அதுக்கு எரிபொருள் எங்கே சென்று அடுப்பீர்கள்? எரிபொருள் நிலையத்தில், எரிபொருள் அங்காடியில். நல்ல பதில், நல்ல பதில், சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் இந்த வீட்டுக்கு, நீங்கள் குடும்பத்தோடு சென்று நீங்கள் வியாபாரத்தை செய்கின்றீர்கள், கடையை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எங்கு சென்று பெற்றுக் கொள்வீர்கள்? உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சாமான்களை எங்கே பெற்றுக் கொள்வீர்கள்? அங்காடியில். அங்காடி என்று சொல்லாமல் அங்காடியில் என்ற சேர்ந்த தொடர் சொல்லை சேர்ந்தபடியால் நீங்கள்
1: தவறிவிட்டீர்கள்.
0: நீங்கள் கடையில் உங்கள் அங்காடியில் சென்று பொருட்களை பெற்றவுடன் நீங்கள் எப்படி பணத்தை செலுத்துவீர்கள்? காசாகவா, காசோலையாகவா, இல்ல மட்டையாகவா, எப்படி செலுத்துவீர்கள்?
1: பணமாக.
0: பணமாக கொடுக்கும், பணமாக என்று ஒரு சொல்லிலே சொல்லுகிறீர்கள். கவனம், பணமாக என்று சொல்லிவிட்டீர்கள். கூறும்பொழுது உங்களுடைய நேரம் சரியாக வந்துவிட்டது. அதனால் நீங்கள் ஒரு நூலிழையில் என்று எப்படி சொல்லுவோம், ஒரு நூலிழையில் உங்களுடைய போட்டியில் இருந்து எப்படி நீங்கள் கூறுவீர்கள்? அதை முடியுங்கள். இந்த வாக்கியத்தை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியா? நூல் 4 நிமிடம் வந்து விட்டது. அந்த இடத்திலே அடுத்து நீங்கள் அந்த இன்னொரு கேள்வி கேட்டு அதுக்கு நீங்கள், ஆனால் இடையிலே அந்த மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கு ஒரு தாமதம் ஏற்பட்டு விட்டது. அதை நான் மன்னித்து விட்டேன். நீங்கள் கேட்டபடியால் நன்றாக பேசினீர்கள். முதல் தடவை அல்லவா, அதனால் சில மாற்றங்கள் பார்த்தீர்களா ராஜா? நீங்கள் ஒரு கவிஞர், நல்ல அழகாக வந்து தமிழில் பேசுவீர்கள், தமிழில் இத்தனை தத்துவ பாடல்கள் எல்லாம் கேட்பீர்கள். நாங்கள் பேச்சு வழக்கிலே எவ்வளவு தூரம் உங்கள் தமிழ் தாயை உதறி தள்ளி இருக்கின்றோம், புரிகின்றதா? முடிந்த அளவு நாங்கள் எங்கள் தமிழ் தாயை நாங்கள் அரசிலே முடிசூடி ஏற்றவும் தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய வாயாலே நாங்கள் எப்பொழுதும் தமிழை பேசிக்கொண்டு வந்தால் அது வாழும். எங்களை பார்த்து எங்கள் இளையோர்கள் வாழுவார்கள். அவர்கள் ஆங்கிலத்திலே வந்து கேட்டாலும் நாங்கள் தமிழிலே பதில் கூறி பழக வேண்டும். அப்படித்தான் தமிழை வளர்க்கலாம், வீட்டிலிருந்து வளர்க்கலாம். நல்லது ராஜா, நீங்க முதலாவது நாளாக வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வெற்றி பாடல், வெற்றி வாளர்களுக்கு ஒரு பாடல் உடனே வழங்குவது வழக்கம். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பாடலை நான் தர வேண்டும்?
1: அன்புள்ள அப்பா.
0: அது அது உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இப்பொழுது இந்த பாடலை கேட்க விரும்ப, இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கின்றது போனஸாக. நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் தானே?
1: என்ன
0: சமைச்சாண்டிப்படுத்து என்ன பாடல்?
1: சோறு கொண்டு வேற இல்லை அந்த பின்னாடி.
0: ஏனையா சும்மா சோறு கொண்டு போற புள்ள? ஏனையா சும்மா இருக்கிறாங்க சொல்லுவீங்க, இடையில தட்டி பறிக்கவா? சரி, உங்களுக்கு நல்லது ராஜா. உங்களுக்கு அந்த பாடல், நீங்கள் காத்தாலையில் கேட்ட பாடல் வர இருக்கின்றது, வெற்றி பாடலாக. எங்களுடைய முன்னிலை தமிழ் வானொலியின் கதம்பத்திலே வந்து தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்ச்சியில் கலந்து, முதல் தடவையாக கலந்து வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்கள். எங்களால் முடிந்தவரை தமிழை வாழ வைப்போம், தமிழுக்கு தொண்டு செய்வோம். உங்கள் பாடல் காற்றலையில் இப்பொழுது வருகின்றனர். ஒரு தடவை உங்கள் பாடலில் நிறுத்த வேண்டிய கட்டத்துக்கு வந்துவிட்டு என்றால் எங்களுடைய நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் ஞானசேகரம் மகன் வந்திருக்கின்றார். அவரும் பங்கு பெற்றுவதற்காக அவரை அழைத்து விட்டு உங்கள் பாடல் தருகின்றேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் பாப்பா, தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கத்தை இந்த அன்பு மகனே உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா ஞானசேகரன்?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் களிப்பாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தில் அம்மாவும் ஆசீர்வாதத்தில் உள்ளேனப்பா.
0: நன்றி. எங்கள் ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு உண்டு என்றும் உங்கள் அன்பு எங்களுக்கு உண்டு என்று தெரிந்து கொண்டு மூன்றாம் தமிழ் வானொலியில் இணைந்த உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்? கதம்பம் நிரலில்
2: வறுமை நிறம் சிவப்பு. படத்தின் பெயர் வறுமை நிறம் சிவப்பு.
0: ஆம், அதிலே
2: நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி.
0: ஓ, நல்லதோர் வீணை செய்தே நலம்பர பொழுதியில் வீசுவது உண்டோ நலம்பர. சரி, அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினத்து கதம்ப நிரலையிலே அந்த பாடல் வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். அந்த பாடல் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் தமிழில் பேசுவோம் நிகழ்வுக்கு தயாராக இருக்கின்றீர்களா?
2: தயாராக இருக்கிறேன்.
0: ஆரம்பிக்கட்டுமா?
2: ஆரம்பிக்கலாம்.
0: வணக்கம் ஞானசேகரன் அவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி கழிந்தது?
2: இனிதாக கழிந்தது.
0: இனிதாக கழிந்தது. வாழ்த்துக்கள். அங்கே இப்பொழுது இரவு நேரம் பனி பொழிந்து கொண்டிருக்கின்ற பனியினுடைய உணர்வு இருக்கின்றதா அல்லது சாதாரணமான மாதிரி இருக்கின்றதா?
2: அதிக பனிப்பொழிவு.
0: அதிக பனிப்பொழிவு நல்ல குளிராக இருக்கும் இல்லையா?
2: குளிரும் அதிகம்.
0: உங்களுக்கு மழையினுடைய குளிரை தாங்க முடியுமா, இந்த பனியினுடைய குளிரை தாங்கிக் கொள்ள முடியுமா?
2: மழையின் குளிரை தான் தாங்கக்கூடும்.
0: ஓ, மழையின் குளிரும் தாங்கும். சரி, இந்த பனிப்பொழிவுக்காக நீங்கள் என்ன ஆடை அணிவீர்கள்? நாங்கள் இங்கே கம்பளி ஆடை நீங்களும் அணிவீர்கள். அது நலமாக இருக்கும். அதிக நேரம் அணிய முடியாதுதான், நல்லது. எப்படி போகின்றது உங்கள் பணி? சுமாராக போகின்றது.
2: சிறப்பாக செல்கின்ற
0: சிறப்பாக போகின்ற
2: சிறப்பாக செல்கின்ற
0: சிறப்பாக செல்வது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த பழைய பாடல்கள் தான் கூடுதலாக விருப்பப்பட்டு வந்து கேட்பீர்கள். அது அர்த்தமுள்ள பாடல்கள். எப்படி அது உங்கள் ஞாபகத்தில் இருந்து வருகின்றதா அல்லது உங்கள் நினைவிலே அது பதிந்திருக்கின்றதா அல்லது அதை நீங்கள் கூடுதலாக ரசிப்பீர்களா?
2: கூடுதலாக ரசிப்பேன்.
0: கூடுதலாக. அது காரணம் என்ன?
2: இளம் வயதில் மனதில் பசு மருத்தாணி போல் பதிந்துவிட்டது.
0: நல்லது. அது பசிந்தாலும் அது அழிந்து போகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன?
2: மொன்றியல் தமிழ் வானொலி.
0: சரி, மொன்றியல் தமிழ் வானொலியே வருவே அந்த பாடலை பற்றி தான் நான் கேட்கின்றேன். என்ன காரணம், அதுல என்ன பொருள் அல்லது இசை அல்லது குரல் எப்படிப்பட்ட விடயத்தை நீங்கள் அதில் கூடுதலாக பெற்றிருக்கின்றீர்கள்?
2: வாழ்த்துக்கு தேவையான வார்த்தைகள் உணர்வுகள் பொதிந்துள்ள
0: பாடல். வாழ்த்துக்கள். நல்ல பதில், நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் பொதிந்துள்ள பாடல்கள். அது சிறு வயதிலேயே எங்கள் உள்ளத்திலே பதிந்து எங்கள் மனதிலிருந்து பசுமரத்தாணி போல் அது இருக்கிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்கின்ற பாடல் அத்தனையும் வாழ்க்கை தத்துவங்களை இணைத்து வார பாடல்களாக இருக்கின்றது. நீங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக வாழ்க்கையில் உங்கள் தனிமையில் இந்த நுண்ணி கிருமி காலத்திலும் கூட என்ன நன்மை பெற்றீர்கள்?
2: குடும்பத்தாருடன் இணைந்திருந்தது பெரிய நன்மை.
0: அந்த குடும்பத்தோடு இணைந்து பாடலை கேட்கக்கூடிய வகையில் எல்லோரும் பாடலையும் கேட்கின்றார்கள். வானொலி ஒழித்துக் கொண்டு உங்களை மகிழ்வித்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளைய தினம் உங்களுக்கு பணி இருக்கின்றதா?
2: பணி உண்டு.
0: இன்றும் பணிக்கு சென்று வந்தீர்களா?
2: சென்று வந்தேன்.
0: அநேகமாக இரவு நேர உணவை நீங்கள் எப்பொழுது உண்பு, எத்தனை மணிக்கு உண்பீர்கள்?
2: 11 மணிக்கு மேல்.
0: இப்பொழுது 11:06 உங்களுக்கு காட்டுது. உணவு அறந்து விட்டீர்களா?
2: இல்லை, போட்டியில் பங்கு பெற ஆர்வத்தில் உணவை ஒதுக்கி வைத்துள்ளேன்.
0: பசியே தெரியவில்லை. அப்படியா?
2: பசி தெரியவில்லை.
0: அப்ப நாங்கள் இந்த போட்டியை நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நீடித்தாலும் பசிக்காதா?
2: சத்தியமா பசிக்காது.
0: சத்தியம் பரகிறீர்கள், நல்லது நல்லது. சரி, அந்த பாடல்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு மனதில் என்ன தோன்றுகின்றது? பழைய நினைவுகள் தோன்றுகின்றதா, அல்ல வாழ்க்கையில் சில அர்த்தங்கள் புரிகின்றதா, எப்படி இருக்கின்றது?
2: பழைய நினைவுகளுடைய நெஞ்சத்தில் மறைந்திருந்த உணர்வுகள் வெளிப்படும்.
0: வெளிப்படும் அப்பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கும், நிகழ்வாகவும் இருக்கும் இல்லையா?
2: நிச்சயமாக.
0: இப்ப நான் கூறுகின்றேன், ஞானசேகரன் அவர்களே, நீங்கள் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள்?
2: ஆனந்த கூத்தாடி.
0: எங்கே அந்த சிறப்பை கேட்பது? நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். நான்கு நிமிடங்கள் சாப்பிடலாம் ஆனந்தமாக இல்லையா?
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: இந்த மகிழ்ச்சியை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பாருங்க, எங்கள் தாய் தமிழில் நாங்கள் உரையாடி அதை அரங்கேற்றி மகிழ்வது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. 4 நிமிடங்கள் அல்லவா, 3 நிமிடமாக இருந்தால் 4 நிமிடமாக ஆகிவிட்டது. இதிலே நாங்கள் அறிந்து பேசுகிறோம், அளந்து பேசுகிறோம், தெரிந்து பேசுகிறோம், நினைத்து பேசுகின்றோம், அவதானித்து பேசுகின்றோம், கவனமாக பேசு. எத்தனை அற்புதங்கள், எத்தனை கவனங்கள், எத்தனை நிகழ்வுகள் அதற்குள்ளே இருக்கின்றது, எத்தனை உணர்வுகளை நாங்கள் பெறுவோம். வாழ்த்துக்கள் என் மகனே ஞானசேகரன். வாழ்த்து பாடல், வெற்றி பாடலாக என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: நன்றி அப்பா. எனக்கு வெற்றி பாடலாக சாந்தி படத்திலிருந்து நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், அந்த பாடல் வேண்டும் அப்பா.
0: நல்ல ஒரு பாடல், அதுல ஒரு விசில் ஒன்று பாருங்க, அது என்ன?
2: ஆமா,
0: நல்ல ஒரு விசில். நான் முன்பு நன்றாக அந்த விசில் பண்ணுவேன். எங்க மகள்
2: செய்யுங்களப்பா.
0: இப்பொழுது செய்ய முடியாது, நான் என்னுடைய உணர்வு நெஞ்சத்தில் அதை செய்யலாம். அந்த பாடல் வரும்பொழுதுதான்.
2: சரி அப்பா. அருமை அருமை அற்புதம்.
0: அந்த இடையிலே வந்து ஒரு சரணம் முடிஞ்சோம்.
2: மிகவும் சிறப்பாக இருந்ததப்பா.
0: அப்படி எல்லாம் இருக்கும் இந்த பாடல். நெஞ்சத்தில் இனி நேற்று
2: வந்தார்.
0: இளமை காலத்திலே பாடலை சொற்களால் பாடுவதை விட விசிலில் பாடுவதில் ஒரு கிக்கு உண்டு.
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: அது உங்கள் விருப்பத்துக்குரியவர்கள் செல்லும் பொழுது பின்னால் சென்று அப்படி விசில் பண்ணும் பொழுது அவர்கள் திருப்பி முறைத்து பார்ப்பது எல்லாம் பெரிய அனுபவம்.
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: அப்பா மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நான்கு சிறப்பாக வாழ்ந்து உங்களுடைய சிரிப்பை கேட்பதற்காகத்தான் மற்றவர்கள் சிரிப்பை பார்த்து மகிழ்வதில் நான் மிக விருப்பம் உள்ளன. உங்கள் பாடல் ஆனந்தமாக உறவு உணவு உண்ணுங்கள். இன்னும் ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவரோடு இணைகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஞானசேகரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி அப்பா. மீண்டும் இணைவோம்.
0: மீண்டும் மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம் மகனே. புதுக்கோட்டை செல்வகுமார். நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன்.
0: நலமாக இருக்கின்றீர்கள். என்ன பாடம் நாளை உங்களுக்கு கலம்பத்துக்கு வேண்டும்?
3: நாளை வந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை.
0: அப்படி ஒரு பாடல் இருக்கின்றதா? சரி, அதை பத்தடி பார்க்க. நல்ல பெயரை வாங்க,
3: நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே.
0: நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்தீர்களா? சரி, இப்பொழுது உங்கள் பாடல் நாளைய பாடலை தந்துவிட்டீர்கள். தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற போட்டியிலே பங்கு பெற்றுவதற்கு. சரி, உங்களோடு ஆயத்தமா? நீங்கள் உங்கள் போட்டி நேரம் ஆரம்பம். வணக்கம் செல்வகுமார், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: வணக்கம் நலமா இருக்கிறேன்.
0: வணக்கம் அப்பா, நலமாக இருக்கின்றேன். இந்த அப்பா சொல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் போட்டியிலே. நீங்கள் ஒரு பாடலை கேட்டிருக்கின்ற நாளைய தினம் தருவதற்கு. என்ன பாடல் அந்த பாடல்?
3: நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: நல்லது, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நீங்கள் அந்த பெயரை வாங்கினீர்களா பிள்ளைகளா இருக்கும் பொழுது?
3: நிச்சயமாக வாங்கினேன்.
0: நிச்சயமாக. அதே போன்று உங்கள் பிள்ளைகள் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று கனவு காண்கின்றீர்களா?
3: என்னுடைய பிள்ளைகளும் வாங்குவார்கள் என்று இறை நம்பிக்கையோடு.
0: நம்பிக்கையோடு, இறை நம்பி. அற்புதமான பதில், அற்புதமான பதில். ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி யாருடைய எண்ணத்திலே இருக்கின்றது? புரிகிறதா இந்த கேள்வி? என்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா இருக்கும், அவர் படித்து முன்னேறி வந்தால்தான் நல்லா இருப்பார். அந்த எண்ணம் யாருடைய எண்ணத்தில் மனதில் இருக்கின்றது? தந்தையின் மனதிலே, பெற்றாரின் மனதிலேயா, அந்த பிள்ளையின் மனதிலேயா அந்த எண்ணம் தோன்றுகின்றது?
3: பெற்றோரின் மனதிலே இருக்க வேண்டும்.
0: நிச்சயமாக. அதைத்தான் கூறுவது, கனவு காண வேண்டும். உங்கள் பெற்றோர் பிள்ளைகளை பற்றி கனவு காண வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னோடியாக நடந்து காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
3: உண்மைதான்,
0: உண்மைதான், உண்மைதான். நல்லது. இன்று உங்களோட பணி எப்படி சென்றது?
3: சிறப்பாக சென்றது.
0: சிறப்பாக சென்றது. நாளையும் பணி இருக்கின்றதா?
3: நாளையும் பணி இருக்கிறது.
0: நல்லது, நல்லது. உங்களோட பணியிலே நீங்கள் மட்டும்தான் ஈடுபடுகிறீர்களா, உங்களுக்கு வேறு யார் யாராவது உதவி செய்கிறார்களா?
3: உதவியாளர்கள் யாரும் இல்லை.
0: யாரும் இல்லை, நீங்கள் தான் செய்கின்றீர்கள். நல்லது. இப்ப அங்க என்ன கால நிலை? உதாவது மழை பொழிகிறதா அல்லது பனி பொழிகிறதா?
3: மப்பும் மந்தாரமாக இருக்கிறது.
0: மப்பு என்றால் என்ன, மந்தாரம் என்றால் என்ன?
3: மழையும் இல்லை, வெயிலும் இல்லை.
0: ஒரு மந்தாரமாக இருக்கணும், மப்பு மந்தாரம். எங்களுக்கு அப்படி 10 நாட்கள் இருந்து இன்றுதான் சிறுவர்கள் பூங்காவிலே என் அன்பு பேரன் வந்து பேசும்பொழுது உங்கள் செல்வம் வந்தபோது அழகாக வெயிலும் வந்தது. சரியா? இப்படி அந்த வெயில் தொடர்ந்து எரிக்கிறது. ஆனால் எங்களுடைய காலநிலை வந்து இப்பொழுது குறைவாகத்தான் இருக்கின்றது. 2 பாகை சரிச்சதுக்கு மீண்டும் வந்துவிட்டது. இனி 7 பாகைக்கு செல்லும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் இந்த பனி நேரத்திலே எப்படி உங்கள் அதிகாலையிலே உங்கள் வாகனத்தோடு வெளியே செல்ல முடிகிறது? அதிகாலையில் வெளியேறுவீர்களா இல்லை கொஞ்சம்?
3: 10 மணி அளவில் தான் செல்வேன்.
0: 10 மணி அளவில் தான் செல்லுகின்றீர்கள். பனியை அவ்வளவு பனி குறைவாக காணப்படும் இல்லையா?
3: அப்படித்தான் இருக்கும்.
0: சரி, மீண்டும் எத்தனை மணிக்கு வேலை முடித்து வருவீர்கள்? உங்க பனி முடித்து எத்தனை மணிக்கு வருவீர்கள்?
3: 9:30
0: அளவில் வருவீர்கள். நல்லது. அந்த மணி என்ற அர்த்தத்தில் பாவிக்கையில் கட்டிக்காரன் நீங்கள். உங்களுடைய அந்த நீங்கள் செய்கின்ற இந்த தொழில் மனதுக்கு திருப்தியாக இருக்கின்றதா மகனே?
3: திருப்தியாக இருக்கிறது.
0: ஆனால் எனக்கு தெரிகிறது அதிலே சற்று நீங்கள் கவலை அடைகின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. அது உண்மையா இருக்குமா?
3: இறைவனுக்கு தான் தெரியும்.
0: உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய திருப்தி உங்களுக்கு தான் தெரிய வேண்டும் செல்வகுமார். இதுல நீங்க என்ன நினைக்கின்றீர்கள்?
3: உண்மைதான்,
0: உண்மைதான். இப்ப நீங்கள் எத்தனை நிமிடம் பேசியிருப்பீர்கள் என்று எண்ணுகிறீர்கள்?
3: 3 நிமிடம்.
0: உங்களுடைய கணிப்பு பிழை. நீங்கள் 4 நிமிடம் 15 வினாடிகள் பேசியிருக்க
3: வெற்றியாளர்.
0: சிரிப்பை
3: பாருங்களேன், முடிச்சு வச்சுக்கிட்டு பேச வேண்டியதா இருக்கு. அப்பான்னு கூட சொல்ல முடியலன்னா அது
0: என்னப்பா? இது போட்டி. போட்டியிலே அப்பா மகன் இல்லை தானே? அப்பா மகன் என்று வெற்றி விட்ட மகன்.
3: உண்மையிலேப்பா, உண்மையிலே நீங்க ஒருத்தர் போட்டி ஆரம்பிச்சுட்டு இன்னொரு அறிவிப்பாளர் ஒருத்தர் வச்சு பேச விட்டீங்கன்னா அவர்கிட்ட நம்ம எப்படி வேணாலும் பேச?
0: இல்ல இல்ல,
3: அப்பா கிட்டயே அப்பா அப்பான்னு பேச விடாம தடுக்கிறது. இது தமிழில் பேசுவோம், தமிழால் பேசுவோம், அடக்கத்தோடு பேசுவோம், அமைதியோடு பேசுவோம். இன்னும் 4 வார்த்தை சேர்த்துக்கணும்.
0: அறிந்து பேசுவோம், அளந்து பேசுவோம்,
3: அறிந்து பேசுவோம். ஆமா, என ரொம்ப பயந்து பேச
0: வேண்டியது
3: சொல்லக்கூடாது இல்லப்பா. ஒரு உங்கள்கிட்ட பேசும்போதுப்பா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க மரியாதை கொடுப்போம். என்னங்கப்பா
0: அது? மனதிலே அப்படி கூறவில்லை. கேள்விக்கு பதில் நீங்கள் போட்டியில்லை தானே மகனை கூறுகின்றீர்கள். நான் கல்வி கற்பிக்கும் பொழுது என் உறவு என் குழந்தைகள் வந்து என்னிடம் பேசுவார்கள். வகுப்பிலே வந்திருந்தால் அவர்கள் ஆசிரியர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அங்கே ஒரு சித்தப்பா மாமா என்று கூட நான் உடனே பார்ப்பேன், உடனே நிறுத்திவிடும். அதெல்லாம் உறவு முறை கல்வியிலே இல்லை, அதை வீட்டிலே வைத்துக் கொள்ளலாம். போட்டியிலே வந்து பேசும்போது பேசுவது நல்லது. அடுத்த உறவோடு வந்து என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
3: இப்ப வந்து
0: வெற்றி பாடல்
3: வந்து வேப்ப மர உச்சியிலே பேயென்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க அந்த பாடல்.
0: அது என்ன பாடல்? சின்ன பயலே சின்ன பயலே
3: சின்ன பயலே ஏமாப்பா அந்த பாடல்.
0: சரணத்தைத்தான் கொண்டு வருவீர்கள் முதலாவதாக. நல்லபடி அந்த பாடல் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா
3: பாட்டுக்கோட்டையாருடைய
0: பாடல். பாடல் சரி. அந்த பாடல் உங்களுக்கு இன்று ஒரு பரப்பாகும். இந்த பாட தமிழில் பேசுவார்கள். நன்றி நன்றி. அடுத்த உறவுகள்
3: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மாள்.
4: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா பவுனம்மாள்?
4: நலமாக நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாக இருக்கின்றேன், சிறப்பாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
4: மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா.
0: மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அம்மா, மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கொஞ்சம் தூக்கம் வந்துவிட்டதா அப்படி உங்களுடைய அல்லது உங்களுடைய குரலில் சற்று என்ன நடந்த குளிர் கூட இருக்கின்றதா? வீடெல்லாம் குளிர் இருந்ததா?
4: ஆமா அப்படிதான் இருக்குது. இப்ப கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டேன் ஐயா.
0: நல்லது, அதான் அந்த குரல். அப்படி தூங்க வேண்டும், தூக்கம் முக்கியம். இப்ப நுழம்பு எப்படி இருக்கின்றது? அந்த கொசு கொசு எப்படி இருக்கின்றது?
4: அது எப்போதுமே குறையாதுங்க.
0: நான் கூறியது போன வீட்டு வாசல் வீட்டுக்குள்ளே புகைய விட்டீர்களா? புகை
4: செய்தேன் ஐயா, ஆனா எல்லாமே ஈரமா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா செய்ய முடியல.
0: அந்த ஈரத்திலே போட்டாத்தான் புகைக்கும். நன்றாக உலர்ந்தது என்றால் எரிந்துவிடும். புகைக்க வேண்டும், புகைதான் தேவை. அந்த புகையிலே எந்த ஆபத்தும் இல்லை. சரியா? சரி. நான் பவுனம்மாளுக்கு நாளைக்கு என்ன பாடல் வேண்டும்? கலம்பத்து பாடல்
4: நாளைக்கு ராஜராஜன் ஒரு திரைப்படம், எம்ஜி ராமச்சந்திரன்
0: என்ன பாடல்,
4: அதுல வந்து நிலவோடு வான்மொழியில் விளையாடுது அப்படின்னு ஒரு பாடல்.
0: அற்புதமான பாடல். நிலவோடு வான்மொழியில் விளையாடுது அந்த பாடல் தானே?
4: ஏபி கோமலாவும் சீர்காழி கோவிராஜன்
0: பாடல் உயர்ந்த நல்ல பாடல். பாடங்கள் பார்ப்போம்.
4: நிலவாடுவானில் நிலையாடுவே அந்த நிலம் கண்டு எனது உள்ளம் துணை தேடுதே. நிலவாடுவானில் நிலையாடுவே அந்த நிலம் கண்டு எனது உள்ளம் துணை தேடுதே. நிலையாடுவானில் நிலையாடுவே.
0: சிறப்பு, அற்புதமான பாடல், அழகாக பாடுகின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிகழ்வு வந்து தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற நிலையிலே 4 நிமிடங்கள் தமிழில் பேசப்போகின்றோம். உங்களோட போட்டி விதிமுறைகள் தெரியும் தானே?
4: தெரியும்.
0: அப்ப இப்பொழுது அதை விளையாடி பார்ப்போமா? ஆயத்தமா நீங்கள்?
4: சரி, ஆயத்தமாக இருக்கிறேன்.
0: இந்த நேரம் ஆரம்பித்து விட்டது உங்களுக்கு. உங்களுடைய இடத்தில் இப்பொழுது பனி பொழிகின்றதா?
4: பனி
0: பொழிகிறது, பெய்கிறது. அந்த பனியினால் குளிர் ஏற்படுகின்றது. இந்த பனி குளிரா மழை குளிரா அதிகமானது? நீங்கள் பனியின் குளிரை அதிகமாக உணர்வீர்களா, மழையின் குளிரை அதிகமாக உணர்வீர்களா? கேள்வி புரியுது நினைக்கிறேன்.
4: பனியின் குளிரை தான்
0: கூடுதலாக இருக்கும். மழை காலத்திலே சாதாரணமான ஆடையால் பொறுத்து கொண்டு தூங்கினாலும் பனிக்காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக விரைக்கும் என்று கூறுவார்கள் குளிரும். அதற்கு நீங்கள் என்ன ஆடை, கம்பளி ஆடைகள் உபயோகிப்பீர்களா அல்லது சாதாரண ஆடைதான் உபயோகிப்பீர்களா?
4: சாதாரண ஆடைதான்.
0: அதை சமாளிக்க முடியும். அந்த பனி நேரத்தில் காற்று வீசுவது குறைவு இல்லையா? தாமதிக்க
4: கூடாது, வீசுவது குறைவுதான்.
0: நன்று நன்று நன்று. இப்ப நீங்கள் உங்களுடைய இந்த கொசுவினுடைய தொல்லைகளை எப்படி தாங்குகிறீர்கள்? அன்று நீங்கள் சொன்னீர்கள், வெளியே நின்று பேசும்போது முழுமொழி ஒன்று வந்து கடிக்கின்றது குத்துகிறது ஐயான்னு கூறினீர்கள். அந்த கொசுவை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ளுகிறீர்கள், பழக்கப்படுத்திக் கொண்டீர்களா அதனுடைய தாக்கத்தை, அல்லது அவரை விரட்டி கொண்டிருக்கின்றீர்களா?
4: விரட்டி கொண்டு இருக்கிறேன்,
0: விரட்டி கொண்டு இருக்கின்ற. அது நீங்கள் முடிகிறதா அப்படி விரட்டுவதற்கு?
4: வேறு வழி இல்லை.
0: இந்த நேரத்திலே அன்பு மகளே, நீங்கள் இந்த பனி குளிர் காலத்திலே சில பேர் என்ன செய்வார் என்றால் வெப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வார். இங்கே நாங்கள் எங்களுக்கு இயந்திர மூலம் இருக்கின்றது, அங்கே நாங்கள் விறகு போன்ற தடிகளை போட்டு எரித்துக் கொண்டால் அந்த வெப்பம் உள்ளே வரும் தானே, அதில் தாங்கிக் கொள்ள முடியாதா?
4: அப்படியும் செய்து கொண்டு இருக்கிறோம்.
0: சரி, இந்த பனி வந்து கோடை காலத்திலே கடற்கரை பகுதிகளே கோடை காலத்திலே காலை பனி உண்டு என்று கூறுகிறது, உண்மைதானா?
4: உண்மையாக இருக்கும்,
0: உண்மையாக இருக்கும் சொல்வது உண்மை என்றுதான் கூறிக்கொள்கிறது. சரி, இப்பொழுது நீங்கள் இரவு உணவு எத்தனை மணிக்கு உண்பீர்கள்? சுமார்
4: 9 மணி அளவில்.
0: 9 மணி அளவில் நீங்கள் உணவை அறிந்து விட்டு எத்தனை மணிக்கு தூக்கத்துக்கு செல்வீர்கள்? இப்ப தூக்கத்துக்கு சென்றுதானே வந்தீர்கள். சரி, அதனால எங்களுடைய அன்பு உறவுகளான மீனவர்கள் கடலுக்கு சென்று சுதந்திரமாக மீன் பிடித்து வருகின்றார்களா?
4: அப்படித்தான் நிலை இருக்கு,
0: அப்படித்தான் நிலை இருக்கு. தாமதிக்க கூடாது மகளை, 3 வினாடிகள் தாமதிக்க கூடாது நியதியிலே, அது ஒன்று உண்டு. மாலை வேளையில் அங்கு 2 வேளைகளும் மீன் பிடிப்பார்களா மகளே? காலை நேரத்துக்கு மீன் வெளியே கொண்டு வருவார்கள், மாலை நேரத்துக்கு மீன் கொண்டு வருவார்கள், 2 நேர மீன் தொழில் நடைபெறுகிறதா? இரவிலே சென்று காலையிலே கொண்டு வருவார்கள், காலையிலே சென்று மாலையிலே கொண்டு வருவார்கள், அப்படித்தானே?
4: ஒருவேளை மட்டும்தான் வருவார்கள்,
0: ஒருவேளை மட்டும்தான் வருவார்கள். ஆனால் பெரிய பெரிய ஒரு நீண்ட நேர தொழில் அந்த தொழில் முயற்சி அது இல்லையா?
4: அப்படித்தான் இருக்கும்,
0: அப்படித்தான் இருக்கும். நீங்கள் தினமும் மீன் சாப்பிடுவீர்களா?
4: தினமும் சாப்பிடுவோம்,
0: தினமும் சாப்பிடுவோம். ஆரோக்கியமான உணவு, அதுவும் உடனே பிடித்துக் கொண்டு வர உணவு தினமும் உண்பீர்கள். இந்த நேரத்திலே நீங்கள் 4 நிமிடங்கள் பேசியிருப்பேன் என்று எண்ணுகிறீர்களா அல்லது இல்லையா?
4: கண்டிப்பாக எண்ணுகிறேன்,
0: கண்டிப்பாக. 4 நிமிடம் வந்துவிட்டால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், அழகாக பேசியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சரியா? எங்கே சிரிக்கவில்லை?
4: நன்றி.
0: விட்டீர்களா நீங்கள் பேசி விட்டீர்களா? 4 நிமிடம் 3 வினாடிகள் 86 நொடிகள் பேசியிருக்கின்றீர்கள். வெற்றியாக, வெற்றி பெருமிதத்தோடு களிப்போடு பெரிய சிரிப்பிச்சிருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழை விளையாடி தமிழை வளர்ப்பதற்கு கை கொடுத்து உதவிய உங்களுக்கு என்னுடைய நன்றி. உங்களுக்கு என்ன வெற்றி பாடலாக வேண்டும்? வெற்றி பெற்றதுக்கு என்ன பாடல் தர வேண்டும்? இப்பொழுது கிடைக்கிற பாடல் தொடர்ந்து
4: குருதட்சணை அப்படிங்கிற திரைப்படம், குருதட்சணை சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தது
0: என்ன பாடல்?
4: இது வந்து பத்மினி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க, அதுல அந்த அம்மா ஆசிரியரா இருப்பாங்க. அப்ப வந்து ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று அப்படின்னு ஒரு பாடல் இல்லையா?
0: ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம். அவர் வந்து பைசிக்கிள குடும்பம் அவங்களோட விட்டு விட்டு கைகாட்டியன்னு கேட்டுக்கொண்டிருப்பாரு இல்லையா?
4: ஆமாங்க.
0: உலகம் ஒன்று அந்த பாடல் நல்ல பாடலை கேட்டிருக்கீங்களா? அந்த பாடல் உங்களுக்கு இதோடு ஒளிபரப்பாகும். அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே. டாக்டர் கலைச்செல்வி அவர்களே வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா கலைச்செல்வி?
5: நல்ல நலம் நல்ல சுகம் அப்பா.
0: நல்ல நலம் நல்ல சுகம், அதான் நல்ல நலம் நல்ல சுகம்.
5: நல்ல நலம் என்றால் மனநலம், நல்ல நலம் நல்ல சுகம் என்றால் உடல் சுகம் நல்ல சுகம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. அவர் நல்ல மகிழ்ச்சி இருக்கின்றதா?
5: ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நாளைய தினம் கதம்பம் நேரலையில் வந்திருக்கின்றீர்கள். கதம்பத்தில் வருபவர்களுக்கு ஒரு பாடல்கள் கதம்பம் நேரலை நேயர் விருப்பம் என்று முடிவில் தமிழ் வானொலி வழங்குவது உண்டு. என்ன பாடலை கேட்க விரும்புகிறோம்? என்ன பாடலை கேட்க
5: விரும்புகிறோம்? அருமை நாள் படத்திலிருந்து தேவனின் கோவில் மூடி நேரம் அந்த பாடல்.
0: ஞான ஒளி திரைப்படத்தில் தேவனின் கோவிலையோ அறுவடை நாள் திரைப்படத்தில் என்ன பாடலம்மா?
5: தேவனின் கோவில் மூடிய நேரம்.
0: ஓ, தேவனின் கோவில் மூடிய நேரம். தேவனின் மூடிய நேரம் அந்த பாடல் பார்ப்போம். அந்த பாடல்
5: நானும்

0: நல்லது, நல்ல பாடல். அந்த பாடலை கேட்டுகள். இந்த வேளையிலே கலைச்செல்வி மகளே, நாங்கள் வந்து இன்று கதம்பர் நிகழ்விலே தமிழை பேசுவோம் தமிழில், தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வு நீங்கள் முன்பும் பங்கு பெற்று இருக்கின்றீர்கள், இன்றும் உங்களுக்கு பங்கு பெற்ற விருப்பமா?
1: ஆமாங்கப்பா.
0: சாயத்தம்மா, நீங்கள்
1: ஆயத்தமாக இருக்கிறீங்கப்பா.
0: கேள்வியை ஆரம்பிக்கட்டுமா? கேள்வி ஆரம்பிக்கிறது. டாக்டர் கலைச்செல்வி அம்மா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகத்துடன் இருக்கிறேன்ப்பா.
0: அப்பா என்று நீங்கள் பதிலே கொடுத்ததில்லை என்றால் ஒவ்வொரு பதிலுக்கும் அப்பா சொன்னால் நீங்கள் விலக்கப்பட்டு விடுவீர்கள். இரண்டு ஒரு சொல்லை இரண்டு தடவைக்கு மேல் உபயோகிக்க கூடாது. இப்போ ஒரு அப்பா வந்துவிட்டது, கவனித்து பேச வேண்டும். இன்றைய நாள் எப்படி சென்றது மகளே உங்களுக்கு?
1: சிறப்பாக சென்றது.
0: சிறப்பாக சென்றது, நல்லது. உங்கள் வீட்டிலே ஒரு செல்ல பிராணி இருக்கின்றார் என்று அறிந்தேன், உண்மையா?
1: ஆமாங்க, அவன் பெயர் ஸ்ரீ.
0: அவன் பெயர் ஸ்ரீ, நல்லது. ஆமாங்க என்று மட்டும் சொல்லாமல் அதோட சேர்த்து சொல்லு. அந்த உங்களுடைய அந்த செல்ல பிராணி ஸ்ரீ அவர்கள், திருவாளர் ஸ்ரீ அவர்கள் என்னுடைய சிறுவர் பூங்காவுக்கு வருவாரா?
1: வரமாட்டாரப்பா.
0: பேச மாட்டாரா? சரி, அவரோட என்ன மொழியில நீங்கள் பேசுவீர்கள்?
1: அவனுக்கு நான் பேசும் தமிழில் பேசும் அத்தனை வார்த்தைகளும் தெரியும்.
0: அபிநயத்தோட மொழியை புரிந்து கொள்வார் என்றால் ஜீவராசிகளிலே முதல் உங்களுடைய அபிநயத்தை பிரியக்கூடியது அந்த நாய் என்ற ஒரு நல்ல பிராணிதான். நாய் என்று சொல்வது அந்த பிறவி ஒரு நல்ல பிறவி, நன்றியுள்ள பிறவி. ஆனால் சரி, அதை பற்றி பேச வேண்டாம். நாய் எவ்வளவு காலமாக அவர் உங்களோடு வாழ்கின்றார்?
1: நான்கு
0: ஆண்டுகளாக உங்களோடு இருக்கின்ற. அவர் எப்போதாவது முரண்பட்டு இருக்கிறார்களா உங்களோடு?
1: அப்படி சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது. நீங்கள் பாடல்கள் பாடும் பொழுது அவர் அப்படி உட்கார்ந்து தலையை சரித்து கேட்டாரா?
1: நன்றாக பாடலை கேட்டு அமைதியாக உறங்குவார்.
0: அவருக்கு விருப்பம் பாட அந்த பாடல். நீங்கள் உங்களோட குரலே அப்படித்தானே, அதை அவரையே அமைதிப்படுத்தி விட்டு விடுவீர்கள். அந்த அந்த செல்ல பிராணிக்கு நீங்கள் எல்லாம் முதலிடம், எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுத்திருக்கின்றீர்களா?
1: நிச்சயமாக, என் பிள்ளை போல்.
0: பிள்ளை போல், ஏனென்றால் ஜீவ காருண்யம். அந்த ஜீவ காருண்யத்தில் வீட்டு வளர்ப்பு பிராணிகளை நாங்கள் அந்த அந்த உயிரிடம் காட்டிக்கொள்ளலாம். நன்றியுள்ள ஜீவன், நல்லது. அந்த இவரை நீங்கள் உங்களோடு நான்கு ஆண்டுகளாக வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? அவரை விரும்பியதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு உதவிக்காகவா? உங்களுக்கு பிடிக்கும்.
1: எனக்கு சிறு வயதிலிருந்து நாயன்மார் ரொம்ப பிடிக்கும், செல்ல பிராணிகள் பிடிக்கும்.
0: சரி, நல்லது. அப்ப அதாவது இவரையும் கொண்டு வந்து வளர்க்கின்றீர்கள். அப்ப ஏன் அதற்கு முன்பும் வைத்திருந்தீர்களா?
1: நிறைய வைத்திருந்தேன்.
0: நல்லது செல்வியம்மா. நீங்கள் உங்களுடைய சுற்றாடலில் இருக்கின்ற வெள்ளங்கள் தண்ணீர்கள் வற்றி விட்டதா?
1: நிறைய இன்னும் கிடக்கிறது.
0: இன்னும் கிடக்கிறது. இந்த காலத்திலே உங்களுக்கு ஏதாவது மின் தடை ஏற்பட்டிருக்கின்றதா? மின்சார தடை?
1: மின்சார தடைகள் இல்லை.
0: இல்லை. அப்படி மின்சார தடை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் வெளிச்சத்துக்காக?
1: எனது வீடே நல்ல வெளிச்சமாகத்தான் இருக்கும்.
0: அப்ப இயற்கை வெளிச்சத்தோடு இருள் சூழ்ந்த நேரத்திலும் வெளிச்சமாக இருக்குமா? மெழுகு பருத்தி, நல்லது. ஒரு தமிழ் சொல்லை கொண்டு வந்து தந்தீர்கள் எங்களுக்கு, மெழுகு பருத்தி. சமையல் அறையிலே உங்களுக்கு மின்சார அடுப்பு வைத்திருக்கின்றீர்களா? எங்களுடைய சாதாரண அடுப்பு இருக்கின்றதா?
1: சாதாரண அடுப்பு தான் இருக்கிறது.
0: அப்ப மின்சாரத்தை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை, உறவிலே சமைத்துக் கொள்ளலாம். உணவுகளை நீங்கள் சமைப்பீர்களா, உங்கள் கணவர் சமைப்பாரா, அல்லது வேறு யாரா அம்மா சமைப்பாரா, யார் செய்வது?
1: நல்ல சமையல் வேண்டும் என்பதால் நானே சமைத்து விடுவேன்.
0: அம்மா சமைக்க மாட்டாவா?
1: அம்மா சமைக்க மாட்டார்கள்.
0: என்ன உடல் நலம் குறைவா? சமைப்பதற்கு ஆரோக்கியம் இல்லையா, இல்ல சமைக்க தெரியாதா?
1: கிராமத்தில் இருந்து வந்ததால் இங்கு வந்து சமைப்பதற்கு கொஞ்சம் சங்கோஜப்படுகிறார்.
0: நல்லது. நீங்கள் இப்பொழுது எத்தனை நிமிடம் பேசிவிட்டீர்கள் நினைக்கின்றீர்கள்?
1: தெரியலே.
0: நான்கு நிமிடங்கள் ஒன்பது நொடிகள் பேசியிருக்கின்றீர்களா? வெற்றி வெற்றி விட்டீர்களம்மா. இது சும்மா இருந்து வெற்றி பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி மகளே, நன்றி மகளே. அப்ப இந்த இந்த வெற்றி பாடல என்ன பாடலை எங்களுக்கு பாடி காட்ட போகின்றீர்கள்?
1: வெற்றி பாடலை பாடி காட்ட வேண்டும்.
0: பாடி காட்டுங்கள், எல்லோரும் அதற்கு எதிர்பார்ப்பார்கள்.
1: ஆமாங்கப்பா. ஒரு சனம்

கனம் தோன்றிச்சே காத்தோடிச்சிருச்சே பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே குயிலு கருங்குயிலு மான மன குயிலு கோலம்

பிறந்தான் உண்மையில் நீ ஒட்டு வச்சே ஓ

0: அதுவும் ஏனும் புரியலையே. அப்பா
1: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் மகளே. இன்று அநேகமான உறவுகள் வந்து வெற்றி பெற்றார்கள். அனைவரும் தமிழில் நன்றாக விளையாடினார்கள். நீங்கள் தமிழில் அழகு தமிழில் எங்களோடு உரையாடி இதை இலகுவாக, ஏனென்றால் உங்களுக்கு பரீட்சையும் நல்ல உபயோகித்திருக்கிறது. நல்ல தமிழ் வார்த்தைகளை உபயோகித்து நல்லதோர் பாடலையும் தமிழில் பாடி காட்டிய உங்களுக்கு முன்னில் தமிழ் வானொலியின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதோடு நீங்கள் இறுதி போட்டியாளர்களாகவும் வந்தீர்கள். போட்டி முடிவடைந்து விட்டது. இப்ப போட்டியாளர் பாடல்களே ஒரு சில பாடல்கள் இருக்கின்றது, அதை தொடர்ந்து கொடுக்க போகின்றேன். அந்த வகையிலே ஆர் ராஜா நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. சோறு கொண்டு போற பிள்ளை என்ற பாடலை வெற்றி பாடலாக கேட்டிருந்தார் மகளே, அவர் பாடலை கொடுக்கின்றேன். இவர் பாடல்கள் முடிந்த பின்பு நாங்கள் இந்த போட்டியை விலகி அங்கு சிறிது நேரம் நாங்கள் குழு உறவாடல் உரையாடிக்கொள்ளலாம். பாடலை கொடுக்கின்றேன். ராஜா உங்கள் பாடல். தாமதத்து வருவதற்கு வருந்த வேண்டாம். போட்டி முடிந்து அடுத்தடுத்து வந்தபடியால் அவர்களை அழைத்து போட்டியை நிகழ்த்தினோம். இப்பொழுது பாடல்களை தருகின்றேன். ஆர் ராஜா நீங்கள் வெற்றி பெற்றதற்கான பாடல் வருவது மகளே, அந்த பாடலை கொடுக்கின்றேன். கேட்டுவோம் எல்லோரும்.
0: நன்றி.

0: ராஜா உங்களுக்காக ஒழித்தது வெற்றி பாடலாக அதை தோல் அன்பு மகன் நீங்களும் வெற்றி பெற்று
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம் டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழறிந்து வாழ எனக்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவன் என்று கூறும் எம்பெருமானை ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி எங்கள் வானலையில் வந்து காற்றலையில் நாங்கள் நலமாக உரையாடி மகிழ்வாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்வதற்கு வளம் தர வேண்டும், அருள் தர வேண்டும், கருணை புரிய வேண்டும் என்று இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் கலையகத்தில் உங்களை அமர்த்தி வணக்கம் நன்றியோடு உலகளாவ பரந்திருக்கும் என் அன்பு நேய நெஞ்சங்கள் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளுக்கும் வணக்கமும் அன்பும் தெரிவித்து வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் பணியிலே இன்றைய நிகழ்வுக்கு

கனடாவில் இப்பொழுது முற்பகலாக 10:33 என்று காட்டும் இந்த வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது 9:03 இரவு வேளை என்று கூறும் இந்த நாள் 2025 ஆண்டின் 12 மாதத்தின் 30 நாள். இன்னும் ஒரு நாளில் இந்த ஆண்டு மாறி புதிய ஆண்டான 2026 காண இருக்கின்றோம், வரவேற்க இருக்கின்றோம். இந்த வேளையிலே வரும் புத்தாண்டையொட்டி உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய கதம்பத்திலே நாங்கள் என்ன நிகழ்த்தப் போகின்றோம் என்பதை ஒரு வகையில் நாங்கள் அறியத்தான் வேண்டும். அது வேறு எதுவும் இல்லை, இதுதான்.

இந்த இசையோடு வரும் சொல்தான் சொல்லாயோ வாய் திறந்து என்று எங்களை எல்லோரையும் அழைத்து இங்கே சொல்ல வைக்கின்றது. சொல் என்பது இரண்டு, மேலுதடு கீழுதடு உள் நாக்கு, இந்த மூன்றும் இணைந்து குரல் ஓசையிலே வரும் அந்த ஓசையை இதமாக பதமாக ஏற்ற இறக்கத்துடன் எதுகை மோனைகளுடன் எத்தனை அடுக்குகளுடன் எல்லாம் உரைக்க வைக்கின்றது. அந்த உரைதான், அந்த உரைக்கு ஆதாரம் சொல். அந்த சொல்லுக்கு ஆதாரம் எங்களை பொறுத்தவரை எங்கள் தீன் தமிழ்தான். அதே போன்று ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் அவர்கள் மதத்தவர்களுக்கும் அவர்களுடைய தாய் மொழி என்று ஒன்று இருக்கின்றது. இந்த எல்லோரும் அந்த ஓசை மூலம் குரலில் இருந்து வெளிவந்து வாயிலே வரும்பொழுது உதட்டிலும் நாவிலும் இருந்து உருண்டோடும் வேளையில் ஆக்கப்படுவது தான் அந்த பதங்கள், சொற்கள். அந்த சொற்களின் அடுக்குகளை நாங்கள் பேசும்பொழுது கருத்துள்ள சொற்களாக அந்த பதங்கள் அமையும் வேளையில் ஒருவரை ஒருவர் உணர்ந்து உலகை அறிந்து உண்மையை உணர்ந்து எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது. நல்லவற்றை பேசுவதும் தீயவற்றை பேசுவதற்கும் இந்த சொல்தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அந்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் 2025 ஆண்டில் இறுதி நாளை எட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு நாள் வந்துவிட்டால் இந்த ஆண்டு முடிந்துவிடும். இந்த ஆண்டிலே நாங்கள் என்ன செய்தோம், எதை செய்ய மறந்தோம், எதை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஓடி வரும் பொழுது பிறந்து வரும் புதிய ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டுகளாக அமைய வேண்டும், எல்லோரும் கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதற்காக சில சொற்களை நாங்கள் உபயோகிக்கப் போகின்றோம். நான் என்ன செய்வேன், இதுவரை என்ன செய்தேன், எதை செய்யாமல் விட்டேன், எது செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் என்பதை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உபயோகிப்பது சொற்கள். அந்த வகையில் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் இந்த வேளையிலே மொன்றியாலில் கனடாவில் எங்கள் கலையகத்தை சுற்றியுள்ள காலநிலையை நாங்கள் ஒரு தடவை பார்ப்போமாக இருந்தால், தட்ப வெப்ப நிலை என்று வெப்பநிலை பூஜ்ஜியத்துக்கு கீழே 13 பாகை என்று கூறுகின்றது. நேற்றைய தினம் சாதாரணமாக இருந்தது, அது என்ன திடீரென வந்துவிட்டது, இதுதான் கனடா. கனடாவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆங்கில எழுத்து டபுள் ஜூ. அந்த ஆங்கில எழுத்து தரும் பதம் வெதர், காலநிலை. இந்த காலநிலை ஒரு நிலையில் இருப்பது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரே நிலையில் இருக்குமோ என்றால் இல்லை. 24 மணி நேரம் இல்லை, ஆண்டு முழுவதும் நாள்தோறும் மாறி மாறி வருவதுதான் இங்குள்ள பிரத்யேகமான ஒரு விடயம். கனடா காலநிலை, உங்களை விட நாங்கள் வட திசையிலே எவ்வளவோ உயரத்தில் இருக்கின்றோம். உயர உயர செல்ல செல்ல குளிரும் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் என்பது எங்கள் இயற்கை கோளின் மூலம் தெரியும். 13 பாகை பூச்சியத்துக்கு கீழே இருக்கின்றோம். ஆனால் இந்த 13 பாகைக்கு மேல் வரும் என்றால் 16 பாகை வரை செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த 13 பாகை தானே என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் வெளியே சென்றால் பூச்சியத்துக்கு கீழே 27 பாகை வெப்பநிலை என்று கூறும் வேளையிலே எப்படி இருக்குமோ, குளிர்ந்து வெப்பநிலையில் குளிர்நிலை, பூச்சியத்துக்கு கீழே 23 பாகை குளிர்நிலை எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு உரை பனி அதி உரை பனிக்குள்ளே விரலை வைத்தால் எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும். இது சாதாரணமான உடம்பு, பறவைகளின் இறகுகளாலும் உஷ்ணம் பொருந்திய தோற்களாலும் பொருத்தப்பட்டதல்ல, அல்லது மிருகங்களை போன்று அதிலே ரோமங்களாலும் தடித்த தோள்களினாலும் ஆக்கப்பட்ட உடம்பு என்றால் இல்லை, சாதாரணமான ஒரு மனித உடம்பு. அதற்காக நாங்கள் எங்களுக்கு மேலே பலவிதமான அங்கிகளை அணிந்து கொள்ளுகிறோம். அது ஆடைகளை தயாரிக்கும் பொழுது இந்த குளிரை தாங்கக்கூடிய வண்ணமுள்ள தடித்த ஆடைகள் மட்டுமல்ல, குளிரை தேக்கி வைத்திருக்க கொண்ட ரோமங்கள் இறக்கைகளினால் ஆக்கப்பட்டதனாலும் இந்த நெகிழிகளால் ஆக்கப்பட்டதுகளான உடைகளாக இருக்கும். அது மேனியில் அழகாக சட்டையாக போடுவது மட்டுமில்லை, கால் நீண்ட சட்டையாக போடுவதில்லை, உடம்பு முழுவதும் மூடக்கூடிய வகையில் ஆடைகளை மாற்றி மாற்றி வடிவங்களை அமைத்து காலத்துக்கு காலம் புதிய புதிய வகையிலே தருகின்றார்கள், காட்சிக்கு கொண்டு வருகின்றார்கள், விற்பனை ஆகின்றது. அவற்றை நாங்கள் கொள்வனவு செய்து இந்த காலநிலையிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முக்கியமாக இந்த ஆடை தான் எங்களை காத்து கொள்ளுகின்றது. அதேபோல் உணவு வகைகள், குளிர் உணவுகள் இல்லாமல் உலர் உணவுகளும், வெப்பமான உடனே தயாரித்து உண்ணக்கூடிய வகையிலான உணவுகளை நாங்கள் உபயோகித்துக் கொள்ளுகின்றோம்.
அந்த வகையிலே அந்த உணவுகளை வெப்பமாக வைத்திருப்பதற்கேற்ற கருவிகளும் இங்கே இருக்கின்றன. குளிர்நிலையில் இருக்கும் உணவை நாங்கள் குளிர்சாதன பெட்டியிலிருந்து அதை உடனே நாங்கள் வெப்பமாக்குவதற்கு எங்களுடைய வாய்க்கு எங்களுடைய உடலுக்கு பொருந்தக்கூடிய வகையில் அதை ஆக்கிக் கொள்வதற்கு கூட சில கருவிகள் இருக்கின்றன. அந்த வகையில் இவற்றையெல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு உதவி கொண்டிருக்கின்றது சொற்கள். இந்த சொற்களை நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் என்ற நிகழ்விலே எழுத்து உங்களோடு இணைந்து செயல்பட இருக்கின்றேன். முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையை ஓரளவு உணர்த்திவிட்டேன். சூரிய பகவானின் ஒளி அதிகாலையில் வந்தாலும் குறைந்த பகலாக இருந்தாலும் அவருடைய ஒளி அவருடைய ஒளியை அவருடைய வெப்பத்தை எங்களால் உணர முடியவில்லை. காரணம், குளிர்நிலை அதிகரித்து விட்டது, பலத்த காற்று வீசுகின்றது. அங்கே வெளியே இருக்கும் மரங்கள் எல்லாம் பனி உதறி உதறி விட்டால் எப்படி பறந்து செல்லுமோ அதே போல அதில் படிந்திருந்த பனி துகள்கள் எல்லாம் பறந்து விட்டன, உதிர்ந்து கொட்டி விட்டன. பெரும் பலத்த காற்று அடிக்கின்றது. இங்கே ஆங்காங்கே பனி புயல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தி வாயிலாகவும் படிக்கலாம். இப்பொழுதுதானே அறிவியல் திறன் வந்த பின்பு இத்தனை சாதனங்கள் இருக்கின்றது நாங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு. அந்த வகையிலே இன்று மொன்றிய தமிழ் வானொலியில் சொல்லோடு பாடல் நிகழ்வை வரவேற்று எங்களுடைய அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் அழகான படம் ஒன்று வரைந்து அந்த படத்தோடு சேர்த்து இன்று கதம்பம் சொல்லோடு பாடல் இணைந்திடுவோம் என்று எழுதியிருந்த வேளையிலே திருப்புவனம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் என்றும் அழகாக எழுதி வரவேற்று எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றார். எங்களுடைய அன்பு உறவுகள் தளத்தினிலே ஏனைய தளத்தில் ஏனைய உறவுகளும் உலகளாவே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்ட வேளையிலே இப்பொழுது முதல் ஆரம்பிப்போம் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு. வாருங்கள், வளமை போல 647-8744-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு அந்த கைபேசியிலே நீங்கள் வைத்துக் கொண்டு ஒரு விரலால் இந்த இலக்கங்களை அழைத்து விட்டால் நேரடியாக என்னுடன் வந்து இணைந்து கொள்ளலாம். நேர் ஒலியிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே கதம்பத்திலே சொல்லோடு

0: சொல்லோடு வாய் திறந்து பாடலுக்கு முதலில் வந்து இணைகின்றார் அன்பு உறவு அபிமான உறவு. எங்கே நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா.
0: ஓம் நமசிவாய. ஆர் தேவா அவர்களே நாச்சியார் கோவில்
1: நாச்சியார் கோவில். ஆர் தேவா நாச்சியார் கோவில்.
0: ஆர் தேவா நாச்சியார் கோவில். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன் வளமுடன் ஜெயமுடன் உங்கள் ஆசீர்வாதத்தோடு உங்க குரலோடு இனிமையா நிம்மதியா தூங்குற தேவா நிம்மதியா இருக்கையா?
0: தூக்கத்தை கடத்து விட்டேனோ?
1: இல்ல இல்ல, நிம்மதி உங்க குரலை கேட்காம தூங்கவே
0: மாட்டேன்.
1: நானும்
0: தூக்கத்தால் எழுந்து விட்டால் காலையிலே இங்கே வானொலி யார் பேசுவது என்ன நடைபெறுகிறது என்று கேட்டு உங்களோடு வந்து இணைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் இருப்பீர். அந்த ஆர்வத்தை கொடுப்பது நீங்கள் தான். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நீங்கள் நலமாக இருப்பது போன்று நாங்களும் நலமாக மகிழ்வாக நல்ல குளிரிலே இருக்கின்றோம்.
1: அது கடந்துட்டு போதே எல்லாருக்குமே அந்த உடம்ப தாங்குற சக்தி வேணும். அவ்வளவுதானே, இது வந்து இயற்கை. ஒரு மாசம் ஆடி மாசம் காத்து அடிக்கும், காத்துனா காத்து உடம்பு ஒழிக்குது, உடம்பு ஒழிக்குது. மழை காலத்துல மழை பெய்யும்,
0: அம்மியே
1: ஆடி மாசம் காத்து அம்மியே தூக்கிட்டு போகும்பாங்க.
0: ஆடி மாசம்
1: அப்புறம் மழை பெஞ்சதுன்னா மழை பெய்யுது, மழை பெய்யுது. இதற்கெல்லாம் வந்து இறைவன் நம்ம உடம்புலயே அந்த சக்தியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மூச்சு பயிற்சி
0: தான்
1: பயிற்சி செஞ்சோம்னு வச்சுங்க.
0: இந்த இயற்கையில் வரும் தட்ப வெட்பங்களுக்கு ஏற்ப இந்த இயற்கை பிரபஞ்சம் ஐந்து பூதங்களையும் படைத்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்றவை அந்த அவர்களுடைய அவைகளுடைய இயக்கத்தினால் தான் இந்த தட்ப வெப்பநிலைகள் எங்களுக்கு அந்த தாக்கம் தான். இந்த பிரபஞ்சத்திலே பூமி என்ற பகுதியில் நிலத்திலே வாழும் எங்களுக்கு அந்த தாக்கங்களின் மத்தியிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். ஆனால் எங்களை படைத்த அந்த இறைவன் அந்த அந்த சக்தியினால் வருகின்ற தாக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆறாவது அறிவையும் எங்களுக்கு தந்து படைத்திருக்கின்றார். இந்த பெருவெள்ளங்கள், கடல் அக்னி கோலங்கள் வந்தவுடன் மிருகங்கள், பறவைகளும் யாரும் சொல்லி செல்வதில்லை. உணர்வு உணர்ந்து கொண்டு தங்களுக்கு ஏற்ற பாதுகாப்பை அவை தேடிக்கொள்ளுகின்றன. அவற்றிலே அதே போன்றுதான் மக்கள் சிறப்பார். இந்த வேளையிலே தேவா அவர்களே, நீங்கள் இன்று பகல் என்ன செய்தீர்கள்?
1: இன்னைக்கு வந்தியா? ஒன்னும் வேலை செய்யல, வேலை கொஞ்சம் டல்லா இருக்கு. ஆமா, வீட்டு வேலை தான். வீட்டுக்கு காய்கறி வாங்கி இன்னைக்கு சாமி வந்துச்சு, ஒரு துக்கம் ஒண்ணு. அங்க போயிட்டு வயசானவங்க தான் பக்கத்துல இறந்துட்டாங்க. வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க. அது இது வந்துச்சு, வந்து குளிச்சு குளிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்துருந்தேன்.
0: ஏனென்றால் 365 நாட்களும் வருடத்திலே என்று கூறுறாங்க. நீங்கள் 364வது நாள் அல்லவா என்று அது கொஞ்சம் உங்களுக்கு தளர்ச்சியாக.
1: அதே மாதிரியா இந்த வருடப்பிறப்புன்னு சொல்லிவிட்டு இது நியூ இயர்னு சொல்லிவிட்டு இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் பசங்களெல்லாம் நம்ம பாத்துக்கணும், ரொம்ப மோசமா இருக்கானுங்க.
0: நீங்கள்
1: பாருங்க, போய் ஏகப்பட்ட இது பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அதெல்லாம் இல்லாம நம்ம பிள்ளைகளை நம்ம பாத்துக்கணும்.
0: ஓ, கவனம். எங்களை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
1: ஆமா, வண்டியிலயா அந்த 12 மணி ஆயிட்டு வண்டியில அப்படியே தலைகீழ சொல்லு புள்ளுன்னு போகணும், பயமா இருக்கும் பாக்கிறதுக்கு.
0: அவர்களுக்கு 12 மணி, இரவு 12 மணிக்கு பின்பு எவ்வளவு வெறிச்சோடி இருக்கு நிலங்கள் நல்ல பாதுகாப்பா இருக்கணும். அவர்கள் தங்கள் ஓடுவார்கள், நாங்கள் தான் கவனமாக செல்ல வேண்டும்.
1: வருஷம் வருஷம் வருஷம் வருஷம் பொறுக்கா தான் போகுது. அதுக்கு நம்ம இருக்கணும்ல.
0: சரி, இந்த ஆண்டிலே இந்த ஆண்டிலே நாங்கள் செய்தது போக செய்யாதது என்று பலது இருக்கலாம். செய்ய வேண்டும் என்று சிலதை எண்ணி இருப்போம். அது பிறக்க போகும் 2026வது ஆண்டிலே அதை செய்து விடுவோம் என்று தீர்மானித்திருக்கின்றீர்களா? சில விடயங்களே அது என்னவாக இருக்கும்?
1: புள்ளிகளுக்கு கல்யாணம் பண்ணணும்.
0: அடங்க, பெரிய காரியம், பெரிய பெரிய சுமையை இறக்கி வைப்பது என்று

0: அவர்கள் கூறுவார்கள். சரி, அது சிறப்பாக அந்த சுமை சுலபமாக நிறைவேற வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை.
1: வேற என்னைய உடம்பு எல்லாருக்கும், எல்லா எம்டிஆர் நேயர்களுக்கும் உடம்ப கொஞ்சம் பாதுகாத்துக்குப்பா வச்சுக்கணும்.
0: உடல்
1: உடம்பு இருந்தாதான் உயிர் இருக்கும்.
0: அதனால் தானே முன்பு முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், தேவா சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம்.
1: சித்திரம் வர சித்திரம் வரையலாம்.
0: அதனால் உடல் நல்ல
1: இரண்டாவது
0: எண்ணம் உங்களுக்கு பிள்ளைகளை
1: ஆடிக்கிட்டு இருக்காங்க.
0: ஓ, ஆடாத ஆட்டம் இல்லாம ஆடி அடங்கி ஒடுங்கி இருக்கின்றார்கள்.
1: மறுநாள் மறு வருஷம் பிறக்குதா, மறு வருஷம் 27 வரும். 27க்குள்ளேயே அவன் ஆறு போட்டான், என்ன பண்றது?
0: அதனால் அதற்குள்ளே செய்ய வேண்டியதான் நல்ல தீர்மானங்களை கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தைகளுக்கு நல்ல வழியை கரை சேர்க்க வேண்டும், உடல் நலத்தை பேணும், அதுதான் மிக மிக முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம்.
1: எல்லோரும் ஆரோக்கியமா
0: சிறப்பு
1: பிறக்கிறப்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாலே போதும், எல்லாரும் ஆபத்துல சிக்காம இருப்பாங்க.
0: அதற்காக இறை நம்பிக்கை வேண்டும் என்று கூறுகிறீர்கள். எல்லோரையும் இறை நம்பிக்கையோடு ஆன்மீகத்தோடு, அதாவது பஞ்சமா பாதகங்களை நினைக்கவே கூடாது இல்லையா? அறவழியில் நாங்கள் வாழ வேண்டும். சிறப்பான கருத்துக்களை சுருக்கமாகவும் விபரமாகவும் கூறியிருக்கின்றனர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கோரிக்கைகளும் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்களும் எங்களுடைய இருக்கின்ற பொறுப்புகள் சுமைகளை அத்தனையும் தீர்க்க பார்த்தோம். தீர்த்தது ஒருபுறம் போக தீராதவை இருக்கின்றது, அதை தீர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் இருக்கின்றது. அந்த தீர்மானத்தை எதிர்வரும் ஆண்டிலே நிறைவேற்றுவதற்கு எல்லாம் அல்ல இறைவன் தொலை புரிய வேண்டும். அதற்காக அறவழி
1: எல்லாருக்கும்
0: அற்புதமான கருத்து. நலம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறீர்கள். சரி, இந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? என்ன பதத்திலே அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது?
1: பாடல் ஒண்ணு இதுவில்லையா, உங்கள்ட்ட பேசணுங்கிற ஆசையில என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அந்த பாட்டு கொடுங்க.
0: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல். அது நேற்று தினம் நீங்கள் கேட்ட பாடலை நான் ஒளிபரப்பு. சரியான பாடல் அல்ல இல்லையா? நீங்கள் கேட்ட பாடல்
1: அல்ல. ஆமையா,
0: நான் மீண்டும் நேரம் விடுமுறை விருப்பத்தை தருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் வேளையில் என்னுடைய உறவு இரத்த உறவுகள் இந்த விடுமுறை நாட்கள்லேயே அவருடைய பணிகளை முடித்து மொன்றியால் மாநகரத்திலிருந்து வீடு வந்து விட்டார். என்னுடைய பேரன் இங்கே இந்த சர்வதேச நேயர் விருப்பத்திலே பெறுவார். மொன்றியால் மாநகரத்திலிருந்து தனுஷன் ரகு என்ற இருவர். அந்த தனுஷன் என்னுடைய அக்கா வழியிலே உள்ள பேரன், என்னுடைய பேரன் இரத்த வழி. அவர்கள் விடுமுறை நாட்களிலே ஓடி வந்து விட்டார்கள். இங்கே வந்து என்னோட வந்த வழியிலே அந்த இடையூர். அடுத்தது விடுமுறை விருப்பத்தில் வந்த பாடல் தொகைகளும் குறைவாக இருந்ததால் அந்த நிகழ்ச்சியை புதிதாக
1: திறப்பு.
0: பாடலை மீண்டும் ஒரு தடவை நான் முயற்சி போய் சரியான வரிகளைத்தான் தந்தீர்களா அந்த பாடலில்? அது ஒரு திரைப்பட பாடலா தனிப்பாடலா?
1: திரைப்பட பாடலாயா?
0: நான் வேலை
1: நான் இது அனுப்பியிருப்பேன். அதுல ரெண்டாவது பாட்டு அந்த இதே அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு. அந்த என்ன நம்ம எம்டிஆர்
0: இந்த ஆண்டிலே நீங்கள் செய்ததும் செய்யாததும் நினைவு கொண்டு எங்களோடு பகிர்ந்து எதிர் ஆண்டிலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் அதற்கு என்ன அடிப்படை ஆன்மீகம் என்பதை உறுதி கூறி எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய வாழ்த்துக்கள் எல்லோரிடமும் சென்றடையும். இது சொற்களை நாங்கள் உதிர்த்து கொண்டிருக்கும் போலே சொல்லோடு பாடலாக நீங்கள் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற மன உறுதி ஒரு நம்பிக்கை துணிவு பாடலை தந்திருக்கின்றீர்கள். கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அன்பு.
1: நன்றி.

0: சொல்லோடு பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஆண்டின் இறுதி நாட்களில் ஒலிபரப்பும் ஒலிபரப்புக்கு வருகின்றார் அடுத்த அன்பு உறவு நீண்ட நாள் உறவு. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சுவாதி. தாங்கள் மீராமா நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்களும் மீராமாவும் நலமாக இருக்கின்றோம் என்று நலமாக மகள்வோடு கூறிக்கொண்டு நாங்கள் குளிர் நிலையில் இருக்கின்றோம் என்று காலநிலையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறி உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் நாகூர் நீண்ட கால உறவு ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: நன்றி. எனது செல்லக்கிளி பச்சைக்கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக இருப்பேன்.
0: செல்லக்கிளியும் பச்சைக்கிளியும் நலம் என்றால் எல்லோரும் நலமையா? அந்த மகளிலே தான் ஐயா உலக என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது. அங்கே இப்பொழுது உங்களுடைய காலநிலையை சிறிது வர்ணிக்க முடியுமா?
1: நிச்சயமாயா. கடுமையான பனிப்பொழிவு தான்
0: ஐயாப்பா. கடுமையான பனிப்பொழிவு வேறு கதையில. வெயில் பகல் உங்களுக்கு வெயில் நன்றாக வந்ததா?
1: இல்ல இல்ல வேலை இல்லையா? வாழ மேகம் மட்டுமாதான் இருந்தது, வெயில இல்ல.
0: பகலவன் உலகளாவ ஓய்வெடுத்து கொண்டார் போல தெரியுது.
1: நிச்சயமா அதான் இருக்கும்.
0: உலகளாவ ஓய்வெடுத்து
1: நிச்சயமா.
0: இப்பொழுது நாங்கள் காற்றலையிலே வந்து இணைந்து கொண்டோம். நீங்கள் வெளியிலே கொல்லையிலே தான் இருப்பீர்கள். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கின்றது போல உங்களுக்கு தெய்வம் தந்த கொல்லை இருக்கின்றது. வானொலி வந்துவிட்டீர்கள். உங்களுடைய கொசு எப்படி இருக்கின்றது? சந்தோஷமா இருக்கின்றார்களா? உங்களுடைய
1: சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு தான்
0: இருக்கு. பாடுவோம். அது ஒரு வந்தாலும் அது நீங்கள் பழக்கப்பட்டு விட்டது. உடனே உங்களோட வலது கையை அப்படி அப்படி தட்டி விட்டுரும் இல்லையா? அப்படி ஒரு தட்டு. அவரும் வந்து தட்டினால் தட்டினால் போறேன், தட்டாவிட்டால் வாரேன் என்று கூறிவிட்டு வருவார். அவர் ஒரு பழம் ஒரு ஒரு கடி கதை ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், கொசு வந்து தன்னுடைய கடமையை ஏற்றச் செல்லுகின்றேன் மனைவியிடம் கூறுவாராம். சரி சரி, நான் வெளியே சொன்னேன், கடமையாற்றி வருகிறேன், உள்ளகளாக நான் எல்லாம் உறுதிகளை சேகரித்து கொண்டு வரப்போகிறேன். அதுக்கு மனைவி கேட்பார், எவ்வளவு நேரத்தில் வருவீர்கள் என்று. அவர் சொன்னாராம், தட்டினால் போறேன், தடவினால் என்ன தட்டினால் வருவேன், தடவினால் போவேன் என்றாராம். அதாவது எங்கள் உள்ள மேரியிலே வந்து கொசு இருந்தவுடன் நாங்கள் தட்டி விட்டோம் என்றால் அவர் பறந்து விடுவார்,
1: தட்டுவார்.
0: மெதுவாக தடவினோம் என்றால் இறந்து விடுவார். தட்டினால் வருவேன், தடவினால் போறேன் என்று ஓடி வருவர். அவருக்கு லேசாக புகை மூட்டம் கொடுத்தால் மயங்கி விடுவார்.
1: ஆமையா.
0: அது இருந்தாலும் இந்த 2026 ஆண்டிலே நீங்கள் நினைத்ததை எல்லாம் முடித்தீர்களா?
1: 25 ஆண்டிலே நினைப்பதெல்லாம் நிறைவேறவில்லை. ஆனா வந்து என்னுடைய பேத்தி திருமணத்துக்காவே முயற்சி செய்தேன். அந்த முயற்சி 2026 மார்ச் 29 நிறைவேறும் என்று இறைவன் வாக்களித்திருக்கார்.
0: வாழ்த்துக்கள். 2025 நீங்கள் ஆரம்பித்த அந்த முயற்சி கைகூடி 26 ஆண்டு நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நம்பிக்கை வீண் போவதில்லை, கைவிடப் போவதில்லை. இறைவனிடம் கையை நீங்கள் அவர் இல்லை என்று கூறுவதில்லை. சரியா? ஆன்மீகம்தான் முக்கியம். உங்களுடைய 25 ஆண்டில் ஏற்பட்ட அந்த கடமை உணர்வு அது முற்று பெற்று 2026 முடிவடைய நிறைவேற இருக்கின்றபடியால் அதற்காக அதை செவனே செய்ய வேண்டும். அதற்குரிய சகலதையும் இறைவன் உங்களுக்கு அருள வேண்டும் வல்லமே என்று நாங்கள் வாழ்த்து கூறுகிறோம். இந்த வேளையிலே முன்னிலைக்கும் நீங்கள் 2025 ஆண்டு எடுத்த முயற்சிகள் முடியாது விட்டாலும் 26 முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றீர்கள். அப்படித்தானே?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: சிறப்பு அவர்களே, என்று இந்த வேளையில நீங்கள் வாழ்த்துக்களை கூற வந்தீர்கள். அடுத்து உங்களுடைய கடமைகள் எப்படி நிறைவுகள் எப்படி நிறைவேற வேண்டும் என்ற வேண்டுகோளை தந்தீர்கள். ஒவ்வொருவரும் அதை எண்ணுகிறார்கள். இறைவா, நான் இந்த ஆண்டு செய்ய இருந்தேன், பெரும் முயற்சியில் எடுத்து முடியவில்லை, நான் விடாமுயற்சியோடு அடுத்த ஆண்டில் முடிப்பேன் என்ற அந்த நம்பிக்கை துணிவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, செய்வன செய்யத்தான் கூறியது ஒன்று. நீங்கள் என்ன சொல்லுவோடு என்று பாடலை எடுக்கப் போகின்றீர்கள்?
1: நான் வந்து ஒரு பழைய பாடல்கள் நினைத்து கொண்டு வந்தேன் ஐயா. பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படத்திலிருந்து, பழகும் தமிழே பார்த்திபன் மகனே அழகிய மேனி சுகமா அப்படிங்கிற பாடல்.
0: பழகும் தமிழே பார்த்திபன் மகனே, தமிழோடு வாழும் கேட்கின்றேன், உலகோடு வாழும் உறவுகளை நானும்
1: கேட்கின்றேன்.
0: தமிழே பார்த்து இனிமையான பாடலையா அந்த பாடல் அலங்கரித்து 25வது ஆண்டின் சில நிறைப்பாடுகளை கூறி 26 என்ன செய்ய வேண்டும் என்ற கோட்பாடுகளை மங்களை கூறி எல்லாவற்றுக்கும் மேலாக அறம் பெரிது, இறைவன் துணை வேண்டும் என்று கூறியபடியா நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வாழ்த்துக்கள். அன்றைய கலகலப்பு மகிழ்வாக இருக்கின்றார்கள். நீங்கள் மகிழுங்கள், கொசுவை விரட்டி அடியுங்க. வெளியிலிருந்து நீங்கள் உள்ளே இருந்து கேட்கலாம் தானே வானொலியை, வெளியே தானே பேச
1: உள்ள இருந்தால் வந்து நெட்வொர்க் கிடைக்காது.
0: ஓ, அது ஒன்று. அப்ப கிடைக்கக்கூடிய மூலை
1: வீட்டை சுத்தி பெரிய பெரிய பில்டிங் இருக்கிறதுனால வந்து நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. கொல்லப்புறமா வந்துடுறது, கொசுக்களை தாங்கிட்டு கொல்லப்படி வந்துடும்.
0: அப்ப நீங்கள் கடினமாக இருக்குமே வெளியே இருந்து.
1: நிச்சயமா ஒரு 10-10.5 வரையும் இருப்பேன்.
0: வீட்டின் உள்ளே ஒரு மூளை முடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கண்டுபிடிக்க முடியாதா?
1: முடியாது. நெட்வொர்க் நான் பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். உள்ள இருந்து பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கே தெரியும் கட்டாக பலமுறை. ஆமாயா, இங்கே கொல்ல ஃப்ரீ.
0: அந்த கொல்லையில ஒரு மூடி அடைக்க முடியாதா அதை?
1: இல்ல, கொஞ்சம் கேட்லாம் அடைச்சுதான் இருக்கு. இருந்தாலும் காத்து வழியா வந்து அந்த கேட்டு வழியா கொசுகள்லாம் உள்ளதான்
0: வருது. இருப்பினும் இந்த தொல்லைகள் மத்தியிலும் வாழ பழகி விட்டீர்கள். அதே பழக்க வழக்கம், பழக்க வழக்கத்தை மாற்ற எங்களாலும் முடியாது. இயற்கை தான், இயற்கை தான் அந்த சுகத்தை எல்லாம் அமைய வேண்டும் என்று. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

உற்சாகமான இந்த வேளையிலே அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் பொழுது அழைக்கின்றார்கள், இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு தொலைபேசி தொல்லைபேசியாக மாறுகின்றது. காரணம், எங்கள் சொற்களை எல்லாம் சுமந்து அலையிலே கொண்டு வந்து குவித்து எங்கள் காதோரம் தருவதற்கு உதவுவது வான் அலை. அந்த வான் அலையில் பல இயற்கை விளைவுகளினால் தடைகள் பல ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதால் தான் ஒரு சில வழிகளிலே தடைகள் இருந்து, எல்லா வழியும் அல்ல, ஆகாய வீதியிலே பல வழி உண்டு. அதில் சில வழிகளைத்தனை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. அந்த வழியிலே தடைகளும் உண்டு. ஆனால் தடைகளை மீறி சிறப்பாகவும் வந்து இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரம் உங்களுக்கு இப்பொழுது சரியாக 9:30 என்று ஈழத்திரு நாட்டிலும் உங்களுக்கும் காட்டும். இந்த வேளையிலே எங்களுக்கு முற்பகல் 11 தொட்டு விட்டோம் என்று அழகாக காட்டுகின்றது. எண்கள் 11 என்பதை காட்டும் வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து பல சொற்களை நாங்கள் பேசிக்கொண்டு இத்தனை சொற்களை நிமிடத்துக்குள்ளே பேசுகிறோம், வினாடிக்குள்ளே எத்தனை சொற்களை உதிர்த்து தள்ளுகின்றோம். அதற்கு காரணம் எங்களுடைய சொற்களஞ்சியம், எங்கள் உடல் அமைப்புகளிலே உறுப்புகளிலே சொற்களஞ்சியம், வோக்காபலரி, ஒரு சொற்களஞ்சியம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சொற்களஞ்சியத்திலே கோடிக்கணக்கான சொற்கள் புதைந்திருக்கின்றன. அதை வெளியேற்றி தருவதற்கு சிந்தனையும் செயலும் ஒரு காரணம். அந்த வேளையிலே தான் நாங்கள் எண்ணும் எண்ணங்களை வெளியே சத்தமாக கொண்டு வரும் பொழுது அந்த சத்தங்களை இதழ்களும் நாவுகளும் உருண்டு பிரண்டு திரண்டு சொற்களாக மாற்றி தருகின்றது. ஆனால் இதை நாங்களாக்கின சொற்கள் அல்ல. நம் முன்னோர்கள் மூதாதிகள் இத்தனை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தமிழ் மொழியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட முடியும். அது வழிபடியாக அதை நாங்கள் பின்பற்றி உபயோகித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அது எங்கள் சந்ததியினரும் தொடர வேண்டும் என்று வளர்ந்து கொண்டிருக்க மூத்த தமிழிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த தமிழ் மொழியிலே, இந்த தமிழ் மொழியிலே வரும் வார்த்தைகள் பதங்கள் அடுக்கடுக்காக வந்து எங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போதிலே எங்கள் செவிகள் அதை கேட்டு உள்வாங்கி புரிந்து, இதெல்லாம் இப்படி ஒரு ஒரு ஒரு என்ன எத்தனை நிமிடத்துக்குள்ளே நடக்கின்ற நிமிடம் தேவையில்லை, இப்படி என்று கூறுவதற்கிடையிலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே தேவா நீங்கள் வந்து இணைந்து தந்தீர்கள் ஒரு பாடல். என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறையட்டுமே தன்னாலே என்று ஒரு பாடல். அந்த வரிகளை நான் கூறுவதை விட பாடலே கேட்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். தேவா உங்கள் பாடலை கேட்போமா? அந்த பாடல் என்ன திரைப்படமாக இருக்கலாம் என்று பார்த்தால், பணத்தோட்டம் திரைப்படத்திலே இசை அரசரின் குரலிலே மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்களின் இசை திறமையிலே வந்த பாடல். அதுக்கு சிறப்பான தத்துவ வரிகளை கோர்த்திருக்கின்றார் இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்கள். எங்கே அந்த பாடலை கேட்போமா தேவா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.

கட்டி மயங்காதே, கலங்காதே, மதி மயங்காதே. என்னதான் நட

சிறிது நேரத்துக்குள் பெரிய கருத்துக்களை சுமந்து வந்த அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் சிந்தனையில் ஊறி கை வண்ணம் காட்டி இசை வண்ணமாக இரட்டையர்கள் தந்த வேளையிலே குரல் வண்ணத்திலே டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் தந்த வேளை அந்த பாடல் காட்சிக்கேற்ப தன்னுடைய இயற்கை துடிப்பும் இயற்கை நடிப்பு சிறப்பும் இயற்கையான நடிப்போடும் அவர் தனக்கேற்ற பாணியிலே பொன்மனை செம்மல் முன்னினால் முதல் அமைச்சர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் காட்சி தந்த அந்த காட்சியும் மிக மிக சிறப்பாக இருந்தது. என்னவென்ற கேள்வியில் ஆரம்பித்து அங்கே பயம் மனம் என்பதை அழகாக அதற்குரிய பண்போடு எடுத்து கூறியதோடு மட்டுமல்லால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் போராட்டம்தான் முனை. என்னதான் நடக்கும், நடக்கிறது நடக்கட்டும் என்று போராட வேண்டும். வாழ்க்கையில் போராடி கொண்டு சென்று பயத்தை விட்டால்தான் மனதுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும், வேறு எதற்கும் தேவையில்லை என்பது போன்ற உட்கருத்துக்களை பொருத்தி வந்த எளிமையான பாடல் இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்றது. தேவா உங்கள் பாடல் அற்புதமான வரிகள் அங்கே தத்துவமாக வந்தது. இந்த 2026 ஆண்டிலே இது எங்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டும், மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஊட்டுவது மட்டுமல்லாமல் ஒரு புத்துணர்ச்சி தருவதாகவும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி நடை போட வேண்டும், அதற்காக நாங்கள் செய்ய வேண்டியது சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் தந்து செல்லும் இனிமையான பாடல் இனிமையோடு கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்விலே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைக்கு 29 வருடங்களை கண்டு ஓடிக்கொண்டு பாடிக்கொண்டு உங்களோடு கூடிக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியும் இந்த வானொலி தொடர்ந்தும் பல ஆண்டுகள் இயங்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான உறவுகளை இணைக்க வேண்டும், பெரிய விருட்சமாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்று போட்ட விதை இன்று விருட்சமாகி அன்னை மொன்றியல் தமிழ் வானொலியின் வான் அரசியின் அயராத உழைப்பினால் முன்னேறி வந்திருக்க இத்தனை வேதனைகளை அவர் இத்தனை சோதனைகளை தாங்கி அத்தனை சாதனையாக்கி இருக்கின்றார் என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது. நாங்கள் காது குளிர கேட்கின்றோம் செய்தி வாயிலாகவும். அதனால் தொடர்ந்து நாங்கள் வானொலியில் இணைவோம், சிறப்புத்துவோம் என்று எண்ணும் வேளையில் வர இருக்கின்றார் அடுத்த உறவு என்று அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைத்த உறவு மீண்டும் அழைக்க வேண்டும் நீங்கள்.

0: சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து சொல்லாயோ வாய் திறந்து என்று பாடி காட்டி உங்களை வரவழைத்துக் கொள்ளும் வேளையில் இணைகின்றார் இன்னும் ஒரு உறவு, இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே ஏ கிருஷ்ணன்.
0: சொல்லாயோ வாய் திறந்து என்ற நிகழ்வுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றதும் ஒன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்தில். நீங்கள் கேட்டகளில் நல்லா இருக்கின்றீங்களா ஐயா? நலமாக இருக்கின்றோம், நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக
1: இருக்கிறோம்.
0: இருக்கிறீர்கள். உடல் நலம் இப்பொழுது உங்களுடைய அந்த ஜலதோஷம் அந்த சிறு சில சில சில அசம்பாவிதமான அது எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
1: கொஞ்சம் குறைவு தான்.
0: கொஞ்சம் தான் குறைவு, முற்றாக குறையவில்லை என்று கூறுகிறீர்கள். இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்பும் கொஞ்சம்தான் குறைந்திருக்கின்றது என்றால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி வேறு வைத்தியர்களை நாடுவது நலம் தானே? அப்படி தேவையில்லையா உங்களுக்கு?
1: இல்லை, வெளியில போயிட்டு வரோம்ல அதனால.
0: அடிக்கடி வெளியே போய் வருவீர்களா கிருஷ்ணா நீங்கள்? சிறப்பாக நடைபெற்றிருக்கும் என்ன பாடல்கள், துவாரங்கள், பெரிய அபிஷேகங்கள், அன்னதானங்கள், ஜனக்கூட்டங்கள், பெருந்தளாக நடந்த வைகுண்ட ஏகாதசியை எந்த ஆலயத்தில் சென்று நீங்கள் பங்கு பெற்றீர்கள்?
1: திருபுவனம் கோயிலே போயிட்டு வந்துட்டேன். பக்கத்திலே
0: என்ன ஆலயம், என்ன மூர்த்தி அங்கே?
1: கோதண்ட ராமசாமி.
0: ஓ, கோதண்ட ராமசாமி. சிறப்பான இடத்திலே சென்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அது நீங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை வருடா வருடம் அனுஷ்டிக்கின்ற அதனுடைய பலாபலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், அனுகூலமாக இருக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு. சரி, இந்த வேளையிலே அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது அன்பு கிருஷ்ணா?
1: லேசா பனி பெய்யுது.
0: பனி பொழிகிறதா? பகல் வேளையிலே சூரியன் ஒளி எப்படி இருக்கிறது பகல் வேளையிலே?
1: சூரிய ஒளியும் கம்மியா தான் இருக்கு.
0: ஓ, உலகளாவே இந்த சூரியன் ஓய்வெடுத்துக் கொண்டார் போல் தெரிகின்றது. எங்களுக்கும் அப்படித்தான். அங்கே நாகப்பட்டினம் நாகூரிலும் அப்படித்தான், நாச்சியார் கோயிலும் அப்படித்தான். அப்படி என்றால் மழைக்கு இடமில்லை, பனிதான்.
1: இல்லை, மழைக்கு இடமில்லை.
0: நான் நினைக்கிறேன் இறைவனுடைய ஆட்சியிலே இந்த பனிகாலம் சில பயிரினங்கள் சில உயிரினங்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்றுதான் அவர் மாறி மாறி இந்த காலநிலையை தருகின்றார். ஒரு சில காலநிலை பயிர்களுக்கு, ஒரு சில காலநிலை மனிதர்களுக்கு, ஒரு சில காலநிலை மிருகங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கின்றதெல்லாம்